0: என்று முயற்சி செய்யலாம். ஆனால் நீங்கள் பலனற்றவர்களாக இருக்கிறதை உணரலாம். இன்றைய நாள் நிகழ்ச்சியில் நம் வாழ்விலே நல்ல நிரந்தரமான மாற்றங்கள் ஏற்படுத்துவதற்கான திருவுகோலை அறிந்து கொள்ளப் போகிறோம். நாம் தேவனுக்கு உகந்த செயல்களை வெளிக்காட்ட விரும்புகிறோம் என்றால் தேவனுக்கு பிடித்தமான எண்ணங்கள் நம்மிடம் காணப்பட வேண்டும். அப்படியானால் நம் மனம் புதிதாக்கப்பட வேண்டும். அதை குறித்தே தொடர்ந்து நாம் சிந்திக்கலாம்.
1: என் அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். நம்மில் அனைவருக்கு வேத புத்தகம் என்றால் அதை அதிகமாக நேசிக்கும் பழக்கம் உண்டு. ஆனால் வேதத்தில் பல காரியங்களை வாசிக்கும் போது நம் மனதில் அவற்றை கொண்டு வந்து இந்த வசனத்தின் பொருள்தான் என்ன என்பதை கண்டறிவதை விட்டுவிட்டு இதன் பொருளை தெரிந்து கொண்டு எனக்கு என்ன ஆகப்போகிறது என்று எண்ணிவிடுகிறோம். ஏதோ வாசிக்க வேண்டும் என்பதற்காக வேதாகமத்தை வாசிப்பது எளிதான செயல். ஆகவேதான் வாசித்த வேத பகுதியை மீண்டும் நாம் வாசிக்கும் போது இந்த பகுதியை மையமாய் கொண்டு ஒரு செய்தியை எங்கோ நான் கேட்டது போல் தெரிகிறது என்று கூறுகிறவர்களாக இருக்கிறோம். இங்கே நடப்பது என்னவென்றால், வேதத்தில் அடங்கியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கைக்கான முக்கிய உண்மைகளை நாம் மேலோட்டமாகவும் கடமைக்காகவும் வாசிக்கிறவர்களாக இருக்கிறோம். இந்த நாளிலும் அநேகரால் மேலோட்டமாக வாசிக்கப்படுகிற ஆனால் மிகவும் அடிப்படையான ஒரு உண்மையை குறித்தே உங்களுடன் பேச இருக்கிறேன். இது வேதத்தில் காணப்படும் ஒரு முக்கியமான சத்தியமாகும். மேலும் நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மையாகவும் இது இருக்கிறது. வேதத்தின் சில மேன்மையான உண்மைகளை நீங்கள் அறிய வந்தபோது அதன் பொருள் என்ன? அந்த உண்மையை எவ்விதம் என் வாழ்வில் இடம்பெறச் செய்யலாம்? இந்த சத்தியம் என்னிடம் எதிர்பார்ப்பது என்ன என்று கேட்பீர்களா? அல்லது ஏதோ வேதத்தில் சில உண்மைகளை அறிந்து கொண்டேன், அது போதும் என்று சொல்கிறீர்களா? பெரும்பாலான நேரங்களில் இதையே நாம் சொல்கிறோம். எபேசியர் 4 அதிகாரத்திற்கு உங்கள் வேத புத்தகத்தை சற்று திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த பகுதியிலே நம் அனுதின வாழ்வில் ஒவ்வொருவரும் சந்திக்க வேண்டிய அல்லது கையாள வேண்டிய ஒரு காரியத்தை காண்கிறோம். இந்த ஒரு காரியத்தை வேறுபட்ட மக்கள் வித்தியாசமான வழிகளிலே கையாளுகின்றனர். ஆனால் இந்த விஷயத்தில் வேதாகமம் நம்மை என்ன செய்ய சொல்கிறது என்பதை கவனிக்கப் போகிறோம். இப்போது எபேசியர் 4 அதிகாரம் 17 வசனம் முதல் 24 வசனம் வரை வாசிக்கப் போகிறோம். 17 வசனத்தை கவனியுங்கள். அதனால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற பிரஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். வீணான, நோக்கமில்லாத, நேர்மையற்ற, தேவனை அறிந்திராத, அவரது சித்தத்திற்கு இசைவற்ற தன்மைகளை குறித்தே பவுல் இங்கே கூறியுள்ளார். பிரஜாதிகளைப் போல நீங்களும் நடவாதிருங்கள் என்று சொல்லும்போது தேவனை விசுவாசியாதவர்கள் போல இருக்க வேண்டாம் என்றே குறிப்பிட்டுள்ளார். யூதர்களை பொறுத்தவரைக்கும் புரஜாதிகள் என்றாலே தேவனை விசுவாசியாதவர்கள், அவரை நம்பாதவர்கள் என்றுதான் பொருள். 18 வசனத்தை பாருங்கள். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து என்று வாசிக்கிறோம். தேவனை விசுவாசியாதவர்கள் அந்நியராக இருப்பதற்கு 2 காரணங்களை இந்த வசனம் கூறுகிறது. முதல் காரணம் அறியாமை. 2 காரணம் புத்தியிலும் இருதயத்திலும் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தும் தன்மை. அதுவும் தேவனிடத்தில் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்துகிறவர்களாக இருக்கின்றனர். 19 வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு ஒப்புக் கொடுத்திருக்கிறார்கள். வேதாகமம் எப்பொழுதெல்லாம் மக்களிடம் காணப்படும் அசுத்தங்களை குறித்து பேசுகிறதோ அந்தந்த இடங்களிலே மக்களின் பெருமையையும் ஒழுக்க சீர்கேட்டையும் இணைத்தே பேசுகிறது. தொடர்ந்து 20 முதல் 24 வசனம் வரை வாசிக்கிறேன், கேளுங்கள். நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவினிடத்திலுள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம்போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். இங்கே பவுல் உங்களுடைய என்னுடைய சிந்தையை புதிதாக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அல்லவா? அதன் பொருள் என்ன? நம் சிந்தையை எப்படி புதிதாக்கலாம்? உதாரணமாக, நீங்களும் நானும் இயேசுவை இரட்சகர் என்று ஏற்றுக்கொண்ட போது நாம் கிறிஸ்துவுக்குள் புதிய சிருஷ்டிகளானோம் என்று வேதாகமம் கூறுகிறது. ஏதோ ஒரு சிறப்பான செயல் இடம்பெற்றதினாலேயே நாம் கிறிஸ்துவுக்குள் புதிய சிருஷ்டிகளாக்கப்பட்டோம். நம் வாழ்வில் இடம்பெற்ற சிறப்பான செயல் நம் சரீரத்தில் ஏற்படவில்லை, மாறாக நம் உள்ளத்தில் ஏற்பட்ட செயல். ஆகவேதான் நம் முகப்பாவனையில் மாற்றம் ஏற்படுகிறது. விசுவாசத்தினாலே நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபோது நம் வாழ்வின் இரட்சகர் அவர்தான் என்று ஒத்துக்கொண்டோம். அவர் நமக்கு ஒரு புதிய ஆவியையும் புதிய வாழ்வையும் ஒரு புதிய வெளி தோற்றத்தையும் தந்து நம் உள்ளான வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தினார். நாம் இயேசுவை இரட்சகர் என்று அறிந்து கொள்வதற்கு முன்பு நம் சிந்தையின் தன்மை மிகவும் வேறுபட்டதாக இருந்தது. பாவமான காரியங்களையும் சுயநலத்தையும் பெருமைக்குரிய காரியங்களையும் இச்சையான செயல்களையும் சிந்தித்தோம். ஆனால் இப்பொழுது ஏதோ ஒரு சிறப்பான செயல் நடைபெற்றுள்ளது. இயேசு கிறிஸ்து நம் உள்ளத்தில் வந்ததால் ஒரு கரையில் இருந்த நாம் மறுகரைக்கு சென்று விட்டோம். ஒரு சமயம் என் வாழ்க்கை மோசமாக இருந்தது. இப்பொழுது நான் ஒரு புதிய சிருஷ்டியாக புதிய மனிதனாக மாற்றப்பட்டுள்ளேன். அப்படியென்றால் என் சிந்தை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் தெரியுமா? நீதியும் பரிசுத்தமும் மகிழ்ச்சியும் சமாதானமும் ஜபமும் அன்பும் கருணையும் வேத வசனங்களை சார்ந்ததுமாக இருக்க வேண்டும். என் பழைய நிலைகள் எல்லாம் பறந்தோடி முற்றிலும் புதிய நிலையை தரித்தவனாக காணப்பட வேண்டும். ஆனால் இங்கே ஒரு பிரச்சனை வருகிறது. அது என்ன பிரச்சனை தெரியுமா? சில சமயங்களிலே இயேசுவின் அன்பினால் தொடப்படுவதற்கு முன்பு நாம் எப்படி இருந்தோமோ அவ்விதமாய் செயல்பட ஆரம்பித்து விடுகிறோம். இங்கே நாம் பழைய சுபாவத்தின்படி நடக்காதபடிக்கு நமக்கு உதவப்போவது எது என்ற கேள்வியுடன் நீங்கள் இருக்கலாம். கவனியுங்கள், நீங்களும் நானும் ரட்சிக்கப்படும் போது நம் சிந்தையில் காணப்படும் முரட்டாட்டமான காரியங்களையும் நம் வளர்ந்த சூழ்நிலைகளினால் நம்மிடம் தோன்றிய பழக்க வழக்கங்களையும் தேவன் மாற்றுகிறார். இருந்தபோதிலும் சில நடத்தைகளில் மாற்றம் ஏற்பட நாம் செயல்பட்டே ஆக வேண்டும். எப்படி செயல்படலாம் என்றும் நீங்கள் கேட்கலாம். தேவனே என் சிந்தையை புதிதாக்குவார் என்று வேதத்தின் எந்த ஒரு பகுதியும் நமக்கு சொல்லவில்லை. என் சிந்தையில் ஏற்படும் எந்த ஒரு காரியத்திற்கும் நான் தான் பொறுப்பாளி. என்னை கவனியுங்கள், நம்முடைய சிந்தை ஒரு திசையை நோக்கி செல்கிறது என்றால் அதற்கு நாம் தானே பொறுப்பு. தேவன் நம் வாழ்வில் வந்து தமக்கு பிரியமான வழியிலே சிந்திக்கும்படி வாய்ப்புகளை தருகிறார். ஆனால் நம் சிந்தையில் மாற்றம் ஏற்படுமானால், நம் நடத்தைகளில் சீர்குலைவு ஏற்படுமானால் அதற்கு நாம் தான் பொறுப்பு வகிக்க வேண்டும். ஆனபடியால் நமது மனதை சீரான நிலையில் வைத்து நேர்த்தியான காரியங்களை சிந்திக்க வைப்பதே சிந்தையை புதுப்பிக்கும் ஒரு செயலாகும். என்னை கேட்டுக் கொண்டிருக்கும் நீங்கள், நீங்கள் சொல்வது சரிதான். நான் வித்தியாசமாகவும் நேர்த்தியாகவும் சிந்தனை செய்வதை வைத்து என்னை மக்கள் வித்தியாசமாக பார்க்கக்கூடாதே என்று நீங்கள் சொல்லலாம். அன்பானவர்களே, நாம் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் நம் ஆவி ஆத்மா சரீரத்தின்படி நாம் ஒருவரிலிருந்து ஒருவர் வித்தியாசமானவர்கள். ஆனால் நாம் சந்திக்கும் போராட்டம் ஒன்றே. நாம் போராடும் இரண்டு நிலைகளுக்கு மத்தியில் வாழ்கிறோம். நீதியின் தன்மைக்கும் சாத்தானின் செயலுக்கும் போராட்டம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த போராட்டத்தின் மத்தியில் வாழும் நாம் சரீரத்தன்மையுடன் இருப்பதினால் நாம் செய்யக்கூடாத செயல்களை செய்ய விரும்புவர்களாக இருக்கிறோம். அதற்கான பலன் நம்மிடம் இருக்கத்தான் செய்கிறது. அதனாலே பவுல் இங்கே நமது சிந்தையை புதிதாக்க வேண்டும் என்பதை பற்றி பேசுகிறாரே. அப்படியென்றால் நாம் தற்போது யார் என்ற உண்மையை கருத்தில் கொண்டு சிந்திக்க வேண்டும். நாம் பழைய மனிதனாக இருக்கும்போது சிந்தித்த பிரகாரம் சிந்தனை செய்யாமல் புதிய மனிதனாக சிந்தனை செய்ய வேண்டும். ரோமர் 12:1-2 வாசிக்கிறேன், கவனியுங்கள். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ வழியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இங்கே பவுல் மறுரூபப்படுவோம், அப்பொழுது நமது வெளிப்படையான மனுஷன் உள்ளான மனுஷனைப் போல மாறுவான் என்று கூறுகிறார். அப்படியானால் நம் உள்ளான மனிதனில் நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை ஒவ்வொருவரும் அறிவோம். நாம் தேவனுடைய கிருபையினால் ரட்சிக்கப்பட்டவர்கள். தேவ ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்ணுகிறார். கர்த்தருக்குள்ளான நீதியும் பரிசுத்தமும் சமாதானமும் மகிழ்ச்சியும் நம்மிடம் இருக்கிறது. ஆம், இதுவே நம் அடையாளமாகும். இப்படிப்பட்ட நாம் உலகம் நம்மை வடிவமைக்க அனுமதிக்க வேண்டாம். மாறாக நம் சிந்தையை புதிதாக்குவோம். அப்பொழுது மட்டுமே நமது வெளிப்புற மனுஷன், நமது செயல்கள், நம் பண்புகள் மற்றும் நம் நடவடிக்கைகள் யாவும் நம் உள்ளான மனிதனுடன் ஒத்திசைந்து செல்லும். அப்படிப்பட்ட மனிதர்கள் வாழ்விலே பரிசுத்த தேவ ஆவியானவர் வாசம் செய்வதோடு தமது வல்லமையையும் வெளிக்காட்டுகிறார். தேவ நமக்கு தந்திருக்கும் நிலையிலிருந்து வழிவிலகி செல்ல நேரிட்டாலும் அவர் நமக்கு தந்திருக்கும் நிலைக்கு நாம் மீண்டும் வர வேண்டும். அப்பொழுது நாம் தேவன் எண்ணியபடி நாம் எண்ணவில்லை என்றும் அவர் விரும்பின செயல்களை செய்யவில்லை என்றும் உணர்வடைந்து நமது சிந்தையை மறுபடியும் புதிதாக்கலாம். இந்த ஒரு செயல் வாழ்வில் ஒரே ஒரு தரம் நடைபெறுவதல்ல, இந்த ஒரு செயலை தொடர்ந்து செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். காரணம், நாம் வாழ்கின்ற உலகம் நம்மை பல தீய காரியங்களில் சிக்க வைக்க வழிதேடி கொண்டிருக்கிறது. தன் போக்குக்கு நம்மை வடிவமைக்க முயற்சி செய்கிறது. உதாரணமாக, ஒரு பொருளை பற்றின விளம்பரங்கள் செய்வதென்ன? அந்த பொருளை மிகவும் கவர்ச்சிகரமாகவும் அநேகரால் வாங்கப்படும் ஒன்றாகவும் வெளிக்காட்டி அந்த விளம்பரத்தை பார்க்கும் நம் சிந்தையை அவர்களுடைய கணிப்பிற்கு ஏற்றபடி வடிவமைத்து அந்த பொருளை நாம் வாங்க செய்து விடுகின்றனர். இதைப்போன்று நாம் உலக போக்குக்கு ஏற்றாற்போல் நமது எண்ணத்தை மாற்றக்கூடாது என்று பவுல் கூறுகிறார். ஆனபடியால் நாம் நம்முடைய சிந்தையை தொடர்ந்து புதிதாக்கிக் கொண்டே இருக்க வேண்டும். இதை நாம் எவ்விதம் செய்யலாம்? கவனியுங்கள், முதலாவதாக நம் புதிய நிலையை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். நான் முன்பு இருந்தது போல பழைய மனிதன் அல்ல, இயேசு கிறிஸ்துவுக்குள் நான் ஒரு புதிய மனிதன். ஆகையால் உலகத்தோடு ஒத்துப்போவது என்பது எனக்கு தொடர்பில்லாத ஒரு செயல் என்பதை அறிக்கை செய்ய வேண்டும். நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்ற சத்தியத்தை வாழ்வில் காட்ட வேண்டும். பவுலின் முழு இறையியல் சிந்தனையும் கிறிஸ்துவுக்குள் என்ற சொற்றொடரிலே அடங்கிவிடுகிறது. கிறிஸ்துவுக்குள்ளான நிலையிலே நாம் ஒரு புதிய நிலையை பெறுகிறோம். அப்பொழுது நாம் கிறிஸ்துவுக்குள் வாசம் பண்ணுவோம், அவரும் நமக்குள் வாசம் பண்ணுவார். அப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளையாகவும் அவருடைய கிருபையினால் ரட்சிக்கப்பட்டவர்களாகவும் இருப்போம். அதுவே நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு புதிய நிலை. இரண்டாவதாக, நாம் நம்முடைய சிந்தையை புதிதாக்க வேண்டுமானால் நமது மனதை சத்தியத்தின் மேல் நிறுத்த நாம் அறிந்திருக்க வேண்டும். சத்தியத்தை நாம் எப்படி அறிவது என்று நீங்கள் சொல்லலாம். வேதாகமே சத்தியமாகும். இது தேவனை குறித்த, மனிதனை குறித்த, உலகத்தை குறித்த, சாத்தானை குறித்த, பரிசுத்த ஆவியானவரை குறித்த, இயேசுவை குறித்த உண்மைகளை வெளிப்படுத்துகிறது. இங்கேதான் சத்தியம் இருக்கிறது. சத்தியத்தை அறிய நாம் யாரும் வேதாகமத்திற்கு வெளியே தேட வேண்டியதில்லையே. ஆகவேதான் பவுல் கொலோசியர் 3:2 பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள் என்று கூறியுள்ளார். அதற்காக நாம் நம் வேலைகளை குறித்தும் உணவை குறித்தும் உடுப்பை குறித்தும் எண்ண வேண்டாம் என்று அர்த்தமல்ல. ஆனால் நம் சிந்தை தேவனுக்குரிய காரியங்களில் நிலைத்திருக்க வேண்டும், பதிந்திருக்க வேண்டும். என் உலக வேலைகளிலே நான் எப்படி என் சிந்தையை தேவனுக்குரிய காரியங்களில் நிலைநிறுத்த முடியும் என்று நீங்கள் கேட்கலாம். கவனியுங்கள், தேவ ஆவியானவரின் சித்தத்தின்படியும் நம் வாழ்விற்கான அவரது நோக்கத்தின்படியும் நாம் நடக்கும்போது தேவன் விரும்புவதையே நாம் செய்வோம். இச்சமயங்களில் உலக காரியங்கள் குறுக்கிடுமானால் அதை உடனடியாக அடையாளம் கண்டுகொள்ள தேவ ஆவியானவர் உதவி புரிவார். நம் சிந்தையை தேவன் பேரில் வைக்கும்போது உலகம் சரியென்று சொல்லும் காரியங்களில் நம் மனதை வைப்போமா, அல்லது தேவன் எண்ணுகிறபடி நாம் எண்ணுவோமா? நிச்சயம் தேவன் எண்ணுகிறபடியே நாமும் எண்ணுவோம். காரணம், நம் சிந்தை தேவன் பேரில் இருக்கிறது. மூன்றாவதாக, நம் எண்ணங்கள் எங்கிருந்து உதயமானது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். நம்மிடம் சில எண்ணங்கள் தோன்றும்போது, நானா இவ்வளவு மோசமாக நினைத்து பார்க்கிறேன் என்று நாமே நம்மை குறித்து கேட்டு பார்த்திருப்பது உண்டு. அப்படிதானே? நம் அனைவரிடமும் இருக்கும் சில எண்ணங்கள் தேவனிடமிருந்து வராதவை என்பதை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். ஆகவே நம் சிந்தையை புதுப்பிப்பதற்காக நம்மிடம் எந்த ஒரு எண்ணம் வந்தாலும் இந்த எண்ணம் எங்கிருந்து வந்தது என்று கேட்டறிய வேண்டும். நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக இருப்பீர்கள் என்றால் உங்கள் எண்ணம் தேவனிடமிருந்து வந்ததா அல்லது அவரிடமிருந்து வரவில்லையா என்பதை எளிதாக கண்டறிய முடியும். ஆனபடியால் அன்பானவர்களே, நம் சிந்தையை புதுப்பிக்க வேண்டுமென்றால் நம் எண்ணம் எங்கிருந்து தோன்றியது என்பதை அறிய வேண்டும். நான்காவதாக, சாத்தானின் பொய்களை ஏற்றுக்கொள்ள மறுப்பு தெரிவிக்க வேண்டும். அவனுடைய பொய்களை ஏற்றுக்கொள்ள அவசியமற்றது. சாத்தான் உங்களிடம் வந்து, நீர் யார் தெரியுமா, இந்த செயலுக்கு நீ காரணமாக இருக்கவே மாட்டாய் என்று நயவஞ்சமாக பேசும்போது அவன் சொல்லை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. சாத்தானின் பேச்சை கேட்டு, ஆம், அவன் சொல்வது சரியான செயல் போல தெரிகிறது, இந்த ஒரு செயலுக்காக நான் யாரிடம் கை கட்டி நிற்க வேண்டிய அவசியமில்லை என்று சொன்னால் நமது மனது மேலானவைகளே அல்ல, பூமிக்குரியவைகளே சிந்திக்கக்கூடியதாக இருக்கிறது. மேலும் நாம் சாத்தானின் பொய்களை தேர்வு செய்கிறவர்களாக இருப்போம். அன்பானவர்களே, நம் சிந்தையை நாம் புதுப்பிக்க வேண்டுமென்றால் சாத்தானின் பொய்யை மறுக்க வேண்டும். அவன் கொண்டு வரும் எண்ணத்தை புறக்கணிக்க வேண்டும். தேவனே, இயேசுவின் நாமத்திலே இந்த பொய்யை வெறுக்கிறேன், அது பொய் என்று எனக்கு தெரியும், ஆகவே அதை நம்ப மாட்டேன் என்று சொல்லுங்கள். இவ்விதம் சொன்னால் எந்த ஒரு பயனும் இருக்காது என்று நீங்கள் எண்ணலாம். ஆனால் சொல்லி பாருங்கள், இதனால் பயன் உண்டு. நம் அனைவருக்கும் ஒரு சுலாக்கியம் கொடுக்கப்பட்டுள்ளது. சாத்தான் பொய்களை கொண்டு நம்மை வாதிக்கும் போது இயேசு நமக்காக சிந்தின இரத்தத்தை முன்னிறுத்தி அவனை கடிந்து கொண்டு நம்மை விட்டு அகன்று போக செய்யலாம். தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு அவனை நம் வாழ்வில் விளையாட தடை செய்வதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டுள்ளது. இயேசுவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தை முன்னிறுத்தி அவனை விரட்டி அடிப்போம். நாம் சாத்தானால் நெருக்கப்படுவதை தேவன் விரும்ப மாட்டார். ஆகவேதான் நம் எண்ணத்தை பாதுகாக்க இரட்சண்யம் என்னும் தலை சீராவை அணிய வேண்டும் என எபேசியர் 6:17 நம் உணர்ச்சிகளையும் விருப்பங்களையும் பாதுகாக்க நீதி என்னும் மார்க்கவசத்தை அணிய வேண்டும் என 14 நமக்கு சொல்லப்பட்டுள்ளது. மேலும் சத்தியம் என்னும் கச்சையை நமது அறையில் கட்ட வேண்டும் என அறிவுறுத்துகிறது. அப்பொழுது மட்டுமே அந்த சத்தியத்தில் நாம் நிலைநிற்க முடியும், அதை விசுவாசிக்க முடியும், அந்த சத்தியத்தின்படி வாழ முடியும். 15 பாருங்கள், சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்துக் கொள்ள வேண்டும் என கூறுகிறது. அதாவது நம் மீட்பிலும் நம் ரட்சிப்பிலும் நம் பரிசுத்தத்திலும் வாழ இந்த வசனம் வலியுறுத்துகிறது. 16 எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்தவர்களாக நில்லுங்கள் என சொல்லப்பட்டுள்ளது. இங்கே கேடகம் என்ற வார்த்தைக்கு ஸ்பெல்ரா என்ற கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. இந்த வார்த்தையின்படி கேடகம் என்ற சொல் வட்ட வடிவில் கையில் ஏந்தப்படும் ஒரு ஆயுதத்தை குறிக்கவில்லை, இது கதவு வடிவத்தில் இருக்கும் ஒரு ஆயுதத்தை குறிக்கிறது. இதை வைத்திருக்கும் ரோம போர்ச்சேவர்கள் செய்வது என்ன தெரியுமா, தங்களை எதிர்த்து ரதங்கள் வரும்போது இந்த கேடயங்களை ஒன்றோடு ஒன்று இணைத்து அதன் பின்பு ஒழித்துக் கொள்வார்கள். கதவு வடிவத்தில் இருக்கும் இந்த கேடயங்கள் பக்கம் வரும் ரதங்கள் அவர்களை சேதப்படுத்தக்கூடாதபடி தாண்டி செல்ல நேரிடுமாம். ஆம், விசுவாச கேடகமும் எல்லாவித சாத்தானின் எதிர்ப்புகளிலிருந்து நம்மை காப்பாற்ற கூடியதாக இருக்கிறது. 5, நாம் நமது சிந்தனையை புதிதாக்கும் போது உணர்ச்சிகளுக்கு மேலாக சத்தியத்தை நிறுத்துவோம். ஆனால் பெரும்பாலானோர் பிசாசின் பொய்யை நம்பி பிரச்சனையில் சிக்கிக் கொள்கின்றனர். இன்றைக்கு எனக்கு நன்றாகவே இல்லை, நான் சோர்வுடனும் கவலையுடனும் மனநொந்தும் இருக்கிறேன் என்று எண்ணுகிறோமா? இந்த நிலை எங்கிருந்து வந்தது? நிச்சயம் இது தேவனிடமிருந்து வரவில்லை. ஆகவே நாம் சத்தியத்தை உணர்ச்சிகளுக்கு மேலாக வைக்க தெரிவு செய்ய வேண்டும். நான் தேவனுக்கு அருகிலே இருப்பதற்கான உணர்வு எனக்கு இல்லை என்று நீங்கள் சொல்கிறீர்களோ, இங்கே உங்கள் உணர்ச்சிகள் தேவனை உள்ளத்திலிருந்து துரத்தவில்லை, இதுவெல்லாம் சாத்தானின் தாக்குதல்கள். சாத்தானே உங்களை தாழ்வாக எண்ணும்படி செய்கிறான், மனநொந்து போகச் செய்கிறான், நீங்கள் எதையும் செய்ய முடியாதவர்கள் என்ற நிலையை அடையும்படி செய்கிறான். ஆகவே நம் சிந்தையை புதுப்பிக்க வேண்டுமென்றால் நாம் நம் உணர்ச்சிகளுக்கு மேலாக சத்தியத்தை வைக்க வேண்டும். தேவனுடைய எண்ணங்களை நம் மனதில் வைத்தால் நாம் பொய்யை நம்பாமல் அவற்றை புறக்கணித்து சத்தியத்தையே தெரிவு செய்வோம். 6, நம் சிந்தை புதிதாக வேண்டுமானால் தேர்வு செய்த உண்மையை சத்தியத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும். இதற்கு நான் அதிக பிரயாசம் எடுக்க வேண்டும், இது எல்லாம் சாத்தியமாகும் செயலா என்று நீங்கள் கேட்கலாம். நிச்சயமாக இது சாத்தியமான செயல்தான். இதை நடைமுறைப்படுத்த கொஞ்சம் கொஞ்சமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். சிந்தையை புதிதாக்குதல் என்பது கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு செயல். ஆவிக்குரிய காரியங்களை கற்றுக்கொள்ளும் நபரையே தேவன் மிகவும் அற்புதவிதமாக பயன்படுத்துகிறார். நான் எதையும் கற்றுக்கொள்ள வேண்டியதில்லை, எல்லாம் எனக்கு தெரியும் என்ற நிலையை எட்டாதீர்கள். நம்மால் இயன்ற மட்டும் தேவனை குறித்தும் அவரது வழிகளை குறித்தும் நாம் விரும்பினால் கற்றுக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. அப்பொழுது மாத்திரமே தேவன் நம் வாழ்வில் செய்ய விரும்பும் செயல்களை கண்டறிவது மகிழ்ச்சியான அனுபவமாக இருக்கும். ஆகவே சத்தியத்தை தேர்வு செய்து அதை நடைமுறைப்படுத்த தீர்மானியுங்கள். அப்பொழுது இடம்பெறுவது என்ன தெரியுமா? நம் உணர்ச்சிகள் நம் விசுவாசத்தையும் நம் நம்பியிருக்கும் சத்தியத்தையும் சார்ந்திருக்கும். இயேசு கிறிஸ்துவில் உள்ள நம் நிலையை ஒப்புக்கொண்டு நம் சிந்தையை சத்தியத்தின் மேல் வைக்கும் போது பொய்களுக்கு மேலாக உண்மையை தேர்வு செய்வோம். உலகத்தால் நீங்கள் வடிவமைக்கப்படுவதை மறுக்க ஆரம்பிப்பீர்கள். நம் சத்தியத்தை மட்டும் எண்ணுவோம். மேலும் நமது சிந்தையை நல்லதும் சுத்தமும் பரிசுத்தமானவற்றிலே பதித்திடுவோம். பிசாசின் பொய்யை விசுவாசிக்க வேண்டாம். நாம் எண்ணுகிற எண்ணம் எங்கிருந்து வருகிறது என பார்த்தல் அவசியம். நாம் இரண்டு காரியங்களில் ஒன்றை தேர்வு செய்ய அனுமதிக்கப்பட்டால் நம் சிந்தையை புதுப்பிக்கும் காரியத்தையே தேர்வு செய்வோம். சாத்தான் உங்களுக்கு ஏதாவது ஒன்றை கொடுக்க வந்தால் நீங்கள் தான் தீர்மானித்து நான் சாத்தானின் விருப்பத்திற்கு இணங்குவேனா அல்லது சத்தியத்தை நேசிப்பேனா என்பதை கூற வேண்டும். பழைய வாழ்விலே நம் எண்ணம் நம் சொந்த விருப்பத்திற்கு ஏற்றவாறு இருந்திருக்கும். ஆனால் இப்பொழுது அது ஒரு விதிவிலக்காகவே காணப்படும். ஆயினும் நம் எண்ணம் நல்லவைகளையே மட்டுமா பின்பற்றும்? இல்லை. காரணம், நாம் இந்த உலகத்தில் வாழ்கிறோம். நம் எண்ணங்கள் எப்பொழுதுமே நல்லவைகளாக இருக்க வாய்ப்பு இல்லை. அதனால்தான் நாம் தேவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழ ஆவிக்குரிய வழியில் செல்ல வேண்டும். நம் வாழ்வில் தடுமாறி தவறி விழும் நேரங்களில் உடனடியாக மனம் திரும்பி நம் சிந்தையை புதுப்பிக்க வேண்டும். இதுவே ஞானமான முறை. அவ்விதமாக நாம் ஆசீர்வாதங்களையும் சமாதானத்தையும் திருப்தியையும் பெற முடியும். இவ்விதமாகவே தேவன் நம்மை அவருக்குள்ளான ஒரு பயனுள்ள கருவியாக மாற்றுகிறார்.
0: அன்புக்குரியவர்களே, நாம் அனுதினமும் நம் மனதை புதிதாக்கும் பயிற்சியில் ஈடுபட வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டோம். நாம் சிறு சிறு தவறுகளை செய்தாலும் அவற்றை கண்டறிந்து அதிலிருந்து மனந்திருந்தி வாழ வேண்டும். அப்பொழுது மட்டுமே நாம் மகிழ்ச்சியான கனி நிறைந்த தேவனுக்கு பயந்த வாழ்க்கையை வாழ முடியும். நம் மனதிலே நிறுத்த வேண்டியவை எவை என்பதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் கூறும் ஆலோசனைகளை கேளுங்கள். பிலிப்பியர் 4:8-9. கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகள் அவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் அவைகளோ, நீதியுள்ளவைகள் அவைகளோ, கற்புள்ளவைகள் அவைகளோ, அன்புள்ளவைகள் அவைகளோ, நற்கீர்த்தியுள்ளவைகள் அவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் அவைகளோ, அவைகளையே செய்யுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார்.
2: இந்த நிகழ்ச்சி பற்றி எங்களுக்கு தெரிவிக்க 0444 9

உன்னதத்திலிருந்து உங்களுக்கு ஒரு பலன். அப்பொழுது உங்களுக்குள் இருக்கிற வண்ணாந்திரங்கள் வயல் நிலமாய் மாறும், பாழானவைகள் பயிர் நிலமாய் மாறும். எஸ் உங்களுக்குள் இருக்கிற பலவீனங்கள் எல்லாம் பலனாய் மாறும். இப்பொழுதே தேவ பிரசன்னம் நீங்க இருக்கிற இடத்துல உங்க மேல இறங்கி வருகிறது. எஸ் அந்த நிறைவானவர், அந்த நிறைவானவர் இப்பொழுதே நம்மை நிரப்புகிறார். அவர் வந்தால் சூழ்நிலை மாறும், அவர் வந்தால் பலவீனங்கள் மாறி போகும். வியாதியோடு இருக்கிறீர்களா? இதை பாடும் பொழுதே தேவ சுகம் உங்க மேல இப்பொழுது இறங்கி வருகிறது.

இன்றைய அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

நன்றி. முந்தினவைகளை யோசிக்காதே, பூர்வமானவைகளை சிந்திக்காதே. இதோ கர்த்தர் புதிய காரியங்களை செய்கிறார். சாம்பலான அனுபவங்கள் எல்லாம் இப்பொழுதே துதியின் அனுபவங்களாய் மாறிக்கொண்டிருக்கிறது. எஸ் கண்ணீரோட விதைச்சதெல்லாம் அப்பா இந்த வருஷத்துல உன்னை கம்பீரத்தோட இருக்க செய்வார். ஹல்லேலூயா, ஆமென்.

உலகம் எனக்கெதிரா என்ன செய்ய முடியும்? அல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, இறை அமைதி உங்களை காக்கும், அச்சம் இனி உங்களை மேற்கொள்ளாது, உங்களுக்கு பயம் இல்லை, ஜெயம். தானியேலின் காரியம் ஜெயமா இருந்துச்சா இல்லையா? பக்கத்துல பாசலுங்க, நீங்க ஒரு தானியேல், நீங்க ஒரு தானியா. அவங்க தானியல்னா நீங்க தானியா. கைய பிடிச்சுங்க, தானியா. நீங்க பக்கத்துல கைப்பிடிச்சு, தானியேல், உங்க காரியம் ஜெயமாக இருக்கும், பயம் ஒரு நாளும் மேற்கொள்ளாது. அல்லேலூயா. அவர் யார் என்றால், கல்வாரி சிலுவை இல்லை, அவனுடைய எல்லா அதிகாரங்களையும் உறிஞ்சி அவனை வெளியரங்க கோலமாக்கி அவனை சிலுவையின் மேல் ஆணி அடித்து அவர் வெற்றி சிறந்து உங்களை என்னையும் வெற்றியின் பிள்ளைகளாக மாற்றிவிட்டார். வெற்றியும் வாழ்வும் எங்க இருக்கு? பக்கத்துல பசங்க, வெற்றியும் வாழ்வும் எங்க இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். வேற ஒண்ணு இல்லை, உங்க மூக்குக்கு 1 இன்ச் கீழே வாய். அல்லேலூயா. இந்த வாயை சரியா உபயோகப்படுத்த நான் வெற்றியோடு வாழ்வேன், நான் சமாதானத்தோடு வாழ்வேன். அவர் என்ன வாக்கு கொடுத்தாரோ அந்த வாக்கு பிடிச்சி வாக் பண்ணுவேன் அப்படின்னு போக போக போக இப்ப பாடணும்ல, இனி அச்சம் மேற்கொள்ளாது, இறை அமைதி என்னை காக்கும். 56 சங்கீதத்துக்கு நேராக உங்க வேத புத்தகத்தை திருப்பி கொண்டு இந்த டாபிக்ல இருந்து 13 வசனம் வரைக்கும் அந்த சங்கீதம் முழுவதையும் வாசித்து தொடர்ந்து அப்பாவை நாம் போற்றி புகழப் போகிறோம். சங்கீதம் 56 எடுத்துட்டீங்களா? டாபிக்கை எல்லாரும் படிக்க போகிறோம். பெலிஸ்தர் தாவீதை காத்தூரில் பிடித்த போது யோனாத் ஏலம் ரிக்கோகிம் என்னும் வாத்தியத்தில் வாசிக்கும்படி தாவீது பாடி ராகத்தலைவனுக்கு ஒப்புவித்த மிக்தாம் என்னும் சங்கீதம். இப்ப சேர்ந்து வாசிக்கலாம். தேவனே எனக்கு இறங்கும், மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான், நாள்தோறும் போர் செய்து என்னை ஒடுக்குகிறான், என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னை விழுங்க பார்க்கிறார்கள். உன்னதமானவரே, எனக்கு விரோதமாய் அகங்கரித்து போர் செய்கிறவர்கள் அநேகர், நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன், தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழ்வேன், தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன், மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான், நித்தமும் என் வார்த்தைகளை புரட்டுகிறார்கள், எனக்கு தீங்கு செய்வதே அவர்கள் முழு எண்ணமாயிருக்கிறது, அவர்கள் ஏகமாய் கூடி பதிவிருக்கிறார்கள், என் பிராணனை வாங்க விரும்பி என் காலடிகளை தொடர்ந்து வருகிறார்கள், அவர்கள் தங்கள் அக்கிரமத்தினால் தப்புவார்களோ, தேவனே கோபம் கொண்டு ஜனங்களை கீழே தள்ளும், என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணியிருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது, நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள், தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன், தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன், கர்த்தரை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன், தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான், தேவனே நான் உமக்கு பண்ணின பொருத்தனைகள் என்மேல் இருக்கிறது, உமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவேன், நான் தேவனுக்கு முன்பாக ஜீவனுள்ளோருடைய வெளிச்சத்திலே நடக்கும்படி நீர் என் ஆத்மாவை மரணத்துக்கும் என் கால்களை இடறுதலுக்கும் தப்புவியாதிருப்பீரோ. 3, 4, 8, 9, 10 வசனத்தை திருப்பி வாசிச்சிருவோம். நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன், தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழ்வேன், தேவனை நம்பியிருக்கிறேன், நான் பயப்படேன், மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான், என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது, நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள், தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன், தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன், கர்த்தரை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். எந்த தேவ மனுஷன்லாம் முன்னாடி என்ன இருக்குன்னு பார்க்காம தேவனை முன்னிட்டு அவன் பாடிக்கொண்டு அவருடைய வார்த்தையை புகழ்கிறானோ. 9 வசனம், என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள்.
முன்னிட்டு நாம் அவரை புகழும் போது பின்னிட்டு சத்துருக்கள் ஓடுவார்கள். உங்க அலைச்சல்களை கர்த்தர் எண்ணி இருக்கிறார். உங்க கண்ணீரை அவர் துருத்தியில வச்சிருக்கிறார், பாட்டில் வச்சிருக்கிறார், புக்கில் எழுதி வச்சிருக்கிறார். அதனால அப்பா சமூகத்தில், அப்பா எதை குறித்து நான் கவலைப்பட போறதில்லைன்னு அப்படியே ஆண்டவர் சமூகத்தில் எழும்பி நின்று, ஆண்டவரே நான் எதை குறித்தும் கவலைப்பட மாட்டேன். பவுல் சொன்னார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்த உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் சிந்தனைகளையும் உங்கள் இருதயத்தையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். இன்னைக்கு பக்கத்தில் பசங்க

அவர் பார்வையில் விசேஷமானவர்கள். நம்ம யாருமே இங்கே இருக்கிறவங்க ஜெராக்ஸ் காப்பி இல்லை, எல்லாரையும் கர்த்தர் ஒரிஜினலாக வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அதனால ஆண்டவரே, நாங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் நாங்கள் மனத்தாழ்மையாக இருக்க உதவி செய்யுங்க. மேலேருந்து ரெண்டு ட்ராப்பு பனித்துள்ளி அப்படியே மேலேருந்து வந்துக்கிட்டே இருந்துச்சான். வந்தபோது ஒரு சின்ன பனித்துளி ரோஜா பூ மேலே பட்டுருச்சான். இன்னொரு பனித்துளி கீழே மண்ணில் விழுந்த உடனே இந்த ரோஜா பூ மேலே விழுந்த அந்த பனித்துளி முத்து போல பளிச்சுன்னு இருக்கிறப்ப அந்த ரோஜா மேலே விழுந்த பனித்துளி மண்ணுக்கு கீழே விழுந்த அந்த பனித்துளியை பார்த்து சொல்லிச்சான், பார்த்தியா, நம்ம ரெண்டு பேரும் தானே மேலேருந்து இறங்கி வந்தோம். நான் ரோஜா பூ மேலே பட்டு நான் முத்து போல பழிச்சிடுறேன், பார்த்தியா, நீ என்ன மண்ணோட போயிட்ட, அவ்வளோதான், நீ அடையாளத்தையே இழந்துட்ட. எனக்கு பார்த்தியா உயர்ந்த ஸ்தானம், உனக்கு பார்த்தியா தாழ்ந்த ஸ்தானம்னு ஒன்று, அது எதுவுமே சொல்லலையா, அமைதியாகவே இருந்துச்சான். கொஞ்ச நேரத்தில் கோட்டக்காரன் வந்தானுங்களா, வந்த உடனே அந்த செடிக்கு தண்ணி ஊற்றலான்னு பார்த்த உடனே அந்த செடிக்கு தண்ணி ஊற்றும் போது இந்த பனித்துளியும் அந்த தண்ணீரோடு இணைஞ்சு அப்படியே அந்த ரோஜா பூ அந்த செடிக்குள்ளே ஜீவனாக அப்படியே உள்ளுக்குள்ளே போய் ஒவ்வொரு அந்த கிளைகள்லாம் அப்படியே பாய ஆரம்பிச்சிருச்சுங்களா. கொஞ்ச நேரத்தில் வெயில் வந்த உடனே இந்த ரோஜா பூ மேலே முத்து போல இருந்துச்சு பாருங்க, அந்த சூரியன் பட்டவொன்னு ஆவியாக ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சான். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஒருவேளை நான் பெரிய ஸ்தானத்தில் இருக்கிறேன், உனக்கு என்ன ஸ்தானம்னு யார் என்ன சொல்லியிருந்தாலும் கவலைப்படாமல் நீங்கள் ஜீவனாக இருக்கிறதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒப்பிடாதீங்க, யாரோடையும் நம்ம ஒப்பிடக்கூடாது. நம்ம உப்பாக அவருக்காக இருந்துட்டா போதும். ஒப்பிட்டு நானும் ஒப்பிட்டு பார்த்தேன், ஜோசப் அண்ணன் ஹைட்டாக வச்சிட்டீங்க ஆண்டவரே, என்னை குள்ளமாக வச்சிட்டீங்களே ஆண்டவரேன்னு. அப்புறம் அண்ணங்கிட்ட பார்த்தோன்னு கேட்ட உடனே தான் சொன்னாங்க, உன்னை பார்க்குறப்ப எனக்கு பொறாமையாக இருக்குது, பஸ்ஸில் போனால் தலையில் டாப்பு தட்டுது, சீட்டு தட்டுதுன்னு, இதெல்லாம் பழைய காது காரியம். அதனால ஆண்டவரே என்னை எண்ணெயாக வச்சிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உங்கள் மேலே ஒரு எண்ணெய் இருக்கிறது, அந்த எண்ணெயாகவே உங்களை வைத்திருப்பதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு ஒரே ஒரு வார்த்தை, நீர் மாத்திரம் என்னோடு இல்லாமல் போயிருந்தால், நீங்கள் மட்டும் என் நெருக்கத்தில் உதவாமல் போயிருந்தால். அன்னைக்கு பெலிஸ்தியர் எல்லாம் சூழ்ந்துட்டாங்க, தாவீதுக்கு அவர் மாத்திரம் உதவி செய்யாமல் போயிருந்தால், யோசிச்சு பாருங்களேன். இதுவரைக்கும் தாவீதின் வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய முன்மாதிரி. அவர் நடந்து வந்த பாதையில் பல நேரம் நடக்கிறப்ப அவரே உங்களுக்கு எனக்கும் பலன் தருகிறாரே, எல்லாவற்றையும் நினைச்சு ஸ்தோத்திரப்பான்னு சொல்லி

சங்கீதம் 102 தான், 102 வசனம் 13, 102 வசனம் 13. தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயசெய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். எங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்திருக்கிற உம்முடைய நேரத்துக்காக நன்றி. உம்முடைய நேரம் வரும்பொழுது நீரும் வருகிறீர். உம்முடைய நேரம் வந்திருக்குன்னா நீங்களும் வந்திருக்கீங்க. அதான் அதான் அந்த நேரம் எங்களுக்கு சொல்கிற செய்தி. உம்முடைய ஜனத்தை, இந்த தேசத்தை சந்திக்கும்படியாக நீர் எழுந்தருளி இருக்கிற இந்த நாட்களுக்காக ஸ்தோத்திரம். எழுந்தருளுவீர், எழுந்தருளுவீர்னு நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம். We know our God will arise. இதுதான் எங்களுடைய அறிக்கையாக இருந்துச்சு. ஆனால் இப்போ நாங்கள் சொல்கிறோம், Now is the time. இதுதான் அந்த நேரம் என்று நாங்கள் சரியாக அதை எங்கள் ஆவியில் அறிந்து உங்களோட ரதத்தோடு நாங்கள் இணைஞ்சு நிற்கிற இந்த நாட்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த காலத்துக்காக தான் நாங்கள் பல ஆண்டுகளாக நாங்கள் காத்திருந்தோம். ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு முக்கியமாக இருக்க ஆண்டவரே, இந்த செய்திகளை உள்வாங்க, கிரகிக்க தேவையான பிரகாசமுள்ள மனக்கண்களை ஆண்டவரே, இந்த நாளில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும், காணொளியில் எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தோடும் ஆண்டவரே, நீங்கள் பேச போகிற தயவுக்காக மக்கள் நன்றி. இதை உள்வாங்க, கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அமர்ந்து கொள்ளலாம்.

0: கைரோஸ் மொமெண்ட் அப்படின்னா கடவுளுடைய நேரம், நமக்கான தேவனுடைய நேரம். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையில வல்லமையாக கிரியை செய்கிற அவருடைய நேரம். இத்தனை ஆண்டுகள் காத்திருந்தது இந்த நேரத்துக்காக தான்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: நேரம் சரியில்லை, நேரம் சரியில்லைன்னு புலம்பிக்கிட்டு இருந்த நாட்கள் முடிஞ்சு சரியான நேரம் வந்திருக்கு என்பதை நினைச்சு கத்திரை துதிக்கிற ஒரு காலத்துல கொண்டு வந்திருக்கிற.
1: ஆமென்.
0: நேரம் சரியில்லைன்னு சொல்லி நீங்க அழுதீங்க, ஆனா ஆண்டு சொல்றார் சரியான நேரம் வந்திருக்கோம் லைஃப்ல.
1: ஆமென்.
0: நேரம் சரியில்லை, நேரம் சரியில்லை, நேரம் சரியில்லை, கெட்ட நேரம், கெட்ட நேரம்னு சொல்லி யாராரோ சொல்றத நம்பி நீங்க புலம்பின காரியத்துக்கு ஆண்டவர் முற்றுப்புள்ளி வச்சிட்டாரு.
1: ஆமென். வச்சிட்டாரு.
0: நேரம் சரியில்லைன்னு சொன்ன, ஆனா இந்த வருஷம் நீ சாட்சி சொல்ல போற சரியான நேரம் என் வாழ்க்கையில வந்திருக்கு.
1: வந்திருக்கு.
0: The right time has come in my life.
1: Amen.
0: This is my Kairos moment.
1: Amen.

0: தங்க முடியாத சந்தோஷங்கள்
1: வாழ்வு இதை போல்
0: இருதய அதிசயப்பட்டு பூரிக்கிற மாதிரியான கிரியைகள்
1: பேரின்பம்
0: இந்த நேரத்துல கத்தர் செய்கிறார்.
1: பேரில்லை
0: அவர் மறக்கல,
1: நிஜ வாழ்வு
0: அவர் உங்களை மறக்கல.
1: ஹல்லேலூயா ஹல்லேலூயா
0: ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா.
0: நேரத்தை நாம சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் நடந்த துயரங்கள் நிறைய அசம்பாவிதங்கள் அதனால நமக்கு உண்டான பாதிப்புகள் அதனால நமக்கு உண்டான இழப்புகள் டேமேஜ்னு சொல்றோம் பாருங்களேன். அது நம்ம பார்வைக்கு எப்படி தோணுது அப்படின்னா, இவ்வளவு நாசம் என் குடும்பத்தில் நடந்துருச்சு, இவ்வளோ பெரிய பாதிப்பை நாங்கள் ஃபேஸ் பண்ணிட்டோம், அந்த பாதிப்பினுடைய தாக்கம் வருஷக்கணக்காக என் லைஃப்ல என்னன்னா காணப்படுது. ஐ திங்க் நான் கூட சில நேரம் எனக்கு மனசு எப்படி விரக்தி அடையுதுன்னா, என் வாழ்க்கையினுடைய பெரும்பகுதி நாட்கள் என்ன செஞ்சிருச்சுன்னா முடிஞ்சிருச்சு, இவ்வளவு காலம் போயிருச்சு, இன்னும் இந்த காரியங்கள் சரி செய்யப்படலை அப்படிங்கிற அங்கலாய்ப்போட ஒரு புலம்பலோட நீங்க இருப்பீங்கன்னா இந்த செய்தி உங்களுக்கானது.
1: ஆமென்.
0: இந்த செய்தி நமக்கானது.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா
0: ஹல்லேலூயா. மோசேக்கு முதல் 40 வருஷம் போயிருச்சா?
1: போயிருச்சு.
0: பயங்கர வைப்ரண்டா இருந்த நாட்கள், இளமை துடிப்போட இந்த எனர்ஜி உமக்கு, இந்த வாலிபம் உமக்கு, இந்த வயது
1: உமக்கு,
0: உமக்குன்னு சொல்லி அவர் தீவிரமா ஆர்வமா ஊழியத்துக்கு வந்த அந்த 40th வயது. அதன் பிறகு கர்த்தர் பயன்படுத்துவார்னு பார்த்தா ஓடி ஒளிய வேண்டிய நிலைமை ஆயிப்போச்சு. கர்த்தர் பயன்படுத்துவார்னு பார்த்தா
1: ஓடி ஒளிய வேண்டிய நிலை.
0: அதுலயும் 40 போயிடுச்சு. மாமனார் வீட்டுல ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு 40 of obscurity. எவ்வளோ பெரிய ஆளு எங்கே இருக்கிறான், என்ன செய்கிறான், என்ன வேலையை பண்ணிட்டு இருக்கிறான், யுத்தங்களை நடத்தினவன், எகிப்தினுடைய சகல சாஸ்திரங்களையும் கற்று
1: தேர்ந்தவன்,
0: தேர்ந்த ஒரு மனுஷனுடைய நிலைமையை பாருங்க. ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான், ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான். மன்னிக்கணும், கிட்டத்தட்ட 80 வயசு போயிடுச்சு. ஸோ 80 போறப்ப அவர் என்ன முடிவுக்கு வர்றாருன்னா, அவ்வளவுதான் நம்ம லைஃப் என்னன்னா
1: முடிஞ்சிருச்சு
0: முடிஞ்சிருச்சு. இனிமே நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் மானிட்டர் கொடுங்க, கம்மியா இருக்கு, ஸ்ட்ரெயின் பண்ற மாதிரி இருக்கு. இனிமே நம்ம வாழ்க்கையில நமக்கு ஒண்ணு என்னன்னா
1: அடக்க போறது இல்ல
0: இல்ல அப்படிங்கிற ஒரு
1: எஸ்
0: ஃப்ரஸ்ட்ரேஷன்ல அவராகவே ஒரு முடிவுக்கு வந்து அமைதி ஆகிவிட்ட அந்த நாட்கள்ல
1: எஸ்.
0: அது மோசேக்கான தேவனுடைய முடிவு அல்ல, மோசையாவே ஒரு முடிவெடுத்து மோசே தனக்குள்ள அமைதி ஆயிட்டார்.
1: எஸ்.
0: சில நேரங்களில் நமக்கு நாம எடுத்துக்கொள்ளுகிற முடிவுகளில் நாம் சில அமைதியை தேடுறோம், ஆனால் அது தேவன் தருகிற அமைதி அல்ல.
1: எஸ்.
0: அது நம்மளை வஞ்சிக்கிற அமைதி. இது தேவன் தந்த முடிவினால வந்த அமைதி இல்லை, உனக்கு நீயே எடுத்துக்கொண்ட முடிவினால. அவ்வளவுதான் நம்ம என்னன்னா முடிஞ்சிட்டோம், நான் ரிட்டையர்ட் என்னன்னா
1: ஆயிட்டேன்.
0: இனிமே ஏதாவது ஒரு காரியத்தை செய்யும்படியான பலன் எனக்கு இல்ல, அதற்கான நாட்கள் என்னன்னா போயிருச்சு. I have wasted all my days.
1: Yes.
0: I have wasted all my years. என்னுடைய வருஷங்கள் எல்லாம் நான் என்ன செஞ்சிட்டேன்னா வீணாவே
1: அழிச்சிட்டேன்
0: அப்படிங்கிற ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருக்கிறப்போ 80th வயசுல மோசேக்கான கைரோஸ் மொமெண்ட் வருது.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா.
0: அப்படி முட்செடியில பற்றி எரிகிற முட்செடியில எழுந்தருளின ஆண்டவர்.
1: ஆமென்.
0: தேவா நீர்
1: எழுந்தருளி.
0: மோசேக்கு எங்க எழுந்தருளுகிறார்?
1: முட்செடியில.
0: 80th வயசுல ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த மோசேயினுடைய கண்கள் ஒரு ஆச்சரியத்தை என்ன செய்கிறதுனா
1: காண்கிறது,
0: ஒரு அதிசயத்தை என்ன செய்கிறது
1: காண்கிறது.
0: பாடிக்கிட்டே போயிருப்பாரு ஆச்சரியமானவரை படம்.

0: அதிகாரம் யாத்திராமம் மூணுல வசனம் ஒன்னுல இருந்தே வாசிப்போமா. மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாய் இருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான்.
1: அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி
0: தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான்.
1: அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான
0: அக்கினி ஜாலையிலே நின்று
1: அவனுக்கு தரிசனமானார்.
0: மிஷன் உண்டாகுது யாருக்கு?
1: மோசேக்கு.
0: மோசேக்கு கர்த்தரை தரிசிக்கிறவன்லாம் எதை பெற்றுக்கொள்றான்? தரிசனத்தை பெற்றுக்கொள்.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: ஆண்டவர் என்ன செய்றார்? வசனம் வாங்க. ஆண்டவர் என்ன செய்றார்? தரிசனமாகிறார்.
1: அப்பொழுது அவன் உற்று பார்த்தான், முட்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது.
0: நொந்து போன மோசேக்கு ஒரு காட்சியை கர்த்தர் காட்டுறார். எந்த மோசேக்கு?
1: நொந்து போன மோசே.
0: நொந்து போன மோசே வெந்து போகாத ஒரு முட்செடியை பார்க்கிறார்.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: அது மோசேக்கு எப்படி இருக்குன்னா பயங்கர ஆச்சரியமா இருக்கு.
1: ஆச்சரியம்.
0: அல்லேலூயா. மோசேக்கு எப்படி இருக்கு?
1: ஆச்சரியம்.
0: ஆச்சரியமா இருக்கு. ஆச்சரியம் மட்டும் இல்ல, அவர் சொல்றார், அப்பொழுது மோசே,
1: இந்த முட்செடி வெந்து போகாது இருக்கிறது என்ன?
0: நான் கிட்ட போய்
1: இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன். பார்ப்பேன்.
0: அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார்.
1: முட்செடியின் நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி
0: மோசே
1: மோசே
0: மோசே என்று
1: கூப்பிட்டார்.
0: அவன் இதோ
1: அடியேன்
0: அடியேன் என்றார். This was Moses Kairos moment. இதுதான் மோசேக்கான கடவுளுடைய நேரம்.
1: நேரம்
0: நேரமே சரியில்லை. இப்படி வந்து மாமனார் வீட்டில் என்ன செஞ்சிட்டு இருக்கிறேன்? நான்
1: மாட்டிக்கிட்டேன்,
0: மாடு மேய்ச்சிட்டு இருக்கிறேன் 40 வருஷமானு சொல்லி எப்படி எல்லாம் புலம்பி இருப்பாருன்னு தெரியல. என் கனவு என்னாச்சு? நான் கண்ட எனக்குள்ள பற்றி எரிந்த அந்த வைராக்கியம்லாம் இப்ப என்னன்னா, என் ஜனத்து மேல இருந்த வைராக்கியத்தினால எகிப்தின் பொக்கிஷங்கள் எல்லாம் தூக்கி குப்பை என்ன போட்டுட்டு வந்தேன். ஆனா இன்னைக்கு நான் மனாந்தரத்துல ஒரு குப்பையா என்ன செய்யறேன்னா
1: போயிட்டனே,
0: கிடக்குறனே, மக்கி போனனே. எனக்குள்ள அந்த நாள்ல பற்றி எரிஞ்ச நெருப்பு இந்த நாள்ல அவிஞ்சு அணிஞ்சு போய் கிடக்கிற இந்த காலத்துலதான் மோசேக்கான தேவனுடைய நேரம்.
1: நேரம். ஹல்லேலூயா. ஆமென்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: கிட்ட போன மோசேக்கு ஆண்டவர் திட்டத்தை குறிச்சு என்ன செய்றார்னா பேசுற,
1: திட்ட வட்டமாக பேசுகிறார்.
0: அத கேட்ட மோசேக்கு பிரமிப்பா என்னன்னா
1: போச்சு.
0: ஆச்சரியமா இருக்கு.
1: ஆச்சரியம்.
0: அதிசயமா இருக்கு.
1: அதிசயமா.
0: நான் கூட மறந்துட்டீங்களோன்னு நினைச்சேன். மாறாமலே என் கூட இருந்திருக்கிறீங்க.
1: ஆமென்.

0: ஆண்டவரே, என்னுடைய என் வாழ்க்கை மூணு பகுதியா, என் வாழ்க்கையினுடைய பெரும்பகுதி போயிடுச்சு அப்படி சொல்லலாமா?
1: சொல்லலாம்.
0: 80 வயசுல மோசே ஆண்டவர்கிட்ட வச்ச வாதம் என்னன்னா, என்னுடைய ஆயுசு நாட்கள்ல
1: பெரும்பகுதி
0: போயிடுச்சு. ஆண்டு சொல்றாரு, பெரும்பகுதி போனாலும் இந்த மீதியான பகுதி தான் உன்னுடைய கைரோஸ் மொமெண்ட்.
1: ஆமென்.
0: இந்த மீதியான பகுதி தான் உனக்கான என்னுடைய நேரம்.
1: ஆமென்.
2: மைக் செட் ஆகல எனக்கு.
0: இதுதான் உனக்கான என்னுடைய
1: நேரம்.
0: நேரம்
1: நேரம்
0: இந்த இந்த மூன்றாவது பகுதி அப்பாஸ்தல் ஜார்ஜ் வந்து ஜெபம் பண்ணுவாரு. நான் அப்ப வெட்டில பாற போயிருந்தப்ப இதுக்கு அவர் வச்சிருக்கிற பேர் தி ட்ரெமெண்டஸ் ஒன் தேர்ட்.
1: எஸ்.
0: உங்க வாழ்க்கையில இப்ப நீங்க அடி எடுத்து வச்சிருக்கிற இந்த இறுதி சீசன் அல்லது இறுதி சுற்று
1: பிரம்மாண்டமான மிகப்பெரிய வல்லமை மிக்க பேராற்றல் வாய்ந்த
0: ஒரு ட்ராக்ல உங்களை அறியாமலே நீங்க உங்க கால் எடுத்து வச்சிட்டீங்க.
1: வச்சிட்டீங்க.
0: உங்களை நீங்க எகிப்தினுடைய ட்ரெஷர்ஸ்.
1: எஸ்.
0: எகிப்தினுடைய ட்ரெஷர்ஸ் அண்ட் பிளஷர்ஸ்.
1: எஸ்.
0: எகிப்தினுடைய பொக்கிஷங்கள், எகிப்தினுடைய பொக்கிஷங்களால வருகிற சந்தோஷங்களை குப்பையா நினைச்சிட்டு வந்தவனே இந்த உலகம் என்ன ஆக்கிருச்சுன்னா, குப்பையாக்கிருச்சு. நான் ஒரு ட்ராஷ்.
1: எஸ்.
0: நான் ஒரு ட்ராஷ்.
1: ட்ராஷ்.
0: நீங்க ஒரு ட்ராஷ் அப்படின்னு உங்களை உலகம் சொல்லுது. ஆனா ஆண்டவர் சொல்றார், என்னோட மொமெண்ட் வர்றப்ப மேபி நீய உன்னை ஒரு ட்ராஷ் நினைச்சிட்டு இருக்கலாம்.
1: எஸ்.
0: ஆனா நான் உன்னை என்னோட ட்ராக்ல கொண்டு வந்து நிறுத்துவேன்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: நீ குப்பை இல்ல.
1: எஸ்.
0: உனக்காக நான் நியமிச்ச, உனக்காக நான் ஆயத்தம் பண்ணின ஓடு பாதையில.
1: ஆமென்.
0: உன்னோட காலை நீ எடுத்து வச்சிருக்கிற.
1: எஸ்.
0: திஸ் இஸ் யுவர் மொமெண்ட்.
1: ஆமென்.

0: tremendous one third.
1: ஆச்சரியமானவர்
0: tremendous tremendous one third.
1: அதிசயமானவரே.
0: இந்த அப்போஸ்தலனுடைய கேட்டகரி என்னென்ன ட்ராஷ்ல தான் ஆரம்பமாகுது.
1: ஆமென்.
0: எல்லாரும் துடைத்து போடுகிற
1: கந்தை
0: அழுக்கை போலவும் குப்பையை போலவும் என்னன்னா
1: எண்ணப்பட்டோம்
0: ஆனோம் எண்ணப்படுகிறோம். அப்படிதான் அப்போஸ்தல் பவுல் என்னன்னா சொல்லியிருக்கிறார். அந்த மாதிரி உங்களை யாராவது ட்ராஷ் குப்பை கூட அந்த தீர்க்க தரிசனம் சொல்றார், நீ என்னோட அப்ப கூட
1: அப்ப கூட.
0: அல்லேலூயா
1: அல்லேலூயா.
0: யாரு சாமி உன்னை குப்பை கூடன்னு சொன்னா? ஏன் அப்பா
1: அப்பா
0: என்னுடைய அப்பா இந்த தலைமுறைக்கான என்னுடைய பிரெட்
1: பிரெட்
0: நான் ஓ மூலமா தான் ஸ்ப்ரெட் பண்ண விரும்புறேன்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா
1: அல்லேலூயா
0: ஆண்டவருடைய அப்பத்தை கேட்டர் பண்ணக்கூடிய வெசலா வெப்பனா இன்ஸ்ட்ருமெண்டா வெசலா என்னை ஆண்டவர் சூஸ்
1: பண்ணிருக்கிறார். தொடச்சு போடுற அப்ப கூட நீ எனக்காக நில்லுல, அதனால நீ அப்ப கூட.
0: அப்பா கூட இருக்கிறதுனாலே நீ அப்ப கூட
1: அப்ப கூட. ஆமென்.
0: அப்பா கூட
1: இருக்கிறதுனாலே நீ அப்ப கூட அப்ப கூட. அல்லேலூயா.
0: அப்பா கூட
1: அப்பா கூட
0: அதனால நீ அப்ப கூட
1: அப்ப கூட.
0: சொல்லுங்க, நீ அப்பா கூட
1: நீ அப்பா கூட
0: அதனால நீ யாருனா
1: நீ அப்ப கூட
0: அப்ப கூட
1: அப்ப கூட.
0: உலகம் உன்னை குப்ப கூடன்னு சொல்லுது, குப்பை கூட உலகம் சொன்னாலும் நீ அப்பா கூட இருக்கிறதுனால அவர் உன்னைய அப்ப கூடையா
1: அப்ப கூட
0: அப்ப கூடையா
1: அப்ப கூடையா.
0: உங்க மொமெண்ட் வர்றப்ப உலகம் சொல்லும், என்னடா குப்பை கூட நினைச்சோம், கடைசியில நமக்கு படி இழக்கிற அப்ப கூடையே இவன் தான்.
1: ஆமென்.
0: அப்ப கூடையே இவன் தான்
1: அப்ப கூடையே இவன் தான்.
0: பிரெட் உங்க வாயிலிருந்து தான் வருது.
1: ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா.
0: ட்ரெமெண்டஸ்
1: ஒன் தேர்ட் ஒன் தேர்ட்.
0: முதல்ல 80 வருஷத்துல எல்லாம் வேஸ்டா போச்சுன்னு சொல்லி அவருடைய கிரானஸ் மொமெண்ட்ல ஒரு சொன்னாலும்,
1: எஸ்
0: பின்னாடி வந்த 40 ஆண்டுகள்ல தேவன் செஞ்ச காரியம் மகத்தான. எகிப்துக்கு அனுப்பின சில நாட்கள்ல சில கொஞ்ச காலத்துக்குள்ள தேவன் மோசேயை கொண்டு செய்த அந்த மகத்தான கிரியைகளால எகிப்தின் நிர்வாகம் ஸ்தம்பித்தது.
1: எஸ்
0: அந்தகார லோகாதிபதிகளுடைய அதிகார அடுக்குகளை சீர்குலைய பண்ணுகிற, அந்த அடுக்குகளை நிலைகுலைய பண்ணுகிற, அந்த அடுக்குகளை ஸ்தம்பிக்க செய்யக்கூடிய மகத்தான கிரியைகளை இந்த கைரோஸ் மொமெண்ட்ல இந்த நேரத்துல தேவன் ரிலீஸ் பண்றார்.
1: ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா
0: அதிகார அடுக்குகள் அதிகார அடுக்குகள் நிலை கொலையுது. கத்தர்
1: எழுந்திருக்கிறார்.
0: ஸ்தம்பிக்க செய்யக்கூடிய
1: அதிசயமா
0: ஒரு டெரர் பிடிக்குது.

0: ஆமென் சொல்லுங்க.
1: ஆமென்.
0: இதுதான் எத்தனை ஆண்டுகளை வந்து காத்திருப்புல போயிருந்தாலும் அந்த வருஷங்கள்ல ஒருவேளை நம்ம இவ்வளவுலாம் செஞ்சிருக்கலாம், இவ்வளவுலாம் செஞ்சு முடிச்சிருக்கலாம் அப்படின்னு முடியாம போயிருச்சேங்கிறதா நம்முடைய அங்கலாய்ப்பு, நம்முடைய புலம்பல்,
1: எனர்ஜி எல்லாம் போயிருச்சே.
0: ஆனா ஆண்டவருடைய வேலை வர்றப்ப அவர் மிக குறுகிய நேரத்துல பல வருஷத்துக்கான வேலையை முடிச்சிட்டு போயிருவார்.
1: ஆமென்.
0: அப்படி குறுகிய காலத்துல பல வருஷத்துக்கான வேலையை முடிக்கிறப்ப நமக்கு இத்தனை வருஷம் காத்திருந்தது வீணா போச்சுன்னே சொல்ல முடியாது.
1: எஸ், ஹல்லேலூயா.
0: அருமையான பாஸ்டர் ஜான்சம் தந்தையர்களோட பேசிட்டு இருந்தப்ப சொன்னாங்க ஒரு முறை, ஃபாதர் 70 வருஷத்துல செய்ய வேண்டிய காரியத்தை ஆண்டவர் 7 வருஷத்துல செஞ்சார்.
1: ஆமென்.
0: இதான் சீக்ரெட்.
1: எஸ்,
0: 70 வருஷம் வேஸ்டா போச்சு இல்ல, 7 வருஷத்துல ஆண்டவர் 70 வருஷத்துல செய்ய முடியாத காரியத்தை 7 வருஷத்துல செஞ்சு முடிச்சிட்டு போயிட்டே
1: முடிச்சிட்டாரு.

0: ஆண்டு உங்களை நடத்தி வந்தார். சொல்லுங்க, நடத்தி வந்தார்,
1: நடத்தி வந்தார்.
0: இனி வருகிற நாட்கள்ல
1: நடத்தி பிடிக்கும்
0: உங்க குடும்பத்துல ஊழியத்துல தீ பிடிக்கும்னா ஆண்டவருடைய
1: ஆண்டவருடைய
0: நான் சொல்றேன்.
1: ஆமென்.
0: சடுதியா காரியங்களை கத்தர் செஞ்சு முடிப்பாரு. என்ன 20 வருஷமா நம்ம செஞ்சிருந்தா கூட செஞ்சிருக்கா
1: முடியாது.
0: 20 நாள்ல செஞ்சுட்டு என்ன செஞ்சிட்டாரு,
1: போயிட்டாரு.
0: இதுதான் ஆண்டவருடைய நேரத்தினுடைய ஆற்றல்.
1: ஆமென்.
0: அந்த நேரம் வந்திருக்கிறதுனால என் காலம் போச்சுன்னு இனிமே சொல்ல மாட்டீங்களே.
1: எஸ், சொல்ல மாட்டோம்.
0: வயசாயிருச்சுன்னு சொல்ல மாட்டீங்களே.
1: சொல்ல மாட்டோம். அல்லேலூயா.
0: நமக்குதான் 56 ஆச்சுன்னு பயாலஜிக்கலா பார்த்த ஒரு மாதிரி இருக்கு. ஃபாதர் சொல்றாங்க, சின்ன வயசு ஓடுற அப்படிங்கிறாங்க. ஐயோ, மனசுல பால் வரத்த மாதிரி என்னன்னா,
1: எங்கடா போனீங்க அப்படின்னாங்க. அப்பா ஓசூர் போய் வெட்டில போறா போயிட்டு நைட்டோட நைட்டா, சரி இந்த வாரம் என்ன ப்ரோக்ராம், சென்னை போறோம்ப்பா. போயிட்டு வந்துட்டு அடுத்து சென்னை. ஆடாப்பா, சரிடா, சின்ன வயசு ஓடுங்கடா.
0: தேவன் உள்ள இறங்கி வர்றப்ப வயசுக்கான பலன் இருக்காது,
1: தரிசனத்துக்கான பலன்.
0: வாழ்றதே தரிசனத்துக்காக, ஓடுறதே தரிசனத்துக்காக.

0: உங்களை அழிச்சிட்டோம்னு நினைச்சாங்க, உங்களை
1: அழிச்சிட்டோம்,
0: கழிச்சு போட்ட குப்பைன்னு நினைச்சாங்க, குப்பையாவே என்ன எல்லாரும் பார்த்து பார்த்து பழகிட்டாங்க.
2: எஸ்,
0: வீட்டில் சமுதாயத்தில் என்ன எல்லாரும் என்ன குப்பையாவே பார்த்து பார்த்து
2: பழகிட்டாங்க.
0: கழித்து போடப்பட்ட, அனைவராலும் கழித்து போடப்பட்ட குப்பை.
2: எஸ்,
0: ஆனா ஆண்டவர் சொன்னாரு, உன்னை அழிச்சிட்டோம், உன்னை கழிச்சு போட்டோம், அப்படி இப்படின்னு ஆயிரம் பேர் சொன்னாலும் அழிச்சு கழிச்சு புது ஆட்டை ஆட நான் வந்திருக்கேன்.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா. அழிச்சு கழிச்சு
1: புது ஆட்டை,
0: புது ஆட்டை,
1: புது ஆட்டை. 1 கொரிந்தியர் 4:13 புது ஆட்டை.
0: எல்லாரும் உங்க கதை முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க, ஆனா ஆண்டவர் சொல்றாரு என் விதை.
1: ஆமென்.
0: இப்பதான் முளைச்சிருக்குன்ற.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: என்னுடைய ஆரம்பத்தை,
1: ஆரம்பத்தை
0: உனக்கான எனது ஆரம்பத்தை.
1: ஆமென்.
0: அல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: ஆனா இத்தனை வருஷம் காத்திருப்புல, இத்தனை வருஷம் டேமேஜ்ல, இத்தனை வருஷம் பாதிப்புல, எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு, இனிமே எனக்கு என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு மனோபாவத்தோட அமர்ந்திருந்த என்னிடத்துல வந்து இப்பதான் என் காரியத்தை உன் வாழ்க்கையில என்ன செய்யறேன், ஆரம்பிக்கிறேன்,
1: ஆரம்பிக்கிறேன்,
0: உன் வாழ்க்கையில கிரியை செய்யும்படி நான் எழுந்தருளி இருக்கிறேன்.
1: ஆமென்.
0: இது உனக்கான என்னுடைய நேரம்,
1: நேரம்.
0: குறுகிய காலத்துக்குள்ள எத்தனை வருஷம் பாதிப்பா இருந்தாலும் சரி, அதை சடுதியா சரி செய்ய என்னால முடியும்.
1: ஆமென்.
0: எவ்வளவு சிக்கலா உண்டாக்கி இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பாதிப்பை பண்ணியிருந்தாலும் சரி, அழிச்சு கழிச்சு
1: புது ஆட்டை, புது ஆட்டை. ஆமென்.

0: ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா.
0: நேற்று நேற்று இரவு எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. ரொம்ப உடைக்கப்பட்ட ஒரு ஊழியக்காரி, ரொம்ப தயங்கி தயங்கி ஜனங்கள்லாம் இருந்தாங்க. அதனால தான் நான் உங்கள்கிட்ட நான் பேசல. ஜனங்கள்லாம் போன உடனே நான் வீட்டுக்குள்ள வந்து நான் இப்ப உங்களோட நான் பேசுறேன் பாஸ்டர். எனக்கு இன்னைக்கு 32வது திருமண நாள், 32nd இயர். என் கணவரும் நானும் வல்லமையா நாங்கள் ஊழிய செஞ்சிட்டு இருந்தோம். ஆனா அவர் என்ன விட்டுட்டு போயிட்டாரு. அந்த ஊழியத்தை நான் என்ன செஞ்சிட்டு இருக்கேன், அவரோட என்னால் தொடர்பு கொள்ள முடியல. ஆனா இன்னைக்கு எங்களுடைய வெட்டிங் டே, பின்னாடி ஒண்ணுமே கேட்கலையா மியா? ஆச்சரியமானவர், செக் பண்ணுங்க போய்.
2: ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே.
0: கேட்டுருச்சுன்னா அப்படி கையை காட்டுங்க. அப்படி
2: ஆச்சரியமா
0: கேக்குதா?
2: அதிசயமானவரே.
0: அவங்க அவங்க சொல்றாங்க, 32வது திருமண நாள், எனக்கு நான் ரொம்ப உடைஞ்சு போயிருக்கிறேன், ஆனா அவர் திரும்ப வருவாரு அப்படிங்கிற ஒரு பெரிய பெரிய ஃபெய்த்தில் இருக்கிறேன். இந்த நாட்கள்ல அண்ணன் நீங்க பண்ற பிரசங்கம் வந்து என்ன பயங்கரமா என் ஃபெய்த்தை தூக்கி விட்டுருச்சு. என் ஊழியம் முடிஞ்சு போல, என் கணவரோட நான் மீண்டும் நான் ஊழியம் செய்வேன், அவரோட நான் மீண்டும் இணைஞ்சு நான் நிற்பேன். அந்த நேரம் என் வாழ்க்கையில் வந்துருச்சுங்கிற விசுவாசம் எனக்கு பயங்கரமாக வந்துருச்சுனே. அவங்க ரொம்ப ரொம்ப பிரபலமானவங்க, பிரபலமானவங்க. என்னுடைய ஆரம்ப நாட்களில் அவங்கள ஒரு அவ்வளோ வல்லமையாக பிரகாசித்தவங்க. அவங்க ஊழியத்தினால எங்கள் குடும்பங்களே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. அவ்வளவு பெரிய மனுஷனுடைய மனைவி சொல்றாங்க, என் குடும்பத்தில் இப்படி ஒரு டேமேஜ், பல வருஷம், இது எத்தனையோ வருஷம் சொல்றாங்க, இன்னும் செப்பரேஷன்ல போகுது. ஆனா இன்னைக்கு 32வது ஆண்டு என்னுடைய திருமண ஆண்டு. நான் விசுவாசிக்கிறேன், கண்டிப்பா இந்த ஊழியம் பாழா போகாது. நாங்க சேர்ந்து நின்று செய்வோங்கிற ஃபெய்த் எனக்கு என்னன்னா வந்திருக்கு. குழந்தை இல்லை, 32 ஆண்டுகள், 32 இயர்ஸ். ஆனா அவங்களுக்காக நான் ஜெபம் பண்ணப்ப ஆண்டவர் இந்த வசனத்தை கொடுத்தார். நான் கொஞ்சம் முன்னாடி இருந்து வாசிக்கிறேன், மீகா 4:6 இருந்து. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அந்நாளிலே நான் நொண்டியானவளை சேர்த்து தள்ளுண்டவளையும் தீங்கு அனுபவித்தவளையும் கூட்டிக் கொண்டு, நொண்டியானவளை மீதியான ஜனமாகவும் தூரமாய் தள்ளுண்டு போனவளை பலத்த ஜாதியாகவும் வைப்பேன். அவர்கள் பேரில் கர்த்தர் சியோன் பர்வதத்திலே இது முதல் என்றென்றைக்கும் ராஜாவாய் இருப்பார். மந்தையின் துருக்கமே, சியோன் குமாரத்தியின் அரணே, முந்தின ஆளுகை உன்னிடத்தில் வரும், ராஜரிகம் எருசலேம் குமாரத்தியினிடத்தில் வரும்.
1: ஆமென்.
0: எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, முந்தின ஆளுகைய எங்க போச்சுன்னு நான் தேட வேண்டியதில்லை. முந்தின ஆளுகை எனக்கான நேரத்தில் என்னை தேடி வரும்.
1: ஆமென்.
0: ராஜரிகம் எருசலேம் குமாரத்தினிடத்தில் வரும்,
1: வரும்.
0: எதையாவது நீங்க தொலைச்சிருப்பீங்கன்னா அதை தேட வேண்டிய அவசியம் இல்லை, இந்த நாட்கள்ல அது உங்களை தேடி வருகிற பீரியட்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: ஆமென் சொல்ல.
1: ஆமென்.
0: சடுதியா சடுதியா அந்த காரியத்தை சரி செஞ்சு ஆண்டவர் தூக்கி நிறுத்தி மகிமையான காரியத்தை செய்வார்.
1: ஆமென்.
0: விசுவாசிக்கிறீங்களா?
1: விசுவாசிக்கிறோமா?
0: இந்த ஷார்ட் பீரியட்ல, இந்த குறுகிய காலத்துல இத ஆண்டவர் உங்களுக்கு செஞ்சு முடிக்கிறாரு.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: எத்தனை வருஷமா அவமானத்தை சுமந்திருக்கலாம், எத்தனை வருஷமா ஒரு நிந்தைய நீங்க சுமந்திருக்கலாம், ஆனா உங்களுக்கான இந்த நேரத்துல, இந்த சரியான நேரத்துல சடுதியில எல்லாத்தையும் ஆண்டவர் சரி செஞ்சு அழிச்சு கழிச்சு
1: புது ஆட்டை
0: புது ஆட்டை

0: இனி வாழ்க்கை இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற உங்களுடைய உங்களுடைய லைஃப்ல ஆண்டவருடைய காரியம், அவருடைய அவர் விரும்பின காரியம் பூக்குற நேரம் வந்திருக்கு.
1: ஆமென்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: நீ எத்தனை வருஷம் இதை சகிச்சேன்னு எனக்கு தெரியாது, எத்தனை வருஷம் இந்த நிந்தையில நீ கடந்து வந்தன்னு எனக்கு தெரியாது, எத்தனை வருஷம் இந்த போராட்டத்துல நீ தனியா தவிக்கிறன்னு எனக்கு தெரியாது, எத்தனை வருஷம் நீ அழற, ஆனா கர்த்தர் அறிவார்.
1: எஸ்,
0: சடுதியில சடுதியில ஐயோ இத்தனை ஆண்டுகள் வேஸ்டா போச்சு வேஸ்டா போச்சுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற உங்களுடைய லைஃப்ல ஆண்டவர் குறிச்சிருக்கிற இந்த காலத்துல அந்த பல வருஷ பாதிப்புகளை சடுதியா சரி செய்யும்.
1: ஆமென், ஹல்லேலூயா.
0: இஸ் தட் ரிடீமிங் யுவர் டைம்.
1: எஸ்
0: ஆண்டவர் நம்மளை மீட்டு கொள்ளும் பொழுது நம்ம வாழ்க்கையில நாம தொலைச்சிட்டோம்னு நினைச்ச நாட்களையும் நம்ம தொலைச்சதோட அதிகமா எனக்கு மீட்டு தர்றாரு.
1: ஆமென்.
0: ஆண்டவர் தீர்க்கதரிசனமா சொல்றார், 10 வருஷத்தை நீ தொலைச்சிருக்கலாம், ஆனா நான் உனக்கு 20 வருஷத்தை தர்றேன்.
1: ஆமென், ஹல்லேலூயா.
0: யோபு இழந்தது ஒரு தலைமுறை, ஆனா தேவன் பார்க்க வச்சது 4 தலைமுறை.
1: 4 தலைமுறை
0: யோசேப்பு வாழ்க்கையில விரயமாக்கப்பட்ட நாட்கள், தப்பு அப்படி சொல்லக்கூடாது, கர்த்தர் அவரை பிரிப்பேர் பண்ண நாட்கள் 13 ஆண்டு. ஆனா 30 வயசுல இருந்து யோசேப்புக்கு ஆண்டவர் கொடுத்த வருஷங்கள்
1: 70 ஆண்டுகள், சாரி
0: 80
1: வருஷம், 110 வருஷம் மொத்தம்.
0: நீங்க துன்பத்தை கண்ட நாட்களை விட அவருடைய காலத்துல வாழ்ந்திருக்க போகிற வருஷங்கள் அதிகம்.
1: ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
0: ஒரு தலைமுறை தானே அடிச்சான் சொல்றீங்க, 3 தலைமுறை உட்கார்ந்து பாப்பீங்க.
1: ஆமென், உட்கார்ந்து பாப்பீங்க.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா,
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: இந்த சைடு யோசேப்போட காரியம் எப்படி, மோசேனுடைய காரியம் எப்படி, யோபோடைய காரியம் அப்படி.
1: ஹல்லேலூயா.
0: அதனால எதை இழந்துட்டேன், எது விரயமாக்கிட்டேன், விரயமானாலும் நீங்க அப்பா கூட இருந்தீங்க பாருங்க, பாதிப்பு வந்தாலும் விரக்தி வந்தாலும் என்னன்னு புரியலைனாலும் உங்களை விட்டு நான் எங்க போவேன் ஆண்டவரே, உங்களை விட்டு போய் என்னால ஒண்ணு செய்ய முடியாதுன்னு சொல்லி அவரையே உறுதியா பற்றிக்கொண்டு அவரோடய இருந்தீங்க பாருங்க, அவரோட நடந்தீங்க பாருங்க. அல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: அவர் உங்களுக்கு ஒரு காரியத்தை செய்யும் பொழுது நீங்க இழந்ததை விட அதிகத்தை மீட்டுக் கொள்வீர்கள்.
1: ஆமென், ஹல்லேலூயா.
0: ரெண்டு இழந்தா ரெண்டு இல்ல, ரெண்டு இழந்த உனக்கு 10 வச்சிருக்கிறேன்.
1: ஆமென்,
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: நீ சந்திச்ச பாதிப்பு ஒரு மடங்கு, ஆனா உனக்கு நான் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறது பல மடங்கு.

0: இனி வாழ்க்கை இல்லை உங்களுக்குன்னு உலகம் சொல்லுது. இனி என்ன இல்ல?
1: வாழ்க்கை இல்லை,
0: அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இது மேலே எழும்புறதுக்கு என்ன இல்ல?
1: வாய்ப்பே இல்லை.
0: வாய்ப்பே இல்லைன்னு யார் சொல்றா? உலகம் சொல்லுது.
1: வாழ்க்கையும் இல்லை, வாய்ப்பும் இல்லைன்னு உலகம் சொல்லுது.
0: ஆனாண்டு சொல்ல, உனக்கு என்னோட வார்த்தை இருக்குல்ல.
1: ஆமென்.
0: நீங்க இன்னும் உணரல என்ன? நான் பொறுப்பு இல்லை.
1: எஸ்,
0: இன்னும் வாய்ப்பு இல்லை, வாய்ப்பு இல்லை, வாய்ப்பு இல்லைன்னு சொன்னீங்கன்னா நான் பொறுப்பு இல்லை. அதுக்கு வார்த்தை பிறந்துகிட்டே இருக்கு.
1: எஸ்,
0: வார்த்தை வந்துகிட்டே இருக்கு. அதுல உங்களை நோக்கி வந்துகிட்டே இருக்கு.
1: ஆமென்.
0: ஒவ்வொருத்தரையும் நோக்கி வந்துகிட்டே இருக்கு.
1: எஸ்,
0: வாய்ப்ப பாக்காதீங்க, உங்களை நோக்கி கடந்து வந்திருக்கிற வார்த்தைய மட்டும் பாருங்க.
1: ஆமென்.
0: வார்த்தைக்குள்ள இருந்துதான் கற்பனை செய்ய முடியாத வாழ்க்கை வருது.
1: எஸ், கற்பனை செய்ய முடியாத வாழ்க்கை வருகிறது வார்த்தையிலிருந்து.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: சொல்லுங்க, தை பிறந்தா
1: வழி பிறக்கும்.
0: அன்று சொல்ல, தையில எல்லாம் வராது, வார்த்தையில தான் வருது.
1: வார்த்தையில தான் வரும்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: நல்ல தை மாசத்தை நம்புறது போல வார்த்தையை நம்புறவனுக்கு எவ்வளவு தெம்புனா, வார்த்தை விசுவாசிக்கிறவனுக்கு எவ்வளவு
1: தெம்பு.

0: வார்த்தையை தந்த ஆண்டவர் நம்முடைய கண்களை திறந்தாரா?
1: திறந்தார்.
0: வார்த்தை வந்த பொழுதெல்லாம் என்னுடைய விழிகள் என்ன செய்யப்பட்டது?
1: திறக்கப்பட்டது.
0: ஆண்டு சொல்றாரு, விழிகளை திறந்தவர்
1: வழி வாசலையும் திறப்பார்.
2: திறப்பாரு.
1: நமக்கு ஒரு வழிவாசல் திறக்காமலா போயிடும்?
0: சொல்றமா?
1: அட்டாயம்.
0: கண்ணை திறந்திருக்கிறாரா?
1: கண்ணை திறந்திருக்கு.
0: கண்ணை திறந்தவர் கதவையும் திறப்பார்.
1: கதவையும் திறப்பாரு. இந்த வசனத்தை பார்த்துக்கிட்டே இருந்த நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினால், அப்ப சொன்னாரு, பூட்டப்பட்ட அநேக வாசலையும் நீட்டப்பட்ட கரத்தினால திறக்கண்டா அப்படின்னாரு.
0: கண்ணை திறந்திருக்காரா?
1: திறந்திருக்கிறார்.
0: வர்றப்பெல்லாம் கண்ணை திறக்கிறார்ல?
1: திறக்கிறார்.
0: கண்ணை திறந்த ஆண்டவர் நாம பிரவேசிக்க தேவையான கதவையும் திறப்பார்.
1: கதவையும் திறப்பார்.
0: பெரிதும் அனுகூலமான கதவு உங்களுக்கு திறக்கப்படுகிற ஆண்டு இது.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: பெரிதும் அனுகூலமான
1: வாசல்கள்.
0: முட்டு சந்தில இருந்த மாதிரி இருந்தீங்கல்ல, கத்தர் செய்யறார் பாருங்க.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: நெகேமியா அலங்கத்தை கட்டுறதுக்கு முன்னாடி இடிக்கப்பட்ட அந்த அலங்கம் கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு மேல இடிஞ்சே கிடந்துச்சு.
1: இடிஞ்சே கிடந்துச்சு.
0: எத்தனை வருஷத்துக்கு மேல?
1: 100 ஆண்டுகளுக்கு மேலாக.
0: ஆனா நெகேமியா லைஃப்ல ஆண்டவருடைய நேரம் வந்த பொழுது அந்த 100 ஆண்டு காலத்துக்கு மேல இருந்த பாதிப்பு சரி செய்யப்பட்டது. வெறுமன 52 days. அந்த அலங்கம் கட்டுற வேலையை பார்த்து எப்படி எப்படி கிண்டல் பண்ணாங்க அப்படின்னா,
1: அந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன?
0: அந்த அற்பமான யூதர் செய்கிறது
1: என்ன? அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ? பலியிடுவார்களோ? ஒரு நாளிலே முடித்து போடுவார்களோ? சுட்டெரித்து போடப்பட்ட மண் மேடுகளான கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ என்று தன் சகோதரருக்கும் சமாரியாவின் சேனைக்கும் முன்பாக சொன்னான்.
0: சுட்டெரித்து போடப்பட்டு மண் மேடுகளான கற்களுக்கு
1: உயிர் கொடுப்பார்களோ?
0: அன்று சொல்றாரு, உயிரற்று போனது உயிர் பெறும்.
1: ஆமென்.
0: உயிரற்று போனது
1: உயிர் பெறும்.
0: வேறற்று போனது திரும்பவும் வேர் விடும்.
1: வேர் விடும்.
0: அல்லேலூயா. அந்த அடி அடிக்கட்ட வெந்து அடிமரம் செத்து போனாலும் தண்ணீரின் வாசனையினால வேலர் என்ன செய்வார்? ஆண்டவர் துளிர்க்க பண்ணுவார். யோபு அப்படித்தான் சொல்றார்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: மக்கி போய் செத்து போயிருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டு சொல்றார், அதை துளிர்க்க பண்ணக்கூடிய ஒரு தண்ணீரின் வாசனைய கொண்டு வருவேன். வாசிக்கலாம்.
1: யோபு 29
0: வாசிங்க.
1: சரி சரி சரி. தண்ணீரின்
0: வாசனையினால் பட்டு போனது திரும்ப என்ன செய்யும்னா துளிர்க்கும். பாலானது பயிர் நிலமா மாறும். பயிர் நிலம் அடர்ந்த காடாகும். சடுதியாய்.
1: எஸ். யோபு 14:9 தண்ணீரின் வாசனையினால் அது
0: துளிர்த்தது.
1: அதின் வேர் ஒரு மரத்தை குறித்தாவது
0: நம்பிக்கை உண்டு. அது வெட்டி போடப்பட்டாலும்
1: திரும்ப தழைக்கும்.
0: அதன் இளங்கிளைகள் துளிர்க்கும். அதன் வேர் தரையிலே பழையதாகி அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும் தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்த்து இளம் மரம் போல கிளைவிடும்.
1: கிளைவிடும். ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: உன்னை பழசுன்னு சொல்றாங்க, ஆனா நீ இளசு உன்னோட போட்டி போட.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: இளமரம் போல.
1: இளமரம் போல.
0: இளம் இளைச்சு போன நீ களைச்சு போன நீ ஒரு ஒரு ஒரு இளமரம் போல கிளைவிடுவாய்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: இளமரத்தின் இளமரம், கிளமரம் இல்ல இளமரம்,
1: இளமரம்
0: மரம் என்னன்னா பத்து கட்டையா கிடக்குற
1: பழைய மரம்,
0: பழைய மரம். ஆனா அது இளமரம் போல என்ன செய்யுமா?
1: கிளை விடும்,
0: கிளை விடுமா?
1: கிளை விடும்.
0: விசுவாசிக்கிறீங்களா? நீங்க
1: விசுவாசிக்கிறேன் ஆண்டவர்.
0: சடுதியில உங்களுக்கு செய்யப்பட்ட கெடுதிகள், உங்களுக்கு செய்யப்பட்ட
1: கெடுதிகள்,
0: கெடுதிகள் சடுதியில் சரி செய்யப்படும்.
1: ஆமென். எஸ்,
0: சடுதியில பல கெடுதிகளை செஞ்சாங்க. கெடுதின்னு ஒண்ணு உண்டுன்னா சடுதியில ஆண்டவர் காரியத்தை செய்து முடிக்கிற ஒரு அதிசயமும் உண்டு.
1: உண்டு.
0: பல கெடுதிகளை பார்த்த, ஆனா சடுதியில நான் உனக்கு செய்கிற அதிசயங்களை இந்த சீசன்ல நீ பாப்ப.
1: ஆமென்.

0: ஹல்லேலூயா.
1: பல பொன்ன அலங்கங்களை 52 நாள்ல கட்டி முடிச்சிட்டாரு ஆண்டவர்,
2: முடிச்சிட்டாரு.
1: ஆனா பாதிப்போடு இருந்தது எத்தனை ஆண்டுகள்?
2: பல 100 வருஷத்துக்கு
1: மேல.
2: எஸ்.
1: ஆனா காரியத்தை சரி செஞ்சது எத்தனை நாள்ல?
2: 52 நாள்ல.
1: 52 வாரம் இல்ல, 52 மாதம் இல்ல, 52 நாள். நீங்க வருஷ கணக்கா காத்திருந்த காரியங்கள் சில நாட்களுக்குள்ள நடந்து முடியும்.
2: ஆமென்.
1: சில நாட்களுக்குள்ள, வருஷ கணக்கா காத்திருந்தேன், ஆனா சில நாளைக்குள்ள அதை நான் செஞ்சேன். ஏன்னா அது உனக்கான என்னுடைய நேரம்.
2: ஆமென்.
1: பைபிள்ல தான் இருக்கு எல்லாமே.
2: எஸ்.
1: இதை நான் விசுவாசிக்கும் பொழுது என் வாழ்க்கையில அப்படியே செய்யற ஆண்டு.
2: ஆமென்.
1: நம்ம தரிசனத்துல நடந்துகிட்டு இருக்கு போ.
2: எஸ்.
0: ஹல்லேலூயா.
2: ஹல்லேலூயா.
1: அட்டு புட்டுனே
2: நடந்துகிட்டு இருக்கு.
1: காரியங்க நடக்கிற அதிசயத்தை கண்ணு என்னன்னா
2: ஆகும்.
1: ஆகும்.
2: ஆகும்.
0: ஹல்லேலூயா.
2: ஹல்லேலூயா.
1: அத்தரமோ 12வது அதிகாரத்துல

0: தீவிரமாய் அந்த ஜனங்களை தேசத்திலிருந்து அனுப்பிவிட அவர்களை மிகவும் துரிதப்படுத்தினார்கள். பிசைந்தமா புளிக்கும் முன் ஜனங்கள்
1: எப்படி அனுப்ப
0: அவர்கள்
1: தீவிரமாய்
0: எஸ்
1: அந்த ஜனங்களை தேசத்திலிருந்து அனுப்பிவிட
0: அவர்களை மிகவும் துரிதப்படுத்தினார்
1: அவர்களை மிகவும்
0: துரிதப்படுத்தினார்
1: துரிதப்படுத்தினார் அல்லேலூயா
0: அல்லேலூயா
1: நேரா வந்துருச்சு சீக்கிரம் நினைச்சீங்கன்னா
0: கிளம்பி போங்க
1: கிளம்பி போங்க
0: போயிடுங்க
1: நேரம் வந்த பொழுது பார்வோனுடைய அரண்மனையிலிருந்து வந்த உத்தரவு யோசேப்ப தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து
0: வெளியே கொண்டு வந்தது
1: அல்லேலூயா
0: அல்லேலூயா
1: 41:14 அப்ப கிறிஸ்துவின் ஆவியானவர் நமக்கு குறிச்சிருக்கிற காலத்துல நம்மளை பகைத்த சக மனுஷங்களால நமக்கு நிகழ்ந்த பாதிப்புகளை சடுதியில சரி செஞ்சிடறார்.
0: ஆமென்.
1: அதாவது சரி செய்ய முடியாத ஒரு பாதிப்பு மனுஷன்ட்ட தான் இருக்கு. ஆனா ஆண்டவர் காரியத்தை சரி செய்கிறவர் அல்ல, சகலத்தையும் புதிதாக்குகிறார்.
0: ஆமென். ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா
0: ஹல்லேலூயா.
1: உன் காரியத்தை சரி செஞ்சா போதும் சரி செஞ்சா போதும்னு நீ ஆள்ற. ஆனா உனக்கான இந்த நேரத்துல நான் சொல்றேன், உன் காரியத்தை நான் புதுசாக்குறேன்.
0: ஆமென். ஹல்லேலூயா எஸ்.
1: அதான் இளங்கல
0: இளங்கல
1: இளமரம் போல
0: இளமரம் போல
1: இளமரம் போல
0: இளமரம் போல
1: இளமரம் போல
0: இளமரம் போல
1: இது மாதிரி உன் காரியத்தை நான் புதுசாக்குறேன்.
0: ஆமென்.
1: சுத்தரிக்கப்பட்ட வாழ்க்கை, பட்டு போன வாழ்க்கை, பாழ போன வாழ்க்கை, ஆனா என் வார்த்தை உனக்கு இருக்கிறதுனால, என்னுடைய நேரமும் உனக்கு இருக்கிறதுனால, அல்லேலூயா
0: அல்லேலூயா,
1: உன் வாழ்க்கையில இது போல நான் சகலத்தையும்
0: புதிதாக்குகிறேன், சகலத்தையும் புதிதாக்குறேன்.
1: அடையாளம் தெரியாத அளவுக்கு நீங்க அடியோட மாத்திடுவார்.
0: எஸ். அல்லேலூயா
1: சொல்லுங்க. புத்தம் புதுசு
0: புத்தம் புதுசு புத்தம் புதுசு.
1: அல்லேலூயா
0: அல்லேலூயா.
1: குறுகிய மனம் கொண்ட மனுஷங்க நமக்கு விரோதமா செஞ்ச தீங்குனால நம்மளால மீண்டு எழ முடியாத பாதிப்புகளை உண்டாக்குனாங்க. சின்ன புத்திகாரன் சில பேர் சேர்ந்து நம்ம வாழ்க்கையில விளையாண்டதுனால நம்மளால திரும்ப என்ன செய்ய முடியல,
0: மீண்டும் எழ முடியல,
1: எழ முடியல, அழதான் முடிஞ்சு.
0: எஸ்.
1: ஆண்டவர் சொல்றாரு, என்னோட நேரம் வாழ்க்கையில வந்திருக்கிறதுனால எழுந்து நின்னா போதும் ஆண்டவரேன்னு நீ நினைச்ச அழுத, ஆனா நீ எழுந்து நிக்கிறது மட்டும் இல்ல, உன்னை எழுந்து நிமிர்ந்து நிக்க வைப்ப.
0: ஆமென். ஹல்லேலூயா.
1: சில ரதங்களை குறித்தும்
0: சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டு.
1: நாங்களோ எங்கள் தேவனாகிய
0: கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டு.
1: உங்களுக்கு விரோதமா சில விஷயங்களை பிடிச்சுக்கிட்டு மேன்மை பாராட்டின காரியங்கள் முறிந்து விழுது.
0: ஆமென்.
1: ஆனா தேவனுடைய இந்த நேரத்துல நீங்க அவங்க கண்ணு முன்னாடி எழுந்து நிக்கிறதே அதிசயம். மனுஷங்களுடைய கண்களுக்கு ஆச்சரியம் தானே.
0: ஆச்சரியமே.
1: இந்த அதிசயத்தை இந்த வருஷம் உனக்கு நான் செய்றேன்.

0: ஹல்லேலூயா.
1: சின்ன புத்திக்காரங்க, சில சின்ன புத்திக்காரன் பண்ண வேலையால கடுமையான பாதிப்பு வாழ்க்கையில,
0: எஸ்
1: எழ முடியாத அளவுக்கு உங்களை கீழே தள்ளுனாங்க. ஆனா நீ எழுந்து நிற்ப,
0: எழுந்து நிற்பாய்,
1: நிமிர்ந்து நிற்ப,
0: நிமிர்ந்து நிற்பீங்க.
1: உனக்கான இந்த நேரத்துல உன் விஷயத்தை நான் சகலத்தையும்
0: புதிதாக்குகிறேன்.
1: நீ மடங்கி மடங்கி விழுந்த, தோண்டு தோண்டு விழுந்த, மடங்கி மடங்கி தோண்டு தோண்டு விழுந்த, ஆனா நீ எழுந்து நிற்ப.
0: ஆமென்.
1: நிமிர்ந்து நிற்ப.
0: எஸ்.
1: அது மட்டும் இல்ல,

0: உனக்கு விரோதமா செய்யப்பட்ட சகல தீமைகளும் அப்படி முறிஞ்சு விழும்,
1: முறிஞ்சு விழும், முறிஞ்சு விழும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
0: விசுவாசிக்கிறீங்களா?
1: ஆமென்.
0: எதெல்லாம் பாதகமா இருந்துச்சோ அவ்வளத்தை ஆண்டவர் சாதகமா மாத்திருவார்.
1: ஆமென், ஹல்லேலூயா.
0: எதிர்காற்றோடு நீங்க போராடினது ஒரு காலம், உங்களுக்கு சாதகமா காற்று வீசுறது இன்னொரு காலம், கண்டு வலிச்சது ஒரு காலம். அப்படி காற்று சேர்ந்துக்கிற பாருங்க, அப்படி உங்களை தூக்கிட்டு போவார் ஆண்டு.
1: ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
0: இது அவருடைய மொமெண்ட்,
1: மொமெண்ட்.
0: இதுல வெட்டுக்கிளி பட்சித்த வருஷங்களுடைய விளைவு, முசுகொட்ட பூச்சி தின்னது, அது தின்னது, இது எல்லா டேமேஜையும் பயங்கரமா சிக்கல வந்து கடைசில கழுத்து புடியில வந்து நிக்கிறப்ப எதை கொடுத்து எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியல. வட்டி மேல வட்டி படாத பாடு படுத்துறாங்க. மாசம் 15,000 வட்டி கொடுக்கணும், 5 லட்சம் ரூபாய்க்கு. கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கறதுக்கு முதல்ல கொடுக்க வழி இல்லை. அப்போ ஒரு முறை ரொம்ப நெருக்கடி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அந்த நாட்கள்ல கேஷோட அடையாளமே புல்லட்டு தான். தீவுல என்னதான்
1: புல்லட்,
0: புல்லட்லதான் வருவார், புல்லட்ல தான் போவார். கடைசியில் ஆசை ஆசையா வச்சு சுத்திக்கிட்டு கொஞ்சம் புல்லட்டு தான், அது வித்து தான் அப்படியே ஒரு 15 லட்சம் ரூபா 15,000 ரூபா வட்டியை தூக்கி கொடுத்துட்டு நான் வெறுமனே அந்த புல்லட்டை திரும்பி திரும்பி பார்த்துட்டு மதுரையில் நடந்து வந்தேன். நம்மளை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஆண்டு சில காரியங்களை அனுபவிச்சிருக்கலாம். அங்கே எவ்வளவு இழந்துட்டோம் தெரியுமா? எதெல்லாம் நாங்கள்
1: இழந்துட்டோம் தெரியுமான்னு
0: சொல்லி அந்த நாட்களில் சில இழப்புகள் கண்ணுக்கு ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அந்த ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிற இந்த நாட்கள்ல தேவன் செஞ்சிருக்கிறது. என்னடா புல்லட்டை போய் பெருசா
1: பேசுறீங்க?
0: இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு ஆண்டவர் மீட்டு தருகிறவர்.
1: ஆமென்.
0: இழந்த வருஷங்களை

0: உங்க வாழ்க்கையில விளையாண்டு இருக்கலாம், ஆண்டவர் உங்களுக்கு விளைச்சல வச்சிருக்கிறாரு.
1: பெரிய
0: அநேகர் விளையாண்டாங்க உங்க வாழ்க்கையில, மனுஷங்க விளையாண்டாங்க, ஆனா

0: படுத்திடுவா.
1: சில பேர், சில பேர் உங்க வாழ்க்கையில விளையாண்டாங்க, விளையாண்டாங்க, விளையாண்டதுனால உண்டான பாதிப்பு பயங்கரம். ஆனா ஆண்டு சொல்றார், இந்த இந்த உனக்கான என்னுடைய இந்த நேரத்துல மற்றவங்க விளையாட்ட நீ பார்த்த, ஆனா என்னோட விளைச்சல நீ பார்ப்ப, உனக்கு விளையுதுன்றாரு.
2: ஆமென்.
1: இந்த சீசன்ல உனக்கு விளையுது. மற்றவங்க விளையாண்டாங்க, என் வாழ்க்கையில என்ன பண்ணிட்டாங்களே,
2: விளையாடி
1: விளையாண்டுட்டு போயிட்டாங்க, ஆனா என் விளைச்சல், உன் கண்ணு, உன் கண்ணு மனுஷங்க உன் வாழ்க்கையில விளையாண்டதை பார்த்துச்சு, ஆனா உன் கண்ணு உன் குடும்பத்துல விளைகிற என் விளைச்சலை பார்க்கும்.
2: ஆமென், ஆமென், ஆமென்.
1: நீ விளைச்சலை பார்க்கிற வருஷம்,
2: ஆமென்.
1: நீ என்னுடைய விளைச்சலை பார்க்கிற வருஷம், உனக்கு விளையுது.

ஐயோ போயிச்சேன்னு சொல்லி புலம்பன நாட்கள், ஐயோ விட்டுட்டனேன்னு சொல்லி நீ கதறி அழுத நாட்கள், ஐயோ என்ன மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க தெரியாம செஞ்சிட்டேன்னு சொல்லி நீ புலம்பன நாட்கள், கைரோஸ் மொமெண்ட்ல விளைச்சல், 20 வருஷம் பாதிப்பு, 2 நாள்ல சரியாகும், 25 வருஷம் பாதிப்பு, 24 மணி நேரத்துல சரியாகும்.

0: சில உறவுகள் மீட்டெடுக்கப்படும், உறவுகள் மீட்டெடுக்கப்படும். வருஷ கணக்கா நீங்க சந்திச்சுட்டு வருகிற அந்த கசப்புகள், உங்க மேல விரோதமா இருந்தவங்க, உங்க மேல கசப்பா இருந்தவங்க, உங்க மேல எரிச்சலா இருந்தவங்க உங்களை தேடி வருவாங்க. உங்கள்ட்ட வந்து சொல்லுவாங்க, நீ தேவனுடைய மனுஷி,
1: கர்த்தர் உம்மோட கூட இருக்கிறாராம்,
0: கூட ஆண்டவர் இருக்கிறாரு,
1: இருக்கிறாரு.
0: மரியாதை இல்லாம உங்களை நடத்தினவங்க, உங்களை கேவலமா ட்ரீட் பண்ணவங்க, நாலு இடத்துல வச்சு உங்களை அசிங்கப்படுத்தினவங்க, நீங்க வருகிற பொழுது எழுந்து நின்று உங்களை வரவேற்பாங்க.
1: ஆமென். எஸ். ஹல்லேலூயா.
0: பேசிக்கொள்ள முடியாம இருந்தவங்க பேசிக்கிறாங்க. ரிலேஷன்ஷிப் ஆண்டவர் மீட்டெடுக்கிறார்.
1: ஆமென்.
0: யாக்கோபுக்கும் ஏசாவுக்கும் எத்தனையோ ஆண்டுகால மாமனார் வீட்டில இருந்து கத்தர் திரும்ப நீ போ, திரும்ப பெத்தேலுக்கு போன்னு சொன்ன அந்த கைரோஸ் மொமெண்ட் வந்தப்போ பல வருஷ பகைய ஆண்டவர் ஏசாவும் யாக்கோபும் சந்தித்து கொண்ட பொழுது அந்த எலும்பின் எலும்பும் மாம்சத்தின் மாம்சம்னு சொல்லி ரெண்டு பேரும் ஆற தழுவி கொள்ள கத்தர் கிருபை செஞ்சாரா? பங்காளி சண்டைகளுக்கு ஆண்டவர் முடிவு கட்டுறாரு.
1: ஆமென்.
0: நீண்ட காலமா பேசிக்கொள்ள முடியாது இருந்த உறவுகள், எலியும் புனியமா இருந்த உறவுகள் எல்லாம் திரும்ப நகமும் சதையுமாய் மாறுகிறது.

0: வாங்கின். மனாசே ஆசீர்வாதங்கள், எப்ராயிம் ஆசீர்வாதங்கள், மனநிலையை மாற்றக்கூடிய மனாசே ஆசீர்வாதம், சூழ்நிலையை மாற்றக்கூடிய எப்ராயிம் ஆசீர்வாதம், உறவுகளை கத்தர் மீட்டெடுக்கிறார், உறவுகளை மீட்டெடுக்கிறார். சமீபத்தில் ஒரு போதகர் எனக்கு அனுப்பிச்சிருந்தார், அண்ணே போன முறை உங்கள் மீட்டிங்க்கு வந்திருந்தாங்க, நானும் வந்திருந்தேன், என் கூட கசப்பாக இருந்தவங்க இருந்தாங்க, பேச முடியல, அவ்வளோ வருத்தம் என் மேலே அவங்களுக்கு. ஆனால் அந்த நாளில் உரைக்கப்பட்ட தீக்க தரிசனத்தின்படியே பல ஆண்டு என் மேலே கோபம் இருந்த அந்த ஊழியக்காரன் என் வீட்டுக்கு வந்து சால்வை போற்றி என்னை கட்டி பிடிச்சி என்னோட பேசினார். அவரோடு சேர்ந்து நான் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ உங்களுக்கு அனுப்பி வச்சிருக்கிறேன்னு அந்த ஃபோட்டோ எனக்கு அனுப்பிச்சு வச்சிருந்தாங்க. யாரோ ஒரு சிலருடைய வாழ்க்கையில் மட்டும் இல்லை, வீடு தேடி வருவாங்க, உங்க வீடு தேடி வந்து ஒப்புரவாங்க.
1: ஆமென்.
0: உங்களை தேடி வந்து கட்டி பிடிச்சி ஆற தழுவி இல்லை பழசெல்லாம் கம்ப்ளீட்டா நான் என்ன செஞ்சிட்டேன் மறந்துட்டேன்னு, என் ஆண்டவர் சகலத்தையும் புதியதாக்கு.
1: ஆமென், ஆமென்.
0: எல்லாரும் எழுந்து நின்று தேங்க்யூ.

0: உனக்கு நடக்கும் மகனே, நிரம்பி வழிவேன். உனக்குள்ள இருந்து நான் நிரம்பி வழிவேன்.
1: பாத்திரம் நிரம்பி வழிகிற,
0: நீ வெடிப்புள்ள பாத்திரம் இல்ல, நிரம்பி வழிகிற பாத்திரம் நீ.

0: மீட்டு தர்றேன்
1: இயேசையா,
0: மீட்டு தருகிறேன், மீட்டு தருகிறேன்
1: இயேசையா,
0: மீட்டு தருகிறேன். நீ இழந்தது இழந்ததை விட அதிகமா உனக்கு நான் மீட்டு
1: தர்றேன்.
0: நீ இழந்ததை விட அதிகத்தை மீட்டுக் கொள்வாய். நீ இழந்ததை விட நீ மீட்டுக் கொள்ள போறது அதிகம். நீ இழந்ததை விட நீ மீட்டுக் கொள்ள போறது அதிகம். நீ இழந்ததை விட நீ மீட்டுக் கொள்ள போறது அதிகம். மனுஷங்க வாழ்க்கையில விளையாண்டதை பார்த்த, ஆனா என்னுடைய நாட்கள் வந்திருக்கு, என்னுடைய நேரம் வந்திருக்கு. என்னுடைய விளைச்சல, என்னுடைய விளைச்சல உன்னுடைய கண்கள் காணும். என்னுடைய விளைச்சல உன்னுடைய கண்கள் காணும். உன்னுடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும்.
1: மீட்டு தருபவரே.
0: பல ஆண்டுகால பாதிப்புகளை சடுதியில் ஆண்டவர் சரி செய்கிறார். எதிர்பாருங்க, எதிர்பாருங்க. சடுதியில பல ஆண்டுகால பாதிப்புகளை சடுதியில தேவன் சரி செய்கிற அதிசயத்தை இந்த வருஷத்துல நீ காண்பாய், இந்த நாட்கள்ல நீ காண்பாய்.
1: எனக்கு மீட்டு தருபவரே.
0: மிகுதியான கெடுதிகள், மிகுதியான கெடுதிகள், மிகுதியான கெடுதிகள், மிகுதியான கெடுதிகள், சடுதியான நன்மைகள், சடுதியான நன்மைகள் உன்னிடத்திற்கு வரும். முந்தின முந்தின ஆளுகை உன்னிடத்திற்கு வரும். முந்தின ஆளுகை, நீ தொலைச்சிட்டேன்னு நினைக்கிற ஆளுகை, நீ தொலைச்சிட்டேன்னு நினைக்கிற ஆளுகை உன்னிடத்துக்கு வருது, உன்னிடத்துக்கு வருது. எருசலேம் குமாரத்தியே, ராஜரீகம், ராஜரீகம் உன்னிடத்துக்கு வரும். ராஜரீகம் உன்னிடத்துக்கு வரும். ராஜரீகம் உன்னிடத்துக்கு வரும். முந்தின ஆளுகை, முந்தின ராஜரீகம், முந்தின ஆளுகை, முந்தின ராஜரீகம், முந்தின ஆளுகை, முந்தின ராஜரீகம் உன்னிடத்துக்கு வருகிற வருஷங்கிறது. எழுந்து நிக்க முடியாத இடத்துல எழுந்து நிமிர்ந்து நிப்பீங்க. உங்களை பாடா படுத்தின அந்தகார சக்திகள் முறிஞ்சு விழுகிறத நீ பார்ப்ப. முறிஞ்சு விழுகிறத நீ பார்க்கும் பொழுது, நீ எழுந்து நிற்கிறத, நிமிர்ந்து நிக்கிறத முறிஞ்சு விழுறவன் பாப்பான். தேங்க்யூப்பா, தேங்க்யூப்பா, தேங்க்யூப்பா. பார்வோன் முறிந்து விழுந்தத செங்கடலை கடந்த மோசையும் ஜனங்களும் பார்த்தார்கள். மோசையும் ஜனங்களும் எழுந்து நிமிர்ந்து நிக்கிறத பார்வோனுடைய சேனை பார்த்தது. எழுந்து நிமிர்ந்து நிக்கிறத உனக்கு விரோதமா கிரியை செய்த காரியங்கள் முறிந்து விழும் பொழுது காண்பார்கள். அவர்கள் முறிந்து விழுகிறத நீ பார்ப்ப, நீ எழுந்து நிமிர்ந்து நிக்கிறத அவர்கள் காண்பார்கள், அவர்கள் காண்பார்கள். ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். இந்த கைரோஸ் மொமெண்ட்ல எங்க காலத்துக்குள்ள வந்திருக்கிற நீங்க இந்த நாட்கள்ல செய்ய போற காரியங்களை படம் பிடிச்சு காட்டுறீங்க, செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க. இதுக்காக நன்றி. இன்னும் இதுல எங்களோட நீங்க பேச விரும்புறீங்க, எங்களோட பேசுங்க. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே.
2: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.

dear children, our God is able to keep you from falling and make you stand faultless in His glorious presence. விழுந்து போகாமல் தடுக்கி விழாமல் வாழ கர்த்தர் கொடுத்துள்ள வாக்குத்தத்தம் தான் இது. பாடுவோம், ஜெயம் எடுப்போம்.

0: கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செல்லுவோம்.
1: We've been speaking on the subject of the renewing of the mind.
0: மனம் புதிதாகுதல் இதை தான் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம்.
1: So let's go to 2 Corinthians chapter 10.
0: ஆகவே 2 கொரிந்தியர் 10 அதிகாரம்
1: போவோம். Let me read to you from verse 3 onwards.
0: 3 வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன்.
1: For though we walk in the flesh we do not war according to the flesh.
0: நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாக இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல.
1: For the weapons of our warfare are not carnal but mighty through God to the pulling down of strongholds.
0: எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாக இராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதுக்கு தேவ பலமுள்ளவைகளாக இருக்கிறது.
1: Casting down arguments and every high thing that exalts itself against the knowledge of God, bringing every thought into captivity to the obedience of Christ.
0: அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்படியே சிறைப்படுத்துவதாய் இருக்கிறோம்.
1: We've been talking about how to renew your mind practically on a practical level how to do it.
0: அதாவது நடைமுறை வாழ்க்கையில எப்படி இந்த மனதை புதிதாக்குவது என்று அதான் போர்த்து வருகிறோம்.
1: Talked a lot about the conscious and the subconscious mind.
0: அதாவது சிந்திக்கிற மனம் ஆழ்மனம் என்று இந்த ரெண்டு மனங்களை பற்றி பார்த்தோம்.
1: Subconscious mind is where there has been a program that has been made by constant thinking on that level and thoughts being embedded in the depths of the mind. A preset program is there. So certain thing, a lot of things in life, you do it without thinking. It is part of your second nature.
0: இந்த ஆழ்மனதிலே நிறைய காரியங்களை ஏற்கனவே சிந்தித்து உள்ளே நாம் பதித்து வைத்திருக்கிறபடினாலே இந்த ஆழ்மனதிலே நாம் அதிகமாக சிந்திப்பது கிடையாது. மாறாக உள்ள ஒரு ப்ரோக்ராம் செட்டாக இருக்கிறபடினாலே அது ரெண்டாவது ஒரு குணம் போல நமக்கு இருக்கிறபடினாலே அதில் என்ன இருக்கிறதோ அப்படியே நம்ம செய்து விடுகிறோம்.
1: We don't have to actively think right now to do it.
0: அதாவது அதை இப்போ யோசித்து தான் செய்யணும்னு கிடையாது.
1: So we can be listening to a great sermon by somebody on our car tape recorder, you know, or CD player while driving in the in heavy traffic.
0: ஆகவே தான் பாருங்க, எவ்வளவு தான் traffic இருந்தாலும் அதே வண்டியை ஓட்டிட்டு அதே நேரத்துல காருக்குள்ள ஒரு நல்ல மெசேஜை போட்டு அதையும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.
1: Because driving has become second nature, so you can allow the subconscious to do the driving and the conscious to listen to the message.
0: ஆகவே driving வந்து இப்போ second nature போல இருக்கிறபடினாலே இப்போது இந்த சிந்திக்கிற மனதிலே இந்த செய்தி கேட்கிறீர்கள், இந்த ஆழ் மனதில இருந்து வண்டியை ஓட்டி கொண்டிருக்கிறீர்கள்.
1: It's almost like having two minds.
0: ஏறக்குறைய ரெண்டு மனங்களை கொண்டிருப்பது போல இப்போ.
1: But when you want to effect a change in your life,
0: ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை நீங்கள் கொண்டு வர விரும்பும்போது,
1: you know, usually it so happens that if your conscious mind you think, well, I shouldn't be doing things like that, I should be different.
0: அது வழக்கமாய் அது எப்படி நடக்கிறது சொன்னா, நான் வந்து இப்படி செய்யக்கூடாதே, நான் வித்தியாசமா செய்ய வேண்டுமே என்ற அந்த எண்ணத்துல வருகிறது.
1: I won't talk like this hereafter.
0: இனிமேல் நான் இப்படி பேச மாட்டேன்.
1: I won't do things like that.
0: இனிமேல் இப்படி காரியங்களை செய்ய மாட்டேன்.
1: In your conscious mind you make a decision.
0: உங்களுடைய சிந்திக்கிற இந்த மனதிலே அந்த தீர்மானத்தை எடுக்கிறீர்கள்.
1: But unless and until it becomes a part of your subconscious mind, you will do it for 2-3 days while you have it in your mind here, but then what you do will be what is in your subconscious.
0: அப்படி நீங்கள் எண்ணுகிற காரியம் உங்களுடைய ஆழ்மனதுக்குள்ளே செல்லவில்லை என்று சொன்னால், நீங்க ரெண்டு மூணு நாள் சிந்திக்கும் போது அதன்படி செய்யாமல் இருப்பீர்கள். அதன் பிறகு இங்கே ஆழ்மனதில் என்ன இருக்கிறதோ அதை தான் நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருப்பீர்கள்.
1: As long as you're conscious here, you may do what you've decided to do. But then when you're not thinking, those words will come back again. You say, my God, I blew it again. I spoke the wrong thing. How did I do it? I decided not to do it, but it came out.
0: அது பேசக்கூடாது பேசக்கூடாதுன்னு சிந்தித்து யோசித்து கொண்டிருக்கிறவர்களே அதை பேசாமல் இருப்பீங்க. அந்த எண்ணம் போய்விட்ட பிறகு ஆழ்மனதில் என்ன இருக்கோ அதுதான் வரும். உங்களே அறியாமலே பேசி விடுவீர்கள். பேசின பிறகு ஐயோ இப்படி பேசிட்டேன் அப்படின்வீங்க.
1: So we've been talking about how to program our mind in such a way that it becomes part of the subconscious.
0: ஆகவே நம்முடைய மனதை எப்படி ப்ரோக்ராம் செய்வது, அது எப்படி நம்முடைய ஆழ் மனதின் ஒரு பகுதியாகிற அளவுக்கு அதை ப்ரோக்ராம் செய்வது, அதான் பேசிக் கொண்டிருக்கிறோம்.
1: Three words are indicated in this passage that I just read to you.
0: நான் வாசித்த இந்த பகுதியிலே மூன்று வார்த்தைகள் குறிப்பிட்டு சொல்லலாம்.
1: One is the word thought found in verse 5.
0: ஒன்று ஐந்தாம் வசனத்தில் இருக்கிற அந்த எண்ணம் என்கிற வார்த்தை.
1: And another word is the word imagination. In some translations it's arguments, but imagination is the original translation.
0: இன்னொரு வார்த்தை தர்க்கம் என்ற வார்த்தை சில மொழிபெயர்ப்புகளில் அது கற்பனை என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது.
1: It is also found in verse 5.
0: ஐந்தாம் வசனத்தில் தான் அந்த வார்த்தை இருக்கு.
1: The third word is the word strongholds.
0: மூன்றாவது வார்த்தை தான் பலத்தாரன் என்பது.
1: It is mentioned in reverse order actually.
0: Actually adu reverse order thalagala solapattirukinga.
1: Strongholds first, then imagination, then thoughts.
0: Balatharan mudhalavathu piragu karpanai piragu ennangal.
1: But the way it works is How do you have a stronghold in your mind? How do you get a bad habit as a part of the stronghold?
0: ஆனால் இந்த பலத்த அரண் எப்படி வருகிறது? இந்த கெட்ட பழக்கம் உங்களுடைய பலத்த அரணாய் மாறுவது எப்படி?
1: You know, all bad habits are strongholds.
0: பாருங்க எல்லா கெட்ட பழக்க வழக்கங்களும் ஒரு பலத்த அரண் தான்.
1: You know, it has become a part of that mind, therefore it's become a part of that nature.
0: அது மனதின் ஒரு பகுதியாய் விட்டிருக்கிறபடியாலே அது உங்களுடைய சுபாவத்தின் ஒரு பகுதியாய் இருக்கிறது.
1: So from the depths of their mind they do it.
0: ஆகவே மனதினுடைய ஆழத்திலிருந்து அதை செய்கிறார்கள்.
1: They just do it because that's what they you know that they know how to do
0: adhaadu eppadi adu appadiye seidu konde irukanga ena appadi dhaan seiyanumnu avangalukku therigiradhu
1: become a part of their lives
0: avade vaalkaiyin oru pagudiyagi vittadhu
1: become a stronghold
0: adu balatharanagi vittadhu
1: for many people they have to destroy such evil bad negative strongholds that is destroying them
0: palar தங்களை அழித்துக் கொண்டிருக்கிற இப்படிப்பட்ட பிற்போக்கான இந்த பலத்த அரண்களை அவர்கள் அழிக்க
1: வேண்டியதா இருக்கிறது
0: முதலாவது எப்படி ஒரு பலத்த அரணா உங்களுக்குள்ளானது
1: begins as a thought
0: அது வந்து ஒரு எண்ணத்திலே ஆரம்பிக்கிறது
1: you receive the thought and a man receives thousands tens of thousands of thoughts every day they say
0: பாருங்க அந்த ஒரு குறிப்பிட்ட எண்ணத்தை நீங்கள் எடுத்துக் கொள்கிறீர்கள் என்ன சொல்கிறார்கள் ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு ஆயிரம் ஆயிரமான எண்ணங்களை பெறுகிறானா
1: you know many thoughts go through our mind
0: ஏராளமான எண்ணங்கள் நம்முடைய மனதின்
1: வழியாக வருகிறது like a computer processes all these thoughts
0: நம்முடைய மனம் ஒரு கம்ப்யூட்டர் போல இந்த எல்லா எண்ணங்களையும் process செய்கிறது
1: and there are many things that are stored and then many things that are deleted
0: இப்படி அலசன பிறகு பல காரியங்களை உள்ளே வைக்கிறது பல காரியங்களை விட்டு விடுகிறது
1: some stored in short term memory others stored in long term memory
0: சில எண்ணங்களை குறுகிய காலத்துக்கு வைக்கிறது சில எண்ணங்களை ரொம்ப நாளைக்கு வைக்கிறது
1: but the mind is a computer that works with these thoughts
0: ஆனால் மனம் என்பது ஒரு கம்ப்யூட்டர் போல தான் இப்படிப்பட்ட எண்ணங்களால தான் அது வேலை செய்கிறது
1: so thoughts is where it begins
0: ஆகவே ஆரம்பமாகிறது எண்ணங்களிலே
1: and once you entertain the thoughts are like one brick upon the other you put one thought upon the other then the thought becomes more fuller and becomes an imagination you begin to imagine the thought
0: பாருங்க இந்த எண்ணம் என்பது ஒரு செங்கல் போல ஒரு செங்கல் மேல ஒரு செங்கலை அப்படியே அடுக்கி கொண்டே வருகிறோம் இப்படியே வைக்கும் போது கடைசியிலே அது கற்பனையாய் உருவெடுக்கிறது
1: that's how a fortress is built
0: ஒரு கோட்டை இப்படி தான் கட்டப்படுகிறது
1: how did a stronghold come upon your mind
0: உங்களுடைய மனதிலே பலத்த அரண் உருவானது எப்படி
1: who built it
0: யார் அதை கட்டினது
1: you built it with one thought at a time like one brick upon the other
0: நீங்கள் தான் அதை கட்டினீர்கள் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லை வைத்து அதை கட்டினீர்கள்
1: just the thoughts are the bricks the thoughts are the bricks
0: அந்த எண்ணங்கள் தான் அந்த கல்
1: and you allowed the thought to just stay in your mind and you had imaginations and then it became a stronghold
0: அந்த எண்ணங்கள் தொடர்ந்து மனதில் இருக்க அனுமதித்தீர்கள் அது கற்பனையாய் உருவெடுத்து இப்போது பலத்தரனாகி விட்டது
1: now last week I began to talk about fear because that is that through that I can give a real demonstration of how it is done
0: கடந்த வாரம் பயத்தை பத்தி நாம் பேச ஆரம்பித்தோம் அதன் மூலமாக இது எப்படி உண்மையிலே நடைபெறுகிறது என்பதை நான் ஒரு எடுத்துக்காட்டை போல காண்பித்தேன்
1: you know if fear is your stronghold
0: பயம் உங்களுடைய பலத்தரனாய் இருக்கும் என்றால்
1: I took fear as an example because fear is a major problem
0: yena bayatha or udaharanam eduthen sonna bayam enbadu or periya prachaniya irukku
1: somebody said that the bible says fear not 365 times
0: yara sonnanga varunga vedathile bayapada

0: no reality to it. There is no real thing to it. It is just a thought. It became an imagination and it became a stronghold without it, without any reason or rhyme or reason.
1: Pala samayathile and bayathukku endha oru kaarana kaaryamum irukkadhu, endha oru nija unmaiyum irukkadhu. Aanal ungala ariyamla oru ennathile adu apdi aarambithu vittadhu.
0: Just by fear, just by the thought, you become afraid.
1: Neengal andha ennathinale adhaadu bayam andha bayathin ennam ungalkulle vandu vittadhu.
0: And that fear, when it enters a person and takes a hold of a person, it affects the body and every area.
1: Andha bayam vandha andha manushanai patti pidikkum bodhu adhu sarirathai matra ella pagudhigalaiyum baadhikkirathu.
0: Have you ever watched a horror movie?
1: Or thigal padam paathirukkeengala?
0: While you are watching it, you begin to sweat and your heart begins to beat faster.
1: Adha paakumbodhe verga aarambikkudhu, idhayum padapadapadanu adika aarambikkudhu.
0: Why?
1: Yen
0: the body is now reacting to this fear factor.
1: Yen endal inda bayathuk etta varu sariram podu velai aarambikkirathu.
0: Body is connected to your mind.
1: Yen endal ungalde manadodu sariram thodarbu kondirukkirathu.
0: That is why Paul says in Philippians 4:18, think only on good things.
1: Aagave dhan Paul Philippians 4:18 la enna solugirar, ivigalaye ennikondirungal, inda nalla kaaryangalaye ennikondirungal.
0: Because many times the thoughts become the reason for why we become sick.
1: Enal pala samayathile nam vyadhi paduvadhukku kaaraname inda ennangal dhaan.
0: And when you deal with the thoughts, then the sickness itself seems to subside and go away.
1: அந்த எண்ணங்களை சரி செய்யும் போது அந்த வியாதியே காணாமல் போகிறதை நீங்கள் பார்க்கலாம்.
0: Thought is a source of many sicknesses, many
1: பல பல சமயத்திலே பல வியாதிகளுக்கு காரணமே இந்த எண்ணமாக தான் இருக்கிறது.
0: And many bodily conditions like that.
1: இது போல பல சரீரத்தின் நிலைக்கு இதுதான் காரணம்.
0: And that is why this is so important.
1: அவேதான் பாருங்க இது இவ்வளவு முக்கியமா இருக்குது.
0: Martin Lloyd Jones was Queen's doctor in England when he was just a young man. He was assistant to Lord Holder, who was a very famous physician in London.
1: பாருங்க லண்டன்ல ஒரு ஃபேமஸ் ఫిజిషియన్ இருந்தார் லார்ட் ஹோல்டர்னு சொல்லி அவருடைய அசிஸ்டன்ட் Martin Lloyd Jones அவர் வந்து ராணிக்கே மருத்துவராக இருந்தவர்.
0: And Lord Holder was the doctor for the queen and the Martin Lloyd Jones was an assistant.
1: Lord Holder தான் டாக்டர் குயினுடைய டாக்டர். அவருக்கு இவர் உதவி டாக்டரா இருந்தார்.
0: He had a practice in the Harley Street, which is the best area to have practice, a lucrative practice, medical practice.
1: Harley Street ஒன்று இருந்தது. மெடிக்கல் பிராக்டீஸ்க்கு சிறந்த ஒரு இடம் அதுதான்.
0: Where the rich go.
1: அதாவது பணக்காரர்கள் அங்க தான் போவார்கள்.
0: And he became a preacher later on.
1: பிற்பாடு இவர் ஒரு பிரசங்கியாக மாறி விட்டார்.
0: And I read his biography, which is in but this thick book, in two books it comes, in the first 40 years the next 40 years. I mean, very interesting man. He's written many books and he's one of the greatest preachers that has ever lived.
1: அவருடைய சரிதையை நான் வாசித்தேன். அந்த சரிதையே ரெண்டு வால்யூம் வந்திருக்கு. முதல் 40 வருஷங்கள் ஒரு வால்யூம், அடுத்த 40 வருஷங்கள் ஒரு வால்யூம் சொல்லிட்டு
0: he shook the whole world with his expository preaching.
1: அவருடைய விளக்க உரை பிரசங்கங்கள் மூலமாக முழு உலகத்தையே உலுக்கினவர்.
0: Never went to Bible college, never studied theology or anything. He was a doctor. Just used the method that he uses to eliminate sicknesses and arrive at the diagnosis. He uses the Bible, takes the Bible and eliminates all erroneous ideas and arrives at the truth.
1: அவர் எந்த பைபிள் காலேஜுக்கும் போல theology எல்லாம் எதுவுமே படிக்கல. ஒரு டாக்டரா இருந்தவர் டாக்டரா எப்படி இந்த வியாதி இல்லை இந்த வியாதி இல்லை என்பதை கண்டுபிடிப்பாரோ அதே போல வேதத்தை எடுத்து இப்படி இருக்காது இப்படி இருக்காது என்பதை அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு எது சரி என்ற சரியான தீர்மானத்துக்கு வருவார்.
0: Tremendous preacher.
1: அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரசங்கி.
0: He talks about why he became a preacher.
1: ஏன் அவர் ஒரு பிரசங்கியானார்
0: He said, as a believer, as he was trying to deal with patients, many times he found that the problem was really spiritual.
1: பாருங்க விசுவாசியாகி அவர் மக்களிடம் பேசும்போது பல சமயத்திலே அவருடைய பிரச்சனை வந்து ஒரு ஆவிக்குரிய பிரச்சனை என்பதை கண்டார்.
0: Many of the rich and famous people had problems, spiritual problems, and they had come to the doctor.
1: பல மிகப்பெரிய பணக்காரருடைய பிரச்சனைகள் பல பிரச்சனைகள் வந்து ஆவிக்குரிய பிரச்சனை அந்த பிரச்சனைக்காக டாக்டர் கிட்ட வந்திருக்காங்க.
0: And they don't know it's a spiritual problem, but they're having some bodily symptoms and so on, they come to the doctor.
1: அது ஆவிக்குரிய பிரச்சனை என்பது அவர்களுக்கே தெரியாது. சரீரத்திலே சில அறிகுறிகள் ஆகவே டாக்டர் கிட்ட வந்தார்.
0: So he says, when I sit down and try to figure out what it is, I end up talking to them the gospel.
1: ஆகவே அவர் சொல்கிறார், உட்கார்ந்தவங்களோடு கூட வியாதியை பற்றி பேசும்போது கடைசியில வந்து சுவிசேஷத்தை அவங்க சொல்ல ஆரம்பிச்சாங்க.
0: Finally decided, why not just preach the gospel and forget about this, because this is the thing that really deals with the problem.
1: ஆவே கடைசில என்ன தீர்மானம் பண்ணிட்டாரு, சுவிசேஷத்தையே நாம் பிரசங்கம் பண்ண கூடாது, அதுதான் மக்களுக்கு உதவி செய்கிறது, இதை விட்டுடலாமே அதுக்கு வந்துட்டார்.
0: Well, that doesn't mean medical practice is of no value.
1: அதாவது இப்படி சொல்றதுனால மருத்துவ பயிற்சி எடுக்கிறது வந்து அவ்வளவு மதிப்பு இல்லைன்னு
0: சொல்லிடு. God has called him to preach and this is how the calling was worked out in his
1: life. அவர் பிரசங்கிக்கும்படி தேவன் அவரை அழைத்து இருக்கிறார். அந்த அழைப்பு இந்த விதத்தில் அவருக்கு வந்தது.
0: God led him to come to preaching and leave his medical practice and come to preaching through this.
1: மருத்துவ பயிற்சி விட்டுவிட்டு இதன் மூலமாக

0: பிரசங்கத்துக்கு வரும்படி தேவன் அவரை நடத்தினார்.
1: Even his Bible studies were attended by 2000 people in London.
0: லண்டன்ல அவருடைய பைபிள் ஸ்டடிக்கு
1: weekly bible studies
0: வாரத்துல ஒரு நாள் பைபிள் ஸ்டடி இருக்கும் அதுக்கு 2000 பேர் வருவார்கள்.
1: He generated such interest in people regarding the bible and the truths of the bible because he was able to bring out the truths.
0: சத்தியங்களை அந்த அளவுக்கு அற்புதமாய் வெளி கொண்டு வந்தபடியாலே சத்தியத்தின் மீது மக்களுக்கு அந்த அளவுக்கு ஆர்வம் வந்து விட்டது.
1: Not simply preaching some doctrine but dealing with the real problem of people.
0: அதாவது ஏதோ உபதேசங்களை போதிக்கிறதுல மக்களுடைய பிரச்சனை என்னன்றத அதைப் பற்றி பேசினார்.
1: People found the answers in his preaching.
0: அவருடைய பிரசங்கத்திலே மக்கள் பதில்களை கண்டு கொண்டார்கள்.
1: And so they gathered in great crowds to his meeting.
0: ஆகவே தான் அவருடைய கூட்டத்துக்கு அவ்வளவு திரண்டு வந்தார்கள்.
1: Now that is very much true that man's problem mainly is a spiritual problem.
0: மனிதனுடைய பிரச்சனை முக்கியமாய் ஆவிக்குரிய பிரச்சனை என்பது மிகவும் உண்மையே.
1: And it affects the mind and it affects the body.
0: அது மனதையும் பாதிக்கிறது சரீரத்தையும் பாதிக்கிறது.
1: It affects all areas of his life.
0: அவருடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளையும் அது பாதிக்கிறது.
1: So let me just use this illustration of fear a little more.
0: ஆகவே இந்த பயத்தை குறித்த இந்த உதாரணத்தை இன்னும் கொஞ்சம் நான் பயன்படுத்துகிறேன்.
1: Because through that we can really figure out how to deal with stronghold.
0: ஏனா அதன் மூலமாக இந்த பலத்த அரணை சரி செய்வது எப்படி என்பதை நாம் பார்க்க முடியும்.
1: Let's read a couple of verses. One is Psalm 118 verse 6.
0: ஒன்று ரெண்டு வசனங்களை பார்ப்போம். அதுல ஒன்னு வந்து சங்கீதம் 118:6.
1: Psalm 118 verse 6
0: சங்கீதம் 118:6
1: and the other one is 2 Timothy 1:7
0: இரண்டாவது 2 Timothy 1:7
1: I'm going to read the Timothy verse first.
0: முதலாவது 1 தீமோத்தேயுல இருந்து வாசிக்க போறேன்.
1: God has not given us a spirit of fear but of love and of power of a sound mind.
0: தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே தந்திருக்கிறார்.
1: God has not given us a spirit of fear.
0: 2 தீமோத்தேயு தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல்.
1: Everybody say God has not given us.
0: Ella solluvom devan namakku kodukavillai
1: fear
0: bayathai.
1: The spirit of fear is not from God.
0: பயத்தின் ஆவி தேவனிடத்திலிருந்து வருகிறதல்ல.
1: First we got to establish that.
0: முதலாவது அதுல உறுதியா நாம இருக்கணும்.
1: God does not give fear.
0: தேவன் பயத்தை கொடுப்பதே இல்லை.
1: This unhealthy fear that cripples you is not from God.
0: உங்களை முடமாக்குகிற ஆரோக்கியமற்ற பயம் தேவனால் வருவதல்ல.
1: A sense of power, a sense of love and sound mind is from God.
0: பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவிதான் தேவன் கொடுக்கிறது.
1: All right, now go to Psalm 118 verse 6.
0: சங்கீதம் 118:6க்கு போவோம்.
1: The Lord is on my side. I will not fear.
0: கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் நான் பயப்படேன்.
1: The Lord is on my side, I will not fear.
0: கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் நான் பயப்படேன்.
1: Now why I read this verse is this verse shows me how the psalmist dealt with fear.
0: ஏன் இந்த வசனத்தை வாசிக்கிறேன்னு சொன்னா இந்த வசனம் எப்படி சங்கீதக்காரன் தன்னுடைய பயத்தை சமாளித்தான் என்பதை காட்டுகிறது.
1: You know the story of David, how he was in various circumstances in his life at certain points in his life where he had some real reasons to fear if he wanted to.
0: பாருங்க தாவீதுனுடைய கதையை உங்களுக்கு தெரியும். அவனுடைய வாழ்க்கையில பல்வேறு சூழ்நிலைகள் எல்லாம் வந்தது. அதெல்லாம் அவனை பயப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள்.
1: You know, after he killed Goliath, Saul felt that this man was a challenge to him and a competitor and began to pursue him to kill him.
0: கோலியாத்தை தாவீது வீழ்த்தின பிறகு தாவீது தனக்கு போட்டியாக வந்து விடுவானோ என்று எண்ணி தாவீதை கொலை செய்யும்படி சவுல் தேடிக்கொண்டே இருக்கிறான்.
1: He just was filled with such madness after the life of David, somehow wanting to catch him and kill him.
0: எப்படியாவது தாவீதை பிடித்து கொண்டு விட வேண்டும் என்று ஒரு வெறியோடு அவன் அலைந்து கொண்டிருக்கிறான்.
1: And David, anointed by God and called by God to be the king, now is on the run and hiding in caves and so on.
0: ராஜாவாகும்படி தேவனால் அழைக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்ட இந்த தாவீது இப்போது இங்கங்க ஓடி கெபிகள் எல்லாம் ஒளிந்து கொண்டிருக்கிறான்.
1: He can't sleep in peace. He's because he's afraid that any time in night he may be killed.
0: நிம்மதியா தூங்கவில்லை ஏனா ராத்திரியில யாராவது வந்து கொண்டு விடுவார்கள்ன்ற பயம்.
1: Certainly the king has got enough people from the intelligence to locate him and kill him.
0: ராஜாவுடைய உளவுத்துறையில நிறைய பேர் இருந்தாங்க அவனை தேடு கண்டுபிடித்து கொல்வதற்கு.
1: So he was constantly, he had a reason to be afraid.
0: ஆகவே அவன் பயப்படுவதற்கு காரணம் இருந்தது.
1: His fear was not even just an imaginary thought, it had a reason to fear.
0: அவனுடைய பயம் ஒரு கற்பனை அல்ல, பயப்படுவதற்கு உண்மையான காரணம்
1: இருந்தது. It was a real fear.
0: அது உண்மையான பயம்.
1: Fear of the king and fear for his of losing his life.
0: ராஜாவை குறித்த பயம் உயிர் போய் விடுமோ என்கிற ஒரு பயம்.
1: Now that fear enters first as a thought, you know, you begin to think about what the king may do.
0: இந்த பயம் வந்து ஒரு எண்ணமாய் உள்ளே வருகிறது. ராஜா என்ன செஞ்சிருவானோன்ற ஒரு எண்ணமா வருது.
1: Then you begin to imagine all kinds of scenario that where it may you know and about what may happen.
0: அதன் பிறகு என்ன ஆகுமோ ஏதாகுமோ சொல்லி பலவிதமான சூழ்நிலை எல்லாம் கற்பனை செய்ய ஆரம்பிக்கிறீர்கள்.
1: You know, you can imagine all kinds of horrible things that can happen to you if the king catches you.
0: ராஜா என்ன பிடிச்சிட்டானா இதாயிடுமோ அதாயிடுமோ பயங்கரமான கற்பனை எல்லாம் வருகிறது.
1: And then when once you allow the imaginations to go on and play in your mind for such a long time, then it becomes a stronghold. You begin to find it very difficult to get rid of it because it's become a fortress established in your mind.
0: அந்த கற்பனை ரொம்ப நாளா உள்ள இருந்து கொண்டே இருந்தால் கடைசிலே அது பலத்த அரண்மனை போல மாறி விடுகிறது. ஒரு கோட்டை போல அசைக்க முடியாத ஒன்றா இது மாறி விடுகிறது.
1: How did he deal with it?
0: அதை அவன் எப்படி சரி செய்தான்?
1: How did he battle this fear factor in his life?
0: அவனுடைய வாழ்க்கையில இந்த பயத்தை அவன் நீக்கினது எப்படி?
1: And you know, this is very important for us to notice. How do you work with your fear? How do you get rid of your fear?
0: இதை நாம் கவனிக்க வேண்டியது மிக முக்கியம். எப்படி நம்முடைய பயத்தை நாம் புறம்பே தள்ளுவது?
1: One thing he say, the answer is right there in the word of God. Many times you don't have to look far away from the word. The word has the answer.
0: பல பல சமயத்தில பதில் வசனத்திலே இருக்கு. இங்க அங்கயும் தேடி அலைய வேண்டியதே இல்லை.
1: The Bible is like that.
0: பாருங்க வேதம் அப்படிதான்.
1: That's one of the most wonderful things about the Bible. It's right there in that verse that you just read.
0: வேதத்தை குறித்து ஒரு அற்புதமே அதுதான். வாசித்த அந்த வசனத்திலே இருக்கிறது.
1: You know how he dealt with it?
0: அவன் எப்படி அதை சரி செய்தான் தெரியுமா?
1: He said the Lord is on my side.
0: கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார்.
1: The Lord is on my side.
0: கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார்.
1: You know, many people today fear, and the reason they cannot get rid of their fear is because they think that the Lord is the one that's the problem.
0: இன்னைக்கு நிறைய பேர் பயப்படுகிறார்கள். ஏன் பயப்படுறான்னு சொன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க?
1: கர்த்தர்
0: கையை உடைக்கிறார், கர்த்தர் காலை உடைக்கிறார், கர்த்தர் தான் வியாபாரத்தில் நஷ்டத்தை கொடுக்கிறார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், இப்படி எல்லாம் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
1: Whatever is happening in life, they said the Lord is doing it.
0: வாழ்க்கையில என்ன நடந்தாலும் சரி கர்த்தர் தான் செய்றார்
1: அப்படிங்கறாங்க. Disasters are attributed to God.
0: அதுலும் குறிப்பாக ஏதாவது பெருநஷ்டம் வரும்போது, பேர் அழிவு வரும்போது கர்த்தர் அப்படின்றாங்க.
1: Now, you know, you go into a place where they park all these planes, the hangar.
0: பாருங்க இந்த ஹேங்கர்ஸ் போங்க, விமானங்களை நிறுத்தி வைக்கிற இடம்.
1: In one place it is written like this: we are not responsible for fire and other disasters that are God sent.
0: அதாவது அங்க என்ன போட்டிருக்காங்க, இந்த தீ விபத்து மற்றும் இயற்கை பேரழிவு போன்ற கடவுளின் செயல்களுக்கு நாங்கள் பொறுப்பல்ல.
1: இவங்க ரொம்ப நல்லவங்க. They are very good people. They only do good things. Only God does send fire and burn up the whole place and cause disasters and everything.
0: பாருங்க இவங்கலாம் ரொம்ப நல்லவங்க. கடவுள் தான் வந்து இந்த நெருப்பு தீ விபத்து போன்ற இயற்கை அழிவுகளை அனுப்பி இவங்களெல்லாம் அழிக்கிறார்.
1: This is something they do it, I think, in some countries just to satisfy the insurance people, you know.
0: சில நாடுகள்ல இந்த இன்சூரன்ஸ் மக்களை திருப்தி படுத்துவதற்காக இதை போட்டு
1: வைக்கிறாங்க. We are not responsible for such acts of God, it says.
0: இப்படிப்பட்ட கடவுளின் செயல்களுக்கு நாங்கள் பொறுப்பல்ல.
1: Now the church is not different. The church also says that's the thing.
0: சபையும் வித்தியாசமா இல்ல பாருங்க. சபையும் அப்படிதான் அப்படிந்து.
1: You know, even if a church burnt up, they said this is God's work.
0: ஒரு சபையே எரிஞ்சு போனா கூட என்ன சொல்றாங்க? கர்த்தர் செய்யல அப்படின்றாங்க.
1: God is the one that did it.
0: ஏ கர்த்தர் தான் அதை செய்தார்.
1: I don't know why God did it.
0: ஏன் கர்த்தர் அப்படி செஞ்சார் தெரியல brother.
1: Broke a leg and they say, I don't know why God did it.
0: ஏ கால் உடைஞ்சினா கர்த்தர் ஏன் செஞ்சார் தெரியலன்றாங்க.
1: Wife ran away, they say, I don't know why God did it.
0: மனைவி ஓடி போனா கர்த்தர் ஏன் இப்படி செஞ்சாரு தெரியல.
1: They surely know why she ran away, but they know that they, you know, they say why God did it brother, you know, what wrong did I do.
0: அவருக்கே நல்லா தெரியும் ஏன் மனைவி ஓடி போனாங்க. அப்புறம் சொல்றது கர்த்தர் ஏன் இப்படி பண்ணிட்டாருன்னு தெரியல, நான் என்ன தப்பு பண்ணது.
1: Every disaster, every evil thing that happens, anything that happens, people attribute it to an act of God. If they don't understand it and if they cannot explain it effectively, they say it's an act of God.
0: பாருங்க எந்த ஒரு தீமையான செயல், எந்த ஒரு அழிவு வரும்போது அதுக்கான சரியான காரண காரணம் கொடுக்க முடியாமல் போகும்போது என்ன சொல்லிடுறாங்க? இது கடவுளின் செயல்.
1: Any problem, you know, you lose a job, they say, I don't know why brother, but God just made me lose that job.
0: பாருங்க எந்த பிரச்சனை வந்து வேலை போயிடுச்சா உடனே என்ன சிந்தல brother, கர்த்தர் தான் அந்த வேலையில இருந்து எடுத்துட்டார்.
1: You run into a business loss, they say, I don't know why, but God took away everything I had.
0: வியாபாரத்துல நஷ்டமா உடனே சொல்றாங்க, என்னன்னு தெரியல brother, கர்த்தர் என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து போட்டார்.
1: So they have been told time and again that God is their problem.
0: ஆகவே திரும்ப திரும்ப மக்களுக்கு என்ன சொல்லப்பட்டது?
1: That is the reason many people cannot get rid of fear today.
0: இன்றைக்கு பலருடைய பயம் இன்னும் நீங்க நீங்காமல் இருப்பதற்கு காரணமே அதுதான்.
1: That is why I believe in preaching, because preaching penetrates the heart and mind of people and brings the truth of God in such a way that the word renews the mind and sets the people free.
0: ஆகவே தான் நான் பிரசங்கத்தை நம்புகிறேன். ஏனென்றால் பிரசங்கத்தின் வார்த்தைகள் மக்களுடைய உள்ளத்திலும் மனதிலும் சென்று சத்தியத்தை கொண்டவருடைய மனதை அது புதுப்பிக்கிறது.
1: You know that is so important.
0: அது அவ்வளவு முக்கியம் பாருங்க.
1: Truth sets us free.
0: சத்தியம் நம்மை விடுதலையாக்குகிறது.
1: Many people don't know this truth.
0: பலர் இந்த சத்தியத்தை அறியாம இருக்காங்க.
1: They don't know the simple truth that God is on their side.
0: தேவன் என் பட்சத்துல இருக்கிறார் அந்த எளிமையான சத்தியமே உங்களுக்கு தெரியல.
1: When you have a loss and you lose everything, remember God is still on your side. He is not your enemy. He didn't take away everything that you
0: இழப்பு ஏற்படும்போது
1: God is on your side.
0: இழப்பு ஏற்படும்போது எல்லாவற்றையும் இழக்கும்போது இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். தேவன் இன்னமும் உங்கள் பட்சத்திலே தான் உங்களுக்காக இருக்கிறார். அவர் உங்களை எதிரியே கிடையாது.
1: When you're sick and when you're feeling bad from head to toe, remember that whoever may be against you and whatever may be happening to you, God is on your side. Therefore, put away fear.
0: வியாதி இருக்கும்போது தலைமுதல் கால் வரை பலவீனமா இருக்கும்போது பயத்தை அகற்றி போடுங்கள். ஏனென்றால் தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார்.
1: The whole world can be against you.
0: முழு உலகமும் ஒருவேளை உங்களை எதிர்க்கலாம்.
1: You may be facing financial problems, problems at work, problems with neighbors, problem with everybody, but God is not your problem. He is on your side.
0: பண பிரச்சனை இருக்கலாம், வேலையில பிரச்சனை இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரோட பிரச்சனை இருக்கலாம், எல்லாரோட பிரச்சனை இருக்கலாம். ஆனால் தேவன் மட்டும் உங்கள் பிரச்சனை அல்ல, அவர் உங்கள் பட்சத்தில்
1: இருக்கிறார். God is on your side.
0: தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார்.
1: I want to establish this fact in the minds of people today.
0: மக்களுடைய உள்ளத்திலே இந்த காரியத்தை நான் உறுதி செய்ய விரும்புகிறேன்.
1: See, as long as you're thinking God is the problem,
0: தேவன் தான் பிரச்சனை நீங்க நினைக்கிற வரையில.
1: You know, I remember one lady telling me about one of her children getting married and then getting a divorce.
0: பாருங்க, ஞாபகம் இருக்கு, ஒரு அம்மாவுடைய பிள்ளை ஒன்று வந்து திருமணமாகி விவாகரத்து பெறுகிற நேரம்.
1: And they came very sadly, you know, very under tragic circumstances. They came and all she could say was, I don't know why God has done this.
0: ரொம்ப வருத்தத்தோட எங்கட்ட வந்தாங்க. அவங்க என்ன வந்தா சொன்னாங்க தெரியுமா, கர்த்தர் ஏன் இப்படி எல்லாம் செய்றாரோ தெரியல.
1: Is God causing all the divorces?
0: இந்த விவாகரத்துகள் எல்லாம் கர்த்தர் செய்யறதுனால வருதா?
1: She's a good person.
0: ஒரு நல்ல பெண்மணி. அவங்க
1: raised up in the church.
0: சபையிலே வளர்க்கப்பட்டார்கள்.
1: All her life she's been a Christian.
0: வாழ்நாளெல்லாம் கிறிஸ்தவங்களாகவே இருந்தாங்க.
1: But this is what she spoke. She said, I don't know why God has done this.
0: ஆனா அவங்க பேசினபோது தான் வந்து ஏன் கர்த்தர் இப்படி செஞ்சாரோ தெரியல.
1: I'll tell you why it comes out of their mouth, because this is the thing that has been taught for years and years and years that God is the problem.
0: ஏன் அப்படி வாயில இருந்து வந்து நான் சொல்றேன் பாருங்க, வருஷக்கணக்கா இதே காரியம் தான் அவளுக்கு போதிக்கப்பட்டு
1: வந்தது. Have you heard that song that somebody wrote that said God is going to get you for that. கத்தர் உன்னை அதுக்குனே உன்னை உதைப்பார், அடிப்பார் அப்படின்னு ஒரு பாட்டு ஒருத்தன் இங்கிலீஷ்ல எழுதியிருக்கான். God is going to get you for that.
0: Adukane karthar unna vandu adipaar.
1: So you turn the radio on, there's God is going to get you for that playing now.
0: Radio potta odane ipo karthar adukaga unna odaiga poraarnu varudhu.
1: Now this guy is a country singer. Where did he get the idea? He got it from the churches around him.
0: Paara ivar vandu or country singer, ivarku indha enna eppadi vandadha? Anga irukra sabaiyil irundhan.
1: God is going to get you for that.
0: Devan adukaga unna odaiga pogura.
1: Who is God?
0: Devan yaar?
1: He's that big old man, mean guy that's got a big stick from heaven and just going to strike you every time you do wrong. He's going to get you for that. What are you doing? He's going to get you for that.
0: பரலோகத்துல உட்கார்ந்து இருக்க ஒரு வயசான தாத்தா கையில ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு ஏதாவது தப்பு செஞ்சா உடனே மடாரன் தலையில ஒரு அடி அடிப்பார்.
1: That's the picture that has been given to him.
0: அப்படிப்பட்ட ஒரு படம் தான் அவருக்கு கொடுக்கப்பட்டது.
1: He didn't get it from the Bible. He has not read the Bible. He is not a spiritual guy. He just heard somebody preach.
0: பாருங்க, அவர் வந்து பெரிய ஆவிக்குரிய மனுஷன் கிடையாது. பைபிள்ல இருந்து அதை ஒண்ணும் வாசிக்கல, எங்கேயோ யாரோ பேச கேட்டார்.
1: So he is singing, oh, you're doing this, where were you last night? God's going to get you for that.
0: அவர் என்ன பாடுறாரு, நீ ஏதோ பண்ணிட்டு இருக்க, நேத்து ராத்திரி எங்க இருந்த, அதுக்காக கர்த்தர் வந்து உன்னை பிடிப்பார் அடிப்பார்.
1: So, now if God is going to get you for that anything,
0: நீங்க செய்யிறதுக்கெல்லாம் கர்த்தர் வந்து அடிப்பாருன்னா,
1: he would already got every one of us.
0: ஏற்கனவே அவர் எல்லாரையும் அடிச்சு நொறுக்கி இருக்கு.
1: No one will be sitting here alive today. யாருமே இங்க get you for it.
0: கர்த்தர் மட்டும் வந்து நம்ம பிடிச்சு அடிப்பாருன்னா இங்க யாருமே இன்னைக்கு உட்கார்ந்து இருக்க முடியாது.
1: If he's going to get you for that, then why did he go to the cross? To do what?
0: அதுக்காக வந்து அவர் நம்ம அடிக்கணும்னு சொன்னா பிறகு எதுக்கு சிலுவைக்கு சென்றார், என்ன செய்ய சென்றார்?
1: Why did he send his son to die on the cross of Calvary?
0: ஏன் தன்னுடைய குமாரன் கல்வாரி சிலுவையிலே மரிக்கும்படி அவர் அனுப்பினார்?
1: If he is interested in just getting you, just locating you and finding you doing something wrong and getting you for that. If that's all God is about, then why did he send his son into this world? Why his son revealed the father's love? Why did he show his love by dying there on the cross?
0: நீங்க என்ன தவறு செய்யல என்பதை கண்டுபிடித்து அந்த தவறுக்காக உங்களை அடிக்கிற வேளையில கர்த்தர் இருப்பார் என்றால் ஏன் தம்முடைய குமாரனை அனுப்ப வேண்டும்? அந்த குமாரன் ஏன் பிதாவின் அன்பை வெளிப்படுத்த வேண்டும்? ஏன் அவர் சிலுவைக்கு சென்று அங்கே மரிக்க வேண்டும்?
1: Why?
0: ஏன்?
1: It's meaningless, you see.
0: அர்த்தமே இல்ல பாருங்க அதுக்கெல்லாம்.
1: If he's going to get us for that, let him get us for us, because if, you know, then the whole world will be wiped out. None of us deserve to live.
0: நாம செய்யற தவறுகளுக்காக அவர் வந்து நம்மை தண்டிப்பாருன்னு சொன்னா பிறகு அவர் தண்டிக்க ஆரம்பிச்சா முழு உலகத்துல யாருமே இருக்க முடியாது.
1: Nobody can live.
0: யாரும் உயிரோடு இருக்க முடியாது.
1: That's what will happen.
0: அப்படி அதான் நடக்கும்.
1: But the Bible says he sends rain and the sun for this good and the bad and the ugly.
0: ஆனா வேதம் என்ன சொல்கிறது? அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மோசமான மேலும் கூட மழையையும் வெயிலையும் அனுப்புகிறார்.
1: That's why people are able to live.
0: ஆகவே தான் மக்களால உயிர் வாழ முடிகிறது.
1: Very bad people are still going on, you know, because God is gracious even towards the sinner.
0: ரொம்ப மோசமானவங்க கூட தொடர்ந்து உயிர் வாழ்றாங்க. ஏன்னா அவர்கள் மேலும் கர்த்தர் இரக்கமாய் இருக்கிறார்.
1: It's God's grace that they are breathing every day and living every day, because God is not interested in just killing people.
0: ஒவ்வொரு நாளும் அவர் மூச்சு விடுவது, உயிர் பிழைப்பது தேவனுடைய கிருபை. ஏன்னா அவர்கள் எல்லாம் கொல்வது கர்த்தருடைய விருப்பம் அல்ல.
1: But the people say, but then why does all these things happen?
0: ஆனா மக்கள் என்ன கேக்குறாங்க, பிரதர் ஏன் இந்த காரியங்கள் எல்லாம் நடக்குது?
1: Well, I'm glad you asked.
0: ஏ நீங்க கேட்டது ரொம்ப சந்தோஷம் தான்.
1: I'm glad that question is there.
0: அந்த கேள்வி எழும்புகிறது சந்தோஷம்.
1: Because the answer is there in the Bible.
0: ஏன்னா பதில் பைபிள்லயே இருக்கு.
1: The answer is this: my people perish because of a lack of knowledge.
0: என்ன பதில்? என் ஜனங்கள் அறிவில்லாமையினாலே அழிந்து போகிறார்கள்.
1: That's how people perish.
0: மக்கள் அப்படி தான் அழிறாங்க.
1: People don't perish because God is trying to kill them or get them and destroy them and teach them a lesson.
0: ஏதோ தேவன் அவங்களை பிடிச்சு அடிச்சு அழிக்க பார்த்து அதன் மூலமா ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க விரும்புறதுனால மக்கள் அழிந்து போவதில்லை.
1: No, people perish because of a lack of knowledge.
0: மக்கள் அறிவில்லாமையினாலே அழிகிறார்கள்.
1: People perish in another place it says because of a lack of a vision.
0: பாருங்க இன்னொரு இடத்துல சொல்லுது, தரிசனம் இல்லாதனால ஜனங்கள் சீர்கெட்டு போகிறார்கள்.
1: That means a revelation, an understanding, an insight.
0: அப்படி என்ன அர்த்தம்? ஒரு வெளிப்பாடு, ஒரு புத்தி, ஒரு அறிவு இல்லை.
1: They don't have an insight into things. That is why they perish.
0: காரியங்களை குறித்த ஒரு ஆழமான ஒரு அறிவு உணர்வு இல்லை.
1: They are not connected with God. They perish under their circumstances because they don't have the knowledge of God. Therefore, they don't know what is the trouble.
0: தேவனோடு தொடர்பு இல்லாதனாலே, தேவனை குறித்த அறிவு இல்லாதனாலே சூழ்நிலையில் எழும்பும்போது அதில் அழிந்து போகிறார்கள்.
1: So, if you want to get rid of fear, my friend,
0: ஆகவே நீங்கள் பயத்தை அகற்ற விரும்பினால்,
1: one of the things that is causing the fear is the wrong ideas about God.
0: அந்த பயத்திற்கு காரணமாக இருக்கிற காரியங்களில் ஒன்று என்னன்னா, தேவனை குறித்த தவறான ஒரு எண்ணம்.
1: I remember talking to a young man, you know, who was having some apprehensions and fear and depression and worry and all of that.
0: எனக்கு ஞாபகம், ஒரு வாலிபர் பேசிருந்த, அவருக்கு ரொம்ப பயம், கலக்கம், மனச்சோர்வு இதெல்லாம் அப்படி எல்லாம் காணப்பட்டார்.
1: A good Christian brother.
0: ஒரு நல்ல ஒரு விசுவாசியவர்.
1: And good man, you know.
0: நல்ல மனுஷன் அவர்.
1: Educated and working in a good job.
0: நல்லா படிச்சவர், நல்ல வேலையில இருக்கிறவர்.
1: But so I just began to suggest to him or talk to him about how to deal with this fear.
0: அவங்க இந்த பயத்தை எல்லாம் சரி செய்வது எப்படின்னா, அவர் கூட அப்படியே பேச ஆரம்பித்தேன்.
1: No, we are talking about, you know, 2 Corinthians 10.
0: 2 கொரிந்தியர் 10 அதிகாரத்தை பத்தி தான் பேசணும்.
1: So I was sharing with him about it.
0: அவங்க இத குறித்து எல்லாம் அவரோட பகிர்ந்து கொண்டேன்.
1: How you got to cast down every thought and bring to subjection every thought that is against the thoughts of God.
0: எப்படி கிறிஸ்துவுக்கு, தேவனுடைய எண்ணங்களுக்கு விரோதமாக வரக்கூடிய எல்லா எண்ணங்களையும் நிர்மூலமாக்க வேண்டும், சிறைப்படுத்த வேண்டும் என்று சொன்னேன்.
1: Put away imaginations that are wrong.
0: தவறான கற்பனைகளை எல்லாம் புறம்பே தள்ள வேணும்.
1: You know, you should not allow these thoughts to come in.
0: இந்த எண்ணங்கள் உள்ளே வர அனுமதிக்க கூடாது.
1: Take the word of God and put the thoughts of God's word into your mind.
0: தேவனுடைய வார்த்தை எடுத்து தேவனுடைய எண்ணங்களை மனதிலே வைக்க வேண்டும் என்று சொன்னேன்.
1: I was talking to that young man like that and all of a sudden he told me, well, you know, you tell me that I must take the word of God and put it in me.
0: அந்த வாலிபரோடு இப்படி பேசிட்டு இருந்தபோது அவர் என்ன சொன்னார்? நீங்க சொல்றீங்க தேவனுடைய வார்த்தை எடுத்து இப்படி எல்லாம் உள்ள வைக்கணும்னு.
1: That's the problem, pastor, he said. When I read the Bible, that makes me afraid.
0: பிரச்சனையே அதுதான் பாஸ்டர், பைபிள் வாசிக்கும் போது அதுவே எனக்கு பயமா இருக்குனாரு.
1: This is exactly what he told me.
0: பாருங்க, அவர் சரியா அப்படி தான் சொன்னாரு.
1: See, that's a real problem for many people today, not just for that young man. I tell you, many years ago when I read the Bible, I was afraid too.
0: அந்த வாலிபருக்கு மட்டும் இல்ல, பல பேருக்கு உண்மையிலேயே அது ஒரு பிரச்சனை. ஏன்னா எத்தனை முன்ன நாம் பைபிள் வாசிக்கும் போது எனக்கும் அப்படி தான் இருந்தது.
1: Because it threatened.
0: படிக்கும் போது எனக்கு
1: பயமா இருக்கு. Don't do this, you're finished.
0: இது செய்யலனா அவ்வளவுதான் நீ.
1: If you do this, you will live.
0: செய்தால் நீ பிழைப்பாய்.
1: Don't do this, you're done.
0: செய்யலனா அவ்வளவுதான் நீ.
1: That's all.
0: Avlodha.
1: I said, brother, you have the Bible, you're from a Christian family, you're a good man, but you have not had a proper teaching of the Bible.
0: Bible irukku, Christo kudumbathil irundhu varinga, ana vedha kuritha sariyana podhana ungalku illa.
1: That's the problem.
0: அதான் பிரச்சனை.
1: That is why even from the Bible you are not able to benefit.
0: ஆகவே தான் வேதத்திலிருந்து கூட உங்களால எந்த ஒரு நன்மையும் பெற முடியாமல் போகிறது.
1: I said you cannot qualify for God's blessings by anything that you do.
0: நான் சொன்னேன், நீங்கள் செய்கிற எந்த ஒரு காரியத்தினாலும் தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு நீங்கள் தகுதி பெற முடியாது.
1: Just doesn't work like that.
0: அதெல்லாம் அப்படி வேலை செய்யறது இல்ல.
1: That is why the Bible says that God has blessed us with every spiritual blessing or every blessing in Christ Jesus.
0: ஆகவே தான் வேதம் சொல்றது, தேவன் நம்மை கிறிஸ்துவுக்குள்ளே சகல ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வத்து இருக்கிறார்.
1: You take Christ out, there is nothing left.
0: கிறிஸ்துவை வெளியே எடுத்துட்டீங்கன்னு சொன்னா அங்க
1: ஒண்ணுமே கிடையாது. You can't have any blessing.
0: எந்த ஆசீர்வாதத்தையும் பெற முடியாது.
1: You can't have nothing.
0: எதையுமே பெற முடியாது.
1: It is through Christ everything comes.
0: கிறிஸ்துவின் மூலமாக தான் எல்லாமே வருகிறது.
1: Ephesians 1:3 says that we are blessed with every blessing in Christ Jesus.
0: எபேசியர் 1:3 என்ன சொல்லுது? கிறிஸ்துவுக்குள் சகல ஆசீர்வாதங்களாலும் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம்.
1: It is only in and through Christ blessings are.
0: ஆசீர்வாதங்கள் எல்லாமே கிறிஸ்துவுக்குள்ளாகவும் கிறிஸ்துவின் மூலமாகவும் தான் வருகிறது.
1: I said to him, it is not in and through you and your goodness and how good you are or how bad you are. It is in Christ.
0: நான் சொன்னேன், இந்த ஆசீர்வாதங்கள் உங்களுக்குள்ளாவோ அல்லது உங்கள் மூலமாகவோ நீங்க எவ்வளவு நல்லவர் கெட்டவர் என்பதால வருவதே கிடையாது. எல்லாமே கிறிஸ்துவுக்குள்ளே தான்.
1: I said, have you ever heard of the truth that is called new creation truths or being in Christ?
0: நான் கேட்டேன், புது சிருஷ்டிப்பை குறித்த சத்தியம், கிறிஸ்துவுக்குள்ளே இருப்பது, இந்த சத்தியங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களானே?
1: He's just blinking.
0: He's not
1: sure.
0: அவருக்கே தெரியல.
1: Have you heard that you are a new creation? Old things are passed away. All things have become new.
0: பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின, நீங்கள் ஒரு புது சிருஷ்டி, இதெல்லாம் கேட்டிருக்கீங்களானே?
1: Have you heard about it?
0: அதை பத்தி எல்லாம் கேட்டிருக்கீங்களா?
1: Many people have gone to church all their lives. They've never heard it.
0: பலர் வாழ்நாள் எல்லாம் சபைக்கு போயிருந்தும் இதெல்லாம் கேட்டதே கிடையாது.
1: Now, you know, I'm from the old school. I've been on the other side. Now I've come to this side.
0: பாருங்க, நான் வந்து முன்ன அந்த பக்கத்துல இருந்தேன், இப்போ இந்த பக்கத்துக்கு வந்துட்டேன்.
1: I've been born and raised in Pentecostal Christianity.
0: பெந்தகோஸ்த கிறிஸ்தவத்திலேயே பிறந்து அதிலேயே நான் வளர்ந்து வந்தேன்.
1: I love some of the old songs. Sometimes I just look at them and examine them.
0: பாருங்க, அந்த பழைய பாடல்கள் ரொம்ப பிடிக்கும். அந்த பாடலாம் சந்தமே எடுத்து பார்த்து ஆராய்வேன்
1: நான். I was talking to one man the other day, the preacher the other day. I said, why did we write such beautiful songs and never preached what is in the song? The song is full of the word of God, but we preached all the verses that we took to preach were horrible verses, you know.
0: அன்னைக்கு ஒரு பிரசங்கியாரோட பேசிட்டு இருந்தேன். அவரை பார்த்து கேட்டேன், எழுதின பாட்டெல்லாம் அவ்வளோ பிரமாதமா, அவ்வளோ அற்புதமா இருக்கு, ஆனா பிரசங்கம் பண்ணும்போது மட்டும் பாட்டுல இருக்கிறத பண்ணாம பயங்கரமான வசனங்கள், அடிப்பார் உதைப்பார் இதெல்லாம் எடுத்து பிரசங்கம் பண்ணாங்களே, ஏன்?
1: Have you ever thought about that?
0: பாட்டு புஸ்தகத்தை திறந்து பிரசங்கம் பண்ணி இருந்தாலே, we would have done a lot better. எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். But every time they took a verse to preach, ரொம்ப விகற்பமான வசனங்கள்.
1: The Lord will take you by the neck and he will lead you.
0: கர்த்தர் உன் கழுத்தை பிடித்து உன்னை நடத்துவார்.
1: God has brought you into this wilderness.
0: தேவன் தான் உன்னை இந்த வனாந்திரத்துக்கு கொண்டு வந்தார்.
1: He will sift you and he will make you and he'll break you.
0: அவர் உன்னை உடைப்பார், அவர் உன்னை புடமிடுவார், அவர் உன்னை இப்படி பண்ணுவார் அப்படின்னு.
1: Is that not right?
0: இல்லையா, அப்படிதானே பண்ணாங்க.
1: They all have a meeting on the first of the month.
0: மாதத்துல முதல் தேதி அன்னைக்கு எல்லாரும் மீட்டிங்
1: நடத்துவாங்க. This is another wonder of wonders.
0: பாருங்க, இது வந்து அதிசயத்திலும் அதிசயம்.
1: On the first of the month they have a meeting and always you can go and hear that preaching. It will be wonderful. They will take a wonderful promise of God. I'll never leave you nor forsake you, and they say this is the promise for this week.
0: முதல் நாள் போனீங்க மாசத்துல பைபிள்ல இருந்து அருமையான ஒரு வாக்குத்தத்தம் எடுப்பாங்க. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு அற்புதமா பிரசங்கம் பண்ணுவாங்க.
1: But every Sunday, four Sunday after that, is going to be very difficult verses. You're going to sit through that thing and just break your head over that thing. It's all about what God will do to you, you know, you evil thing.
0: பிறகு வருகிற அந்த நாலு ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கத்தை கேட்கணுமே, பொல்லாத உனக்கு கர்த்தர் எப்படி செய்வார், அப்படி செய்வார், அதே தான் பிரசங்கம் பண்ணிருப்பாங்க.
1: Now I'm not just making a joke of these things, you know, but this is the reality. We all know it.
0: பாருங்க, இதெல்லாம் நான் ஜோக்கா சொல்லல, இதுதான் நிஜம், எல்லாருக்கும் தெரியும்.
1: I asked that preacher, this old preacher that's been there for 50 years, I asked him, why didn't we preach these wonderful promises? 6,000-7,000 promises are there. Why did we not preach them? We use them only once a month.
0: பாருங்க, இந்த 50 வருஷத்துக்கு மேல ஊழியம் செய்கிறார் அவர். இந்த பிரசங்க கிட்ட கேட்டேன், வேதத்துல 6,000-7,000 வாக்கு தத்தங்கள் இருக்கு, ஏன் அதெல்லாம் பிரசங்கம் பண்ண மாட்டீங்க? மாசத்துல ஒரே ஒரு நாள் மட்டும் அந்த வாக்கு தத்தங்களை பிரசங்கம் பண்ணீங்க, ஏன்?
1: For example, you know, the Bible says, do not worry about what you may eat, what you will eat, and what you will drink, and what you will be clothed with. Your heavenly Father knows that you have need of these things. But seek ye first the kingdom of God and His righteousness, and all these things shall be added to you.
0: உதாரணத்துக்கு வேதம் என்ன சொல்கிறது? எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்று கவலைப்படாதிருங்கள். இவையெல்லாம் உங்களுக்கு தேவை என்பதை உங்கள் பரலோகத்தில் அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவர் நீதியை தேடுங்கள், அப்போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்.
1: This is a memory verse in the Sunday school.
0: இது வந்து Sunday schoolலயே சொல்லி கொடுத்த மனப்பாடம் வசனம்.
1: This is the calendar golden verse also in many calendars.
0: தங்க வசன காலண்டருக்குல வசனமும் கூட இதுதான்.
1: But never ever, I am telling you the truth, in my lifetime never ever I heard somebody stand up there and preach, do not worry about what you will eat, what you will drink, and what you will be clothed with. Your heavenly Father knows that you have a need of these things.
0: ஆனா உண்மையை சொல்றேன் பாருங்க, ஒரு நாளும் ஒரு ஆகிலும் எழுந்து நின்று எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம்னே கவலைப்படாதிருங்கள், இவைகளாம் உங்களுக்கு தேவை என்பதை உங்கள் பரலோக பிதா அறிந்திருக்கிறேன்னு ஒரு ஆள் கூட பிரசங்கம் பண்ணி நான் கேட்டதில்லை.
1: தப்பி தவறி அதை வாசிக்க வேண்டியதான் கடகடன் போயிடுவாங்க. Because they are themselves worried about what they will eat and what they will drink and what they will clothe themselves.
0: என்ன அவங்களுக்கே கவலை, என்னது புசிப்போம், என்னது குடிப்போம், என்னது உடுத்துவோம்னு.
1: And they preach a lot about that.
0: அத பத்தி நிறைய பிரசங்கம் பண்ணுவாங்க.
1: They talk about how they don't have milk in the house, and how they don't have rice in the thing, and how they don't have money for the rent for the church, and for electricity and everything. So they have talked about all that, but so that this verse does not fit their scheme of things.
0: அவங்க
1: so they'll never talk about.
0: அவங்க பேசலாம் அப்படி இருக்கணும், வீட்ல அரிசி இல்ல, வீட்ல பால் இல்ல, வாடகை காசு கொடுக்க முடியல, இப்படியே தான் இருக்கும். ஆகவே இந்த மாதிரி கவலைப்படாதிருங்கிற வசனம் அவங்களுக்கு ஒத்து வராது.
1: God is leading me through this wilderness path.
0: தேவன் இந்த வனாந்திர பாதையிலே என்னை நடத்துகிறார்.
1: All of a sudden, you cannot switch gears and come to this, you know, don't worry about what you eat or drink or be clothed.
0: பாருங்க, அப்படி எல்லாம் பேசி திடீர்னு இங்க வந்து எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம், குடிப்போம், கவலைப்படாதீங்க பேச முடியாது.
1: This doesn't go well.
0: ஏன்னா இது அதோட ஒத்து வராது.
1: Because they think if you tell all these things to people, people will get spoiled. You just always have to scold them and tell them you're no good, hoping that they'll be better.
0: அவங்க என்ன நினைக்கிறாங்களோ, இப்படி எல்லாம் பேசினா மக்கள் கெட்டு போயிடுவாங்க. அவங்களை எப்போ பார்த்தாலும் திட்டினே இருக்கும், நீ சரியே கிடையாது, நல்லவனே கிடையாது, அப்படி திட்டிட்டே இருந்தா நல்லா ஆயிடுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை.
1: Now why did they think that that's not how the family works? Have you ever taken a child and say you're no good, you no good filthy little rat, you know, you never amount to anything? You say that every day, what the child will amount to?
0: என்ன அவங்க யோசிக்கிறதுல, ஒரு குடும்பத்திலே நீ ஒண்ணுதுக்கு உதவாதவன், உதவாக்கற, நாசமா போவன் பேசினே இருந்தா அந்த புள்ள அப்படிதான் போவும் பாருங்க.
1: You don't build a family like that.
0: இப்படி எல்லாம் பேசி குடும்பத்தை கட்ட முடியாது.
1: You don't build children like that.
0: இப்படி பிள்ளைகளை இப்படி கட்ட முடியாது.
1: You build children by encouraging them and building them up by with good words.
0: பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும்? தட்டி கொடுத்து நல்ல வார்த்தை பேசி அப்படியே அவங்கள வளர்க்கணும்.
1: Not magnifying their problems.
0: பிரச்சனையை பெருசா பேசி வளர்க்க கூடாது.
1: But showing them the right way.
0: ஆனா சரியான வழியை அவனுக்கு காட்ட வேண்டும்.
1: And giving them appreciation and praise for whatever good they do.
0: அவங்க எந்த ஒரு நல்ல காரியத்தை செய்தாலும் அவங்கள தட்டி கொடுத்து பாராட்டி அப்படியே அவங்கள கொண்டு வரணும்.
1: And correcting them when they need it.
0: தவறு செய்யும்போது அவங்கள திருத்தி கொண்டு வரணும்.
1: But you know, you're correcting them, always you're telling them what's wrong with them, and then one day your child is going to turn around when he's 6 feet tall, he's going to tell you, no more, you've always told me what's wrong with me, you never out of your mouth told me what's good with me.
0: இப்படி எப்போ பார்த்தாலும் திட்டிட்டு இந்த தப்பு செஞ்சு அந்த தப்பு செஞ்சு சொல்லிட்டேன்னா நாள் ஒன்று வரும் 6 அடி உயரத்தில் இருப்பான், அப்போ திட்டும் போது கையை காட்டுவான், எப்போ பார்த்தாலும் சும்மா திட்டினே இருக்கீங்களே அப்படின்னு.
1: கெட்டது மட்டும் சொல்றீங்க, நல்லது நான் செய்யறது ஒன்று கூட இது வரைக்கும் வாயிலேருந்து வரல. I don't want to hear anything.
0: இனி இந்த மாதிரி எல்லாம் நான் கேட்கவே கூடாது அப்படின்வா.
1: This has happened in many families.
0: ஏன்னா பல குடும்பங்களே இப்படி நடந்திருக்கு.
1: Then only they wake up.
0: அப்பதான் கொஞ்சம் ஒரு முழிப்பே வருது அவங்களுக்கு.
1: Now all of a sudden they can't switch gears.
0: இப்ப திடீர்னு வந்து மாத்திக்க முடியாது அவங்களே.
1: Now this is one such problem like that.
0: பாருங்க, இதுவும் அது போல ஒரு பிரச்சனை தான்.
1: You know, people have taught that God is the problem and now they are not able to switch gears.
0: தேவன் தான் பிரச்சனைன்னு எல்லாருக்கும் போதிச்சாச்சு, இப்ப அவங்களாலேயே மாத்திக்க முடியல.
1: And I used to be of that opinion also, because I heard these preachers all the time. I thought God is the problem. My God, you know, if something wrong happened to me, that God, the Lord is the problem.
0: இந்த பிரசங்களை கேட்டு கேட்டு கேட்டு கடைசியில் நானும் என்ன யோசித்தேன், எனக்கு ஏதாவது கெட்டது நடக்குதா அப்படின்னா கர்த்தர் தான் அதுக்கு பொறுப்பு அப்படின்னு நான்
1: நினைச்சிட்டேன். God is doing this.
0: கர்த்தர் தான் அதை செய்கிறார்.
1: But then I switched gear one day.
0: அப்பதான் ஒரு நாள் நான் மாறினேன்.
1: I got a revelation. One of the greatest revelation that I got in life is the revelation that God is good.
0: வாழ்க்கையிலே
1: only good things.
0: வாழ்க்கையிலே நான் பெற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிப்பாடு என்னவென்றால் கர்த்தர் நல்லவர் என்கிற வெளிப்பாடு.
1: Now all my preaching is based on that fact.
0: இப்போதே என் எல்லா பிரசங்களும் இந்த சத்தியத்தின் அடிப்படையில் தான்
1: இருக்கிறது. God is good, then there is no place for fear in me.
0: கர்த்தர் நல்லவர் என்றால் பிறகு எனக்குள்ளே பயத்துக்கு இடமே இல்லை.
1: See, that one thought is enough to drive away every fear.
0: வாங்க எல்லா பயத்தையும் விரட்டி அடிக்க அந்த ஒரு எண்ணமே போதும்.
1: God is on my side.
0: தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார்.
1: I may have many enemies.
0: பல எதிரிகள் எனக்கு ஒருவேளை இருக்கலாம்.
1: Many people in the world may hate me.
0: உலகத்தில் பலர் என்னை ஒருவேளை பகைக்கலாம்.
1: But I know one that is mightier than all and he is for me.
0: ஆனால் எல்லாரை விட வல்லவர் ஒருவர் எனக்கு தெரியும். அவர் என் பட்சத்தில் இருக்கிறார்.
1: He is inside of me and he is for me.
0: அவர் எனக்குள்ளே இருக்கிறார். எனக்காகவே இருக்கிறார்.
1: Sure, I'm not perfect. I make mistakes, I make blunders, but through it all he's always with me, he's never against me.
0: ஒரு வேளை நான் தவறு செய்யலாம், மிகப்பெரிய தவறுகளை கூட செய்யலாம், ஆனாலும் எப்போது என்னோடு கூடவே இருந்து என்னை நடத்துகிறார்.
1: He's a gracious and a loving God.
0: அவர் கிருபையும் அன்பும் உள்ள தேவன்.
1: He's on my side.
0: அவர் என் பட்சத்தில் இருக்கிறார்.
1: I will not fear.
0: ஆகவே நான் பயப்படுவதில்லை.
1: So if I'm sick, I will not fear.
0: ஆகவே நான் வியாதிப்பட்டாலும் பயப்பட மாட்டேன்.
1: Facing enemies, I will not fear.
0: எதிரிகளை சந்தித்தாலும் பயப்பட மாட்டேன்.
1: If I'm facing financial needs, I will not fear.
0: பொருளாதார தேவை என்றாலும் பயப்பட மாட்டேன்.
1: If I'm facing all kinds of difficulties, I will not fear.
0: என்ன கஷ்டம் வந்தாலும் பயப்பட மாட்டேன்.
1: Because God will see me through. He is for me.
0: ஏனென்றால் தேவன் என் பட்சத்தில் இருக்கிறபடியாலே என்னை நடத்தி செல்வார்.
1: You see what it does to put this one right thought, how it will set you free.
0: பாருங்க, இந்த ஒரு சரியான எண்ணத்தை உள்ளே வைத்தாலே எப்பேற்பட்ட ஒரு விடுதலை உண்டாகிறது என்பதை.
1: Hello.
0: Hello.
1: Are you there?
0: இருக்கீங்களா?
1: So settle it in your mind today.
0: வாங்க இன்னைக்கு உங்க மனசுல அதை செட்டில் பண்ணுங்க.
1: Everybody lift up your hands and say.
0: எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க.
1: God is on my side.
0: தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார்.
1: When I make a mistake, he is still on my side.
0: நான் ஒரு தவறு செய்த போது என்னோடு கூட இருக்கிறார்.
1: When I have sinned, still he is on my side.
0: அவன் செய்த போதும் என் பட்சத்தில் இருக்கிறார்.
1: My father is gracious.
0: என் தகப்பன் கிருபை உள்ளவர்.
1: Full of loving kindness.
0: கருணையமிக்கவர்.
1: He washes me and cleanses me.
0: என்னை கழுவி சுத்திகரிக்கிறார்.
1: He helps me and enables me.
0: எனக்கு உதவி செய்கிறார், பலன்
1: கொடுக்கிறார். My God is for me.
0: என் தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார்.
1: The whole world may be against me.
0: முழு உலகமும் என்னை எதிர்க்கலாம்.
1: But my God is for me.
0: ஆனால் என் தேவன் எனக்காக இருக்கிறார்.
1: And because he is for me.
0: அவர் என் பட்சத்தில் இருக்கிறபடியாலே.
1: Because he is on my side.
0: அவர் என் பட்சத்தில் இருக்கிறபடியாலே.
1: I will not fear.
0: நான் பயப்பட மாட்டேன்.
1: Hiding in the caves day and night, running for his life.
0: இரவும் பகலும் கெபிகளிலே ஒளிந்து கொண்டு உயிர் தப்ப ஓடுகிறான்.
1: Trying to save from being executed.
0: ராஜா கொல்ல வருகிறான், அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள வகை பார்க்கிறான்.
1: Dealing with fear all the time.
0: இப்போது பார்த்தாலும் பயத்தை சரி செய்ய வேண்டியதா இருக்கிறது.
1: And he has learned how to deal with it.
0: அதை எப்படி சரி செய்வது என்பதை கற்றுக்கொண்டான்.
1: He will sit in that cave and he'll say, "The Lord is on my side. I will not fear."
0: குகையில் உட்கார்ந்து கொண்டு என்ன சொல்கிறான்? கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன்.
1: God has called me.
0: தேவன் என்னை அழைத்திருக்கிறார்.
1: I was only a shepherd boy, but I never wanted to be a king, but he came and called me.
0: நான் ஒரு மேய்ப்பனாக தான் இருந்த, ராஜாவாக நான் வரும்ல, அவர்தான் என்னை அழைத்தார்.
1: He told me I'll be a king.
0: அவர்தான் சொன்னார், நீ ராஜாவாய் இருப்பாய் என்று.
1: He anointed me.
0: அவர்தான் அபிஷேகித்தார்.
1: He gave me victory over that giant.
0: அவர்தான் அந்த ராட்சதன் மேல் எனக்கு வெற்றியை தந்தார்.
1: He is on my side.
0: அவர் என் பட்சத்தில் இருக்கிறார்.
1: So Saul may be the king, he may have power, he may have men, but he can't do nothing to me. I will not be afraid.
0: சவுல் ராஜாவாக இருக்கலாம், அதிகாரம் வல்லமை இருக்கலாம், மனிதர்களின் பக்கத்தில் இருக்கலாம், ஆனால் அவன் எனக்கு ஒண்ணும் பண்ண முடியாது.
1: You see, when you don't have that knowledge,
0: பாருங்கள் இந்த அறிவு இல்லாமல் போகும்போது.
1: See that knowledge.
0: பாருங்க அறிவுங்க.
1: See, knowledge is the key to success in life in the Christian faith.
0: கிறிஸ்தவ விசுவாசத்திலே வெற்றிக்கு திறவுகோலா இருப்பதே இந்த அறிவு தான்.
1: That's why Jesus said, "You shall know the truth, and the truth shall make you free."
0: ஆவேதே சொன்னா சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்.
1: Not, see, it's not the truth that will make you free. The truth that you know is only going to make you free.
0: பாருங்க சத்தியம் விடுதலையாக்குவதில்லை, நீங்கள் அறிந்திருக்கிற சத்தியம் தான் உங்களை விடுதலையாக்கும்.
1: Many people take the Bible and put it under their pillow so that they can drive out all the evil forces by night.
0: பலர் வந்து ராத்திரி அந்த காத்து கருப்புலாம் வந்தா விரட்டுறதுக்காக பைபிள் எடுத்து தலையணையில வச்சிடுறாங்க.
1: The devil has seen many bibles.
0: விசாசனமா நிறைய பைபிளை பார்த்துட்டான்.
1: But he has not seen many people that know what's in the bible.
0: ஆனா பைபிளுக்குள்ள இருக்கறத அறிந்திருக்கிற நிறைய பேரை பார்க்கல.
1: They think the bible will drive it away.
0: அவங்க நினைக்கறாங்க இந்த பைபிள் அதெல்லாம் விரட்டும்னு.
1: Now I've seen even the old days, you know, when people chased out demons, they'll take the bible and put it on the head.
0: அந்த நாட்கள்ல பிசாசத்து வரும்போது பைபிளை கொண்டு நேரா தலையில தான் வைப்பாங்க.
1: Are you going to go?
0: போறியா இல்லையா?
1: The devil you know, warms up and he says, no.
0: பிசாஸ் அப்படியே சிலுத்தி எழுந்தது, போக மாட்டேன் அப்படின்னா
1: பாருங்கயா, பைபிள் வச்சா கூட போக மாட்டேங்குது. கொல்லாத பேய் இது. It's a terrible demon. It's not even going for the Bible.
0: கொல்லாத பேய் பைபிள் வச்சாலும் போக மாட்டது அப்படினுவாங்க.
1: The devil by this time has found out that you don't believe in your own words, that when you say go, he will have to go. You don't believe it, he knows it.
0: இதிலே பிசாசுக்கு விளங்கிடுது பாருங்க, போன் சொன்னா அவன் போகணும்ன்ற அந்த விஷயம் வந்து உங்களுக்கு தெரியலன்னா ஆகவே தான் போக மாட்டேன்றான்.
1: How does he know that you don't believe your words?
0: நீங்க வசனத்தை விசுவாசிக்கலன்னு அவனுக்கு எப்படி தெரியும்?
1: Because you are asking him, will you go?
0: ஏனா நீங்களே அவன்கிட்ட கேக்குறீங்க போவியா அப்படினு.
1: அது என்ன கேள்வி அது? What kind of I knew one preacher that will take the Bible and whenever he goes into one house to visit them, he'll put the Bible inside first.
0: ஒரு பிரச்சனை தெரியும் பாருங்க, எப்பெல்லாம் ஒரு வீட்டுக்கு போனா முதல் பைபிளை உள்ள அனுப்புவார், அப்புறம் தான் இவர் போவார்.
1: இத முதல்ல உள்ள அனுப்புவார். See, I've seen all kinds, you know, I can write a book on these things.
0: இந்த மாதிரி நகைச்சுவையான விஷயங்கள்லாம் ஒரு புக்கா எழுதணும்னு நினைக்கிறேன்
1: நான். I mean really, I mean that was not very far from here. This is only within a couple of kilometers from here, the man that he was known to me.
0: இதெல்லாம் வந்து எங்கயோ நடந்துன்னு நினைக்காதீங்க, இங்க இருந்து 1-2 கிலோமீட்டருக்கு உள்ளே நடந்தது. நல்லா தெரிஞ்சவர் தான் அவர்.
1: If you live in Prasavakam, this is the best place you can experience all these things.
0: Prasavakam நீங்க இருந்தால போதும், இதெல்லாம் அனுபவிக்க கூடிய ஒரு சிறந்த இடம் தான்.
1: All my life I lived in Prasavakam.
0: நான் எல்லாம் Prasavakamலயே வாழ்ந்துட்டேன் நான்.
1: So I've seen most of these things.
0: நான் இதெல்லாம் நிறைய பார்த்துட்டேன்.
1: At one time I thought I've seen it all but I don't think so. There are some other funny things happening still.
0: பாருங்க, ஒரு கட்டத்துல யோசிச்சேன் எல்லாமே பார்த்தாச்சு, ஆனா இன்னும் நிறைய வேடிக்கையான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு பல இடங்கள்ல.
1: People believe all kinds of funny things, you know.
0: பாருங்க, இப்படி பல வேடிக்கையான காரியங்களை மக்கள் நம்புறாங்க.
1: They have not understood what this is all about.
0: இதெல்லாம் என்னன்னே
1: They've gone to church, been baptized, been spirit filled and all of that and so on, but they just don't understand the very basic thing sometimes.
0: சபைக்கு போயிருக்காங்க, ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, ஆவியினால் நிரம்பியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு, ஆனா இந்த அடிப்படை காரியங்களே விளங்காம இருக்கு.
1: It is not the Bible that will set you free, it is what is in the Bible getting into your heart and your mind and filling you with it, with the truth that will set you free.
0: பைபிள் உங்களை விடுதலை ஆக்காது, இந்த பைபிளுக்குள்ளே இருக்கிற காரியம் உங்களுடைய மனதிலே உள்ளத்திலே சென்று அதை நிரப்பும் போது அந்த அறிவு தான் உங்களை விடுதலை ஆக்கும்.
1: A lot of people still believe the Bible will set them free, so they dust it every day and kiss it every day going to work, coming back from work.
0: இன்னைக்கும் ஜனங்கள் பைபிள் விடுதலை ஆகும் நம்பி தான் அதை ஒவ்வொரு நாளும் தூசி தட்டி வேலைக்கு போகும்போது போயிட்டு வரும்போதெல்லாம் அதுக்கு முத்தம் கொடுத்துட்டு
1: இருக்காங்க. They say, brother, I kiss it every day and go to work. Why did God do this to me?
0: அப்ப என்ன சொல்றாங்க, ஒவ்வொரு நாளும் இதை கிஸ் பண்ணி தானே பிரதர் வேலைக்கு போறேன், ஏன் கர்த்தர் இப்படி பண்ணிட்டாரு?
1: That's why the Bible says the people perish not because God is trying to kill them or God is trying to destroy them or teach them a lesson. People perish because of a lack of knowledge.
0: ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, தேவன் அழிக்க பார்க்கிறதுனாலே, தேவன் கொல்லுகிறதுனாலே மக்கள் அழிந்து போவது கிடையாது, அறிவில்லாமையினாலே மக்கள் அழிந்து போகிறார்கள்.
1: Knowledge.
0: அறிவு.
1: Knowledge is the key.
0: அறிவு தான் திறவுகோல்.
1: Knowledge set me free.
0: அறிவு தான் என்னை விடுதலையாக்கும்.
1: Knowledge will set you free.
0: அறிவு உங்களை விடுதலையாக்கும்.
1: Because it is not ordinary knowledge, it's the revelation knowledge of what God is saying.
0: ஏன்னா அது சாதாரண அறிவு அல்ல, தேவன் என்ன சொல்லுகிறார் என்பது குறித்த வெளிப்பாட்டின் அறிவு.
1: Amen.
0: Amen.
1: It will set you free.
0: அது உங்களை விடுதலையாக்கும்.
1: Now I'll turn with me to 2 Peter.
0: சரி, ரெண்டு பேதருக்கு திருப்போம்.
1: 2 Peter chapter 1.
0: ரெண்டு பேதரு முதலாம் அதிகாரம்.
1: See, people read the Bible and you know they've read that verse many times. God is on my side, I will not fear.
0: பாருங்க, மக்கள் பைபிளலாம் வாசிச்சிருக்காங்க, பலமுறை வாசிச்சிருக்காங்க, கர்த்தரின் பட்சத்துல இருக்கா நான் பயப்படேன் அப்படினு.
1: Did you realize that the thing that is saying?
0: அண்ணா,
1: that did you realize that when you know that God is on your side and truly believe and have a revelation of the fact that God is on your side no matter who's against you, that is when fear will go.
0: அது கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், யார் எதிரிட்டு வந்தாலும் சரி கர்த்தரின் கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து உணர்ந்திருக்கும் போதுதான் பயம் உங்களை விட்டு போகும். அது தெரியுமா உங்களுக்கு?
1: Many Christians in their subconscious have embedded this thought that God is the source of their problems.
0: நிறைய கிறிஸ்தவனுடைய ஆழ் மனதில் என்ன உண்மை பதிஞ்சிருக்குன்னா, என்னுடைய எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணமே கர்த்தர் தான்.
1: Why did God do this?
0: ஏன் கர்த்தர் இப்படி பண்ணிட்டார்?
1: Why is God doing all this?
0: ஏன் தேவன் இப்படி எல்லாம் செய்து விட்டார்?
1: All the teachings put together all through their lives that they've heard have put a deep feeling in their hearts. Why did God do this?
0: அவள் கேட்ட எல்லா போதனைகளையும் உள்ளத்தின் ஆழத்துக்குள்ள ஒரு எண்ணத்தை கொண்டு போய் வச்சிருச்சு. ஆகவே தான் கேக்குறாங்க, கர்த்தர் ஏன் இப்படி செய்து விட்டார்?
1: So as long as that is not dealt with. Sometimes you may go to church and sing a song that says, God is on my side. Hallelujah. Oh, brother, it's a wonderful song. Real thumpy song. Oh. God is on my side. But Monday, the same fear. On Sunday, the conscious mind celebrated the fact that God is on their side. But Monday it's not working because the subconscious still has programmed thought that says that God is the problem. God is the one that's the problem. When will what is here get in here?
0: இங்கே இருக்கிறது எப்போது இங்கே போகும்?
1: When will what is in the conscious mind go into the subconscious?
0: சிந்திக்கிற இந்த மனதில் இருக்க அந்த காரியம் எப்போது ஆழ் மனதுக்குள்ளே போகும்?
1: It is only as you meditate upon the word of God and the revelation of the fact that God is on your side dawns upon you by the Holy Spirit.
0: தேவனுடைய வார்த்தை நீங்கள் தியானிக்கும் போது தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்ற அந்த உண்மை ஒரு வெளிப்பாடாக பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு உதிக்கும் போதுதான் அந்த பயம் நீங்கும்.
1: Amen.
0: Amen.
1: That's why you need to meditate on God's word.
0: அவேதான் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் தியானிக்க வேண்டும்.
1: To meditate means to mutter and say what God has said.
0: தியானம் என்றால் என்ன? தேவன் என்ன சொன்னாரோ அதையே திரும்ப திரும்ப சொல்றது, அது முணுமுணுப்பது என்று அர்த்தம்.
1: So when you keep saying God is on my side, God is on my side, Lord, I thank you because you're on my side. Instead of speaking your fear, if you keep saying, Lord, I thank you because you are on my side. 1,000 at my side shall fall. 10,000 at my right hand shall fall. But it shall not come nigh me.
0: ஆகவே, பயமாருக்கு பயமாருக்கு அதே சொல்லதுக்கு பதிலாக, என் பக்கத்தில் 1,000 பேரும் என் வலது பக்கத்திலே 10,000 பேரும் விழுந்தாலும் அதை என்னை அணுகாது. தேவன் என் பட்சத்தில் இருக்க அதை ஏன் சொல்லக்கூடாது?
1: Thank you, Lord, for you are on my side.
0: கர்த்தாவே, நீ என் பட்சத்தில் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி.
1: Make this the meditation of your heart and then you will see how your subconscious is reprogrammed with this truth that God is on your side. That will alter everything. That will change your fear into faith.
0: இதை உங்கள் இதயத்தின் தியானமாக்கும்போது உங்கள் ஆழ்மனதிலே கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார் என்று அந்த புது புரோகிராம் வந்துவிடும். அதன் பிறகு அந்த பயம் உங்களை விட்டு நீங்குவதை நீங்கள் பார்க்கலாம்.
1: This will work Sunday while you're singing God is on my side.
0: இது வந்து ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறீங்க பாடும்போதும் வேலை செய்யும்.
1: Monday also it will work.
0: திங்கட்கிழமையும் வேலை செய்யும்.
1: Because it has gone deep inside. Tuesday, Wednesday, Thursday, Friday, Saturday and come back Sunday, you'll sing 1,000 times better.
0: செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பிறகு ஞாயிற்றுக்கிழமை வந்து மறுபடியும் பாடும்போது 1,000 முறை அதிகமா நல்ல வேலை செய்யும்.
1: 365 days it'll work in all situations, circumstances, under every threatening situation it'll work.
0: 365 நாளும் வேலை செய்யும். எல்லா சந்தர்ப்ப சூழ்நிலையிலும் எல்லா அச்சுறுத்தும் சூழ்நிலையிலும் அது வேலை செய்யும்.
1: God is on my side is a simple truth, but it's an amazing truth that will set you free from fear.
0: தேவன் என் பட்சத்தில் இருக்கிறது சத்தியம் ரொம்ப எளிமையா தோன்றலாம், ஆனா ஆச்சரியமானது. உங்களுடைய பயத்திலிருந்து உங்களை விடுதலையாக்க கூடியது.
1: It will set you free today.
0: இன்றைக்கு அது உங்களை விடுதலையாக்கும்.
1: It will just put it, if you just put it in your heart and mind, it'll totally set you free from the chains of fear.
0: உங்களுடைய உள்ளத்திலும் மனதிலும் வைப்பீர் என்று சொன்னால் இந்த பயம் என்ற சங்கிலியிலிருந்து அது உங்களை முற்றும் விடுதலையாக்கும்.
1: Don't sleep with your fear.
0: பயத்தோடு தூங்க போக
1: வேண்டாம். Don't be looking at the wall all the time with your fear.
0: எப்ப பார்த்தாலும் பயத்திலே சுவத்து முறைச்சு பார்த்துட்டு இருக்காதீங்க.
1: Keep looking at the word.
0: வார்த்தையை பார்த்து
1: the Lord is on my side.
0: கர்த்தரின் பட்சத்தில்
1: இருக்கிறார். Keep speaking the word.
0: வார்த்தையை பேசுங்க.
1: The Lord is on my side.
0: கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார்.
1: Don't be listening to songs such as God's going to get you.
0: கர்த்தர் வந்து என்ன அடிப்பார் அந்த பாட்டெல்லாம் கேட்டிருக்காதீங்க.
1: No. Even Christian songs.
0: அவரோட கிறிஸ்தவ பாட்டா இருந்தாலும் கூட.
1: அதுல கூட இருக்குது. God's going to get you.
0: Some
1: Christian songs have it.
0: சில கிறிஸ்தவ பாடல்களே அப்படி தான் வருது.
1: Don't listen to such songs.
0: அப்படிப்பட்ட பாட்டெல்லாம்
1: கேட்காதீங்க. Don't open your mouth and sing those songs.
0: வாய் திறந்து அப்படிப்பட்ட பாடல்களை பாட வேண்டாம்.
1: Sing only the songs that tell you that God is on your side in so many ways.
0: கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை பல விதங்களிலே சொல்லக்கூடிய பாடல்கள் அவைகளை மட்டுமே பாடுங்கள்.
1: Then it'll get inside deep.
0: அதன் பிறகு உள்ள ஆழமா அது போகும்.
1: Amen.
0: Amen.
1: Such a simple truth.
0: ரொம்ப எளிமையான ஒரு சத்தியம் இது.
1: But such deliverance comes from it.
0: ஆனா எப்பேர்பட்ட ஒரு விடுதலை அதிலிருந்து வருது பாருங்க.
1: You know, a lot of people don't realize
0: it. நிறைய பேர் அதை உணர்வதே கிடையாது.
1: You know, they go with their fear and some preacher says, you got 3 demons.
0: பயத்தோடு போறாங்க, உடனே அந்த பிரசங்க சொல்ல உங்களுக்கு வந்து 3 பிசாசு பிடிச்சிருக்கு.
1: This Saturday we were only able to chase 1.
0: இந்த சனிக்கிழமை ஒன்று தான் நாம துரத்தி இருக்கோம்.
1: The other 2 are very dangerous devils, so we'll have 7-day fasting.
0: அடுத்த 2 வந்து இதை விட ரொம்ப மோசமானது, ஆபத்தானது, ஆகவே 7 உபவாசம்.
1: இப்போ நல்லா இருந்தோம், இப்போ வீட்டில் போய் தூங்க கூட முடியாது. the other two is going to kill him. He's going to be afraid that the other two are more dangerous and you got to fast 7 days. Then how do you expect the guy to come back Monday? He's not going to have a good weekend, man, you know.
0: அடுத்த ரெண்டு பிசாசு ரொம்ப ஆபத்தானது, ஏழு நாள் உபவாசம்னா அப்புறம் எப்படி அவன் அடுத்த அந்த வேலைக்கு வர முடியும்?
1: இல்ல, அந்த வீக்கெண்ட் எப்படி அவனுக்கு பொழுது போவோம்? மண்டே வான்னு சொல்லி இருக்கிறீங்க. You said, come Monday. How is he going to sleep till Monday?
0: திங்கட்கிழமை வாங்கன்னு சொல்லிருக்கீங்களா, அது வரைக்கும் அவன் எப்படி தூங்குவான்?
1: The fact that you chased away one devil is not any consolation because the two are bad, worse.
0: ஒரு பிசாசு துரத்திட்டேன்னு சொன்னீங்களே, அது அவனுக்கு ஆறுதலே கிடையாது. ஏன்னா மோசமான பிசாசு இன்னும் ரெண்டு உள்ள இருக்குன்னு சொல்லியாச்சு.
1: Fear generating, not fear driving out.
0: இதெல்லாம் பயத்தை விரட்டுறது கிடையாது, பயத்தை உற்பத்தி ஆக்குறது.
1: But yet, people gravitate towards these things.
0: ஆனா பாருங்க, மக்கள் அதை நோக்கி தான் ஓடிட்டு இருக்காங்க.
1: But it's changing.
0: ஆனா மாறுது எல்லாமே.
1: Amen.
0: Amen.
1: It's changing. I'm telling you, it's changing.
0: சொல்றேன் பாருங்க, எல்லாமே மாறிக்கொண்டு வருகிறது.
1: It will change.
0: மாறும்.
1: Believe that?
0: நம்புறீங்களா?
1: It will change.
0: மாறும் அதெல்லாம்.
1: So if you got fear and you are crippled by fear, listen to these things. This truth will set you free.
0: பயம் இருக்கும் என்றால், பயம் உங்களை முடமாக்கி இருக்கும் என்றால், இந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்.
1: Next few weeks I'm going to show it very dramatically how these things work.
0: அடுத்த சில வாரங்களுக்கு அப்படியே எடுத்து காட்ட போறேன் எப்படி இதெல்லாம் வேலை செய்யுது.
1: I feel that we must nail this truth about how things work.
0: ஏன்னா நான் என்ன உணர்றேன், இதெல்லாம் எப்படி வேலை செய்யுது என்பதை ஆணித்தரமாய் மக்களுக்கு போதிக்கிறேன்.
1: Then only people will be set free.
0: அப்பதான் மக்கள் விடுதலையாக்கப்படுவார்கள்.
1: And you know, we don't have to fall for any foolish thing.
0: என்னது ஒரு மதியினமான காரியத்துக்கு போய் நாம விழ வேண்டிய
1: அவசியம் இல்லை. Have you got 2 Peter 1?
0: சரி, 2 பேதுரு முதலாவது எடுத்தாச்சு.
1: Let's read this and let's say one thing in close and then we'll continue next.
0: இந்த வாசிப்போம், ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறோம், அடுத்த வாரம் நாம் தொடருவோம்.
1: Verse 3.
0: மூன்றாம் வசனம்.
1: Or verse 2.
0: இரண்டாம் வசனம்.
1: Grace and peace be multiplied to you in the knowledge of God and of Jesus our Lord.
0: தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது.
1: How does grace and peace get multiplied?
0: கிருபையும் சமாதானமும் எப்படி பெருகுகிறது?
1: It gets multiplied in the knowledge of God.
0: தேவனை அறிகிற அறிவினாலே பெருகுகிறது.
1: People don't have peace much, you know, these days because believers sometimes don't have much peace because the word is not in them. The knowledge of the word is not there.
0: இந்த நாட்களிலே விசுவாசிகளுக்குள்ளே அவ்வளவு சமாதானம் இல்லைன்னு சொன்னா வசனத்தை குறித்த ஒரு அறிவு அவர்களுக்குள்ளே இல்லை.
1: So they are just carrying the Bible, going here, running helter skelter, looking for answer for their problem, but they are not in peace. Grace and peace is not multiplied day by day.
0: பாருங்க, பிரச்சனை வாழ்க்கையில பைபிளை தூக்கிட்டு இங்கேயும் அங்கேயும் அலையிறாங்க, ஆனா அந்த அறிவு இல்லாதனாலே வாழ்க்கையில கிருபையும் சமாதானமும் பெருகாமல் இருக்கிறது.
1: Only when you get the knowledge, grace and peace will multiply.
0: அறிவு வரும்போதுதான் கிருபையும் சமாதானமும் பெருக முடியும்.
1: Now listen to this, verse 3 and 4.
0: மூணு நாள் கவனிங்க.
1: As his divine power has given to us all things that pertain to life and godliness through the knowledge of him who called us by glory and virtue.
0: தம்முடைய மகிமையினாலும் காருணியத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தறினது மன்றி.
1: Just pay attention for one moment.
0: கொஞ்சம் அதை கவனிங்க.
1: His divine power has given to us all things.
0: அவருடைய திவ்ய வல்லமை நமக்கு எல்லாவற்றையும் தந்திருக்கிறது.
1: Everybody say, given all things.
0: எல்லாம் சொல்லுங்க, எல்லாவற்றையும் தந்திருக்கிறது.
1: Given to us all things.
0: எல்லாவற்றையும் நமக்கு தந்திருக்கிறது.
1: All things means all things.
0: எல்லானா எல்லாம் தான்.
1: All things.
0: எல்லாம்.
1: All things about what? All things that pertain to life and godliness.
0: எதற்கு வேண்டிய எல்லாம்? ஜீவனுக்கும், அதாவது இந்த வாழ்க்கைக்கும் தேவ பக்திக்கு வேண்டிய எல்லாம்.
1: Two things are mentioned, life and godliness.
0: அதாவது ஜீவனத்துக்கும் தேவ பக்திக்கும்.
1: It's simply a language that indicates, you know, everything that has to do with this earthly life, this life as we live it on a day-to-day basis, and our spiritual life.
0: அதாவது எளிமை அப்படி சொல்லணும்னா, இந்த உலக வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை, இது ரெண்டுத்துக்கும் வேண்டிய எல்லாவற்றையும்.
1: Whatever you need, all things are given pertaining to life, God, life and godliness. All things are given.
0: அதாவது உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ, அதாவது இந்த உலக வாழ்க்கைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் தேவையான எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கிறது.
1: Now, how is it given?
0: அது எப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது?
1: Through the knowledge of him who called us by glory and virtue.
0: நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே.
1: See there?
0: பாருங்க.
1: Through the knowledge.
0: அறிவினாலே.
1: It comes through the knowledge.
0: இதெல்லாம் அறிவினாலே வருகிறது.
1: How do you get out of your problems? How do you get the victory over your situations?
0: பிரச்சனையிலிருந்து வெளியே வருவது எப்படி? சூழ்நிலையின் மீது வெற்றி காண்பது எப்படி?
1: No matter what your problem is, what challenge you're facing, all things pertaining to godliness and life is given.
0: பிரச்சனை என்னவா இருந்தாலும், என்ன சவாலை நீங்கள் சந்தித்தாலும் சரி, ஜீவனத்துக்கு வேண்டிய, வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கிறது.
1: Everything is given.
0: எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு.
1: How is it given?
0: எப்படி கொடுக்கப்பட்டிருக்கு?
1: Through the knowledge of him.
0: அவரை அறிகிற அறிவினாலே.
1: Now Read the next verse.
0: அடுத்த வசனம் வாசிங்க.
1: By which have been given to us exceedingly great and precious promises, that through these you may be partakers of divine nature, having escaped the corruption that is in the world through lust.
0: இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவளாக பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது.
1: The knowledge is in terms of many promises of the word of God.
0: அந்த அறிவு வந்து தேவனுடைய வார்த்தையில பல வாக்குத்தத்தங்களின் வடிவிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
1: So the word of God, the Bible is full of promises, thousands upon thousands of promises that cover all things pertaining to life and godliness and give us the knowledge of these things, and only through that we get the victory.
0: ஆகவே தேவனுடைய வார்த்தையிலே இந்த உலக வாழ்க்கைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் தேவையான ஆயிரம் ஆயிரமான வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. அவை குறித்த அறிவு தான் இவைகளை நமக்கு தருகிறது.
1: அந்த வாக்குத்தத்தங்கள் நம்முடைய சவால்கள், நாம் சந்திக்கிற பிரச்சனைகளுக்கு நமக்கு தேவையான அதை ஜெயிக்கிறதுக்கு வேண்டிய knowledge, அறிவை நமக்கு தருகிறது. It gives us the knowledge through which we can be delivered out of those.
0: அந்த வாக்குத்தத்தங்கள் அவையிலிருந்து நாம் விடுதலையாக்கத்தக்கதாக அந்த அறிவை நமக்கு தருகிறது.
1: Because that's why it says that through these things you may become partakers of divine nature, having escaped the corruption that is in the world.
0: இச்சையினால் உலகத்தில் உள்ள கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவளாகும் பொருட்டு.
1: So that you may partake of divine nature and escape from the corruption.
0: அதாவது திவ்ய சுவாபத்தில் பங்கு பெற்று இந்த கேட்டுக்கு நீங்கள் தப்பிக்கலாம்.
1: Now let me just make this point and we are finished.
0: பாருங்க, இந்த பாயிண்ட சொல்லி நான் முடிக்கட்டும்.
1: God wants you to escape from that situation.
0: அந்த சூழ்நிலையிலிருந்து நீங்கள் தப்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்.
1: And he has given everything that you need to escape out of that jam that you are in, that tight problem that you are facing.
0: நீங்க சிக்கிட்டு இருக்கீங்களா, அதிலிருந்து நீங்கள் வெளியே வர வேண்டும், தப்பிக்க வேண்டும் என்று தான் தேவன் விரும்புகிறார்.
1: Where did you get this idea that God is your problem?
0: ஆகவே தேவன் தான் என்னுடைய பிரச்சனை என்கிற எண்ணம், ஐடியா எங்க இருந்து வந்தது?
1: That's wrong idea, my friend.
0: அது தப்பான ஐடியா.
1: God is on your side.
0: தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார்.
1: How is he on your side?
0: எப்படி உங்கள் பட்சத்தில் இருக்கிறார்?
1: He has given you all things that pertain to life and godliness.
0: ஜீவனுக்கும் வாழ்க்கைக்கும் ஜீவனத்துக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய அனைத்தையும் அவர் உங்களுக்கு தந்திருக்கிறார்.
1: He has given it through the knowledge.
0: அறிவினாலே அதை தந்திருக்கிறார்.
1: That knowledge is available in terms of thousands of promises.
0: அந்த அறிவு ஆயிரக்கணக்கான வாக்குத்தத்தங்களின் வடிவிலே இருக்கிறது.
1: He has given it so that you will escape the corruption.
0: நீங்கள் கேட்டுக்கு தப்பிக்கொள்ளும்படிக்கு அதை தந்திருக்கிறார்.
1: So that you will not perish.
0: நீங்கள் அழிந்து போகாதபடிக்கு தந்திருக்கிறார்.
1: So that you will escape, he has given it.
0: நீங்கள் தப்பி போகொள்ளும்படியாக தான் அதை தந்திருக்கிறார்.
1: If he wants to get you, then why did he make a way of escape?
0: உங்களை சிக்க வைக்கணும்னு அவர் விரும்பினா பிறகு தப்பிக்கொள்ளுவதற்கான வழி எதுக்கு ஏற்படுத்தணும்?
1: If God is really that old man sitting there with a stick and wanting to hit you every time you do wrong,
0: கர்த்தர் உண்மையிலே வயசான தாத்தா கையில தடியோடு உட்கார்ந்துட்டு தப்பு செய்யும் போதெல்லாம் அடிக்கிறாருன்னா,
1: and that's his purpose,
0: அதுதான் அவருடைய நோக்கம்னா,
1: then why did he make a way of escape?
0: பிறகு ஏன் தப்பிக்கொள்வதற்கான வழியை ஏற்படுத்தணும்?
1: Then God will become a loser.
0: அப்படினா கர்த்தர் தான் தோற்கிறவரா போயிடுவாரு.
1: Because by the way of escape, you will escape and he cannot punish you.
0: ஏன்னா தப்பிக்கிற வழியில நீங்க தப்பிச்சிருவீங்க, அவர் உங்களை தண்டிக்க முடியாது.
1: See, God is not out to get you.
0: பாரு, தேவன் உங்களை வந்து எப்போ தண்டிக்கலாம், எப்படி தண்டிக்கலாம் பாக்குறது?
1: God is not against you.
0: தேவன் உங்களுக்கு எதிராளி இல்லை.
1: He is for you.
0: அவர் உங்களுக்காக இருக்கிறார்.
1: He has not laid the trap, he has laid the way of escape.
0: அவர் அந்த பொறி கண்ணியை அவர் வைக்கவில்லை, தப்பிப்பதற்கான வழியை தான் வைத்திருக்கிறார்.
1: Amen.
0: Amen.
1: The way of escape.
0: தப்பிக்கொள்வதற்கான வழி.
1: We'll look at it more next week.
0: அடுத்த வாரம் அதை குறித்து இன்னும் அதிகமாக
1: பார்ப்போம். Shall we all stand?
0: நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம்.

பயப்படாதே, உன்னை மீட்டுக்கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்றார் தேவாதி தேவன்.

0: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும்.

எடுத்து கொள்வார். உங்கள் தேவைகளை அவர் சந்திப்பார். வானத்தின் பலகணிகளை அவர் திறக்க ஆயத்தமாக இருக்கிறார். உங்கள் களஞ்சியங்கள் எல்லாம் இந்த வருஷத்துல நிரம்பி வழியும். உங்களை

மத்தியில் வாசம் செய்யும் எங்கள் பரம தகப்பனே, தெய்வ தூதர்களும் பரிசுத்தவான்களும் துதிக்கும் உங்களை துதிக்க எங்களுக்கு நீர் தந்த பெரிய சிலாக்கியத்துக்காக உமக்கு நன்றி. சகோதரர் ஜாலி ஆபிரகாம் அவர்களுக்கு கொடுத்த தாளந்துகளுக்காகவும், அவரோடு கூட உமை புகழவும் விசேஷமாக இந்த ஓசன்னா MP3 CD பாகம் 4 பாடல்கள் மூலம் உம்மை துதிக்க ஆராதிக்க எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி. இந்த பாடல்களை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சமாதானம், சுகம், விடுதலை கட்டளையிடுவீராக. இந்த பாடல்கள் தொனிக்கும் இடமெல்லாம் உம் ஆசீர்வாதம் இறங்கி வருவதாக. ஆவியானவரின் தொடுதலை மக்கள் உணரட்டும். இந்த பாடல்களை உருவாக்கின சகோதரர் ஜாலி ஆபிரகாம் அவர்கள் குடும்பம் ஊழியத்தையும் அவர்களோடு இணைந்து ஒத்துழைத்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த பாடல்கள் மூலம் உம் நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவின உமக்கு கோடி கோடி நன்றி. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன்.

0: கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், அதை மானிடர் அனைவரும் காண்பார்கள் என்று எசையா 45 எழுதப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறும் காலத்தில் இருக்கிறோம். ஆம், கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை மிக பெரிதான மகிமையை காணப்போவது நிச்சயம். அன்று சாலமோன் ஆலயத்தில் ஜனங்கள் ஏகமாய் ஒருமனப்பட்டு துதித்த போதுதான் தேவ மகிமை மேகமாய் இறங்கியது. இன்றும் சபைகள் ஒருமனப்பட்டு துதித்தால் அதே மகிமையை காணலாம். இஸ்ரவேல் எகிப்தை விட்டு வெளியேறிய போதுதான் தேவ பிரசன்ன மேகமாய் இறங்கி இரவும் பகலும் அவர்களை வழிநடத்தியது. அதே மகிமையால் வழிநடத்தப்பட எகிப்தை விட்டு வெளியேறுவது அவசியமாயிருக்கிறது. எகிப்து என்றால் உலகத்தோடு ஒத்து போகிற இருள் வாழ்க்கையை குறிக்கிறது. அந்த இருள் விலகட்டும், மேகம் வல்லமையா இறங்கட்டும். இப்பொழுது நாம் ஜெபிப்போம். இரவும் பகலும் எங்களை விட்டு விலகாமல் மேக ஸ்தம்பமாயிருந்து வழி நடத்திய எங்கள் அன்பு தெய்வமே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம் ஐயா. இந்த பாடலை கேட்டு பாடும் ஒவ்வொருவரையும் உம்முடைய ஜெப மலைக்கு அழைத்து சென்று ஜெபிக்க கற்றுத்தாரும் அப்பா. துக்கங்கள் சந்தோஷமாய் மாறட்டும், கவலை பயம் விரக்தி முற்றிலும் விலகட்டும். உமது குரலை ஒவ்வொரு நாளும் கேட்க செய்யும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமே.
1: பந்தங்களை துறந்து தன் நாட்டில் இருந்து யூதேயா நாட்டிற்கு வந்த ரூத் என்ற இளம் விதவை தனக்கு அடைக்கலம் தேடி போவாஸ் என்ற செல்வந்திட வருகிறாள். போவாஸ் உமது நேசத்தின் அடையாளமாக போர்வையால் என்னை மூடும் என்று வேண்டிக் கொண்டாள். இதை ரூத்தின் புத்தகம் 3:9 வாசிக்கிறோம். அந்த நாளிலிருந்து அவள் வாழ்க்கை மலர்ந்தது. இந்த போவாஸ் இயேசுவுக்கு முன் அடையாளமாக இருக்கிறார். ஆதரவற்ற நிலையில் அலைந்து திரிகிற மகனே மகளே, இதோ நமக்கு ஒரு போவாஸ். அவர்தான் நம் ஆண்டவராகிய இயேசு. கலங்காதே, இன்றே தன் நேச போர்வையால் அவர் உன்னை மூடுவார்.

0: இந்த நாளிலும் கூட நான் வாசிக்க கேட்ட வேத பகுதியில் முக்கியமான ஒரு பகுதி இருக்கிறது. பிலிப்பியர் 2 அத்தியாயத்தினுடைய 12 வசனத்தை வாசிக்கும் பொழுது, உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். அதாவது உங்களுடைய சால்வேஷன் எக்ஸ்பீரியன்ஸ், அது என்ன சார், தட் மஸ்ட் பி ஃபுல்ஃபில்டு. அதனுடைய த பர்பஸ் மஸ்ட் பி அக்கம்ப்ளிஷ்ட். பிளான் ஆஃப் காட் மஸ்ட் பி ஃபுல்ஃபில்டு. கர்த்தருடைய நோக்கம் திட்டம் நிறைவேறணும். அதுக்கு நாம் என்ன செய்யணும், வி ஹேவ் டு ஸ்ட்ரைவ். அதுக்காக நம்ம என்ன செய்யணும், வி ஹேவ் டு டேக் எஃபர்ட்ஸ், வி ஹேவ் டு ஒர்க் ஹார்டு. பிரயாசப்பட வேண்டும். பிரயாசப்படாமல் எதையும் நாம் என்ன செய்ய முடியாது, அடைய முடியாது. கடந்து போன காலங்களில் நினைத்து பார்க்கணும், நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்களை நம்ம பிரயாசம் எடுத்திருக்கிறோம். அந்த பிரயாசத்தினுடைய பலன்களை எல்லாம் நாம் இன்றைக்கு பார்க்கவும் செய்கிறோம். வெகு சிலருடைய வாழ்க்கையில் அவருடைய பிரயாசங்கள் அவர்கள் எதிர்பார்த்த பலங்களை கொடுக்காவிட்டாலும் கூட, அநேகருடைய வாழ்க்கையில் அவருடைய பிரயாசங்கள் பலங்களை கொடுத்துருக்கிற பார்க்கிறோம். பிரயாசங்கள் பலன்களை கொடுக்கும் பொழுது அந்த பலன்களோடு நின்று விடுவதில்லை. இன்னும் என்ன செய்யணும், நமக்கு பலன் வேணும், இன்னும் நம்ம நல்ல நிலைமை அடையணும். கிளாரிட்டி இல்லை, இன்னும் நமக்கு நல்ல நிலை அடையணும். அந்த உணர்வோடு நம்ம என்ன செய்யணும், தொடர்ந்து நாம் செயல்படுகிறோம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சாதாரணமாக ஒரு சைக்கிளை ஓட்டிகிட்டு போன எத்தனை பேர் இன்றைக்கி என்ன செய்கிறாங்க, நல்ல பைக் ஓட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி சாதாரணமாக பைக் ஓட்டிகிட்டு போனவங்க என்ன செய்கிறாங்க, நல்ல கார் ஓட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி கார் வாங்கினா கூட தள்ளி தள்ளி ஓட்டினவங்க எத்தனை பேர் இப்போ என்ன செய்கிறாங்க, நல்ல பிராண்டட் கார் வச்சுருக்குறாங்க. ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடி வாடகை வீட்டில் வாடகை கூட கட்ட முடியாமல் இருந்த எத்தனை பேர் இன்றைக்கி என்ன பண்ணிக்கிறாங்க, சொந்த வீடு கட்டியிருக்கிறாங்க. 5ஆம் கிளாஸ் படிக்க வைக்கிறது கூட பிள்ளைகளுக்கு வசதி இல்லாமல் இருந்த அநேகர் இன்றைக்கி பிள்ளைகளை என்ன செய்கிறாங்க, நல்ல உயர்கல்விக்கு படிக்க வச்சு டாக்டர்களாக, டாக்டர்ஸ் ஆகி, இன்ஜினியர்ஸ் ஆகி என்ன செய்கிறாங்க, மாறி இருக்கிறாங்க. ஆக நிறைய பேருடைய வாழ்க்கையில் வந்து ஒரு முன்னேற்றத்தை பார்க்குறோம். எப்படி வந்தது அந்த முன்னேற்றம், தேவர் ஒர்க்கிங் ஹார்ட், கடுமையாக உழைத்தார்கள். அந்த கடுமையாக உழைத்தருடைய பலனை பார்க்கிறார்கள். அதோடு நின்றுவிடவில்லை, இன்னும் உழைக்கிறார்கள், இன்னும் முன்னேறுவதற்கு விரும்புகிறார்கள். எதற்கு அதை சொல்லுகிறேன் சொன்னால், உலக வாழ்க்கை நம்மை அதிகமாக பிரயாசப்பட தூண்டுகிறது. ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது, ஒரு கிறிஸ்தவனுக்கு உலக வாழ்க்கை மட்டும் கிடையாது, உன்னத வாழ்க்கைன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு இல்லையா, அதுதான் ஸ்பிரிச்சுவல் லைஃப். இந்த உலக வாழ்க்கை பகுதியில் இவ்வளவு பிரயாசங்கள் எடுத்து நாம் இன்னும் முன்னேறி வருகிறோம். முன்னேறுவதில் போதிய வெற்றி இல்லாமல் இருந்தால் கூட இன்னும் நம்ம முயற்சி பண்ணுறோம். ஆனால் அந்த அளவுக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறுகிறோமா? உலக வாழ்க்கை இவ்வளோ ஒரு பெரிய மேட்டராக எடுத்துக்கிட்டு 4 பேருக்கு மத்தியில் நான் தலையிலும் வந்து நிற்கணும், நல்ல ஒரு நிலைமைக்கு வரணும், நான் இல்லாமல் இருந்தோட என் பிள்ளைகளாவது நன்றாக படித்து நல்ல வேலைக்கு வந்து நல்ல தொழில் செய்து நல்ல நிலைமைக்கு வரணும் ஆசைப்பட்டு பண்ணியிருக்கிறோமே. ஆனால் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது, உலக வாழ்க்கை என்பது கொஞ்ச காலம்தான். ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது இட்டர்னல், எவர் லாஸ்டிங். அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை தொடர்பான காரியங்களை நாம் எவ்வளவு வந்து, ஹவு மச் எஃபர்ட்ஸ் வி ஆர் டேக்கிங். சிலர் என்ன பண்ணுறா, நான் நல்லதம் வாழ்ந்துட்டுருக்கிறேன், டெய்லி என்ன பண்ணுறேன், ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய காலம் செய்கிறேன், நான் பைபிள் படிக்கிறேன், நான் ஜெபம் பண்ணுறேன், நான் கொஞ்சம் பயபக்தியாக இருக்கிறேன், சர்ச்சுக்கெல்லாம் போகிறேன், அப்புறம் என்ன நான் செய்யலை. ஆனால் இது போன்று நீங்கள் ரொட்டீனாக, அதாவது ஒரு குறிப்பிட்ட விதமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிற அதே அளவு காரியங்களும் உலக காரியங்களும் செய்கிறீங்களா? ஒரு காலத்தில் இட்லி மட்டும் சாப்பிட்டீங்க, இப்போ என்னென்ன சாப்பிட்றீங்க? 10 வருஷத்துக்கு முன்னாடி இட்லியை தவிர வேறு எதையும் பார்க்காத எத்தனை பேர் நாம் இன்றைக்கி என்ன பண்ணுறோம், எதை எதையோ பார்க்குறோம் இல்லையா? புதுசு புதுசாக வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்லேருந்து உலகத்துலேருந்து என்ன பண்ணப்படுகிறது, புதிய புதிய உணவு முறைகள் இங்கே வருகிறது இல்லையா? இப்போ ஒன்று கட்டி தொங்க விட்ருக்கானே ஷவர்மா, இதே ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பாண்டிச்சேரியில் யார் பார்த்தீங்க? இன்றைக்கி பாண்டிச்சேரியில் இருக்கிற இவ்வளவு ரெஸ்டாரண்ட்ஸ், இதை ஒரு காலத்து எங்கே பார்த்தீங்க? அதிகபட்சம் ஒரு லக்ஸுரி சாப்பிட்னா பரோட்டா கிடைக்கு போவாங்க, பிரியாணி கிடைக்கு போவாங்கல்ல, இன்றைக்கி அதெல்லாம் இல்லை, வேறு விஷயம் வந்து போச்சு. அப்போ எவ்வளோ முன்னேறி இருக்கிறோம், ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் முன்னேறி இருக்கிறோமா? ஒரு லெவலில் நிற்கிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது, 2 கொரிந்தியர் 3 அத்தியாயத்தினுடைய 18 வசனத்தை வாஸ்து பார்க்கும் பொழுது, ஒரு சேட்டல் லெவலில் நிற்கிறதில்ல. நான் வழக்கமாக படிக்கிற பைபிளை படிச்சுட்டேன், வழக்கமாக செய்கிற ஜபத்தை செஞ்சிட்டேன், வழக்கமாக சர்ச்சுக்கு போகிறத போயிட்டேன். ஆனால் நீங்கள் வழக்கத்துக்கு அப்பால் என்ன பண்ணுறீங்க, டு வாட் எக்ஸ்டென்ட் யூ ஆர் க்ரோயிங் அப். அந்த வசனம் எழுந்து சொல்லுகிறது, நீ ஓரளவில் வந்து வளர்ந்துக்கிட்டே அந்த அதை மட்டும் மெயின்டைன் பண்ணிட்டுரு அப்படி சொல்லுதா? நம்ம என்றைக்காவது ஒரு அதாவது ஃபைனான்ஸ் லெவலில் பார்ப்போம், இல்லை நம்ம வேறு எந்த லெவலில் பார்ப்போம், ஒரு அளவுக்கு வளர்ந்துட்டு நிற்கிறோமா? நிற்கிறோமா? வளர்ந்துக்கிட்டே இருக்க விரும்புகிறோம், அப்படி தானே? ஒரு வீடு வாங்கினா என்ன பண்ணுறோம், இன்னொரு வீடு வாங்க வசதி இருக்கான்னு பார்க்குறோம்ல. ஒரு கார் வச்சுருந்தா இன்னும் நல்ல கார் வாங்க ஆசைப்படுறோம்ல. அப்போது ஆவிக்குரிய வாழ்க்கை அந்த லெவலில் இருக்குது. 2 கொரிந்தியர் 3:18 கடைசி வசனம் வாசிங்கள்.
1: நாமெல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபம்.
0: மகிமையின் மேல் மகிமை, க்ளோரி ஆஃப்டர் க்ளோரி. அப்போ என்ன பண்ணுறோம், ஒரு லெவலில் நிற்கல, மகிமையின் மேலே என்ன செய்யணுமா, மகிமை அடையணும். அப்போ நம்ம ஒரு அளவுக்கு இருந்தால் போதும் அப்படிங்கிறதுல. அப்போ இன்னும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வளரணும், பெருகணும், உயரணும், நம்முடைய சுபாவங்களின் தரம் மாறணும், நம்முடைய வார்த்தைகளின் தரம் மாறணும், நம்முடைய செயல்களின் தரம் மாறணும், நம்முடைய நடத்தைகளின் தரம் மாறணும், நம்முடைய உறவுகளின் தரம் மாறணும், நம்முடைய முடிவுகளின் தரம் மாறணும், நம்முடைய விருப்பங்களின் தரம் மாறணும், நம்முடைய எதிர்பார்ப்புகளின் தரம் மாறணும், வளரணும். ஒரு லெவலில் நாம் அப்பா கர்த்தருக்கு கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் டெய்லி படிக்கிற பைபிளை படிக்க விட்றதே இல்லை பிரதர். அந்த மாதிரி இதெல்லாம் கர்த்தருடைய கிருபை தான். மற்ற காரியங்கள்லாம் வளர்ந்துக்கிட்டே இருப்போம், இந்த விஷயத்தில் மட்டும் ஒரு லெவலில் பிடிச்சிட்டாலே பெரிய சந்தோஷம். ஆனால் இன்றைக்கு நம்மை நம்ம ஆராய்ந்து பார்க்க, நம்முடைய சுபாவ ரீதியான வளர்ச்சி எவ்வளோ இருக்கிறது இன்றைக்கி? நீங்கள் எத்தனை பேர் வந்து சுபாவ ரீதியில் நல்ல ஒரு நிலைமையில் வந்திருக்கிறீங்க அப்படிங்கிற சாட்சி சொல்லுங்கள். அப்படின்னு எத்தனை பேர் சாட்சி சொல்ல தயாராக இருக்கிறீங்க? என்னுடைய வாழ்க்கையை மற்றவங்களுக்கு முன்மாதிரியாக நீங்கள் காம்பிக்கலாம். அப்படி யாராக இருந்தால் என்ன காம்பிங்க அப்படி சொல்கிறீங்க? நீங்கள் எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? இதுக்கு மட்டும் இன்னும் வளரணும். எவ்வளோ இருக்குது பிரதர், இன்னும் வளரணும். எவ்வளோ காலம் வளர போகிறீங்க? உங்களுக்கு எவ்வளோ வயசு? இன்னும் எவ்வளோ காலம் வளர முடியும்? ஆ, இன்னும் எவ்வளோ வளரணும் வேண்டியிருக்கு பிரதர். ஆமாம். ஆக நாம் எவ்வளோ வருஷங்கள் வாழ்ந்துருக்கிறோம், எவ்வளோ வருஷம் கேட்டிருக்கிறோம், எவ்வளோ வருஷம் சத்தியத்தை அறிந்திருக்கிறோம், எவ்வளோ வளர்ந்துருக்கணும், நம்முடைய சுபாவங்கள் எவ்வளோ மாறி இருக்கணும், நம்முடைய மனநிலை எவ்வளோ மாறி இருக்கணும், நம்முடைய எண்ணங்கள் எவ்வளோ மாறி இருக்கணும், நம்முடைய ஆசைகள் எவ்வளோ மாறி இருக்கணும், தரங்கள். ஆனால் நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட அளவில் இருக்கிறதே பெரிய விஷயமாக இருக்குது. இன்றைக்கு எத்தனை பேர் வந்து என்னுடைய வாழ்க்கையை கர்த்தருடைய சமூகத்தில் அநேகருக்கு சாட்சியை காட்டலாம் அப்படி சொல்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறீங்க? அப்படி காம்பிக்காமல் இருந்தால் பெரிய தாழ்மை நினைக்காதீங்க, பலவீனம். இட்ஸ் எ வீக்னஸ். அப்போ என்ன நம்ம அதில் வளர்வதில் வந்து என்ன பண்ணுறோம், ஒரு லெவலோடு நின்று கொண்டிருக்கிறோம், ஒரு கொஞ்சம் ஜெபம் பண்ணுறோம், கொஞ்சம் பைபிள் படிக்கிற இந்த மாதிரி ஒரு பக்தி வாழ்க்கையை நம்ம வந்து இது பண்ணிட்டுருக்கோம். அப்போ இதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், வி டோன்ட் ஹாவ் ப்ராப்பர் எஃபர்ட்ஸ். வேறு எல்லாத்துலேயும் நம்ம என்ன செய்கிறோம், ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியில் பார்த்திங்கன்னா எவ்வளவோ நல்ல அதாவது பிரசித்தி பெற்ற ஷாப்ஸ் இருந்தது, கடைகள் இருந்தது, நிறுவனங்கள் இருந்தது. ஒரு கடை இருந்தால் ஒரு கடை தான் இருந்துருக்குங்க. நான் 15-20 வருஷமாக எல்லாம் பார்த்துருக்குறேன், ஒரு கடை ஒரு கடை தான், அந்த ஒரு கடையை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தியிருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி எவ்வளோ ட்ரெண்டு மாறிச்சு பார்த்தீங்களா? இந்த வருஷம் நீங்கள் ஒரு ஏரியாவில் பார்க்குற கடையை அடுத்த வருஷம் என்ன பண்ணி அடுத்த இன்னொரு ஏரியாவில் பார்க்கலாம். அவங்களுடைய என்ன வருது, அதே போல் ஒரு கடையில் செய்கிறாங்க. ஆ, ஒரு காலத்தில் தலப்பாக்கட்டு பிரியன்னா ஒரு இடம் தான், இப்போ ஊர் உலகெல்லாம் இருக்குது இல்லையா, அப்படித்தானே? அது மாதிரி ஒவ்வொரு பிராண்டும். நான் சமீபத்தில் ஒரு பெரிய ஒரு க்ரோசரி ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் அதை பார்த்துட்டு சொன்னேன், இந்த கடை இங்கே இருக்குது. ஐயோ, அது வந்து எவ்வளோ காலம் ஆச்சுது, அது இங்கே மட்டும் இல்லை, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குதுன்னு நான் எனக்கு ஒரு இடம் தான் தெரியும், ஆனால் அது எத்தனையோ இடங்களுக்கு வந்திருக்கு. அப்போ எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, வளர்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் நீங்கள் வெளியே போயிட்டுருக்கவில்லை, ஒவ்வொரு தினம் ஏதாவது வளர்த்துக்கிட்டே இருக்கிறோம், புதுசு புதுசாக கட்டிக்கிட்டு இருக்கிறோம், இருக்கிற மாதிரி இருக்கிறதே இல்லை. நம்முடைய லெவல் எப்படி இருக்குது, நாம் வளர்கிறோமா? அவன் பிரயாசம் வேணும். ஆனால் அந்த பிரயாசம்னு சொன்னோடனே நிறைய பேர் யோசிக்கிறேன்னு சொன்னால், ஆவிக்குரிய வாழ்க்கையிலலாம் பிரயாசங்களே தேவையில்லை பிரதர், ஏன்னா அது நியாயப்பிரமாணம். பிரயாசம் நம்முடைய பிரயாசங்களினால் ஒன்றும் ஆவதில்லை, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல. ஆனால் கடைசியில் என்ன சொல்லுது, அதுதான் உங்களுக்கு கூடுதான்னு கேட்குறேன், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல. அதனால் நிறைய பேர் என்ன சொன்னால், நம்ம ஒன்றுமே செய்கிறதுக்கு இல்லை பிரதர், எல்லாம் ஆண்டவர் சிலுவையில் செஞ்சு முடிச்சுட்டாரு, எல்லாம் கிருபை. நாம் ஒன்றும் பிரயாசப்பட்டு செஞ்சால் அது என்ன ஆகிடும், செல்ஃப் ஒர்க்ஸ், செல்ஃப் டீட்ஸாக மாறிடும். அதெல்லாம் ஃப்ளஷுவல் ஒர்க்ஸ், சுய கிரியாக மாறிடும் அப்படின்ட்டு. ஆனால் வேதம் என்ன சொல்லி, இன்றைக்கு வாசித்த வசனம் என்ன சொல்கிறது, நீங்கள் உங்கள் ரட்சிப்பை நிறைவேற பிரயாசப்படுங்கள். யூ ஹாவ் டு டேக் எஃபர்ட்ஸ், யூ ஹாவ் டு ஸ்ட்ரைவ் வெரி ஹார்டு. அப்போ ஒவ்வொரு முறையும் வசனங்களை கேட்கும் பொழுது, வார்த்தைகளை கேட்கும் பொழுது, அந்த வார்த்தையின் அடிப்படையிலாக நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்கிற ஒரு விசேஷ பிரயாசம் எடுக்கணும். ஆனால் நம்ம அந்த காசு வருகிற காரியங்களில் மட்டும்தான் பிரயாசம் எடுக்கிறோம். நான் பிரயாசப்பட்டால் எனக்கு காசு வரணும், நான் பிரயாசப்பட்டால் புதுசாக ஏதாவது வாங்கணும், இதெல்லாம் பிரயாசப்படுறோம். கேரக்டரில் பிரயாசப்படுறது, சிந்தனையில் பிரயாசப்படுறது, தேவனை அறிகிற அறிவில் பிரயாசப்படுறது, அதில் வளரணும் பெருகணும், இதில் ஆசை வரலையே. இதுக்கு பின்னால் இருக்கிற ஆசைகள் நமக்கு தெரிய மாட்டேங்குது. நாம் இன்னும் காசு சம்பாதிச்சா வீடு வாங்கலாம், பேங்கில் டெபாசிட் பண்ணலாம், கோல்டு வாங்கலாம், இன்னும் நம்ம நிறைய நிறைய காரியங்கள் செய்யலாம். அந்த எண்ணம் இருக்கதை ஒழிய ஆவிக்குரிய காரியங்களை சுபாவத்தில் வளர்ந்தா, சிந்தையில் வளர்ந்தா, தேவன் அறிகிற அறிவில் வளர்ந்தா, தேவ உறவில் வளர்ந்தா, தேவனுக்கு ஏற்ற வாழ்க்கையில் வளர்ந்தா, அதற்கு பின்னால் நிறைய ஆசீர்வாதம் இருக்குது. அது அறியலை. உலக வாழ்க்கை எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியமானது எது? ஆவிக்குரிய. அதனால் சொல்கிறத மட்டும் விட்டுறோம், அது ரொம்ப முக்கியம். ஆனால் அதுக்கு நான் எந்த கேரையும் செய்கிறதில்லை, அது எல்லாம் அவரே பார்த்துக்குவார். உலக வாழ்க்கையை மட்டும் அவர் பார்க்க மாட்டார். நான் தான் என்ன செய்யணும், நான் தான் காலையில் எழும்பி இரவு வரைக்கும் எல்லாம் செய்யணும். மற்றதெல்லாம் அவர் என்ன ஆவிக்கிற வாழ்க்கை அதுபோல் தானாக வளரும். அதுபோல் நான் இருந்த இடத்துல இருந்தால் போதும், எல்லாம் ஏசுனார் பார்த்துக்குவார். அவரே வந்தார், அவரே சிலுவையில் அறையுண்டார், அவரே இரத்தம் சிந்தினார், அவரே ஆவியாக மாறினார். நமக்கு இங்கே ஒரு வேலையும் கிடையாது, உட்கார்ந்து என்ன செய்ய வேண்டியதான் அனுபவிக்கணும். இல்லை, உங்கள் ரட்சிப்பு நிறைவேற நீங்கள் என்ன செய்யணும், பிரயாசப்படணும். 1 தீமோத்தேயு 6:12 வாசித்து பார்க்கும் பொழுது, தீமோத்தேயு எழுதுகிற பொழுது அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்றான், விசுவாசத்தின் குட் ஃபைட் ஆஃப் ஃபெய்த், விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை நீ என்ன செய், நீ போராடு. 2 தீமோத்தேயு 2:3 வாசித்து பார்க்கும் பொழுது, நல்ல போர் சேவகனாக தீங்கை அனுபவி. இப்போ நீ கடுமையாக உழைக்கணும், கடுமையாக பிரயாசப்படணும், இல்லைன்னா சுபாவம் வளராது. சுபாவங்களை குறித்து அறிய அறிய இந்த மாதிரி சுபாவங்கள் எனக்கு வரணும், வேதாவை குறுகின வித சுபாவங்கள் வரணும். நீங்கள் தான் ஸ்டெப்ஸ் எடுக்கணும், நீங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கை முறை இன்னும் என்ன செய்யணும், டெவலப் பண்ணணும். இதை கேட்குறவள சிலர் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்களா, இதுதான் நியாயப்பிரமாணங்கிறது. இவரே என்ன பண்ணுவாராம், செல்ஃப் எஃபர்ட்ஸ் எடுத்து, சுய முயற்சி எடுத்து வளருவாராம். அதாவது சுய கிரியினா என்ன, நியாயப்பிரமான கிரியினா என்ன தெரியுமா? ஒரு மனிதன் பாவியாக இருக்கும் பொழுது அவனிடத்தில் வந்து நீ தேவனுக்கு பிரியமாக வாழுவது சம்பந்தமான செயல்களை செய்யணும்னு சொன்னால் அவன் என்ன செய்ய வரான், அதான் சுய கிரி. ஏன்னா அவன் அதை எப்படி சொன்னான், பை ஓன் ஃப்ளஷ் ஓன் ஸ்ட்ரென்த், அந்த கார்னல் ஸ்ட்ரென்த்தை வச்சு தான் அவன் பண்ணுறான். இதுதான் சுய கிரியை. புரியா, உங்களுடைய மாம்சத்தை கொண்டு, உங்களுடைய செல்ஃப் எஃபர்ட்ஸை கொண்டு, சுய முயற்சியை கொண்டு ஆண்டவர் பிரியப்படுத்துவதற்கு நீங்கள் முயற்சிக்கிறீங்க, அதுதான் சுயக்கிரி. அந்த செய்து சுயக்கிரியை தேர் வில் நாட் பி அக்செப்டட் பை காட். ஆனால் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக, பாவிகளாக இருந்து கொண்டு முயற்சி பண்ணது வேற, பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக மாறி பிரயாசப்படுவது என்பது வேற. புரிகிறதா? ஆக இன்றைக்கு நம்ம நிறைய காலில் புரிஞ்சிருக்கணும், பிரயாசப்படாமல் எல்லாமே தானாக நடக்கும். நீங்கள் வாழ்க்கையில் பிரயாசப்படாமல் எதை அடைஞ்சிங்க? எதையும் அடையலை. அப்போ இன்றைக்கு நாம் பிரயாசப்படணும்னா, நான் பிரயாசப்படுவதற்கு ஏற்ற ஒரு விதமாக உருவாக்கப்பட்டிருக்கிறேன். ஐ ஹவ் பிகம் எ ஸ்பிரிச்சுவல் பீயிங். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, இட்ஸ் ஓகே. ஆனால் எதனால் கூடும், தேவாவியால் கூடும். அந்த தேவாவியால் என்ன என் மூலமாக கூட வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும், உழைக்க வேண்டும். நான் பச்சையாக தான் சொல்கிறேன், நீங்கள் முயற்சிக்க வேண்டும், உங்கள் மனதின் எண்ணங்களை மாற்ற வேண்டும், உங்களுடைய இதயத்தினுடைய சிந்தைகளை நீங்கள் மாற்ற வேண்டும், உங்களுடைய சுபாவத்தினுடைய தரத்தை நீங்கள் மாற்ற வேண்டும், உங்களுடைய செயலின் தரத்தை நீங்கள் மாற்ற வேண்டும். அது எப்படிங்க நான் மாற்ற முடியும், நீங்கள் மாற்றணும் சொல்லலை. உங்களுக்குள் மாற்றங்களை ஏற்படுத்தும்படியான ஒரு தெய்வீக தன்மை வந்திருக்கிறது, ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்டஃப் உங்களுக்குள்ளே வந்திருக்கு. அது வரலன்னு நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, அது வந்திருந்தா நீங்க பண்ணாம இருக்கவும் முடியாது. புரிகிறதா? அப்போ இன்றைக்கு நீங்கள் முயற்சி பிரயாசப்படணும். 4 பேரை போல நம்ம முன்னேறணுங்கிற ஆசை நல்லது, 4 பேரை போல வாழணுங்கிற ஆசை நல்லது, நிச்சயம் வேணும். நாம் வந்து நம்முடைய தேவை சந்திக்கிறதுக்கு நாம் முயற்சி பண்ணணும், நம்ம சம்பாதிக்கணும், அது எல்லாம் நிச்சயமா வேணும். அந்த உலக வாழ்க்கைக்கு நமக்கு அந்த எஃபர்ட்ஸ் வேணும். வெறுமனே நான் பைபிள் படிச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு வீட்லேயே இருக்குவேன், ஆண்டவர் என்ன செய்வார், அதுதானே முக்கியம். ஆவிக்கிற வாழ்க்கை தான் முக்கியம், நான் வேலைக்கு போக வேண்டிய தேவை, அப்படி கிடையாது. உலக வாழ்விற்கு தேவையான எல்லா காரியங்களையும் நாம் நமக்கு எவ்வளவு பிரயாசப்படணும் அவ்வளவு பிரயாசப்படணும். அதே நேரத்தில் அதை விட சோ இம்பார்ட்டண்ட் எது, நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப், அதை வாழணும். அப்போது இதில் என்னென்ன, நியாயப்பிரமாணங்கிறது சொந்த பலத்தை கொண்டு அதாவது ஒரு பிரசங்கத்தை கேட்குறோம், அந்த பிரசங்கத்தில் வந்து நீ இப்படி வாழணும் அப்படி வாழணும்னு சொல்லப்படுகிறது, சொல்லப்பட்டதை நான் என்ன செய்கிறேன், அதாவது ஐ ட்ரை, நான் முயற்சி பண்ணுறேன், அது வந்து சுய முயற்சி, செல்ஃப் எஃபர்ட், அந்த ஒர்க்கு தான் அதாவது சுய கிரியைன்னு சொல்கிறது. ஆனால் நான் பிரயாசப்பட எந்த பின்னணியில், முதலாவதாக ஒரு பின்னணி இருக்குது, வி ஹாவ் எ ஸ்பிரிச்சுவல் பேக்ரவுண்ட். ஒன்று, நான் ரட்சிக்கப்பட்டவன், ஐ எம் எ சேவ்டு பர்சன், ஐ எம் எ ரிடீம்டு பர்சன், ஐ ஹவ் காட் த பார்ன் அகெயின் எக்ஸ்பீரியன்ஸ், ஐ எம் எ நியூ கிரியேஷன், நான் மறுபிறப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டவன், மறுபிறப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டவன், எனவே நான் பிரயாசப்படுகிறேன். அல்லேலூயா. நான் என்னுடைய பாவ இயற்கையின் பின்னணியில் முயற்சி பண்ணலை, எனக்கு ஒரு புதிய பின்னணி வந்துவிட்டது. ரெண்டு குறைந்த 5 சொல்கிறபடி, ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டி. அப்போ இந்த புதிய சிருஷ்டி செயல்படணும். அல்லேலூயா. எதையும் செய்யாமல் சும்மா, இப்போ நிறைய சர்ச்சஸ் அப்படி தான் உருவாகி இருக்கிறது. அவங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்க, ஒன்றுமே நீங்கள் செய்ய வேண்டியதில்லை, நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை, நல்லா என்ஜாய் பண்ணோம் அவ்வளோதான், பாடணும், சோத்திரிக்கணும், துதிக்கணும், அதெல்லாம் எதுக்கு, நமக்கு தான் நல்லா ஜாலியாக வாழணும். ஆண்டவர் நமக்கு எல்லாம் செஞ்சு முடிச்சிருக்கிறாரு, அதனால் நாம் உலகத்தில் வந்து எல்லா பணக்காரர்களை போல் செல்வந்தலை போல் என்ன செய்யணும், வாழணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ இன்றைக்கி சில சர்ச்சஸ்லேருந்து வருகிற வெளியரங்கமான செய்தி என்னென்னு சொன்னால், நீங்கள் ஜெபம் பண்ணாமல் இருக்கிறதுக்காகவோ இல்லைன்னு சொன்னால், ரொம்ப கர்த்தருக்கு ஏற்ற இது வாழாமல் இருக்கிறதுக்காக, ஒன்றுக்கும் என்ன செய்யாதுங்க, கவலைப்படாதீங்க, அதை பற்றி ஒரி பண்ணிக்காதீங்க. ஆண்டவர்கள்லாம் செஞ்சு முடிஞ்சு இதனுடைய அடிப்படையில் கர்த்தர்களை பார்க்கலங்கிறாங்க. ஆனால் நாம் பிரயாசப்படணும் சொல்லுகிற பொழுது, நியாயப்பிரமாண ரீதியாக அல்ல, சுயமுயற்சியில் அல்ல, நாம் மறுபடியும் பிறந்தவர்கள், தேவனுடைய பிள்ளை என்ற முறையில் நான் என்ன செய்கிறேன், பிரயாசப்படுகிறேன். இரண்டாவதாக, நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியினாலே, ஐ ஹவ் காட் த ஹோலி ஸ்பிரிட், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் தேவ, அந்த தேவ ஆவியருக்கு வந்திருக்கிறது. ஆனால் இந்த நிச்சயங்கள் நமக்கு வேணும் இல்லையா. வெறுமனே நீங்கள் பிரயாசப்பட்டீங்கன்னா யூ வில் நாட் சக்சீட், அதுக்கு வி மஸ்ட் ஹேவ் த ஸ்பிரிச்சுவல் பேக்ரவுண்டு. இரண்டாவது என்னென்னு சொன்னால், தேவ ஆவியை பெற்றவன் நான். தேவ ஆவி எதற்கு பெற்றேன், அப்போஸ்தலர்கள் 1:8 என்ன சொல்லுகிறது, பரிசுத்தாய் உங்கள் மேலே வரும், அப்போ நீங்கள் பலப்படுவீர்கள், அப்பொழுது நீங்கள் நிம்மதியாக வீட்டில் படுத்து தூங்குவீர்கள், மீதமுள்ள காரியங்களெல்லாம் ஆண்டவர் பார்த்து கொள்வார். அப்பொழுது உலகமெங்கில் நீங்கள் யாராக இருப்பீங்க, எதுக்கு சோம்பேறியாக இருக்கிறதுக்கு, ஒரு வேலையும் செய்யாதபடிக்கு வாழ்கிறதுக்கு இல்லை. பரிசுத்தாய்களில் வருகிறவங்களும் பலப்படுங்க. பலப்பட்ட என்ன பண்ணுவீங்க, ஆமாம் சிலர் வந்து ஏதாச்சும் செய்யுங்க சார், ஊருக்கு போகணும் சார், பஸ்ஸு காசு இல்லை, ஒரு 10 ரூபா கொடுங்க, ரொம்ப பசியாக இருக்குது சார், 2 இட்லி அங்கே சாப்பிடுங்க, ஏதாவது காசு கொடுங்க கேட்பாங்க. நம்ம அவனை மேலங்களையும் பார்த்துட்டு என்ன சொல்லுவோம், ஏன் உனக்கெல்லாம் வேலை செஞ்சு சாப்பிடுங்க, என்னைய குறைவு, நல்லா தானே இருக்குது உடம்பு, உனக்கு என்ன குறைவோ, என்ன குறைச்சல் இருக்குது, நல்லா வேலை செஞ்சு சாப்பிடலாம்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ அவனுக்கிட்ட பலம் இருக்கிறத பார்த்த உடனே நம்ம என்ன பண்ணுறோம், நீ பிரயாசப்பட்டு சாப்பிடலாமேங்கிறோம்ல. அப்போ பரிசுத்தாய் வருகிற பொழுது என்ன வருகிறது, எங்கே கவனிக்கிறீங்க, பலம் அங்கேருந்து வரல, இங்கேருந்து வருது சார். பரிசுத்தாய் உங்கள் மேல் வருகிற பொழுது என்ன வருகிறது, பலம் வர, பலம் வந்தால் என்ன செய்யணும், செயல்படணுங்க, பிரயாசப்படணும், உடம்பில் ஸ்ட்ரென்த்தாக என்ன செய்யணும், செயல்படணும். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் அன்றைக்கி ஒரு ஸ்டாலின் சொன்னார், சக்கரை மூட்டை, அரிசி மூட்டை, நெல் மூட்டை இதெல்லாம் 60 கிலோ, 70 கிலோ, 90 கிலோ இருக்கும். ஒரு சிங்கிளாக ஒருத்தர் என்ன பண்ணுவார், தூக்கி சுதந்திர போவார், எவ்வளோ அப்படி முகத்துக்கு வளைத்து முதுகில் வச்சு என்ன பண்ணுவார், அப்படியே வண்டியில் கொண்டு ஏற்றுவார், குடலில் கொண்டு இறக்குவார், எல்லா காரியங்களும் செய்வார். அப்போ அந்த பலன் இருக்கிறவள என்ன செய்ய முடியாது, சரி. இப்போது அதே போல் ஆவிக்குரிய பிரயாசம் உங்கள் வாழ்க்கை இருக்கணும். ஏன்னா நீங்கள் யார், யுவர் ஸ்பிரிட் ஃபில்டு, ஆனால் யூ மஸ்ட் கன்ஃபார்ம் தட் யூ ஹவ் காட் த ஹோலி ஸ்பிரிட். இனி அநேகருடைய வாழ்க்கையில் பரிசுத்தாவி இருக்கிறது அவர்களுக்கு தெரியாது. ஏன் தெரியாதது, இருந்தால் தானே தெரியும். கிறிஸ்தவர், ரட்சிக்கப்பட்டவர், அது இதுன்னு எல்லாம் சொல்லிக்கோ. ஐயா உங்களுக்கு பரிசுத்தாவி இருக்கா, தெரியல பிரதர், தெரியாது பிரதர், இருந்தால் தானே தெரியும். இல்லை அவருக்கு உண்மைதாங்க சொல்கிறேன், தெரியல அப்படி என்ன அர்த்தம், ரட்சிக்கப்பட்டிருந்தா தெரியும். அதை விட்டுட்டு பிரசங்கிமாரெலாம் சொல்கிறத வச்சுட்டு நீ எப்பொழுது ரட்சிக்கப்படுகிறாயோ அப்பொழுதே பரிசுத்தாய் பெற்றுக்கொண்டேன்னு சொல்லி இவங்க என்ன நம்பிடுறது, ஆமாம் நான் பெற்றுக்கொண்டேன், எந்த அடையாளமும் இருக்காது, ஆனால் என்ன, இன்வெர்ட்லி ஐ ஹவ் காட் த ஹோலி ஸ்பிரிட், இல்லை பரிசுத்தாய் பெற்றுக்கொண்டால் உங்களுக்கு தெரியும். உண்மையான ரட்சிப்புக்கு உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்திருந்தால் உங்களுக்குள்ளே பரிசுத்தாய் வந்திருக்கிறதும் தெரியும். ஆக இந்த பரிசுத்தார் அனுபவத்துக்குள்ள மகளை கொண்டு போகிறதுக்கு ரொம்ப கடினங்கள் இருக்குது. அதனால தான் பெந்தகோஸ்த சபை என்ன பண்ணிட்டுனு சொன்னால் பாட்டு பாடி ஆட்டம் போட்டு அவங்களுக்குள்ள ஒரு உணர்ச்சி பிரவாகத்தை உருவாக்கி அவங்களுக்குள்ள அந்நிய பாஷாதுன்னு சில வார்த்தையில் பேச வச்சு பெற்றுவிட்டாய். அதனால தான் இனி நிறைய கிறிஸ்தவர்கள் பெற்றுக்கோ. நேற்றுக்கு ஒரு பாஸ் சொல்லல, எனக்கு ஒரு சிரிப்பாடு, பெற்றுக்கிடு. புதிய புதிய வார்த்தையார், ஒருத்த பக்கம் ரிசீவ்ங்கிறார், இன்னொரு ஒருத்தர் பெற்றுக்கிடு. ஆமாம், அவர் திரும்ப திரும்ப அப்படி பெற்றுக்கிடு. அது என்னமோ தெரியல, ஒவ்வொரு முறையும் வானத்திலேருந்து ஊற்றிக்கிட்டே இருக்குது. இவங்க என்ன பண்ண வேண்டியதான், 10 முறை பெற்றவங்களும் பெற்றுக்கிடுறாங்க. உலகத்திலே பெற்றுக்கிறது கொஞ்சம் கண்ட்ரோல் இருக்குது இல்லையா, திரும்ப திரும்ப பெற்றுக்கிட்டே இருக்கக்கூடாது. பெற்றுக்கொண்டு என்ன பெற்றுக்கொண்டு சொல்கிறாங்கன்னு தெரியல. சரி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறவங்க பரிசுத்தாவையும் பெற்றுக்கொள்ளுகிறாங்கன்னு அப்போஸ்தலர் பேதுரு 2:38 ஆதி பிரசங்கம் முதல் பிரசங்கம் இயேசு கிறிஸ்துவின் பிரதான சீசனாகிய பேதுரு மூலமாக தேவன் சொன்னது. நீ உண்மையாக மனம் திரும்பி இயேசுனாரை ஏற்றுக்கொண்டா உன் கூடையே ஒன்று வந்துடும், என்னது, பரிசுத்தாவை வந்துடும். அதை இன்றைக்கும் அநேகவர் கண்டுபிடிக்கலை. காரணம் என்னவென்றால், ரட்சிப்பை கண்டுபிடித்தவர்கள் பரிசுத்தாவையும் கண்டுபிடித்திருப்பார்கள், மறுபரப்பை கண்டுபிடித்தவர்கள் பரிசுத்தாவை கண்டுபிடித்தவர்கள். அப்போ நான் ஏன் பிரயாசப்படுறேன்னா, நான் வந்து ரட்சிக்கப்பட்டவன், நான் ஒரு ஆவிக்குரிய ஒரு ஸ்பிரிச்சுவல் பீயிங், என்கிட்ட ஸ்ட்ரென்த் இருக்குது, என்கிட்ட ஹோலி ஸ்பிரிட் இருக்குது. மூன்றாவதாக, ஐ ஹவ் சம் எய்ம், ஐ ஹவ் சம் கோல், ஒரு ஆவிக்குரிய தரிசனம் எனக்கு இருக்குது. எப்படி இதை நம்ம முயற்சி பண்ணோம், பிரசங்கத்தை கேட்ட உடனே நம்ம இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அப்படி வாழணும், இப்படி வாழணும், அப்படி முயற்சிக்கிறதில்ல. என்னுடைய வாழ்க்கையில் நான் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக வாழணும், ஒரு வேறுபட்ட வாழ்க்கை வாழணும், ஒரு பரிசுத்த ஜீவிதத்தை செய்யணும் அப்படிங்கிற ஒரு இலக்கியம் வாழ்க்கையில் இருக்கு. அந்த இலக்கிற்கு பின்னால் பிரயாசப்படுறேன். 4 பேருக்கு முன்னால் நான் வாழ்ந்து காட்டுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டுட்டு வர்றதெல்லாம் சினிமாவில் பார்த்துருப்பீங்க அந்த காலத்தில் இல்லையா. அந்த காலத்துலையும் பார்ப்பேன், இந்த காலத்துலையும் பார்ப்பேன், இந்த காலத்தில் சினிமா பார்க்கணும், அந்த காலத்து சினிமா பார்த்தவன். அப்போ அவன் கொஞ்ச நாள் நம்ம சினிமா பார்த்துட்டு வெளியே வர்றதுக்குள்ளே அவர் யாரோ மாறியிருப்பார், ஒரு 1-2 மணி நேரத்துக்குள்ளாடி அவர் பெரிய கோடீஸ்வரன் மாறியிருப்பார் இல்லையா. அப்போ அதை மாதிரி சவால் விட்டு வரலாம். அதை மாதிரி நமக்கு ஒரு இலக்கு இருக்கணும். 4 பேருக்கு மத்தியில் நான் யோக்கிய, நான் வாழ்ந்து காட்டினா இல்லையா. இன்றைக்கி என்ன, இன்னும் பாரு, சொல்லி வச்சவர் 1 வருஷத்துக்குள்ளாடி நான் வந்து ஒரு பெரிய வீடு கட்டலை, என்கிட்ட இயேசுநாதர் இல்லைன்னு எடுத்துக்கோ. என்கிட்ட இருக்கிற தெய்வம் உண்மையான தெய்வம்னு சொன்னால் 1 வருஷத்துக்குள்ளே உனக்கு என்ன நடக்குன்னு பாரு. இந்த மாதிரி தான் இலக்கு வைக்கிறாங்க. நான் எல்லாம் உள்ளவனா மாறணும், இல்லை நீ ஒன்றும் இல்லாதவனா போகணும் அப்படின்னு. ஆனால் இந்த ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை முறை குறித்த ஒரு இலக்கு இருக்கும் பொழுது உங்களுக்கு பிரயாசம் இருக்கு. நீ நிறையபடி வாழ்க்கையில் என்ன இல்லை, பிரயாசம் இல்லை, ஏன் இல்லை, ஒரு இலக்கும் இல்லை. இருக்கிற இலக்கில் என்ன இலக்கு, ஆண்டவரே மண்ட வலி வந்தால் நீர் குணமாக்கணும், கழுத்து வலி வந்தால் குணமாக்கணும், கால் வலி வந்தால் குணமாக்கணும், பிள்ளைகளுக்கெல்லாம் பள்ளிக்கூடத்தில் அட்மிஷனுக்கு நீர் தான் ஸ்கூல் ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும், பையன் ஒழுங்காக படிக்காம இருந்தால் சரி, பொண்ணு ஒழுங்காக படிக்காம இருந்தால் நீர் தான் அவனை பாஸ் பண்ண வைக்கணும், நீ சர்வ வல்லமுள்ள தேவநாய கர்த்தர், நீ சொல்ல சீனித்த காரியம் தடைபடாது, பையனை டாக்டர் படிக்க வைக்கிறேன், வாய்ப்பு அடிக்கிற வசதி வாய்ப்பே கிடையாது, முந்தின வகுப்புலாம் மார்க்கே வாங்கலை, ஆனால் நீ சகல சர்வ வல்லமுள்ள தேவன் நீ சீனித்தது, அதனால் நீட்டில் எவ்வளோ மார்க் கிடைச்சதை கிடைக்கலையே அவன் நீட்டிகிட்டு என்ன செய்யணும், போயிடணும் காலேஜுக்கு. இந்த மாதிரிலாம் நம்ம விசுவாசம் வைக்கிறோம். ஆனால் நம்ம என்ன இலக்கு கிடையாது. இந்த பாவம் நிறைஞ்ச உலகத்தில், அக்கிரமம் நிறைஞ்ச உலகத்தில், அடாவடித்தனம் நிறைந்த உலகத்தில், உண்மையற்ற உலகத்தில் நாம் ஒரு வித்தியாசமாக வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற இலக்கு இல்லை, அது வேணும். 4வதாக, நான் ஏன் வந்து பிரயாசப்படுறேன்னா, என்னுடைய சுய முயற்சி அல்ல, சொந்த பலத்தை அல்ல, ஐ ஹவ் த ஃபெய்த், விசுவாசத்தினால் என்ன செய்கிறான், நீதிமான் பிழைக்கிறான், என்னால் முடியும், என்னால் முடியும். ஏன்னா நான் யாரும் கிடையாது, சாதாரண ஒரு பாவத்துக்கு அடிமையான ஒரு பாவ பிறவி கிடையாது, ஒரு சின்ஃபுல் பீயிங் கிடையாது. நான் யார், நான் ஒரு தேவனுடைய பிள்ளை. அப்போ அந்த விசுவாசம், விசுவாசத்தினுடைய விளைவாக நான் என்ன செய்கிறேன், பிரயாசப்படுகிறேன். அப்போ விசுவாசத்தோடு நீங்கள் பிரயாசப்படுங்க, நான் இந்தந்த விதமாக வாழ முடியும், இந்தந்த விதமாக நடக்க முடியும், இந்தந்த விதமாக என்னை கட்டுப்படுத்த முடியும், இந்தந்த விஷயங்களை தவிர்க்க முடியும், இப்படி இப்படி பேச முடியும், இந்த கசப்பை விட முடியும், இந்த வெறுப்பை விட முடியும், இந்த பகமை விட முடியும், இந்த கெட்ட ஆசையை விட முடியும், இதில் நான் மேற்கொள்ள முடியும். விசுவாசிக்கணும். ஏன்னா நாம் விசுவாசிக்கிறதுக்கு அந்த ஆவியை பெற்றுக்கிறோம், விசுவாசன் ஆவியை பெற்றுக்கிறோம். விசுவாசிக்கிறவன் தேவனுடைய மகிமை என்ன செய்வான், காண்பான். இறுதியாக நான் எப்படி பிரயாசப்படுறேன்னா, சிங்கிளாக நின்றுட்டு நான் பிரயாசப்படலை, ஐ எம் வித் மை ஃபாதர், என்னுடைய அப்பா என் கூட இருக்கிறார், God is my father, he is with me. அவர் என்னோட இருக்கிறார். அதனால் இப்போ நாம் வலிமையான காரியங்களை செய்யலாம். ஒருவர் தனித்தின்று நிற்கும் பொழுது செய்ய முடிந்த காரியத்துக்கும் ஒருவரோடு இருக்கும் பொழுது செய்கிற காரியம் வித்தியாசம் உண்டு இல்லையா? சாதாரணமாக கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் தனியாக இருந்தீங்கன்னா ஒரு பொருளை தூக்கிக்க மாட்டீங்க, ஆனால் நாலு பேர் மத்தியில் தூக்குங்கன்னு சொல்லி தூக்கிடுவீங்க இல்லையா? ஒரு ஹியூமன் ப்ரெசன்ஸை என்ன பண்ணிட்டா நம்மளை எனேபிள் பண்ணிடுறதில்ல, இது ஒன்று முடியாத முடியும்படியாக. அப்போ நான் தேவ உறவில் வாழ்கிறேன், ஐ ஹவ் த ரிலேஷன்ஷிப் ஆஃப் காட். நான் தேவ உறவில் வாழ்கிறபடினால என்னால் முடியும். அப்போ அஞ்சு காரியங்களை பார்த்துட்டீங்க. நான் ஏன் பிரயாசப்படுகிறேன்? மாம்சிக முயற்சியில் அல்ல, மாம்ச பலத்தில் அல்ல, சுய முயற்சியில் அல்ல, நான் ரட்சிக்கப்பட்டவங்கிற பின்னணிந்து கொண்டு செயல்படுகிறேன். நான் தேவ ஆவியை பெற்றுக்கொண்ட பின்னணியிலே பலப்படுத்தப்பட்ட பின்னணிந்து செயல்படுகிறேன். நான் தேவனுக்கேற்ற ஒரு இலக்கையினுடைய வாழ்விலே வைத்திருக்கிறேன். நான் வந்து தேவனை சார்ந்த விசுவாசமுடையவனாக இருக்கிறேன். ஐந்து, தேவ உறவிலே வாழ்கிறேன். இந்த மாதிரிப்பட்ட நேரங்களில் இந்த பிசாசானவன் பார்த்திங்கன்னா நிறைய பேருடைய வாழ்க்கையை பிரயாசமற்றதாக எப்படி மாற்றுறான்னு சொன்னால் ரெண்டு செயல்பாடு இருக்குது. பிசாசனுடைய வேலை என்ன வேலைங்கிறீங்க? நிறைய பேர் நிகழ்வு பிசாசன வேலை நைட்டில் தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணுறது, கனவில் வர்றது, இல்லைன்னு சொன்னால் யாருக்கு எதிராவது ஏதாவது செய்கிறா அப்படின்னு நினைக்கிறாங்க. பொதுவாக டெவிலுடைய வேலை என்னன்னு சொன்னால் தேவனுடைய திட்டம் நிறைவேறுவதற்கு எதிராக என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்கிறது. புரிகிறதா? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் காட்ஸ் பிளான் வந்து என்ன செய்யக்கூடாது, ஃபுல்ஃபில் ஆகக்கூடாது, அது நிறைவேறக்கூடாது, அதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்யணும். இப்போது நாம் பிரயாசப்பட்டு தான் என்ன செய்ய முடியும், பரிசுத்த வாழ்க்கையில் வெற்றியடைய முடியும். அது நியாயப்பிரமாணம் அல்ல என்பதை ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருக்கிறேன். ஆனால் பிசாசு என்ன பண்ணுவான்னா, ஒரு பக்கம் போய் என்ன பண்ணுவான்னா, ஆட்கள்கிட்ட நீ நல்லா பிரயாசப்படு, நல்லா முயற்சி பண்ணு. முயற்சி பண்ணாதான் இப்போ ஹோலினஸ் வரும், முயற்சி பண்ணாதான் உண்மை வரும், முயற்சி பண்ணாதான் உனக்கு பரிசுத்தம் வரும், முயற்சி பண்ணாதான் நேர்மை வரும், முயற்சி பண்ணாதான் பொறுமை வரும், முயற்சி பண்ணாதான் தாழ்மை வரும், முயற்சி பண்ணாதான் ஆராதிக்க முடியும், முயற்சி பண்ணாதான் ஜெபிக்க முடியும் அப்படின்னு முயற்சிகளுக்கே முழு இடத்தையும் கொடுக்க சொல்லுவான். புரிகிறதா? ஆனால் என்ன சொல்ல மாட்டான், நீ ரட்சிக்கப்பட்டால் தான் முயற்சி பண்ண முடியும், நீ மனம் திரும்பினா தான் ரட்சிக்கப்பட முடியும், அதாவது முயற்சி பண்ண முடியும், நீ தேவனுடைய பிள்ளையாக மாறி பரிசுத்தாய் பெற்றுக்கொண்டால் தான் முயற்சியில் வெற்றி அடைய முடியும் சொல்ல மாட்டான். அவன் என்ன பண்ணான், சாதாரணமான பாவ நிலைமையிலேயே அவன் இருப்பான். அவன் ஒருபோதும் பாவத்தை விட்டு வெளியே வருவதற்கு எதுவான காரியம் அறிய விட மாட்டான். அதுக்கு பதிலாக டெய்லி காலைல ஜெபம் பண்ணு, நல்லா ஜெபம் பண்ணு. சாத்தான் கூட அப்படி சொல்லுவானான்னு கேட்பீங்க, நான் சொல்கிறேன், சொல்லுவான் உங்களை ஜெபம் பண்ண மட்டும் வச்சுட்டு என்ன பண்ணுவான், பரிசுத்தமாக வாழ விடாதபடி பண்ணிடுவான். அவனுடைய நோக்கம் என்னன்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணக்கூடாது என்பதல்ல, நீங்கள் பைபிள் படிக்கக்கூடாது என்பதல்ல, நீங்கள் ஆராதனை பண்ணக்கூடாது என்பதல்ல, நீங்கள் சர்ச்சுக்கு போகக்கூடாது என்பதல்ல, நீங்கள் ஊழியம் செய்யக்கூடாது என்பதல்ல, நீங்கள் தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றக்கூடாது. தேவனுடைய நோக்கம் என்ன, இந்த உலகத்தில் தேவனுடைய பிள்ளையாக வாழ்ந்து தேவனை வெளிப்படுத்துவது. தேவனுடைய நோக்கம் என்ன, இந்த உலகத்தில் தேவனுடைய சாட்சியாக வாழ்ந்து நித்திய வாழ சுதந்திரிக்கு, இதுதான் அவனுக்கு நிறைவேறக்கூடாது. மற்றபடி நல்லா ஆராதனை பண்ணு, நல்லா ஜெபம் பண்ணு, நல்லா பைபிள் படி, நல்லா நாலு சர்ச்சுக்கு போயிட்டு வா, காலைல ஒரு சர்ச்சுக்கு போ, அடுத்த இன்னொரு சர்ச்சுக்கு போ, மத்தியானம் ஒரு சர்ச்சுக்கு போ, மிச்சமான நேரத்தில் யூடியூப் பாரு, அப்புறம் எப்படி பாரு, பாடி ஆராதனை பண்ணு, ஆடி ஆராதனை பண்ணு, விழுந்து எழுந்து எல்லாம் பண்ணு, எல்லாம் சொல்லுவான். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை அறிய விடாமல் பண்ணிடுவான், நீ ரட்சிக்கப்பட்டாதான் உன் ஆராதனை அக்செப்டபிள், உன் ஜெபம் கேட்கப்படும், உன்னுடைய ஆவிக்குரிய பிரயாசத்தில் நீ வெற்றி அடைவாய், இல்லைன்னா ஆண்டவர் அதை அக்செப்ட் பண்ண மாட்டாருங்கிற உண்மையை அறிய விட மாட்டான். புரிகிறதா? அப்போ ஒரு பக்கம் என்ன பண்ணுறான்னா, டெய்லி ரெகுலராக ஜெபம் பண்ணு. நீ இன்னும் நீ ஜெபம் பண்ணல பார்த்தியா, நம்ம நினச்சிடக்கூடாது, இது எப்போ இதுதான் ஆண்டவர் தான் சொல்லிட்டுருக்கிறாருன்னு. காலில் நம்ம ஒரு தூண்டுதல் ஜெபம் பண்ணுறதுக்கு ஒரு உங்களுக்கு இல்லை, நீங்களே ரொம்ப பரிசுத்தவர்கள். நான் வெளியே ஒரு உதாரணத்தை வச்சு பேசுகிறேன். ஒருத்தர் அவர் டெய்லி என்ன செய்கிற, அவருக்கு ஒரு தூண்டுதல் ஜோம்பன் ஜோம்பன் பைபிள் படி, இதுக்கு பிறகு தான் அடுத்த வேலை செய்யணும், அவர் கரெக்டாக அதெல்லாம் செய்கிறார். ஆனால் இவருக்கு வந்த தூண்டுதல் ஒருபோதும் எது வரல, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கியா படலை அதை மூலம் பாரு, நீ ஏசுனாரை ஏற்றுக்கொண்டே ஏற்றுக்கொள்ளே அதை பாரு, உனக்குள்ள பரிசுத்தம் இருக்கா இல்லையா அதை பாரு, அதை செய்கிறதில்ல, ஜோம் பண்ணு ஜோம் பண்ணு, சர்ச்சுக்கு போ, ஒழுங்காக போ, எதை மிஸ் பண்ணாலும் எதை மிஸ் பண்ணிடக்கூடாது. நீ கரிசு ஒரு சாப்பிடாம இருந்தால் கூட பரவாயில்ல, சர்ச்சுக்கு போயிட்டு முழுசாக கலந்துக்கிட்டு ஹோட்டலில் வாங்கி சாப்பிடு. ஆனால் இதெல்லாம் சொல்லி செய்கிறதுக்கு தூண்டுகிற ஒரு தூண்டுவி செய்கிறதுக்கு, அதனால் சில ஆண்டவரே என்னை காலை எழுப்பி விடுவார் ஜெபம் பண்ணுறதுக்கு, ஆண்டவரே எனக்கு சபைக்கு போக வைப்பார்னு சிலர் சொல்லுவாங்க. ஆண்டவர் தான் காலை என்ன பண்ணுவார், நீ பைபிளை எடுத்து படின்னு சொல்லுவார், சொன்னார்னாலும் சொல்லுவாங்க, எல்லாம் சொல்லுவார், ஆனால் நீ பரிசுத்தமாக வாழ்ன்னு சொல்ல மாட்டார். நீ பரிசுத்தமாக வாழ்வதற்கு ஏற்றபடி மறுபடியும் பிறந்தாய் என்பதை சோதித்துப்பார்னு சொல்ல மாட்டார். அப்போ பிசாசார் ஒரு பக்கம் கவனிக்கிறீங்களா, ஒரு பக்கம் என்ன பண்ணுவான்னா சுயக்கிரியலை நம்பிக்கை வைக்க வைப்பான். பைபிள் படித்து ஜெபம் பண்ணி ஆராதனை பண்ணி காணிக்க கொடுத்து கொஞ்சம் பயபக்தியை வாழ்ந்து இழுந்து கொஞ்சம் சுயநீதியோட வாழ்ந்து ஜோ நீ வந்து ஆசீர்வாதம் சோதனை சொல்லிக் கொடுமா, இதில் நம்ம ஒருபோதும் ஜெயிக்கவும் மாட்டோம். அப்படியே நம்ம நிறைய காரியங்களை செய்தாலும் காட் வுட் அக்செப்ட் இட். இதெல்லாம் அவருக்கு அக்செப்டபிள்றியே. மனிதன் பாவத்திலிருந்து விடுதலை அடையாமல், மனிதன் பரிசுத்தமாக்கப்படாமல், மனிதன் மறுபிறப்பு அடையாமல் அவன் செய்கிற எந்த ஒரு கிரியும் ஆண்டவருக்கு, அதனால் இயேசு தீர்க்கதரிசி காலத்தில் நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தையாக இருக்கிறது. அப்போ நாம் என்ன பண்ணாலும் ஆண்டவர்கிட்ட அது என்ன செய்யறது, தட் இஸ் நாட் அக்செப்டபிள். ரட்சிக்கப்படாதபடிக்கு நீங்கள் எவ்வளோ ஜெபம் பண்ணி பிரயோஜனம் கிடையாது. ரட்சிப்பின் அனுபவம் இல்லாதபடி எவ்வளோ பைபிள் படித்து பிரயோஜனம் கிடையாது. சர்ச்சுக்கு போய் பிரயோஜனம் கிடையாது. ஆனால் அதில் வந்து பிசாசு மோட்டிவேட் பண்ணுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால், அடுத்து சாத்தா என்ன பண்ணுவான்னா, ஒரு பக்கம் பிரயாசப்படுறதுக்கு கொஞ்சம் பேரை மோட்டிவேட் பண்ணுவோம். அடுத்தது என்ன பண்ணுவான், ஒரு பிரயாசமும் தேவையில்லை. அதுக்கு நிறைய சர்ச்சஸ் இருக்குது. நிறைய சர்ச்சஸ் என்ன சொல்லிக் கொடுக்கும், தினமும் ஜெபம் பண்ணு, தினமும் ஆராதனை பண்ணு, தினமும் நீ என்ன பண்ணு, அதை செய் இதை செய், அப்படி இப்படி வசனங்களெல்லாம் மனப்பாடம் பண்ணு, அதை செய் இந்த மாதிரி பண்ணு, அந்த மாதிரி நிறைய அந்த கட்டளை பூச்சிட்டே இருப்பாங்க. ஆனால் அனுபவத்தை போதிக்க மாட்டாங்க. இது ஒரு கூட்டம் சபைகள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடுத்த கூட்ட சபைகள் என்ன, அதை இப்போ இந்த நவ இந்த காலத்தில் அந்த மாதிரி சபைகள் நிறைய எழுப்பிடுங்க. அதை என்ன சொல்லுது, எல்லாம் கிருபை கிருபை கிருபை கிருபை, எல்லாமே கிருபை. ஆண்டவர் எல்லாம் சிலுவை செஞ்சு முடிச்சிட்டார். நீ ஒன்றும் பண்ண வேண்டிய தேவையில்லை, நீ ஒன்றுக்கு அலட்டிக்க வேண்டிய தேவையில்லை. இவைகளின் அடிப்படையில் உன்னுடைய ஆசீர்வாதம் தீர்மானிக்கப்படுவதில்லை. இதனுடைய அடிப்படையில் ஒருத்தர் வந்து ரொம்ப காலமாக பேசிட்டு இருந்தார். நம்ம இதுகளெல்லாம் யூடியூப்லலாம் வந்துட்டு இருந்தார். அவர் தான் சொல்லுவார், என்ன பண்ணு, ஒரு முறை விசுவாசிச்சுட்டா அதுக்கப்புறம் நீ கொலை செஞ்சால் கூட எங்கே போயிடலாம். அந்த அளவுக்கு அந்த விசுவாசத்துக்கு வலிமை இருக்குது. அதுக்கு பிறகு உன்னுடைய எந்த காரியமும் நித்தியத்தை என்ன செய்யாது, உண்டு இல்லைன்னு பண்ணாது அப்படிங்கிற. அப்புறம் ஆளையும் காணும், பிரசங்கம் பண்ணவரையும் காணும். இப்போ நிறைய சபைகள் இதான் பண்ண, அவர் மட்டும் இல்லை நிறைய சபைகள் தான் பண்ணிகிட்ருக்குறாங்க. என்ன, எந்த பிரயாசமும் நாம் என்ஜாய் பண்ணுறது தான் இருக்கிறோம், அனுபவிக்கிறதா இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு கூட்ட சபைகள் வந்து கிரேஸ் டீச்சிங் சொல்கிறாங்க, ஹைப்பர் கிரேஸ் டீச்சிங் சொல்கிறாங்க. நாம் ஏதாவது ஆவிக்குறி ரீதியான காரியங்களை செய்யணும் கொள்ளணும் பேசிட்டாலே அதையெல்லாம் ஓல்ட் டெஸ்டமெண்ட்டுங்க, அதெல்லாம் நியாயப்பரமான கிரி, அதெல்லாம் ஆண்டவர் பேரில் சபிக்கப்பட்டது, அதெல்லாம் உனக்கு பெருமை கொடுக்கும். நீ நல்லா ஜெபம் பண்ணிட்டா உனக்கு பெருமை வந்துடும். எப்படி நான் ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறேன், நீ நல்லா பரிசுத்தமாக வாழ்ந்துட்டு உனக்கு பெருமை வந்துடும். அதனால் அதை பற்றி என்ன பண்ணாத, நீ நார்மலாக இரு, நியூட்ரலாக இரு, சாதாரணமாக இரு. விசுவாசம், இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில் அறையுண்டு எனக்காக எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடித்து விட்டால், நான் இனி எப்படி இருந்தாலும் சரி இல்லாமல் போனாலும் சரி எனக்கு அவருடைய ஆசீர்வாதமும் வரும், பரலோகத்தில் இடமும் கிடைக்கும். அப்போ பிசாசுடைய இன்னொரு பெரிய டிசப்ஷன் இது. அவன் எப்படி டிசீவ் பண்ணுறான்னா, இன்னொரு பக்கத்தில் போய் ஒரு பிரயாசமும் தேவையில்லை தேவையில்லை. அதனால தான் இன்றைக்கி நிறைய திருச்சபைகள் பார்த்திங்கன்னா, அந்த ஆடுவதற்கும் பாடுவதற்கும் என்ஜாய் பண்ணுறதுக்கும் என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்கு தான் என்ன செய்கிறான், முழு கவனத்தை செலுத்துகிறாங்க. ஒரு ஸ்பிரிச்சுவல் டீச்சிங் கிடையாது, ஹோலினஸ் டீச்சிங் கிடையாது. எப்படி வாழணும், எப்படி வாழ்வாங்கிற விரும்புகிற எதையுமே நம்ம அங்கே பார்க்க முடியாது. அப்போ சாத்தானுடைய இரண்டு தந்திரங்களை புரிந்து கொள்ள வேண்டும். ஒருபுறம் அவன் சுய கிரியைகளுக்கு நம்மளை அதிகமாக மோட்டிவேட் பண்ணுவான், ஆனால் ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தை உணர முடியாதபடிக்கும் அதை குறித்து சிந்திக்க விடாத பண்ணிடுவான். நம்ம மறுபடியும் பிரவாத ரகசியத்தை நம்ம அறிய விடவே மாட்டான். நம்முடைய ஜபத்தையும் உபவாசங்களையும் அதையும் இதையும் பார்த்து நம்மளை ரொம்ப ஸ்பிரிச்சுவல் எண்ணம் வைத்துடுவான். இன்னொரு பக்கம் எல்லாம் கிறிஸ்து செய்து முடித்து விட்டார், இனி நீ ஒன்றை செய்து ஒன்று ஆட் பண்ண வேண்டிய தேவை கிடையாது, எவர்த்தையும் ஃபினிஷ்ட் அப்படி சொல்லி செயல்பட விடாதபடி செய்துடுவான். அப்போ இதன் மத்தியில் நாம் புரிஞ்சிக்க வேண்டிய காரியம் என்னன்னு சொன்னால், நாம் ஆவிக்குரியவளாக இருந்து பிரயாசப்பட்டால்தான் ஆவிக்குரிய உயர்வுகளை அடைவனை. என்னோடு இணைந்து தான் ஆண்டவர் என்னை உயர்த்துகிறார் இல்லையா. அப்போ சரி, பவுல் ஒரு இடத்துல சொல்லுகிறது, என்னுடைய மாம்சத்தை நான் என்ன செய்கிறேன், ஐ சப்டி, நான் கீழ்படுத்துகிறேன். ஏன் படுத்துகிறேன், தேவ ஆவில் நிறைந்திருக்கிறாரு, தேவ உறவோடு இருக்கிறாரு, ரட்சிக்கப்பட பின்னணி இருக்குது, அதனால் அது முடிகிறது. அப்போது நாம் என்ன பண்ண, பிரயாசப்படணும். எந்தெந்த விஷயங்களை பிரயாசப்படணும், முதலாவதாக பாவத்தை மேற்கொள்ளுகிற விஷயத்தில் நீங்கள் என்ன செய்யணும், பிரயாசப்படும். இது ஒரு பகுதி. முதலாவதாக பாவம் எப்பொழுதுமே நம்ம மேற்கொள்ள வரும், பாவம் நமக்கு எதிராக ஸ்ட்ரகிள் பண்ணும். அப்போ அதை மேற்கொள்ளணும். ஏன்னா பாவத்திற்கு விடுதலையாகி வாழ்வதற்கான ஒரு ஒப்பற்ற கிருபை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். அப்போ பாவத்துக்கு எதிராக நீங்கள் என்ன செய்யணும், எது பாவம், அடுத்த வீட்டில் போய் திருடினா தான் பாவமா, இல்லை அடுத்தவனை வெட்டுகிற அடுத்தவனை கொலை செய்கிறதான் பாவமா, இல்லைன்னா ஒரு பெரிய இச்சையான விஷயத்துக்குள்ள போனால் தான் பாவமா, ஒரு பண மோசடி செய்தால் தான் பாவமா? இல்லை, பாவத்தினுடைய பிறப்பிடம் சிந்தனைகள். முதலாவது நமக்குள் இருக்கிற சிந்தையினுடைய லெவல், அதை ஏற்கனவே பார்த்த லாஸ்ட் வீக், அதுக்கு முந்தின பேர் தான் பார்த்துருக்கிறோம். முதலாவதாக சிந்தனை வடிவிலோ, சுபாவத்தின் வடிவிலோ, எண்ணங்களின் வடிவிலோ, விருப்பங்களின் வடிவிலோ, ஆசையின் வடிவிலோ வருகிற காரியங்களுடைய தன்மையை நீங்கள் கவனிக்க வேண்டும். அவைகள் உங்களை மேற்கொள்ள வருகிறது. ஏதோ கொலை செய்யலை, கொள்ளையடிக்கலை, ஏமாத்தலை, அநியாயம் பண்ணலை, அக்கிரமம் பண்ணலை, இந்த லிஸ்ட்டில் இருக்கிற காரியங்களை மட்டுமே நம்ம சின்ஸ் நினச்சிக்கிட்டு மற்ற விஷயத்தெல்லாம் நம்ம ரொம்ப சோ கிரேட் நினச்சிடக்கூடாது. நம்முடைய சிந்தையின் தரம் என்ன, நம்முடைய சுபாவங்களின் தரம் என்ன, எண்ணங்களின் தரம் என்ன, எவ்விதமான ஒரு மனநிலை வைத்து கொண்டிருக்கிறோம், இதில் நம்ம மேற்கொள்ளணும், இதில் நம்ம எதை எஃபர்ட்ஸ் எடுக்கணுமா? இப்போ ரோமர் 6 அத்தியாயத்தினுடைய 14வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த வசனம் என்ன சொல்கிறனால், நீங்கள் நியாயப்பிரமானது கீழ்பற்றாமல் கிருபை கீழ்பற்றிருக்கிற அப்படின்னால பாவம், இது என்ன சொல்லுது சொல்லுங்க, பாவம் அதை சின் கெனாட் ஓவர் கம் யூ அப்படின்னு அர்த்தம், சின் கெனாட் ட்ரையம்ப் ஓவர் யூ, உங்கள் மேலே ஜெயிக்க முடியாது. ஆனால் என்ன பண்ணுது அப்போ, மேற்கொள்ள முடிய என்ன அர்த்தம், அதுதாங்க அர்த்தம், மேற்கொள்ள முடியாது, மேற்கொள்ள முடியாதுன்னா அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது, ஆ அதை சொல்லுங்களாம், தேர்ஸ் அ ஃபைட்டிங். பாவம் என்ன மேற்கொள்கிறது, அட் இட்ஸ் லெவல் ஆஃப் பெஸ்ட், அதை ட்ரை பண்ணுது இல்லையா? அப்போ பாவம் என்ன மேற்கொள்ளாதுன்னு சொல்கிறவெல்லாம் ஆண்டவர் நமக்கு அதை இன்டெரக்டாக நமக்கு அறிவதுக்கு எந்த வாய்ப்பு கொடுக்குறாரு, எப்பொழுதுமே பாவம் உன்னை கீழ்ப்படுத்த வருகிறது, பாவம் உன்னோடு போராடி போராடி உன்னை வந்து கீழே கொண்டு போகிறதுக்கு அது என்ன செய்கிறது, இட் இஸ் டேக்கிங் எஃபர்ட்ஸ். ஆனால் இட் கெனாட் ஓவர் கம். எப்பொழுது நான் சும்மா படுத்து தூங்க வேண்டியதான், நான் டிவி பார்த்து கொண்டே இருக்கணும், ஸ்மார்ட் ஃபோன் பார்த்து கொண்டே இருக்கணும், நான் கதைத்து கொண்டே இருக்கணும், எதையாவது கதைத்து கொண்டே இருக்கணும். அப்போ ஏன்னா கர்த்தர் நமக்காக என்ன செய்வார், பாயிண்ட் இருக்கா இல்லையா? சும்மா போட்டு நாமளே எல்லாத்துக்கும் கவனம் செலுத்திட்டு இருக்க முடியாது, நமக்கு நிறைய வேலை இருக்குது, நம்ம காசு சம்பாதிக்கணும், வேலை செய்யணும், சம்பாதிக்கணும், வீட்டை கட்டணும், கொள்ளணும், சேர்க்கணும், அப்புறம் என்ஜாய் பண்ணணும், ஸ்மார்ட் ஃபோனில் எவ்வளோ எவ்வளோ விஷயங்கள் வருது, டிவியில் எவ்வளோ எவ்வளோ விஷயம் வருது, ஆட்டில் எவ்வளோ விஷயம், இதெல்லாம் பண்ணிவிடும். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். நம்ம வேலை என்ன, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், பைபிளே சொல்லுது, சாத்தா இதெல்லாம் நமக்கு சுட்டி காட்டுவோம்ல, வசனத்தின்படி வாழ், சும்மா இருங்கள், நீங்கள் சும்மா இருங்கள். ஆனால் சும்மா இருக்கிறதில்ல பைபிள் என்ன சொல்ல, நீங்கள் உங்கள் ரட்சிப்பு நிறைவே பிரயாசப்படுங்க. அப்போ எல்லாம் வித் காட், தேவனோடு சேர்ந்து பாவம் நம்மளை எதிர்க்க வர, அதாவது பிசாசு அது சாத்தான் பாவத்தின் மூலமாக நம்மளை தோற்கடிக்க வருகிறவில்ல, நாம் டிவைன் ஹெல்ப்பை பெற்றுக்கொண்டு என்ன செய்யணும், நாம் களத்தில் இறங்கி போராடணும். அதைத்தான் எபிரேயர் 12:4 வாஸ்து பார்க்கும் பொழுது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 12:4
1: பாவத்திற்கு விரோதமாய்,
0: பாவத்திற்கு ஆதரவாக இல்ல, பாவத்திற்கு
1: விரோதமாய்
0: போராடுகிறது. சும்மா இருந்தா போராட முடியுமா? கர்த்தரை எல்லாம் போராடுவார், நான் சும்மா இருக்கலாம்.

காலத்தில் நான் ஒரு அம்பூரே சண்டை போட்டு சட்டையை கிழிஞ்சு போச்சு காலேஜில் படிக்கிறவள்ள. ஆமாம், அப்புறம் நான் கத்த ஆரம்பிச்சு அவ்வளோ காசு கொடுத்து போகிற சண்டைடா கிழிச்சிடாடா அப்படின்ட்டு கா பிரச்சனையில். சரி, அப்போ என்ன பார்க்கணுன்னா சண்டை போடணுங்க. முதலாவது உங்களை நீங்கள் பிரயாசப்படுறது எங்கே, பெரும்பாலும் பாவத்துக்கு எதிராக தான் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது, நம்ம பெரிய சண்டை போட வேண்டி இருக்கிறது. அப்போது எந்த விதத்திலும் பாவம் நம்முடைய வாழ்க்கையில் வருவதபடிக்கு வி ஹவ் டு ஸ்டாண்ட் அகென்ஸ்ட் சார். நான் மறுபடியும் பிறந்த நிச்சயத்தோடு. சரி, நெக்ஸ்ட், இப்போ இதில் மட்டும் ஜெயிச்சிட்டோன்னு வச்சுக்கலாம். இப்போ நம்மளால் ஒரு பாவம் பண்ணலை, நாம் பொய் சொல்லலை, ஏமாத்தலை, அநியாயம் பண்ணலை, அவங்க கண்டபடி திட்டுறாங்க, அதையும் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், பொறுத்துட்டு போயிட்டுருக்கோம். இது வந்து ஒரு பக்கத்தை மட்டும் தான் நம்ம பார்த்துருக்கோம். இது வந்து நாம் என்ன செய்யலை, நம்ம இடத்துல ஒரு குற்றமும் இல்லை, யாரும் வந்து என்ன சொல்ல முடியாது. பெரும்பாலும் நம்ம கேட்குற கேள்வி என்ன தெரியுமா, என்கிட்ட ஒரு தப்பு இருந்தால் சொல். நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்ன தெரியுமா, என்கிட்ட ஏதாவது சரி இருந்தால் சொல். நான் ஏதாவது தப்பு பண்ண நீங்கள் சொல்லுங்கள், ஒன்று நம்ம தப்பு பண்ணல என்ன சொல்ல முடியும், இட்டுக்கட்டி தான் சொல்ல முடியும். ஆனால் ஒரு கிறிஸ்தவன் என்ன கேட்கணும், நான் ஏதாவது சரியாக வாழ்ந்தால் சொல், நல்லது செஞ்சால் சொல். இல்லை அப்போ அருமையானவர்களே, பாவம் செய்யாமல் இருக்கிறது மட்டுமே ஹோலி லைஃப் இல்லை. நிறைய பேர் நம்மளை வந்து ரொம்ப யோசி யோசி ஒரு அளவுக்கு பெரிய தப்புக்குள்ளே விழாதபடி தவறுக்குள்ளே விழாதபடிக்கு நம்ம வச்சுட்டு இருக்கிறோம். ஆனால் நாம் என்ன வந்து மேன்மையாக செய்கிறோம், என்ன மேன்மையாக செய்கிறோம். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு சோத்தை வெள்ளை அடித்தா அழகாக தான் இருக்குது, அந்த சோத்தை பாருங்கள், இப்போ தான் பார்க்குறீங்களா, வெள்ளையாக இருக்குது. இதை பார்த்து யாரோ மோசம்னு சொல்ல முடியுமா, வெள்ளையாக இருக்குது, ஒயிட்டாக இருக்குல்ல, பழைய வாழாக இருந்தால் கூட வெள்ளை அடித்து என்ன பண்ணியிருக்கணும். ஆமாம், ஆனால் அதை பார்த்துட்டு அப்படியே ரசிச்சுட்டு இருக்க முடியுமா, ஏன்னா அதில் ரசிக்கிறது ஒன்றுமே கிடையாது, வெறும் ஒயிட் லுக்கிங் தான் இருக்கு இல்லையா, ஒரு ஒயிட் சர்ஃபஸ் இருக்கு இல்லையா, புரியுதா. அதை பார்த்து இந்த சுவர் மோசமாக இருக்குன்னு நீங்கள் யாரும் சொல்ல மாட்டீங்க, உங்கள் வேலையே அது கிடையாது. ஆனால் அதில் வந்து நல்ல பிக்சர்ஸ் எல்லாம் இருந்து வச்சிங்களேன், நிறைய வந்து ஏதாவது ஒரு சம்பவத்தை பற்றி, ஒரு சூழலை பற்றி, ஒரு நேச்சுரல் சீன்ஸை வரைஞ்சிருந்தால் நீங்கள் கொஞ்சம் நேரம் உட்காந்து நினைப்பீங்க, அதை என்ஜாய் பண்ணுவீங்க. அதுபோல் நம்ம வாழ்க்கையில் வந்து தவறுகள் இல்லை, அதனால் ஒருவரும் தே கனால் பிளேம் அஸ், தே கனால் அக்யூஸ் அஸ், நம்மளை குற்றச்சாட்ட முடியாது. ஆனால் என்ன பாராட்டுறதுக்கு இருக்குது, அதுதான் முக்கியம். அப்போது ஒருவரும் பாவத்துக்கு எதிராக பிரயாசப்படணும். நான் சொல்கிறது இன்றைக்கி உங்களுக்கு பிரயாசங்கிற வார்த்தை தான், சும்மா எதுவும் நிறைவேறாது. வி ஹேவ் டு ஃபைட் ஹார்ட், சண்டை போடணும். அடுத்தது எதுக்கு சண்டை போடுறோம்னா, தேவனை பிரியப்படுத்தி வாழ்கிறதுக்கு தான், அவருடைய பரிசுத்த ஸ்டாண்டர்டுக்கு வர்றதுக்கு தான். பாவம் செய்யாமல் இருந்தால் மட்டும் ஸ்டாண்டர்டு வராது, பாவம் செய்யாத பின்னணியோடு இருந்து பரிசுத்தமான காரியங்களை செய்கிறேன், அதாவது வாட் எவர் தட் இஸ் அக்செப்டபிள் இன் தி ஐஸ் ஆஃப் காட், தேவனுடைய பார்வைக்கு சரியாக இருக்க நான் செய்யணும், ஆண்டவருக்கு உகந்தது. அப்போ எந்த இடத்துல நான் எந்த மாதிரிப்பட்ட சுபாவங்களோடு நடந்து கொள்ள வேண்டுமோ, எந்த இடத்துல எப்படிப்பட்ட எண்ணங்களோடு நடந்து கொள்ள வேண்டுமோ, எந்த இடத்துல எவ்விதமான ஒரு பழக்க வழக்கத்தோடு நடந்து கொள்ள வேண்டும், அந்த விதமாக நடக்கிறதான் ஹோலி லைஃப். அந்த விதமாக நடக்க வருகிற பொழுது மூன்று விஷயங்கள் எதிராக வரும், அந்த மூன்று விஷயத்தையும் விளக்கி சொல்ல போகிறதில் நீங்கள் கவலைப்படாதீங்க. தேவனுக்கு உகந்தவர்களாக வாழ வருகிற பொழுது இதில் ஒரு பிரயாசம் வேணும். அந்த பிரயாசம் எதுக்கு தேவைப்படும்னா, நீங்கள் தேவனுக்கு பிரியமாக உண்மையாக நேர்மையாக அன்பாக சகித்து பொறுத்து விட்டு கொடுத்து ஆசைகளுக்குள்ளே விழாமல் உலகத்துக்கு ஏற்படி ஓடாமல் உலக நாகரிகள் இசைந்து போகாமல் உலகத்துடைய இச்சைகள் இசைந்து போக வாழப்போகிற பொழுது மூன்று விஷயம் எதிரான. ஒன்று, உங்களுடைய சுயம். சுயம் பாருங்கள், உங்களுக்குள்ள இருக்கிற உணர்வுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு பயங்கர ஜெயிண்ட். பழைய பாட்டை பார்க்கும் பொழுது நிறைய அறக்கர்லாம் அழிச்சிருவாங்க, அப்போ கூட ஒன்று ரெண்டு அறக்கும் மிச்சம் இருப்பாங்க. அதை மாதிரி நம்ம நிறைய அறக்கலை அழிச்சிருவோம், அழிக்கப்படாத ஒரு அறக்கன் அது நமக்குள்ளே தான் இருக்கும். சுயம், அவர் ஓன் செல்ஃப், வரவாத இயேசுக்கு சொல்லுவோம், சுயத்தை விருத்து செல்வி எடுத்துகிட்டு வரணும்னு சொன்னார். ஒன்று சுயம், இன்னொன்று இந்த உலகம், இன்னொன்று மனிதர்கள். பல நேரங்களிலே நாம் நம்மை பிரியப்படுத்துவதற்கு தான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம். என் உணர்வு, என் எண்ணம், என் கருத்து, என் விருப்பம், நான் விரும்பிட்டேன்னா ஒட்டுமொத்த உலகம் அதை விரும்பணும், எனக்கு இது சரியாக பட்டுச்சுன்னா உலகமே அதை சரின்னு ஒத்துக்கணும். அப்படி ஒத்துக்கல, நான் உலகத்தை விட்டே பிரிந்திருப்பேன். எதுக்கு அந்த கருத்துக்கு, புரிகிறதா? சிலர் எப்போவுமே உலகத்தை விட்டே பிரிஞ்சிருப்பேன்னா அவருடைய கருத்தை உலகத்தில் ஒரு தடவை என்ன செய்கிறது இல்லை, ஏற்றுக்கிறது இல்லை. அப்போ நான் தனித்தே இருப்பேன், கர்த்தருக்குரியவர்களும் அப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு நினச்சிருவாங்க. இல்லை, சுயம், இந்த சுயத்தை மேற்கொண்டுட்டிங்கனாலே முக்காவாசி கணத்தையும் தாண்டியாச்சு, புரிகிறதா? இன்றைக்கி நம்மை ஏமாற்றி கொண்டிருப்பது சுயம் தான், அவர் ஓன் செல்ஃப்.

0: ஃபீலிங், அந்த உணர்வு. ஏதாவது ஒன்று ஆச்சுன்னு சொன்னால் அதுக்கு பதிலாக ஏதாவது ஒரு வடிவத்தில், ஏதாவது ஒரு வழியில், ஏதாவது ஒரு வேஷமிட்டு, ஏதாவது ஒன்று பண்ணி. அப்போ அந்த சுயத்து வந்து தேவனுக்கு பிரியமாக வாழ்வதற்கு தடை. இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், ஏன் உணர்வுக்கு எதிராக நான் போகணும். உங்களை நீங்கள் கொஞ்சம் சப்ரஸ் பண்ணணும், உங்களுக்கு கொஞ்சம் வலிக்கணும் இல்லையா, கொஞ்சம் உணர்வு அடக்கணும். ஆ, அதெல்லாம் கிடையாதுங்க, நான் அடக்க மாட்டேன். கொஞ்சம் அடங்குங்க, அடக்கி பாருங்க. அடக்கப்படாத உங்களுடைய உணர்வுகளெல்லாம் என்ன செய்யணும், அடக்கப்படணும். இந்த விஷயத்தில் நான் ஒத்து போக மாட்டேன், அதை ஒத்து போகக்கூடாத விஷயத்தில் கடைசியில் ஒத்து போகக்கூடாது. ஆனால் சில விஷயங்களை நீங்கள் தவறாக இருக்கிறீங்க, அதனால் நீங்கள் இறங்கி வரத்தான் செய்யணும். இரண்டாவதாக, மனிதர்களை பிரியப்படுத்துகிறது. பல நேரங்களில் மனிதர்களோடு நமக்கு ஒரு நல்லுறவு வேண்டும் என்பதற்காக, மனிதர்களோடு சில ஆதாயம் நமக்கு வேண்டும் என்பதற்காக, மனிதர்களுடைய மனதை வந்து நம்ம பாதிக்கக்கூடாது என்பதற்காக என்ன பண்ணிடுவோம்னா, தேவனை பாதிக்கிறத பற்றி கவலைப்படாமல் போய்டும், பரிசுத்தத்தை பாதிக்கிற பற்றி கவலைப்படாமல் போய்டும். அதுபோல் உலகத்திற்கு, உலகத்தில் எனக்கு ஒரு ஐடென்டிட்டி கிடைக்கணும், உலகம் என்னை ஏற்றுக்கணும், உலகம் என்னை பார்த்து சாதாரணமாக நினைக்கக்கூடாது, உலகம் நானும் அது போலாம் இருக்குன்னு சொல்லணும், உலகத்துக்கு நீங்கள் அப்டேட் பண்ணிக்கணும். இவைகளெல்லாம் நீங்கள் மேற்கொள்ளணும். இந்த உலகம் தேவனுக்கு எதிரான நிறைய நிறைய நிறைய காரியங்களை உங்களிடத்தில் காண்பித்து கொண்டே இருக்கும். இந்த உலகம் தேவன் விரும்பாத பல கலாச்சாரங்களையும் நாகரிகங்களையும் பல நாகரிக தோற்றங்களையும் பல்வேறு விதமான காலம் கொண்டு வரோம். நீங்கள் அதை ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டு அதை எதிர்க்கணும். இந்தந்த விதமாக உடை உடுப்பது உலகத்தனமானது, இது உன்னதத்தனம் அல்ல, நீங்கள் எதிர்க்கணும். அதை ஒட்டுமொத்தமே உலகம் உடுத்தால் நீ உடுக்கக்கூடாது. அதுதான் தேவனுடைய பிள்ளைக்குரிய அடையாளம். எல்லாரும் உடுக்கும் பொழுது அப்போ எல்லாரும் நாளைக்கு நரகத்து தான் போக போகிறாங்க, நீ எங்கே போக போகிற? ஓகே, அவங்களோட சேர்ந்து உடுத்து, அவங்களோட சேர்ந்து உண்டு, அவங்களோட சேர்ந்து உறவாடி, அவங்களோட சேர்ந்து ஊர் சுற்றி, கடைசியில் அவங்களோட சேர்ந்து அங்கே போய் சேர்ந்துடுறேன். அங்கே மட்டும் என்ன செய்யணும், அதுக்கு மட்டும் நம்ம மனம் விரும்பாது, அப்படித்தானே? அப்போது உலகத்துக்கு ஒத்த வேஷம் அணியக்கூடாதுன்னு வேதம் சொல்லுகிறது. ரோமர் 12:2 வாசிக்கும் பொழுது, அது மட்டும் இல்ல, ஒரே ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 யோவான் 5:4,
1: தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும்.
0: தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். இன்னைக்கு யாருக்காவது உலகத்தை ஜெயிக்கணுங்கிற தெரியுதா? எதற்கு, எதை நீங்க ஜெயிக்க போறீங்க உலகத்துல? உலகம் ஒரு ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து அப்படியே அணிஞ்சுக்கிறீங்க, உலகம் ஒரு மேக்கப்பை கொண்டு வந்து அப்படியே போட்டுக்கிறீங்க, உலகம் ஒரு ஆசை கொண்டு வந்து அப்படியே எடுத்துக்கிறீங்க, உலகம் ஒரு புழுதுபோக்கு கொண்டு வந்து அப்படியே ஏற்றுக்கிறீங்க. அப்புறம் எப்படி, எதில் நீங்கள் உலகத்தை ஜெயிக்க போகிறீங்க? உலகத்தை ஜெயிக்கிறதுனா என்னாது? தேவனுடைய தரத்துக்கு வராதது எல்லாமே உலகம்தான், தேவனுடைய பரிசுத்தத்துக்கு முரண்பாடு எல்லாமே உலகம்தான். அதை நீங்கள் என்ன செய்யணும், ஜெயிக்கணும். அப்போது தேவனுக்கு உகந்துள்ள வாழ்வதற்கு 3 விஷயங்கள் தடை. 1 சுயம், இன்னொன்று மனிதர்கள், மனிதர்கள் பிரியப்படுத்த மனநிலை, இம்மூன்று உலகம், உலகத்தை பிரியப்படுத்த மனநிலை. இந்த மூன்றையும் எதிர்க்கணும். இது ஈஸியாக நடந்துடாது, புரிகிறதா? எந்த விதமான உறவு சரி, அந்த விதமான உறவு தான் போவேன். எந்த விதமான உடை சரி, அந்த விதமான உடை தான் உடுப்பேன். எந்த விதமான பழக்க வழக்கம் சரி, அதுக்கு தானே போவேன். அது கொஞ்சம் கடினமானது. எல்லோரும் இப்படி போகும்பொழுது நான் மட்டும் வித்தியாசம் இருப்பேன். இட்ஸ் அ டஃபஸ்ட் ஜாப். ஆனால் அதுக்கு தானே அழைக்கப்பட்டிருக்கிறாய். யூ ஆர் சோ கிரேட், யூ ஆர் சோ ஸ்பெஷல். உலக ஆவியை வைத்து கொண்டு வாழ்கிற அந்த கூட்டத்தோடு உன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளாதே. தேவ ஆவியை உனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், அதோடு நீ அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவே பிரயாசப்படுவோம். உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. பிரயாசப்படுவோம், கர்த்தனமை ஆசீர்வதிப்பார். ஆவிக்குரிய பிரயாசம் அவசியம் என்பதை புரிந்து கொண்டவர்களாக வாழ்வோம். கர்த்தனுடைய வாழ்விலே தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்வாராக.
2: அன்பானவர்களே, ஜீவ நீரோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் சின்னத்தையும் கிளிக் செய்து தினமும் புத்தம் புதிய தேவ செய்திகளை உடனுக்குடன் பெற்றிடுங்கள்.

தாவீது தன் மகன் அப்சலோம் தன்னை கொலை செய்ய முயன்ற போது தப்பி ஓடுகிறார். ஆனால் விசுவாசத்தில் அவன் தளரவில்லை. என்னை காக்கும் கேடகமே, என் தலை நிமிர பண்ணுகிறவரே, நீரே என்னை தாங்குகிறேன் என்று விசுவாச அறிக்கையிட்டார், வெற்றி பெற்றார். இதுதான் சங்கீதம் 3:4.

உங்களுக்கு முன்னாடி பேசிட்டு இருக்கிற நான் ரெண்டு கிட்னியும் இழந்து போனவன், டாக்டரால் கைவிடப்பட்டவன். 2003 கோயம்புத்தூர் இருக்கிறதான ஒரு பிரபல்யமான ஹாஸ்பிட்டலில் மறித்து விடுவேன் என்று சொல்லி சான்றளிக்கப்பட்டு வீட்டிற்கு அனுப்பப்பட்டவன். 2003 மே மாதம் 31 சனிக்கிழமை நான் மறித்து விடுவேன் என்று சொல்லி டாக்டர்கள் எனக்கு சான்று கொடுத்து அனுப்பினார்கள். 2024 ஏப்ரல் மாதம் இந்த நாள் வரைக்கும் ஒரு தீங்கும் வராதபடிக்கு கர்த்த ஜீவனோடு கூட பலத்தோடு கூட என்னை நிறுத்தியிருக்கிறார். ஹாலலூயா, ஹாலலூயா, கர்த்தருடைய நாம மகிமை அடைஞ்சோம். ஆமென் சொல்லுங்களேன். நான் ரொம்ப சத்தமா தான் பேசுவேன். ஆமென், ரொம்ப சத்தம். அது என்னன்னு தெரியல, பறக்கும் போதே மைக்கு உள்ள போயிருச்சான்னு தெரியல. ஆமென் சொல்லலாமா? என் ஊழியத்துல உருவாகும் போதே ஏதாவது ஒரு கூட்டத்துல கரண்ட் போயிருச்சுன்னா என்னை தான் கூப்பிடுவாங்க. ஆமென் சொல்லலாமா? கரண்ட் போயிருச்சுன்னா வல்லமை உண்டு, வல்லமை உண்டுன்னு பாடுவோம், வல்லமை வரும். ஆமென் சொல்லலாமா? இன்னைக்கு தான் கீபோர்டு, இன்னைக்கு தான் இந்த ஆம்பிளிஃபயர், இங்கே தான் நம்மளுக்கு ஏசி வேணும், ஃபேனு வேணும். அதெல்லாம் இருந்தால் தான் நம்ம எங்கே வருவோம், எங்கே வருவோம், ஆலயத்துக்கே வருவோம். ஆமென் சொல்லலாமா? அந்த சர்ச்சுக்கு ஏன் பாஸ்டர் போ, பிரதர் போக மாட்டேறீங்க? மேலே மாடியில் வச்சுட்டாங்க. எங்கே வச்சுட்டாங்க? மாடியில் வச்சுட்டாங்க. அதனால் எனக்கு ஸ்டெப்பு பரலோகம் கூட கொஞ்சம் உயரமாக தான் இருக்குது. வர்ற ஐடியா இருக்குதா? ஹலோ, ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாம மகிமை அடைஞ்சாமே. ஏன் சத்தமா பேசுறேன்னா, எனக்கு காதுல ஒரு ஆப்ரேஷன், மூக்குக்குள்ள ஒரு நரம்பு எடுத்து இந்த மூக்கையும் இந்த காதையும் ஒன்னா ஜாயின் பண்ணி விட்டுருக்குறாங்க. ஆமே, என்னை பார்த்தா அப்படி தெரியுதா? இந்த இடத்துல இருந்து சதையை எடுத்து தான் என் காதுல வச்சுக்கிறாங்க. ஹோல் பாடிய கண்டிஷன் வீக் தான். ஆமென் சொல்லலாமா? பலவீனன் எவனும் தன்னை பலவான் என்று சொல்லுவான். ஹல்லேலூயா. டாக்டர்கள் சொல்லிக்கிறாங்க சத்தமா பேசக்கூடாது சார், சத்தமா பாடக்கூடாது சார். ஹல்லேலூயா. ஆனா என் சத்திய வேதம் சொல்லுகிறது, உன் வாயை விரிவாய் திற, அத நன்மை நாளை கர்த்தர் நிரப்புவார். ஹல்லேலூயா. திறக்க வேண்டியதை திறந்தால், செய்ய வேண்டியதை செய்தால், வர வேண்டியவர் வந்து தான் ஆக வேண்டும். ஹல்லேலூயா. அதனால சத்தமா பேசக்கூடாது, சத்தமா பாடக்கூடாதுன்னு பிசாசு ஒரு 3 முன்னாடி ஒரு பிளான் பண்ணான். தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? ஒன்னா இப்படி ஆட்டு. ஒரு 3 முன்னாடி ஒரு பிளான் பண்ண, என்ன தெரியுமா? கொரோனா வர வச்சு என்ன செஞ்சான்? மாஸ்க போட்டு விட்டான். ஏன்? வாய திறக்க கூடாது. ஆனா சத்திய வேதம் என்ன சொல்லுது? அதுவும் சபைக்கு வந்தா எப்படி பாடணும், எப்படி பாடணும்? ஓசையுள்ள கைத்தாளத்தோடு கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பாப்போம். யாரும் அறியாத நம்மளை, ஆமென் சொல்லலாமா? ரத்தத்துல தோய்ந்து கிடந்த என்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், பிழைத்திரு, பிழைத்திரு, இனிதான் உனக்கு வாழ்க்கை. ஆமென் சொல்லுங்களேன். கொரோனா வந்து பாஸ் சொன்னார் 9 முடிக்கணும்னு சொன்னார். ஆனா காலையிலயா நைட்டான்னு சொல்லல. எப்ப முடிக்கணும்? நைட்டா காலையிலையா? யாரு பெத்த மகராசனோ நீ பேசிக்கிட்டு நான் போயிருவேன், கிளம்பிடக்கூடாது. ஆமே, ஏன்னா என் டைம் இன்னும் அமெரிக்கா டைம்ல தான் ஓடிட்டு இருக்கு. எத்தனை மணி பாப்பா? டைம் எத்தனை மணி? எத்தனை மணி? 9:00 இல்ல, கண்ணு தெரியாதோ? 10:11 பத்தே முக்காலா? பத்தே முக்கால் தெரியுதா? அமெரிக்கா டைம்ல ஓடிட்டு இருக்குது. அப்ப நான் 9 நாளை காலை தான் வரும். உங்க வசதி எப்படி? கொரோனாவை காரணம் சொல்லி சபைக்கு வர்றதை நிப்பாட்டிடுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஒழுங்கா சபைக்கு வரணும். ஆமென். ஏன்னா கொரோனாலாம் அது கல்யாணம் பண்ணி மைக்ரான் உமைக்ரான்லாம் பெத்து அது பேரம்பேத்தியெல்லாம் எடுத்து அமெரிக்காவில் சூப்பராக சுத்திட்டு இருக்குது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அது மனுஷன் பக்கத்துல வரவே மாட்டேன்னு. ஆனா நம்ம என்ன சொல்றோம்? என்கிட்ட தான் வருது,
மார்க்கெட்டுக்கு போகும்போது வராத கொரோனா, வேலைக்கு போகும்போது வராத கொரோனா, எங்க வந்தா தான் வருது? அளவு எங்க வருது? சபைக்கு வந்தாதான் வருது. ஆமென் சொல்லுங்களேன். ஒரு அழிலே சொல்லுங்க, தூங்குறவங்க ஒரு அழிலே சொல்லுங்க, ஒன்னு ரெண்டு கிடக்கும். கத்தரை நீங்க எப்படி சந்தோஷமா வச்சுக்கிறீங்கன்றது வச்சுதான் உங்களுக்கு ஆசீர்வாதமே. ஆமென். கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாய் இரு. ஆமென் சொல்லுங்களேன். அவர் உன் இருதயத்தின், நீ உள்ள நினைக்கிறதையே அவர் செய்ய முடியும். ஒன்னே ஒண்ணுதான், ஒன்னே ஒண்ணுதான், அவரை சந்தோஷமா வைக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். இந்த தங்கச்சிக்கு பட்டு சேலை வேணும்னா என்ன செய்யணும்? அத்தான ஐஸ் வச்சா

ஆடுற மாட்டை, பாடுற மாட்டை, படுக்க போடுற மாட்டை படுக்க போட்டு, மல்லாக்க போடுற மாட்டை மல்லாக்க போட்டு கறக்கவும் எங்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா. நான் ஊழியக்காரன் மாத்திரமல்ல, நான் ஒரு சட்டம் படித்த ஒரு வழக்கறிஞர். தமிழ்நாட்டில் வழக்கறிஞராக வேலை செஞ்சு அநேக பூட்டப்பட்ட சபைகள் எல்லாம் திறந்து விட்டுட்டு தான் அமெரிக்காவுக்கு போயிருக்கிறேன். ஒரு ஆமேன் சொல்லலாமா? நான் வெள்ளைக்காரன்ட்டு இப்படி தான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஒரு ஆமேன். எங்கள் ஸ்ட்ரீட்லேயே கருப்பான ஒரு ஆள் யாரும் நான் மட்டும்தான். மற்றவெல்லாம் வெள்ளைக்காரன் தான். ஆமேன் சொல்லலாமா? அது எதுக்கு கொண்டு போனார்னு எனக்கு இப்போ வரைக்கும் புரியல. கொரோனால எல்லாருக்கும் அமெரிக்கா கதவு பூட்டப்பட்டுச்சு, எனக்கு திறக்கப்பட்டுச்சு. ஆமென் சொல்லாமா? எல்லாரும் சொன்னாங்க அமெரிக்காவுக்கு கிடையாது, வராது, போகாது, எல்லாம் சொன்னாங்க. போய் 3 மாசத்துல கிரீன் கார்டு வாங்கிட்டேன். ஆமென் சொல்லாமா? கத்த நல்லவர். எப்படி நடந்துச்சு பிரதர், எப்படி நடந்துச்சு? Do you have any background? உங்களுக்கு ஏதாவது பின்னாடி இருக்குதா? நல்ல பினான்சியல கொழுத்து இருக்கிறீங்களா? இல்ல இல்ல இல்ல. தேவ நாம மகிமைக்காய் கர்த்தருடைய சமூகத்தில் வைத்து சொல்றேன், அமெரிக்காவுக்கு போகும்போது 25 லட்ச ரூபா வேணும்னு சொன்னாங்க. ஆமென். ஊழியக்காரங்கிட்ட எல்லா இடத்துலையுமே ஒன்னே ஒன்னுதான் பதில் இருக்கும், எங்க இடத்து ஒன்றும். அப்படிதானே? இந்த 3 ஊழியக்காரன் கேளு பாரு, எங்க இடத்துல ஒன்றும். ஆனா நாங்க பேசுற பேச்சு இருக்குதே. ஆமென். சனிக்கிழமை வரைக்கும் ஒன்னு இருக்காது. ஆமென் சொல்லலாமா? ஆமென் சொல்லலாமா? ஆனா ஞாயிற்றுக்கிழமை எங்களை மாதிரி வீரவசனம் பேசுறதுக்கு யாருமே இருக்கவே மாட்டாங்க. ஆமென் சொல்லலாமா? ஆமென் சொல்லலாமா? அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நான் என் தேவனை விட்டு கொடுக்காமல் இருந்தால் அவர் என்னை ஒரு நாளும் விட்டு கொடுக்கவே மாட்டாரு. மாட்டாருன்னா மாட்டாரு தான். ஆமென். இந்த சபைக்கு போய் என்னத்த பார்த்தேன்னா ஒன்றும் பார்க்கவே முடியாது. ஆமென் சொல்லலாமா? அவர் எங்களை தப்புவிக்க வல்லவர். அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆமென் சொல்லாமா? தப்புவிக்காமல் போனாலும். ஆமென் சொல்லாமா? தப்புவிப்பாரு. நான் இந்த சபைக்கு எந்த நோக்கத்தோடு வந்தனோ அந்த நோக்கம் நடக்கலதான். ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, என்னை ஆசீர்வதிப்பார், என்னை வாழ வைப்பார், என்னை உணர்ந்து வைப்பார், என்னை எல்லாருடைய கண்களும் பார்க்க என் தலையை உயர பண்ணுகிறவர். ஆமென். ஆமென். போன வாரம் நீங்க இயேசுடைய சிலுவை பாடுகளை தியானிச்சிருப்பீங்க, அப்படிதானே? அதனுடைய வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை, இயேசு தன்னுடைய தலையை சாய்த்து தன்னுடைய ஜீவனை விட்டார். எது விட்டாராம்? எதை சாய்ச்சு? தலையை சாய்த்து. ஏன்? இந்த வசனத்தை படிக்கும் போது என் உள்ளத்துல தோன்றின ஒரு காரியம், ஏன் தெரியுமா? தலையை சாய்த்து ஜீவனை விட்டாரு. நீங்களும் நானும் இந்த பல்லடம் பகுதியில தலை நிமிர்ந்து நடக்க வேண்டும் என்பது தேவ திட்டம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க வந்திருக்கிற, நீங்க ஆராதிக்க வந்திருக்கிற இயேசு ரொம்ப நல்லவர், ரொம்ப ரொம்ப நல்லவர். உங்களுக்கு என்ன பிரதர், நீங்க அமெரிக்காவில் இருக்கிறீங்க அப்படிதான் சொல்லுவீங்க. இல்ல, அமெரிக்கால இருந்தாலும் இந்தியாவிலேயே இருந்தாலும் என் ஆண்டவர் நல்லவர் என்பதை நான் ருசித்திருக்கிறேன். ஆமென் சொல்லாமா? எனக்கும் பாடுகள் இருந்தது, எனக்கும் போராட்டங்கள் இருந்தது, எனக்கும் நிந்தைகள் இருந்தது, எனக்கும் அவமானங்கள் இருந்தது, எனக்கும் எல்லாம் இருந்தது. ஆனாலும் எல்லாவற்றிலையும் என் கூட இருந்தவர் அவர் மட்டும்தான். அவர் மட்டும்தான் என் கூடவே இருந்தார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. உங்க கூட இருப்பாரு, உங்க கூட வழி வருவாரு, உங்களை கைவிடவே மாட்டாரு, மாட்டாரு. ஆமென். ஏதோ உங்ககிட்ட 2 வார்த்தையை உசுப்பேத்திட்டு போறக்கு இங்க நான் வரல, அது என்னோட வேலையும் இல்லை. நான் ஆராதிக்கிற தேவன் உயர்த்துவதற்கு போதுமானவர், மேன்மைப்படுத்துவதற்கு போதுமானவர். அவரை மாறி நம்மளை ஆசீர்வதிப்பதற்கு வேற யாருமே இல்லை. ஆமென். அமெரிக்காவுக்கு போறதுக்கு முன்னாடி 25 லட்ச ரூபா வேணும்ட்டான். எவ்வளவு? என் பாக்கெட்ல, என் பேங்க்ல இருக்குது வெறும் 40,000 ரூபா. ஆமென். அப்புறம் எப்படி சார் 25 லட்ச ரூபா கடனை வாங்கினீங்களா? பேங்க்ல என் ப்ராப்பர்ட்டியை வச்சு லோனு கேட்டேன், 8,50,000 ரூபா தரேன்னா, அது 1.5 லட்ச ரூபா அவனையும் எடுத்துக்கிட்டான்.
பாக்கி 6 லட்சத்து

சில்லற கொடுத்தான். அந்த 600,000 இந்த 40,000 சேர்த்து எவ்வளவு? 640,000 இது ஒரு 40,000 சேர்த்து எவ்வளவு? 680,000 எடுத்துக்கிட்டு ஜோம் பண்ணிட்டு இருக்க ஆண்டவரே 25,00,000 கேட்கணும் என்கிட்ட, இதுக்கு மேல நெகி ஆமென், என்கிட்ட ஒண்ணு இல்லை ஆமென் சொல்லாமா? ஆனா ஆனா கர்த்தருடைய கிருபையினால நாங்க முழு குடும்பம் அமெரிக்கால போய் இறங்கிச்சோம். சொல்ல மாட்டீங்களோ, என்ன பொறாமையா பாக்குறீங்க ஆமென், ஆச்சரியமா பாக்குறீங்களா? இவனை எல்லாம் கொண்டு போய் ஒரு அழலியா சொல்லுங்க பாப்போம். எனக்கு இந்த ஆலயத்துல வந்தா இப்படி சிரிக்கிறது ரொம்ப பிடிக்கும் ஆமென். நம்ம இந்த பாட்டை கூட எப்படி தான் பாடுவோம், நீ அழ வேண்டாம், எப்படி பாடுவோம், அழுதுகிட்டே பாடுவோம். என்னன்னு, நீ அழ வேண்டாம். பாஸ் என்ன சொன்னாரு, உன் கண்ணீரை எல்லாம் என்ன செய்வார் ஆண்டவரு, துடைப்பார்னு வேதம் சொல்லுது. நம்ம இப்படிதான் பாடுவோம். இயேசுவுக்கே ஆறுதல் சொல்ற ஆட்கள் இருக்கிறாங்க. நான் சொல்றேன், நம்மளை அவர் மாதிரி வாழ வைக்கிறதுக்கு இந்த உலகத்துல ஒருத்தராலையும் ஒருத்தராலையும் முடியாது ஆமென் சொல்லுங்க. போய் இறங்கிட்டேன், 3 வருஷம் ஆயிடுச்சு, திரும்பி பார்க்கறேன், 25,00,000 எப்படி சார் வந்துச்சு? இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரியல சார், இன்னைக்கு வரைக்கும் தெரியல. கர்த்தருடைய நாம மகிமைக்காக பலிபீடத்துல பரிசுத்தவான்கள் உட்கார்ந்துட்டு இருக்கிற இடத்துல கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். நான் சொல்றது ஒன்று கூட போய் கிடையாது. எப்படி 25,00,000 சந்திச்சிக்கப்பட்டுச்சுன்னு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. ஆனா சந்திக்கப்பட்டுச்சா? சந்திக்கப்பட்டுச்சு. எப்படி தெரியல. கடனை வாங்கினீங்களா? தெரியல. வெள்ளை காக்கா வந்துச்சா? தெரியல. கருப்பு காக்கா வந்துச்சா? தெரியல. நடத்த வேண்டியவர், நடத்த வேண்டியவர். நம்ம மாத்திரம் அவரை சந்தோஷப்படுத்த படிச்சுட்டோம், அவரை மாத்திரம் கத்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான். கத்தரையும் அல்ல, கத்தரை மட்டும் ஆமென் சொல்லுங்களேன். அவரை பிடிச்சிட்டீங்கன்னா அவரை மாதிரி உங்களை வாழ வைக்கவே முடியாது. நான் இந்த சாட்சியை சொல்லும் போதெல்லாம் என் சொந்த குடும்பம் கேட்பாங்க, இவன் கதை விடுறான், இவன் என்ன விடுறான், கதை விடுறான். நம்ம சொல்ற சில ஸ்டோரி கதையாக தான் இருக்கும் ஆமென் சொல்லுங்களேன். கதை கேட்கறது தான் நீங்க வந்திருக்கிறீங்க, ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இயேசு 3 நாள் கதை சொல்லிட்டு இருந்தாரு ஆமென், 3 நாள் ஒரே கதை தான் ஆமென் சொல்லாமா? ஆனா அந்த கதையில மயங்கி போய் அப்படியே 3 நாளும் அப்படியே ஜனம் உட்கார்ந்துருச்சு ஆமென் சொல்லாமா? ஒரு பையன் மட்டும் கொஞ்சம் இவர்கிட்ட போனா விட மாட்டாரு, எந்திரிச்சு போற கேப்பல கூட அவருடைய வார்த்தையை மிஸ் பண்ண கூடாது ஆமென் சொல்லாமா? பசிச்சிருச்சு அப்படின்னு எங்கேயாவது எந்திரிச்சு போனோம்னா கூட அவருடைய வார்த்தை என்ன செஞ்சிருவேன், நான் மிஸ் பண்ணிருவேன்றதுனால அவன் மட்டும் என்ன கொண்டு வந்தான், ஏமா அப்பமோ மீனும் கொண்டு வந்தான். அது கூட நம்ம ஆளுக்கு தெரியுது ஆமென் சொல்லாமா? அவனிடத்தில் உள்ளதை என்னிடத்தில் கொண்டு வா ஆமென் சொல்லாமா? உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதை ஆண்டவர்கிட்ட கொடுத்துருங்க, அவர் வர்த்திக்க பண்ணுகிறவர் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்ன பாஸ்டர் என்ன இப்படிலாம் சொல்றீங்க? ஆமா அப்படிதான் சொல்லுவேன் ஆமென். ஹல்லேலூயா. இயேசு கிட்ட உங்க வாழ்க்கைய முழுசா 99% இல்ல 100% ஒப்பு கொடுத்துட்டா கொடுத்துட்டா தைரியமா நான் சொல்றேன், அவர் மாதிரி நம்மளை நடத்துவதற்கு யாராலையும் முடியாது ஆமென் சொல்லுங்க. அப்படி ஒருவேளை நடத்தாம இருந்திருந்தார்னா நான் என்ன திரும்ப செஞ்சிருப்பேன், இந்த திருப்பூர் கோர்ட்டு, பல்லடம் கோர்ட்டு, காங்கேயம் கோர்ட்டு, ஈரோடு கோர்ட்லாம் கருப்பு கோட்டை மாட்டிட்டு இவர ஹானர்னு போய் நின்றுருப்பேன் ஆமே. ஒரு ஹானர்னு போட்டேன்னா ஒரு நாளைக்கு ஒரு பெயில் எடுத்து கொடுத்தோம்னா 5,000 ரூபா 6,000 ரூபா ஒரு நாளைக்குள்ள சம்பாதிச்சிடலாம். மாசத்துக்கு எவ்வளவு சம்பாதிக்கலாம்னு பாருங்க ஆமென் சொல்லாமா? பொழைக்கிறதுக்கு 1,000 வழி இருக்குது, ஆனா வாழ வைப்பதற்கு ஒருவர் மட்டும்தான் இருக்கிறாரு. நானே வழியும், நானே சத்தியமும், நானே ஜீவனும் என்று சொன்னவர் மட்டும்தான் வாழ்க்கையை கொடுக்க முடியும் ஆமென். அவரை மாறி பக்கங்களை பார்த்து சொல்லுங்க, கேப்ப மாறியா? அவரை மாறி நம்மளை வாழ வைக்கிறதுக்கு யா அந்த பக்கத்துல முகத்தை பார்த்து சிரிச்சிரு சொல்லுவீங்களா? என்னை பார்த்து பார்த்து சிரிக்கிறீங்க. ஹல்லேலூயா. அவர் வாழ வைக்கிறவர் ஆமென் ஆமென். எதுக்கு அமெரிக்கால போனாலும் இந்தியாவுக்கு வந்துடுறோம் தெரியுமா? இந்த வெயில் காலத்துல
அங்க ஸ்னோ பேஞ்சிட்டு இருக்குது. என் மனைவி போன் பண்ணி சொல்றா, நீ என்ன அங்க போய் வேத்துக்கிட்டே கிடக்குற. ஆமென். அது வேற போற பக்கமெல்லாம் இந்த யூடியூப்ல எடுத்து எடுத்து போட்டு விட்டுறாங்களா, அதை பார்த்துட்டு என்ன நீ வேத்து வேத்து நிக்கிற, இங்க குளிரான குளிரு, அவ்வளவு நல்ல கிளைமேட் விட்டு போட்டு ஏன் வந்திருக்கிறோம், எப்படி ஆகல. ஆண்டவர் அன்ப சிலருக்கு சொல்லி, என் ஆண்டவர் வாழ வைக்கிறவர், என் ஆண்டவர் வாழ வைக்கிறவர். ஹல்லேலூயா. அங்க நாங்க அனுபவிக்கிற பல காரியங்கள் இல்லதான் இல்லதான். அதுக்காக எங்க நாட்டை விட்டு முடியுமா, ஓட்டு போடுவோம்ல நாங்களும். ஆமீன் சொல்லுங்க. யாருக்கு போட போறீங்க? சத்தமா சொல்லாதீங்க. ஒரு அம்மா சொல்லிட்டு இருக்க, தாமரை மல்லாந்தே தீரும், மல்லாந்தே தீரும். எங்க மல்லார போ தெரியல. ஆமே. தேவ பிள்ளைகளுக்கு அந்த ஞானம் இருக்கணும். ஆமே. பாஸ்டர் சொன்ன மாதிரி அடுத்த நாளை மறுநாள் கிடைச்சா லீவுன்னு சொல்லி மல்லாக்கா படுத்துட கூடாது. முதல் ஓட்ட கிறிஸ்தவம் ஓட்டு தான் இருக்கணும். ஆமேன் சொல்லாமா? நம்ம போய் அந்த மெஷினை அமுத்தினோம்னா அது ஒரு அபிஷேகமாய் மாறணும். முதல் ஆள் போய் ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால என் பூத்தில் இருக்கிற இந்த ஈவி மிஷின் மேல என் கைப்பட்டிருக்குது, நான் நினைக்கிறது தான் நடக்கணும். ஆமேன், ஆமேன், ஆமேன். கத்திரனுக்கு சொல்லியிருக்கிறாரு, கத்திரனுக்கு சொல்லியிருக்கிறாரு, மனிதனுடைய தந்திரமான ஞானங்களை அபத்தமாக்கி கர்த்தர் காரியங்களை மாற பண்ண போகிறார், மாற பண்ண போகிறார். நடக்கும், நடக்கும். ஆமென். ஹல்லேலூயா. எங்க ஆண்டவர் ஆண்டவர் தான், அவர் சொல்ல ஆகும். ஆமென் சொல்லாமா? அவர் சொல்ல ஆகும். அவர் ராஜாக்களை தள்ளுனா தள்ளுவாரு. ஆமென் சொல்லாமா? ஒன்னே ஒண்ணுதான் செய்யணும், ஒன்னே ஒண்ணுதான் தேவ ஜனம் செய்ய வேண்டியது. காலையில முதல் பூத்துக்கு முதல் ஆள் யாருதான்? எங்க கறி கிடைக்கா? எங்க ஓட்டு பெட்டிக்கு போய் போட்டுட்டு வந்து எதுக்கு போட்டுறீங்க? இந்த சீட்டை யார்கிட்ட கொண்டு காட்டிடணும்? ஐயா நான் இவங்களுக்கு தான் போட்டேன், நீங்க நம்ப மாட்டீங்கன்னு தான் சீட்டையே கொண்டு வந்தேன்னு வடிவேல் கதையில வந்துடக்கூடாது. ஆமீன் சொல்லாமா? ஹல்லேலூயா. நல்ல சோம் பண்ணி, ஆண்டவரே எங்க முழு தேசத்தையும் உங்க கண்ட்ரோல்ல கொண்டு வாங்க. ஆமீன் சொல்லாமா? எனக்கு ஒண்ணு தெரியும், யார் ஆள போறாங்கன்னு தெரியாது, ஆனா ஆளுகிறவர், ஆள போகிறவர் ராஜாதி ராஜா. ஹல்லேலூயா. இனி சபைகள் பெருகும், என்னன்னா, இந்த சூட்டு காலத்துல பாம்பெல்லாம் குளிரை தேடி சூடு இடமா இடமா இருக்கு, ஜன்னல் வழியா வந்துருதான். எட்டி பார்த்த எனக்கு கொடுத்ததே ஜன்னல். ஆமென். நான் பார்த்தேன் பக்கத்தில் இடம் காலியாக தான் இருந்துச்சு, பக்கத்தில் இடம் காலியாக தான் இருக்குது. நம்ம கண்ணு பட்டா பட்டா நமக்கு தான். ஹலோ. ஆமென் சொல்லுங்க. கண்ணு பட்டா சொல்லுங்க, கண்ணு பட்டா பட்டா எனக்கு தான். ஆமென் சொல்லாமா? சபை பெருகும், சபை வளரும், சபை வளரும், சபை பெருகும். நெருக்க வந்தாலும் போராட்டம் வந்தாலும் சபை பெருகும், அது ஒரு கொம்பனும் தடுக்க முடியாது. ஹல்லேலூயா. உங்களுடைய சபை வளர்ச்சிய ஒரு ஆளும், இஸ்ரவேல் ஜனங்களை எந்த அளவுக்கு நெருக்கினார்களோ அந்த அளவுக்கு அவர்கள் பெருகி கொண்டே இருந்தார்கள். நம்முடைய சபை பெருகும். இந்த இந்த இந்த சபை வேதம் சொல்லுகிறது, இந்த ஆசீர்வாதமான ஏதே செபமையம் உலகத்துக்கே தெரிகிற அளவுக்கு கர்த்தர் உயர்த்துகிற நாள் வருகிறதே, வருகிறதே. I declare the name of Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. I prophesy over the nation of God. Hallelujah. நிறைவேறட்டும், உடைய வார்த்தை நிறைவேறட்டும். Hallelujah. அவர் உனக்கு சொன்னதை செய்கிற வரைக்கும் உன்னை கைவிடவே மாட்டாரு, மாட்டாரு. அவர் உனக்கு சொன்னதை செய்கிற வரைக்கும் விட மாட்டாரு. வருஷம் சொன்னாரு, சூழல் எனக்கு சாதகமா இல்ல, சூழல் எனக்கு சாதகமா இல்ல,
வறுமை, கொடுமையான வறுமை. என்னுடைய மூத்த மகள் 8 மாதம் அன்றைக்கு சொல்றதுக்கு நான் எல்லா இடத்துல வைக்கப்பட்டேன். இன்னைக்கு நான் வைக்கப்படுறதே கிடையாது. 8 மாசம் ஒரே ட்ரெஸ் தான். There is only one dress for 8 months. ஒரே ட்ரெஸ் 8 மாசம். ஃபங்க்ஷனுக்கு போனா அந்த ட்ரெஸ் தான், வீட்டில் இருந்தா அந்த ட்ரெஸ் தான், சர்ச்சுக்கு போனா அந்த ட்ரெஸ் தான். வறுமை. ஏன் அப்படி நடத்தினார் என்று எனக்கு அன்னைக்கு தெரியல, ஆனா இன்னைக்கு தெரியுது. அவர் என்னை சோதித்த பிறகு நான் பொன்னாய் விளங்குவேன். 8 மாசம் சார், 8 மாசம் ஒரே ட்ரெஸ் தான். அப்பயும் ஒரு ஆள்கிட்ட கையேந்திருந்து கிடையாது. ஹல்லேலூயா. என் சபை விசுவாசி நான் சொல்லிக்கிறேன், உன்னை நம்பி நான் ஊழியத்துக்கு வரல. நீ கொடுத்தா கொடு, கொடுக்காட்டி போ, ஆமென் சொல்லாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை அழைத்தவரை நம்பி வந்திருக்கிறேன், ஆமென். என்னை நடத்துவார், என்னை போஷிப்பார், என்னை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. ஒரு ஆள்கிட்ட சொன்னது கிடையாது. நல்ல வசதியான குடும்பத்தில் பிறந்தவன் நான். ஒரே மகன் என்னுடைய அப்பாவுக்கு. நான் நல்ல கவர்மெண்ட் ஸ்கூலுடைய ஹெட்மாஸ்டரா இருந்து ரிட்டையர்ட் ஆகி சொத்துக்களை சேர்த்து வைத்த மனிதன். என்னுடைய மாமனார் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் வாட்டர் போர்டில் எம்டி ஆக இருந்தவர். ஆனால் என்னைக்கு ஊழியத்துக்கு நான் வந்தோம், என் மனைவியை கூப்பிட்டு சொன்னேன், ஒரு நாளும் உன் தேவையை ஒரு ஆள்கிட்ட சொல்லக்கூடாது, உன்னுடைய பெற்றோர்களையும் சேர்த்து, ஆமென் சொல்லாமா? 8 மாசம் ஒரே ட்ரெஸ், ஒரு பிங்க் கலரில் ஜிகினா போட்டுக்க அந்த அந்த அந்த ட்ரெஸ்ஸை மட்டும் நான் இதுவரைக்கும் மறக்கலை, இதுவரைக்கும் மறக்கலை. ஆனால் இன்னைக்கு கர்த்தருடைய நாம மகிமைக்காய் சொல்றேன், 8 நாடுகள் கொடுக்கிற ட்ரெஸ்ஸ, 8 நாடுகள் கொடுக்கிற ட்ரெஸ்ஸ அவள் அழகழகாய் போடி பார்க்கும் பொழுது கர்த்தரை துதிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா, நம்முடைய ஆண்டவரை மாறி நம்மளை ஆசீர்வதிப்பதற்கு இந்த உலகத்தில் இன்னும் ஒரு ஆள் பிறக்கணும். ஆமே சப்ப மேட்ரு சார். எது நம்மளை ஆசீர்வதிக்கிற ஆண்டவருக்கு சப்ப மேட்ரு, ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. வேற என்னதுமே சொல்லுது, நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நன்மையும் கிருபையும் தொடரும். தொடருதா, தொடருதா, இல்லை கடனா தொடருதா, என்ன தொடருது? வியாதியா தொடருதா, கடனா தொடருதா? பைபிள் என்ன சொல்லுது? நன்மையும் கிருபையும் தொடர்ந்துச்சா? தொடரலன்னா சார் அவர் மேல மிஸ்டேக் இல்ல சார், மிஸ்டேக் நம்ம மேல சார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏனா நம்ம தொடர வேண்டியவரை தொடராம விட்டுட்டோம். ஆமென். பவுல் சொல்லும்போது சொல்றாரு, எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ, எதற்காக அழைக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய், ஆசையாய் ஆலயத்துக்கு வரும்போது ஒரு ஆசை, கர்த்தருக்கு கொடுக்கும் போது ஒரு ஆசை, ஆராதிக்கும் போது ஒரு ஆசை, துதிக்கும் போது ஒரு ஆசை, எல்லாவற்றிலையும் ஒரு ஆசை, தேவ சமூகத்துக்கு வர்றதுக்கு ஒரு ஆசை, கர்த்தருடைய காரியத்துல ஈடுபடுவதற்கு ஒரு ஆசை இருந்தா, இருந்தா நன்மையும் கிருபையும் ஆமென். ஆண்டவர்கிட்ட வர்றதே ஏதாவது கிடைக்குமா? நான் உங்களை சொல்லல, நான் பொதுவாக சொல்லிட்டு இருக்கிறேன். ஆண்டவர்கிட்ட வர்றது எதுக்கு தான் ஏதாவது, யாரை சொல்லிட்டு இருக்கிறேன்? பொதுவாக சொல்றேன்னு சொல்லி நான் உங்களை தான் சொல்லிட்டு இருப்பேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் அவங்கள சொல்றேன், அவங்கள சொல்றேன்னு சொல்லும் போது நீங்க நினைச்சுக்கிங்க யாரை சொல்லிட்டு இருக்கிறேன்னு அர்த்தம். ஒரு ஆமென் சொல்லாமா? ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் மாதிரி நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஒரு காலத்தில் இயேசு தெய்வம் இல்லைன்னு சொன்ன ஆள் நான். ஏ கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து இயேசுவே இல்லைன்னு சொன்ன ஆள் நான். இன்னைக்கு இயேசு மட்டும்தான் இருக்கிறான்னு சொல்லிட்டுருக்கிறேன். ஆமென் சொல்லாமா? 2003 வெளிநாட்டுக்கு ஊழியத்துக்கு போயிட்டு
இந்தியாவில் வந்து இறங்குறேன். என்னுடைய சரீரத்தில் என்னையும் அறியாமல் ஒரு வியாதி தொட ஆரம்பித்தது. டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனாங்க, செக் பண்ணி பார்த்தாங்க, ரிசல்ட் எல்லாம் நார்மல், ரிசல்ட் நார்மல். ஆனால் என்ன வியாதினே கண்டுபிடிக்க முடியல. மேல் தொண்டையிலிருந்து அடி வயிற்று வரைக்கும் புண்கள் நிறைந்து விட்டது. உங்களுக்கு தெரியும், இந்த சூட்டிலையும் என்னுடைய பாடி என்ன ஆகிட்டு இருக்குது, நல்ல ஸ்வெட்டிங் ஆகிற பாடி. மே மாதம் கோயம்புத்தூர்ல 2003 வருஷம் தண்ணி குடிக்கிறேன், வேர்வை வெளியே வரமாட்டுது, யூரின் அவுட்புட் கிடையாது, ஸ்வெட்டிங் ஆகல. வெங்காயத்தை உரிச்சு என் கண்ணுக்குள்ள வச்சு பார்த்தாங்க, தண்ணி வரல. டாக்டர் சொன்னாங்க, இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா சார் உங்க ரெண்டு கிட்னியும் போயிடும், ரெண்டு கிட்னியும் போயிடும். செய்வது அறிய தெரியல. அப்ப திருமணம் ஆகி எனக்கு குழந்தை, கை குழந்தை, ஒரு 1.5 குழந்தை இருக்கிறா. என் மனைவி அப்ப சவுதி தேசத்துல இருக்கிறா, நான் கோயம்புத்தூர்ல தனியா ஊழியம் செஞ்சிட்டு இருக்கிறேன். வியாதியினுடைய உச்சக்கட்டம். டாக்டர் சொல்லிட்டாங்க, நேரம் இல்லை, அதனால சீக்கிரமா சொல்லிட்டு முடிக்கிறேன். டாக்டர் சொல்லிட்டாங்க, மீறி மீறி போனா இனி ஒரு 7-8 தாங்கும். அதனால உங்க மனைவிக்கு தகவல் கொடுத்துருங்க. என் கூட யாருமே இல்லை, 2 பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, ரிசல்ட் கொடுப்பாங்க. அவங்க சொல்லிரு, யாரோ பாபு டேனியல் ஆமா, என் பேரு ஃபுல் நேம் பாபு டேனியல், பாபு டேனியல் ஆமா, அவங்ககிட்ட சொல்லி, அவங்ககிட்ட சொல்லிடு, அதை ரிசல்ட்டை மட்டும் கொடுத்துரு. அப்ப அந்த இன்னொரு நர்ஸ் கேக்குறா, என்னடி நீயும் டாக்டர் குசு குசு குசு அந்த பேஷண்ட் பத்தியே பேசிட்டு இருக்கிறீங்க, என் வயசு சின்னது தாண்டி, 2 முடிஞ்சிருச்சு, 7 வாழ போறான், அவன்கிட்ட ஒண்ணும் சொல்ல வேண்டாம், கை குழந்தை இருக்குதாமா அப்படின்னு சொல்லி அனுப்பப்பட்ட ஆள் தான் நான். ராத்திரியோடு ராத்திரியாக என் மகளை பார்க்கணும், 1.5 நான் சொன்னால 8 ஒரே ட்ரெஸ் தான் போட்டான்னு, அந்த பிள்ளைய பார்க்கறதுக்காக என்னோட சொந்த ஊர் கேரளா பக்கத்தில் இருக்குதான ஒரு சின்ன ஊர் கிராமம், அங்கே புறப்பட்டு ராத்திரி ராத்திரியாக போகிறேன். போயிட்டு என்னுடைய மகளை பார்த்துட்டேன், கிட்டத்தட்ட 1 ஷேவ் பண்ணாதனால தாடி பெருசாயிருச்சு, சாக போகிறேன். என் மனைவி தூர தேசத்துலேருந்து வந்து அவளை என்னை அடையாளம் தெரியாமல் போயிடக்கூடாதுன்னு சொல்லி 1 ஞாயிற்றுக்கிழமை காலையில் அதிகாலையில் எழுந்து எங்கள் பாத்ரூமுக்கு முன்னாடி நான் போயிட்டு இருக்கிறேன். அங்கெல்லாம் கேரளாவில் பாத்ரூம் வந்து உள்ளே கட்ட மாட்டாங்க, அதனால் நான் வெளியே எந்திரிச்சு போயிட்டுருக்கிறேன். சரீரம் முழுவதும் வியாதியினுடைய கொடூரம், கொடூரத்தை இன்னொரு பக்கம் சொல்கிறேன். 18 என்னுடைய யூரின் அவுட்புட் இல்லாதனால இந்த பிளாடர் பெருசாக எடுத்து என்னுடைய பைக்கோட டேங்கில் தான் வைப்பேன். அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான காலம். நானும் நீங்களும் ஆராதிக்கிறவர் இன்றைக்கும் ஜீவனோடு கூட இருக்கிறார். அவர் மரித்து போனவர் அல்ல. இதோ நான் மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் நான் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவரை நானும் நீங்களும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் நல்லவர். எந்திரிச்சு வெளியே போறேன், தடுமாறி போறேன், யாரோ என்னுடைய ஷோல்டர் பிடிக்கிற மாதிரி ஒரு உணர்வு. நான் நினைத்தேன் எங்க அப்பா தான் நான் கீழே விழுந்துட கூடாதுன்னு சொல்லி பிடிக்கிறாருன்னு திரும்பி பார்த்தேன், யாருமே இல்லை. எங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய மூங்கில் காடு, மூங்கில் தெரியுமில்ல, மூங்கில் காடு. அந்த மூங்கில் காடை நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். சாரல் மழை பெய்து கொண்டிருக்கிறது கேரளாவில். அந்த மலையில அந்த மூங்கில் காடு பற்றி எரிகிற ஒரு தரிசனத்தை என் கண்கள் திறந்திருக்கவே நான் பார்க்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமை அடையட்டும். நான் நினைக்கிறேன் இந்த இந்த மலை பெஞ்சிட்டு இருக்கும் போது யாரு தீ வச்சுட்டு போனது இந்த காலையில அப்படின்னு நான் நினைச்சு பேசி பார்த்துட்டு இருக்கிறேன். ஏன்னா எனக்கு சரியான சாப்பாடு இல்லை, மாத்திரை மட்டுமே சாப்பிட்டு சாப்பிட்டதுனால என்னுடைய சுய நிலைவுல சரியான ஒரு ஒரு கான்சியஸ் கிடையாது. எங்க நிக்கிறோம், எங்க போறோம் ஒண்ணுமே எனக்கு தெரியாது. அந்த நிலைமையில நான் யோசிக்கிறேன், யார் தீ வச்சிருப்பா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது அதில் இருந்து ஒரு அடிக்கப்பட்ட கரத்தினுடைய வல்லமையை பார்க்க ஆரம்பிக்கிறேன்.
ஒருவேளை அது வரைக்கும் நான் பார்த்துட்டு இருந்த கை எப்படின்னா, இயேசுடைய கை எங்க ஆணி போட்டிருப்பாங்க? இந்த இடத்துலதான் ஆணி போட்டதான் நான் பார்த்திருக்கிறேன். ஆனா நான் அன்றைக்கு காலையில் அந்த தரிசனத்தை பார்க்கும் பொழுது எழும்பி வந்த அந்த கையில இந்த இடத்துலதான் ஆணி கடாவப்பட்டிருந்தது. ஆமென். அதை உற்று பார்த்து கொண்டிருக்கிறேன், உற்று பார்த்து கொண்டிருக்கிறேன். அந்த ஆணினால் அடிக்கப்பட்ட இந்த விரல் எழுத ஆரம்பிக்கிறது, கர்த்தர் உன் நடுவில் இருந்தால் இனி தீங்கை காணாது இருப்பாய். No more tears, no more sorrows, no more tears. இனி கண்ணீர் இல்லை. இயேசு உங்க வாழ்க்கையில ஒரு நிமிஷம் வந்துட்டார்னா போதும். கையும் களவுமாய் பிடிக்கப்பட்ட விபச்சார ஸ்திரீயை உலகமே நியாயம் தீர்த்தது. இயேசு சொன்னார், இனி இனி பாவம் செய்யாதே. என்றைக்கு ஆண்டவர் இனி என்று ஒரு வாய்ப்பை கொடுக்கிறாரோ அன்றைக்கு ஆசீர்வாதங்கள் திறக்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் உன் வாழ்க்கை எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், இதுவரைக்கும் உன் வாழ்க்கை எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்திருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய மனிதனாய் இந்த ஆசீர்வாதமான ஏதேன் செபமயத்தில் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், இதுவரைக்கும் வடித்த கண்ணீர்களுக்கு இன்றைக்கு ராத்திரி என் அப்பன் இயேசு ஒரு முற்று புள்ளியை வைக்க போகிறார். இனி இனி நீ தீங்கை காண மாட்டாய், மாட்டாய். சொன்ன அடுத்த வினாடி, சொன்ன அடுத்த வினாடி 18 நாட்கள் வர முடியாமல் தவித்து கஷ்டப்பட்டு கொண்டிருந்த என்னுடைய யூரின் அவுட்புட் என்னையும் அறியாமல் வெளியே வர ஆரம்பித்தது. 18 நாட்களுக்கு மேலாய் என்னுடைய பிளாடர் அங்கேயும் இங்கேயும் அலசடிக்கும், வலி உயிர போகும் என்றையும் அறியாமல் யாரோ ஒரு கையை வைத்து உள்ளே அனுப்பினதை போல உணர்க முடிந்தது. அப்படி சரியானவன் தான் இன்றைக்கு உங்கள் மத்தியில் சாட்சியாக நின்று கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன் வாழ வைப்பவர் மாத்திரமல்ல, வாய்ப்பையும் கொடுப்பதற்கு அவரால் மட்டுமே முடியும். இதுவரைக்கும் நீங்க எப்படி வேணாலும் வாழ்ந்திருக்கலாம், இதுவரைக்கும் இதுவரைக்கும் உங்க வாழ்க்கை எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், ஆனா இன்றைக்கு இந்த ராத்திரி வேளையில ஆண்டவர் சொல்லுகிறார், இனி உன் வாழ்க்கையில வருவதெல்லாம் நன்மையாகவே கர்த்தர் மாற பண்ணுவார். ஒன்று செய்ய வேண்டும், ஒன்று செய்ய வேண்டும். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வேகமாய் வாசிக்கலாமா? சகரியாவின் புஸ்தகம் 9 அதிகாரம் 12 வசனம் எனக்காக வேகமாய் வாசிக்கலாம்.

எங்க திரும்புங்க? அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பான நன்மையை தருவேன். 17 தேதி ஆகிய இன்றைக்கு இந்த ராத்திரி வேளையில நான் உனக்கு தருவேன். யார் சொல்றா? யார் சொல்றா? கர்த்தர் சொல்றாரு. ஆமே. வசனத்தை நல்லா கவனிங்க. நான் ஒரு மீறி மீறி போன ஒரு 15 நிமிஷத்துல பேசிடுவேன். ஆமே. ஹல்லேலூயா. இந்த மாதிரி சண்டே ஸ்கூல்ல இந்த பசங்க உட்காந்துருக்காங்க பாருங்க. அப்படிதான் நான் உட்காந்துட்டு இருந்தேன் சண்டே ஸ்கூல்ல. இன்னைக்கு உலகத்துல பல நாடுகளுக்கு ஓடும்படி கர்த்தர் செய்கிறா, பல சபைகளுக்கு ஏறும்படி கர்த்தர் உதவி செய்கிறார். காரணம் என்ன தெரியுமா? சின்ன வயசுலே கர்த்தருடைய வசனத்தை கேட்கறதுல அவ்வளவு ஆசை. ஆமே. அவ்வளவு தாகம். ஆமேன்னு சொல்லாமா? வசனத்துக்கு நடுங்கிறவனை கர்த்தர் உற்று பார்ப்பார். இந்த ராத்திரி வேளையில கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நம்பிக்கை உடைய. சத்தமா சொல்லுங்க, நம்பிக்கை உடைய. நான் இந்த இடத்துக்கு வருவதற்கு முன்பதாக ஆண்டவர் சமுத்திர ஆண்டவரே, இந்த வார்த்தை இந்த இடத்துக்கு நீர் என்ன வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன் என்று கேட்டபோது இந்த வசனத்தினுடைய ஒரு அடுத்த பகுதியை கர்த்தர் எனக்கு ஞாபகப்படுத்தி எனக்குள்ளாய் போட்ட வார்த்தைகளை தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். சொல்லுங்க ஒரு ஆள் இல்லையா? எனக்கு ஒரு வரம் இருக்குது. எனக்கு ஒரு வரம் இருக்குது. அம்மா எனக்கு ஒரு வரம் இருக்குதுமா? ஒரு வரம் இருக்குதுமா? ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்தில் மாத்திரம் நீங்க என்ஜாய் பண்ண படிச்சிட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஆமென். நம்ம ஆண்டவர் மாதிரி நம்மளை குஷிப்படுத்துறதுக்கு யாராலையும் முடியாது. ஆமென் சொல்லாமா? நான் இங்க பேசிட்டு இருக்கும் போதே ஆண்டவர் உங்களோடு கூட ஒரு வார்த்தையை கொடுத்து பேசிட்டு இருப்பாரு. ஆமென். நம்ம ஆண்டவர் மாதிரி வாக்கு தத்தம் கொடுக்கறதுல வேற உலகத்துல யாரையும் அடிச்சுக்க முடியாது. ஆமென். நேத்துக்கு போய் உக்காந்தா ஒரு வாக்கு தத்தம் கொடுப்பாரு. ஆமென். அது நடந்திருக்கவே நடந்திருக்காது. அடுத்த நாள் ஜபத்துல போய் உக்காந்தா அதை முழுங்குற மாதிரி ஒரு வாக்கு தத்தம் கொடுப்பாரு. சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஹல்லேலூயா. ஊழியக்காரங்க எங்களுக்கு அது நல்லா புரியும். ஆமென் சொல்லாமா? உன்னை வச்சுதான் தேசத்தை ஆசீர்வதிப்பேன் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாரு. ஆமே. உங்கள்ட சொன்னாரா? ஆமா. இவர்கிட்டையும் சொல்லியிருக்கிறாரு, எங்கிட்டையும் சொல்லியிருக்கிறாரு. ஆமென் சொல்லாமா? ஆண்டவருக்கு இதே வேலை தான். ஆமேன். எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுவாரு. ஆமேன். உன்னை வச்சுதான் செய்வேன், உன்னை வச்சுதான் முடிப்பேன், உன்னை வச்சுதான், உன்னை வச்சுதான். நடக்குமா? சொன்ன நடக்குமா? அவர் சொன்னால் செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் இந்தியாவுக்கு வரும்போதே மனைவி சொன்னாப்பா, அமெரிக்காவில் வந்து கண்டதும் கடியும் தின்னு உடம்பு பெருத்து போயிடுச்சு உனக்கு. அதனால் இந்தியா போன முதல்ல நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? உன்னுடைய கிரியாட்டின் லெவலில் போய் செக் பண்ணு. ஆமே. இந்த கிட்னி ஃபங்க்ஷன் ஆகிற செக் பண்ணுவாங்க இல்லையா, அதை செக் பண்ணுண்ணா. சரி, அவள் சந்தோஷப்பட்டுமேனு செக் பண்ண கொடுத்தேன். எனக்கு ஒன்று தெரியும், ரிசல்ட் எனக்கு முதல்லையே தெரியும். ஆமென் சொல்லாமா? ஏன்னா என் சத்திய வேதம் சொல்லுகிறது, குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆனீர்கள். என்றைக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுத்தாரோ அன்றைக்கே என் சுதகம், என்னுடைய பலன், என்னுடைய நம்பிக்கை எல்லாம் அன்றோடு கூட முடியறதில்லை, அது கடைசி வரைக்கும். ஆமென். இந்த உலகத்துல நான் கண்ணு மூடுகிற வரைக்கும் எனக்கு ஒண்ணு தெரியும், என் கிட்னிக்கு ஒரு டேமேஜும் இல்ல. ஹலோ. நடிகர் சத்யராஜ் தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? பெரிய சபாதான். நடிகர் சத்யராஜ் தெரியுமில்ல? அவங்க சிஸ்டருடைய ஒரு ஹாஸ்பிட்டல் எல்லா இடத்துல இருக்குது, ஐஸ்வர்யா ஃபெர்டிலிட்டி சென்டர். அந்த ஹாஸ்பிட்டல்ல 2009 வருஷம் திடீர்னு எனக்கு ஒரு பலவீனம். டாக்டர்கிட்ட தூக்கிட்டு போயிட்டாங்க. சுயநலவு இல்லாமல் படுத்திருக்கிறேன். முதல்ல எனக்கு செக் எதுமா பண்ணாங்க? கிட்னி. ஆமீன் சொல்லாமா? சில நேரத்தில் பிசாசு நம்ம எதில் பயப்படுறோமோ அதிலே தான் தொட்டுட்டு இருப்பான். அதனால தான் வேதம் சொல்லுது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் தெளிந்த. அப்போ பயம் பயம் வர்றது யார் தான்? யாருனால வர்றது பயம்? சபைக்கு வந்தா தூக்கம் வருதுன்னா யாருனால வருது? ஒண்ணு ரெண்டு தூங்குது, அதனால சொல்லிட்டு இருக்கிறேன். சொல்லுங்க சத்தமா, ஒரு அழகே சொல்லி தூங்குறவங்க எந்திரிச்சிருவாங்க. சத்தமா சொல்லுங்க. இனி நீ தூங்கி பாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
செக் பண்ணி ரிசல்ட் வருது, ரிசல்ட் வருது. என்னன்னு தெரியல, உடம்புல இருக்கிற எல்லா பார்ட்ஸுக்குமே கொஞ்சம் வயசாயிருச்சு, ஆனா இந்த மனுஷனுடைய கிட்னி மாத்திரம் ஒரு குழந்தைக்கு இருக்கிற மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருக்குது. உங்களுக்கு போய் சொன்ன பாரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு சுகத்தை கொடுத்தா அது நாளுக்கு நாள் என்ன தெரியுமா ஆகும், வயசானாலும் முதிர் வயதிலையும் கனி கொடுப்பு. ஹல்லேலூயா. முடிக்கு வேணா கொஞ்சம் ரெண்டு மூணு வெள்ளையா இருக்கும். ஆமென். காத்ரேஜ் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு பயம் இல்லை. ஹலோ, ஆமென் சொல்லலாமா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்னதான் நம்ம அப்ப அப்புன்னு அப்புனாலும் இந்த முகத்துக்கு பாருங்க, லாக்டோ கலாமின், அந்த கலாமின், ஃபேர் அண்ட் லவ்லி போட்டு அது தீர்ந்தது தான் மிச்சம். நம்ம ஏதாவது மாறிக்கிறோமா? மாறிக்கிறோமா? மாறிக்கவே மாறிக்க மாட்டோம். ஆமே. போன ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி தான் இங்கே காரில் போயிட்டு இருந்தேன். காரில் போயிட்டு இருக்கும்போது ஒரு அம்மா முகம் நிறைய மஞ்சள், தலை நிறைய மல்லிகை நடந்து வருது. நான் பார்த்தேன், அந்த அம்மாவுக்கு மூக்கில் ரெண்டு பஞ்சை மட்டும் சொருகிட்டோம்னா. என்ன நம்ம மேக்கப் பண்றோம், ஆனாலும் அது அப்படிதான் இருக்குது. ஆமா. ஆனா தேவ பிரசன்னத்துல மாத்திரம் நல்லா ஆராதிச்சு பாருங்க, நல்லா துதிச்சு பாருங்க, உங்க முகத்துல ஒரு கலை இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் டெய்லியும் பைபிளுக்கு ஒரு முத்தம் போட்டுருவேன், டெய்லியும் பைபிளுக்கு ஒரு முத்தம் கொடுப்பேன். ஏன் தெரியுமா? இந்த பைபிள் எனக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு வார்த்தை எழுதி இருக்குது. என்ன தெரியுமா வார்த்தை? கருப்பா இருந்தாலும் என்ன விவரம், என்ன சொல்லுது பைபிள்? கருப்பா இருந்தாலும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி எழுதியிருக்குது. அதனால டெய்லி இந்த பைபிளுக்கு ஒரு முத்தா. ஆமென் சொல்லுங்களேன். அழகு வருமா, அழகு வருமா. தேவ சமூகத்துல மாத்திரம் நீங்க என்ஜாய் பண்ண படிங்க உங்க முகத்துல. ஆமென், ஆமென். இந்த ஆலயத்துக்கு வந்துட்டு கீழே இறங்கினா ஒரு நடையே வித்தியாசமாயிரணும். ஆமென். என்கிட்ட கேட்பாங்க, உங்களுக்கு என்ன கொம்பு முளைச்சிருக்குதா? ஆமா. ஹலோ. பைபிள் சொல்லுது அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணினார். ஆமென். இப்ப சொல்லுங்க, கொம்பு முளைச்சிருக்குதா தம்பி? கொம்பு முளைச்சிருக்குதா? ஆமென். நடையில வித்தியாசம் இருக்கணும். ஆமென். என்னத்தை சாமி கும்பிட்டு என்னத்தை கிடைச்சிச்சு, இந்த புலம்பலை நிப்பாட்டு. நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்பு. ஆமென். எங்க இருக்கும்போது நம்பிக்கை பெருகணும்? நம்பிக்கை உடைய சிறைகள். ஆமென் சொல்லலாமா? எப்ப தெரியுமா ஆண்டவர் மேல ரொம்ப அன்பு வரணும்? நெருக்க வரும்போது, போராட்ட வரும்பொழுது, நிந்தை வரும்பொழுது, அவமானம் வரும்பொழுது. ஹல்லேலூயா. எனக்கு வேதத்துல ரொம்ப பிடிச்ச ஒரு பகுதி உண்டு, ரொம்ப பிடிச்ச பகுதி. ஸ்தேவான கொல்றதுக்கு யாருடைய ரிப்ளை வேணும்? பவுலுடைய பதில் வேணும். அப்படிப்பட்ட பார்வையில் இருந்தவன் தான் ஸ்தேவான். அந்த ஸ்தேவானை எப்படி கொண்டாங்க? ஹலோ, எப்படி கொண்டாங்களா? கல்லெறிஞ்சு கொண்டாங்க. ஆமென், ஆமென். அவன் சச் அ இன்ஃப்ளூயன்ஸ் பர்சன். யாரு? ஸ்தேவான், ஸ்டீஃபன். ரொம்ப அவன் வார்த்தைக்கு ஒரு ஆள் எதிர்த்து நிக்க முடியாதுன்னு பைபிள் சொல்லு. அவ்வளவு பேசுவான். ஆமென் சொல்லாமா? ஊழியக்காரனாவே பேசுவான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நாங்கெல்லாம் பேசுவோம், எங்களுக்கு வாய் அதுக்கு தான் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. ஆமென் சொல்லாமா? ஒரு நேரம் திட்டுவோம், ஒரு நேரம் கொஞ்சுவோம். ஆமென் சொல்லுங்களேன். உங்க பாஸ்டர் உங்களை ஞாயிற்றுக்கிழமை திட்டாரா, திட்டாரா இல்லையா? திட்டலன்னா அவர் மேல ஏதோ டேமேஜ் இருக்குன்னு அர்த்தம். ஆமென் சொல்லாமா? நல்லா குத்துணும். ஆமென் சொல்லுங்க. நீங்க என்ன பாஸ்டர், நீங்களும் வந்து எங்களை குத்துறீங்களே, நீங்களும் எங்களை போட்டு சவுக்கடி கொடுக்குறீங்களே அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாய்ப்புள்ள ராஜா அப்படிதான் பேசுவோம். ஆமென். உங்களை குத்தி உங்களை சரிபடுத்தி திரும்ப வேண்டிய இடத்துக்கு திருப்பி விட்டா ஆசீர்வாதம் வராம இருக்கவே இருக்காது. ஹல்லேலூயா. நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். இந்த சேவானை
கல்லெறிந்து அடிக்கப்படும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அவன் பரிசுத்தாவினால் நிறைந்தவனாய் வானத்தை அண்ணார்ந்து பார்த்தான். ஆமென். பார்க்க வேண்டியவரை எப்ப பார்த்தான் தெரியுமா? கல்லெறிந்து கொல்லப்படுகிற தருவாயில. எல்லாரும் இனி இவனை முடித்து கட்ட வேண்டும் என்கிற அந்த நிலைமையில இந்த ஸ்தேவான் பரிசுத்தாவினால நிறைந்தான். நம்ம எப்ப நிறைவு தெரியுமா? நம்ம எப்ப நிறைவு தெரியுமா? ஃபாதர் பெக்மான்ஸ் பாட்டை மூணாவது அடிய அந்த அவர் ஸ்பீடா அடிச்சாருன்னா நமக்கு என்ன இறங்கும்? என்ன இறங்கும்? ஃப்ராடு பசங்கன்னு அர்த்தம். ஆமே. ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்படி தெரியுமா ஆராதிக்கணும்? காலையில் எழுந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா அதிகாலையில் எழுந்து தேவ சமூகத்தை நோக்கி

ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நெருக்க வரும் பொழுது, போராட்ட வரும் பொழுது, நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்பு. ஆமென். எங்க திரும்பணும்? எங்க, எந்த நிலைமையில? சிறை என்கிற அனுபவம். ஆமென். வாழ்க்கையில வருகிற போராட்டம். ஆமென். நேரம் இல்லை, அதனால வேக வேகமா சொல்லிட்டு இருக்கிறேன். வேதத்துல ஒரு அழகான ஒரு மூன்று புருஷர்களை சிறைப்பிடித்து கொண்டு வந்தார்கள். எங்க, யார் அவங்க பேரு? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. நீங்க தானியேல் புஸ்தகத்தை போய் 5:13 நினைக்கிறேன், 6:13 நினைக்கிறேன், இவங்களை எல்லாம் எங்க கொண்டு வந்திருக்காங்க? சிறைப்பிடித்து கொண்டு வந்து விட்டுட்டாங்க. ஆமேன் சொல்லாமா? எங்கிருந்து கொண்டு வர்றாங்க? எங்கிருந்து கொண்டு வந்தாங்க? எங்க கொண்டு வந்தாங்க? வாசிங்க வாசிங்க வாசிங்க. அப்ப நீங்க பைபிள் படிச்சு ஆகணும். வாசிங்க, தானியேலின் புஸ்தகம் 1:1 வாசிங்க. முட்டுகையிட்டு அப்போ இங்க இந்த நேபுகாத்து நேச்சாரு மூன்று புருஷர்களை எங்க சிறைப்பிடித்து கொண்டு வந்துட்டான்? பாபிலோனுக்கு கொண்டு வந்து விட்டுட்டான். ஆமென் சொல்லாமா? ஆமென் சொல்லாமா? அப்போ இந்த பாபிலோனுக்கு வர்றதுக்கு முன்னாடி இவங்க எங்க இருந்திருக்காங்க? யூதையாவில இருந்திருக்காங்க. ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா. இப்போ தந்திரமா இந்த மூன்று புருஷர்களை நல்ல கவனியுங்க, நல்ல கவனியுங்க, சிறைப்பிடித்து எங்க கொண்டு வந்துட்டான்? ஏசப்பட்ட கொண்டு வந்துட்டானா? பாபிலோனுக்கு கொண்டு வந்துட்டான். ஆமீன் சொல்லாமா? இப்ப நான் அமெரிக்கால இருந்து இப்ப எங்க வந்திருக்கிறேன்? இந்தியாவுக்கு வந்திருக்கிறேன். அதே மாதிரி இந்த மூன்று புருஷர்கள் யூதேயா என்கிறதான இடத்துல இருந்து எங்க வந்துட்டாங்க? இப்ப முதல்ல இவங்களுக்கு லெட்டர் போட்டிருந்தா, சாத்ராக்குன்னு அட்ரஸ் எழுதி இந்த ஸ்ட்ரீட்டு இந்த ஸ்ட்ரீட்டு யூதையான்னு போட்டா லெட்டர் எங்க போயிடும்? அங்க. இப்ப லெட்டர் எங்க போடணும்? இப்ப லெட்டர் எங்க போடணும்? உன விளங்குனா விளங்குற மாதிரி பேசுங்க. நான் அமெரிக்காவில் இருந்தா லெட்டர் எங்க போடணும்? நான் கோபம் கோபமா வரும் எனக்கு. ஆமென். அல்லேலூயா. அமெரிக்கால இருந்தா அமெரிக்கால லெட்டர் போட்டா அங்க வரும். ஆமென் சொல்லாமா? இப்ப இந்தியாவுக்கு வந்துட்டா லெட்டர் எங்க போடணும்? நான் அங்க தானே இருக்கிறேன்னு சொல்லி அங்க போடக்கூடாது, இங்கதான் போடணும். ஆமென் சொல்லாமா? முதல்ல இந்த மூன்று புருஷர்களுக்கும் லெட்டர் எங்க போட்டாங்க? யூதேயாவுக்கு போட்டிருப்பாங்க. ஆமென் சொல்லாமா? இப்ப இவங்களை சிறைப்பிடித்து பாபிலோனுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இப்ப எங்க லெட்டர் போடணும்? அப்ப முதல்ல சிறைபிடிக்கப்பட்ட காலத்துல இவங்களுக்கு என்ன மாறுது? அட்ரஸ் மாறுது. அல்லேலூயா. பிசாசுடைய மிகப்பெரிய தந்திரம், உன்னை சிறைபிடிக்கிற காலம் வியாதியா இருக்கலாம், பலவீனமா இருக்கலாம், போராட்டமா இருக்கலாம், நிந்தையா இருக்கலாம், கடனா இருக்கலாம். அந்த நாட்களில உன்னைய எடுக்க வைக்கிற தீர்மானத்தை சரியா எடை எடுக்க விடாத பிடிக்கு அவன் முதல்ல மாத்துறத எத ஹலோ எதைய அட்ரஸ் மாத்துவான். பிசாசுடைய ஒரு பெரிய ஆயுதம். என்ன பாஸ்டர் அட்ரஸ் மாத்துமா? எங்க வீட்டு அட்ரஸையும் நாங்க மாத்தலையே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இப்போ இந்த நேரம் வரைக்கும் நீங்க எந்த சபைக்கு வந்துட்டு இருக்கிறீங்க? வாயை திறந்து சொல்லுங்க. ஆசீர்வாத நான் தான் மறந்துருதுன்னு அப்பப்ப பாத்துக்கிறேன், நீங்களும் அங்கேயே பாக்குறீங்க. ஆசீர்வாத வந்துட்டு இருக்கிறோம், அட்ரஸ் கரெக்டா இருக்குது. ஆமா. இப்ப லெட்டர் போட்டா ஆண்டவர் எங்க தான் போடுவாரு? என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு அறியாதும் உனக்கு எட்டாதுமான பெரிய காரியம் செய்வேன்னு சொல்லி அந்த வார்த்தையை கேட்டு நீயும் இந்த சபையிலிருந்து கூப்பிட்ட. ஆண்டவருக்கு தெரியும், அவர் நினைச்சிருக்காரு இந்த பிள்ளை இந்த நபரு இந்த இடத்துல இருந்தா என்ன கூப்பிட்டு ஒரு விண்ணப்பத்தை வச்சா. ஆமென். அப்ப அவ அட்ரஸ் எங்கதான் இருக்குது?
ஏதேன் சபையில இருக்குதுன்னு அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியும்ன்றது யாருக்கும் தெரியும், யாருக்கும் தெரியும். சில ஆளுக்கெல்லாம் பிசாசுனால பிரச்சனை இல்லை தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? சில ஆளுனால பிசாசுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா அது சபையில தூங்கும், சபையில நாய் அடிக்கும், சபையில கவனிக்காது. அதுக்கு பிசாசுக்கு நல்லாவே தெரியும் மாப்பிள்ளை என்னைக்கெல்லாம் நமக்கு சொந்தம். ஹலோயா. அதனால அவன் டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டான். யாரை தான் டிஸ்டர்ப் பண்ணுவான்? நல்லா ஜெபிக்கிறவங்க, நல்லா வர்றவங்க, ஆலயத்துக்கு நிக்கிறவங்க, கொடுக்கிறவங்க, நிக்கிறவங்க, போராடுறவங்க, ஜெபிக்கிறவங்க, இவங்களுடைய அட்ரஸ் மாத்துறதுக்குன்னே பிசாசு பல திட்டங்களை செய்வான். ஆமென். அதுவும் எப்ப தெரியுமா காதுல வந்து ஓதுவான்? உனக்கு பிரச்சனை இருக்கும் போது, உனக்கு போராட்டம் இருக்கும் போது உன் காதுல வந்து சொல்லுவான், ஆட ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போய் என்னத்தான் ஜாதிச்ச, இந்த ஒரு வாரம் ஒரு வாரம் அது என்னமோ காது குத்து வச்சிருக்கிறாங்களா? அம்மா என்ன வச்சிருக்கிறாங்களாம்? காது குத்துறான். உடனே சொல்லுங்களேன், அல்லேலூயா. காது குத்து வச்சிருக்கிறான். அதனால அங்க ஞாயிற்றுக்கிழமை கட்டடிச்சு எங்க போயிடலாம்? கறி விருந்துக்கு போயிடலாம். ஆமென். அட்ரஸ் மாறும். ஹலோ. நாங்க ஜெபம் பண்ணுவோம், என் சபையில் நான் ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே அப்படி சபைக்கு வராம கறி விருந்துக்கு போயிட்டு வர்ற ஆளை ஒரு மூணு நாளைக்கு போக்கும் வரத்துமா நடத்துங்க ஆண்டவரே. பக்கெட்டு கையெழுமா போயிட்டு வரட்டும். ஆமன்னு சொல்லாமா? உன் அட்ரஸ் மாத்திரதான் பிசாசுடைய திட்டம். நம்பிக்கையுடைய சிறைகளை திரும்ப வேண்டிய அரணுக்கு திரும்ப. ஹல்லேலூயா. முதல்ல என்ன மாறுச்சு? அட்ரஸ். அடுத்த வசந்த வாசிங்க, வேகமா வாசிங்க. நாலாவது வசந்த வாசிங்க. அந்த மூன்று புருஷர்களுக்கு கல்தேயரின் எழுத்தையும் பாஷையும் கற்றுக் கொடுக்கவும். முதல்ல அட்ரஸ் மாறுது சார். சிறைபிடிக்கப்பட்ட காலத்துல முதல்ல என்ன மாறுது? இந்த சபைக்கு வேண்டாம், போக வேண்டாம், ஊழியத்துக்கு போக வேண்டாம், அங்க சுத்தலாம், எட்டு மணிக்கு ஜபத்துல உட்காராத, சீரியல் பாரு. ஹலோ. ஆமே. இப்ப என்னென்ன சீரியல் தமிழ்நாட்டில் ஓடுதுன்னு தெரியல. முதல்ல சித்தி அப்படின்னு ஒன்று ஓடுனுச்சு தெரியுமா? ரொம்ப வீட்டுக்கு சித்தி வந்துட்டாங்க தெரியுமா? இந்த அம்மா சித்தி பார்த்துட்டு இருக்கிற நேரத்தில் சாரு சித்தியை கரெக்ட் பண்ணி வீட்டுக்கே கூட்டி வந்துட்டார். அப்படி கெட்டு போன குடும்பம் ஏகப்பட்ட குடும்பம். ஹல்லேலூயா. அப்புறம் முதல்லலாம் ஒன்று வந்துச்சு, மெட்டி ஒளி. என்ன ஒளி? இந்த அம்மாவுக்கு மெட்டி கலண்டதே தெரியாது. இல்லாவிட்டால் என் தேவன் ஒரு நாள் என் வியாதிகளை, என் காரியங்களை மாற்றுவார், மாற்றுவார். நம்பிக்கையுடைய சிறை. ஆமென். நான் தேவனை பத்தி சொன்ன தெரியுமா? அடிக்கப்படுகிற நேரத்தில், கல்லறிந்தப்படுகிற நேரத்தில் வானத்தை அண்ணார்ந்து பார்த்தான். அவன் எழுதுகிற ஒரு வார்த்தை உண்டு, இதோ இதோ பிதாவானுடைய வலது பரிசத்தில் தேவ குமாரன் நிற்கிறதை காண்கிறேன் என்று எழுதுகிறான். ஹல்லேலூயா. தேவனுக்காக ஒரு மனுஷன் சிறைப்படுகிற நேரத்திலையும் நம்பிக்கை இழக்காமல் தைரியத்தோடு பரிசுத்தாவினால் நிறைந்தவனாய் தேவனை மட்டுமே நோக்கி பார்த்தார். பரலோகம் உட்கார்ந்து கொண்டு அவனுடைய மரணத்தை எதிர்பார்ப்பதில்லை, உட்கார்ந்து கொண்டு அவனுடைய மரணத்தை வரவேற்பதில்லை. வேதம், சத்திய வேதம் சொல்லுகிறது, அவர் எழுந்து நின்று, எழுந்து நின்று அந்த தேவனை பரலோகமே வரவேற்றது. ஹல்லேலூயா. நீ தேவனுக்காக சபைக்காக கொஞ்சம் வைராக்கியம் பாராட்டு, பரலோகம் உனக்காக வைராக்கியம் பாராட்டும். ஹல்லேலூயா. கொஞ்சம் ஆண்டவருடைய காரியத்துல வேலை செஞ்சு பாரு, பரலோகம் உனக்காக உன் குடும்பத்துக்காக வேலை செய்யும், செய்யும். ஆமென். முதல்ல என்ன மாறுச்சு? அட்ரஸ். ரெண்டாவது லாங்குவேஜ். முதல்ல இவன் யூதயா தேசத்துல இருக்கிற வரைக்கும் அங்க இருக்கிற பாஷைய பேசிட்டு இருந்திருப்பான். இப்ப சிறைபிடிக்கப்பட்டு வந்தாச்சு,
இப்ப என்ன மாறுது? கல்தேயருடைய லாங்குவேஜ கற்றுக் கொடுக்கும்படி பிரதானியுடைய தலைவரிடத்துல வேண்டிக் கொண்டார்களாம். ஆமென். அந்த கல்தேயருடைய லாங்குவேஜ் எப்படி இருக்கும்னா, அந்நிய நாமங்களை அதிகமாய் சொல்ல வேண்டியதா இருக்கும். நான் படிச்சு முடித்து மாஸ்டர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், மாஸ்டர் ஆஃப் லேபர் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் முடிச்சு சென்னைக்கு வேலைக்கு போனேன். கதை சொல்றவங்க நல்லா பிடிக்கும் தானே? கதை சொன்னா நல்லா கேட்போம். ஆமே, வேலைக்கு போனேன். நல்லா தான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன், நல்ல சம்பாத்தியம். சின்ன வயசில் ஆண்டு நல்ல உயர்வை கொடுத்துருந்தாரு. ஆயுத பூஜை வந்துச்சு, தொட்டு கும்பிட சொன்னாங்க. எனக்கு தொட்டு கும்பிடக்கு பிடிக்கல, அதனால் சொன்னேன், சார் நான் தொட்டு கும்பிட மாட்டேன், மற்றவங்களாம் தொட்டு கும்பிட்றாங்க, நின்று வேணால் பார்க்குறேன். அப்போ அந்த ஓனர் சொன்னார், அப்படின்னா நீங்கள் நம்ம எல்லா மதத்தையும் நேசிக்கிறோம், ஆமே எந்த மதத்தையும் வெறுக்கிறது கிடையாது, ஆனால் இயேசுவுக்காக உயிரை கொடுப்போம். ஹலலூயா, ஆமென் சொல்லலாமா? ஹலலூயா. எல்லாரையும் நேசிப்போம், ஆனா ஒருத்தருக்கு மட்டும்தான் உயிர். எத்தனை பேர் சொல்றீங்க ஹலலூயா? ஆனா ஒரு துரதிருஷ்டம் தெரியுமா, நீங்க சபைக்குள்ள வரும்போது ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க, பாச சொல்லியிருப்பார், இயேசு உங்களுக்காக உயிரையே கொடுத்தாரு, உங்களுக்காக ரத்தமே சொன்னாரா. சபைக்குள்ள கூட்டிட்டு வந்து என்ன சொல்றாங்க, இப்போ நீ இயேசுக்காக உயிரையே எப்படி எப்படி சொன்னாங்க வெளியிருக்கும் போது, ஏசு உங்களுக்காக உயிரை கொடுத்தாரு, ரத்தத்தை கொடுத்தாருன்னு சொல்லி நம்மளை கூட்டிட்டு வந்து போட்டு கதை வடைச்சு போட்டு இப்ப என்ன சொல்றாங்க, நீ இயேசுக்காக, இதுக்கு தான் பைபிள் சொல்லுது, அவர் உங்களை பயில் காட்டி உள்ள கூப்பிடுவாராம். ஆமென். அப்படி சொன்னா தான் நீ உள்ள வருவேன்னு அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. இந்த பல்லடத்துல எத்தனையோ பேர் அதெல்லாம் கேட்டுட்டு உள்ள வராம இருக்கும் போது நீ மட்டும் உள்ள வந்திருக்கிறியே, ஆண்டவருக்கு ஏதோ உன் மேல ஒரு திட்டம் இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் கூட படிச்சவன் எல்லாம் ஒருத்தன் கூட நீ ஊழியக்காரனா இல்ல, வசதியா தான் இருக்கிறான், இதே பல்லடத்துல இருக்கிறான், இதே பல்லடத்துல இருக்கிறான். நான் போன வாரம் பாச இவங்க சபையில் பேசிட்டு வரும்போது பல்லடத்தில் அவரை மீட் பண்ணேன். என்ன மீட் பண்ணா, இந்த பல்லடத்துக்கே பில்டிங் கான்ட்ராக்ட் அவரு தானாமா, என் கூட படித்தவன். ஆனால் நான் வந்துட்டு ஒரு வார்த்தை கேட்டேன், பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் ஆரியாஸ் ஹோட்டலா, அந்த ஹோட்டலில் உட்காந்து காஃபி குடிக்கும் போது நான் கேட்டேன், இவ்வளவு சம்பாதிக்கிறியே, என் முன்னாடி குப்பு குப்பு குப்புனு விடுறான், போக வண்டி போயிட்டே இருக்குது, நான் ட்ரெயின்லேயே வரல, ஆனால் ட்ரெயின் ஓடிட்டுருக்குது. அவன் என்கிட்ட கேட்குறேன், நீ இழுப்பியா? நான் சொன்ன இழுத்து இருக்கிறேன், அந்த புகை உள்ள இருக்குது, அது உள்ள இருக்குது. ஆமென். அது கொளுத்தி விட்டா, கொளுத்தி விட்டா பக்கத்துல இருக்கிறவன பத்திக்கிட்டு எரிய செய்யும். ஹல்லேலூயா. போன்ற நிம்மதி இருக்காடான்னு, நிம்மதி இருக்குடா, எனக்கு நிம்மதி இருக்கு, உனக்கு நிம்மதி இருக்கா? அப்படின்னா என்ன அப்படின்னா, டே உனக்கு ஒரு ஆத்துமா இருக்கு, உனக்கு தெரியுமா, டே பல்லடத்தில் இருக்கிற எல்லா ரேஷன் கார்டுலையும் மைதா மாவு போட்டான், கோதுமை மாவு போட்டான், அந்த மாவு போட்டான், இந்த மாவு போட்டான், நீ சொல்கிற ஆத்துமாவை ஒருத்தனை இது வரைக்கும் போடலை, நாளைக்கு ரேஷன் கார்டில் போய் கேட்பேன், அவ்வளவு அறிவு. ஆம அவன் சொல்கிறான், எல்லாம் சம்பாதிச்சேன், குடித்தே அழித்தேன், நிம்மதியே இல்லைடா. எதுக்குடா குடிக்கிற? நிம்மதிக்காக. ஆம நிம்மதிக்காக குடிக்கிறானா? ஆமன் சொல்லாமா? நான் சொன்னேன், நான் அமெரிக்காவில் இருக்கேன்னு தான் பேர், ஆனால் நான் அமெரிக்காவில் இருக்கிற ஒரு பிச்சைக்காரன், கத்தரை நல்லா வச்சுருக்கிறாரு, பிச்சைக்காரன் என்னையே நல்லா வச்சுருக்கிறாருன்னா அவருடைய பிள்ளையாக மட்டும் மாறிட்டோம்னா இன்னும் மேன்மையாக வைப்பார். அப்போ நான் சொன்னேன், எப்படி திருமணம் வச்சுருக்கிறாரு, எப்படி திருமணம் வச்சுருக்கிறாரு, இந்த கோயம்புத்தூரில் மாருதி 800 ஒரு வண்டி இருக்கு நம்ம ஊரில், தெரியுமா? அந்த மாருதி 800 4வது ஓனர் நான், நான் வாங்கின காருக்கு 4வது ஓனர். அந்த காரை நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அது தானாகவே ஸ்டார்ட் ஆகிக்கும், அதுக்கு அப்படி ஒரு வல்லமை. என்ன தான் பெட்ரோல் ஊற்றினாலும் அது போகவே போகாது, நான் ஸ்டார்ட் பண்ணாத நேரத்தில் அது ஸ்டார்ட் ஆகிக்கும், நான் போகக்கூடாத இடத்துக்கு அது போக ஆரம்பிச்சுக்கும், ஞாயிற்றுக்கிழமைனா சர்ச்சுக்கு வரமாட்டேன், அடம் பிடிக்கும், அப்படிப்பட்ட காரு. ஆமென் சொல்லுங்களேன். அந்த நிலைமையிலையும் என்கிட்ட சொல்லுவாங்க ஊழியத்தில், என்ன பாஸ்டர், என்ன பாஸ்டர் அட்வொகேட்டுன்றீங்க, அங்கேன்றீங்க, இங்கேன்றீங்க, இப்படிலாம் சத்தம் நம்ம காதில் கேட்கும். ஆமென் சொல்லாமா? நான் அவங்ககிட்ட கேட்டேன், டே பிஎம்டபிள்யூவில் எத்தனை பேராக ஏறுவீங்கன்னு, 4 பேர் ஏறுவோன்னா,
மாருதி 800 நாலு பேர் இல்லை ஆறு பேர் கூட ஏறிக்குவோம். முன்னாடி ஏற்ற வண்டிவனெலாம் ஏற்றி பின்னாடி சீட்டு டயரு எல்லா இடத்துல முன்னாடி உட்காரக்கூடாதுன்றதுனால விட்டுருக்குறோம். அவ்வளோ பேரை ஏற்றிட்டு போவோம். ஆமென் சொல்லாமா? நம்ம மன ரம்யமாக இருக்க கற்றுக்கொள்ளணும். ஆமென் சொல்லாமா? அப்படி இருந்தால் நம்ம பாஷை மாறாது. ஆமென் சொல்லாமா? யோபுடைய வாழ்க்கையில் வார்த்தை மாறவே இல்லை. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம். ஆமென். வார்த்தை மாறக்கூடாது. அப்படி இருந்தா, வார்த்தை மாறாம இருந்தா, நம்ம வார்த்தையில கர்த்தரை துதிக்கிற துதி எப்போது இருந்தா. இன்னைக்கு அமெரிக்கால கர்த்தருடைய நாம மகிமைக்கா சொல்றேன், கர்த்தருடைய நாம மகிமைக்காக சொல்றேன், 40 லட்சம் ரூபாய்க்கு கார் வாங்கியிருக்கிறேன். கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கோயம்புத்தூர்ல இருக்கும் போது 8000 ரூபா வாடகை கொடுக்க முடியாது. எனக்கும் வீட்டு ஓனருக்கும் ரிங்கா ரங்கா ரோசாசா விளாண்டுட்டு இருப்போம். 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரைக்கும் நானும் வீட்டு ஓனரும். அவர் இப்படி வரும்போது நான் இப்படி ஓடுவேன். அவர் இப்படி வரும்போது ரிங்கா ரிங்கா ரோ. என் பிள்ளை சொல்லுவேன், என்னப்பா ஓனர் வந்தால் மட்டும் நீங்கள் ரிங்கா ரிங்கா நீங்கள் ஒரு ரோசா விளாண்டுட்டு இருக்கிறீங்கன்னுவா. கர்த்தருடைய நாம மகிமைக்காக சொல்கிறேன், இன்றைக்கி அமெரிக்காவில் 1.5 லட்சம் ரூபாய் வாடகை கொடுக்கும்படி கர்த்தருக்கு உதவி செய்திருக்கிறார். எதுக்கு சொல்கிறேன் தெரியுமா? நம்ம வார்த்தை லாங்குவேஜ் மாறவே கூடாது. கர்த்தரை எந்த இடத்துல விட்டு கொடுத்துடாதீங்க. வெளியே போகும்போது ஒரு சிரித்த முகத்தோடு கூட போங்க. ஆமேன்னு சொல்லாமா? சனங்களுக்கு புரியக்கூடாது. ஆமே கிறுக்கு பிடிக்கணும். என்னடா இவன், நம்ம கடங்காரன், நம் கடங்காரன் உனக்காக ஜெபம் பண்ணும். ஆமேன்னு சொல்லாமா? கடன் கொடுத்தவன் இதுவரைக்கும் உன்னை வந்து தொந்தரவு பண்ணியிருப்பான். இன்னைக்கு நீ கத்துற இடத்துல மன மகிழ்ச்சியா இருந்து போரு. ஆமென் சொல்லாமா? இப்படித்தான் பாஸ்டர் நாங்கள் உங்களை எதிர்பார்த்தோம். ஆமென். கடனை வாங்க சொல்றீங்களே பாஸ்டர். ஆமென். நம்ம அது ரைமிங்கா சொல்ல தெரியுமா? கடனை உடனே எப்படி வாங்கணுமா? அது லேட் பண்ணிடாத, இன்னைக்கே வாங்கு. கடனை உடனே வாங்கிரு, லேட் பண்ணா கூட கொடுக்க மாட்டான். ஆமென் சொல்லாமா? கடன் வாங்குறத நிப்பாட்டுங்க. இது வரைக்கும் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் ஆராதிக்கிறவர், சர்வத்தையும் உருவாக்கினவர், ஹல்லேலூயா, நான் இனி கடன் வாங்க மாட்டேன். அப்படி சொல்லி ஜெபமெண்ட் போங்க. இதுக்கு மேல கடன்காரன் உன் வீட்டுக்கு வரமாட்டான். ஒரு அல்லையே சொல்லாமா? அவன் டெய்லி உனக்காக ஜெபம் பண்ணுவான். ஆண்டவர் ஒழுங்காக வட்டி தந்துட்டோம். ஆமீன் சொல்லாமா? ஹல்லேலூயா. வார்த்தையை மாத்துறது பிசாசுடைய தந்திரம். ஹல்லேலூயா. இங்க வந்து அண்ணி பாச ரப்ப சபல பரபல பர எல்லாம் சரிதான். கீழே இறங்கிட்டோம், ஒரு சின்ன சண்டை வந்துருச்சு. அம்மா, அது இந்த பொம்பளைங்களுக்கு இருக்குதே வாய், நம்ப மாட்டேனவா? ஒரு அழகே சொல்லுங்க, வாய எல்லாம் காவலோடு என்ன செஞ்சுக்கோ, காட்டிக்கோ. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குது. நீ எப்பையும் கர்த்தரை துதிக்கிற துதியிலேயே இரு. என் ஆண்டவர் என்னை வாளாய் வைக்காதபடிக்கு தலையாய் உயர்த்துவார். நான் கீழாக மாட்டேன், நான் மேலாவேன், நான் வர வர விருத்தியாவேன் என்கிற விசுவாச வார்த்தையை உண்மையாய் உன் இருதயத்திலிருந்து சொல்லிப்பார், சொல்லிப்பார். முதல்ல விலாசமா இருந்துச்சு, ரெண்டாவது லாங்குவேஜ் மாறிச்சு, மூணாவது என்ன மாறுது? வாசிங்க வேகமா. எட்டாவது வசனத்தை வாசிங்க. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று சொல்லி எங்க எங்க தீர்மானம் பண்ணா? இருதயத்துல தீர்மானம் பண்ணா. முதல்ல என்ன மாறுனுச்சு? கேட்ட தூக்குதலை கேட்ட கூட சொல்லணும். சிறையிருப்பின் காலத்துல சாத்ராக்கு மேஷாக்கு யாபேத்னோக்கு என்ன மாறுனுச்சு? ரெண்டாவது, மூணாவது.

வச்சுட்டு போன நாங்க, தேவன் சொல்லி போன நாங்க இருதயத்துல தீர்மானம் எடுத்தோம், என்ன வந்தாலும் இந்த உணவு பழக்கத்துக்கு என்னை அடிமைப்படுத்த மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய ரெண்டாவது மகள் 10ஆம் கிளாஸ் படிக்கிறா அமெரிக்கால, 10ஆம் கிளாஸ் படிக்கிறா. கர்த்தருடைய நாம மகிமைக்காக சொல்றேன், பேருக்காக புகழ்ச்சிக்காக எங்களை பிரபலப்படுத்தினதுக்காக அல்ல, 10ஆம் கிளாஸ் படிக்கிறா. காலையில 3 மணி நேரம் ஜபம், நெட்டும் முழங்கால தான் ஜபிப்பா. சாயந்தரம் ஸ்கூல் விட்டு வந்த உடனே காஃபி ஏதாவது குடிச்சிட்டு நெட்டும் முழங்கால்னு தான் பைபிளை படிப்பா 3 மணி நேரம். பிள்ளை ஆண்டானை நடத்த வேண்டிய வழியில நடத்து. ஏன் என் பிள்ளைட்ட கேட்பேன், ஏமா அவருடைய ஸ்கர்ட்டை தூக்கி பார்ப்பேன், காப்பு காய்ச்சிருக்கும், ஏமா ஏன் இப்படி ஜெபிக்கிற அப்பா? அமெரிக்கால எல்லா வசதியும் இருக்குது, ஆனா என் கூட படிக்கிற பிள்ளைங்க பாவம் செய்யறது என்னால பார்க்க முடியலான்னு நான் அந்த மக்களுக்காக ஜெபிக்கிறப்பா, அந்த மக்களுக்காக ஜெபிக்கிறேன். எத்தனை நாள் அமெரிக்காவில் இருக்க போறேன்னு தெரியாது, இருக்கிற வரைக்கும் கர்த்தருக்காக எதையாவது ஒன்று செஞ்சிடணும். 6 மணி நேரம் ஒரு நாளைக்கு என் மகள் ஜெபிக்க ஊழியக்காரன் என்னாலேயே ஜெபிக்க முடியல. ஏன்னா அவன் ஸ்கூல்ல பார்க்குற காரியம் அருவறுப்பு, பாவம், ஸ்கூல் கிளாஸ்லேயும் அசிங்கம். இதை பார்த்து அவளுடைய இருதயம் நொறுங்கி போய் பாவத்துக்கு தன்னை விட்டு கொடுக்கல, பரிசுத்தத்துக்கு நேராய் திரும்ப ஆரம்பித்தா. நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். ஆமென் சொல்லாமா? ஹல்லேலூயா. சங்கீதம் 31:4 சொல்லுகிறது, கர்த்தரே உன்னுடைய அரண். வாசிங்க வேகமா வேகமா வேகமா, சங்கீதம் 31:4 நினைக்கிறேன், வாசிங்க. விடும், தேவரீரே எனக்கு அரண். நமக்கு அரண் யாரு? தேவன் தான். ஆமென் சொல்லாமா? உனக்கு மறைவா வியாதி இருக்கலாம், உனக்கு மறைவா மனுஷர்கள் 1000 காரியங்களை செய்யலாம், உனக்கு மறைவாய் திட்டம் பண்ணலாம். நான் சொல்றேன், திரும்ப வேண்டிய அரணுக்கு திரும்புங்கள். ஹல்லேலூயா. அப்படி திரும்ப முடியாத அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில பிசாசு உன்னுடைய விலாசத்தை மாத்துவான், உன்னுடைய லாங்குவேஜ மாத்துவான், உன்னுடைய உணவு பழக்கத்தை மாத்துவான். ஆமென். 4வது என்னத்தை மாத்தினான்? இவங்க நான் இவங்க 3 பேருக்கும் பேரை மாத்திட்டான், சாத்ராக் மேஷ் ஆபேத்னேகோன்னு சொல்லி பேரை மாத்திட்டான். ஆமென் சொல்லாமா? இதுவரைக்கும் இந்த இந்த 3 புருஷரை விட்டுட்டாங்க சிறைபிடிக்கப்பட்ட காலத்துல. ஆனா கடைசியா ஒன்னு மாத்த வரும்போது புரிஞ்சுக்கிட்டான். எதிரி மாத்த வந்தாங்க, பொச்சலைய வச்சு ஆராதிக்கணும்னு சொன்ன உடனே நம்மால் என்ன ஆயிட்டான்? பெரியவங்க எல்லாம் தெரிஞ்சுக்கங்க, இந்த போன்ல அதுக்கு ஒரு பேர் இருக்குது. பிசாசு நம்மளை பிடிக்கிறதுக்கு ஒரு பேர் இருக்குது. வாட்ஸ் சொல்லுங்க, எல்லா பிளே ஸ்டோர்ல இருந்து இறக்குறதுக்கு என்னதான் பேரு? ஆப்பு சார். ஹலோ, விளையாட்டா நினைச்சிடக்கூடாது. உன் நேரத்தை எது அதிகமா இன்னைக்கு திருடிட்டு இருக்கு தெரியுமா? போன். காலையில எந்திரிச்சா போனு, வைஃப் இல்லாம கூட இருந்தா வைஃபை இல்லாம இருக்கிறது இல்ல. தேவனை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சிருவோம். நம்பிக்கையுடைய சிறைகளே, கர்த்தரோட வாழ வைப்பார் நம்பிக்கை இருக்குதா? உன் வியாதியை மாற்றுவார் நம்பிக்கை இருக்குதா? உன்னுடைய குடும்ப சூழ்நிலைகள் மாறும் நம்பிக்கை இருக்குதா? அப்படி நம்பிக்கை இருந்தா உன் சிறை இருப்பான காலத்திலையும் நீ திரும்ப வேண்டிய, வர வேண்டிய, உட்கார வேண்டிய தேவ சமூகத்துக்கு நீ வந்து உட்கார்ந்து பாரு, பாரு. எதை மாற்றினாலும் உன் ஆராதனை பழக்கத்தை மாற்றம் மட்டும் விடக்கூடாது. ஆமென், ஆமென். ஒரு நாள் வரும், தாவீது சொல்றாரு, கர்த்தருக்காய் பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடத்தில் ஒரு நாள் சாய்வார்.

ஒரு நாள் சாய்வா. என் வாழ்க்கையில் ரொம்ப நாள் சாயில, ரொம்ப நாள் சாயில, ஆனாலும் கர்த்தரை விட்டு கொடுத்ததே கிடையாது. சூழ்நிலைகள் வந்தது, நெருக்கடிகள் வந்தது, என்னுடைய அட்ரஸும் மாத்துறதுக்கு ஏகப்பட்ட காரியம் நடந்துச்சு. பேரை மாத்துறதுக்கு, என் பேரை வாஷ் அவுட் பண்றதுக்கு எவ்வளவோ பிசாசு திட்டம் பண்ணினான். நான் சொல்றேன், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமலேயே போகும். ஆமென். உருவாக்கப்படும், உருவாக்கப்படும். வேதமே அப்படித்தான் சொல்லுது, உனக்கு விரோதமாய் ஆயுதம் உருவாக்கப்படும், ஆனா வாய்க்காது சார், வாய்க்கவே வாய்க்காது. தேவ ஜனத்துக்கு விரோதமா, குடும்பத்துக்கு விரோதமா எவன் எழும்பினாலும் அது வாய்க்காது. ஜெயம் உங்க பக்கம்தான், ஜெயம் உங்க பக்கம்தான். நம்பிக்கையுடைய சிறைகளே, ஆரணுக்கு திரும்புங்க, ஆரணுக்கு திரும்புங்க.

நம்பிக்கையுடைய சிறைகளே ஆரணிக்கு திரும்புங்கள். இந்த ராத்திரி வேளையிலே கர்த்தருடைய மனுஷனாய் நான் ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு கடந்து போகிறேன். இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில தோல்வியா இருக்கிறதா, வியாதியா இருக்குதா, பலவீனமா இருக்குதா, இந்த ஆராதனை வேளையில ஐயா பிரதர் ஏதோ ஒரு சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறதை போல எங்கேயா நகர முடியாதபடிக்கு ஒருவேளை கடனில சிக்கியிருக்கலாம், வியாதியில சிக்கியிருக்கலாம், நீங்க நம்பினவர்கள் உங்களை ஏமாற்றிருக்கலாம், ஏதோ ஒரு சிறையில நீங்க மாட்டியிருந்தா இன்றைக்கு கர்த்தருடைய மனிதனாய் நான் சொல்லுகிறேன், திரும்ப வேண்டிய இடத்திற்கு, வர வேண்டிய இடத்துக்கு, ஆண்டவரே உங்களை தவிர வேற எனக்கு யாரு இல்லை, யாரு இல்லை ஆண்டவரே, என் வாழ்க்கையை அப்படியே தரேன். எல்லாரும் கண்களை மூடலாமா? எவ்ரிவன் க்ளோஸ் யுவர் ஐஸ். எல்லாருடைய கண்களும் மூடப்படட்டும், எல்லாருடைய கண்களும் மூடப்படட்டும். என் வாழ்க்கை ஆண்டவரே ஐயா இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கையே இல்லாமல் இருந்துச்சு, இன்னைக்கு ஒரு காரியம் தெரியுது, நான் திரும்ப வேண்டிய இடத்துக்கு திரும்பினா, நான் வர வேண்டிய இடத்துக்கு வந்தா என் வாழ்க்கை மாறும், என் வாழ்க்கை மாறும். என் பேச்சை மாத்துறதுக்கு, என்னுடைய காரியங்களை மாத்துவதற்கு, என்னுடைய சாப்பாட்டு பழக்கத்தை மாத்துவதற்கு, சின்ன சின்ன காரியத்தை நான் தேவனை துக்கப்படுத்துகிற காரியத்தை மாற்றுவதற்கு நான் இடம் கொடுத்துக்கிட்டே இருந்தா கடைசியில் ஒன்று நடக்கும், நான் ஆராதிக்கவே முடியாத அளவுக்கு சத்துரு எழும்பிடும். அதனால நான் முதலையே சுதாரிச்சு இனி உம்மிடத்துல திரும்புவேன், உம்மிடத்துல திரும்புவேன். எல்லாரும் கண்களை மூடு, 2 நிமிஷத்தில் முடிகிறேன். யாரும் சத்தம் போடாதீங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே என் வாழ்க்கை மாறாமல் இருக்கிறதுக்கு காரணம், என் வாழ்க்கையில் நான் மாற்ற வேண்டிய காரியங்களுக்கு, ஒப்பு கொடுக்க வேண்டிய காரியத்துக்கு, திரும்ப வேண்டிய காரியத்துக்கு நான் சரியாக திரும்பாமல் போயிட்டேன் ஆண்டவரே. இன்னைக்கு ராத்திரி ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்கிறவங்க மாத்திரம், யாரும் வேடிக்கை பார்க்கக்கூடாது. கர்த்தர் உலாவி கொண்டிருக்கிற நேரம் இது, யாரும் வேடிக்கை பார்க்காதீங்க. யாரையும் நான் கம்பல் பண்ணுறது கிடையாது. கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார், கர்த்தர் பார்த்துட்டுருக்காரு. இனி ஜப நேரத்துக்கு திரும்புவேன், வேதத்தை ஒழுங்காக வாசிப்பேன், அதிகாலையில் நான் தேடுவேன், சபைக்கு வர வேண்டிய நேரத்துக்கு சரியாக வந்துடுவேன், அவருக்கு கொடுக்க வேண்டிய காரியத்தில் உண்மையாக இருப்பேன் அப்படின்றவங்க மாத்திரம் உங்களோட வலதுகரத்தை உயர்த்தி பிடிங்க. கர்த்தர் பார்க்கட்டும், கர்த்தர் பார்க்கட்டும். ஹல்லேலூயா.

తిరగడానికి

0: స్తోత్రం.
1: ప్రైజ్ బి అంటు హిస్ హోలీ నేమ్.
0: ప్రియమైన దేవుని పిల్లగలే, ధార్మ్యమైన కాలవెళిలే கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறதான இந்த ஆராதனையிலே நாம் இப்பொழுது ஜெபித்த பிரகாரமாக சமாதானத்தின் தேவன் நம்முடனே கூட எப்பொழுதும் இருக்கிறார்.
1: As we pray, the God of peace is with us all the time.
0: அவருடைய சமாதானம் எப்படிப்பட்ட சமாதானமாக இருக்கிறதால எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம்.
1: The peace which is beyond our understanding.
0: Hallelujah. எல்லா புத்தி என்று சொல்லும் பொழுது மனுஷர்கள் இன்றைக்கு பல விதங்களிலே யோசிப்பார்கள்.
1: People may think in different ways.
0: பல கேள்விகள் கேட்பார்கள்.
1: They may ask lot of questions.
0: ஆகவே மனுஷனுடைய புத்திசாலித்தனத்துக்கும் மனுஷனுடைய அறிவுக்கும் மனுஷனுடைய இந்த உலக ஞானத்துக்கும் மேலான ஒன்றுதான் இந்த தேவ சமாதானம்.
1: The God of peace is beyond all our intellectual all
0: Hallelujah.
1: things.
0: அந்த சமாதானத்தை தான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார்.
1: The Lord has given such peace in our
0: Hallelujah. ஆனால் இந்த உலகத்தில் மனிதர்கள் நிம்மதி தேடி அலைகிறார்கள்.
1: The people are wandering for
0: ஆனால் அவர்களுக்கு நிம்மதி கிடைக்கவில்லை.
1: They don't have peace at all.
0: கோவில்கள் ஏராளமாய் உண்டு.
1: There are lot of temples.
0: ஆனால் நிம்மதி அங்கே கிடைப்பதில்லை.
1: But there is no peace there.
0: குளங்கள் உண்டு.
1: There are
0: ஏரிகள்
1: tanks,
0: உண்டு.
1: Lakes,
0: குட்டைகள் உண்டு. மலைகள் உண்டு.
1: Mountains.
0: ஆனால் எல்லா இடத்திலும் போய் எங்கு போய் சுத்தி வந்தாலும் சரி,
1: Wherever they go,
0: அங்கே நிம்மதி கிடைக்காது.
1: No peace at all.
0: மனிதன் சமாதானம் தேடி அலைந்து கொண்டிருக்கிறார்.
1: And man is wandering.
0: ஆண்டவர் நமக்கு இலவசமாக அந்த சமாதானத்தை கொடுத்திருக்கிறார்.
1: Freely the Lord has given the peace.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அது பணத்தினால் வருகிற சமாதானம் அல்ல.
1: Not by money.
0: அல்லது இந்த உலக மாயையினால் சிற்றின்பங்களினால் வருகிற சமாதானம் அல்ல.
1: The peace is not because of the worldly pleasures.
0: இந்த உலக பிரகாரமான மேன்மையினால் வருகிற சமாதானம் அல்ல.
1: The peace is not because of the greatness of this world.
0: ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற சமாதானம்,
1: the Lord's peace,
0: நம்முடைய வெறுமையிலே,
1: in the emptiness,
0: நம்முடைய கண்ணீரின் மத்தியிலே,
1: in the midst of tears,
0: நம்முடைய பாடுகளின் மத்தியிலே,
1: in the midst of suffering,
0: ஏமாற்றங்களின் மத்தியிலே,
1: in the midst of disappointment,
0: வெட்கத்தின் மத்தியிலே,
1: in the midst of shame,
0: அவமானத்தின் மத்தியிலே,
1: in the midst of shame,
0: நிந்தைகளின் மத்தியிலே,
1: in the midst of reproach,
0: கஷ்டங்களின் மத்தியிலே,
1: in the midst of trouble,
0: பாடுகளின் மத்தியிலே,
1: in the midst of suffering,
0: உபத்திரவங்களின் மத்தியிலே,
1: in the midst of tribulation,
0: தேவன் நமக்கு சமாதானத்தை கொடுத்திருக்க.
1: God has given
0: Hallelujah.
1: peace.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God.
0: ஆம்.
1: Yes.
0: ஏதாவது ஒரு விதத்தில் மனிதர்கள் கஷ்டப்பட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள்.
1: People are suffering in different matters.
0: பல விதங்களிலே அவர்கள் பல இன்னல்களிலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
1: They are struggling with a lot of problems.
0: இந்த உலகத்திலே மனிதர்கள் செய்கிற ஒரு பெரிய கேடான ஒரு காரியம் என்னவென்றால் ஒருவரை ஒருவர் அழித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
1: And they are killing others.
0: சகம மனிதர்களோடு யுத்தம் பண்ணிக்கொண்டு நாட்டை இன்னொரு நாடு அழித்துக் கொண்டிருக்கிறது.
1: They are fighting each other. One country is
0: அவர்களும் மனிதர்கள் தானே என்று நினைப்பதில்லை.
1: They don't consider they are also
0: ஆனால் கர்த்தர் சொன்னார்.
1: But the Lord said,
0: கடைசி நாட்களிலே யுத்தங்களையும் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள்.
1: You will hear the wars and rumors of wars.
0: ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் எழும்பும் என்று ஆண்டவர் சொன்னார்.
1: Nation against nation.
0: பஞ்சங்கள் வரும் என்று சொன்னார்.
1: There will be famine.
0: உங்களை காட்டி கொடுப்பார்கள் என்று சொன்னார்.
1: They will point out you.
0: ஆம், உங்களை துன்பப்படுத்துவார்கள் என்று சொன்னார்.
1: They will make you to suffer.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God.
0: ஆகவே இந்த கடைசி நாட்களிலே மனிதர்கள் ஒருவரையொருவர் அழித்துக் கொண்டிருக்கிறார், ஒருவரையொருவர் பகைத்துக் கொண்டிருக்கிறார்கள்.
1: People are getting enmity with each other.
0: ஆகவேதான் நீதிமன்றம் இன்றைக்கு பல கோடி வழக்குகளால் நிரம்பி இருக்கிறது.
1: The court is filled with the millions of cases.
0: அதை இன்னும் அவங்களால் தீர்த்து வைக்கவே முடியல.
1: They could not solve it.
0: சிறைச்சாலையிலே குற்றவாளிகள் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறார்கள்.
1: In prison and the people are overflowing.
0: ஆஸ்பத்திரிகளிலே வியாதியஸ்தர்கள் நிரம்பிக் கொண்டிருக்கிறார்.
1: In hospitals the patients are overflowing.
0: இதெல்லாம் எதை காட்டுகிறது?
1: What it shows?
0: மனிதனுடைய இயல்பு வாழ்க்கையிலே அவன் நன்றாய் வாழவில்லை என்பதை காட்டுகிறது.
1: In man's life they are not having proper comfort.
0: அவனுடைய வாழ்க்கை ஒரு குறைவுள்ள ஒரு வாழ்க்கையாகவே இருக்கிறது.
1: The life is having lackings.
0: அருமையானவர்களே,
1: ஆண்டவராகியேசு
0: இந்த கொல்லவும் அழிக்கவும் வருகிறான்.
1: Thief is coming to steal and destroy.
0: அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும்
1: I have come to give life.
0: ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன்.
1: The life should become abundant.
0: நான் என் ஆடுகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன்.
1: I give eternal life for my sheep.
0: ஜீவன் கொடுக்கிறார்.
1: He gives life.
0: பரிபூர்ண ஜீவன் கொடுக்கிறார்.
1: Abundance of life.
0: நித்திய ஜீவன் கொடுக்கிறார்.

0: அது அநித்தியமான வாழ்வு அல்ல.
1: இட்ஸ் நாட் டெம்பரரி ஒன்.
0: அது நித்தியமான வாழ்வு.
1: இட் இஸ் எட்டர்னல்.
0: இந்த உலகத்தோடு முடிந்து போகிற வாழ்வு அல்ல.
1: இட் வில் நாட் கெட் ஓவர் இன் திஸ் வேர்ல்ட்.
0: நிலையான வாழ்வு, நித்தியமான வாழ்வு.
1: இட் இஸ் தி பெர்மனன்ட் லைஃப்.
0: எவ்வளவு ஒரு மேலான ஒரு தரிசனம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார்.
1: வாட் எ கிரேட் விஷன் தி லார்ட் ஹஸ் गिवन டு us.
0: அதற்காக தான் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம்.
1: தட்ஸ் வை வி ஆர் ரன்னிங்.
0: ஹalleluya. ஆனால் அதை விட்டு இன்றைக்கு உலகத்துல பாருங்க என்ன சொல்றாங்க.
1: Look at the world.
0: The கிறிஸ்தவர்கள்லாம் மதத்தை பரப்புறாங்க.
1: The Christians are spreading the religion.
0: இவங்க பணம் சம்பாதிக்கிறாங்க.
1: They are earning money.
0: இந்தியா தேசத்தை தான் தேசமா மாத்த பாக்குறாங்க.
1: They want to change India into Christian country.
0: இப்படி அநேக தவறான விதங்களிலே வேதத்தையும் இயேசுவையும் தவறாய் புரிந்து கொண்டிருக்கிறார்கள்.
1: They are not understanding properly the Lord Jesus and the Bible.
0: வேதத்தினுடைய மகத்துவத்தை அவர் அறியாதபடியினாலே தூஷிக்கிறார்கள்.
1: Since they are not understanding the greatness of the
0: truth, they are தூஷிக்கிறார்கள்.
1: They are blasphemy against the minister of God. They are telling blasphemy
0: against the church.
1: They are telling blasphemy
0: against the church. நம்முடைய விசுவாசத்தை
1: They are blasphemy about the faith.
0: யாராவது குற்றம் கண்டுபிடிப்பாமா பார்க்கிறார்கள்.
1: They want to find a fault.
0: உடனே தூஷிக்கிறார்கள்.
1: Again, immediately they blasphemy us.
0: இந்த கிறிஸ்தவர்கள் இப்படிதான்.
1: The Christians are like this.
0: ஆகவே தான் வேதம் சொல்கிறது.
1: That's why the Bible says.
0: பிரியமானவர்களே, அவர்களுக்குள்ளே நீங்கள் நல்லடக்கை உள்ளவளாய் நடந்து கொள்ளுங்கள்.
1: Beloved, you walk upright.
0: நல் மனசாட்சியுடைய நடந்து கொள்ளுங்கள்.
1: Have good consciousness.
0: அவர்கள் உங்களை குற்றம் கண்டுபிடிக்காத அளவுக்கு.
1: They should not find fault.
0: ஆனாலும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்.
1: But then the Lord said,
0: உலகம் உங்களை பகைக்கும்.
1: World will get enemies.
0: ஏனென்றால் என்னை அது முதலாவது பகைத்தது.
1: First of all, it had enmity with me.
0: என்னை அது பகைத்தபடினால அது உங்களையும் பகைக்கும்.
1: Because of that, it will.
0: ஆகவே நாம் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க முடியாது.
1: We should not be friend to the world.
0: உலகம் நம்மை பகைக்கிறது.
1: World will get enmity.
0: சத்தியத்தின் நிமித்தம் பகைக்கிறது.
1: Because of the truth.
0: நாம் அவர்கள் செய்கிற காரியங்களை நாம் செய்யாதபடினாலே நம்மை பகைக்கிறது.
1: Since we are not doing their works.
0: அவரோடு சேர்ந்து கொண்டு குடித்து வெறித்து விபச்சாரம் பாவம் இவர்களை செய்து கொண்டுதான் அவன் நம்மை பகைக்க மாட்டார்.
1: If we commit with sins with them, they will not.
0: அந்த பாவத்துக்கு எதிர்த்து நிற்கிறபடினாலே பகைக்கிறார்.
1: Since we resist the sin, they get enmity.
0: Hallelujah. ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே,
1: Children of God,
0: இதற்கு நடுவிலே ஒரு பக்கம் பிரஜாதி மக்கள் மத்தியிலே நிந்தைகள்,
1: the midst of Gentiles,
0: அவமானங்கள்,
1: shame,
0: நமக்கு பெருகிக் கொண்டிருக்கிறது.
1: It is increasing.
0: தூஷணங்கள் பெருகிக் கொண்டிருக்கிறது.
1: The blasphemy is increasing.
0: கடைசி காலத்தில் தூஷிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
1: The last days they will blasphemy against you.
0: இது ஒரு பக்கம் இருக்க,
1: one side this,
0: கர்த்தருடைய பிள்ளைகளில் அநேகர்,
1: God's people,
0: கிறிஸ்தவர்களே, ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்லிக் கொண்டு அவர்கள் இன்றைக்கு தவறான காரியங்களை பேசிக்கொண்டு,
1: Christians are blaming each other.
0: பல பிரிவினைகளினாலே அவர்கள் சாட்சி கெட்ட ஒரு ஜீவியம் செய்து கொண்டு,
1: because of separation and they don't have proper witness.
0: ஆகவே அது பிரஜாதி மக்களுக்கு முன்பாக சாட்சி கேடாக காணப்படுகிறது.
1: Before the Gentiles and it is not having good witness.
0: ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்?
1: What we supposed to do?
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: இந்த உலகத்துக்கு,
1: for this world,
0: அவர்கள் கண்கள் திறக்கப்படுவதற்கு, அந்த குருட்டு கண்கள் திறக்கப்படுவதற்கு,
1: the blind eyes should be open,
0: சாத்தான் குருடாக்கி வைத்திருக்கிற அந்த கண்களை திறப்பதற்கு,
1: Satan blinded them,
0: நாம் இந்த சுவிசேஷமாகிய ஒளி, இதுதான் ஒளி,
1: the light of gospel,
0: the ஜீவ ஒளி,
1: it is the living light,
0: இந்த சுவிசேஷமாகிய இந்த ஒளியின் மூலமாக,
1: through the light of this gospel,
0: அவருடைய கண்கள் பிரகாசிக்க வேண்டும்,
1: the eyes should be shining forth.
0: அவர்கள் இந்த சுவிசேஷத்தின் ஒளியை பார்க்க கூடாது என்பதற்காகத்தான் சாத்தானோட மனதை குருடாக்கி வைத்திருக்கிறார்.
1: Satan blinded their heart not to see the light of
0: hallelujah
1: gospel.
0: Hallelujah,
1: hallelujah.
0: ஆண்டவர் சொன்னார், யாரும் நரகத்துக்கு போகாம ஆத்மா ஆதாயம் பண்ணி பரலோகத்துக்கு கொண்டு வாங்கன்னு சொன்னார்.
1: The Lord said, you gain the souls and bring them.
0: அவங்க என்ன சொல்றாங்க?
1: In the heaven.
0: இவங்க ஆட்களை திருடுறாங்க.
1: They are stealing.
0: எங்க மதத்தை மாத்துறாங்க.
1: They are changing the religion.
0: அப்படி தவறான காரியங்களை சொல்றாங்க.
1: They misunderstand.
0: நம்ம மதம் மாற்றவில்லை.
1: We are not changing the religion.
0: ஆத்மாக்களை நித்திய ஜீவனுக்கு நேராய் வழி நடத்தி கொண்டிருக்கிறோம்.
1: We lead the souls to eternal life.
0: ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: எப்படி தவறான காரியங்கள் வருவதற்கு காரணம் என்னவென்றால், ஆண்டவர்கள் ஸ்தோத்திரம், அவர்கள் இன்னும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகத்துவத்தை அவர்கள் காண முடியாமல் தவிக்கிறார்கள்.
1: They are not seeing the greatness of Jesus and they

0: struggling.
1: லாசர் வியாதி பட்டு அவன் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு நான்கு நாள் பொறுத்து இயேசு வருகிறார்.
0: And Lazarus died and after 4 days Jesus came.
1: அப்ப மரியாளே இயேசுவை சந்திப்பதற்கு அவள் சற்று வருத்தம் அடைந்து இயேசுவை சந்திக்காமல் போய் உட்கார்ந்து கொள்கிறார்.
0: Mary was sitting without meeting the Lord Jesus.
1: என் சகோதரன் குணமாக்க இவர் வரல.
0: He didn't come to heal my brother.
1: அவள் குறை சொல்கிறாள் ஆண்டவரே.
0: And she is blaming the Lord.
1: அங்க இருக்கிற மக்கள் என்ன குறை சொல்றாங்க?
0: What people are saying?
1: குருடருடைய கண்களை திறந்த இவர் இந்த லாசருவை சுகமாக்கி இருக்க கூடாதா?
0: He opened the blind eyes and could he not raise the Lazarus also?
1: Hallelujah. என்று சொல்கிறார்.
0: They are telling so.
1: ஆகவே அங்க சுத்தி இருக்கிற மக்கள் ஆண்டவராகிய இயேசுவை பார்த்து என்ன சொல்கிறார்கள்? இதோ நீங்கள் போதித்த போதனைகள் சத்தியங்களை கேட்டுதானே இவர்கள் இருந்தார்கள். இந்த குடும்பம்
0: this family was listening to the truth.
1: ஏன் இங்கே இந்த லாசரு கல்லறையிலே இப்பொழுது இருக்கிறார்?
0: Why did Lazarus in the tomb now?
1: Hallelujah.
0: Hallelujah.
1: ஆண்டவர் மார்த்தாளுக்கு ஒரே ஒரு காரியம் தான் சொன்னார்.
0: And Jesus said to Martha only one thing.
1: அது என்னவென்றால், நீ விசுவாசித்தால்
0: if you believe
1: தேவனுடைய மகிமையை காண்பாய்.
0: You will see the glory of God. He said to the disciples.
1: இந்த வியாதி இது எப்படிப்பட்ட வியாதி என்றால்,
0: what kind of sickness?
1: தேவனுடைய மகிமைக்காக வந்திருக்கிற ஒரு வியாதி.
0: It is for the glory of God. It has
1: மரணத்தின் மூலமாகவும்
0: through the death
1: அந்த வியாதியின் மூலமாகவும் கூட
0: through the sickness
1: ஆண்டவர் மகிமைப்பட முடியும்.
0: The Lord can be glorified.
1: ஏனென்றால்
0: because
1: அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமையுள்ள தேவனாய் அங்கே நிற்கிறார்.
0: The Lord is standing as the almighty God.
1: அதனால் பவுல் சொல்கிறார் பிலிப்பியருக்கு நிருபத்தில், ஜீவனாலாகிலும் சாவினாலாகிலும் கிறிஸ்தியன் சரீரத்தில் என்ன செய்வார்? மகிமைப்படுவார்.
0: Christ will be glorified through my body.
1: கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம்.
0: Christ is my life and death is my gain.
1: ஜீவனாய் இருந்த மாத்திரம்தான் இல்ல,
0: not only with
1: ஜீவனாலாகிலும் சாவினாலாகிலும்
0: with life or death
1: கிறிஸ்தியன் சரீரத்திலே மகிமைப்படுவார்.
0: Christ will be magnified in my body.
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
0: dear children of God,
1: ஆகவே தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக
0: for the glory of God.
1: ஆமென்.
0: ஆமென்.
1: அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்லறைக்கு முன்பதாக நின்று லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தத்தோடு சொல்லும் பொழுது,
0: when Jesus called Lazarus come out,
1: நான்கு நாள் அழுகி போன பிணமே வெளியே வா என்று சொல்லவில்லை, லாசருவே வெளியே வா.
0: He said Lazarus you come out, not the defiled body you come.
1: Hallelujah. உலகம் அழுகி போன பிணமாக தான் பார்க்கிறது.
0: The world is looking at the defiled body.
1: ஆனால் இயேசு அவனை லாசருவாகவே பார்க்கிறார்.
0: But Jesus looking at
1: Lazarus. வெளியே வருகிறார்.
0: Lazarus came out.
1: கட்டவிழ்த்து விடுங்கள் என்று சொல்கிறார்.
0: He removed the bandages.
1: அங்கே இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்பட்டது.
0: The name of Jesus was glorified.
1: அநேகர் இயேசுவை விசுவாசித்தார்கள்.
0: Many started believing the Lord Jesus.
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
0: dear children of God,
1: கர்த்தருடைய நாமம்,
0: the name of the Lord,
1: வல்லமையுள்ள நாமம,
0: it is powerful.
1: Hallelujah. இந்த கடைசி நாட்களிலே,
0: in these last days,
1: ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே மகிமைப்பட விரும்புகிறார்.
0: The Lord wants to be glorified in our lives.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: எத்தனை பேர் சொல்ல முடியும்?
0: How many can say that?
1: என் வாழ்க்கையிலே இயேசு மகிமைப்பட்டு கொண்டே இருக்கிறார்.
0: Jesus is glorified in my
1: Hallelujah.
0: life. Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: என்னென்னமோ நடக்கிறது, ஆனால் ஆண்டவர் மகிமைப்படுகிறார்.
0: And Jesus
1: சொல்ல முடியுமா?
0: Getting glorified, can you say
1: உங்கள்
0: that?
1: தரிசனம் அதுவா இருக்கிறதா?
0: Do you have that vision?
1: இயேசு மகிமைப்படணும்.
0: Jesus has to be glorified.
1: நான் கஷ்டப்பட்டாலும் இயேசு மகிமைப்படும்.
0: Though I suffer, he has
1: Hallelujah.
0: to be glorified.
1: Amen. அந்த நிச்சயம் எத்தனை பேருக்கு இருக்கிறது?
0: How many of you having that assurance?
1: அதற்காக தான் நம்மை உயிரோடு வைத்திருக்கிறார்.
0: That's why the Lord keeps us
1: Hallelujah.
0: with the life.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Amen.
0: Amen.

0: Hallelujah.
1: Amen.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: Dear children of God.
0: ஆம், நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மகிமைப்பட வேண்டுமானால்,
1: The Lord has to be glorified in our lives.
0: நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாக நாம் கடந்து போகும் பொழுது,
1: When we go through a lot of tribulations.
0: அந்த பாதைகளின் மத்தியில், அது இருள் சூழ்ந்த பாதையா இருக்கலாம்,
1: In the midst of the darkness.
0: நெருக்கமான பாதையா இருக்கலாம்,
1: In the midst of oppression.
0: கரண்டு முரடான பாதையா இருக்கலாம்,
1: In the midst of rotten roads.
0: அது எப்படிப்பட்ட பாதையா இருந்தாலும் சரி,
1: Whatever may be.
0: பள்ளத்தாக்கில் நடுவே போகலாம்,
1: When we may go to valleys.
0: நீ பள்ளத்தாக்கின் நடுவே போகும்பொழுது அவர் உன்னை தோளின் மேலே தூக்கி கொள்வார்.
1: Though we walk in valleys and he will take,
0: Hallelujah.
1: take us in upon his shoulder.
0: கரடுமுரடான பாதைகளிலே உன்னை அவர் கரம் பிடித்து நடத்துவார்.
1: The Lord will hold your hand and walk with you.
0: இருள் சூழ்ந்த பாதைகளிலே வெளிச்சம் வீசும்.
1: In the midst of the darkness there will be light.
0: உம்முடைய வேதம் என் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது.
1: The word is the light for my path.
0: கர்த்தர் வழி காட்டுவார்.
1: The Lord will show the way.
0: நமக்கு முன்னாலே ஒருவர் போய் கொண்டிருக்கிறார்.
1: He is going before us.
0: நாம் அறியாத பாதையில் அவர் வழி நடத்தி கொண்டிருக்கிறார்.
1: He leads us.
0: ஒரு குருடனை அவர் எப்படி நடத்துவாரோ அது போலதான் நடத்தி கொண்டிருக்கிறார்.
1: And he is leading us as the
0: கவலை இல்ல.
1: No worries.
0: என்றால் அவர் முன்னாலே போய் கொண்டிருக்கிறார்.
1: Because he is going forward.
0: நான் உனக்கு முன்னாலே போய் கோணலானவர்களை சபையாக்கி
1: கொண்டிருக்கிறேன். I go forward and set right the path.
0: என்று கர்த்தர் சொல்கிறார்.
1: The Lord says so.
0: கர்த்தர் நமக்கு முன்னாலே போய் கொண்டிருக்கிறார்.
1: The Lord is going forward.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: Dear children of God.
0: இப்படிப்பட்டதான இந்த நாட்களில் நாம் ஒன்றை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும்.
1: In these days we should understand.
0: நம்முடைய விசுவாசம்,
1: our faith,
0: திடனாய் இருக்க வேண்டுமானால்,
1: if it has to be strong,
0: நாம் அதை ஜெயிக்க வேண்டும்.
1: We have to overcome.
0: அதை மேற்கொள்ள வேண்டும்.
1: We have to overcome.
0: சோதனைகளை நாம் மேற்கொள்ள வேண்டும்.
1: We have to overcome the temptation.
0: பலவிதமான இடுக்கமான சூழ்நிலைகள் வரும் பொழுது போராடி நாம் ஜெயிக்க வேண்டும்.
1: We have to overcome.
0: யாக்கோபு மனிதரோடும் தேவனோடும் போராடி மேற்கொண்டார்.
1: Jacob, he struggled with the man and God and he overcame.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: Dear children of God.
0: நம்முடைய போராட்டத்திலே எப்பொழுதும் ஒரு வெற்றி காத்து கொண்டிருக்கிறது.
1: The victory is waiting in the midst of our tribulation.
0: Hallelujah. அது சோதனையா இருந்தாலும் சரி,
1: It may be trial.
0: அது வெட்கமான ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் சரி,
1: It may be shameful condition.
0: அல்லது அவமானமான ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் சரி,
1: It may be shame.
0: இல்ல ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலையில நீங்கள் காணப்பட்டாலும் சரி,
1: Though it is oppression.
0: ஒரு சிக்கலான ஒரு சூழ்நிலையில நீங்கள் காணப்பட்டாலும் சரி,
1: It may be a great trouble.
0: அதன் மத்தியிலே நீங்கள் நிச்சயமாகவே அதை ஜெயிக்க முடியும்.
1: In the midst of that you can take the victory.
0: ஆண்டவர் மிக தெளிவாய் சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன்.
1: Jesus said, and you have the tribulation in this world, I have
0: Hallelujah.
1: overcome the world.
0: கர்த்தரும் அதற்காக தான் அழைத்து இருக்கிறார்.
1: That's why the Lord has called us.
0: அப்படி அதை ஜெயிக்கும் பொழுது,
1: when we take victory,
0: அதிலே ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட்டுக் கொண்டிருக்கிறது.
1: The Lord's name is glorified.
0: நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது,
1: when you have different kinds of trials,
0: அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள்.
1: Consider that it is joy.
0: ஏன் தெரியுமா?
1: Because
0: அதிலே தான் விசுவாசத்தின் பரீட்சை காணப்படுகிறது.
1: The test of faith is there.
0: அதிலே தான் உங்களுடைய விசுவாசம் வளர்ந்து கொண்டிருக்கிறது.
1: The faith is growing in that.
0: உங்களுடைய விசுவாசம் அங்கே பலப்பட்டு கொண்டிருக்கிறது.
1: The faith is strengthened.
0: அதற்காக உங்க விசுவாசத்துக்காக ஆண்டவர் உங்களை போட்டு கஷ்டப்படுத்துவார் என்று தவறாய் நினைக்க வேண்டாம்.
1: Don't misunderstand because of
0: அப்படி நினைக்கிறாங்க.
1: Many think,
0: ஓஹோ ஆண்டவர் நம்மளை பரிசுத்தப்படுத்துறதுக்காக தண்டிக்கிறாரு.
1: He is punishing to become holy.
0: தண்டிக்கிறது வேறு,
1: punishing is different.
0: சிட்சிக்கிறது வேறு,
1: chastisement is different.
0: அருமையானவர்களே,
1: Dear children of God,
0: தண்டிக்கிறது என்று சொல்லும் பொழுது,
1: punishing means,
0: தகப்பன் தன் பிள்ளையை தண்டிக்கும் பொழுது எப்படி தண்டிப்பான்?
1: The father punishes the
0: ஒரு
1: child,
0: சின்ன பெரம்பு எடுத்து
1: taking small
0: பிள்ளையை கண்டிப்பான்,
1: and he will punish.
0: ஒரு பெரிய இரும்பு தடி எடுத்து அடிக்க மாட்டான்.
1: He will not beat with the iron rod.
0: ஏனென்றால் பிள்ளையை சிட்சிக்கிறான்.
1: He is chastising.
0: ஆம்.
1: Yes.
0: தண்டனை இன்னும் வரல.
1: The punishment has
0: தண்டனை எப்போ வரப்போகுதுன்னு
1: கேட்டீங்க, when it is going to come,
0: இந்த உலகத்தின் முடிவுக்கு பிறகு தான் தண்டனையே காத்துட்டு இருக்கு.
1: At the end of the world the punishment,
0: அப்பதான் நியாய தீர்ப்பு வரும்.
1: The judgment will come.
0: நியாய தீர்ப்பு வந்த பிறகு தான் தண்டனை.
1: After the judgment there is the punishment.
0: வரல.
1: The judgment hasn't come.
0: கொரோனா வந்த உடனே ஆண்டவர் தண்டிக்கிறார்.
1: When the corona comes people
0: அதெல்லாம்
1: say
0: தண்டனை கிடையாது.
1: That is not punishment.
0: ஆண்டவர் கொரோனாவை குறித்து தண்டிக்கிறவர் இல்ல.
1: Not by corona.
0: உன்னை போட்டு துன்புறுத்தி தண்டிக்கிறவர் இல்ல.
1: Not he will not make you suffer.
0: எல்லாவற்றுக்கும் பின்னால ஒரு காரணம் இருக்கிறது.
1: There is the reason for everything.
0: அதை கண்டுபிடிக்கணும்.
1: We have to find out.
0: ஏன் தோல்வி?
1: Why the failure?
0: ஏன் என் வாழ்க்கையிலே இன்னும் என் ஆசீர்வாதம் நிறைவாயில்லை?
1: Why the blessings are not yet full?
0: அதை நாம் கண்டுபிடிக்கணும்.
1: We have to find out.
0: ஆகவே பிரியமான இந்த காலவேளையில
1: in this morning
0: கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துற காரியம் என்னவென்றால்
1: what the Lord is revealing.
0: எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி,
1: whatever may be your situation,
0: அது சோதனையா இருந்தாலும் சரி,
1: it may be trial,
0: அது ஏமாற்றமா இருந்தாலும் சரி,
1: it may be a
0: வெட்கமான காரியமா இருந்தாலும் சரி,
1: it may be shameful condition,
0: நெருக்கமான பாதையா இருந்தாலும் சரி,
1: it may be oppressed path.
0: Hallelujah. பவுல் அப்போஸ்தலன் சொல்றது போல நம்ம சொல்லலாம்.
1: As
0: நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் என்ன செய்யறதுல ஒடுங்கி போயிட மாட்டோம். மனமுறிவு அடையறதில்ல. உன்னை மன முறிவு அடைகிறதுக்காகத்தான் அநேக காரியங்கள் வருது.
1: Many things are coming to make you
0: உன்னை ஒடுக்கிறதுக்காக தான் அநேக காரியங்கள் வருது.
1: In order to oppress you, many things are coming.
0: ஒடுக்க முடியாது, எங்களை மனமுறிவு ஆக்காது.
1: It cannot despair us and it cannot perplex us.
0: எப்படி அது நடக்கும்? அது எப்படி சாத்தியமாகும்?
1: How is it possible?
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
1: Dear children of God,
0: இந்த ரகசியம் உன் வாழ்க்கையிலே இருக்குமானால் பிசாசு உன்னை வஞ்சிக்க முடியாது.
1: If you have the secret, the devil cannot deceive you.
0: உன்னை சிலர் நிந்திக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்.
1: Just think that somebody is criticizing.
0: அந்த நிந்தனையை உன்னால் தாங்க முடியவில்லை.
1: You could not bear that reproach.
0: நீ உடனே கோபப்படுகிறாய்.
1: You get angry.
0: எரிச்சல் அடைகிறாய்.
1: You get angry.
0: திருப்பி அவர்களை வகை வசைப்பாடுகிறாய்.
1: Again you are repeating it.
0: உடனே அது பாவமாய் மாறிவிடுகிறது.
1: It becomes sin.
0: பதிலுக்கு பதில் செய்கிறாய்.
1: You do.
0: ஆனால் நிந்தை வந்தா ஒரு கிறிஸ்தவன் என்ன செய்யணும்?
1: When the reproaches come, what do you do?
0: இயேசுவுக்கு நிந்தை வந்தது.
1: The reproach came to Jesus.
0: அவர் சிலுவையில போனது ஒரு பெரிய நிந்தை.
1: That is the reproach.
0: எபிரேயர்ல வாசிக்கிறோம், அந்த நிந்தையை அவர் எப்படி சுமந்தாரோ அதுபோல நாமும் அந்த நிந்தையை சுமந்து கொண்டு எங்க போகணுமா? பட்டணத்துக்கு வெளியில போகணும்.
1: We have to bear the reproach and we have to go to the
0: யாராவது வாசிக்கலாம்
1: outside the city.
0: எபிரேயர்கள் நிருபத்தில்
1: Hebrews
0: நிந்தையை சுமந்து கொண்டு என்ன செய்யணும்? நாம போகணும்.
1: We have to bear the reproach.
0: அந்த வசனத்தை யாரா படிங்க?
1: உடனே
0: நீ கோபம் அடைவதோ எரிச்சல் அடைவதோ பதிலுக்கு பதில் ஏதாவது செய்யறதோ அல்லது பழி வாங்குவதோ அல்லது அவங்களை தீத்து கட்ட நினைப்பதோ இதெல்லாம் உலகத்தான் செய்யற வேலை.
1: நம்முடைய
0: வேலை என்ன தெரியுங்களா? நிந்தை சுமக்கணும்.
1: Our job is we have to
0: bear. ரெண்டு காரியம் சொல்லப்பட்டிருக்கு பைபிள்ல.
1: Two things said.
0: ஒன்னு நிந்தை சுமக்கணும்.
1: You have to bear the reproach.
0: இல்லனா நிந்தையை சகிக்கணும்.
1: You have to endure the reproach.
0: சங்கீத புத்தகத்துல
1: Psalm
0: யாராவது எடுத்து வாசிக்கலாம். 69வது சங்கீதம்
1: 16
0: ஐந்தாவது வசனத்துல இருந்து யாரா படிங்க சீக்கிரமாக.
1: From 5 onwards.
0: 69வது சங்கீதம். உமது நிமித்தம் நிந்தையை நான் என்ன செய்த? எத்தனை பேர் சொல்ல முடியுங்க? இப்போ
1: how many can say I am I have
0: சந்தோஷமா சொல்றவங்க இங்க இருக்கீங்களா?
1: Anybody can say that?
0: என்ன மிக கேவலமாக பேசுறாங்க.
1: They reproached me bad way.
0: நான் சகித்து கொண்டிருந்தேன்.
1: But I
0: யார் நிமித்தம்?
1: For whom?
0: கிறிஸ்துவின் நிமித்தம்.
1: For the Christ's sake.
0: ஆண்டவருக்காக நான் சகிச்சேன்.
1: I endured for the Hallelujah. Christ's
0: sake. Hallelujah.
1: Hallelujah.
0: உன்னை தூஷிக்கலாம் சீமேயு தாவீதை தூஷித்தது போல.
1: They may reproach you.
0: ஒரு உன்னை தவறான வார்த்தைகளினாலே உன்னை காயப்படுத்தலாம்.
1: With the bird words they may
0: உங்களால் சகித்து கொள்ள முடியுதா?
1: Do you endure that?
0: அருமையான கர்த்தரே பிள்ளைகளே,
1: dear children of God,
0: நல்லா கவனித்துக் கொள்ளுங்க.
1: Listen carefully.
0: கிறிஸ்தவ ஜீவியம் என்பது,
1: Christian life means,
0: இந்த சங்கீதம் 69ல சொல்லப்பட்டிருக்கிறது சிலுவை பாதை.
1: The path of cross, it is said.
0: நிறைய பாதைகளை இப்பொழுது பார்த்தோம்.
1: There are a lot of paths.
0: நாம் கடந்து போக வேண்டியது நெருக்கமான பாதை மட்டுமல்ல,
1: not only the path of oppression,
0: இருளான பாதைகள் மட்டுமல்ல,
1: not only path of darkness.
0: ஹalleluya. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு எத்தனையோ பாதைகள் நாம் கடந்து போக வேண்டியதா இருக்கிறது. பள்ளத்தாக்கில்
1: we have to cross lots of valleys.
0: மலை ஏற வேண்டியதா இருக்கிறது.
1: We have to climb the mountain.
0: கற்களின் நடுவே நடக்க வேண்டியதா இருக்கிறது.
1: In the midst of rocky places.
0: சிங்கங்களின் நடுவே நடக்க வேண்டியதா இருக்கிறது.
1: In the midst of lions.
0: எதுவா இருந்தாலும் சரி,
1: whatever it may be.
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
1: dear children of God,
0: உன் பாதை,
1: your path,
0: எப்படிப்பட்ட பாதையா இருந்தாலும் சரி,
1: whatever may be,
0: நீ கவலைப்பட வேண்டியதில்லை.
1: Need not worry about it.
0: அந்த பாதையிலே உனக்கு முன்னால ஒருவர் நடந்து கொண்டிருக்கிறார்.
1: And the one is going forward.
0: Hallelujah. Hallelujah. அவர் உன்னை இடராமல் உன்னை வழிநடத்துகிற தேவனாய்.
1: He will not make you to be
0: செபையாய் வழிநடத்துகிற தேவனாய்.
1: Right way.
0: உன்னை கரம் பிடித்து நடத்துகிற தேவனாய்.
1: Hold your hands and lead
0: ஒரு மந்தையை எப்படி இடராமல் செம்மையாய் நடத்துவார், அப்படி உன்னை நடத்துவார்.
1: And he will lead you and guide
0: Hallelujah.
1: You.
0: Thank you Jesus.
1: Thank you Lord.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: ஆகவே நிந்தையை நாம் சகிக்கலாம்,
1: we may endure the reproach,
0: நாம் சுமக்கலாம்,
1: we may bear the reproach.
0: இப்படி நம்முடைய வாழ்க்கையில எது வந்தாலும் சரி,
1: whatever may be in our lives,
0: hallelujah, சோதனை வருகிறது,
1: அதை
0: சந்தோஷமாக எண்ணுங்கள் என்று யாக்கோபு சொல்லுகிறார்.
1: James says we have to consider that it is joy.
0: ஏன் சந்தோஷமா எண்ணணும் தெரியுமா உங்களுக்கு?
1: Why should we consider that it is joy?
0: எதுக்காக?
1: What for?
0: சந்தோஷமா அதை நாம் என்றதுனால அதுக்கு பின்னால ஒரு பெரிய சத்தியம் இருக்குது.
1: When we consider that it is joy, behind that there is that big
0: அது என்னன்னு கேட்டீங்களா?
1: What is it?
0: எபிரேயருக்கு நிருபத்தில்
1: Hebrews
0: 4வது அதிகாரத்தில்
1: 4
0: நாம் வாசிக்கிறோம்.
1: We read that.
0: என்ன வாசிக்கிறோம் கேட்டீங்களா?
1: What we read?
0: அங்கே நமக்காக பரிந்து பேசுவதற்காக, ஹalleluya,
1: not to intercede for us.
0: 15வது வசனத்தில்
1: Verse 15.
0: நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் ஆமென் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவர்களாக இருக்கிற, அல்லேலூயா.
1: In all points he was tempted.
0: ஒருத்தர் சொன்னார்,
1: one said,
0: நாங்க எங்களுக்கும் கஷ்டங்கிறது உங்களுக்கும் கஷ்டங்கிறது, நீங்க என்ன கிறிஸ்தவங்க என்ன என்ன?
1: You have problems, I have problems, what is the difference?
0: எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது.
1: For everyone it is same.
0: அப்ப நான் சொன்னேன்,
1: then I said,
0: யோ எனக்கு இருக்கிற சப்போர்ட் உனக்கு இல்லையாப்பா.
1: You don't have support about
0: that. யார் சொன்னது? எனக்கு கோர்ட் இருக்குது, எனக்கு ஜட்ஜ் இருக்கிறாரு, எனக்கு பிரைம் இருக்கிறாரு, சீஃப் இருக்கிறாரு, அவர் இருக்கிறாரு, எல்லாம் சொன்னாரு.
1: I have chief, court and judge, so many things.
0: நான் அவரோட பெரிய ஆள் ஒருத்தர் இருக்கிறார்ப்பா அப்படின்னு
1: சொன்னேன். More than everyone I have. Hallelujah. Person.
0: யாருங்க?
1: Who is that?
0: World presidentஆ?
1: Is it world president?
0: அதோட பெரிய ஆள் ஒருத்தர்.
1: More than everything.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: யார் அவரு?
1: Who is that?
0: இந்த உலகத்தெல்லாம் உண்டாக்கினவர்.
1: The one who created the entire universe.
0: அவர் என் கூட இருக்கிறார்.
1: He is with me.
0: அவர் யாரு?
1: Who is he?
0: இரவும் பகலும் எனக்காக பரிந்து பேசுகிறவர்.
1: Night and day he is interceding.
0: பாவம் இல்லாதவர்.
1: No sin.
0: Hallelujah. அவர் நம்மள வேடிக்கை பார்க்கிறவர் இல்ல.
1: He is not just looking.
0: Hallelujah. ஏனென்றால் நீ என்ன சோதனை இப்ப அனுபவிக்கிறாய், அதே சோதனை அவர் ஏற்கனவே அனுபவிச்சிட்டார்.
1: Whatever trial you are undergoing, he already faced it.
0: எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும்,
1: in all points he was tempted like us.
0: என்ன இல்ல? பாவம் செய். Hallelujah.
1: Yet without sin.
0: பாவம் இல்லாத ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார்.
1: And without sin there is the chief priest before us.
0: Hallelujah. என்ன இவங்க கிட்ட ரொம்ப தொல்லையாவே இருக்குது அப்படினு சொல்றவர் இல்ல.
1: It's not, he will not say a lot of.
0: என்ன ரொம்ப டிஸ்டர்ப பண்றீங்களேன்னு சொல்றவர் இல்ல.
1: He will not say you are disturbing me.
0: 24 மணி நேரத்துல எந்த நேரத்துல நீ இயேசுவே கூப்பிடும் பொழுது
1: சரி. 24 hours when you call Jesus.
0: Hallelujah. இதோ இருக்கிறேன்.
1: I am here.
0: உனக்காக தான் பரிந்து பேசுகிறேன்.
1: I will intercede for you.
0: கவலைப்படாத தைரியமா இரு.
1: Be bold.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அந்த சோதனையிலே
1: இந்த உதவி
0: செய்யறதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன்.
1: I have come to help you.
0: அந்த ஒன்று முதலாம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது,
1: the first chapter,
0: என்ன வாசிக்கிறோம் கடைசி வசனத்தில்? எபிரேயர் 2:18 அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு எப்படி செய்யறாராம், உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். வல்லவர், அவர் என் கூடவே இருக்கிறார்.
1: He is with me.
0: நான் பலவீனன் தான்.
1: I am weak.
0: Hallelujah. ஆனால் என் கூட இருக்கிற ஒரு பலவீனம் இல்ல.
1: But he is not weak at all.
0: அவர் வல்லவர்.
1: He is able.
0: வல்லவர், வல்லவர், கர்த்தர் மகா வல்லவர்,
1: கடைசி மட்டும் காக்க வல்லவர்.
0: அவர்
1: வல்லவர், வல்லவர், கர்த்தர் மகா வல்லவர், கடைசி மட்டும் காக்க வல்லவர்.
0: அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: நீங்கள் சோதிக்கப்படும் பொழுது,
1: when you are tempted,
0: நீங்கள் நிந்திக்கப்படும் பொழுது,
1: when you are reproached,
0: நீங்கள் ஒரு சிறுமையான பாதையில் போய்கொண்டிருக்கும் பொழுது,
1: when you are afflicted,
0: நீங்கள் வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
1: You need not be ashamed.
0: ஐயோ, தலகுனிய வேண்டிய அவசியம்
1: இல்லை. You need not put your head down.
0: Hallelujah. கர்த்தர் சொல்ல, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை.
1: The Lord says, my people will never be ashamed. என் ஜனங்கள்
0: ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை.
1: My people will never be ashamed.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை.
1: They will never be ashamed.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஏன் வெட்கப்பட்டு போவதில்லை?
1: Why you will not be ashamed?
0: Hallelujah. என் கூட ஒருவர் இருக்கிறார்.
1: There is one with me all the
0: time. Amen. எத்தனை பேருக்கு அந்த நிச்சயம் இருக்குது?
1: How many of you having that
0: assurance? நாம என்ன செய்றோம்?
1: What we do?
0: நமக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது,
1: when we get a problem,
0: நாம் உடனே அதை நம்முடைய கையில் எடுக்கிறோம்.
1: We take that problem in our hands.
0: ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு?
1: What the Lord says.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நான் உன் கூட எப்பொழுதும் இருக்கும்படியாக,
1: in order to be with you all the time,
0: ஒரு தேற்றர வாழ்ந்த உனக்கு கொடுத்திருக்கிறேன்.
1: I have given the comforter.
0: அவர் என்ன செய்றாரு?
1: What he does.
0: ரோமர் கிரேடர் 8:26 வசனத்தை வாசிக்கும் பொழுது,
1: Romans 8:26
0: என்ன வாசிக்கிறோம்? அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா. வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அல்லேலூயா.
1: He makes intercession for us with groanings.
0: நம்ம என்ன சொல்றோம் அடிக்கடி சாட்சி?
1: What we say?
0: நான் 10 வருஷமா ஜெபம் பண்ணேன்.
1: I prayed for 10 years.
0: 20 வருஷமா ஜெபம் பண்ணேன்.
1: 20 years I prayed.
0: ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன்.
1: I say a secret.
0: நீங்க ஜெபம் பண்றதுனால எல்லாம் ஒண்ணும் கிடையாது.
1: Not because of your prayer. ஜெபம்
0: பண்ணாத விட்டுறாதீங்க. பாஸ்டர் சொன்னார் ஜெபம் பண்ண வேண்டாம்னு.
1: Don't quit your prayer.
0: நீங்க பண்ணுங்க.
1: You do your prayer.
0: நாம பண்ற ஜெபத்தினால இல்ல.
1: Not because of our prayers.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆண்டவர் ஜெபம் பண்ண சொன்னது எதுக்காகனா,
1: வாட் ஃபார் ஹி ஆஸ்க்ட்,
0: நீ கேட்டு கேட்டு வாங்கிக்கணும்னு சொல்றதுக்காக இல்ல.
1: நாட் ஆஸ்கிங் அண்ட் கெட்டிங்.
0: ஜெபம் பண்ணா தான் கொஞ்சம் ஆவியில இருக்க முடியும்.
1: When you pray, you ஜெபம் பண்ணா தான்
0: உன் சிந்தை கொஞ்சம் பரிசுத்தமா இருக்கும்.
1: When you pray, you have good mind. ஜெபம்
0: பண்ணா தான் கொஞ்சம் ஆண்டவரை நெருங்கி ஜீவிப்பாய்.
1: When you pray, you come to the Lord.
0: உன்னுடைய பரிசுத்தத்துக்காக தான் ஜெபம் பண்ண சொல்லியிருக்கிறார்.
1: And for your holiness.
0: ஆனா நம்முடைய தேவைகளை சந்திக்க பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருக்கிறாரு.
1: The Holy Spirit is with us to meet all our needs.
0: அவருக்கு தேவை அவருக்கு தெரியும்.
1: He knows what we need.
0: அவர் அந்த நேரத்துல என்ன செய்யணும்னு அவருக்கு தான் தெரியும்.
1: He knows what he
0: has. நமக்கு தெரியாது.
1: We may not be knowing.
0: அவர் எல்லாம் அறிந்து வர்றேன்.
1: He knows everything.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நீ ஒடு, அதனால தான் சொல்றோம்.
1: That's why.
0: நாங்கள் ஒடுக்கப்பட்டும் என்ன செய்வதில்ல, மனமுறிவு அடைந்து போவதில்லை.
1: We will not be crushed.
0: நெருக்கத்தில் இருந்தாலும் சரி.
1: Though we are in oppression.
0: எங்களுக்கு தெரியும். யோபு சொல்றாரு 36:16 வசனத்துல.
1: Job says in
0: 36:16 என்ன சொல்றாரு?
1: What he says in 36.
0: அவர் உம்மை நெருக்கத்தில் நின்று விடுவித்து ஒடுக்கமில்லாத விசாலத்தில் என்ன செய்வார்? வைப்பார். உன் போஜன பந்தி கொழுமையான பதார்த்தத்தால் நிரப்பி இருக்கும். ஒரு விசாலத்தில் உன்னை கொண்டு வருவார்.
1: He will bring to the broad place.
0: அல்லேலூயா. நீ ஒடுக்கப்பட்டிருக்கும் பொழுது உன் தேவனாகிய கர்த்தர் இந்த ஒடுக்கத்திலிருந்து உடனே உன்னை விடுதலையாக்கி உன்னுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி உன்னை ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாக உன்னை நிலைநிறுத்த அவர் வல்லவராயிருக்கிறார்.
1: The Lord will deliver you from all kind of operations and he will give the gladness and he will glorify his name.
0: Hallelujah. Hallelujah.
1: Hallelujah.
0: எல்லா அந்த ஒடுக்கமில்லாத அவர் உம்மை நெருக்கத்திலிருந்து விலக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்தில் என்ன செய்வார்? வைப்பார்.
1: He will bring to the broad place.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen.
1: Amen.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: நீங்க தைரியமா இருக்கலாம்.
1: You can be bold.
0: என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை.
1: My people will never be ashamed.
0: ஏசாயா புத்தகம் 45:7 எடுங்க.
1: In Isaiah.
0: அங்க என்ன வாசிக்கிறோம்?
1: What we read.
0: இஸ்ரவேலோ, கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான். நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள்.
1: Everlasting.
0: என்றென்றைக்கும் உள்ள.
1: And everlasting.
0: சதா காலங்களிலும்.
1: All the time.
0: Hallelujah. உங்க ரிட்டையர்மெண்ட் ஏஜ் இவ்வளவுதான்.
1: Your retirement age is this.
0: உலகத்துல எல்லாத்துக்கும் ஒரு லிமிட்டேஷன் இருக்கு.
1: There is limitation in this world.
0: ஆனா நமக்கு என்ன கிடையாது தெரியுமா?
1: For us.
0: அவர் நித்தமும் உன்னை நடத்தி.
1: Everlastingly he guides you. Daily.
0: மரண பரியந்தமும்.
1: Till your death.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அவர் உன்னை நடத்துவார்.
1: He will guide you.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நடத்துவார்.
1: He will lead you.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஏசாயா 50 அதிகாரம் 7 வசனத்தில் வாசிக்கும் பொழுது
1: Isaiah 50 and 7
0: கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார்.
1: Lord is
0: with me. ஆகையால் நான் வெட்கப்படேன்.
1: I never be
0: நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன்.
1: I know I am not ashamed.
0: என் முகத்தை நான் என்ன செய்றேன்? கற்பாரை போல் ஆக்குறேன். Hallelujah.
1: I make my face.
0: ஆகவே நம்முடைய எடுக்கமான சூழ்நிலைகளிலே
1: at the time of oppression
0: நாம் என்ன செய்யணும்னு சொன்னா
1: what we supposed to do
0: நம்மை திடப்படுத்திக் கொண்டு
1: we have to strengthen ourselves.
0: ஒரு பக்கம் பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து கொண்டு
1: leaning upon the Holy Spirit
0: நம்பிக்கை
1: the hope
0: பரிசுத்த ஆவியானவரிடத்தில் நான் வைத்திருக்கிற நம்பிக்கை
1: the hope in the Holy Spirit
0: அது எப்படிப்பட்ட நம்பிக்கையா இருக்கிறது
1: what kind of hope it
0: அந்த நம்பிக்கை உன்னை வெட்கப்படுத்தாது என்று ரோமர்கள் 5 அதிகாரத்தில் வாசிக்கிறோம்
1: Romans 5 we read it will never make you ashamed
0: அந்த நம்பிக்கை உன்னுடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிற அந்த நம்பிக்கை உன்னை என்ன செய்யாது வெட்கப்படுத்தாது
1: the hope will never make you ashamed
0: hallelujah
1: hallelujah
0: ஆகவே தான் நீ வெட்கப்பட்டு போவதில்லை
1: you never be ashamed
0: ஓராபாலா சந்தரபா hallelujah
1: hallelujah
0: amen
1: amen
0: எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க
1: how many of you believing
0: ரோமர் 10 அதிகாரம் 11 வசனத்தில் வாசிக்கும் பொழுது என்ன வாசிக்கிறோம்
1: Romans 10
0: அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ
1: அவன் believes
0: தேவ பிள்ளையே
1: children of god
0: நீ ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்ல
1: you never be ashamed
0: வெட்கப்பட்டு போவதே இல்ல
1: you never be ashamed
0: வெட்கப்பட்டு போவதே இல்ல
1: you never be ashamed
0: வெட்கப்பட்டு போவதே இல்ல
1: never be ashamed
0: amen
1: amen
0: நாம் என்ன செய்யணும்
1: what we supposed to
0: நம்முடைய நாம் நிற்க வேண்டிய அஸ்திபாரம் எங்க இருக்கு
1: where is our foundation
0: 1 பேதுரு 2 அதிகாரம் 6 வசனத்துல இருக்கு
1: 1 peter 2 and
0: 1 பேதுரு 2 6 என்ன வாசிக்கிறோம்
1: 2 and 6
0: அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலை ஏறப்பட்டதுமாய் இருக்கிற மூலைக்கல்லை எங்க வைக்கிறேன் சியோனில் வைக்கிறேன் அதன் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் நீங்க எது மேலங்க விசுவாசமா இருக்கீங்க உங்க ஜெபத்திலயா
1: where are you having your faith
0: hallelujah
1: in your prayers
0: நீங்க ஜெபம் பண்ணாம கூட இருக்கலாம்
1: you may not be praying
0: hallelujah ஆனால்
1: but
0: உங்களுடைய நம்பிக்கை
1: your hope
0: hallelujah உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற அஸ்திபாரம்
1: the foundation
0: hallelujah அந்த ஜீவனுள்ள கல்
1: the living stone
0: hallelujah
1: hallelujah
0: ஆமென் அது உங்களை வெட்கப்பட்டு போக விடாது
1: it will never make you to be ashamed
0: ஆவியானவர் உன்னோடு கூட இருக்கிற வரைக்கும்
1: still the lord is with you
0: நீ வெட்கப்பட்டு போவதில்லை
1: you never be ashamed
0: கர்த்தர் உனக்காக பரிந்து பேசிக்
1: கொண்டிருக்கிறார் the lord is interceding for you
0: ஆகவே மாம்ச சிந்தை மரணம்
1: the mind of
0: ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாய் இருக்கிறது
1: the mind of spirit is
0: ஆகவே நீங்கள் பரிசுத்த ஆவியினால் வரக்கூடிய அந்த ஆறுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும்
1: you have to receive the comfort from the holy spirit
0: hallelujah ரோமருக்கு 15 அதிகாரம் 4 வசனத்தை பாருங்க
1: ரோமன்ஸ் 15 and
0: 4 ரோமர் 15 4 என்ன வாசிக்கிறோம்
1: 15 and 4
0: தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கையுள்ளவர்களாய் இருக்கும்படி போதனையா இருக்கிறது 6 வசனம் பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவின் மாதிரியின்படியே நீ பார்க்கிற சூழ்நிலைகளை கொண்டு அல்ல
1: நாட் பிகாஸ் ஆஃப்
0: நீ கேள்விப்படுகிற துர்ச்செய்தியை கொண்டு அல்ல
1: நாட் அபவுட் தி பேட் நியூஸ்
0: அநேகர் நிந்திக்கலாம்
1: பீப்பிள் மே ரிப்ரோச்
0: அநேகர் வீண் வார்த்தைகளை பேசலாம்
1: talk against you
0: unude viswasthi kedukumadi sila kaaryangalai sollalam
1: they may disturb your faith
0: aanal nee urudhiya irkanum
1: but you have to be firm
0: ennai ayan aandavar ariyama ondru nadakkala
1: without god's knowledge nothing will happen god knows it
0: aadi viswasigal aadi apostle sabayanadu அப்படி தான் காணப்பட்டது.
1: The apostle church it was like that.
0: அப்போஸ்தலர்கள் நிருபம் 9 அதிகாரம் 31 வசனத்தில் வாசிக்கும் பொழுது
1: Acts 9 and 31.
0: அவர்கள் எப்படி இருந்தார்களாம்?
1: How they were.
0: யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளிலிருந்து சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயந்து பரிசுத்த ஆவியின் என்ன ஆறுதல்,
1: the comfort of the Holy Ghost.
0: சொல்லுங்க Hallelujah.
1: Comfort of the Holy Ghost.
0: யாரும் உங்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியாது.
1: Nobody can comfort you.
0: வேற எங்கிருந்து உங்களுக்கு ஆறுதல் வராது.
1: Nowhere the
0: comfort. உங்களை ஆறுதல் படுத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர்.
1: For Holy Priest.
0: இந்த சபையார் என்ன செய்தார்கள்?
1: What they did.
0: பரிசுத்த ஆவியினுடைய ஆறுதலிலே அவர்கள் பெருகினார்கள்.
1: They were increasing.
0: சபை பரிசுத்த ஆவியினுடைய ஆறுதலிலே வளர்ந்தது.
1: The church was growing in the comfort.
0: ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகளே.
1: Dear children of God.
0: நம்முடைய தேவன் சகல ஆறுதலின் தேவனாய் இருக்கிறார்.
1: Our God is God of comfort.
0: Hallelujah. அவர் ஆறுதல் அளிக்கிறார்.
1: He gives comfort.
0: நம்மை ஆற்றி தேற்றுகிறார்.
1: He encourages.
0: நம்மை கர்த்தர் பாதுகாக்கிறார்.
1: He protects us.
0: நாம் ஒருபோதும் உன்னை தொடுகிறவனின் கண்மணியை தொடுகிறான். அவர் எப்பொழுதும் நம்ம மேல நோக்கமாக இருக்கிறார்.
1: Always he is looking upon us.
0: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
1: Praise be to his holy name.
0: கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு பாதையில நடத்தி கொண்டிருக்கிறார்.
1: The Lord is guiding in different
0: ways. ஒவ்வொருவரையும் குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார்.
1: He has planned for everyone.
0: என்னுடைய திட்டம் வேற, இவருடைய திட்டம் வேற.
1: My plan is different. ஒவ்வொருத்தருக்கும்
0: ஒரு திட்டம் வச்சிருக்கிறார்.
1: The Lord is keeping different plans.
0: ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா நடத்துவார்.
1: The Lord will guide you.
0: Hallelujah. அவருக்கு இப்படி நடந்த மாதிரி எனக்கும் நடக்கும் அப்படி இல்ல.
1: Not like that.
0: ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு விதமா நடத்துவார்.
1: He has planned for everyone.
0: என்ன அவருக்கு தெரியும் யாருன்னு? ஒரு வீட்ல ஏழு பிள்ளைங்க இருக்கு.
1: In those days
0: ipo irukra inda swiggy adu idu order panni la saapda mudiyadhu.
1: No swiggy, you cannot give
0: in the order. Sari order panni saaptunga olinju ponga nu solli uttirranga.
1: And in these days ana enga
0: amma la appadi illa.
1: My mother is not.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அவங்க ஏழு பேருக்கும் ஏழு விதமா சமைச்சு தான் கொடுப்பா.
1: She makes seven types of food.
0: சொல்ல வரேன்னு கேட்டீங்க,
1: what I'm trying to say,

0: நினைக்கிறேன்
1: இப்ப என் தாய் என் கூட இல்ல எங்க அப்பாவும் என் கூட இல்ல
0: மை மதர் அண்ட் ஃபாதர் நாட் வித் மீ
1: அப்போ ஆண்டவர் சொல்றாரு
0: தி லார்ட் சேஸ்
1: தாயும் தகப்பனும் உன்னை கைவிட்டாலும்
0: தோ தி மதர் அண்ட் ஃபாதர் லீவ் யூ
1: கைவிட மாட்டேன்
0: ஐ வில் நெவர்
1: ஹalleluya
0: ஹalleluya
1: ஹalleluya
0: ஹalleluya
1: ஹalleluya எவ்வளவு அற்புதமான ஒரு தேவன்
0: வாட் எ மிரக்குலஸ் காட்
1: எவ்வளவு ஆச்சரியமா நம்மை நடத்தி
0: வாட் எ அமேசிங் காட்
1: நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா அந்த ஏழு பேருக்கும் ஏழு விதமான காரியங்களை அறிந்திருக்கிற அந்த தாய்க்கு இருக்கிற
0: மதர் நோஸ் அறிவை காட்டிலும் அன்பை
1: காட்டிலும்
0: மோர் தென் தட் லவ்
1: நம்முடைய தேவனுக்கு தெரியும்
0: தி லார்ட் நோஸ்
1: என் தலையில எவ்வளவு முடி இருக்குது இவர் தலையில எத்தனை முடி இருக்குதுன்னு எண்ணி வச்சிருக்கிறாரா
0: ஹி கவுண்டட் தி ஹேர்ஸ்
1: இது நினைச்சு கூட பார்க்க முடியல
0: ஹி கேனாட் ஈவன் இமேஜின்
1: உன் தலையில இருக்கிற முடி எண்ணி வச்சிருக்கிறாரு
0: ஹி கவுண்டட் தி ஹேர்ஸ் ஆஃப் யுவர் ஹெட்
1: இவ்வளவு செய்யறவர் உன்னை போஷிக்க மாட்டாரா
0: வில் ஹி நாட் ஃபீட் யூ
1: கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறார்
0: தி லார்ட் ஃபீட்ஸ் தி சர்ச்
1: Hallelujah.
0: Hallelujah.
1: எத்தனை பேருக்கு வருமானம் கிடையாது?
0: Many they don't have income.
1: காசு கிடையாது.
0: No money.
1: ஆனா சாவடாம பட்டினியா கிடந்தாங்களான்னு கேட்டு பாருங்க.
0: Just ask them whether are in poverty.
1: கர்த்தர் காக்கையின் மூலமாய் போஷிக்கிறவர்.
0: The Lord who feeds through raven.
1: எப்படியாவது போஷிப்பார்.
0: Somehow he feeds.
1: உன்னை பட்டினியாய் விட மாட்டார்.
0: He will not allow you to be empty.
1: உன்னை வழிநடத்துவார்.
0: He guides you.
1: உன் தேவைகளை சந்திப்பார்.
0: He meets your
1: needs. காட்டு பறவைகளை கவனித்துப்பார்.
0: Look at the birds.
1: Hallelujah. காட்டு புஷ்பங்களை கவனித்துப்பார்.
0: Look at the flowers.
1: அவைகளை பார்க்கல நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா?
0: So special.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அருமையான தேவனுடைய பிள்ளையே.
0: Children of God.
1: நீ ஏன் மனம் தளர்ந்து போகிறாய்?
0: Why are you disturbed?
1: எனக்கு ஆண்டவர் போதும்.
0: The Lord is enough.
1: Hallelujah. அருமையான தேவனுடைய ஜனமே,
0: dear children of God,
1: இந்த காலவேளையிலே,
0: in this morning,
1: நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி,
0: whatever may be your situation,
1: கர்த்தர் உறுதியாக கெட்டியா பற்றி பிடித்து,
0: catch the Lord firmly,
1: hallelujah,
0: hallelujah,
1: அவர் என்ன வேண்டுமோ என்ன செய்யணுமோ அதை சரியான நேரத்தில் அவர் செய்து முடிப்பார்,
0: he does at the right time,
1: hallelujah,
0: for you,
1: hallelujah. Hallelujah.
0: Hallelujah.
1: எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் உண்டு.
0: There are reasons for everything.
1: Hallelujah. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும்
0: all things
1: நன்மைக்கு ஏதுவாய் நடைபெறும்
0: என்று work together for good
1: we know
0: that
1: hallelujah
0: we know that
1: hallelujah
0: hallelujah
1: தீமைக்கு அல்ல
0: not for evil
1: தீமைக்கு அல்ல
0: not for the evil
1: உன்னை குறித்து ஆண்டவர் வைத்திருக்கிற அவருடைய நினைவுகள் சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள்
0: all thoughts are good not for evil
1: நீ எதிர்பார்த்திருக்கும் முடிவை உனக்கு கொடுப்பார்
0: he will give whatever you expect
1: எத்தனை பேர் எதிர்பார்த்திருக்கீங்க
0: how many of you expecting
1: ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளையே
0: dear children of god
1: எல்லாரும் எழும்பி நில்லுங்க
0: shall we all stand up
1: இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு அநேக காரியங்களை நான் சொல்லணும்னு விரும்புறேன்
0: i wanted to say many things
1: கர்த்தர் விசேஷமான அடுத்த கூட்டத்துல உங்களோடு நான் தொடர்ந்து இத பத்தி பேசுறேன்
0: the next meeting i can continue
1: ஒரு காரியத்தை மட்டும் மனதில வைத்துக்கொள்
0: you understand one thing
1: நாம் துன்பத்தின் அப்பத்தை புசித்தாலும்
0: though we eat
1: துன்பத்தின் பாதையில நடந்தாலும்
0: though we walk in the path of
1: hallelujah
0: suffering,

0: துன்ப நேரம் தான்
1: the time of
0: song. ஆனா நம்முடைய கீதம் இன்ப கீதம்.
1: But the songs
0: hallelujah. Hallelujah. ஏன் தெரியுமா?
1: We know why.
0: நம்முடைய ஆண்டவர் நம்முடைய துன்பத்தை கொடுத்து உன்னை துவைப்பவர் அல்ல.
1: The Lord will not give trouble.
0: நம்முடைய ஆண்டவர் விரும்புறதெல்லாம் ஒன்னே ஒன்னுதான்.
1: The Lord is interested in one thing.
0: உன் ஆத்துமா வாழ்ந்து சுகமா இருக்கிறது போல
1: as your soul
0: நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து
1: you live in everything
0: நீ சுகமா இருக்க போகிறாய்.
1: You are going to be
0: உன் குடும்பம் செழிப்பாய் இருக்கும்.
1: Your family will
0: be உன் பிள்ளைகள் செழிப்பாய் இருப்பார்கள்.
1: Your children
0: உன் எதிர்காலம் செழிப்பாய் இருக்கும்.
1: Your future
0: நினைக்காத ஆண்டவர் உன்னை வெட்கப்பட்டு போக விடுவார் என்று ஒரு பெரிய வெற்றி உனக்கு காத்து கொண்டிருக்கிறது. ஒரு பெரிய உயர்வு உனக்கு காத்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாகவே கர்த்தர் அநேகருடைய கண்களுக்கு முன்பதாக கர்த்தர் உன்னை சாட்சியாக நிறுத்த போகிறார். எல்லாரும் கர்த்தரை வாயில திறந்து சோத்ரி
1: பிரைஸ் காட்
0: சோத்ரி
1: பிரைஸ் காட்
0: சோத்ரிங்க
1: பிரைஸ் காட்
0: எல்லா கர்த்தரை சோத்ரிப்போம். ஷபரா பரா பரா பரா உரக பரா பரா பரா சந்தரா பரா பரா பரா ஓரியாந்தரா பரா ஹalleluya ஹalleluya ஹalleluya
1: ஹalleluya
0: ஹalleluya
1: ஹalleluya ஹாலேலூயா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் கர்த்தாவே துதிக்கிற கர்த்தாவே ஹாலேலூயா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். ஆண்டவர் சகல ஆறுதலின் தேவனே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களை ஆறுதல் படுத்துகிற தேவன் கர்த்தாவே. நீர் எங்களை சமாதானத்தின் தேவன் ஹாலேலூயா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் கர்த்தாவே. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் ஆண்டவரே நீர் எங்களை ஒருபோதும் கைவிடுகிறது இல்லை கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ தாய் தகப்பன் கைவிட்டாலும் நீர் எங்களை கைவிடாத தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே ஸ்தோத்ரம். இந்த உலகத்திலே உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன தேவன் கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லா அவமானங்களின் மத்தியில ஆண்டவரே, நிந்தையின் மத்தியில கர்த்தாவே, போராட்டங்களின் மத்தியில, பிரச்சனைகளின் மத்தியில கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களை வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறீர். நீர் எங்களை தாங்குகிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. நாங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் கர்த்தாவே நீர் எங்களை நடத்துகிற தேவன் ஆண்டவரே. நித்தமும் எங்களை வழிநடத்துகிறீர் கர்த்தாவே. நாங்கள் ஒருபோதும் கர்த்தால் வெட்கப்பட்டு போக நீர் எங்களை விடுவதில்லை. நீர் எங்களை அனுதினமும் நீர் போஷித்து வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. கர்த்தரே மெய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொன்னது போல கர்த்தாவே, எந்த தாழ்ச்சியும் இல்லாதபடி நீர் எங்களை வழிநடத்துகிற தேவன் ஹல்லேலூயா ஸ்தோத்ரம். நீர் எங்களுடைய தகப்பனாக இருந்து தாயாக இருந்து நீர் எங்களை தேற்றுகிறீர். அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரை காட்டிலும் நீர் எங்கள் மீது நீர் நேசம் வைத்திருக்கிறீர், அன்பு வைத்திருக்கிறீர். எங்களுக்காக நீர் ஜீவனையே கொடுத்தீர். அந்த ஜீவன் பரிபூர்ண அடிபடியாய் நீர் வந்திருக்கிறீர் வந்தீர் ஆண்டவரே. ஆண்டவரே நித்திய ஜீவனை எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீர். அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்ரம்ப்பா. நாங்கள் நிந்திக்கப்படும் பொழுது அவமானப்படுத்தப்படும் பொழுது கர்த்தாவே ஆண்டவரே நாங்கள் சோர்ந்து போகாதபடி கர்த்தாவே நாங்கள் உமக்குள்ளே திடப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக உண்மையில் நம்பிக்கையும் விசுவாசமும் உள்ளவர்களாய் காணப்பட்டு கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாவற்றையும் மேற்கொள்ள நீர் அனுக்கிரகம் பண்ணுவீராக ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறப்பா. அதோ கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். அவமானத்தை சுமக்க கர்த்தாவே ஆண்டவர் நீர் கற்று தருவீராக கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். நிந்தையை சுமக்க நீர் எங்களுக்கு கற்று தருவீராக ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் சகிக்க நீர் எங்களுக்கு கற்று தருவீராக கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா விதமான அவமானங்களையும் நிந்தைகளையும் போராட்டங்களையும் கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் சகித்து கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எப்படியாய் கர்த்தாவே நீர் சிலவேல எல்லாவற்றையும் எங்களுக்காக சகித்தீரோம். அப்படியாய் நாங்கள் சகித்து எல்லாவற்றையும் மேற்கொள்ள நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். ஆண்டவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். எந்த நிலையில் நாங்கள் சோர்ந்து போகாதபடி கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே உமக்குள்ளே நாங்கள் திடப்படுத்திக் கொள்ள நீர் அனுக்கிரகம் பண்ணும் ஆண்டவரே ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். எங்களோடு கூட இருப்பீராக, தொடர்ந்து எங்களை நீர் வழி நடத்துவீராக. எல்லா துதி கனமையும் உமக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே.
2: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
3: அனுதின தியானம். உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீர முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.
4: பாதையில்

0: கிறிஸ்தவர்கள் மிகவும் பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே கலாத்தியர் 6:3 முதல் 5 வரை கற்றுக்கொண்டோம். அந்த பாடத்திலே பாவபாரம் மனிதனால் சுமக்க முடியாத ஒன்று என்று கற்றுக்கொண்டோம். மேலும் பாவபாரத்தை தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரே இடம் இயேசுவின் சிலுவை அண்டைதான் என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று கலாத்தியர் 6:6-10 வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்திலே நம்முடைய பாவபாரத்தை யார் எடுத்து போட முடியும்? நித்திய ஜீவனை அறுப்பான் என்ற வார்த்தைக்கான அர்த்தம் என்ன? நன்மை செய்வது நல்ல காரியமா? நான் நன்மை செய்வதற்கான அடிப்படை என்ன? ஆழமாக கற்றுக்கொள்ள தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள்.
1: பிரியமானவர்களே, இன்றைக்கும் வேதாராய்ச்சி நிகழ்ச்சியை கேட்பதற்காக நீங்கள் ஆவலோடு காத்திருப்பதற்காக கர்த்தரை துதிக்கிறோம். 1977 முதல் இந்திய தேசத்திலே செய்யப்பட்டு வரும் டிரான்ஸ்வல் ரேடியோவின் ஊழியங்களுக்காக ஜெபிக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் கர்த்தரை துதிக்கிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே கலாத்தியர் 6:5 சிந்தித்துக் கொண்டிருந்தோம். அதாவது, அவனவன் தன் பாரத்தை சுமப்பானேன் என்பதை குறித்து சிந்தித்துக் கொண்டிருந்தோம். அந்த வரிசையிலேதான் பாவ பாரம் மனிதனால் சுமக்க முடியாத ஒன்று என்பதை சிந்தித்தோம். பாவ பாரம் நாம் பகிர்ந்து கொள்ள முடியாத ஒரு பாரம். எனவேதான் தாவீதும் சங்கீதம் 38:4 சொல்லும் பொழுது, என் அக்கிரமங்கள் தலைக்கு மேலாக பெருகிட்டு அவைகள் பார சுமையைப் போல என்னால் தாங்கக்கூடாத பாரமாயிற்று என்று கூறியிருக்கிறார். மட்டுமல்லாமல் சங்கீதம் 55:6 பார்க்கும் பொழுது, எனக்கு பிராவை போல் சிறகுகள் இருந்தால் பறந்து போய் இளைப்பார்வேனே என்றும் சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, மனிதன் தன் சொந்த பாரத்தை விட்டு எங்கேயும் ஒளிந்து கொள்ள முடியாது. மனோ தத்துவ ரீதியாக பாவ பாரத்திலிருந்து மனிதன் விடுதலை பெற எவ்வளவோ முயன்றிருக்கிறார்கள், ஆனால் முடியவில்லை. பாவ பாரத்தை தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரே இடம் கிறிஸ்துவின் சிலுவை அண்டைதான். சங்கீதம் 55:22 கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் என்று வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11:28 இயேசு கூறும் பொழுதும், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கூறியிருக்கிறார். இன்று பாவ பாரத்தை அவர் ஒருவரே நம்மை விட்டு தூக்கி எடுக்க முடியும். ஏனென்றால் இந்த பாவத்திற்கான தண்டனையை அவர் ஏற்றுக் கொண்டு விட்டார். எனவே அவர் மட்டுமே இந்த பாவ பாரத்தை நம்மை விட்டு எடுத்து போட முடியும். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான ஐயா, அம்மா, வாலிப சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு பாவ பாரத்தினாலே நீங்கள் அழுத்தப்பட்டு சோர்ந்து போயிருக்கிறீர்களா? உங்கள் பாவத்திற்கான தண்டனையையும் இயேசு சிலுவையிலே சுமந்து தீர்த்தபடினாலே அவர் உங்களையும் உங்கள் பாவ பாரத்திலிருந்து விடுவிக்க முடியும். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? பாவ பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் நித்திய அழிவுக்கு நேராக போய்க் கொண்டிருக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. அதே வேளையிலே லூக்காளின் சுசேஷம் 19:10 வாசிக்கும் பொழுது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றும் வாசிக்கிறோம். மட்டுமல்ல, மார்க்கெழுதின சுசேஷம் 10:45 மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாகவும் தன்னுடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னுடைய பாவத்திற்காகவும் உங்களுடைய பாவத்திற்காகவும் தண்டனையை இயேசு பெற்றுக் கொண்டு விட்டார். இன்றும் நாம் அவரை நோக்கி பார்த்து வாழ்வு பெற முடியும், ரட்சிக்கப்பட முடியும். நம்முடைய பாவமானது நித்திய அழிவுக்கு நேராக நம்மை எடுத்துச் செல்கிறதா இருக்கிறது. இன்று நீங்கள் உங்கள் பாவ பாரத்தை என்ன செய்கிறீர்கள்? நீங்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடிய பாரங்கள் உண்டு, நீங்கள் மட்டுமே தனியாக சுமக்கக்கூடிய பாரங்களும் உண்டு. ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையிலே நாம் செய்த பாவத்திற்கான பாரம் நம்மால் சுமக்கப்பட முடியாதது. 2000 முன்னதாகவே இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவத்தையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். இன்று உங்களுடைய பாரமானது ஒன்று உங்கள் மேலேயே இருக்க வேண்டும், அல்லது இயேசு கிறிஸ்துவை நீங்கள் இரட்சகராக விசுவாசித்தபடினாலே உங்கள் பாரம் எல்லாம் அவர் மேலே வைக்கப்பட்டிருக்கிறதாய் இருக்கலாம். ஒரே நேரத்திலே 2 இடங்களிலேயும் இந்த பாரம் இருக்க முடியாது. ஒன்று உங்கள் பாவ பாரம் உங்கள் மேலே இருக்கும், அல்லது கிறிஸ்துவின் மேலே வைக்கப்பட்டிருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து அதை வேறு யாருடனும் பகிர்ந்து கொள்ளவில்லை, தானே அவர் அதை சுமந்து தீர்த்தார். கலாத்தியர் 6:6 மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். அப்போஸ்தலன் பவுல் மிக தெளிவாக சுருக்கமாக பெரிய ஒரு சத்தியத்தை சொல்லிவிடுகிறார். உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவர்களுக்கு நீங்கள் செலுத்த வேண்டியதை செலுத்துங்கள் என்கிறார். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக யார் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு உலக பொருட்களினாலே நீங்கள் மறு உத்தரவு கொடுங்கள் என்கிறார். உலக பிரகாரமாக தேவன் உங்களை ஆசீர்வதித்திருப்பார் என்றால், அதே நேரம் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயும் ஒரு ஊழியத்தின் மூலமாக அல்லது ஒரு ஊழியக்காரர் மூலமாக ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள் என்றால், உங்களுக்கு தேவன் உலகத்திலே கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நீங்கள் அந்த ஊழியத்தோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். உலகத்திலே எந்த கடையிலே போய் எந்த பொருளை நாம் பெற்றுக்கொண்டாலும் பணம் கொடுக்க வேண்டியவர்களுடைய வரிசையிலே நின்று நாம் பணம் செலுத்தி வருகிறோம். இன்று பலர் அநேகருக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பகிர்ந்து கொடுக்கிறவர்களாயிருக்கிறார்கள். ஆனால் அதை பெற்றுக்கொள்பவர்கள் பணம் செலுத்தினால்தான் அந்த இடத்திலிருந்து கடந்து போக முடியும் என்ற எந்த அமைப்பும் இல்லை. அதை குறித்து யாருமே சிந்திக்கிறதில்லை. ஆனால் வேதவசனம் மிக தெளிவாக சொல்கிறது என்ன? ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்கும் ஊழியங்களை தாங்க வேண்டியது நம்முடைய கடமை. கலாத்தியர் 6:7 மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். வேத புத்தகத்திலே இது ஒரு குறிப்பிடத்தக்க வசனம். இந்த உலகத்திலே நாம் எதை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுக்கிறோம். இயேசு கிறிஸ்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13 சொல்லும் பொழுது விதைக்கிறவன் ஒருவனை குறித்து குறிப்பிட்டார். மட்டுமல்ல, அறுக்கிறவன் ஒருவனை குறித்தும் அவர் சேர்த்து சொன்னார். இந்த வசனத்திலே சொல்லப்படும் கொள்கையானது அமைதிப்படுத்தப்பட முடியாத ஒன்று, அதாவது மாற்றப்பட முடியாத ஒன்று, அது முறிக்கப்படக்கூடாத ஒன்று. இந்த வாக்கியத்திலே ஒரு சிறு எழுத்தையும் கூட மாற்ற முடியாது. வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிக்கும் பூரணமானதாய் பொருத்தமானதாய் இது இருக்கிறது. நெல்லை விதைப்பீர்கள் என்றால் நெல்லைத்தான் அறுப்பீர்கள். பூசணி செடி ஒன்று படர்ந்து நீளமாக தரையிலே தூரமாக செல்லும் என்றாலும் அதன் முடிவிலே மற்றொரு பூசணிக்காய்தான் காய்க்கும். எகிப்திலே கண்டுபிடிக்கப்பட்ட சில கல்லறைகளிலே 5000 முன்னதாக வைக்கப்பட்ட கோதுமையை கண்டெடுத்தார்களாம். அதை நட்டபொழுது கோதுமைதான் விளைந்தது. 5000 கடந்து சென்றாலும் கோதுமை விதையானது தான் ஒரு கோதுமை விதை என்பதை மறந்து போகவில்லை. நீங்களும் எதை விதைக்கிறீர்களோ அதையே அறுப்பீர்கள். எந்த மாற்றமும் இருக்காது. இந்த கொள்கை உண்மை என்பதை நிரூபிக்கும் அநேக மனிதர்களுடைய வாழ்க்கையை வேத புஸ்தகத்திலே நாம் பார்க்கலாம். அவர்களிலே ஒருவர் தான் யாக்கோபு. இவருடைய வாழ்க்கையை ஆதியாகமம் 27:29 வரை நாம் வாசிக்கிறோம். யாக்கோபு தனது தகப்பனாகிய ஈசாக்கை ஏமாற்றினார். தனது கரங்களின் மேலே ஆட்டு தோலை போர்த்து கொண்டு தனது சகோதரனாகிய ஏசாவை போல நடித்தார். ஏசாவினுடைய சரீரத்திலே தான் ரோமம் உண்டு. இவ்வாறாக தகப்பனை ஏமாற்றி ஆசீர்வாதத்தை பெற்றார். தகப்பனை ஏமாற்றிய பின்னர் தனது ஜீவன் தப்பும்படியாக ஓடிப்போய் மாமனாகிய லாபானோடு கூட வாழ்ந்தார். தனது தகப்பனாரை ஏமாற்றியதிலிருந்து தப்பிக்கொண்டோம் என்று எண்ணினார். ஆனால் தேவன் என்ன சொல்கிறார்? மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். அதை போல ஒன்றை அல்ல, அதையே அறுப்பான் என்கிறார். யாக்கோபுடைய வாழ்க்கையிலே நடந்தது என்ன? ராகேல் என்னும் தனது மாமாவின் மகளை நேசித்தான். அவள் இளைய மகள். 7 அவளுக்காக கஷ்டப்பட்டு பணி செய்தான். திருமணமும் ஒழுங்கு செய்யப்பட்டது. ஆனால் அவனுக்கு கொடுக்கப்பட்ட பெண் ராகேல் அல்ல, லேயாள். தான் இளைய குமாரனாக இருந்தாலும் மூத்த குமாரன் என்று தகப்பனை ஏமாற்றினான். இங்கே இளைய மகளை திருமணம் செய்ய விரும்பியவனுக்கு மூத்த மகளைத்தான் அவனுடைய மாமா முதலாவது கொடுத்தார். அது மட்டுமல்ல, 1 புத்தகம் 21 ஆகாப் ஏசபேல் இவர்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆகாப் நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை இச்சித்தான். ஆனால் நாபோத்தோ அதை விற்க மறுத்துவிட்டான். ஆகாபும் ஏசபேலும் அரசனும் அரசியுமாக இருந்தபடினாலே அவர்கள் விரும்பியதை எடுத்துக்கொண்டார்கள். ஆகாப் அந்த திராட்சை தோட்டத்தை எடுத்துக்கொள்ளும்படியாக ஏசபேல் நாபோத்தை கொலை செய்தாள். தாங்கள் செய்த இந்த தவற்றிலிருந்து தப்பிக்கொள்ளலாம் என்று அவர்கள் எண்ணினார்கள். தேவன் எலியாவினிடத்திலே ஒரு செய்தியை சொல்லி அனுப்பினார். கவனியங்கள், வாசிக்கிறேன். 1 21:19 நீ அவனை பார்த்து, நீ கொலை செய்ததும் எடுத்துக்கொண்டதும் இல்லையோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாய்கள் நாபோத்தின் இரத்தத்தை நக்கின ஸ்தலத்திலே உன்னுடைய இரத்தத்தையும் நாய்கள் நக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று சொல் என்றார். நடந்தது என்ன? யுத்தத்திற்கு சென்ற ஆகாப் காயப்பட்டான். தனது ரதத்தை ஓட்டி வந்த மனிதனை பார்த்து, யுத்தம் நடக்கும் இடத்திலிருந்து என்னை வெளியே கொண்டு போ என்று கேட்டுக்கொண்டான். அவனுடைய ரத்தம் ரதத்திலே வடிந்து கொண்டிருந்தது. யுத்தத்திற்கு பின்னர் அவன் சமாரியாவிற்கு கொண்டு வரப்பட்டான். சமாரியாவிலே குளத்திலே இரத்தத்தை கழுவினார்கள். அங்கேயே நாய்கள் அவனுடைய இரத்தத்தையும் நக்கிற்று. மற்றும் ஒரு உதாரணமும் உங்களுக்கு சொல்ல வேண்டுமா? பவுலப்போஸ்தலன் ஸ்தேவானை கல்லெறியும் காரியத்திலே தலைவராக இருந்து செயல்பட்டுக் கொண்டிருந்தார். அவருடைய மனமாற்றத்திற்கு பிறகு கலாத்தியா நாட்டிற்கு வந்தபொழுது பவுலப்போஸ்தலன் மேலேயும் கல்லெறிந்தார்கள். பவுலப்போஸ்தலன் மனம் திரும்பியபடியினாலே அவருடைய பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது என்று நீங்கள் நினைக்கலாம். விளைவை அவர் அறுக்கப் போவதில்லை என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் பிரியமானவர்களே, தேவனுடைய பிரமாணம் என்ன சொல்கிறது? மனிதன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். ஒரு திருச்சபையிலே சிறப்பு ஆவிக்குரிய கூட்டம் ஒன்று நடைபெற்றது. கூட்டம் முடிந்த பிறகு செய்தி கொடுக்க வந்தவரும் அந்த பணியிலே முன்னாலே நின்று வேலை செய்த எல்லாரும் இரவிலே உணவு அருந்தும்படியாக ஒரு சிறப்பான உணவு விடுதிக்கு கடந்து சென்றார்கள். ஒவ்வொருவரும் மிக அருமையான உணவு பதார்த்தங்களை தங்களுக்கென்று வாங்கி உட்கொள்ள ஆரம்பித்தார்கள். ஆனால் அந்த செய்தியாளரோ ஒரு சோடாவை மட்டும் கேட்டு வாங்கி குடித்துக் கொண்டிருந்தார். அதை குறித்து அவரிடத்திலே கேட்டபொழுது, நான் மனம் திரும்பிய பொழுது ஆண்டவர் எனக்கு ஒரு புதிய வயிறை தரவில்லை, புதிய சுபாவத்தை கொடுத்தார். எனவே நான் குடித்து குடித்து என் வயிற்றை கெடுத்துக் கொண்டதற்கு இப்பொழுது நான் அதை அறுக்கிறேன் என்றாராம். அருமையானவர்களே, இந்த வசனத்தை ஒருமுறை கூட நாம் கவனிப்போமா? மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். அந்த வசனத்தின் ஆரம்பத்திலே அது எப்படி ஆரம்பமாகிறது? மோசம் போகாதிருங்கள், தேவன் தன்னை பரியாசம் பண்ண ஒட்டார். எனவே யாராயிருந்தாலும் சரி, தப்பிக்கொள்ள முடியாது. இள வயதிலே இருக்கிறவர்கள், சிறியவர்கள், வாலிபர்கள் இந்த வசனத்தின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்வார்கள் என்று நான் வாஞ்சிக்கிறேன். இன்றைக்கு பல வாலிபர்கள் போதைப் பொருட்களை உட்கொள்கிறார்கள். இள வயதிலேயே சுதந்திரமாக பாலுறவு பழக்க வழக்கங்களிலே ஈடுபடுகிறார்கள். அவர்களிலே சிலர் ஏற்கனவே தாங்கள் விதைத்ததை அறுக்க தொடங்கிவிட்டார்கள். இன்று இப்படிப்பட்ட பாவங்களின் விளைவாக எண்ணற்ற மக்கள் எய்ட்ஸ் வியாதியினாலேயும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எவ்வளவு மாத்திரைகள் மருந்துகள் சாப்பிட்டாலும் தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். நெல்லை விதைத்தவர்கள் நெல்லையே அறுக்க வேண்டும், பாவத்தை விதைத்தவர்கள் பாவத்தின் விளைவை அறுக்க வேண்டும். நீங்கள் ஒருவேளை சொல்லலாம், நான் மனம் திரும்பிவிட்டேனே என்று சொல்லலாம். ஆம் பிரியமானவர்களே, அது அற்புதமானது. என்றாலும் சில விளைவுகள் தவிர்க்க முடியாதவை.

0: கலாத்தியர் 6:8 தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். நித்திய ஜீவனை அறுப்பான் என்று சொல்லும் பொழுது இந்த உலகத்திலே அவனுக்கு கிடைக்க பெறுகிற ஆவியின் கனியும் மகிமையான எதிர்கால நித்திய வாழ்க்கையுமாகும். கிறிஸ்துவின் வருகையை குறித்து எண்ணும் சில கிறிஸ்தவர்கள் அதை குறித்து பயப்படுகிறவர்களா இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறேன். ஏனென்றால் தமக்கு சொந்தமானவர்களை அவர் கூட்டி சேர்க்கும் பொழுதும் மாம்சத்திலே நாம் செய்த ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் அவருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அருமையானவர்களே, நீங்கள் ஒருவேளை ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், என்றாலும் நீங்கள் கணக்கு கொடுக்கும் நாளிலே சில காரியங்களை குறித்து வெட்கப்பட வேண்டியது இருக்குமா? சற்றே எண்ணி பாருங்கள். 1 யோவான் 2:28 பாருங்கள். இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியமுள்ளவர்களாய் இருக்கும்படி அவரில் நிலைத்திருங்கள். நீங்கள் மாம்சத்திலே வாழுகிறவர்களாக இருப்பீர்கள் என்றால் மாம்சத்தின் கிரியைகள் தான் உங்கள் வாழ்க்கையிலே வெளிப்படும். இவ்வாறு கூறுவதனாலே நீங்கள் உங்கள் ரட்சிப்பை இழந்து போகப் போவதில்லை, உங்களுடைய வெகுமதியை நீங்கள் இழந்து போவீர்கள். எனவேதான் ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் தங்கள் அனுதின வாழ்க்கையை குறித்து மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று திரும்ப திரும்ப சத்தியம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தேவன் நம் முன்னாலே ஒரு சிவப்பு விளக்கை வைத்தார், இப்பொழுது ஒரு பச்சை விளக்கை வைக்கிறார். ஆறுதல் தரும், நம்மை உற்சாகப்படுத்தும் ஒரு வாக்கியத்தை கவனியுங்கள். கலாத்தியர் 6:9, நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஒரு டாக்டர் ஒருமுறை தனது போதகரிடத்திலே வந்து, ஐயா, என்னுடைய குமாரர்களை குறித்து நான் அக்கறை உள்ளவனாயிருக்கிறேன், ஆனால் எல்லாரும் எனக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். பள்ளி எனக்கு எதிர்த்து நிற்கிறது, மற்ற பெற்றோர்களும் எனக்கு எதிராயிருக்கிறார்கள், என்னுடைய நண்பர்களிலேயும் சிலர் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள், ஆனால் என்னுடைய பையன்கள் இருவரையும் நான் சிறப்பாக வளர்க்க விரும்புகிறேன் என்று கூறினார். அருமையானவர்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை குறித்து அக்கறையோடும் கரிசனையோடும் கண்டித்து வளர்ப்பதை மற்றவர்கள் எதிர்த்தாலும் நல்ல விளைவை பெற்றுக் கொள்ளும்படியாக நீங்கள் பொறுமையோடு செயல்படுங்கள். நிச்சயமாக அதற்குரிய பலன் உண்டே. உங்கள் பிள்ளைகளை ஒழுக்கப்படுத்தி நடத்துவதிலே இப்பொழுது உங்களுக்கு கஷ்டங்கள் பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனால் நிச்சயமாகவே நல்ல முடிவு உண்டு. ஏசாயா 55:10-11 வாசிக்கிறேன். மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். ஞாபகம் இருக்கிறதா? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், தேவனோடு கூட கானான் தேசத்திலே நடந்து தெரிந்தான். அந்த நாட்களிலே அங்கே இருந்த கானானியர்கள் துன்மார்க்கமானவர்களாகவும் விக்கிரகாராதனைக்காரர்களாயும் இருந்தார்கள். ஆபிரகாமுக்கு ஈசாக்கு என்னும் குமாரன் பிறந்தான். ஈசாக்கு இளைஞனான போது மோரியா மலையின் மேலே ஆபிரகாம் அவனை கூட்டிச் சென்றான். தேவனுக்கு கீழ்ப்படியும்படியாக தனது ஒரே குமாரனாகிய ஈசாக்கை பலி செலுத்தும்படியாக அத்தனையையும் ஆயத்தம் செய்தான். என்றாலும் அந்த பலியை செலுத்தாமல் தேவன் தடுத்தார். ஆபிரகாம் ஆவிக்கென்று விதைத்தான், ஆவிக்கென்று நித்திய ஜீவனை பெற்றுக் கொண்டான். மோசையின் தாயான யோசபேத் ஆபத்தான அந்த நாட்களிலேயும் மோசேயின் ஜீவனை காக்க ஒரு திட்டம் வகுத்தாள். மோசே பார்வோனின் மகளுடைய வளர்ப்பு மகனானான். தேவனுடைய அற்புதமான திட்டத்தின்படி மோசேயின் தாயே மோசேயை வளர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தினார். நிச்சயமாகவே அவள் மோசேக்கு தேவனை குறித்தும் ஆபிரகாமை தேவன் அழைத்த அழைப்பை குறித்தும் தேவன் இஸ்ரவேலை குறித்து வைத்திருந்த திட்டத்தை குறித்தும் கூறியிருப்பார்கள். ஒரு எகிப்தியனைப் போலவும் அவன் வளர்கிறதை அவள் கண்டாள். எகிப்து தேசமே அவளுக்கு எதிராக இருந்தது. எகிப்தின் கலாச்சாரம், எகிப்தின் சிற்றின்பங்கள், எகிப்தின் தத்துவங்கள், எகிப்தின் சமயம் அத்தனையும் அவளுக்கு எதிராயிருந்தன. ஆனால் ஒரு நாள் வந்தது. மோசே அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலும் தேவனுடைய ஜனங்களோடு கூட தன்னுடைய இடத்தை எடுத்துக் கொண்டார். மோசேயின் தாய் விதைத்ததை அறுத்தார்கள். தாவீதின் வாழ்க்கையிலேயும் இதே கொள்கை எப்படி நிறைவேறியது என்று நாம் பார்க்க வேண்டும். பொதுவாக தாவீது என்றவுடனேயே தாவீதனுடைய பாவம் பலருக்கு நினைவிற்கு வருகிறது. ஏனென்றால் ஒரு பெரிய வெள்ளை துணியிலே ஒரு சிறிய கருப்பு புள்ளி இருந்தாலும் அது உடனே தெளிவாக தெரிந்து விடுகிறது. ஆனால் தாவீதினுடைய வாழ்க்கை முழுவதிலும் பாவம் இருந்தது என்று நாம் சொல்ல முடியாது. ஒரு பெரிய கருப்பு நிற தாளிலே சிறிய வெள்ளை புள்ளி இருந்தால் அது தூரத்திலிருந்து பார்க்க தெரியாது. தாவீதின் காலத்தில் வாழ்ந்த மற்ற அரசர்கள் எல்லாரும் மிக கேடானவர்களாக இருந்தார்கள். தாவீது செய்ததை போன்ற ஒரு காரியத்தை அவர்கள் எல்லாரும் செய்யும் பொழுது அதை குறித்து யாரும் பெரிதாக எண்ணுகிறதில்லை. ஆனால் தாவீதினுடைய வாழ்க்கையிலே அது மிகவும் தெளிவாக தெரியும் ஒரு காரியமாய் இருக்கிறது. தாவீது தேவனுக்கு ஏற்ற ஒரு இருதயத்தை உடையவராய் இருந்தார். தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்யும் பொழுது கூட தேவன் மேலே தனக்கு இருந்த வாஞ்சையை அவர் வெளிப்படுத்துகிறார். என்றாலும் தாவீதின் பாவத்தின் விளைவையும் தாவீது அறுத்தார். பிரியமானவர்களே, நாமும் எதை விதைக்கிறோமோ அதையே அறுப்போம். எனவே நாம் நன்மை செய்யும்படியாக ஆண்டவர் நம்மை வைத்திருக்கும் பொழுது அதற்கான விளைவும் உண்டு என்று தைரியமாக நன்மை செய்ய நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். சில வேளைகளிலே நன்மை செய்தால் என்ன பயன், நன்மை செய்தால் பிரச்சனைகள் தானே வருகிறது என்று கூட பலர் நினைக்கலாம். பிரியமானவர்களே, நீங்கள் நன்மை செய்வீர்கள் என்றால் நிச்சயமாக ஏற்ற காலத்திலே அதற்கான விளைவை பெற்றுக் கொள்வீர்கள். கலாத்தியர் 6:10 ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். பவுல் என்ன சொல்கிறார், நாம் ஒவ்வொருவருமே நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு பல சமயங்கள் நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறது. நன்மை செய்வது நல்ல ஒரு காரியம், ஆனால் நன்மை செய்வதற்கான அடிப்படை அஸ்திவாரம் சரியான ஒன்றாய் இருக்க வேண்டும். நாம் நன்மை செய்வதற்கான அடிப்படை என்ன, தேவனுடைய கிருபையினாலே நாம் பெற்றிருக்கிற நற்செய்தியே சரியான ஒரு அஸ்திவாரம். தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்களாக தேவனுடைய ஆவியினாலே நடக்கும் பொழுது ஆவியின் கனி நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும். அப்பொழுது நீங்கள் நிச்சயமாகவே நன்மை செய்கிறவர்களாக சுற்றித் தெரிவீர்கள். உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் நீங்கள் நன்மை செய்கிற ஒருவராய் இருப்பீர்கள். குறிப்பாக மற்ற விசுவாசிகளுக்கு நீங்கள் நன்மை செய்கிறவர்களாய் இருப்பீர்கள். நிகழ்ச்சியை கேட்ட அருமையான சகோதரனை சகோதரியே, இன்று ஆண்டவர் நமக்கு நினைவுபடுத்தும் சத்தியங்களை குறித்து நாம் செயல்பட வேண்டிய விதமாய் செயல்படுவோமாக. சுமக்க முடியாத பாவமான பாரத்தை இயேசு கிறிஸ்துவண்டை கொண்டு வந்து அவரை இரட்சகராக விசுவாசித்து அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்ததை விசுவாசித்து ஏற்றுக்கொள்வோமா? நாம் எதை விதைக்கிறோமோ அதையே அறுப்போம் என்ற சத்தியத்தை மனதிலே கொண்டவர்களாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்திலேயும் செயல்பட கவனமாயிருப்போம். நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமல், பலனில்லையே என்று கவலை கொள்ளாமல், நிச்சயமாக பலன் உண்டு என்ற விசுவாசத்தோடு முன்னோக்கி செல்வோம். ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிற இடங்களிலே சக விசுவாசிகளுக்கு நன்மை செய்கிறவர்களாய் வாழ்வோம். கர்த்தர் தாமே இப்படிப்பட்ட கிருபைகளை நம் ஒவ்வொருவருக்கும் தருவாராக. ஆமேன்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் இவர்களில் யார் தனது பாவத்திற்கான விளைவை அறுத்ததாக கூறப்பட்டுள்ளது? இன்றைய நிகழ்ச்சியில் இவர்களில் யார் தனது பாவத்திற்கான விளைவை அறுத்ததாக கூறப்பட்டுள்ளது? ஆப்ஷன் ஏ ஆபிரகாம், ஆப்ஷன் பி மோசே, ஆப்ஷன் சி தாவீது.
2: அன்பர்களே, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்டது என்ன? ஆவிக்குரிய ஆசிர்வாதங்களை நமக்கு கொடுக்கும் ஊழியங்களை தாங்க வேண்டியது நம்முடைய கடமை. நன்மை செய்தால் என்ன பயன், நன்மை செய்தால் பிரச்சனைகள் தானே வருகிறது என்று நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் நன்மை செய்வீர்கள் என்றால் நிச்சயமாக ஏற்ற காலத்திலே அதற்கான விளைவை பெற்றுக் கொள்வீர்கள். நீங்கள் தேவனுடைய ஆவியினாலே நடக்கும் போது ஆவியின் கனி உங்கள் வாழ்க்கையிலே காணப்படும். அப்பொழுது நீங்கள் நன்மை செய்கிறவர்களாக சுற்றித் திரிவீர்கள். நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமல், பலன் இல்லையே என்று கவலை கொள்ளாமல், நிச்சயமாக பலன் உண்டு என்ற நம்பிக்கையோடு முன்னோக்கி செல்வோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
3: இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம்.

ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அவருடைய பிரசன்னத்தை இப்போது வாஞ்சித்து நாம் வரவேற்போமா? ஆவியானவரே,

எங்கள் மத்தியில் இப்பொழுது இறங்கி வருவீராக. நாங்கள் உம்மை வேண்டிக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் தானே முதாக்கிரியின் சட்டைகளை அடித்து எங்கள் மத்தியில் அசைவாடும் ஆவியானவரே, பெந்தெகோஸ்தே நாளில் இறங்கியது போல அக்கினியின் நாவுகளாய் எங்கள் ஒவ்வொருவர் மீதும்

ஒரு நாள் இயேசு கிறிஸ்து மலையிலிருந்து இறங்கின போது திரளான மக்கள் கூட்டம் அவரை பின்தொடர்ந்து செல்ல ஆரம்பித்தனர். எல்லோரும் தேவிகளோடு இருந்தனர். எத்தனை பேர் அன்று கண்ணீரோடும் பிரச்சனைகளோடும் அவருக்கு பின் சென்று கொண்டிருந்தனர் என்று தெரியவில்லை. ஆனால் அந்த கூட்டத்திலே ஒரு குஷ்டரோகி மிகுந்த வேதனையோடும் கண்ணீரோடும் வந்திருந்தான். வியாதியின் கொடூரம் ஒரு புறம், குடும்பத்தினரால் கைவிடப்பட்ட நிலை, சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்ட நிலை, மிகுந்த கலக்கத்தோடு இந்த சபிக்கப்பட்ட நிலையிலிருந்து எனக்கு ஒரு விடுவு உண்டாகாதா என்ற ஏக்கத்தோடு அன்று இயேசுவை காண வந்திருந்தான். எல்லா நம்பிக்கையும் மற்று போன நிலையிலும் இந்த இயேசுவால் எனக்கு ஒரு புது வாழ்வை அளிக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு அவன் ஆண்டவர் இயேசுவுக்கு முன் வந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று கூறினான். அவனுக்கு இருந்த விசுவாசத்தை பாருங்கள். உம்மால் ஆகும் என்று சொல்லுகிறான். உடனே இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் தெரியுமா? அவர் மனதுருகி தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்று சொல்லி அவனை சுகமாக்கி அவனுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை ஆரம்பித்துக் கொடுத்தார். பலவித கஷ்டங்களாலும் வியாதியினாலும் கடன் தொல்லையாலும் குடும்ப சூழ்நிலைகளாலும் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, நீ கண்ணீரோடு இருந்து கொண்டிருப்பது கர்த்தருடைய சித்தம் அல்ல. இதோ அவர் உங்களுக்கு என்று ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுக்க விரும்புகிறார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். ஆண்டவரே, என்னை தொட்டு சுகமாக்கும் ஐயா, என் குடும்பத்தை தொட்டு ஒரு மாற்றத்தை கட்டளையிடும் ஐயா என்று உங்கள் வாய்களை திறந்து கேளுங்கள். அவர் தமது கைகளை நீட்டினால் போதும், நீங்கள் மறுரூபமாக்கப்படுவீர்கள். அவர் கைகளை நீட்டிய மாத்திரத்தில் உங்கள் சூழ்நிலைகள் தலைகீழாக மாற ஆரம்பிக்கும். மலையாக நின்று கொண்டிருக்கிற பிரச்சனைகள் அப்படியே மறைவதையும், சீறிக்கொண்டிருக்கும் மலைகள் அப்படியே அடங்குவதையும் பார்ப்பீர்கள். அவர் இப்பொழுதே தமது கரங்களை நீட்டி ஒரு அற்புதத்தை உங்களுக்கு செய்ய விரும்புகிறார். என்னை நீ தொட்டு நீ சுகமாக்கும் ஐயா என்று

நாக்கில் இங்கே வந்திருக்கிறது. அதை அனுபவியுங்கள். அது எங்கு பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. ரிசீவர்.

கிருபை, உன் கிருபை, உம்முடைய கிருபை மேலானது. ஹல்லேலூயா. Oh, we thank you so much for your grace, Master. உம்முடைய கிருபைக்காக நன்றிகளை செலுத்துகிறேன். நான் அப்படி அந்த கிருபைக்காக நன்றி செலுத்தலாம். என்னை பாதுகாத்த கிருபை மேலானதே, என்னை வழி நடத்தின கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, கிருபை மேலானதே. ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. என்னை வழி நடத்தின கிருபை மேலானதே, என்னை பலப்படுத்துற கிருபை மேலானதே, என்னை பாதுகாத்த கிருபை மேலானதே, என்னை சுகப்படுத்துற கிருபை மேலானதே, என்னை வழி நடத்துற கிருபை மேலானதே. அப்பா, உன்னுடைய கிருபை.

பிரசனம் உங்களை நிரப்புவதை அனுபவியுங்கள். ஒரு மகிமை மேகம் போல உங்களை இப்பொழுது சூழ்ந்து கொள்ளுகிறது. Just feel him.

அவர்கள் காத்துக் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னார். இதுவே அந்த நேரம். கர்த்தர் தம்முடைய அபிஷேகத்தை ஒரு புதிய விதத்திலே இப்பொழுதே உங்கள் பேரில் ஊற்றிக் கொண்டிருக்கிறார். அந்த அபிஷேகத்தின் நிறைவு

சிக்கிற ஒரு சந்ததியை தேடிக் கொண்டிருக்கிறான். வெளி பிரகாரத்தில் அல்ல, உள் பிரகாரத்தில் அல்ல, அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே, அந்த ரகசிய அறையிலே

0: ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கிருபையின் தேவன் இவ்வளவு அதிசயமாய் அற்புதமாய் நம்மை நடத்தி வருகிற இந்த பெரிதான தயவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: எல்லாரும் எழுந்து நின்று

சங்கீதம் 102 வசனம் 13 14. தேங்க்யூ அப்பா. 15. தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. உம்முடைய ஊழியக்காரர் அதன் கல்லுகள் மேல் வாஞ்ச வைத்து அதன் மண்ணுக்கு பரிதபிக்கிறார்கள். கத்த சியோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார். ஆமேன். பரலோக பிதாவே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய நேரத்துக்குள்ளே எங்களை கொண்டு வந்திருக்கிற தயவுக்காக ஐயா நாங்கள் உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாட்களில் எங்கள் மேலே பொழிகிற உம்முடைய வார்த்தைக்காக, உம்முடைய வார்த்தை என்கிற மழைக்காக அன்றுவரே நாங்கள் மனதார நன்றி சொல்லுகிறோம். எல்லாம் எங்கள் மேலே நீங்கள் வச்ச தயவு, எங்கள் மேலே நீங்கள் வச்ச இறக்கம் எவ்வளோ பெருசாண்டுவரே. ஓடி ஸ்தோத்திரமாப்பா. இந்த நேரத்துலையும் கூட, இந்த சீசனில் சாத்தியமே இல்லாத காரியங்கள் எல்லாம் எங்கள் வாழ்க்கையில் சாத்தியமாகுதுங்கிறத மீண்டும் மீண்டும் வலியுறுத்துறீங்க, மீண்டும் மீண்டும் இன்சிஸ்ட் பண்ணுறீங்க. இன்சிஸ்ட் பண்ணுறது மட்டும் இல்லை, வலியுறுத்துறது மட்டும் இல்லை, ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் செயல்படுகிற நேரத்துக்குள்ளே எங்களை கொண்டு வந்ததுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாட்களில் நாங்கள் விழிப்பாக இருந்து இந்த நேரத்தை சரியாக நாங்கள் உங்கள் கையில் இருந்து நாங்கள் சுதந்திரிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபித்து ஜெயமெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.

0: போன வாரம் செய்திய அன்று சொன்னார் க்ரோனோஸ்
1: கைரோஸ்
0: கைரோஸ் ரெண்டு வார்த்தை கிரேக்கத்தில் ரெண்டு வேர்டு வந்து ரொம்ப முக்கியமானது. ஒன்று க்ரோனோஸுங்கிறது நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற நேரம், அதுதான் நம்முடைய வாட்சில் இருக்கிறது எல்லாமே. ஆனால் கைரோஸுங்கிறது நம்ம வாழ்க்கையில் ஒரு காரியத்தை செய்யும்படி தேவன் குறிச்சிருக்கிற நேரம், காட்ஸ் அப்பாயிண்டட் டைம். ஆனால் எல்லாம் அசல்னு ஒன்று இருந்தால் டூப்ளிகேட்னு ஒன்று இருக்கும்ல, அந்த மாதிரி நம்மளால் என்ன கண்டுபிடிச்சினா நேரங்காலம் பார்க்கறது, நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்கறது, மூர்த்த நாள் பார்க்கறது, அந்த ராசி இந்த ராசி ஜாதகம் ஜோசியம் கைரேகை நேரம் சரியில்லை காலம் சரியில்லை அப்படி இப்படின்னு கண்டபண்ணான்னு அவன் க்ரோனோஸ்ல நேரத்தை பார்த்துட்டு இருக்கான்.
1: எஸ்,
0: ஆனால் ஆண்டவரும் காலத்தின் தேவன்.
1: ஆமென்.
0: அவர் யாரு?
1: காலத்தின்
0: தேவன். மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு சாத்தியமே இல்லாத காரியத்தை செய்யக்கூடிய தருணம் வர்றப்ப அந்த மனுஷனுடைய காலத்துக்குள்ள காலத்தின் தேவன் கடந்து வருவார்.
1: ஆமென்.
0: நமக்கு விளங்காத விஷயம். அப்படி வர்றப்ப மனுஷனால சாத்தியமே இல்லாத காரியங்கள் அவங்க வாழ்க்கையில நடந்து முடிஞ்சிடும்.
1: எஸ்,
0: சடக்கு நடந்து முடிஞ்சிடும். இது வந்து பைபிளில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சத்தியம். அது இதுதான் வேதத்தில் நிறைய வாசிக்கிறோம். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் கத்தராகிய நான் ஏற்ற காலத்தில் தீவிரமாக
1: நடப்பிப்பேன்.
0: ஏற்ற காலத்துனா அவருடைய நேரத்தில், காட்ஸ் டயத்தில் அவர் எப்படி நடப்பிப்பாரான், சட சட சட சட நடப்பிப்பார். ஆக்சுவலாக நம்ம எல்லாருமே பிறந்ததே இந்த கைரோஸ்க்காக தான் பிறந்திருக்கிறோம். எந்த சீசனில் என்ன செய்யணும், என் வாழ்க்கையில் எந்த காலகட்டத்தில் என் வாழ்க்கையில் கடந்து வந்து அதிசயங்களை செய்யணும், இது எல்லாமே ஆண்டவருடைய ஆதீனத்தில் ஏற்கனவே எழுதப்பட்டாச்சு. ஆண்டவர் செட் பண்ணிட்டார். இதுதான் ஆங்கிலத்தில் சொல்லுவோம், காட்ஸ் செட் டைம், காட்ஸ் அப்பாயிண்டட் டைம். ஆதியாகமம் 21 ஒன்றாவது வசனமே எப்படி தான் ஆரம்பிக்கும்னா, சாராளோட லைஃப்ல ஆண்டவர் செய்யற காரியம் எப்படி பிகின் ஆகுது?
1: கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார்.
0: சொல்லி இருந்தபடி சாராள் பேரில்
1: கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார்.
0: கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு
1: செய்தருளினார்.
0: அது செய்யறதுக்குன்னு ஒரு டயத்தை ஆண்டவர் செட் பண்ணியிருந்தாரா?
1: செட் பண்ணியிருந்தார்.
0: அல்லேலூயா சொல்லுங்களேன்.
1: அல்லேலூயா.
0: அந்த காலத்துலதான் அவளுக்கு செய்யணுங்கிறது தேவனுடைய ஏற்பாடு, தேவனுடைய நிலைப்பாடு. ஆமென் சொல்லு.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா. அல்லேலூயா.
0: இன்னும் சகரியா எலிசபெத் கிட்ட சொல்றப்ப, இதோ தகுந்த காலத்துல நிறைவேற போகிற என்னுடைய வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியால், அப்படிதான் சொல்றார். தகுந்த காலத்துல என்ன காலம் அது? ஆண்டவருடைய கைரோஸ்.
1: கைரோஸ்,
0: காலத்தின் தேவன். ஓம் காலத்துக்குள்ள வந்திருக்கிறேன். ஓம் காலத்துல நான் வரல, நான் குறிச்சிருக்கிற காலத்துல காலத்தை படைத்த காலத்தின் தேவன் என்னுடைய காலத்துக்குள்ள வந்திருக்கிறார்.
1: ஆமென்.
0: திஸ் இஸ் மை சீசன், திஸ் இஸ் மை டைம். அதான் உலகத்துல எப்படி சொல்றாங்கன்னா, அவனுக்கு நேரம் நல்லா இருக்குன்றாங்க. அவனுக்கு
1: நேரம் நல்லா இருக்கு,
0: இன்னும் 7 இப்படித்தான் இருக்கும் அப்படின்வாங்க.
1: அப்ப அடுத்த 7
0: ஏழரை நாட்டு சனி பிடிச்ச என்ன செய்யுதுனா
1: ஆட்டுது
0: அப்படின்வாங்க. அப்படிலாம் இல்ல, ஆண்டவருடைய டைம் ஒன்னு வச்சிருக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: அந்த டைம் வந்து நம்ம லைஃப்ல வந்திருக்குன்னு நம்ம டிக்ளேர் பண்ணோம். வந்துருச்சு. அதனால இப்ப பிகின் ஆயிருக்கு. நீங்க பாருங்க, இது ஒரு சாட்சிகளின் ஆண்டு ஆரம்பிக்குது.
1: ஆமென். சாட்சிகளின் குவியலோடு இருக்கிற சாட்சிகளின் ஆண்டு.
0: நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு சாட்சியை சொல்ல ஆசைப்பட்டிருப்பீங்க பாருங்க, அந்த சாட்சியை நீங்க இந்த வருஷம் சொல்லுவீங்க.
1: ஆமென். எஸ்
0: சொல்லுவீங்க.
1: அல்லேலூயா.
0: என்ன இது? உங்க டைம், உங்க சீசன் இது. அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: சாத்தியமே இல்லாத உயரங்கள் இது எல்லாம் இந்த பீரியட்ல நமக்கு சாத்தியமாக போகிறது.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: நம்முடைய தேவைக்காக தான் நம்ம ஆண்டவரை தேடி வந்தோம். நான்லாம் அப்படிதான் வந்தேன். நம்முடைய தேவைக்காக என் கடன் அடைங்க, என் வியாதியை நீக்கிங்க, நான் கஷ்டப்படுறேன், எனக்கு ஏதாவது ஒரு தொழிலை கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்முடைய தேவையை மனசில் வச்சு தான் ஆண்டவர்கிட்ட நம்ம வந்தோம். ஆனால் இந்த கைரோஸ் மொமெண்ட்டை நம்ம லைஃப்பில் வர்றப்ப தான் நமக்கு ஒரு பெரிய ரகசியம் தெரிய வருது. என் தேவைக்காக நான் உங்கள்கிட்ட வந்தேன், இந்த நேரம் வர்றப்ப தான் எனக்கு தெரியுது உங்களுக்கு நான் தேவைங்கிறதுக்காக தான் நீங்கள் என்னை முன்குறிச்சிங்க.
1: எஸ். ஹல்லேலூயா.
0: புரியுதா என்ன சொல்ல வர்றார் ஆண்டவர்?
1: ஆமென்.
0: நான் வந்தது கடன் அடைப்பார், வியாதியை நீக்குவார், ஒரு வீட்டை கொடுப்பாரு, ஒரு தொழில் கொடுப்பாருன்னு தான் நான் வந்தேன். என்னுடைய நீட மனசில் வச்சு நான் என்ன செஞ்சேன்?
1: வந்தேன்.

0: என்னுடைய நேரம் வர்றப்பதான் தெரியுது, ஐயா என் தேவைக்காக உங்கள்கிட்ட வந்தோம்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா இப்பதான் தெரியுது உங்களுக்கு நான் தேவைங்கிறதுனால நீங்க என்ன முன்குறிச்சிருக்கிறீங்க. தாயின் கற்பத்துல உருவாக்க முன்னமே, உலக தோற்றத்திற்கு முன்பாகவே. அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: ஒரு காலம் வருது, அந்த காலத்துல இருக்கிற ஜனத்தை ஆசீர்வதிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வேணும். அந்த பாத்திரம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அந்த பாத்திரத்தை ஆண்டவர் முன் குறிச்சார்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ட்ரூத் இது. நான் சொல்றேன், நீங்க தேவைக்காக வந்தீங்க, நானும் என்னையும் சேர்த்து. ஆனா ஆண்டவர் குறிச்சிருக்கிற நேரம் வர்றப்பதான் தெரியுது இவ்வளவு பெரிய தேவையை சந்திக்கிறதுக்கு ஆண்டவரை என்னைய கையில பிடிச்சிங்க.
1: ஆமென்.
0: எனக்கு பிரமிப்பா இருக்கு.
1: எஸ்
0: லார்ட், எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் இதுக்கு நான் யாரு? என் குடும்பம் எம்மாத்திரம், பின்னணி இல்லாதவன, எந்த விதமான முகவரி இல்லாதவன, எந்த பெரிய சமுதாயத்துல ஒரு அந்தஸ்துல இல்லாத என்ன கையில பிடிச்சு, இந்த ஒண்ணுமில்லாதவனை கையில பிடிச்சு உம்முடைய காலத்துல நீங்க குறிச்சிருக்கிற நேரத்தினுடைய தேவையை சந்திக்கும்படி என்னைய கையில எடுத்தீங்களே, எனக்கு பிரமிப்பா இருக்கு ஆண்டவரே. சத்தியம் நம்மளை எவ்வளவு விடுதலையாக்கும் தெரியுமா? வாழ்க்கைக்கே ஒரு அர்த்தத்தை கொடுக்கும், வாழணுங்கிற ஆசையை கொடுக்கும். இலக்கு இல்லாம நான் ஓடல, தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற இந்த பூமியில நான் இருக்கிறேன். அந்த நேரம் வரும், அந்த வேலை வரும், அப்ப நான் பிரகாசிப்பேன். இதை நான் பிரசங்கம் பண்ணி முடிக்கிறேன் சர்வீஸ்ல. இன்னைக்கு முடிச்ச உடனே ஒரு சேர்ச்சில் இருக்கிற புள்ள வந்தாங்க, வந்து இந்த சேர்ல உட்காந்துருக்கிறேன். அப்படி நீல்டோன் போட்டு கண்ணீரோட என் கையை பிடிச்சிக்கிட்டு, அப்பா அவருடைய தேவையை சந்திக்கிறதுக்காக தான் ஆண்டவர் என்னை முன் குறிச்சிருக்கிறாருங்கிற சத்தியம் என்னை உடைச்சிருச்சு. ஏதோ ஒரு இலக்கு இல்லாமல் ஒரு விரக்தியாக நான் வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனால் என் முகத்தில் இன்னைக்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியையும் என் இருதயத்தில் அப்படி ஒரு நம்பிக்கையும் இந்த ஒரு சத்தியம் கொடுத்துருச்சு எனக்கு. இன்னைக்கு ரொம்ப அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையை நான் வாழ போறேன் அப்படிங்கிற சந்தோஷத்தோட புறப்பட்டு போறேன். அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை
1: விடுதலையாக்கும், விடுதலையாக்கும்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: இந்த சீசன்ல இந்த தலைமுறையினுடைய தேவைய ஆண்டவர் சந்திக்கக்கூடிய வாய்க்கால்களாக நம்மளை தான் முன்குறிச்சிருக்கிறார். இந்த வாய்க்கால் வழியா தான் அவருடைய தண்ணி ஓடி வர போகுது.
1: ஆமென்,
0: ஆமென்,
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: அதனால தான் நாம சில நேரம் குரோனோஸ்ல நாம செய்த சேவைக்கு பெரிய பாராட்டு என்னன்னா இருக்காது. நாம செய்யற சேவைக்கு
1: பெரிய பாராட்டு இருக்காது.
0: ஏன் ஆண்டவர் அந்த சேவைக்கான பாராட்டை நமக்கு கிடைச்சிருக்க வேண்டிய பாராட்டு, கிடைச்சிருக்க வேண்டிய அங்கீகாரம், கிடைச்சிருக்க வேண்டிய மரியாதை, கிடைச்சிருக்க வேண்டிய உயர்வு, கிடைச்சிருக்க வேண்டிய மேன்மையும் கிடைக்கல அப்படின்னா, என்னுடைய நேரம் வருது, அந்த நேரத்துக்கு நீ தேவைங்கிறதுனால தான் உன் சேவைய இப்ப யாரு பெருசா கொண்டாட நான் அனுமதிக்கல.
1: எஸ்,
0: நீ செஞ்ச சேவை பெருசு, ஆனா மனுஷங்களுடைய கவனத்துக்கு நான் என்ன செய்யல,
1: கொண்டு வரல, கொண்டு வரல.
0: இந்த ஒரு வெளிப்பாடு எல்லா காயத்தையும் ஆத்தி விட்டுருது.
1: ஆமென்.
0: ஓ, நமக்கு செய்ய வேண்டிய கணத்தை ஏன் செய்யலன்னா, ஆண்டவருடைய நேரத்துக்கு நம்ம என்னன்னா தேவையா இருக்கிறோம். அதனாலதான் நாம செஞ்ச சேவையை யாரும் என்ன செய்யல, கண்டுக்கல. நாம செஞ்ச சேவையை மனுஷர் கெடுக்கலாம், நாம செஞ்ச சேவைக்கு ஒரு மனுஷிகமான ஒரு சாயத்தை பூசி, நாம செஞ்ச நல்ல செயலையே கத்தரிச்சு சித்தரிச்சு நம்மளை அசிங்கப்படுத்தி இருக்கலாம். ஏன்டா இப்படி எனக்கு என்ன செய்தோ,
1: அடக்குதோ,
0: நான் நல்லதானே செஞ்சேன், ஏன் என்கிட்ட எவ்வளவு மோசமா என்ன செய்யறாங்கன்னா
1: அடக்குறாங்க,
0: நடக்கிறாங்க, என்னை நடத்துறாங்க. நான் செஞ்ச நன்மை தூசிக்கப்பட்டுருச்சே அப்படின்னு நாம அங்கலாய்க்கிறோம். நான் உன்னை புரிஞ்சுக்கங்க, யோசேப்பினுடைய மிகச்சிறந்த சேவையானது போத்திபார் வீட்டில் அவமதிக்கப்பட்டது. பெஸ்ட் சர்வீஸ், போத்திபருடைய மனைவி யோசேப்பினுடைய வாசனையை கெடுத்து போட்டா. வாசனையை கெடுத்து சிறையில் அவர் அடைக்கப்படுறதுக்கு யார மாறினா?
1: காரணமானா.
0: சிறையில வந்த யோசேப்பினுடைய சேவை சிறையில என்ன செய்யப்பட்டனா? இருட்டடிப்பு செய்யப்பட்டது. போத்திபர் வீட்டில் இருட்டடிப்பு செய்தார்கள்.
1: எஸ்.
0: ஆனா சிறைச்சாலையில யோசேப்பை கொண்டு தேவன் செய்த சேவை என்னன்னா மறக்கப்பட்டது. மறக்கப்பட்டது. அப்ப எனக்கு எப்படி ஆண்டவர் கற்றுக் கொடுத்தாருன்னா, மஞ்சங்க உங்க வாசனையை கெடுத்திருக்கலாம், ஆனா அவருடைய நேரத்துக்காக ஆண்டவர் உங்களை பிரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிறார்.
1: ஆமென்.
0: அவருடைய வேலைக்காக என் சர்வீஸுக்கு ஏன் அங்கீகாரம் இல்லைன்னா, God wants to preserve me.
1: Yes.
0: என்னை பாதுகாக்க விரும்பினபடியால் தான் என்னுடைய சேவைக்கான அங்கீகாரம் கிடைக்க ஆண்டவர் அனுமதிக்கல.
1: அனுமதிக்கல.
0: இதெல்லாம் போன வாரம் டீடைலா மார்னிங் டிவோஷன்ல ஒவ்வொரு நாளும் தியானிச்சோம். ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும், நான் திரும்ப அதுக்குள்ள நான் போக விரும்பல. ஏன்னா அடுத்தடுத்து அவருடைய காலத்துல நடக்க போகிற காரியங்களை மனசுல வச்சு தேவனே எல்லாத்தையும் இயக்குகிறார்.
1: Yes.
0: Hallelujah. அப்ப நாம தவறு செய்ய மாட்டோம். கத்திற்கு பயப்படுற பிள்ளைங்க தவறு செய்ய மாட்டாங்கன்றத பிசாசு நல்லா என்ன செஞ்சிருக்கிறான்?
1: அறிஞ்சிருக்கிறான்.
0: அதனால அவன் என்ன செய்வான்? தேவனுக்கு எடுத்த காரியத்துல நாம காண்பிச்ச வைராக்கியத்தை, தேவனுக்கு எடுத்த காரியத்துல நாம காண்பிச்ச உண்மைய கத்தரிச்சு சித்தரிச்சிருவான். ஒத்திபார் மனைவி கையில இருந்த வஸ்திரம் யோசேப்பினுடைய உண்மைக்கு தானே சாட்சி.
1: எஸ்.
0: அவனுக்கு பெரிய விஷயம்
1: என்னன்னா,
0: நம்ம குறிச்ச தேவனுடைய நோக்கத்தை மனசுல வச்சு தேவன் அதை சில நேரங்களில் அனுமதிச்சிடறார். நீ பண்ண பண்ணிக்க, கடைசியில கிளைமேக்ஸ்ல நான் வந்து எல்லாத்தையும் நன்மையா முடிச்சு
1: விட்டுருவேன்.
0: யோசேப்புக்கு செய்யப்பட்ட எல்லா தீமையும் கடைசியில் ஆண்டவர் எப்படி முடிச்சாரா? வெகு நன்மையாக முடிய பண்ணினார். யோசேப்போட உண்மை கத்தரிச்சு சித்தரிச்சாங்க. மொர்தெகாயினுடைய உண்மைய கத்தரிச்சு
1: சித்தரித்தார்கள்,
0: சித்தரிச்சாங்க. தேவனுக்கு எடுத்த காரியத்துல தானியேல் உண்மையா இருந்தார், அந்த உண்மையை கத்தரிச்சு
1: சித்தரிச்சு
0: எங்க போட்டாங்கன்னா, சிங்க கவில தூக்கி
1: போட்டார்கள்,
0: போட்டாங்க. கத்தர் களத்துக்கு வந்திருக்க வேண்டாமா? உண்மையா இருந்தவன இப்படி அவமதிக்கிறாங்களே, உண்மையா இருந்தவன இவ்வளவு கேவலமா என்ன செய்யறாங்களே,
1: நடத்துறாங்களே.
0: நேரம் ஓடோடி வந்து களத்துல வந்து என்ன நீங்க டிஃபெண்ட் பண்ணிருக்க வேண்டாமா அப்படிங்கிற கேள்வி நியாயமானது. ஆனா தேவன் எனக்கு பதிலே சொல்லல, அவர் சைலண்ட் ஆயிட்டர். இப்பாரு, இப்ப உன் தேவையை மனசுல வச்சு நான் உன்னை ரிலீஸ் பண்ணேன்னு வச்சுக்க, நாளைக்கு என் தேவைக்கு உன்னை நீ இருக்க
1: மாட்டேன்.
0: ஏன் உன் தேவையை மனசுல வச்சு உனக்கு இப்ப நல்லது செய்யலன்னா, என் தேவையை மனசுல வச்சு நான் உனக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்ய முன்குறிச்சிட்டேன்.
1: ஆமென்.
0: நீ தம்மா துண்டு சீனியை கேட்கிற, உனக்கு இவ்வளவு பெரிய லட்டர் ரெடி பண்ணி வச்சிருக்க.
1: ஆமென்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: அப்ப நம்ம சேவையை சந்திச்சா சில நேரம் நம்ம ரிலீஸ் ஆயிருவோம்னு அவருக்கு தெரியுது. ஆனா அவருடைய தேவை சந்திக்கப்படுகிற காலம் வர்ற வரைக்கும் நமக்கு ஒரு லாக்டவுன் பீரியட் போட்டார் ஆண்டவர்.
1: லாக்டவுன்,
0: அது லாக்அப் இல்ல, யோசேப்புக்கு போடப்பட்ட லாக்டவுன்.
1: லாக்டவுன்
0: அதானே கோவிட்ல தானே சொன்னாங்க, லாக்டவுன் பீரியட்.
1: லாக்டவுன் பீரியட்,
0: லாக்அப் இல்ல, அது என்னது?
1: லாக்டவுன்,
0: லாக்டவுன் பீரியட் அவருக்கு. அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: இந்த குவாரண்டைன் பீரியட்ல ஆண்டவர் வெளியவே விடல.

0: சில நேரம் ஆண்டவர் ஏன் நம்மகிட்ட அழுது புரண்டும் பேசல அப்படின்னா, நேரம் வர்றப்ப நீயா
1: தெரிஞ்சுக்கிருவன்.
0: வாழ்க்கையில என்னுடைய நேரம் வர்றப்ப எல்லாத்தையும் நீ என்ன செய்வ?
1: தெரிஞ்சுக்கிருவன்.
0: ஆதியாகமம் 15 கேக்குறாரு, இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாக்கி அவர் சொல்ல, நான் உனக்கு கேடகமும்
1: உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று.
0: உடனே இவ்வளவு பெரிய வார்த்தை ஆண்டவர் சொல்றப்ப ஆபிரகாம் தன்னுடைய மன காயத்தை ஆண்டவரை பெரிதுபடுத்துறாரு. எல்லாம் இருக்கு, பொண்ணு வெள்ளியும் உடைய
1: சீமா
0: சீமானா இருக்கிறேன், இவ்வளவு சுதந்திரத்தை கொடுத்த நீங்க எனக்கு ஒரு சுதந்திரவாளி என்ன செய்யலையே?
1: கொடுக்கலையப்பா.
0: குறையிலேயே பெரிய குறை, பிள்ளை இல்லாத குறை சாமி.
1: இவ்வளவு
0: நிறைவை நீங்க தந்துட்டு ஒரு குறைய வச்சிட்டீங்களே லைஃப்ல, நிறைவுல என் மனசு சந்தோஷம் என்னன்னா படல அப்படின்னு சொல்லி 1000 நிறைவு வாழ்க்கையில் இருந்தாலும் அந்த மனுஷனுக்கு அந்த குறை ரொம்ப பெருசா இருந்துச்சு. அது மனசுல ஒரு காயமா இருந்துச்சு. யாருக்கு? ஆபிரகாமுக்கு. அந்த காயத்தை ஆண்டவர் ஆபிரகாம் உரிமையோடு என்ன செய்யறாருனா, சுதந்திரவாளி இல்லாத சுதந்திரம் எவ்வளவு பெருசா இருந்தாலும் அதனால யாருக்கே பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி நியாயமா தன்னுடைய வேதனைய தன்னுடைய காயத்தை ஆண்டவர் இடத்துல அப்படி கொட்டுறாரு. யாருன்னா
1: ஆபிரகாம்.
0: அந்த நேரத்துல ஆண்டவர் அவருடைய காரியத்தை ஆபிரகாம காட்டுறாரு. இவ்வாறு சின்ன பிள்ளை மாதிரி உன் காரியத்தை வந்து என்ன செய்யாது, பெரிய தரிசனம் பெற்றவன், நீ பெரிய காரியத்தை செய்யும்படியாக என்னால அழைக்கப்பட்ட பாத்திரம் நீ.
1: சின்ன
0: பிள்ளை மாதிரி என்ன என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. அதனால உனக்கு நான் வெளிப்பாடு தர்றேன் அப்படின்னு வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னால் கூடுமானால்
1: அவைகளை எண்ணு,
0: உன் சந்ததி
1: வண்ணமாயிருக்கும்.
0: ஆண்டவர் தம்முடைய காரியத்தை ஆபிரகாமுக்கு காண்பிக்கிறார்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: அதான் ஜெரமியாட்ட போய் ஆண்டவர் கேட்டார் 1 அதிகாரத்துல, ஜெரமியாவே நீ என்னத்தை காண்கிறாய்? அவர் என்ன பதில் சொன்னாரு, நான் எதை பார்க்கிறேன், வாதுமை மரத்தின் கிளையை காண்கிறேன் என்றார்.
1: அப்பொழுது கர்த்தர், நீ கண்டது சரியே,
0: நீ கண்டது
1: சரியே,
0: என் வார்த்தையை தீவிரமாய்
1: நிறைவேற்றுவேன் என்றார்.
0: ஆண்டவர் நமக்கு காண்பிச்சது சரியே
1: சரியே.
0: அல்லேலூயா. தவறான காரியத்தை ஆண்டவர் என்கிட்ட காண்பிக்க மாட்டார். பிசாசு தான் நம்மகிட்ட தவறான காரியத்தை காண்பிச்சு நம்முடைய ஆசை என்ன செய்வான், தூண்டுவான். தவறான காரியத்தை காண்பிச்சு நம்மளை குழியில தள்ளுறவன் பிசாசு. ஆனா சரியான காரியத்தை நமக்கு காண்பிச்சு இதான் நீ நடக்க வேண்டிய வழி கண்ணுக்கு முன்னாடி காட்டுறவர் என் ஆண்டவர்.
1: குழியில
0: விழுந்திருக்கணும், விசுவாசி தவறான காரியத்தை காண்பிச்சு குழியில விழ பண்ணுவான்.
1: எஸ்.
0: ஆனா என் ஆண்டவர் அவர் ஒரு காரியத்தை எனக்கு காண்பிச்சு நீ கண்டது
1: சரியே
0: சரியே
1: சரியே,
0: என் வார்த்தைகளை நான் என்ன செய்வேன், தீவிரமாய்
1: நிறைவேற்றுவேன்.
0: வானத்து நட்சத்திரங்களை காண்பிச்சு ஆபிரகாமுக்கு சொல்றாரு, இதுதான் உன் வாழ்க்கையில நிறைவேற போகிற என்னுடைய காரியம். உன் டயத்துல வரமாட்டேன், என்னுடைய நேரத்துல உன் டயத்துக்குள்ள நான் வருவேன்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா. அல்லேலூயா. நீ காலாவதியா இருந்தாலும் நான் வருவேன்
1: வருவேன். ஆமென்.
0: 99 வயசுல வந்தாரு. அம்னிக்கு 86 வயசுல வந்தாரு. 89 வயசுல வர்றாரு. ஆண்டவர் நம்ம காரியத்தை பெருசா பேசுறப்ப அவர் சைலண்டா இருந்துக்கிறார். சரி, நீ கேக்குறது நியாயம்தான், உன் பார்வையில் அப்படிதான் உன்னால என்ன செய்ய முடியும், சிந்திக்க முடியும். ஆனா உன்னுடைய நாட்களுக்குள்ள நான் வருவேன் பாருவேன், அப்ப தெரியும், அப்ப தெரியும் நான் ஏன் இன்னைக்கு உன்கிட்ட
1: பேசலன்றது.
0: சில நேரம் ஆண்டவர் சைலண்டா இருக்கிறாரு, ஆனா நேரம் வர்றப்ப
1: நான்
0: சொல்லுவேன், புரிஞ்சிருச்சுப்பா. நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம் எனக்கு, எல்லாம்
1: புரிஞ்சிருச்சுப்பா.
0: அந்த மாதிரி டைம் தான் இந்த

0: தஞ்சு.
1: ஆமென், ஹல்லேலூயா.
0: விரு விரு நடக்க போகுது.
1: எஸ்,
0: நீங்க குடும்பத்துல போறோம் சொல்லுவீங்க, வேணாம், புரிஞ்சிருச்சு சாமி, புரிஞ்சிருச்சு. ஏன் இத்தனை வருஷம் இந்த பாடுங்கிறது
1: புரிஞ்சிருச்சு,
0: புரிஞ்சிருச்சு. ஏன்னா ஒரு பாட்டு வேணா கட்டிக்கிறேன் நான்.
1: ஆமென், ஹல்லேலூயா,
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: இவரு காயம் காயன்றாரு. யாரு?
1: ஆபிரகாம்.
0: ஆபிரகாம் யோசேப்பு மாதிரி ஆள் என்ன சொல்லுவாங்கன்னா, நல்லா பூசிட்டா ஒரு சாயத்தை.
1: எஸ்,
0: பூசினாலும் பூசினா பாருங்க,
1: நல்ல சாயம்,
0: சரியான சாயத்தை பூசி விட்டா கழுவ முடியல என்னாலே. கழுவுனாலும் இந்த சாயம் போக
1: மாட்டேன்னு
0: ஆண்டவர் சொன்னாரு. இதுக்கு நான் பதில் சொல்ற மாதிரி ஐடியா எனக்கு என்னன்னா,
1: இல்லை
0: இல்லை அப்படின்னு ஆண்டவர் சைலண்ட் ஆயிட்டார். ஆனா ஜோசப்போட கைரோஸ் மொமெண்ட் வர்றப்ப, சாயம் பூசப்பட்ட, சாயம் பூசப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட யோசேப்புக்கு அவர் ஒரு சகாயம் செஞ்சார் பாருங்க.
1: ஆமென், ஹல்லேலூயா.
0: சகாயம்,
1: சகாயம்.
0: இப்ப சாயம் பூசிருக்காங்க, ஆனா தேவன் கடந்து வருகிற வேலை 25 வந்துருச்சு.
1: ஆமென்,
0: இந்த வருஷம் பெரிய சகாயத்தை எதிர்பாருங்க.
1: ஆமென், ஹல்லேலூயா,
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: பெரிய சகாயத்தை,
1: எஸ், பிசாசு கசாயத்தை கொடுப்பான், ஆண்டவர் சகாயத்தை தருவார்.
0: புலம்புறாரு பானபாத்திரக்காரரின் தலைவன்ட்ட யோசேப் என்ன செய்யறாரு,
1: புலம்புகிறார்.
0: ஆபிரகாம் ஆண்டவத்தை புலம்புன மாதிரி யோசேப்பும் பானபாத்திரக்காரரின் தலைவன்ட்ட புலம்புறாரு. ஆதியாகமம் 40:40 அதிகாரத்துல 15 வசனத்துல, நான் எபிரேய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன், என்னை இந்த காவல் கிடங்கில் வைக்கும்படிக்கும் நான் இவ்விடத்தில் ஒன்றும் செய்யவில்லை என்றும் முறையிடுறார். தன்னுடைய காரியத்தை என்ன செய்யறார்னா,
1: முறையிடுகிறார்,
0: முறையிடுறார்.
1: ஹல்லேலூயா.
0: என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இருக்கலையா?
1: எஸ்.
0: நீர் வாழ்வடைந்திருக்கும் பொழுது
1: அடியே என்னை நினைத்துக் கொள்ளும்.
0: அந்த வசனம் வாசிக்கலாமா? 14, இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி,
1: நீ வாழ்வடைந்திருக்கும் போது
0: என்னை நினைத்து
1: என் மேல் தயவு வைத்து
0: என் காரியத்தை
1: பார்வோனுக்கு அறிவித்து,
0: என் காரியத்தை
1: பார்வோனுக்கு அறிவித்து,
0: என் காரியத்தை
1: பார்வோனுக்கு அறிவித்து.
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: என்னப்பா ஓங்காரியம் ஓங்காரியம்னு சொல்றேன், என் காரியத்துக்காக தான் நான் உன்னை அடைச்சு போட்டிருக்கேன்.
1: ஆமென்.
0: அது புரியல யோசேப்புக்கு. ஆனா 41 அதிகாரம் வர்றப்பதான் தெரியுது,
1: ஓ,
0: உங்க காரியத்துக்காக தான் இந்த பாடா. நான் கூட இவங்க தான் என்னமோ பாடா படுத்துனாங்க, நான் என்ன செஞ்சேன்னா
1: நினைச்சேன். ஹல்லேலூயா,
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: பாடுகளுக்கு ஒரு அர்த்தம் இருக்குங்க.
1: எஸ்,
0: கடந்து வந்த அவமானங்களுக்கு பின்னாடியும் அதை கூட ஆண்டவர் தம்முடைய நோக்க நிறைவேற்ற பயன்படுத்திக் கொள்ள உண்மை உள்ளவர்,
1: உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா.
0: சோ தேவனுடைய நேரம் வர்றப்ப இதுவரை நினைச்சுக்கிட்டு இருந்ததெல்லாம் பொய்ங்கிறது நமக்கே தெரியுது. நமக்கு என்னன்னா
1: தெரியுது,
0: அந்த ஸ்லாங் எப்படி மாறுது பாருங்களேன். ஜோசப் வந்து தன்னுடைய பிரதர்ஸ சந்திக்கிறப்ப அவங்கள்ட்ட அவர் பேசுறப்ப 45 அவர் சொல்லுவாரு, 4 வசனம், அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, என் கிட்ட வாருங்கள் என்றான். அவர்கள் கிட்ட போனார்கள், அப்பொழுது அவன் அவர்களை திட்டினான்.
1: இல்ல,
0: வாங்கடா கிட்ட, வாங்கடா வாடா கிட்ட, வாடா கிட்ட கூப்பிட்டு வச்சு திட்டுறாங்க. அப்படி இல்ல, திட்டுறதுக்கு கிட்ட வர சொல்லல, திட்டத்தை குறிச்சு சொல்றேன் கேட்டுக்கோ. கிட்டவான்னு சொல்றதுக்கு திட்டுறதுக்கு இல்ல, தேவனுடைய திட்டத்தை இப்ப நான் சொல்றேன் பாரு அப்படின்னு சொல்லி அவருடைய பேச்சே மாறுது. களவா கொண்டு வரப்பட்டவன், களவா கொண்டு வரப்பட்டவன் தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கைதி ஆக்கிட்டாங்க, கைதி ஆக்கிட்டாங்கன்னு தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்பதான் தெரியுது, நான் விற்கப்பட்டவன் இல்ல, தேவனால் அனுப்பப்பட்டவன்,
1: அனுப்பப்பட்டவன்.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Angelina, I was not sold by you, but I was sent by God.
1: Amen.
0: I am an apostle.
1: Apostle.
0: உங்களை எல்லாம் மீட்கும்படி உங்களுக்கு ஜீவ ரட்சணை செய்யும்படி இந்த காலம் வரும்னு தெரிஞ்சு ஆண்டவர் என்னை உங்களுக்கு முன்னமே என்ன செய்தார்?
1: அனுப்பினார். நான் களவாக வரவில்லை, அவருடைய உளவு சொல்ல வந்திருக்கிறேன்.
0: இந்த வருஷத்துல நீங்க எதிர்பார்த்த காரியம் நீங்க எதிர்பாராத விதத்துல இந்த சீசன்ல நடக்குது. உங்களுக்கு சர்ப்ரைஸ் உண்டு, சர்ப்ளஸ் உண்டு,
1: சர்ப்ளஸ் உண்டு.
0: ஆமென்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: காயம் காயம்னு சொன்னா ஆபிரகாமுக்கு காயத்துக்கு மருந்து போடுவாரா? காயத்துக்கு என்ன செய்யல?
1: மருந்து போடல.
0: கெட்டவன ஒரு பிள்ளைய கொடுத்திருந்தா எதுக்கு மருந்து போட்டிருப்பாரு?
1: காயத்துக்கு மருந்து.
0: காயத்துக்கு மருந்து போடாம அவருடைய காரியத்திலே கண்ணும் கருத்துமா இருக்கிறாரு.
1: ஹல்லேலூயா.
0: ஆண்டவர் உங்க காரியத்தை குறிச்சு நீங்க முறையிடுறப்ப அதை கண்டுக்கிறாம விட்டுட்டு அவருடைய காரியத்தை உங்களுக்கு காண்பிக்கிறாரா? அப்படின்னா அவருடைய நேரம் உங்க வாழ்க்கையில வந்துருச்சு.
1: ஆமென்.
0: வந்துட்டு இருக்கு.
1: ஆமென்.
0: ஆமென். ஆமென்.
1: ஆமென்.
0: ஏன்னா அவர் தனியா அவர் உள்ள வர்றப்ப எல்லா காயமும் ஆறிடும்.
1: எஸ்.
0: எல்லா சாயமும் வெளுத்துரும்.
1: எஸ். எல்லா சாயமும் வெளுத்துரும்.
0: ஒரு பாட்டு கூட இருக்குல்ல, நீலச்சாயம் வெளுத்து போச்சு, டும் டும் டும் டும் டும், ராஜா வேஷம் கலைஞ்சு போச்சு,
1: டும் டும் டும்.
0: சில நரியெல்லாம் ராஜா வேஷம் போட்டுக்கிட்டு ஆடுது.
1: எஸ்.
0: அந்தரக்கார நரி
1: ராஜா வேஷம் போட்டு ஆடுது.
0: ஆடுது. சிங்கத்தை பயமுறுத்திக்கிட்டு இருக்கு. காட்டுல எதை பயமுறுத்திக்கிட்டு இருக்குன்னா
1: சிங்கத்தை பயமுறுத்திக்கிட்டு இருக்கு.
0: என்ன வேஷம் போட்டுக்கிட்டு?
1: ராஜா வேஷம்.
0: ராஜா வேஷம் போட்டுக்கிட்டு திடீர்னு ஒரு மழை பெஞ்சு பாருங்களேன்,
1: எல்லாம்
0: சாயம் பூரா கரைஞ்சு போச்சு.
1: கலைஞ்சு போச்சு.
0: சாயம் கரைஞ்ச உடனே நரிங்கிறது இப்பதான் என்னன்னா
1: தெரிய வரு.
0: தெரியுது.
1: எஸ்.
0: அந்த மாதிரி ஒரு மழையை இந்த சீசன்ல கத்தர் அனுப்ப.
1: ஆமென். ஆமென். ஆமென்.
0: உங்க மேல பூசப்பட்ட சாயம் எல்லாம்.
1: எஸ். ஹல்லேலூயா.
0: ஆனா இங்க யோசேப்பு கதையில போத்திபார் மனைவி தான் சாயம் பூசிக்கிட்டு இருந்தா.
1: எஸ்.
0: உத்தமி மாதிரி யோசேப்புக்கு வாழ்க்கையில ஆண்டவர் மழையை அனுப்புனப்ப அந்த சாயம் பூரா என்ன செஞ்சிருச்சு? வெளுத்துச்சு.
1: வெளுத்து போச்சு.
0: சாயம் வந்து எப்பவுமே வெளுக்கக்கூடியதுதான் சாயம்.
1: எஸ்.
0: சாயம் என்ன செய்யக்கூடியது?
1: வெளுக்கக்கூடியது.
0: சட்டை எடுத்தா அப்படியே வெள்ள வெளியேன்னு கடைசி வரைக்கும் அப்படியேவா இருக்கு
1: இல்லைங்களே?
0: கொஞ்ச நாள் கழிச்சு சாயம் என்ன செய்யறதுல
1: வந்துருது?
0: வெளுத்துறதுல.
1: வெளுத்துறது.
0: ஆண்டவர் தீர்க்கதரிசனம் சொல்றாரு, உங்களுக்கு விரோதமா கிரியை செய்தவர்களுடைய சாயம் வெளுக்கிறது, உங்களுக்குள்ள இருக்கிற அவருடைய சாயல் வெளிப்படுகிறது.
1: ஆமென். எஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: தந்திரம் பண்ணினவருடைய சாயத்தை வெளுக்குது, வெளிருது. அப்படி போத்திபார் மனைவி யோசேப் பின்னாடி முகம் வெளிரி போய் நிப்பா அப்படி.
1: எஸ்.
0: அல்லேலூயா. சொல்லுங்க, சாயம் வெளுக்குது.
1: சாயம் வெளுக்குது.
0: நமக்குள்ள இருக்கிற ஆண்டவருடைய சாயல் வெளிப்படுகிறது.
1: நமக்குள்ள இருக்கிற தேவனுடைய சாயல் வெளிப்படுகிறது.
0: அல்லேலூயா. சொல்லுங்க.
1: அல்லேலூயா.
0: அந்த நேரம் வர்றப்ப இந்த காயம் எல்லாம் தானாவே ஆறிடும்.
1: ஆமென்.
0: மருந்து போடாமலே.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: அதெல்லாம் ஒரு விஷயம் ஆண்டவரே, இவ்வளவு பெரிய காரியத்தை பாக்குறப்ப இந்த காயம்லாம்

0: சொல்ல
1: சாயம் விழுக்குது, சாயல் வெளிப்படுது.
0: துதித்த தீனம்
1: மகிழ்ந்து மகிழ்ந்து மனம்
0: உள்ளுதையோ.
1: ஆமென் சொல்லல.
0: ஹல்லேலூயா.
1: ஆமானுடைய சாயல் வெளுத்துச்சா?
0: சாயம் வெளுத்துச்சு.
1: சாயம் வெளுத்துச்சா?
0: சாயம் வெளுத்துச்சு.
1: முருதேக்காயுடைய சாயல் வெளிப்பட்டுச்சா?
0: வெளிப்பட்டது.
1: பைபிள் இருக்கா?
0: இருக்கு.
1: சரித்திரமாச்சா?
0: சரித்திரமாச்சு.
1: பைபிள் இருக்குன்னா எனக்கு இருக்குல்ல?
0: அட்டாயம் இருக்கு.
1: எனக்கு நடக்கும்ல?
0: நடக்கும்.
1: நீங்க வலியோட வந்திருக்கிறீங்க. சிலர் நல்லபடி மாசான மாதிரி சாயத்தை நினைச்சுக்கிட்டாங்க. அவங்க பூசிக்கிட்டு என்னைக்கு என்ன பட்டத்தை கட்டிட்டாங்கன்னா, திருட்டு பட்டத்தை
0: கட்டிட்டாங்க.
1: கட்டிட்டாங்க. காவலன கல்வனை என்ன செஞ்சிட்டாங்கன்னா, சித்தரிச்சிட்டாங்க. உண்மையா இருந்தவன துரோகின்னு என்ன செஞ்சிட்டாங்க, சித்தரிச்சிட்டாங்க. பல வருஷமா இந்த அவதூற நீங்க சுமந்து கொண்டு வந்த நிலைமைக்கு இந்த 25ல் இந்த சீசன்ல ஆண்டவர் ஒரு முடிவரை கட்டுறாரு. உங்க சாயல் வெளிப்படுது. உங்களுக்கு குரதமா பல ஆண்டுகளா கெட்டிக்காரனுடைய என்னமோ சொல்லுவாங்களே புழுகா, பொய்யும் புரட்டும் எட்டு நாளைக்கு.
0: எட்டு நாளைக்கு.
1: அல்லேலூயா, அல்லேலூயா. பொய் புரட்டு எல்லாமே வெட்ட வெளிச்சம் ஆகுது. சாயம் வெளுக்குதுங்க.
0: ஆமென்.
1: உங்களோட கத்தர் இருக்கிறார் என்கிற சாயல் வெளிப்படுது.
0: சாயல் வெளிப்படுது.
1: ஹல்லேலூயா,
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா,
0: ஹல்லேலூயா.
1: உங்களுக்கு குரோதமா அவதூறு சொன்னாங்க, இப்பதான் தெரியுது நீங்க ஒரு ஊற்றுங்கிறது.
0: ஆமென்.
1: அவதூறை சுமந்து கொண்டு வாழ்ந்த நாட்களுக்கு ஆண்டவர் ஒரு முடிவை கட்டி அல்லேலூயா,
0: அல்லேலூயா,
1: உங்களை அலங்கரிச்சு ஒரு ராஜ பவனி கொண்டு வருகிற விசேஷித்த ஆண்டு இது. மறக்க முடியாத வருஷம்,
0: மறக்க முடியாத வருஷம். அல்லேலூயா.
1: யோசேப்புக்கு பாருங்க, அப்படியே அணிவகுக்குது ஆசீர்வாதம். நேரம் வந்த ஆசீர்வாதம் என்ன செய்யும்?
0: அணிவகுக்கும்.
1: அணிவகுத்து நிக்கி நம்மளை வரவேற்க. அவர் சொல்ற ராதியாமா 41:55 அவர் அவருடைய காரியத்தை அப்படி புரிஞ்சுக்கிற முடியுது. பாருங்க, ரெண்டு பிளஸ்ஸிங்கை வாசிக்கிறப்ப, என் வருத்தம் யாவையும் என் தகப்பன் குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி,
0: மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான்.
1: மனாசே என்று
0: பெயரிட்டான்.
1: பெயரிட்டான். சில வருத்தங்களை எல்லாம் மறக்க முடியலன்னு சொல்றேன் பாருங்களேன். அந்த மறதி கூட ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம்.
0: ஆமென்.
1: ஆசீர்வாதத்தை தர்றப்பய ஆண்டவர் மறதிங்கிற ஆசீர்வாதத்தையும் சேர்த்து தருவார்.
0: ஆமென்.
1: அல்லேலூயா. சில சில கஷ்டங்களை, சில அழுத்தங்களை, சில வருத்தங்களை நீங்க சுத்தமா மறக்கக்கூடிய ஒரு அற்புதத்தை இந்த வருஷத்துல ஆண்டவர் செய்யறார்.
0: ஆமென். எஸ். I believe.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அது ஒன்னு ரெண்டு வருத்தம் இல்ல, வருத்தம் யாவையும்,
0: யாவையும்
1: ஆண்டவர் என்ன செய்யறாரு?
0: மறக்கும்படி செய்கிறார்.
1: மற்றவங்க உங்ககிட்ட பேசுவாங்க, நீங்க சொல்லுங்க எனக்கு ஞாபகத்துல இல்லையே அப்படியே இருந்துச்சு, இல்ல எனக்கு ஒன்னும் மறந்துட்டேன் போல இருக்கு. நல்ல மறதி.
0: ஆமென்.
1: நம்ம மறதி
0: நல்ல மருந்து.
1: கெட்ட நினைவு ஒண்ணு உண்டுன்னா நல்ல மறதியும் உண்டு.
0: ஆமென்.
1: கெட்ட நினைவு பிசாசால வருது, நல்ல மறதி ஆவியானவரால வருது.
0: ஆமென்.
1: கெட்ட நினைவுகளோட போராடின உங்களுக்கு ஆண்டவர் நல்ல மறதிகளை தருகிறார்.
0: ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
1: நல்ல மறதினா என்ன அர்த்தம்? தூக்க மாத்திரை போட்டு என்ன வரல?
0: தூக்கம் வரல.
1: மாத்திரை போடாமலே தூங்குவீங்க.
0: ஆமென். ஹல்லேலூயா.
1: நிம்மதியா இந்த மாதிரி தூங்கி ரொம்ப காலம் என்னன்னா,
0: ஆச்சு
1: ஆச்சுன்னு சொல்லக்கூடிய அதிசயத்தை இந்த வருஷத்துல ஆண்டவர் செய்யறார்.
0: ஆமென்.
1: என்ன மறதி?
0: நல்ல
1: மறதி.
0: ஆமென்.
1: நல்ல மறதி,
0: நல்ல மறதி.
1: மனுஷனுக்கு பிரச்சனையே மறக்க முடியாதானே பிரச்சனை?
0: எஸ்.
1: பல காரியத்துல ஏன் கோவம் இன்னும் கொந்தளிச்சுட்டு இருக்கு? மறக்க முடியல,
0: மறக்க முடியல.
1: செத்தால என்ன செய்ய மாட்டானா?
0: மறக்க மாட்டேன்.
1: கட்ட என்ன செய்யாதுனா?
0: வேகாது.
1: என்ன பஞ்ச் அடிக்கிறானுங்க? இந்த நிலைமையில ஆண்டவர் சொல்றாரு, அவன் செஞ்சதை மாத்த முடியாது, செஞ்சிட்டான். இனிமே அதை செஞ்சு அதை அழிச்சா எழுத முடியும். நடந்தது என்ன செஞ்சுன்னா?
0: நடந்துருச்சு,
1: நடந்துருச்சு. அதனால நடந்ததை மறக்கிறதுக்கான அதிசயத்தை உனக்கு செய்யறேன்.
0: ஆமென்.
1: நான் நடந்ததை மாத்த போறது இல்ல, நடந்ததை நீ மறந்துருவ,
0: மறந்துருவ. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா.
1: ஏன் இப்படி நடந்துச்சு? எனக்கே இப்படி என்னன்னா,
0: நடந்துச்சு.
1: நடந்ததை மாத்த முடியுமா?
0: மாத்த முடியாது.
1: மாத்த முடியல.
0: மாத்த முடியாது.
1: அப்ப நடந்ததை மாற்ற முடியாது, ஆனா நடந்ததை நீங்க மறக்கிற அதிசயம் உங்களுக்கு இந்த வருஷம்.
0: ஆமென். எஸ்.
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: நடந்ததை நான் என்ன செய்றேன்?
0: மறக்கறேன்ப்பா.
1: அதெல்லாம் நான் மறந்துட்டேன், மனசுல வச்சுக்கிறேன். சும்மா போட்டு அதே நீ என்ன செய்ய? நானே மறந்துட்டேன், நீ ஏன் போட்டு அதே என்ன செய்யற? நான் நீ
0: நினைச்சுக்கிட்டு இருக்கிற
1: எல்லா வருத்தத்தையும்,
0: எல்லா வருத்தம்,
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: வருத்தங்களை
0: யாவையும், வருத்தங்கள் யாவையும் மறக்கும்படி செய்து.
1: அடுத்த அற்புதம் என்ன? என் தகப்பன் குடும்பம் அனைத்தையும் மறக்கும்படி. அப்படின்னா அப்பாவெல்லாம் மறந்துட்டான் சொல்றது நம்ம அந்த வசனத்தை அப்படி எடுத்துக்கிறது
0: இல்லையே.
1: அப்படி இல்ல, இன்னொரு டிரான்ஸ்லேஷன் பியூட்டிஃபுல்லா இருக்கு. நான் என்ன விட்டுட்டேன், அதாவது அப்பா வீட்டு நினைவு இருக்கு பாருங்களேன், அந்த வீட்டை பிரிஞ்ச ஒரு துக்கம் இருக்கு பாருங்களேன், ஹோம் சீக்னு சொல்லுவோம் பாருங்க, அந்த ஹோம் சீக் வந்து இல்லாம போயிருச்சான். யாருக்குன்னா
0: யோசேப்புக்கு.
1: யோசேப்புக்கு.
0: அல்லேலூயா. அல்லேலூயா.
1: என்ன சீக் எல்லாம் போயிருச்சு?
0: ஹோம் சீக்.
1: என் தகப்பன் குடும்பம் அனைத்தையும் என்ன செய்தாரா?
0: மறக்கும்படி தேவன் பண்ணினார்.
1: பேஷன்ல வருதான்னு பாருங்க. பேஷன்ல இல்லை, இல்லை இந்த இது இல்லை, அப்படி ஏதோ ஒண்ணுல நானு அப்பா வீட்டு மேல, அப்பா வீட்டை குறிச்சு, அப்பா வீட்டையே நினைச்சுக்கிட்டு துக்கத்தோட இருந்தேன் பாருங்க. அதை ஆண்டவர் என்ன செய்தார்?
0: மறக்கும்படி,
1: மறக்கும்படி
0: செய்தார்.
1: செய்தார். எப்பவுமே ஆண்டவர் நம்மளை நினைவு கூறுகிற ஆண்டுல நல்ல மறதிகளை சேர்த்தே கொடுப்பார்.
0: ஆமென்.
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: நல்ல மறதி வருது.
0: எஸ்.
1: நல்ல மறதி எப்ப வரும்? எங்க ஐயா என்னை நினைக்கிற வருஷத்துல.
0: நினைக்கிற வருஷத்துல
1: நல்ல மறதி வந்துருச்சுன்னா ஆண்டவர் உங்களை நினைச்சிட்டாருன்னு முடிவு.
0: ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
1: அவர் மறவாமல் நினைத்ததுனால.
0: ஆமென்.
1: நினைச்சுக்கிட்டு இருந்த பல காரியங்களை நான் என்ன செஞ்சிட்டேன்? மறந்துட்டேன்.
0: மறந்துட்டேன்.
1: ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: துக்கத்தை நீங்க மேற்கொள்ளுகிற ஆண்டு.
0: ஆமென்.
1: யோசேப்பு துக்கத்தை மேற்கொள்ளுகிற வருஷம் வந்துச்சு. துக்கத்தினால மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதுனாலதான் தூக்கம் வரமாட்டேன்னு எனக்கு. துக்கம் நம்மள மேற்கொண்டுருச்சுன்னா நமக்கு என்ன வராது?
0: தூக்கம் வராது.
1: தூங்கி ஏன் பல நாள் ஆச்சுன்னா துக்கம். துக்கம் உங்களை மேற்கொண்டிருந்த துக்கத்தை இந்த கைரோஸ் ஆண்டுல, இந்த கைரோஸ் சீசன்ல நீங்க மேற்கொள்வீர்கள்.
0: ஆமென். ஹல்லேலூயா.
1: நீங்க பாருங்க, ரொம்ப நிம்மதியா நீங்க தூங்க போறீங்க இந்த சீசன்.
0: ஆமென். ஆமென்.
1: தெரியல. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நான் ஆசீர்வாதத்தை, தூக்கத்தை ஆசீர்வாதமா தரேன்,
0: தருகிறேன்.
1: நல்லா தூங்க போற தாய், நீ நிம்மதி என்ன செய்வ?
0: தூங்குவீங்க.
1: நீ தூங்குவ.
0: தூங்குவீங்க.
1: தூக்கம் ஒரு ஆசீர்வாதம்.
0: எஸ். ஹல்லேலூயா.

0: அப்பா இறந்து எத்தனை வருஷம் ஆச்சு?
1: 31 வருஷம்.
0: இன்னும் தம்பி தூக்கத்துல இருக்கிறானா?
1: இருக்கிறான்.
0: என்ன தூக்கத்துல?
1: அப்பான்றான்.
0: என்னைக்கு சொன்னா?
1: நேத்து கூட சொல்லியிருக்கேன். நேத்தோட எங்க அப்பா இறந்து 31 வருஷம்.
0: இன்னைக்கு
1: 12ஆம் தேதி 3:45 தான் எங்க அப்பாவுக்கு அடக்கம் நடந்துச்சு. நான் 7வது படிக்கிறப்ப அப்பா அவனுக்கும் என்ன விட 4 வயசு சின்ன பையன். எனக்கே அப்ப 12 வயசு, அவனுக்கு 8 வயசு, இப்ப அவனுக்கு 36 38 வயசு. இது வரைக்கும் நீ மிஸ்ஸி அப்பான்றான். எனக்கு அந்த கவலையே இல்லை. உண்மையாவே எனக்கு ஏசப்பா அந்த இடத்த அப்படியே நிரப்பிட்டேன். ஏன்டா அப்பாவை நினைச்சிக்கலாம், எங்க அப்பா இருந்திருந்தா நான் எப்படி இருந்திருப்பேன்றான்.
0: இதான் மனாசே பிளெஸிங். அன்றை சடனா சொல்றாரு பாருங்க, மனாசே பிளெஸிங்,
1: மனாசே பிளெஸிங்,
0: மனாசே பிளெஸிங்னா நல்ல மறதி,
1: நல்ல மருந்து. ஆமென்.
0: சில துக்கங்களை நம்மளை மேற்கொண்டிருந்த துக்கங்களை நாம மேற்கொள்ளுகிற ஆண்டு.
1: எஸ்.
0: இது ஒரு இழப்பு, அது மனசுல அப்படி உட்காந்துட்டே இருக்கா, இழந்துட்டோமே இழந்துட்டோமே. அந்த இழந்தது வலிக்குது, அந்த இழந்தது மனசுக்கு பெரிய ஒரு கலக்கத்தை என்ன செய்யுது,
1: கொடுக்குதுன்னு.
0: அந்த இழப்பை மனசுல வச்சு ஒரு வலியோடு அந்த வலி உங்களை மேற்கொண்டிருக்கு பாருங்களேன். அந்த வலிய ஒரு மனாசே பிளஸ்ஸிங்கை கத்தர் தர்றாரு, நீங்க மேற்கொள்ளுவீங்க.
1: ஆமென். ஆமென்.
0: அந்த வலி உங்க ஸ்ட்ரென்தா மாறும்.
1: ஆமென்.
0: அந்த பெயின் என்னவா மாறும்?
1: ஸ்ட்ரென்தா
0: மாறும்.
1: ஸ்ட்ரென்தா மாறும்.
0: வீட்டில் இருக்கிறப்ப துக்கம் நம்மளை மேற்கொள்ளாது, துக்கத்தை நம்ம மேற்கொண்டிருப்போம். மறதி நமக்கு வழியை தராது, நல்ல மறதி வந்திருக்கும். நினைவு வலிய தராது, நல்ல மறதியை கத்த தந்திருப்பார். மனாசே பிளஸிங்,
1: மனாசே பிளஸிங்.
0: 25வது ஆண்டுல உங்களுக்கு மனாசே பிளஸிங் தர்றார் ஆண்டவர்.
1: ஆமென். மனாசே பிளஸிங்.

0: அலச ஆண்டவர் சரி செய்யறாருனா புதுசா ஆரம்பிக்கிறார்னு அர்த்தம்.
1: ஆமென்.
0: மனாசே blessing எப்ரஹாம் blessing சேர்ந்தே தான் வரும்.
1: ஆமென். எஸ்.
0: அடுத்தடுத்து தான் வருது.
1: ஆமென். எஸ். எஸ் எஸ் எஸ்

மனசே கலங்காத, மனசே வர்றான், மனசே வர்றான்.

0: ஒரு தம்பி இருக்கான், அவங்க அப்பா வந்து தன்னோட வாழ்க்கையை தானே முடிச்சுக்கிட்டு வருவார். அதனால அவனுக்கு ஒரு வெறுப்பு, யாரு மேல, என்ன
1: அப்பா மேல,
0: அப்பா அப்படிங்கிற அந்த வேர்டே யாரும் அவன்கிட்ட என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. அப்படி ஒரு துக்கம், அப்படி ஒரு கசப்பு இந்த ஃபாதருடைய அந்த ஸ்தானத்து மேல. நாண்டர் உள்ள வந்தார் பாருங்களேன், அவங்க வீட்டில் அவனை குறித்து என்கிட்ட சாட்சியாக சொல்கிறப்ப சொல்லுவாங்க, உரிமையை என்னை அப்பா அப்பான்னு கூப்பிடுவான். சொல்கிறான், எனக்கு நடந்த பிளெஸ்ஸிங்கில் ஒரு பெரிய ஆச்சரியம்ப்பா, அப்பாங்கிற வார்த்தை எனக்கு பிடிக்காது, நான் திரும்பவும் எனக்கு உங்களை அப்பான்னு கூப்பிடணுங்கிற ஆசை. புள்ள அப்பிருந்து அப்பான்னு தான்
1: கூப்பிட்றான்.
0: வருத்தம் அந்த துக்கம் மனாசே பிளஸ்ஸிங் உங்க கைரோஸ்ல தான் வரும். தேவனுடைய நேரத்தில் அந்த மனாசே பிளஸ்ஸிங் வர்றப்பதான் இந்த எமோஷனல் டெலிவரன்ஸ், எமோஷனல் டெலிவரன்ஸ், உணர்ச்சிகளை சார்ந்த ஒரு பாண்ட் இருக்கு பாருங்களேன். கசப்பு, கோபம், எரிச்சல், இப்படி செஞ்சிட்டாங்களே அப்படிங்கிற ஆக்ரோஷம், என் நேரமும் பல்ல கடிச்சிட்டு தூங்காமலே கிடக்கிற அந்த வலி, இந்த எமோஷனல் அப்செட் எல்லாத்தையும் ஆண்டவர் மனசே பிளஸ்ஸிங்கை தந்துதான் கரெக்ட் பண்றார் எல்லாத்தையும்.
1: ஆமென்.
0: அவனுக்கு நடந்தது மனாசே
1: பிளஸ்ஸிங். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: லைவ்ல பாக்குற உங்களுக்கு ஆண்டு சொல்றார், வலியோட இருக்கிறீங்க, இந்த வலியை நீங்க மறக்கிற ஆண்டு.
1: எஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: மனாசே.
1: மனாசே.
0: மனாசே பிளஸ்.
1: மனாசே பிளஸ்.
0: சரி, வலியை மறந்துக்கிறதோட விட்டுட்டார் ஆண்டவரே,
1: விடலையே.
0: துக்கத்தை மாற்றின ஆண்டவர் ஒரு புதிய துவக்கத்தை தர்ற.
1: ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: செகண்ட் எப்ராயிம் பிளஸ்ஸிங். அது
1: எப்ராயிம் பிளஸ்ஸிங்.
0: எல்லாம் கைரோஸ்ல தான் எல்லாமே.
1: ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: கைரோஸ்ல நீங்க மனசை தொட்டு சொல்லுங்க, ஒரு பிளஸ்ஸிங் உள்ள வந்தப்பதான் பழைய துக்கத்தை உங்களால மேற்கொள்ள முடிஞ்சு.
1: எஸ்.
0: ஒத்துக்கலாமா?
1: ஒத்துக்கலாம்.
0: அதனாலதான் ஆண்டவர் ஒரு மனசைய தந்ததான் சில துக்கங்களை நம்ம மேற்கொள்றதுக்கு என்ன செய்யறாருன்னா
1: பலன் தருகிறார். ஹல்லேலூயா.
0: மனநிலையை சரி செய்ததோட நிக்க மாட்டார், என் சூழ்நிலையில ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்.
1: ஆமென்.
0: மனநிலை மாற்றம் மனாசே பிளஸ்ஸிங், சூழ்நிலை மாற்றம் எப்ராயிம் பிளஸ்ஸிங்.
1: ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.

He is changing your climate. Your atmosphere is changing now. During this Kairos period, உங்க சூழ்நிலை மாறுது, மனநிலை மாறுது, சூழ்நிலை மாறுது. மனநிலையை மாற்ற மனாசேயை கொடுத்தார், சூழ்நிலையை மாற்ற எப்ராயிமை தர்றார் ஆண்டவர். டபுள் ஃபோல்ட் பிளஸிங், இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை இந்த கைரோஸ் மொமெண்ட்டை நீங்க சுத

0: மீண்டும் மீண்டும் எழுந்த அந்த நினைவு உங்களுக்குள்ள மாண்டு போகிறது.
1: உதவாமல்
0: மீண்டும் மீண்டும் எழுந்த அந்த நினைவு உங்களுக்குள்ள மாண்டு போகிறது. உங்களை முடக்கி போட்ட, நடக்க முடியாம முடக்கி போட்ட அந்த நினைவு மாண்டு போகிறது. மனாசே முடங்கி கிடந்த உங்களை நடக்க வைப்பா, எழுந்து நடமாட பண்ணுமா. அந்த மனாசே
1: வர்றா.
0: முடங்கி கிடக்குறேன், முடங்கி கிடக்குறேன், ஒரு பக்கம் முடங்கி கிடக்குறேன், இன்னொரு பக்கம் மனசுல உடஞ்சு கிடக்குறேன். இந்த முடங்கி கிடக்கிற உடஞ்சு கிடக்கிற நிலைமையை மாற்றக்கூடிய பிளஸிங் தான் மனாசே. அது கைரஸ்ல வருது.
2: ஆமென், ஆமென்,
0: ஹல்லேலூயா,
2: ஹல்லேலூயா. கைரஸ்ல வருது.
0: அப்ப மனநிலையை மாத்திட்டு அப்படியே விட்டுருவாரா?
2: விட மாட்டாரு.
0: கிளைமேட் சேஞ்சிங் மிரக்கிள்.
2: ஆமென்.
0: அட்மாஸ்பியர் சேஞ்சிங் மிரக்கிள். அதான் எப்ராயிம் பிளஸிங்.
2: எஸ், ஹல்லேலூயா.
0: நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பழுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயிம் என்று
2: ஏறிட்டான். ஏறிட்டான்.
0: ஒரு பக்கம் வருத்தத்தை மறக்க வச்சுட்டு பெருக்கத்தை தர்றாரு.
2: ஆமென்.
0: மனாசே வர்றப்ப வருத்தம் மறக்கும், எப்ராயிம் வர்றப்ப பெருக்கம் வரும்.
2: பெருக்கம் வரும்,
0: வருத்தம் மாறுது, பெருக்கம் வருது.
2: வருத்தம் மாறுது, பெருக்கம் வருது.
0: ட்வின் பிளெஸிங்.
2: ஆமென். ஹல்லேலூயா.
0: காட்லி ட்வின்ஸ்,
2: காட்லி ட்வின்
0: அடுத்தடுத்து வருகிறது.
2: ஆமென். ஹல்லேலூயா.
0: துக்கத்தை மேற்கொள்றீங்க, தேவன் தர துக்கத்தை பாக்குறீங்க.
2: ஆமென். எஸ்,
0: துக்கத்தை மாற்றக்கூடிய பிளஸிங் மனாசே, துக்கத்தை தர பிளஸிங்
2: எப்ராயிம்.
0: எப்ராயிம்,
2: எப்ராயிம்.
0: வருத்தம் முடியுது, பெருக்கம் ஆரம்பமாகுது.
2: வருத்தம் முடியுது, பெருக்கம் ஆரம்பமாகுது. ஆரம்பமாகுது.
0: எங்க பெருக்கம் கொடுறாரு? தங்கச்சி மடத்துல வருத்தத்தை கொடுத்துட்டு அமெரிக்காலே பெருக்கத்தை தர்றாரு
2: இல்லையே.
0: எந்த தெருவுல வருத்தமோ அதே தெருவுல,
2: அதே தெருவுல பெருக்கம்.
0: எங்க சிரமப்பட்டு நின்னீங்களோ அதே இடத்துல பழுகி
2: பெருகுவீர்கள்.
0: பெருகி
2: பெருகி.
0: எந்த இடத்துல கூணி குறுகி நின்னீங்களோ அதே இடத்துல பழுகி பெருகி.
2: பழுகி பெருகி.
0: கூணி குறுகி இல்ல, பழுகி பெருகி.
2: பழுகி பெருகி.
0: பழுகி பெருக வைக்கிற ஒரு எப்ராயிம் பிளஸிங் ஆண்டவர் இந்த கைரோஸ்ல பிரிப்பேர் பண்ணி தர்றாரு. கையில

0: எந்த காப்பகத்திலையும் போய் உங்களை சரி செய்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. மனநல காப்பகத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை மனநல காப்பகத்துக்கு போனா தான் சரியா வரும்னு யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்றார், மனாசே பிளஸிங் வருது விசுவாசி, உனக்கு நான் தான் காப்பகம்.
1: காப்பகம், ஆமென், ஹல்லேலூயா, எஸ், அவர் தான் காப்பகம்.
0: அவர் தான் காக்கிறவர் தானே காப்பகம்.
1: ஆமாங்க,
0: என்னை காக்கிறவர் தான் என்னுடைய
1: காப்பகம்.
0: காப்பகம்,
1: காப்பகம்.
0: ஏதாவது ஒரு காப்பகத்துல உங்களை தள்ளிடலான்னு பிளான் பண்றாங்க. ஆனா ஆண்டவருடைய பிளான் என்னன்னா, மனாசே பிளஸிங்க தந்து உங்களை காக்க விரும்புற.
1: ஆமென், எஸ், ஹல்லேலூயா.
0: என்ன, நீங்களே ஒரு காப்பகம் வைப்பீங்க?
1: எஸ், ஹல்லேலூயா, நீங்களே ஒரு காப்பகத்தை வைப்பீங்க.
0: ஏன்னா அந்த அந்த அந்த அந்த அந்த மெடிசின் பாருங்களேன், சாரி, கத்தர் மறக்க பண்ணினார். இட் வாஸ் காட்ஸ் ஆக்ட். நான் மறந்தேன் இல்லை, மறக்க பண்ணினார். சில காரியங்களை மற்றவங்க மறக்க முடியாம இருப்பாங்கன்னா, நீங்க பண்ண வேண்டிய ஜெபம், ஒரு மனாசே பிளஸிங்க தந்து மறக்க பண்ணுங்க ஆண்டவர்,
1: மறக்க பண்ணுங்க ஆண்டவர். எஸ், ஹல்லேலூயா.
0: ரெண்டாவது, நான் பழுகி பெருகல, பெருக பண்ணினார்,
1: பண்ணினார். Yes,
0: இதுவும் God's act.
1: Amen.
0: God's act வந்து கைரோஸ்லனா ரிலீஸ் ஆகும்.
1: Amen.
0: கர்த்தருடைய செயல், கர்த்தருடைய கரத்தின் கிரியை தான் மனாசே எப்ரயீம்.
1: Yes.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: கர்த்தரு செஞ்ச காரியத்துக்கு தான் யோசேப் என்ன வைக்கிறார்னா
1: பேர் வைக்கிறார்.
0: மனுஷங்க நம்ம குரோதமா எழும்பி என்ன செஞ்சாங்கன்றது முக்கியம் இல்ல, ஆண்டவருடைய ஆவியானவர் என்னுடைய சார்பாய் எழுந்தருளி எனக்கு என்ன செஞ்சாருங்கிறதா முக்கியம்.
1: முக்கியம், அல்லேலூயா.
0: இந்த வருஷம் நீங்க சொல்லுங்க, சிறப்பா செஞ்சார்,
1: சிறப்பா செஞ்சார். எஸ்,
0: ஸ்பெஷல் ஆண்டு.
1: ஆமென்,
0: சிறப்பான ஆண்டு,
1: சிறப்பான ஆண்டு, சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு,
0: நேர்த்தியான இடத்தில் எனக்கு பங்கு கிடைத்தது.
1: ஆம், சிறப்பான
0: சுதந்திரம் எனக்கு
1: உண்டு,
0: சிறப்பான சுதந்திரம். 16:6 சங்கீதம், சிறப்பான சுதந்திரம்,
1: சிறப்பான சுதந்திரம்,
0: சிறப்பான சுதந்திரம்,
1: சிறப்பான
0: சுதந்திரம், சிறப்பான சுதந்திரம்,
1: சிறப்பான சுதந்திரம்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா,
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: அதாவது பர்பஸ் ரிலேட்டட் பிளெஸிங்ஸ், நோக்கத்தோட தொடர்புடைய ஆசீர்வாதங்களை இந்த ஆண்டு நாம சுதந்தரிக்க தேவன் கிருபை செய்கிறார்.
1: ஆமென்.
0: பர்பஸ் ரிலேட்டட் பிளஸிங், எப்பவுமே பர்பஸ் ரிலேட்டட் பிளஸிங்ஸ், தேவ திட்டத்தோடு தொடர்புடைய ஆசீர்வாதங்கள் தேவனுடைய நேரத்துல தான் ரிலீஸ் ஆகும்.
1: ஆமென்,
0: ஆமென் சொல்லுங்க.
1: ஆமென்.
0: சாமுவேல் ஒரு பெரிய பிளஸிங், தேவனுடைய நேரத்துல தான் ரிலீஸ் ஆனா.
1: எஸ்,
0: மோசே பெரிய பிளஸிங், தேவனுடைய நேரத்துல தான் ரிலீஸ் ஆனா.
1: எஸ்,
0: யோவான் ஸ்நானகன் பெரிய பிளஸிங், தேவனுடைய நோக்கம் வர்ற நிறைவேறுகிற நேரம் வர்றப்பதான் அந்த பிளஸிங் ரிலீஸ் ஆகுது.
1: எஸ்,
0: நீங்க நீண்ட காலமா காத்துட்டு இருந்த ஒரு ஆசீர்வாதம் தேவனுடைய நோக்கத்தை செயல்படுத்துகிற இந்த ஆண்டுல திட்டத்தின்படி ரிலீஸ் ஆகுது.
1: ஆமென்.
0: நோக்கத்தை மனசுல வச்சு ஆண்டவர் அந்த பிளஸிங்க ரிலீஸ் பண்றாரு.
1: எஸ், எஸ், Hallelujah. Hallelujah. மூத்த மகன் இறந்திருந்தான், இங்க வச்சிருந்தோம், எல்லாரும் கூட நின்னீங்க 2012. அப்புறம் ஒரு 13 வருஷம் கழிச்சு FGBC போறோம். அன்னைக்குதான் அவனை நாகர்கோயில இருந்து கொண்டு வந்த அந்த சீசன், அந்த நாளையே கர்த்தர் மறக்க வச்சிட்டாரு. பையன் ஆண்டவர்கிட்ட போய் 4 வருஷம் குழந்தையே இல்லாத நேரத்தில் சீசனை கொடுத்தாரு. பழுகி பெருக பண்ணின மனாசை அனுபவத்தையும் கொடுத்தாரு, எப்ராயம் அனுபவத்தையும் கொடுத்துட்டாரு.
0: ஆண்டவர் பாருங்க, தீர்க்க தரிசனமா சொல்றாரு, ஏதோ ஒரு குறிப்பிட்ட நாளை வந்து நீங்க கடக்கிறதுக்கு நீங்க ரொம்ப சிரமப்படுறீங்க, ஒரு பர்டிகுலர் டேட். ஏன்னா அந்த நாள்ல தான் அந்த சம்பவம் நடந்துச்சு, உங்க வீட்டுல
1: நடந்துச்சு.
0: அந்த நாள் நெருங்குறப்பே உங்களுக்கு ஒரு பயம் வந்துடும், அந்த நாள் நெருங்குறப்பயே பதட்டம் அடைவீங்க, உங்க பிபி, சுகர், தூக்கம் எல்லாமே கண்ண பின்னான்னு டிசார்டர் ஆகும். ஆனா ஆண்டவர் தீர்க்க தரிசனம் சொல்றாரு, மனாசே பிளஸிங் வருது. அந்த நாள் வந்துட்டு போன பிறகுதான் அந்த நாளை குறிச்ச நினைவு உங்களுக்கு வரும். இனிமே
1: 23 டிசம்பர் இன்னைக்கு ஃபோன் பண்றாங்க, தம்பி இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? என்ன நாள் தெரியும்? ஏசப்பா கிட்ட போயிட்டான் உங்க பையன். அப்படியா? எனக்கே தெரியல. ஐயோ, டிசம்பர் 23 போயிட்டானா? அப்படியா? தெரியல.
2: இட்ஸ் எ பிளஸிங்.
1: எஸ்.
0: எந்த நாளை ஃபேஸ் பண்ண ஒவ்வொரு வருஷமும் நீங்க போராடுறீங்களோ அந்த நாள் கடந்து போனது தெரியாம நீங்க அவரை ஆராதிக்கிறீங்க.
1: ஆமென். எஸ்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: அந்த நாளை எதிர்கொள்றதுக்கு அவஸ்தப்பட்டீங்க, ஆனா நீங்க அந்த நாள் வந்து போன பிறகுதான் ஓ போயிச்சா
1: போயிருச்சு
0: நினைப்புல எல்லாம் போயிருச்சு.
1: ஆண்டவரே,
0: பிஸியா இருந்தேன் ஆண்டவரோட, நான் வேற இதுல இருந்தேன். அந்த மாதிரியான ஒரு மனதளவுல ஒரு பிளஸ்ஸிங் ஆண்டவர் இந்த 25வது வருஷத்துல இந்த கைரோஸ் மொமெண்ட்ல உங்களுக்கு ஆண்டவர் உடம்பிட்டு சுத்திகரிக்கிறதுக்கு காலத்தை வச்சவர், சிறப்பான ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறதுக்கு ஒரு காலத்தை வச்சிருக்கிறார்ல,
1: வச்சிருக்கிறாரு.
0: ஒரு காலத்தை நான் நியமிச்சேன், உன் காரியத்தை தலைகளை புரட்டி போடுறதுக்கும் ஒரு காலத்தை நான் நியமிச்சேன். அது என்னோட சீசன்.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: அப்படி அப்படி திருப்பி போடுவார் பாருங்களேன், வந்து
1: திருப்பி போடுவார்
0: சைட் டவுன். அப்படி
1: புரட்டி போடுவார்.
0: புரட்டு 13 வருஷம், 17 வயசுல இருந்து 30 வயசு வரைக்கும் அப்படி புடமிட்டாரு. கர்த்தருடைய வசனம் யோசேப்பு என்ன செய்தது?
1: புடமிட்டது.
0: சங்கீதம் 105 தானே?
1: 105.
0: கர்த்தருடைய வசனம் யோசேப்பு என்ன செய்தது?
1: புடமிட்டது.
0: ஆனா 24 மணி நேரத்துல கர்த்தருடைய கை யோசேப்பை உயர்த்தியது.
1: எஸ்.
0: க்ரோனோஸ்ல.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: இந்த க்ரோனோஸ் வர்றப்பதான் இந்த 24 hours அனாயிட்டிங் நான் சொன்னேன் பாருங்க உங்களுக்கு, வித்த கூரையில கைரோஸ் வர்றப்ப 24 மணி நேரத்துல ஆண்டவர் காரியங்களை சரி செய்கிற அதிசயங்கள் இந்த கைரோஸ் மொமெண்ட்ல தான் நடக்குது.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: அதான் ஆண்டவர் அருமையா சொன்னார், கிளைமேட் சேஞ்சிங் பிளஸிங்ஸ்.
1: கிளைமேட் சேஞ்சிங் பிளஸிங்.
0: ஒரு பிளஸிங்க உங்க லைஃப்ல கொண்டு வருவாரு. உங்க வீட்டு சூழ்நிலை, உங்க மனதின் சூழ்நிலை எல்லாமே அடியோட மாறிடும்.
1: ஆமென்.
0: எனக்கு இந்த தீர்க்க தரிசனம் எனக்கு ரொம்ப பலனா இருக்கு. அப்படி ஜோசப் ஒரு பிளஸ்ஸிங். பார்வோனுடைய அரண்மனைக்குள்ள அந்த ஆசீர்வாதத்தை கத்தர் கொண்டு வந்தப்ப அரண்மனையுடைய அட்மாஸ்பியரே மாறிடுச்சு.
1: எஸ்.
0: டேவிட் ஒரு பிளஸ்ஸிங். 7 பள்ளத்தாக்குல டேவிட் ஆண்டவர் கொண்டு வந்த உடனே அந்த யுத்தம் வந்து கிளைமேட்டே மாறுது.
1: ஆமென்.
0: மோசே 80 வயசுல எகிப்து கொண்டு வர்றப்ப எகிப்தனுடைய கிளைமேட்டே மாறுது.
1: ஆமென்.
0: சாமியில் ஒரு பிளஸ்ஸிங். அவன் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க ஆரம்பிச்சு ஆலயத்துல என்னைக்கு கொண்டு வந்த அண்ணால் அந்த மகனை விட்டாலோ அன்னைக்கே இஸ்ரேலினுடைய கிளைமேட் மாறுது.
1: ஆமென்.
0: இந்த தேசத்தினுடைய கிளைமேட்டை மாற்றக்கூடிய ஒரு பிளஸ்ஸிங் ஆண்டவர் இந்த தீவில ஆரம்பிக்கிறார்.
1: ஆமென். ஐ பிலீவ். ஐ பிலீவ். எஸ்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: தீவிலங்க.
1: எஸ்.
0: தீவினுடைய சூழல் மட்டும் இல்ல, வீட்டு சூழல் மட்டும் இல்ல, இந்த ஊரோட சூழல் மட்டும் இல்ல, தேசத்தினுடைய கிளைமேட்டை சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இந்த தீவில ஊற்றுகிறார்.
1: ஊற்றுகிறார். ஆமென். எஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: புரியுதோ புரியலையோ இந்த தீர்க்க தரிசனத்தை உள்வாங்கிக்கங்க.
1: எஸ்.
0: சீக்கிரத்துல பார்க்க போறீங்க.
1: சீக்கிரத்துல.
0: சீக்கிரத்துல. சீக்கிரத்துல. எல்லா லாட்ஜும் நிரம்பி வழியும்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: எழுப்புதலை பார்க்க.
1: எழுப்புதலை பார்க்க. புதிய விமான தளங்கள் வரும். ரயில்வே ஸ்டேஷன் வரும்.
0: வந்துருச்சு.
1: வந்துருச்சு.
0: எல்லாம் ரெடி.
1: ரெடி.
0: ஹல்லேலூயா. உங்க க்ரோனோஸ்ல உங்களை கேவலப்படுத்தினாங்க, ஆனா கைரோஸ்ல ஒரே கோலாகலம் தான்.
1: கோலாகலம்.
0: கோலாகல கொண்டாட்டம்.
1: கோலாகல கொண்டாட்டம். எஸ். ஆமென்.
0: இப்படி ஒரே கோலாகலமா இருக்குங்க.
1: ஆமென்.
0: கொண்டாட்டம் எப்படி இருக்குனா
1: கோலாகலமா இருக்குங்க.
0: கெட் ரெடி ஃபார் தி செலிப்ரேஷன்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: கொண்டாட்டத்துக்கு ரெடியாகுங்கள்.
1: கொண்டாட்டத்துக்கு ரெடியாகுங்கள்.
0: புது வருஷம் கொண்டாட்டத்துக்கு ரெடியாகிறதுக்கு எந்த அளவு முக்கியம், அதுபோல கர்த்தருடைய வருஷம் இது, கர்த்தருடைய சீசன் இது. இந்த சீசனை கொண்டாடுறதுக்கு ரெடியாகுங்க.

0: நீங்க சொல்லலாம் என் நிலைமை தெரியாம அதான் புது வருஷம் வந்துச்சுல போயிருச்சுல ஏன் அந்த இறங்கி வாங்க சாமி அதை விட்டுட்டு வாழ்க்கையில சந்திச்ச நாசம் பெருசு, என் வாழ்க்கையில எனக்கு உண்டான இழப்பு பெருசு, என் வாழ்க்கையில எனக்கு உண்டான சேதம் பெருசு, ரிப்பேர் பண்ண முடியாத டேமேஜ்ல நான் நிக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லி அழறீங்க. ஆனா ஆண்டவர் சொல்றார், நான் ரிப்பேர் பண்றது மட்டும் இல்ல, உன்னை பிரிப்பேர் பண்ணிருக்கேன்.
1: ஆமென். எஸ்
0: நீ சுதந்திரிக்க போகிற என்னுடைய ஆசீர்வாதத்துக்காக ஐ ஹேவ் பிரிப்பேர்ட் யூ, ஐ ஹேவ் எக்யூப்ட் யூ.
1: ஆமென்.
0: நான் உன்னை ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன். உனக்காக நான் ஆயத்தமாக்கின ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி நான் உன்னை இத்தனை வருஷம் பிரிப்பேர் பண்ணேன்.
1: ஆமென்.
0: நீ சொல்ற ரொம்ப டேமேஜா இருக்கு. இட்ஸ் எ ஹியூஜ் ஆஸ்க். இதெல்லாம் ஜெபமா கேட்கறதுக்கு எனக்கு என்னன்னா மனசு கஷ்டமா இருக்கு. ஆனாண்ட சொல்ற, கெட் ரெடி ஃபார் த டாஸ்க். உனக்காக நான் வச்சிருக்கிற பணியை செய்யும்படி நீ ஆயத்தமாக, நீ ரெடி ஆகின்ற.
1: எஸ்.
0: அல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: நீங்க சொல்லுங்க, ரெடி ஆயிட்டான்?
1: ரெடி ஆயிட்டான்டவரே.
0: என் கல்லு சூடாயிருச்சியா?
1: ஆமென்.
0: என் தோசைக்கல்லு
1: சூடாயிருச்சியா?
0: எவ்வளவு நேரம் தாயா சூடாக்கிட்டு இருக்கு? ஊத்துங்க ஏன் மாவை முதல்ல அப்படின்னு சொல்லுங்க.
1: சொல்லுங்க.

0: இந்த சீசன்ல நம்ம கொடுத்த ஓமைகள்லாம் நம்மளால மறக்க முடியல. தோசைகள் ஓமை மறக்க முடியல இல்லையா?
1: மறக்க முடியலங்க.
0: அப்புறம் என்ன ஓமை மறக்க முடியல? மாம்பழ ஓமை என்ன செய்ய முடியல?
1: மறக்க முடியல,
0: மறக்க முடியல. ஓரத்துல மஞ்சள் அடிச்சிருக்கு. மொத்த கொலை என்ன செய்ய போகுதுன்னா
1: பழுக்க போகுது,
0: பழுக்க போகிறது. வேற என்ன ஓமை சொன்னாரு? தோசைகள் ஓமை சொன்னாரு. ஓசியல அந்த வசனத்தை வாசிச்சு முடிப்போம். 12:10 அப்படியே தீர்க்க தரிசிகளோட சொன்னேன், நான் அநேகம் தீர்க்க தரிசனங்களை அருளினேன், தீர்க்க தரிசிகளை கொண்டு ஓமைகளால்
1: பேசினேன்.
0: அப்ப தோசைகள் ஓமை யாருக்கு கொடுக்கிறா? ப்ரொஃபட்டிக்கல் பேரபிள் அது.
1: எஸ்
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: மாம்பழம் என்ன அது?
1: ப்ரொஃபட்டிக்கல்
0: தீர்க்க தரிசன ஓமைகளை கொண்டு, தீர்க்க தரிசிகளை கொண்டு ஓமைகளால் பேசினேன்.
1: தட்டு நிறைய லட்டு என்கிற ஓமைகளால்
0: பேசினேன்.
1: அப்புறம் சோடா பாட்டில் உடைச்சு கொடுப்பாங்க, முகத்துல தெளிப்பாங்க, எழுந்திரி எழுந்திரி சொல்லி ஓமைகளால் பேசினேன்.
0: சட்டு புட்டு விறுவிறு
1: சுறுசுறு.
0: உங்க காட்டுல மழைதான் போங்க. இந்த வருஷம் பாரு, இந்த வருஷம் நிறைய விருந்து இருக்கும்.
1: ஆமென். சாவி என்கிற ஓமைகளால் பேசினேன், செங்கல் என்கிற ஓமைகளால் பேசினேன், பைபிளை வாங்குங்கிற ஓமைகளால் பேசினார்.
0: இந்த வருஷம் விருந்து தான் போங்க.
1: விருந்து
0: அல்லேலூயா, ஃபுல்ல செலிப்ரேஷன் தான்.
1: எஸ். செடி முண்டுது என்கிற ஓமைகளால் பேசினார். அல்லேலூயா.
0: அதனால இந்த காரியங்களை புரிந்து கொள்ளுங்கள், ஆயத்தமாகுங்கள். மகிமை ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு.
1: ஆமென்,
0: ஆமென்.
1: ஹல்லேலூயா.
0: எல்லாரும் எழுந்து நின்று தேங்க்யூ ஜீசஸ்.

0: என்னால கிரகிக்க முடியல, எப்ராயீம் பிளஸ்ஸிங் என்னால கிரகிக்க முடியல. முக்காடு எடுபடுகிறது, முக்காடு எடுபடுகிறது. கேவலப்படுத்தினாங்க. உன் வாழ்க்கையில ஒரு கோலாகலத்தை நீ பாப்ப, உன்னோட வாழ்க்கையில ஒரு கோலாகலத்தை நீ பாப்ப. காயம் பெருசு, ஆனா அதை விட என்னுடைய காரியம் பெருசுன்றார் ஆண்டவர். உன் காயத்தை விட என்னுடைய காரியம் பெருசு. மனநிலையும் மாறும், சூழ்நிலையும் மாறும். கிளைமேட்டை சேஞ்ச் பண்ணக்கூடிய பிளஸ்ஸிங்ஸ் நான் உனக்கு தர்றேன். உன் வீட்டு சூழ்நிலைய, உன்னுடைய அட்மாஸ்பியரை அடியோட மாற்றி போடக்கூடிய எப்ராயீம் பிளஸ்ஸிங்ஸ் நான் உனக்கு தர்றேன். உன்னுடைய மனதளவில் இருக்கிற மனதினுடைய வருத்தங்கள், சூழ்நிலைகள், கசப்புகள், வெறுப்புகள், காயங்களை ஆற்றி போடக்கூடிய மனாசே பிளஸ்ஸிங்ஸ் உனக்கு நான் தர்றேன். இது உனக்கான நேரம். உன்னுடைய வாழ்க்கையில நான் கடந்து வந்திருக்கிறேன். தேங்க்யூ அப்பா. இந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம். அற்புதமா எங்களோட பேசி எங்களை பலப்படுத்தி அனுப்புறீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல தூக்கத்தை எல்லாத்தையும் உங்க கையில் ஒப்படைச்சிட்டு இன்னைக்கு நல்ல தூக்கத்தை கொடுங்க. இந்த மனாசே பிளஸ்ஸிங்கோட எஃபெக்ட் வந்து இன்னைக்கு இரவே நாங்கள் அனுபவிக்க உதவி செய்யுங்க. பிளஸ் பண்றேன். இயேசுவின் நாமத்தில் செபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.
1: 2 Corinthians chapter 10, let me read to you from verses 3 to 5.
2: 2 Corinthians 10th அதிகாரம் 3 முதல் 5 வசனங்களை நாம் வாசிப்போம்.
1: For though we walk in the flesh, we do not war according to the flesh.
2: நாங்கள் மாம்சத்தில் நடக்குலாயிருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல.
1: For the weapons of our warfare are not carnal but mighty through God to the pulling down of strongholds.
2: எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவையாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதுக்கு தேவ பலமுள்ளவளாய் இருக்கிறது.
1: Casting down every imagination and every high thing that exalts itself against the knowledge of God, bringing every thought into captivity to the obedience of Christ.
2: அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்படிய சிறைப்படுத்துவளாய் இருக்கிறோம்.
1: We've been talking about the renewing of the mind, teaching on the subject of the renewing of the mind.
2: மனம் புதிதாகுதல், இதை குறித்து தான் நாம் போதித்து வருகிறோம்.
1: It's a very important subject.
2: இது மிக மிக முக்கியமான ஒரு subject இது.
1: I told you man is spirit, soul and body.
2: நான் உங்களுக்கு சொன்னேன் மனுஷன் ஆவி ஆத்மா சரீரமா இருக்கிறான் என்று.
1: In that his spirit is made new, he is a new creation.
2: இதிலே அவருடைய ஆவி புதிதா இருக்கிறது, அவன் புது சிருஷ்டி ஆக்கப்பட்டிருக்கிறான்.
1: So you can't do anything about the spirit now except to just feed it with the word of God and so on.
2: ஆவியே ஆவியே குறித்து நீங்கள் இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு காரியம் செய்யல, என்னன்னா தேவனுடைய வார்த்தை கொண்டு அதை போஷிக்கலாம்.
1: And have communion with God.
2: தேவனோடு கூட ஆவியிலே நாம் ஐக்கியம் கொள்ளலாம்.
1: But it's already all things are passed away, all things have become new in your spirit.
2: ஆனால் உங்கள் ஆவியிலே ஏற்கனவே பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போய் விட்டது.

0: And at the time of salvation has become a new creation in Christ Jesus.
1: ரட்சிப்பின் போது மனுஷனுடைய ஆவி தான் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக புதிதா இருக்கிறது என்று நாம் சொல்ல முடியும்.
0: The body is still the same old body. It's called a vile body, a body of sin and so on right now. Because since the fall, the body has been affected by the fall.
1: சரீரம் இப்போது அதே பழைய சரீரம் தான் பாவத்து நிமித்தமாக அது பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சரீரம் இழிவான சரீரம் என்றும் பாவ சரீரம் என்றும் இப்படி எல்லாம் அழைக்கப்படுகிறது.
0: It needs a lot of help. That is why the Bible says if the same spirit that raised Jesus from the dead lives in you, he will quicken your mortal bodies also if he lives in you.
1: சரீரத்துக்கு நிறைய உதவி தேவைப்படுகிறது. ஆகவே தான் வேதம் சொல்கிறது, கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பின அதே ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவார் என்று சொன்னால், சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் அவர் உயிர்ப்பிப்பார்.
0: Not talking about dying and then being quickened to life.
1: அதாவது நான் மரித்த பிறகு ஜீவனை பெறும்படி உயிர்ப்பிப்பார் என்று அப்படி கிடையாது.
0: It's talking about how your body will be quickened now with strength and health because you know this body is in that condition, therefore it needs the quickening power of the Holy Spirit to keep it in good shape.
1: அதாவது உங்கள் சரீரம் இப்பொழுது வந்து இப்படிப்பட்ட நிலையில் இருக்கப்படினாலே நல்ல நிலையிலே ஆரோக்கியமாய் திடகாத்திரமாய் இருப்பதற்கு ஆவியானவர் சரீரத்தை உயிர்ப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டியதா இருக்கிறது.
0: One day through death we will get rid of this body.
1: ஒரு நாளிலே மரணத்தின் மூலமாய் இந்த சரீரமே இல்லாமல் போய்விடும்.
0: Or through the coming of Jesus Christ, when Jesus comes back again, our bodies will be transformed in a twinkling of an eye from the old body that it is to a new body, a glorious body, a body that will not die. And all the effects of sin will be gone. It will be a body that in which you can live forever and ever.
1: அல்லது இயேசு கிறிஸ்துவின் வருகை இருக்கும் என்று சொன்னால் அந்த வருகையிலே இந்த அழிவுக்கேதுவான சரீரம் அழியாமையுள்ள சரீரமாக மகிமையான சரீரமாக மாறிவிடும். பாவத்துடைய பாதிப்புகள் எதுவுமே இல்லாத சரீரமாய் இது ஆகிவிடும். பிறகு என்றென்றைக்குமா இந்த சரீரத்தில் உயிரோடு இருப்போம்.
0: So the corruption will put on incorruption and mortality will put on immortality, the Bible says.
1: அப்பொழுது வேதம் சொல்கிறது அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கேதுவான இது சாவாமையும் தரித்துக் கொள்ளும்.
0: But that is in the future.
1: ஆனா அதெல்லாம் எதிர்காலத்தில் நடக்க போகிறது.
0: You can't make this an immortal body now.
1: இப்போது இதை சாவாமையுள்ள சரீரமாய் ஆக்க முடியாது.
0: The Jesus will have to come and change our body into that kind of body.
1: இயேசு வந்து அப்படிப்பட்ட ஒரு சரீரமாய் இந்த சரீரத்தை மாற்ற வேண்டும்.
0: There is a timetable set for it. It will happen on the day when Jesus comes and the dead in Christ will rise and their bodies will be changed and those who are alive will be caught up together with him and their bodies will be changed.
1: அதற்கென்று ஒரு நேரம் இருக்கிறது. அப்பொழுதுதான் இயேசு வருவார். அப்பொழுது மரித்தோர் முதலாவது எழுந்திருப்பார்கள். பிறகு உயிரோடு இருக்கிற நாம அதற்கு எதிர்கொண்டு போவோம். அப்ப நம்ம சரீரங்கள் எல்லாம் மாற்றப்படும்.
0: Until then we can believe God for healing and walk in health, divine healing and so on. All of these things are available to us.
1: அது வரைக்கும் தெய்வீக சுகம் தெய்வீக ஆரோக்கியம் போன்ற காரியங்கள் நமக்கு கிடைக்கிறது. அதற்காக கர்த்தரை நாம் விசுவாசிக்கலாம்.
0: Amen.
1: Amen.
0: But the mind is something that the believer can do something about.
1: ஆனால் இந்த மனதை குறித்து தான் விசுவாசி இப்பொழுது ஒரு காரியத்தை செய்ய முடியும்.
0: The mind is what is referred to in the Bible as the soul of man.
1: மனம் தான் வேதத்திலே மனுஷனுடைய ஆத்மா என்று சொல்லப்படுகிறது.
0: It consists of the intellect, emotion and the will.
1: அறிவாற்றல் உணர்ச்சி சித்தம் இது மூன்றுமே அதில் அடங்கி இருக்கிறது.
0: Those are the three parts of the soul.
1: ஆத்மாவுடைய மூன்று கூறுகள் இவைகள்.
0: Just like man is in three parts, every one of those three parts has three parts.
1: எப்படி மனுஷன் மூன்று பகுதியா இருக்கான் அதே போல அந்த ஒவ்வொரு பகுதியையும் மூன்று மூன்று பகுதிகளாக நாம் பிரிக்கலாம்.
0: The body for example is made up of bone, flesh and blood.
1: உதாரணத்துக்கு சரீரத்தை எடுத்துக்கொண்டால் சதை எலும்பு ரத்தம் என்று இருக்கிறது.
0: The soul is made up of intellect, emotions and the will.
1: ஆத்மா எடுத்துக்கொண்டால் அறிவாற்றல் உணர்ச்சி சித்தம் என்று இருக்கிறது.
0: And the spirit is made up of intuition, communion and conscience.
1: ஆவி என்பது உள்ளுணர்வு ஐக்கியம் மனசாட்சி என்று இருக்கிறது.
0: So each of these consists of three parts.
1: ஆகவே இந்த ஒவ்வொன்றிலும் மூன்று பகுதிகள் இருக்கிறது.
0: So we are talking about the soul which consists of the mental realm.
1: ஆகவே நாம் ஆத்மாவை பற்றி பேசுகிறோம். அதுதான் அந்த மன மண்டலத்தை உடையது.
0: So when we talk about the mind, remember we're talking about the soul.
1: ஆகவே மனதை பற்றி பேசும்போது இதை மறந்துட கூடாது. நாம் ஆத்மாவை பற்றி பேசுகிறோம்.
0: So it is the mind that has to be renewed.
1: ஆகவே இந்த மனம் தான் புதிதாக்கப்பட வேண்டும்.
0: You can't work on your spirit, it's already new. You can't do nothing about your body right now except to believe for healing and stuff. You got to wait for it to be made into a new body, but that is in future.
1: ஆவி புதிதாக்க முடியாது. ஏனென்றால் அது ஏற்கனவே புதிதா இருக்கிறது. சரீரத்து குறித்து வேறொன்னும் பண்ண முடியாது. சுகத்துக்காய் ஆரோக்கியத்துக்காய் கர்த்தரை விசுவாசிக்கலாம். சரீரம் மாற வேண்டுமானால் அது எதிர்காலத்தில் நடக்க வேண்டிய ஒரு காரியம் அது.
0: But the mind can be made new or be renewed right now by us.
1: ஆனால் இந்த மனம், இந்த மனதை இப்போதே நாம் மறுரூபம் அடைய செய்ய முடியும்.
0: You and I can do something

0: actively every day to renew our mind, to remove those thoughts that are not productive, that are not constructive, that are not edifying, and work with our thoughts to build the thoughts of God into our mind and renew our minds.
1: Purojanam illada bhakti viruthi undakada thagada ennangalai nammudaiya manadilirundhu agatri devunukketta mana ennangalai manadila veithu ipdi ovvoru naalum நாம் நம்முடைய மனதை கட்டி எழுப்ப முடியும், புதிதாக்க முடியும்.
0: That is what spiritual life is all about.
1: ஆவிக்குரிய ஜீவியம் என்று சொன்னால் அதுதான்.
0: As a man thinketh, so is he.
1: ஒரு மனுஷனுடைய நினைவு எப்படியோ அவன் அப்படி இருக்கிறான்.
0: That is why when people don't renew their mind after they get converted and all that, when they don't renew their mind, they're just as good as a sinner. You know, their mind is not thinking in the right direction. Therefore, they just live just like a carnal sinner.
1: ஆகவே தான் ஒரு ஆள் ரட்சிக்கப்பட்ட பிறகு தன்னுடைய மனதை புதிதாக்காமல் போகும்போது என்ன ஆகிறது? ரட்சிக்கப்படாத ஒரு பாவி எப்படி வாழ்கிறானோ அதே போல இவர்களும் மனம் புதிதாக இல்லாதனாலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
0: We all, you know, from my young age I've had this struggle. You know, I've seen Christians who live like just like the sinner, talk just like the sinner, gossip just like the sinner, talk bad about everybody and get come into the church and get so filled with the Holy Spirit.
1: சின்ன வயசுல இருந்து இப்படி தான் பார்த்திருக்கேன் பாருங்க. ரட்சிக்கப்பட்டவர்கள் ஆனா அவங்க பேச்சு நடவடிக்கை எல்லாம் பாத்தீங்கன்னா பாவிகளை மாதிரியே இருக்கும். அடுத்தவங்களை பத்தி கேவலமா அசிங்கமா புறங்கூறுறது, இது பேசுறது, அப்படி பேசுறது, எல்லாம் பேசுவாங்க. சபைக்கு வரும்போது ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையும் பேசுவார்கள்.
0: Both things are there.
1: ரெண்டுமே இருக்காங்க.
0: Now I used to doubt if they were filled with the Holy Spirit.
1: எனக்கு ஒரு சந்தேகம், இவங்க எல்லாம் ஆவியினால தான் நிரம்பி இருக்காங்களான்னு.
0: But I don't doubt it anymore.
1: ஆனா இப்போ நான் சந்தேகப்படுறேன்.
0: They're truly filled with the Holy Spirit.
1: உண்மையிலே அவர்கள் ஆவியினால் நிரம்பி இருக்கிறார்கள்.
0: God is gracious, he has given them the Holy Spirit.
1: தேவன் கிருபையாய் பரிசுத்த ஆவியை அவர்களுக்கு தந்திருக்கிறார்.
0: Holy Spirit is a gift of God.
1: பரிசுத்த ஆவி என்பது தேவன் அருளும் ஈவு.
0: You don't really have to have a great qualification to receive the Holy Spirit baptism.
1: பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானத்தை பெறுவதற்கு மிகப்பெரிய ஒரு தகுதி எல்லாம் ஒன்றும் தேவை.
0: You just ask and you receive.
1: கேட்டால் போதும் பெற்றுக்கொள்வீர்கள்.
0: As long as you've received Jesus as your Lord, you can receive the Holy Spirit.
1: இயேசுவை ஆண்டவராய் ஏற்றுக்கொண்டிருந்தால் நீங்கள் பரிசுத்த ஆவியையும் பெற முடியும்.
0: You know, you don't have to, you know, really be a mature person to receive the Holy Spirit.
1: பரிசுத்த ஆவியானது பெற்றுக்கொள்வதற்கு ரொம்ப தேர்ந்த விசுவாசியா இருக்கணும்
0: அவசியம் இல்லை. Because you've received the Holy Spirit doesn't mean that you're a mature person.
1: பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொண்டதனால நீங்க ரொம்ப தேர்ந்த விசுவாசி என்றும் கிடையாது.
0: Because you have the gifts of the Holy Spirit or so on, it doesn't mean that you are such a spiritual person.
1: ஏதோ பரிசுத்த ஆவியின் வரங்கள் பெற்று நீங்கள் செயல்படுவதனால ரொம்ப தேர்ந்தவர் என்று கிடையாது. நீங்க
0: கொரிந்தியன் சர்ச் ஹேட் ஆல் ஆஃப் தட் பட் தே வர் தி மோஸ்ட் கார்னல் பீப்பிள்.
1: கொரிந்து சபையில இந்த வரங்கள்லாம் இருந்து கூட ரொம்ப மாம்சிகமாய் வாழ்ந்தவர்கள் அவர்கள்.
0: So it is possible to be so spirit filled yet be so carnal.
1: ஆகவே ஆவியினாலே ரொம்ப நிரம்பி இருந்து அதே நேரத்துல ரொம்ப மாம்சிகமாய் வாழக்கூடிய ஒரு சாத்தியமும் உண்டு.
0: This is what I did not understand for many years.
1: இதுதான் பல வருஷமா எனக்கு விளங்கல.
0: I thought if you are filled with the Holy Spirit then all those things must have been burned in that Holy Spirit fire and you should be so holy now.
1: நான் என்ன யோசனை, ஆவியினாலே நிரம்பி இருந்தா பரிசுத்த ஆவியான அக்கினியினாலே எல்லாமே சுட்டரிக்கப்பட்டு இப்ப அந்த அளவுக்கு பரிசுத்தமாய் வாழ வேண்டும் யோசித்தேன்.
0: Because we had many burning services where we burned all that stuff.
1: என்ன
0: call for an altar call சுட்டரிக்கிற ஆராதனை. And we tried that.
1: ஏன்னா இந்த சுட்டரிக்கிற ஆராதனை நிறைய நடந்தது. இதெல்லாம் முயற்சி பண்ணி பார்த்தாச்சு.
0: I tried it myself but I somehow everything that was burned came back alive from the ashes again.
1: நானே எவ்வளவு முயற்சி பண்ணிருக்கேன், எதெல்லாம் சுட்டரிச்சினோ அதெல்லாம் மறுபடியும் சாம்பல்ல இருந்து உயிர் பெற்று வந்துடுச்சு.
0: I was utterly confused. What is this? Is this Christian life going to work or what? You know, is this real? My salvation real? Am I really saved? You know, have I got any hope? Because I'm just like a sinner, because I'm thinking those same bad thoughts, living the same old life. But yet you know I'm so spirit filled and going to church and all that.
1: எனக்கு எனக்கே அந்த அளவு குழப்பம், ஏன்னா ஆவியினால நிரம்பி இருக்கிறேன், சபைக்கெல்லாம் ஒழுங்கா போறான், அதே சமயத்துல அதே பழைய பாவ எண்ணங்கள், பழைய நினைவுகள், பழைய எண்ணங்கள். நான் ரட்சிக்கப்பட்டவனா, நான் ஒரு பாவியா, நான் என்னன்னு எனக்கு ஒரே குழப்பம்.
0: Backsliding was a regular feature in my life.
1: என்னோட வாழ்க்கையில பின்மாற்றம் என்பது சகஜமா நடந்து
0: வருது. Regularly backslide.
1: ரொம்ப வழக்கமா நான் பின்மாற்றம்
0: அடைந்தேன். Some preacher had to come and revive me.
1: அப்பப்போ யாராவது பிரசங்கர் வந்து என்னை உயிர்ப்பிக்கணும்.
0: And get me on the you know in the straight lane again.
1: மறுபடியும் என்ன இந்த வழியில கொண்டு போகணும்.
0: So many times I got saved and repented.
1: பாருங்க எத்தனையோ முறை இப்படி நான் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி இருக்கேன்.
0: So you know I'm talking from experience also.
1: பாரு இதெல்லாம் நான் அனுபவத்திலிருந்தும் பேசுறேன்.
0: Finally I understood.
1: ஆனா கடைசியா எனக்கு என்ன விளங்குச்சு?
0: Yes I'm truly saved and truly spirit filled but the problem with me is my mind and my thoughts are the same old thoughts therefore my behavior hasn't changed a bit. I behave the same way even though I'm so full of the Holy Spirit.
1: உண்மையிலே நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், உண்மையிலே ஆவியினால் நிரம்பி இருக்கிறேன். ஆனா என் மனம் அதே பழைய மனமாய் மாறாத மனமாய் இருக்கிறபடினாலதான் ஆவியினாலே நிரம்பி இருந்தாலும் கூட அதே பழைய வாழ்க்கை முறையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கேன்னு அப்பதான் விளங்குச்சு.
0: ஆமென்.
1: ஆமென்.
0: So I found the key for that lock.
1: ஆகவே அந்த பூட்டை திறக்க சாவியை கண்டுபிடிச்சேன்.
0: One doctor told me one time, you know, don't worry, for every lock we have a key.
1: ஒரு டாக்டர் சொன்னார், ஒரு முறை கவலைப்படாதீங்க, எல்லா பூட்டுக்கும் சாவி இருக்குன்னு.
0: Every sickness there is something, somewhere some answer is there.
1: எல்லா வியாதிக்கும் எங்கேயோ ஏதோ ஒரு பதில் இருக்குன்னாரு.
0: For every question you have in your mind there is an answer. You just have to find the key. And when you come to church, that's what happens. When you hear revelation preaching, that is what happens.
1: பாருங்க, ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் இருக்குது, ஒவ்வொரு பூட்டுக்கும் ஒரு சாவி இருக்கு. சபைக்கு வரும்போது என்ன நடக்குதுன்னு சொன்னா, உங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடைக்கிறது. எல்லா பூட்டுகளும் இந்த வெளிப்பாட்டின் அறிவினாலே திறக்கப்படுகிறது.
0: I found the answer.
1: பதிலை நான் கண்டுபிடிச்சிட்டேன்.
0: I found the key.
1: சாவியை நான் கண்டுபிடிச்சிட்டேன்.
0: And I tell you, ever since I found the key, backsliding has never been a problem.
1: நான் சொல்றேன் பாருங்க, அந்த சாவியை கண்டுபிடிச்சிருந்தே இந்த பின்மாற்றம் எனக்கு ஒரு பிரச்சனையாவே இல்லை.
0: Because I began to renew my mind.
1: என்னால மனதை நான் புதிதாக்க ஆரம்பித்தேன்.
0: I began to actively do the thing that I must do to think new thoughts.
1: புதிய எண்ணங்களை எண்ணுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டுமோ அந்த காரியங்களை நான் தீவிரமாய் செய்ய ஆரம்பித்தேன்.
0: Now the passage that we read is about that.
1: இப்போ நான் வாசித்த இந்த பகுதி அதை பற்றியதுதான்.
0: This is very, you know, very well known verse. And everybody knows, cast down every imagination, bring into captivity every thought to the obedience of Christ.
1: இந்த வசனம் வந்து எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச வசனம். என்ன சொல்கிறது? எல்லா மேட்டிமையும் நிர்மலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்த வேண்டும்.
0: Easily said.
1: சொல்றது ரொம்ப சுலபம்.
0: But the question is, how is it done?
1: ஆனா கேள்வி என்னன்னா, அது எப்படி செய்யப்பட வேண்டும்?
0: Many years ago I heard some preaching that clarified this thing to me.
1: பல வருஷங்களுக்கு முன்னாக இத பத்தி ஒரு பிரசங்கத்தை கேட்ட, அதுதான் எனக்கு அந்த தெளிவை கொடுத்தது.
0: That I can really manage my thoughts and work with my thoughts.
1: அதாவது என்னுடைய எண்ணங்களை நான் நிர்வகித்து என்னுடைய எண்ணங்களை சரிவர நான் கொண்டு வர முடியும்
0: என்பது. It is telling me to cast down every imagination.
1: எல்லா எண்ணங்களையும் நான் நிர்மூலமாக்க வேண்டும்.
0: It tells me that the weapons that I have for that is mighty through God to the pulling down of strongholds.
1: அதை நிர்மூலமாக்குவதற்கு இது என்ன சொல்கிறது? அரண்களை எல்லாம் நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலம் உள்ள போர் ஆயுதங்கள் என்னிடத்தில் இருக்கிறது.
0: So I got to take the weapons and work with it to bring down every stronghold that has been built up mentally.
1: ஆகவே மனதிலே கட்டப்பட்டிருக்க எல்லா பலத்த அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு இந்த போர் ஆயுதங்களை நான் எடுத்துக்கொள்ள வேண்டும் மனதிலே.
0: Now you don't get a stronghold, ready-made stronghold. It begins as a thought and thought goes into imagination and imagination over a period of time becomes a stronghold, then it becomes a part of the subconscious and it becomes a part of your second nature.
1: பாருங்க, இந்த பலத்த அரண் என்பது ஏதோ சும்மா ஒரே ராத்திரில அப்படியே வருவது கிடையாது. அது எண்ணமாய் உருவாகி கற்பனையாய் வழிவெடுத்து அந்த கற்பனை கொஞ்ச நாள் ஆக ஆக பலத்த அரணாய் உருவாகி பிறகுடைய ஆழ்மனதில பதிந்து அதன் பிறகு உங்களுடைய இரண்டாவது தன்மையாகவே அது மாறிவிடுகிறது.
0: You just do it without thinking.
1: அதாவது யோசிக்காமலே அதை செய்ய ஆரம்பிச்சிடுறீங்க.
0: You know, that's why you sometimes talk some nonsense and you say, my God, I should never say these things. And for 2 days you remember not to say these things and third day it comes out again.
1: ஆகவே தான் பாருங்க, ஏதாவது ஒன்று சொல்லிடுவீங்க, அப்புறம் ஐயோ இதெல்லாம் எப்படி தான் சொன்னேன்னு தெரியலையே அப்படின்னு பேசக்கூடாதுன்னு நினைச்சு ரெண்டு நாள் கழிச்சு மறுபடியும் அதே வார்த்தையில பேசுவீங்க.
0: Why?
1: Yeah.
0: Because in the subconscious there has never been an alteration. There is only an alteration in the conscious. In the conscious mind you thought it's not good, but that only holds good for a couple of days while you're thinking about it. The subconscious still is trained and programmed and preset to do those things.
1: ஆள் மனதிலே எந்த மாற்றமும் கிடையாது. இப்படி பேசக்கூடாதுன்னு இந்த சிந்திக்கிற இந்த மேல் மனதில தான் யோசிக்கிறீங்க. பேசக்கூடாது பேசக்கூடாது நினைக்கிற வரையில அது பேசாம இருக்க முடியுது. அதன் பிறகு ஆழ்மனதில மாற்றம் இல்லாதனால உங்களையும் அறியாமல் அது வந்து விடுகிறது.
0: So I've been showing you how you got to, there is this conscious mind and the subconscious mind. You've got to really work through your conscious mind and go into your subconscious mind and reprogram your inner self, the inner, the depth of your mind, and get this into your mind deep enough so that it becomes a part of your nature and whatever is there in the subconscious, that is what is acted out.
1: ஆகவே நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், இந்த ஆழ் மனதுக்குள்ள ஒரு காரியத்தை எப்படி கொண்டு போவது? சிந்திக்கிற இந்த மேலோட்டமான மனதின் மூலமாக ஆழ் மனதுக்குள்ள இந்த எண்ணங்களை கொண்டு சென்று அங்கிருந்து உங்களுடைய மனதின் ஆழத்துக்குள்ள அது போய் பதியும்படி செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுடைய இன்னொரு தன்மையாகவே அது மாறிவிடும்.
0: So this is how I've been explaining it.
1: இதை தான் நான் உங்களுக்கு விளக்கி வந்தேன்.
0: Many of our problem is we just think about it, say, well, I got to change, I got to quit this and I got to do that and I'm not going to do this hereafter, but all that is happening here in the conscious level.
1: நம்மிலே பல இதை நான் செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாது இதை விட்டுணும் அதை விட்டுணும் நினைக்கிறோம். ஆனா அந்த நினைப்பெல்லாம் இங்க சிந்திக்கிற இந்த மனதிலே நடக்கிறது.
0: But in the end what really is lived out is what is in the subconscious already preset and programmed and already been happened.
1: கடைசியில நடக்கிறது என்னன்னா, இந்த ஆழ்மனதிலே ஏற்கனவே என்ன செட் ப்ரோக்ராம் இருக்கோ அது போல அதற்கு ஏற்றார் போல நாம் செய்து விடுகிறோம்.
0: Now I want to share today about fear and how to really practically deal with fear.
1: இன்றைக்கு பயத்தை குறித்து நான் பேச விரும்புகிறேன். நடைமுறையிலே எப்படி இந்த பயத்தை நாம் ஜெயிப்பது மேற்கொள்வது என்று சொல்ல விரும்புகிறேன்.
0: Deal with some very practical stuff. I'm going to deal with things that really trouble people these days and I'm going to show you how it is a problem of the mind and the Christian believer has to work with it in order to get rid of it and how to practically get rid of it.
1: அது பயம் என்பது மனதிலே ஏற்படுகிற ஒரு காரியம். விசுவாசிகள் எப்படி ஒரு நடைமுறையிலே யதார்த்தமாக இந்த வாழ்க்கையிலிருந்து இந்த பயத்தை வெளியேற்ற முடியும் என்பதை நான் உங்களுக்கு எடுத்து சொல்ல போகிறேன்.
0: You know, we're still going to be talking about the conscious, subconscious and all that and how to work with our thoughts, but let's use fear as our subject right now so you'll understand it.
1: அதாவது இந்த சிந்திக்கிற மனம், ஆழ் மனம், இதை குறித்து தான் பேச போகிறேன். ஆனா அதுக்கு உதாரணமாக பயத்தை எடுத்து இந்த பயத்தை எப்படி வெளியே அனுப்புவது என்பதை குறித்து சொல்ல போகிறேன்.
0: Because it's talking about controlling our imaginations and bringing into captivity every thought.
1: ஏனென்றால் நம்முடைய கற்பனைகளை கட்டுப்படுத்த வேண்டும், எல்லா எண்ணங்களையும் சிறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி
0: and destroy every stronghold.
1: எல்லா பலத்தாரங்களையும் நிர்மூலமாக்க வேண்டும்.
0: You got to do it.
1: நீங்க தான் அதை செய்யணும்.
0: And this is the mistake we made in those days. We always went to the altar. We thought the preacher will do it, or God will do it, the Holy Spirit will do it, the anointing will do it, something will do it.
1: பாருங்க, இதுதான் அந்த காலத்துல நாங்க செஞ்ச தப்பு. நாங்க எப்போதும் என்ன யோசித்தோம், தேவன் அதை செஞ்சிருவாரு, ஆவியானவர் செஞ்சிருவாரு, பிரசங்கியார் செஞ்சிருவாரு, அல்லது அபிஷேகம் அதை செஞ்சிருவோம் நினைச்சோம்.
0: And we thought in the moment when he put his hand on there and the anointing came down, he said, oh my God, it's gone there, it's burning, burning, burning, gone, gone.
1: அவர் தலை மேல கையை வச்சு இப்படி அபிஷேகம் இறங்குது, அபிஷேகம் இறங்குது, எல்லாத்தையும் சுட்டரிக்குன்னு அப்படிதான் யோசித்தோம் நாங்க.
0: But then it got revived.
1: அப்புறம்
0: Because these are thought problems.
1: ஏன்னா இவைகளாம் எண்ணங்களிலே இருக்கிற பிரச்சனை.
0: You know, you got to deal with the thought in a different way.
1: பாருங்க, இந்த எண்ணங்களை வித்தியாசமான விதத்திலே நாம் கையாள வேண்டும்.
0: Now fear is one of the greatest enemies of mankind if you realize it, if you don't realize it already.
1: பாருங்க, பயம் என்பது மனுக்குலத்தினுடைய மிகப்பெரிய எதிராளியாக இருக்கிறது. அதை நீங்க உணரணும்.
0: Fear is behind a lot of failures in a lot of people's lives.
1: பலருடைய வாழ்க்கையிலே தோல்விகள் ஏற்படுது காரணம் பின்னணியில் இருப்பதே இந்த பயம்தான்.
0: Fear is behind a lot of people's sickness.
1: நிறைய பேருடைய வியாதிக்கு பின்னால் இருப்பது பயம்.
0: Fear is behind a lot of people's poor human relations, relations between husband and wife and family and so on.
1: கணவன் மனைவி அந்த உறவு, குடும்பங்கள உறவு, இந்த உறவுகள்லாம் சிலர் வந்து சரியா இல்லாம இருக்கு. அதுக்கு பின்னணியில் இருப்பது இந்த பயம் தான்.
0: You see, fear is a thought.
1: பயம் என்பது ஒரு எண்ணம்.
0: I told you a story about how a man went to the doctor and he had gone through some tests. And then he learned from the test that he had some horrible disease, you know.
1: பாருங்க,
0: நான் சொன்னேன், he was told over the phone by someone in the hospital that these are the findings and he's got something terrible, you know.
1: பாருங்க, ஒருத்தர் ஏதோ பிரச்சனைக்காக டாக்டர் கிட்ட போனார். அது போய் எல்லா சோதனை எல்லாம் நடந்து, பரிசோதனை எல்லாம் நடந்தது. ஃபோன் பண்ணி கேட்டப்ப அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான வியாதி வந்துருச்சுன்னு.
0: And immediately that person laid down, it was aching here, there, everywhere and he was having all kinds of symptoms that went along with the disease.
1: உடனடியா போறங்க போய் அப்படியே படுத்துட்டாரு. இங்க அங்க வலி, கண்ட இடத்துல வலி. அவருக்கு அந்த வியாதிக்கு ஏற்ற என்னென்ன அறிகுறிகள் இருக்கோ எல்லா அறிகுறியும் உடனே உண்டாயிருச்சு.
0: He had to go to see the doctor.
1: கடைசில டாக்டர் போய் பார்த்தார் அவர்.
0: And the doctor talked him and he said, doctor, you know, they told me that I got this thing, you know, the lab test came out, you know.
1: அதுனா டாக்டர், எனக்கு லேப்ல இருந்து டெஸ்ட் ரிசல்ட் எல்லாம் வந்துருச்சு, இந்த வியாதின்னு சொல்லிட்டாங்க.
0: You know, the doctor said, who told you that?
1: டாக்டர் கேட்டார், யார் உங்களுக்கு சொன்னதுன்னு.
0: Somebody has read you the wrong person's report.
1: வேற ஒருத்தருடைய ரிப்போர்ட்டை உங்களுக்கு படிச்சு சொல்லிட்டு இருக்காங்க.
0: This is a real story. You know, I read it in a book. Immediately the guy stood up and said, I'm all right, you know. Praise God, you know, I'm fine, you know.
1: இது நிஜ கதை, ஒரு புத்தகத்துல வாசித்தேன். டாக்டர் அப்படி சொன்ன உடனே ஆள் அப்படியே தெம்பா எழுதுன, நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்றாரு.
0: I'm fine.
1: நான் நல்லா இருக்கேன்.
0: You know, immediately he felt better.
1: உடனடியா ஆளே தெம்பாயிட்டார்.
0: Because it has been proven that these things are a lie. This is not the truth that he is not sick.
1: ஏன்னா அவர் நான் வியாதிப்படவில்லை, நான் வியாதி என்பது ஒரு பொய் என்பது இங்கே நிரூபிக்கப்பட்டு விட்டது அவருக்கு.
0: He was assured by the doctor, he didn't have the problem. It is a wrong person's result.
1: டாக்டர் உறுதியா சொல்லிட்டார், அது வேற ஒரு ஆளுடைய ரிப்போர்ட், உங்களுக்கு வியாதியே கிடையாதுன்னு.
0: Sorry about this.
1: மன்னிச்சிருங்க.
0: Immediately the guy perked up.
1: உடனடியா அவருக்கு எங்க இருந்து வந்ததோ தெரியல.
0: What a difference thought makes.
1: பாருங்க, அந்த எண்ணம் எவ்வளவு பெரிய ஒரு வித்தியாசத்தை உண்டாக்கும்.
0: Fear is a thought like that.
1: பயம் அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் தான்.
0: Millions of people are afraid of their past and what happened some time ago.
1: லட்சக்கணக்கான மக்கள் தங்களுடைய கடந்த காலத்து குறித்து அதிலே நடந்த சம்பவங்களை குறித்து பயந்து கொண்டிருக்கிறார்கள்.
0: Many are afraid about their future.
1: பலர் தன்னுடைய எதிர்காலத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறார்கள்.
0: Many are afraid that they may become insane or get some horrible dreaded disease or something.
1: பல எனக்கு பரவால பைத்தியம் முடிச்சிருமோ அல்லது பயங்கரமான வியாதி ஏதா வந்துருமோ அப்படி எல்லாம் பயம்.
0: Some are afraid of old age and death.
1: சிலர் முதிர் வயதை குறித்து மரணத்தை குறித்து அதெல்லாம் பயப்படுறாங்க.
0: But fear is a thought in your mind.
1: ஆனால் பயம் என்பது உடைய மனதிலே இருக்கிற ஒரு எண்ணம்.
0: So that means when you are afraid of the thought that has now taken over your mind.
1: அப்படி என்றால் நீங்கள் பயப்படும்போது உங்களுடைய மனது இப்போது ஆட்கொண்டிருக்கிற அந்த எண்ணத்தை குறித்து பயப்படுகிறீர்கள்.
0: You know, for example, if you tell a child, you know, if another child tells this child, you know, there is some kind of a monster under the bed and it's going to catch you at night.
1: உதாரணத்துக்கு ஒரு சின்ன குழந்தை இன்னொரு குழந்தையை பார்த்து சொல்லுது, படுக்கை கடல ஒரு பெரிய பூதம் இருக்கு, ராத்திரில வந்து உன்னை பிடிச்சிடும்னு.
0: Immediately the other child is afraid.
1: உடனே அந்த பிள்ளைக்கு அவ்வளவு பயம் வந்துருது.
0: He doesn't want to go into that room. He doesn't want to sleep. He's restless.
1: அந்த ரூமுக்குள்ள போக விரும்பாது. ஒரு மாதிரி நிம்மதியே இல்லாம இருக்கும் அது.
0: You know, for him the monster is now real.
1: இப்போ அவனுக்கு அந்த பூதம் சொன்னது வந்து அப்படியே நிஜமா தெரியுது.
0: It's just a thought, but the thought has become real in his mind. He thinks that there is a monster that's going to catch him at night.
1: அந்த எண்ணம் ஒன்னு வந்துருச்சு. இப்போ அந்த எண்ணம் வந்து அவனுக்கு நிஜமா இருக்குது. ஏதோ வந்து ராத்திரி நம்ம பிடிக்க போது நினைக்கிறோம்.
0: So the father and mother take the child into the room and take the bed, you know, turn the bed over and say, there's no monster here, there's nothing here, I'll turn the lights on, let's look what is there, there's nothing here, somebody just lied to you and just to scare you.
1: அப்பா அம்மா என்ன பண்றாங்க? இப்போ பிள்ளைய ரூம் குள்ள கூட்டி போறாங்க, லைட்ட போட்டு எல்லாம் வெளிச்சம் வந்த பிறகு படுக்கை எல்லாம் எடுத்து போட்டு பரட்டி போட்டு காட்டுறாங்க, பாருங்க ஒன்னும் பூதம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு.
0: And immediately the child clears up.
1: உடனடியா அந்த பிள்ளைக்கு ஒரு தெளிவு வந்துருது.
0: He understands this is just a thing to get him afraid.
1: ஏ நம்ம பயம் காட்டிறதுக்காக அப்படி சொல்லிட்டாங்கனா அதுக்கு விளங்குது.
0: He gets healed of false thought in his mind.
1: அவருடைய மனதில் இருக்க அந்த தப்பான எண்ணத்திலிருந்து ஒரு சுகம் உண்டாகிறது.
0: The thing that he feared did not exist in the first place. It was just a thought and the thought produced that fear.
1: பாருங்க, அவன் பயந்த காரியம் முதலாவது இல்லவே இல்ல. ஒரு எண்ணம் வந்தது, அந்த எண்ணம் தான் அந்த பயத்தை கொண்டு வந்தது.
0: You know, fear is like that always in people's lives.
1: பயம் மக்களுடைய வாழ்க்கையில எப்பவும் இப்படி தான் செய்கிறது.
0: It cripples people, it paralyzes people from being and becoming what they should be.
1: மக்கள் யாரா என்னவா இருக்க வேண்டுமோ அப்படி இல்லாமல் இருக்கும்படி அது மக்களை முடமாக்குது.
0: When you find a Christian believer born again, spirit filled, in fear, living in fear, then you are looking at a person who does not know how to deal with his thoughts.
1: அதாவது ஒரு விசுவாசி ரட்சிக்கப்பட்ட மறுபடியும் பிறந்த ஆவியினால் நிரம்பிய ஒரு விசுவாசி பயப்படுவதை நீங்கள் பார்க்கும்போது தன்னுடைய எண்ணங்களை எப்படி சரிவர சமாளிப்பது என்பதை அறியாதவர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம்.
0: Turn to 2 Timothy chapter 1.
1: திருப்போம் 2 திமோத்தேயும் முதலாம் அதிகாரத்துக்கு.
0: Says, for God has not given us a spirit of fear but of power and of love and a sound mind.
1: என்ன சொல்கிறது? தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார்.
0: The spirit of fear, that is this fear is not from God.
1: வசனம் சொல்லுகிறது பயம் தேவனிடத்திலிருந்து வரவில்லை.
0: Everybody say fear is not from God.
1: எல்லாரும் சொல்லுங்க பயம் தேவனிடத்திலிருந்து வரவில்லை.
0: Now everybody should realize what is from God and what is not from God.
1: பாருங்க எல்லாருமே எது கர்த்தர்கிட்டிருந்து வருது எது கர்த்தர்கிட்டிருந்து வரல அத முதல்ல தெரிஞ்சுக்கணும்.
0: You see, you know, you don't want to, you know, these days even bombs are sent through packages.
1: பாருங்க இந்த காலத்துல பாம் எல்லாம் பொட்டலத்துல வச்சு அனுப்புறாங்க.
0: You heard about that, how somebody got the bomb in their hands and because the postman delivered it and they opened it and the thing blew up in their face.
1: நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா? போஸ்ட்மேன் கொண்டு வந்து பார்சல் கொடுப்பாரு, பிரிச்சு பார்த்தா பாம்பு வெடிக்குது.
0: The devil is sending a lot of parcels.
1: இது மாதிரி நிறைய பார்சல பிசாசு அனுப்புறான்.
0: You know, he sends it by way of thoughts. It's like bombs. You know, he just wants to get it in your hand so that you'll open it and get it into your mind and it'll explode in your mind and ruin your life for good.
1: எண்ணங்களாக அந்த பாம்பு அனுப்புறான். அது மனதுக்குள்ளே போகிறது. மனதுல அதை பிரிச்சு பார்த்த உடனே அந்த பாம்பு வெடிக்க ஆரம்பிக்கிறது அங்க.
0: So you should be very careful what you open.
1: ஆகவே என்னத்தை திறக்கறீங்கன்றத ரொம்ப கவனமா இருக்கணும்.
0: When you get an email, you got to be careful about what you're opening because some of the emails can totally destroy your computer.
1: Email வரும்போது அது என்னன்னு பார்க்கணும். இல்லாட்டி அதை திறந்தீங்கன்னு சொன்னா இந்த கம்ப்யூட்டரே ஒண்ணு இல்லாம நாசமாகிட்டு போயிடும்.
0: Because some people are sending viruses through that.
1: ஏனா email மூலமாக எல்லாம் வைரஸ் அனுப்புறாங்க.
0: Some evil people are there that are just destroying people's lives.
1: பொல்லாத ஆட்கள் சில பேர் இருக்காங்க, மக்களுடைய வாழ்க்கையை அழித்து கொண்டே இருக்கிறார்கள்.
0: The devil is one like that. He is always sending something he hopes that you will take it without thinking about where it's coming from.
1: விசாசம் அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான். எப்ப பார்த்தாலும் எதையாவது அனுப்பிட்டே இருக்கிறான். என்ன நம்பிக்கையில நீங்களும் கொஞ்சம் கூட யோசிக்காம அதை வாங்கிட மாட்டீங்களான்ற நம்பிக்கையில.
0: Now some people think anything that comes in the post is good.
1: சில நினைக்கிறாங்க போஸ்ட்ல என்ன வந்தாலும் நல்லதுதான்.
0: As long as it comes, take it.
1: வந்துச்சா எடுத்துக்க அவ்வளவுதான்.
0: No, change that policy.
1: கிடையாது, அந்த கொள்கையை மாத்துங்க.
0: You begin to think, is this from God?
1: இது தேவனிடத்திலிருந்து வந்ததா யோசிக்கணும்.
0: When you have fear, the first thing that you must know is that fear is not from God.
1: பயம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் கவனிக்க வேண்டிய முதல் காரணம் என்னன்னா, பயம் தேவனிடத்திலிருந்து வருவதில்லை.
0: It doesn't matter what you are afraid of. If you are afraid and if you have an abnormal fear, it is not from God.
1: அது எதை குறித்த பயமா இருந்தாலும் சரி, நீங்கள் பயந்து இருந்தால் அது ரொம்ப அசாதாரணமான பயமா இருந்தால் அது கர்த்தரிடத்திலிருந்து வரவே இல்லை.
0: This is something that is sent to bother you, to destroy you, to destroy your peace, and if you're going to receive it and take it and dwell on it, you're finished.
1: இது உங்களுடைய சமாதானத்தை நிம்மதியை குலைக்கும்படி அனுப்பப்பட்டது. இதை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் என்று சொன்னால் அதுவே உங்களை அழித்து விடும்.
0: Now look at this. This is Timothy that Paul is writing.
1: பாருங்க, பவுல் வந்து இதை தீமோத்தேயுக்கு எழுதுகிறார். கவனிங்க,
0: Timothy is a young minister.
1: தீமோத்தேயு வந்து ஒரு இளம் ஊழியன்.
0: Young preacher trained under Paul.
1: பவுலின் கீழே பயிற்சி பெற்ற ஒரு இளம் ஊழியன்.
0: Why is he telling him God has not given us a spirit of fear but of love and of power and a sound mind?
1: ஏன் தீமோத்தேயு பார்த்து தேவனுக்கு பயமுள்ளாவை கொடுக்கவில்லை, மாறாக பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ளாவை கொடுத்திருக்கான்னு சொல்கிறார்.
0: If I was writing a letter to some young preacher, you know, I'd be writing because I find that there is something wrong with that fellow, that he needs some help, I'll be writing about that.
1: பாருங்க, நான் ஒரு இளம் பிரசங்கியா இருக்கணும் எழுதுறேன்னு சொன்னா, ஒரு காரியத்தை எழுதும்போது அந்த காரியத்துல அவருக்கு உதவி தேவைப்படுகிறது, ஆகவே தான் அதை அவருக்கு எழுதுவேன்.
0: So he needs help here. What is the problem? Just read one verse before that. Says, therefore I remind you to stir up the gift of God which is in you through the laying on of my hands.
1: இதினமத்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன்.
0: For God has not given us a spirit of fear but of love and of power and of sound mind.
1: தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார்.
0: Now I understand what the problem is.
1: இப்போ எனக்கு விளங்குது என்ன பிரச்சனைன்னு.
0: This young preacher is a good man.
1: இந்த இளம் வாலிபன் நல்ல ஒரு மனுஷன் தான்.
0: He is anointed by God, called by God.
1: தேவனால் அழைக்கப்பட்டவன், அபிஷேகம் பண்ணப்பட்டவன்.
0: Paul had laid hands on him and imparted to him spiritual gifts.
1: பவுல் அவர் மேல் கையை வைத்து ஆவிக்குரிய வரங்களை அவருக்கு அருள் செய்திருக்கிறார்.
0: Now these gifts are given, gifts are imparted to him. Now he's got to by faith rise up and use it and stir it up in him and use it.
1: பாருங்க, வரங்கள் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அந்த வரங்கள் ரொம்ப முக்கியம். இப்போ இவர் என்ன பண்ணணும்? விசுவாசத்திலே எழும்பி அந்த தேவ வரத்தை அனல் மூட்டி எழுப்பி விட வேண்டும்.
0: Lot of people have gifts but never use it because the gifts are given to them but they don't have the faith to use it or the boldness to use it.
1: நிறைய பேருக்கு இந்த வரங்கள் இருக்கு, ஆனா அந்த வரங்களை பயன்படுத்துவதற்கான ஒரு தைரியமோ அல்லது விசுவாசமோ அவளுக்கு இல்லை.
0: They say, well, I don't want to get up before people and talk.
1: என்ன சொல்றாங்க, மக்களுக்கு முன்னாடி எழுந்து நின்னு அப்படிங்க பேசுறது.
0: Oh boy, I'd rather, you know, I'd rather not do it.
1: அதுவல சும்மாவே இருக்கலாம்.
0: I've never done it.
1: இதுவரைக்கும் அப்படி பேசுனதே கிடையாது.
0: My knees are shaking.
1: ஓயோ, காலெல்லாம் நடுங்குது.
0: I don't want to do it.
1: நான் அதான் செய்ய விரும்பல.
0: But somebody laid hands on you, they anointed you for ministry, they prophesied over you and they told you that you have these spiritual gifts.
1: கர்த்தர் உங்களை அழைத்து இருக்கிறார், அபிஷேகித்து இருக்கிறார், உங்கள் மேல் ஊழியர்கள் கரத்தை வைத்து நீங்கள் வரங்களை பெற்று இருக்கிறீர்கள்.
0: They have imparted the spiritual gifts.
1: ஆவிக்குரிய வரங்களை உங்களுக்கு அருளி செய்திருக்கிறார்கள்.
0: Now rise up as the occasion comes and use it.
1: ஆகவே இப்பொழுது சூழ்நிலை வரும்போது எழுந்திருங்கள், அதை பயன்படுத்துங்கள்.
0: But young people sometimes are afraid. They don't want to put themselves up there, you know, and make a fool of themselves.
1: வாலி பெருசல் சமயத்துல பயப்படுவாங்க. எல்லாருக்கும் முன்னாடி எழுந்து நின்னு ஏதாவது வெக்கப்படுற மாதிரியா நடந்து.
0: Even if God has called me, my God, you know, I don't want to go up there and just fumble.
1: ஒருவேளை தேவனின் அழைத்திருந்தாலும் கூட எல்லாருக்கும் முன்னாடி போய் எப்படி அதெல்லாம் பண்றது?
0: That's what they're thinking about.
1: அப்படி தான் நினைக்கறாங்க பாருங்க.
0: So Paul says.
1: ஆகவே பவுல் சொல்றார்.
0: Timothy, come on.
1: தீமோத்தேயே வா.
0: I laid hands on you and spiritual gifts were given to you.
1: நான் உன்மேல் கைகளை வைத்தேன், ஆவிக்குரிய வரங்கள் உனக்கு கொடுக்கப்பட்டது.
0: You have it, man, inside of you.
1: உனக்குள்ள அது இருக்குப்பா.
0: Now then he also reminds him in the previous verse. He says, when I call to remembrance the genuine faith that is in you, which dwelt first in your grandmother Lois and your mother Eunice, and I am persuaded is in you also.
1: என்ன சொல்றா பாருங்க, உன்னுள்ள மாயமற்ற விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லேவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கு நிச்சயித்திருக்கிறேன்.
0: இந்த பாட்டியிலிருந்து வருதுன்னு நான் விசுவாசிக்கிறேன். I believe that it comes from the grandma.
1: Eh paati magatta nu varudhu na nambrathu.
0: I had a wonderful grandma.
1: Enak armiyana or paati irundha.
0: Was a non Christian who came to know about Jesus Christ at the age of 12.
1: Eh avargal Yesu ariyadavargal 12 vayadile Yesu aandavara yetrukondargal.
0: And she went yet she had to go and live in an orphanage run by a missionary because of her faith in Christ.
1: கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதனால புறக்கணிக்கப்பட்டு ஒரு மிஷனரி நடத்தின ஒரு ஆர்ஃபனேஜில் போய் அவர்கள் தங்கி இருந்தார்கள்
0: and grew up there.
1: அங்கதான் வளர்ந்தார்கள்.
0: But through her have come many preachers in our family.
1: அவர்கள் மூலமாக எங்க குடும்பத்தில் நிறைய பிரசங்கியார்கள் உருவாகிறார்கள்.
0: So I believe this grandma stuff.
1: ஆகவே இந்த பாட்டி கதையெல்லாம் நம்புறேன் நான்.
0: Paul says it was in your grandma had that stuff and then it came down to you.
1: பவுல் சொல்றார்
0: your mother had it and then through your mother you had it.
1: உன்னுடைய பாட்டிக்குள்ள அது இருந்தது. பாட்டில இருந்து அம்மாக்குள்ள வந்தது. அம்மாக்குள்ள வந்து உனக்குள்ள வந்து.
0: Then I recognized it, I acknowledged it, I sensed it through the Holy Spirit and I laid hands on you and blessed you and ordained you for ministry.
1: பிறகு பரிசுத்த ஆவியின் மூலமாய் நான் அதை உணர்ந்து உன் மேல் கைகளை வைத்து ஊழியத்துக்காக உன்னை பிரதிஷ்டை செய்தேன்.
0: Yeah, many times God finds it easy to pick a person that's already there in that family.
1: பாருங்க பல சமயத்திலே ஏற்கனவே குடும்பத்துல இருக்க ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கிறது கர்த்தருக்கு ஈஸியா இருக்கு.
0: அங்கே பிறக்க பண்ணிருக்காரு அதுக்கு தான். He makes them born there in that situation, in that circumstances, and raised in that situation to get them ready for that work.
1: பாருங்க அந்த வேலைக்காக அவளை ரெடி ஆக்குவதற்காக தான் அந்த சூழ்நிலையில அந்த குடும்பத்திலே அவளை வந்து பிறக்க செய்கிறார்.
0: That's why in the Old Testament times you had the tribe of Levi from which all the priests came.
1: ஆகவே தான் பாருங்க பழைய ஏற்பாடு காலத்திலே லேவி கோத்திரம் இருந்தது. அந்த கோத்திரத்துல இருந்து ஆசாரியர் எல்லாம் வந்தார்கள்.
0: This is their thing. The anointing flowed from generation to generation.
1: இதுதான் அவருடைய வேலை. அபிஷேகம் தலைமுறை தலைமுறையா அவர் மேல் இருந்தது.
0: So that is in a way true.
1: அது ஒரு விதத்துல உண்மை.
0: But many people don't recognize it and they are afraid to use the gift that God has given.
1: ஆனா பலர் அதை உணராமல் தேவனால் தந்திருக்க அந்த வரத்தை பயன்படுத்த பயப்படுகிறார்கள்.
0: Here is a hesitant young man.
1: இங்க தயக்கத்தோடு இருக்கிற ஒரு வாலிபனை
0: பார்க்கிறோம். Trained by one of the greatest preachers in Christendom but yet he is afraid to rise up to the occasion and take charge.
1: கிறிஸ்து உலகத்தினுடைய தலை சிறந்த ஒரு பிரசங்கியாரால் பயிற்சி விக்கப்பட்டிருக்கிறார். ஆனா நேரம் வரும்போது அதை பயன்படுத்த இந்த மனுஷன் வாலிபன் பயப்படுகிறார்.
0: That is why Paul is writing.
1: ஆகவே தான் பவுல் எழுதுகிறார்.
0: What is the reason for his hesitation?
1: அவன் தயங்குகிறானே அதுக்கு காரணம் என்ன?
0: The reason is fear.
1: காரணம் பயம்.
0: Here is a child of God, spirit filled, called to ministry, anointed and ordained, but fear is there.
1: தேவனுடைய பிள்ளை ஊழியத்தில் அழைக்கப்பட்டவன் அபிஷேகிக்கப்பட்டவன் ஆனாலும் ஒரு பயம் இருக்கிறது.
0: Fear cripples him.
1: பயம் அவனை முடமாக்குகிறது.
0: Fear paralyzes him.
1: பயம் அவனை செயல்படாமல் செய்யப்படுகிறது.
0: Fear is not allowing him to do his part, allowing him to do what he must do.
1: பயம் அவன் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய முடியாதபடிக்கு அவனை தடுக்கிறது.
0: It is not allowing him to be what God has called him to be.
1: தேவன் அவனை என்னவா இருக்கும்படி அழைத்தாரோ அப்படி இல்லாமல் செய்ய பண்ணுகிறது இந்த பயம்.
0: So Paul writes, he says, I remind you of the gift of God which is in you through the laying on of my hands.
1: ஆகவே தான் பவுல் என்ன சொல்கிறார்? நான் உன்மேலின் கையிலே வைத்ததனால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன்.
0: He says, you got it.
1: உனக்குள்ளே அது இருக்கு.
0: You got whatever it takes to do the ministry.
1: ஊழியத்தை செய்ய உனக்கு என்ன வேண்டுமோ அதெல்லாம் உனக்குள்ளே இருக்கிறது.
0: But don't be afraid.
1: ஆனால் பயப்படாதே.
0: This fear that is stopping you, paralyzing you and crippling you is not from God. God has not given you the spirit of fear but of love and of power and of sound mind.
1: உன்னை நீ செயல்படாமல் உன்னை செயல்படாமல் செய்ய பண்ணுகிற உன்னை முடமாக்குற அந்த பயம் தேவனால் கொடுக்கப்பட்டதல்ல. தேவனுக்கு பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை மட்டுமே தந்திருக்கிறார்.
0: I think every young man needs a letter like that.
1: நினைக்கிற ஒவ்வொரு வாலிபருக்கும் இது மாதிரி ஒரு லெட்டர் வேணும்.
0: Sometimes I have preached this to the preachers.
1: young preachers. இளம் பிரசங்கிகளுக்கு பிரசங்கம் பண்ணதுண்டு.
0: I just encourage them.
1: அவங்களை
0: உற்சாகப்படுத்துங்க. Don't be afraid.
1: பயப்படாதீங்க.
0: Don't be afraid because you are young.
1: ஏதோ வாலிபனா இருக்கிறதுனால பயப்படாதீங்க.
0: Don't be afraid of your age.
1: சின்ன வயசுன்னு பயப்படாதீங்க.
0: I became a pastor at a very young age.
1: நான் வந்து ரொம்ப இள வயசுலயே பாஸ்டர் ஆயிட்டேன்.
0: And everybody in the church was older than me.
1: சபையில இருந்து எல்லாரும் என்னை விட பெரியவங்களா இருந்தாங்க.
0: I was so young.
1: புள வாலிபனா இருந்தேன்.
0: And it's another country and totally different race of people and so on.
1: இன்னொரு நாட்டுல வேற அங்க இருந்து எல்லாரும் அந்த இனங்கள் எல்லாமே வித்தியாசமா இருந்தது.
0: But I tell you this boldness, a holy boldness came upon me.
1: ஆனா நான் சொல்லுகிறேன் பரிசுத்தமான ஒரு தைரியம் என் மேல் வந்தது.
0: I took charge of that thing.
1: அந்த சூழ்நிலையை நான் பொறுப்பெடுத்தேன்.
0: Before me there was the church was pastored by 2-3 people and they just left.
1: எனக்கு முன்னால அந்த சபையில 2-3 போதல் இருந்தாங்க. அவங்களும் போயிட்டாங்க.
0: Came down to 25 people.
1: கடைசில அந்த சபையில 25 பேர் தான் இருந்தாங்க.
0: It was always small.
1: எப்பொதுமே கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க.
0: 5 people were running the thing.
1: ஏன்னா 5 பேர் அங்க இருந்துட்டு எல்லாத்தையும் நடத்திட்டு இருந்தாங்க.
0: 5 man show.
1: அஞ்சு பேருடைய
0: five men are fighting together fighting always all these five are fighting
1: அஞ்சு பேருடைய ஆட்சி அங்க இருந்தது அஞ்சு பேரும் சண்டை போடுவாங்க
0: all five are fighting all the time
1: அஞ்சு பேரும் எப்போதும் சண்டை போடுவாங்க
0: and they never fight with me
1: ஆனா என்கிட்ட மட்டும் சண்டையே போட மாட்டாங்க
0: never with me
1: ஒரு நாள் சண்டை
0: போடல I will just get there in time get up there and sing the songs and preach and pray say amen and keep going
1: சரியா
0: no fighting
1: நேரத்துக்கு போவோம் ஜெபம் பண்ணுவேன் பாட்டை பாடுவோம் பிரசங்கம் பண்ணிட்டு நேரா போயிட்டே
0: இருக்கேன் I won't listen to their stories I won't get along with, you know with their you know this side or that side I don't join anybody
1: நான் இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த கட்சி அந்த கட்சி எல்லாம் கிடையாது அவங்க பேச்சும் கேட்க மாட்டேன் நான்
0: so all these five people couldn't deal with me
1: ஆகவே இந்த அஞ்சு பேருக்கும் இந்த என்ன சமாளிக்க முடியல அந்த
0: அந்த அஞ்சு பேரும் the church was growing
1: சபையும் வளருது வேற
0: you know it about from 25 to more than 100 people now
1: 25 பேர்ல இருந்து இப்போ 100 பேருக்கு மேல ஆயிட்டாங்க
0: just a few months just like that it just
1: for ஒரு சில மாதங்கள அப்படியே நல்லா வளர்ந்துருச்சு
0: and the more it grew the more they kept quiet with me
1: சபை அதிகமாய் வளர வளர என்கிட்ட வாயை திறக்கிறது
0: they never fight with me
1: என்கிட்ட சண்டை போடவே
0: மாட்டாங்க but inside there is fighting always
1: ஆனா உள்ள எப்ப பார்த்தாலும் ஏதோ சண்டை நடந்துட்டே
0: இருக்கு I called them one time
1: ஒரு முறை கூப்பிட்டாங்க
0: what what's wrong with you all five of you
1: நான் கேட்டேன் உங்க அஞ்சு பேருக்கு என்ன பிரச்சனை
0: and they are the trustees and all of that
1: அவங்க தான் அங்க எல்லாம் அந்த trustees
0: மாதிரி I said I'll tell you one thing
1: நான் சொன்னேன் ஒரு காரியம் சொல்றேன்
0: பாருங்க all five of you resign
1: நீங்க அஞ்சு நீ அஞ்சு பேரை ரிசைன் பண்ணுங்க
0: told these americans you know
1: அமெரிக்கர்ல பாத்து சொன்னேன்
0: I was 26 years old I said 26 and a half years old I said you all five of you resign
1: 26 வயசு சொன்னேன் அஞ்சு பேரும் ரிசைன் பண்ணுங்க
0: all older than me
1: எல்லாரும் என்னை விட வயசுல மூத்தவங்க
0: very big positions
1: பெரிய பெரிய பதவியில இருக்கிறவங்க
0: and I said all five of you resign and all five of you must come to church
1: நான் சொன்ன அஞ்சு பேரை ரிசைன் பண்ணிட்டு அஞ்சு பேரும் ஒழுங்கா கோயிலுக்கு வாங்க
0: if you're going to be angry with me because I told you to resign then don't resign I will leave
1: ரிசைன் பண்ண சொன்னதுனால என் மேல கோபம்னா பரவாயில்ல கோபப்பட்டு நீங்க போயிடாதீங்க நான் போயிடுறேன்
0: ஐ டோன்ட் வாண்ட் டு பீ எ பாஸ்டர் இன் எ ஃபைட்டிங் சர்ச்
1: சண்டை போடுற ஒரு சபையில போதகரா இருக்க நான் விரும்பல
0: ஐ ரிஃப்யூஸ் டு டு தட்
1: நான் அப்படி செய்ய நான் மறுக்கறேன்
0: ஐ will not do it
1: நான் அப்படி செய்ய மாட்டேன்
0: சோ ஈதர் யூ ஆல் ரிசைன் அண்ட் ஸ்டே இன் தி சர்ச் and remain in the church and I'll pastor the church
1: நீங்க எல்லாம் ரிசைன் பண்ணிட்டு தொடர்ந்து சபைக்கு வாங்க அப்ப நான் பாஸ்டரா இருக்கேன் இங்க
0: Yeah, otherwise I will resign I'll go
1: laadu na resign pannittu na
0: poren I didn't want this in the first place
1: modhalla idha na virumbave illa
0: I went there as a guest speaker and they begged me to stay there as a preacher pastor
1: prasangam pannalan pona adukapra neenga dhan pastor nu vandu genjinaanga
0: enga God has shown that I must be the pastor
1: naan dhan pastor nu kartharam kaatinar
0: so you know God has shown the right thing
1: சரியான காரியத்தை கர்த்தர் காண்பித்தார்
0: so I told them resign
1: அவன சொன்ன resign பண்ணுங்க
0: all five of them resign and all five of them still today are my greatest friends
1: ஐந்து பேரும் resign பண்ணாங்க அந்த அஞ்சு பேரும் இன்னைக்கு என்னுடைய மிக சிறந்த நண்பர்களா இருக்கிறார்கள்
0: they all stayed in the church
1: அஞ்சு பேரும் சபையில இருந்தாங்க
0: handed over the entire thing to me
1: எல்லாதையும் என்கிட்ட கொடுத்துட்டாங்க
0: and I did most of their children's weddings and I baptized most of their children even today anything that happens I go from here to do it for them because they love me so much
1: பாருங்க என்ன அந்த அளவுக்கு அவங்க இன்னைக்கும் நேசிக்கிறதுனால அவங்களுடைய பிள்ளைகளுக்கு நிறைய பேர் நான் கல்யாணம் பண்ணி வச்சேன் பேர பிள்ளைகள் எல்லாம் பேர் வச்சேன் இன்னைக்கும் ஏதாவது ஒண்ணுனா இங்க இருந்து நாங்க போறோம் அவங்களுக்காக
0: to do that
1: அந்த காரியத்தை செய்ய
0: they really love me I have never had a misunderstanding with them
1: அந்த அளவுக்கு என்ன நேசிக்கிறாங்க அவங்களோ கூட எனக்கு எந்த ஒரு மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது
0: but the thing is I was myself surprised one baptist preacher was a friend of mine he pastored a bigger church than mine he had about 300-400 people
1: இல்ல என்ன ஆச்சு என்ன என்னுடைய baptist ஒரு பாஸ்டர் ஒருத்தருடைய friend அவர் வந்து பெரிய சபை 300-400 பேர் நாங்க அந்த சபைக்கு போதகரா இருந்தோம்
0: and one time I was preaching on some subject and this man came on thursday nights to hear the preaching
1: ஒரு முறை ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்ட் பேசும்போது ஒரு வியாழக்கிழமை 20 பிரசங்கத்தை கேட்க அவர் வந்தார்
0: regularly he came and we became friends
1: அவர் ரெகுலரா வந்தாரு நாங்க நண்பர்களா
0: ஆயிட்டோம் and he heard about this because you know the news went out that five people resigned and they stayed in the church that's a miracle in america you know
1: அஞ்சு பேர் ரிசைன் பண்ணிட்டு தொடர்ந்து சபையில இருக்காங்கன்னா அது பெரிய அற்புதம் அமெரிக்காவில இந்த செய்தி எல்லா இடத்துலயும் பரவிச்சு பாருங்க
0: சார் ஹவ் டிட் யூ டு இட்
1: அவர் கேட்டார் எப்படிங்க இத நீங்க பண்ணீங்க
0: மை காட் ஐ விஷ் ஐ could do it in my church
1: எங்க சபையில இப்படி செஞ்சா நல்லா இருக்குமே நினைக்கிறேன்னு
0: get bold and do it brother
1: நான் சொன்னேன் தைரியம் வரட்டும் தைரியமா செய்ங்க
0: get giving problem then do it
1: ஏதா பிரச்சனை பண்ணாங்கன்னா செய்ங்க அப்படி
0: don't allow strife in there
1: சண்டே சபையில சண்டைக்கு இடம் இருக்க கூடாது
0: be bold because you have been given the authority to do whatever is required to keep the thing in tip top shape
1: நல்ல நிலைமையில இயங்குவதற்கு என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அதெல்லாம் செய்வதற்கு அதிகாரம் உங்களுக்கு இருக்கிறபடியினாலே தைரியமா செயல்படுங்க
0: see in those days I didn't know these things very deeply I was just pastoring
1: அப்பலாம் வந்து அப்பதான் நான் பாஸ்டர் ஆக ஆரம்பிச்சேன் இதெல்லாம் அந்த அளவுக்கு ஆழமா தெரியாது
0: எனக்கு because the gift is in me and because I was growing in faith I was able to stir up that boldness inside of me
1: அந்த வரம் எனக்குள்ள இருந்தபடியினாலே விசுவாசனுக்குள்ள இருந்தபடினாலே இந்த காரியெல்லாம் எனக்குள்ள அப்படியே தூண்டப்பட்டது.
0: And I was able to take action, I was able to succeed, and within 1 year we went beyond 200 people.
1: என்னாலே அங்க நடவடிக்கை எடுக்க முடிந்தது, அதுல வெற்றி பெற முடிந்தது. ஒரே வருஷத்துக்குள்ள 200 பேருக்கு மேல ஆயிட்டாங்க.
0: You know, just like that it grew.
1: சும்மா அப்படியே வளர்ந்துருச்சு.
0: And we just had it in tip top shape, no problem thereafter.
1: அதன் பிறகு சபையில பிரச்சனைக்கு சண்ட சச்சரவு கூட இடம் இல்லாம போயிருந்தது.
0: Nobody can, you know that's not a place to fight anymore.
1: இனி சபை என்பது சண்டை போடுறதுக்கான ஒரு இடம் அல்ல.
0: They all became good friends also.
1: அவங்க எனக்கு நல்ல நண்பர்களாவும் ஆயிட்டாங்க.
0: Because of the position only they were fighting.
1: பாருங்க அந்த பொசிஷனுக்காக, பதவிக்காக சண்டை போட்டு இருந்தாங்க.
0: And responsibilities made them to fight.
1: அந்த பொறுப்புகள் அவங்கள சண்டை போட வச்சது.
0: So now there is no reason to fight.
1: இப்போ சண்டை போட காரணமே இல்ல.
0: We are all friends now.
1: இப்போ எல்லாரும் friends.
0: We had such a good time.
1: அந்த அளவுக்கு நல்லா இருந்தோம்ங்க.
0: So Timothy was told, get up, do it, you got it. Let the holy boldness take over you. God has not given you the spirit of fear.
1: ஆவே தீமோத்தேயுக்கு பவுல் என்ன சொல்கிறார்? தேவனுக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை. ஆகவே எழுந்திரு, விசுவாசத்திலே திடன்கொள், தைரியமாய் காரியங்களை செய் என்று சொல்கிறார்.
0: Sometimes some people are a little slow. They think and they're afraid of men, afraid of people, afraid of organization, afraid of this, afraid of that, and sometimes they need to be told this.
1: பாருங்க சில சமயத்துல ஜனங்க ரொம்ப ஸ்லோவா இருக்காங்க. காரணம் என்னன்னா, இவரை பற்றி பயம், அவரை பற்றி பயம், ஜனங்களை பற்றி ஜெயம் பயம், பிறகு ஸ்தாபனங்களை பற்றி பயம், எதை பற்றியாவது ஒரு பயம், அவங்களுக்கு இதெல்லாம் சொல்ல வேண்டியது.
0: How do you overcome fear?
1: பயத்தை நீங்கள் மேற்கொள்வது எப்படி?
0: Whether it is fear to do ministry or fear to do anything else.
1: ஊழியம் செய்வதற்கான பயமோ அல்லது வேற எதை குறித்து ஒரு பயமோ?
0: Some people are afraid of water. They don't want to get in the water and swim.
1: சிலருக்கு தண்ணினாலே பயம், தண்ணியில இற கால் வைக்கவே மாட்டாங்க.
0: Some people are afraid of exams. They freeze. Their mind freezes when they go and sit in the exam. They know all the cold facts, but when they see the exam paper, they're blank.
1: சிலருக்கு பரீட்சைனா பயம், எல்லாம் நல்லா படிச்சு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், அங்க போய் உட்கார்ந்து பேப்பரை பார்த்தோம்னா அப்படியே உறைஞ்சிருவாங்க.
0: Some people are afraid of public speaking. I've seen you know when I was studying in Bible college, so many fellow students I found, boy, they just about they were so afraid of just getting up before people and speaking.
1: சிலர் பாருங்க ஒரு நாலு பேர் மத்தியில எழுந்து நின்னு பேசினா அவ்வளவு பயம். பைபிள் ஸ்கூல்ல பாத்துர்க்கேன் நான் படிச்சப்போ, எழுந்தினு பேசினா அவ்வளவு பயப்படுவாங்க.
0: It was such a challenge for them. They were so afraid, unable to overcome that fear.
1: அவங்களுக்கு அதுவே ஒரு பெரிய சவாலா இருக்கும். அந்த பயத்தை மேற்கொள்ள முடியாம தவிப்பாங்க.
0: At that time I didn't know how to help them because I was also a young fellow.
1: அப்போ நானும் ஒரு வாலிபனாவே, அவங்களுக்கு எப்படி உதவி செய்யறதுன்னு எனக்கு தெரியல.
0: So but now I learned over a period of time because I have learned to help people with fear.
1: ஆனா இப்பொழுது பயத்தோடு இருக்கிற மக்களுக்கு சொல்லி கொடுக்க நானே கற்றுக்கொண்டிருக்கிறேன்.
0: So that is why I am able to share something
1: with you. நான் இப்படிப்பட்ட காரியங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ள
0: முடிகிறது. How do you overcome fear?
1: பயத்தை மேற்கொள்வது எப்படி?
0: You got to recognize some facts about fear.
1: பயத்தை குறித்து சில உண்மைகளை நீங்கள் உணர வேண்டும்.
0: Fear is a thought.
1: பயம் என்பது ஒரு எண்ணம்.
0: Often time it is not a fact but it is a thought.
1: பல சமயத்திலே அது நிஜமல்ல, உண்மையல்ல, மாறாக ஒரு எண்ணமா இருக்கிறது.
0: There is really no rhyme or reason to fear, but the thought is there, therefore you fear many times.
1: பயப்பட எந்த ஒரு காரணமும் இருக்காது, ஆனா அந்த எண்ணம் வந்துட்டதனால இப்ப பயம் வந்துவிட்டது.
0: The thought is the thing that you are afraid of.
1: அந்த எண்ணத்தினாலே தான் பயப்படுறீங்க நீங்க.
0: And fear is an ungodly thing. It is not from God. It must be driven out. Action must be taken.
1: பயம் என்பது தேவனிடத்திலிருந்து வருகிறது அல்ல. ஆகவே அதற்கு எதிரான நடவடிக்கையில இறங்க வேண்டும்.
0: How do you handle fear? How do you handle fear?
1: இந்த பயத்தை சமாளிப்பது
0: எப்படி? How to overcome it?
1: அதை மேற்கொள்வது எப்படி?
0: I'll tell you.
1: சொல்றேன் பாருங்க.
0: You've got to do the very thing that you are afraid of.
1: எதற்கு பயப்படுறீங்களோ அந்த காரியத்தையே நீங்கள் செய்ய வேணும்.
0: Now that is easily said. Now how to come to doing it is what I'm going to share with you.
1: சொல்றது ரொம்ப சுலபம், ஆனா எப்படி செய்வது அததான் சொல்ல வரேன் நான்.
0: You're afraid of getting up in front of people and speaking. And if I say get up and speak, you're not going to do it.
1: பாருங்க நாலு பேருக்கு முன்னாடி நின்னு பேசுறது பயம், என்ன உங்களை பார்த்து எழுந்து நின்னு பேசுங்கன்னு சொல்லும் போது நீங்க செய்ய மாட்டீங்க. அப்படி
0: just because I said get up and speak, you're not going to
1: do it. ஏதோ நான் சொல்றதுனால எழுந்து பேசுங்கன்னு நீங்க பேச போறது
0: கிடையாது. How do you work yourself to a place where you can get up and speak?
1: அதாவது நாலு பேருக்கு மத்தியில எழுந்து நின்னு பேசக்கூடிய நிலைமைக்கு நீங்கள் வருவது எப்படி?
0: First you got to instill the thought in your mind.
1: முதலாவது அந்த எண்ணத்தை உங்களுடைய மனதிலே நீங்கள் கொண்டு வந்து வைக்க வேண்டும்.
0: I showed you many times Jesus talked about how people take thoughts into their mind.
1: நான் பலமுறை சொல்லியிருக்கேன் இல்லையா, எப்படி ஜனங்கள் எண்ணத்தை தங்களுடைய மனதுக்குள்ளே கொண்டு போறன்னு இயேசு சொல்லியிருக்கிறார்.
0: Jesus said do not take thought saying what you shall eat, what you shall drink or what you
1: shall சொன்னாலே எண்ணத்தை புசிப்போம், குடிப்போம், உண்போம் என்று சொல்லி கவலைப்படாதிருங்கள்.
0: How do you take worry?
1: கவலை எப்படி எடுத்துக்கிறீங்க?
0: You say it, only when you say it becomes your worry.
1: சொல்லுகிறீங்க காரியங்கள் சொல்லும் போது அது உங்கள் கவலையாய் மாறுகிறது.
0: If somebody else says it and you leave it at that, it won't often time affect you.
1: வேற யாராவது சொன்னாங்க நீங்க அதை அப்படியே விட்டீங்கனா அது உங்களை பாதிக்க போவதில்லை.
0: Just hearing it won't affect you that much.
1: அத சும்மா கேக்குறதால உங்களுக்கு அந்த அளவுக்கு பாதிப்பு இருக்காது.
0: But the thought becomes owned by you. You become the owner of the thought. It becomes your thought the moment you open your mouth and speak it.
1: ஆனா வாயை திறந்து நீங்கள் பேசும்போது அந்த பேச்சுக்கு அந்த எண்ணத்துக்கு நீங்களே சொந்தக்காராயிடுறீங்க.
0: Fear and faith are not very much different.
1: இந்த பயம் விசுவாசம் ரெண்டுமே அவ்வளவு வித்தியாசமானதல்ல.
0: You know, just like faith comes, fear also comes.
1: எப்படி விசுவாசம் வருகிறதோ அதே போல பயமும் வருகிறது.
0: How does faith come?
1: விசுவாசம் எப்படி வருது?
0: Faith cometh by hearing and hearing by the word of God.
1: விசுவாசம் கேள்வினால வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும்.
0: So how does faith come?
1: ஆவி விசுவாசம் எப்படி வருகிறது?
0: You are hearing the word of God.
1: தேவனுடைய வார்த்தையை கேட்கிறீர்கள்.
0: Doesn't say by reading it comes. Doesn't say by reading it. அது
1: வாசிக்கிறதுனால வரும்னு சொல்லல.
0: That's why a lot of Christian people, though they read the Bible, they don't have no faith.
1: ஆவிதம் பாருங்க, நிறைய கிறிஸ்தவர்கள் வேதத்தை வாசித்தாலும் கூட விசுவாசம் இல்லை.
0: This took me so many years to understand that.
1: இத நான் விளங்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு?
0: Now you understand it so easy.
1: இப்போ ரொம்ப ஈஸியா நீங்க விளங்கிறீங்க.
0: I read the Bible, why don't I have faith?
1: என்ன சொல்றாங்க, நான் தான் பைபிளை வாசிக்கிறேன், ஏன் விசுவாசம் இல்லன்றாங்க.
0: Sorry, it doesn't say that if you read the Bible you'll have faith.
1: Sorry, என்ன பைபிளை வாசிக்கினா விசுவாசம் வரும்னு சொல்லல
0: வேதம். You read the Bible,
1: வேதத்தை வாசிக்கணும்.
0: But the thing is you got to do something more.
1: ஆனா என்னன்னா அதுக்கு மேல ஒன்னு பண்ணணும்.
0: You got to speak what God says with your mouth so that it can be heard by you confessing the word of God.
1: தேவன் என்ன சொல்கிறாரோ அதை உங்கள் வாயினாலே நீங்கள் பேச வேண்டும் என்று சொன்னால் அது உங்கள் வாயிலிருந்து அறிக்கை நீங்கள் பண்ணும்போது உங்களுடைய காது அதை கேட்கிறது.
0: Your mouth must say, my God shall supply all my needs.
1: உங்களுடைய வாய் சொல்ல வேண்டும், என் தேவன் என் குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார்.
0: Your mouth must say, God is my healer.
1: தேவனே என்னுடைய பரிகாரி என்று உங்கள் வாய் சொல்ல வேண்டும்.
0: Your mouth must speak the promises of God.
1: தேவனுடைய வாக்குத்தத்தங்களை உங்கள் வாய் பேச வேண்டும்.
0: When you speak it, then you hear it, and that's how faith comes.
1: நீங்கள் பேசும்போது அதை நீங்கள் கேட்கிறீர்கள், அப்படிதான் விசுவாசம் வருகிறது.
0: That is why the Bible says faith cometh by hearing. Hearing from you, from your mouth, it must hear the word.
1: ஆவேதம் வேதம் சொல்லுது விசுவாசம் கேள்வினால வரும், அதாவது வசனத்தை உங்கள் வாயாலே நீங்கள் பேசும்போது அதை கேட்டு விசுவாசம் வருகிறது.
0: Many people laugh at this confession business, but I tell you my friend, I'm sorry to tell you, if you don't confess you're not going to have faith.
1: பலர் வந்து இந்த அறிக்கைன்னு சொல்லாமே அதை பார்த்து அதை கேலி செய்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், அறிக்கை இல்லாவிட்டால் விசுவாசம் வரப்போவதில்லை.
0: Christianity is a great confession.
1: கிறிஸ்தவமே ஒரு மிகப்பெரிய ஒரு அறிக்கை.
0: Not just confessing your sins.
1: வெறும் பாவங்களை அறிக்கை செய்வதல்ல.
0: You confess your sins mainly once. Only when you sin.
1: அதாவது பாவத்தை எப்ப அறிக்கை செய்யணும், பாவம் செய்யும் போதுதான்.
0: But that's all Christians know about confession.
1: ஆனா கிறிஸ்தவர்களுக்கு அறிக்கையினாலுமே வெறும் பாவ அறிக்கை தான் மனசுக்கு வருது.
0: Christianity is called a confession because Christianity is about confessing what you believe.
1: கிறிஸ்தவம் ஒரு அறிக்கை என்று அழைக்கப்படுது. ஏனென்று சொன்னால் நீங்கள் எதை விசுவாசிக்கிறீர்களோ அதை நீங்கள் அறிக்கையிட வேண்டும்.
0: What do you believe?
1: நீங்கள் என்ன விசுவாசிக்கிறீர்கள்?
0: Jesus is Lord.
1: இயேசுவை ஆண்டவர் என்று
0: விசுவாசிக்கிறீர்கள். What do you believe?
1: என்ன விசுவாசிக்கிறீர்கள்?
0: You believe that God is your healer.
1: தேவனே உங்கள் பரிகாரி என்று விசுவாசிக்கிறீர்கள்.
0: What do you believe?
1: என்ன விசுவாசிக்கிறீர்கள்?
0: You believe he is the supplier of your every need.
1: அவரே உங்களுடைய ஒவ்வொரு தேவையும் சந்திக்கிறவர் என்று விசுவாசிக்கிறீர்கள்.
0: These are the beliefs that you must confess. That is why it's called a great confession.
1: நீங்கள் நம்புகிற இந்த காரியங்களை தான் நீங்கள் அறிக்கையிட வேண்டும். ஆகவே தான் கிறிஸ்தவம் மிகப்பெரிய அறிக்கை என்று அழைக்கப்படுகிறது.
0: That's how faith comes.
1: விசுவாசம் அப்படி தான் வருகிறது.
0: Fear, how does it come?
1: பயம் அது எப்படி வருது?
0: It comes the very same way. Faith and fear are opposite forces, work exactly the same.
1: விசுவாசம் எப்படி வருகிறதோ அதே போல தான் பயமும் வருகிறது. இந்த விசுவாசம் பயம் ரெண்டுமே எதிர் எதிர் சக்திகள்.
0: Now fear comes the same way.
1: பயமும் அப்படியே தான் வருது.
0: You begin to hear the threatening words of the devil and you begin to speak it.
1: பிசாசுடைய அச்சுறுத்தும் வார்த்தைகளை கேட்கிறீர்கள், அதை நீங்கள் பேச ஆரம்பிக்கிறீர்கள்.
0: And the moment you speak it, you own that fear.
1: நீங்கள் அதை பேசின உடனே அந்த பயத்தை நீங்கள் சொந்தமாக்கிக் கொள்வீர்கள்.
0: So how do people fear act? How do people who fear act?
1: ஆகவே பயப்படுகிறவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள்?
0: You will find this in them.
1: அவங்களுக்குள்ள இதை நீங்க பார்க்கலாம்.
0: They'll say, oh man, I'm afraid of getting up there.
1: என்ன சொல்லுவாங்க? அப்பா அங்க போய் எழுந்து நிக்கணும்னாலுமே பயமா இருக்கு.
0: Think of it, my feet just shudder.
1: அதை யோசிக்கும் போது அப்படியே நடுங்குதுன்னு.
0: Oh, I could never get myself to do it.
1: என்னாலலாம் அங்க போய் நிக்கவே முடியாதுப்பா அப்படின்னு.
0: I don't think I could ever do it.
1: என்னால முடியவே முடியாது.
0: I just can't even imagine it.
1: என்னால அதை கற்பனை கூட பண்ண முடியல.
0: It's impossible.
1: ஓ, அது முடியவே முடியாது.
0: People that are afraid of water, they'll always say, I'll never go near water.
1: தண்ணீரை கண்டு பயப்படுறவங்க சொல்லுவாங்க, தண்ணி கிட்டே போக மாட்டேன்.
0: My God, I'm afraid of water.
1: பா, தண்ணினாலும் எனக்கு பயம்.
0: I hate water.
1: தண்ணியை நான் வெறுக்கிறேன்.
0: You keep speaking like that, fear will increase.
1: அப்படி பேசிட்டே இருங்க, பயம் அதிகரிக்கும்.
0: Now how do you deal with fear?
1: இப்போ பயத்தை சரி செய்வது எப்படி?
0: Now if you want to get up and speak in front of people,
1: ஒரு மக்கள் மத்தியில நீங்க எழுந்து நின்னு பேசணும்னா,
0: you need to first in your conscious mind you got to work it out.
1: முதலாவது சிந்திக்கிற இந்த மனதுல அதை பத்தி நீங்க ஏதாவது செய்யணும்.
0: That is what 2 Corinthians 10:5 is all about.
1: 2 கொரிந்தியர் 10:5 அதை பத்தி தான் சொல்கிறது.
0: There you are imagining yourself in your fear getting up there and shivering and shaking and failing.
1: அங்க நீங்க என்ன கற்பனை பண்றீங்கன்னா, நான் எழுந்து நிக்கிறேன், நின்ன உடனே கை காலெல்லாம் நடுங்குது, வளர்றேன், அப்படி எல்லாம் அங்க யோசிக்கிறீங்க.
0: Why? Because you are thinking those thoughts.
1: ஏன்னா அந்த எண்ணங்களே எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள்.
0: Those thoughts of fear have become an imagination where you see yourself fail.
1: அந்த பயத்தின் எண்ணங்கள் கற்பனைகளாய் உருவெடுத்து நீங்கள் தோல்வியடைவது போல இப்ப பாக்குறீங்க.
0: And it has become a stronghold. It doesn't want to leave you. It just has you captive.
1: இப்போ ஒரு பலத்தான உருவாயிருச்சு, அது உங்களை விட மாட்டேங்குது, சிறைப்படுத்தி விட்டது.
0: Thoughts have become imagination. Imagination has become a stronghold.
1: எண்ணங்கள் கற்பனைகளாகி கற்பனைகள் இப்போ பரல் பலத்தரங்களா உருவாயிடுச்சு.
0: That's how you got that fear.
1: இப்படி தான் அந்த பயம் வந்து விட்டது.
0: Now how do you attack that fear? How do you overcome that fear?
1: இப்போ அந்த பயத்தை மேற்கொள்வது எப்படி?
0: You got to begin with the thoughts.
1: மறுபடியும் எண்ணத்துல தான் ஆரம்பிக்கணும்.
0: How do you put the thoughts inside of you?
1: அந்த எண்ணங்களை உங்களுக்குள்ளே கொண்டு வருவது எப்படி?
0: How did Jesus say you take thoughts?
1: எண்ணங்களை எப்படி எடுத்துக்கொள்கிறீர்கள்னு
0: சொன்னா, by saying.
1: அதை சொல்வதன் மூலம் எடுத்துக்கொள்கிறீர்கள்.
0: So if I am called to preach the word of God and I'm afraid, if I am afraid but I'm called to preach the word of God,
1: தேவனுடைய வார்த்தை பிரசங்கம் பண்ண அழைக்கப்பட்டிருக்கிறேன், ஆனா எனக்குள்ளே ஒரு வேளை பயம் இருக்கும் என்றால்,
0: then what should I do?
1: நான் என்ன செய்ய வேண்டும்?
0: I should quit talking that nonsense that I've been talking all this time about how I'm afraid.
1: எனக்கு ஒரே பயமா இருக்குன்னு பேசிருந்தனே, அத முதல்ல பேசுவதை நிறுத்தணும்.
0: Oh, I should quit saying no, I don't want to do that. Oh boy, that's not me, you know.
1: Oh, என்னால முடியாது, நான் பேச மாட்டேன்னு சொல்றோம், அதை நிறுத்தணும் முதல்ல.
0: Never say anything like that.
1: அது போல ஒரு காலம் பேசவே கூடாது.
0: Now you speak the words of faith. If God has called me, if God has gifted me, by the grace of God I can do it.
1: இப்போ விசுவாச வார்த்தையிலே பேசுங்கள். தேவனே அழைத்திருந்தால் தேவனுடைய கிருபையினாலே என்னால முடியும் என்று சொல்லுங்கள்.
0: See, you won't be able to get up and speak immediately, but you start with the thought.
1: பாருங்க, உடனடியாக எழுந்து பேச முடியாம இருக்கலாம், ஆனா எண்ணத்திலே ஆரம்பியுங்கள்.
0: Learn how to fill your mind with God's thoughts.
1: தேவனுடைய எண்ணங்களாலே மனதை நிரப்புவது எப்படி என்பதை கற்றுக்கொள்ளுங்கள்.
0: Begin to say praise God, I can do all things through Christ who strengthens me.
1: சொல்ல ஆரம்பியுங்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு.
0: I have never done it, but if a God has called me, I'll do it.
1: இதுவரை நான் இதை செய்ததில்லை, தேவன் என்னை அழைத்திருப்பார் என்றால் என்னால முடியும்.
0: I have never done it, but thank God if he's going to gift me to do it and then I'll do it.
1: இதுவரை நான் செய்ததில்லை, ஆனாலும் இதை செய்யக்கூடிய வரத்தை தேவன் தந்திருந்தால் என்னால முடியும் என்று சொல்லுங்கள்.
0: I can do it through God.
1: தேவனாலே முடியும் என்றால்,
0: through God I can do valiantly.
1: தேவனாலே நான் முற்றும் ஜெயங்கொள்ளுவேன்.
0: Through God I can succeed in this.
1: தேவனாலே இதை என்னால வெற்றி பெற முடியும்.
0: Oh, you just work yourself these thoughts into your mind.
1: இந்த எண்ணங்களை உங்களுடைய மனதுக்குள்ளே ஆழ கொண்டு போய் விடுங்க.
0: Take these thoughts and put it in your mind.
1: இந்த எண்ணங்களை எடுத்து மனதிலே வையுங்கள்.
0: The stronghold of your fear from that moment is shaken by this weapon of warfare that God has given you, the word of God.
1: தேவனுடைய வார்த்தையினும் போராயத்தை தேவன் கொடுத்திருக்கிறாரே, அதை நீங்கள் பேச பேச பயமெனும் பலத்த அரண் ஆட்டங்கள் ஆரம்பிக்கிறது.
0: The weapons of our warfare are not carnal but mighty through God to the pulling down of strongholds.
1: நம்முடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு ஏற்ற தேவ பலமுள்ளவளாய் இருக்கிறது.
0: I challenge you, whatever your fear is, if you will start with the words of faith and speak exactly the opposite and take the word of God and declare it, it will become possible.
1: நான் உங்களுக்கு சொல்கிறேன், எதை குறித்த பயமா இருந்தாலும் சரி, அதை குறித்த தேவனுடைய வார்த்தை எடுத்து அதை நீங்கள் பேச அந்த எண்ணத்தை நீங்கள் உள்ளத்துல வைப்பீர்கள் என்று சொன்னால், அந்த பயம் உங்களை விட்டு நிச்சயமாய் நீங்கும்.
0: Strongholds will come down.
1: பலத்த அரண்கள் நீர்மூலமாகும்.
0: The thing that paralyzes you will lose its power.
1: உங்களை முடமாக்கின அந்த காரியங்கள் பெலனற்று போகும்.
0: The thing that has stopped you all this time from becoming and being what you want to be will have no more power over you because you are pulling down the stronghold every day.
1: ஒவ்வொரு நாளும் இந்த பலத்த அரண்களை நீங்கள் நிர்மூலமாக்குறபடினாலே நீங்கள் என்னவாய் இருக்க வேண்டுமோ அப்படி ஆக முடியாமல் தடுக்கிற அந்த காரியங்கள் நிர்மூலமாகும்.
0: It will come down.
1: நிர்மூலமாகும்.
0: Every fear will come down.
1: ஒவ்வொரு பயமும் நிர்மூலமாகும்.
0: You build the thought.
1: எண்ணத்தை உள்ளே கட்டி எழுப்பு.
0: Every time you think about, well, I got that assignment, I got to do, I got to stand up and speak. It used to scare you. You say, I can do it. Praise God, I can do it. I can do it through Jesus. All things are possible. God will enable me to do it. I can do it. I can do it.
1: எழுந்து நான் பேசணும், பிரசங்கம் பண்ணணும், அதை பற்றி நினைக்கும் போதெல்லாம் ஏதாவது பயம் வருகிறதா சொல்லுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார், என்னால் அதை செய்ய முடியும் என்று சொல்லுங்கள்.
0: If you're afraid of water, then just go stand by the swimming pool and say, I can do it. Praise God, I can do it. One of these days, I'm going to jump in here and swim up and down better than anybody that's doing it now.
1: தண்ணினாலே பயமா ஸ்விமிங் பூல் பக்கத்துல போய் நின்னுட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரு நாள் நான் இந்த குளத்துல குதிப்பேன், மற்ற எல்லாரை விட நான் நல்லா நீச்சல் அடிப்பேன் சொல்லுங்க.
0: Just put on the swim suit and act like you're swimming there. Just wet yourself and sit in that easy chair and sip a Coca-Cola and say, one of these days I'm going to get you, you water. You're not going to scare me. I'm not going to go from here. One of these days I'm going to jump in here and swim.
1: நீச்சலே அடிக்கலனா கூட பரவாயில்லை. ஸ்விம்மிங் சூட்ட மாட்டிட்டு அங்க போய் சேர்ல காலை கொஞ்சம் தண்ணியில நனைச்சிட்டு
0: சும்மா ஒரு நாடகமாவது ஆடுங்க.
1: சேர்ல போய் உட்கார்ந்துட்டு கொஞ்சம் ஏதாவது அப்படியே சிப் பண்ணிட்டு சொல்லுங்க, ஒரு நாள் நிச்சயமா நான் இங்க நீச்சல் அடிப்பேன்னு.
0: I am not afraid of you, water.
1: தண்ணியே உன்னை கண்டு நான் பயப்படுவது
0: கிடையாது. The creator, the one who made you, is inside of me.
1: ஏனால் உன்னை உண்டாக்கினவர் எனக்குள்ள இருக்கிறார்.
0: Why should I be afraid of you?
1: உன்னை கண்டு நான் ஏன் பயப்பட வேண்டும்?
0: If you're afraid of exam,
1: பரீட்சைனாலே பயமா?
0: Then you know, you start studying 10 days before, but the thing is, that's not enough, that's not the preparation. You start speaking the word 20 days before.
1: பிரச்சனை என்னன்னா 10 நாளுக்கு முன்னாடி தான் நீங்க preparation ஆரம்பிக்கிறீங்க.
0: சொல்லுங்க,
1: இந்த காரியங்களை கண்டு நான் பயப்படுவது போது கிடையாது. தேவன் எனக்கு ஞானத்தையும் தெளிவையும் தந்திருக்கிறார். என் மனம் ரொம்ப நல்லா வேலை செய்யும், போய் நல்லா எழுதுவன் சொல்லுங்க.
0: இன்டர்வியூனாலே
1: பயமா?
0: See, when you come to church, all this free we are giving.
1: சபைக்கு வந்தா அதெல்லாம் ஃப்ரீயா கொடுக்குறோம் பாருங்க.
0: No charge.
1: சார்ஜே கிடையாது.
0: You are afraid of interview?
1: இன்டர்வியூனால பயமா?
0: Don't be afraid of it. Oh, some big company has called me, brother. I'm just scared, you know.
1: பயந்துராதீங்க. பெரிய கம்பெனில இருந்து கூப்பிட்டுருக்காங்க பிரதர், ஒரே பயமா இருக்கு.
0: No, no, no.
1: வேணவே.
0: Big company has called me. God seems to be opening doors for me.
1: பெரிய கம்பெனி உங்களை அழைத்திருந்தால் கர்த்தரே வாசல்களை உங்களுக்கு திறக்கிறார்.
0: God will make it possible.
1: தேவன் அதை வாய்க்க பண்ணுவார்.
0: Begin to speak the words.
1: வார்த்தைகளை பேச ஆரம்பியுங்க.
0: God will give me favor in everyone's eyes.
1: ஒவ்வொருடைய கண்களிலும் கர்த்தர் எனக்கு தயவை
0: God will fill me with holy boldness.
1: தேவன் பரிசுத்தமான தைரியத்தினாலே என்னை நிரப்புவார்.
0: God will speak through me.
1: தேவன் என் மூலமாய் பேசுவார்.
0: I am not alone.
1: நான் தனிமே இல்லை.
0: I will walk in there like a king and answer every question that they ask.
1: ஒரு ராஜாவை போல உள்ளே நுழைந்து கேட்கிற ஒவ்வொரு கேள்விக்கும் நான் பதில் சொல்லுவேன்.
0: I can do it. I am more than a match for the task.
1: என்னால முடியும். அங்க கேட்கறதை விட அதிகமா என்னால செய்ய
0: முடியும். Every day you begin to declare it.
1: ஒவ்வொரு நாளும் அதை பேச ஆரம்பியுங்க.
0: Every day you begin to speak it.
1: ஒவ்வொரு நாளும் அதை சொல்ல ஆரம்பியுங்க.
0: Then you see the stronghold of that fear of that interview comes down.
1: பிறகு நீங்களே பார்ப்பீர்கள் பயத்தை, இன்டர்வியூ குறித்த அந்த பயம் என்கிற பலத்தாரன் நிர்மூலமாவதை.
0: What is happening?
1: என்ன நடக்குதுங்க?
0: Some change in the mind is happening.
1: மனதிலே ஏதோ ஒரு மாற்றம் நடக்கிறது.
0: Now you're beginning to think like God.
1: இப்போது தேவனைப் போலவே சிந்திக்க ஆரம்பிக்கிறீர்கள்.
0: Jesus came down from heaven to earth. God became man.
1: பாருங்கள், தேவன் மனுஷனானார். இயேசு வானத்திலிருந்து பூமிக்கு இறங்கி வந்தார்.
0: Why did he become man?
1: எதற்காக அவர் மனுஷனானார்?
0: Because there was not one man here to demonstrate what a man should be.
1: என்னால் ஒரு மனுஷன் என்றால் எப்படி வாழ வேண்டும் என்பதை காண்பிக்க ஒரு ஆள் கூட இல்ல.
0: All of them are traveling by boat and Jesus is sleeping.
1: எல்லாரும் போட்ல போறாங்க, இயேசு தூங்கிட்டு இருக்காரு.
0: And the storm is raging and the boat seems to be, you know, in danger.
1: கடல் கொந்தளிக்கிறது, படகு முழுகிறது போல இருக்கு.
0: They are all waking Jesus up. They wake up. Are you not worried that you are going to sink? You're sleeping.
1: எல்லாரும் இயேசு எழுப்புறாங்க. நாங்க மடிந்து போறோமே, படகு முழுகுகிறதே உமக்கு கவலை இல்லையா?
0: Here Jesus stands up.
1: Yes, எழுந்து நிற்கிறார்.
0: And he says, looks at the storm and the wind that is raging and says, peace, be still.
1: கொந்தளிக்கிற காற்றையும் அந்த கடலையும் பார்த்து என்ன சொல்கிறார்? இறையாதே, அமைதலாயிரு.
0: And it becomes quiet.
1: அமைதியாயிரு.
0: And then he turns around to these fellows and says, where is your faith?
1: பிறகு அவங்களை பார்த்து திரும்பி கேக்குற, உங்க விசுவாசம் எங்க அப்படினு.
0: That means you could have done it.
1: என்ன அர்த்தம்? நீங்களே இத
0: பண்ணியிருக்கலாம். You don't know what it is to be a man.
1: பாருங்க, ஒரு மனுஷனா இருப்பதா என்னன்னே உங்களுக்கு தெரியல.
0: Thinking right.
1: சரியா நீங்க சிந்திக்கல.
0: You think the sea is bigger than you.
1: இந்த கடல் உங்களோட பெருசுன்னு நினைக்கிறீங்க.
0: You think that the wind is greater than you.
1: காற்று உங்களோட பெருசுன்னு நினைக்கிறீங்க.
0: You think that the storm is bigger than you.
1: இந்த புயல் உங்களோட பெருசுன்னு நினைக்கிறீங்க.
0: The one that is bigger than all of this is in this boat.
2: இவை எல்லாவற்றை விட பெரியவர் படைகளை இருக்கிறார்.
0: You have not changed your thinking.
2: உடைய எண்ணத்தை நீங்கள் மாற்றவில்லை.
0: You are made in the image and likeness of God.
2: தேவனுடைய சாயல ரூபத்தில்
0: உண்டாக்கப்பட்டீர்கள். God spoke and the world was created.
2: தேவன் பேசினார் உலகங்கள் உண்டாயிற்று.
0: You are in the image and likeness of God. So Jesus said, whosoever shall say to this mountain, be thou removed and be thou cast into the sea, and shall not doubt in his heart, but believes that whatever he says shall come to pass, he shall have whatever he says.
2: நீங்கள் தேவனுடைய சாயல ரூபத்தில் உண்டாக்கப்பட்டிருக்கிறபடியால் தான் இயேசு என்ன சொன்னார், எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தை தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடி ஆகும் என்று தன் இதயத்தை சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும்.
0: Not what the storm says or the sea says.
2: கடல் சொல்றபடியோ அல்லது புயல் சொல்றபடியோ அல்ல.
0: No. Whatever you say.
2: நீங்கள் சொல்லுகிறபடி.
0: Everybody say whatever I say.
2: எல்லாரும் சொல்லு நான் சொல்லுகிறபடி.
0: I will have whatever I say.
2: நான் சொல்வதுதான் எனக்கு நடக்கும்.
0: I will have whatever I say.
2: நான் சொல்வது எனக்கு நடக்கும்.
0: Oh, many men have not realized that whatever they say is what they will have.
2: பலர் இன்னும் உணரவே இல்லை பாருங்க, அவர்கள் என்ன சொல்கிறாரோ அதுதான் நடக்கும்
0: என்று. Their mind is not renewed to that.
2: அவருடைய மனம் அதை கேட்டவாறு இன்னும் புதிதாகவில்லை.
0: They are thinking like mere men.
2: ஒரு சாதாரண மனுஷரை போல எண்ணுகிறார்கள்.
0: They are just thinking like they just say, we're just another animal, higher animal.
2: என்ன சொல்றாங்க, மனுஷன் வந்து மிருகங்களோட கொஞ்சம் மேலானவன், அவனும் ஒரு மிருகம்தான்.
0: Nonsense, utter nonsense.
2: முட்டாள்தனம் படுமுட்டாள்தனம்.
0: We are just a little lower than God himself.
2: வே நாம் தே

0: இருந்தாங்க.
1: That any sense at all, they should have thought, man, this guy is here, he's sleeping. Let's just wait, see what happens.
0: கொஞ்சமாவது அறிவு இருந்தா என்ன யோசிச்சிருக்கணும், சரி இவர் இங்க படகுல தூங்கிட்டு இருக்காரு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் கொஞ்சம் இருங்க.
1: The miracle worker is here.
0: அற்புதங்களை செய்கிறவரே இங்க
1: தூங்கிட்டு இருக்காரு. He doesn't seem to be
0: bothered. அவருக்கு எந்த கவலையும் இருக்க மாதிரி தெரியல.
1: We're going to sink, then he's going to sink with us.
0: நாம முழுகுறோம்னு சொன்னா அவரும் சேர்ந்து முழுக போகுறார்.
1: Let's wait and see what happens.
0: சரி கொஞ்சம் பொறுத்து இருந்து பார்க்கலாமே.
1: But they are full of fear, you see.
0: பயம் பாருங்க அந்த அளவுக்கு.
1: They have not understood themselves.
0: அவர்கள் தங்களை புரிந்து கொள்ளவில்லை.
1: They don't have the thoughts of God.
0: தேவனுடைய எண்ணங்கள் அவர்களுக்குள்ளே இல்லை.
1: I challenge you today to get the thoughts of God into your heart and your mind.
0: உங்களுடைய இதயத்திலே மனதிலே தேவனுடைய எண்ணங்களை பெறுங்கள் என்று உங்களுக்கு சவால்
1: விடுகிறேன். Pull down every stronghold.
0: எல்லா பலத்த அரண்களையும் நிர்மூலமாக்குங்கள்.
1: So what do you do? First you put the thought in.
0: அவர் என்ன செய்யணும்னா முதலாவது எண்ணத்தை உள்ள கொண்டு
1: வரணும். How do you put the thought in?
0: எப்படி எண்ணத்தை உள்ள கொண்டு வருவது?
1: You put the thought in by confession.
0: அறிக்கை செய்வதன் மூலம் எண்ணத்தை உள்ளே கொண்டு வாருங்கள்.
1: Then you imagine.
0: பிறகு அதை கற்பனை செய்யுங்கள்.
1: Now listen to this. The same steps you are following as it is written in chapter 10 verse 5 of 2 Corinthians.
0: 2 கொரிந்தியர் 10:5ல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதே ஸ்டெப்ஸ் தான் இங்க யூஸ் பண்றீங்க.
1: Thoughts, imaginations and strongholds. This is the process through which the mind works.
0: மனம் எப்படி வேலை செய்யுதுன்னா எண்ணங்கள், கற்பனைகள், பலத்த அரங்கள் அப்படிதான் வேலை
1: செய்யுது. Thoughts become imagination, imagination become stronghold.
0: எண்ணங்கள் கற்பனைகள் ஆகிறது, கற்பனைகள் பலத்த அரங்களாய் மாறுகிறது.
1: So you put thoughts in there through confession.
0: ஆகவே அறிக்கையின் மூலமாக எண்ணங்களை உள்ளே வைக்கிறீர்கள்.
1: And then you begin to imagine.
0: பிறகு அதை கற்பனை செய்ய
1: ஆரம்பி. What is imagination?
0: கற்பனை என்றால்
1: என்ன? See yourself.
0: உங்களை அப்படி பாருங்க.
1: When you are sitting in the swimming pool, don't be paying attention to the Coca-Cola.
0: ஸ்விம்மிங் பூல்ல உட்கார்ந்திருக்கும்போது கோகோகோலா மேலயே கண்ணு இருக்க
1: கூடாது. See yourself swimming up and down.
0: நல்லா நீச்சல் அடிக்கிற மாதிரி உங்களை பாருங்க.
1: You may not swim there now, but wear the swim suit and see yourself doing it up and down your 40 laps.
0: அப்போ ஒருவேளை நீச்சல் அடிக்காம இருக்கலாம், ஆனா ஸ்விம் சூட்டை மாட்டிட்டு 40 லேப் எப்படி அப்படியே போற மாதிரி கற்பனை பண்ணுங்க.
1: Just imagine it.
0: அதே கற்பனை பண்ணுங்க.
1: See yourself swimming.
0: Swim பண்ற மாதிரி பாருங்க.
1: See yourself writing that exam so successfully that everybody is going to be surprised.
0: எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு நல்லா பரீட்சை எழுதுற மாதிரி உங்களை பாருங்க.
1: See yourself speaking to crowds of people with God's anointing and power.
0: பெரிய கூட்டமான ஜனங்கள் மத்தியிலே தேவனுடைய வல்லமையோட அபிஷேகத்தோட பிரசங்கிப்பது போல பாருங்க.
1: Imagine.
0: கற்பனை பண்ணுங்க.
1: Now is that very difficult to imagine?
0: கற்பனை பண்ணது அவ்வளவு கஷ்டமா?
1: You're already imagining.
0: ஏற்கனவே கற்பனை தான் பண்ணிட்டு
1: இருக்கீங்க. Your fear is full of imagination.
0: பயம் என்பது வெறும் கற்பனை தான்.
1: You are afraid. Oh, I'm getting the dreaded disease.
0: என்ன பயம்? அந்த பயங்கரமான வியாதி எனக்கு வந்துருமோ?
1: How do you know?
0: எப்படி தெரியும் உங்களுக்கு?
1: There's a slight pain here, brother. That's where they starts.
0: ஒரு சின்ன வலி brother, அந்த வலியில தான் ஆரம்பிக்குதுன்னு சொல்றாங்க.
1: அட கடவுளே. You're building a mountain out of a little mole.
0: ஒரு மடுவை வந்து மலையாக்குறீங்க இப்போ.
1: You're just making something out of a big thing.
0: இல்லாதது இருக்குறத மாதிரி.
1: You're imagining all the time.
0: எப்போ பார்த்தாலும் அந்த கற்பனை.
1: You're imagining diseases.
0: வியாதிகளை கற்பனை செய்ய.
1: You're imagining failure in your job.
0: வேலையிலே தோல்வியை கற்பனை செய்ய.
1: I read about a New York businessman who was very successful in his business.
0: ஒரு நியூயார்க் பிசினஸ்மேன் பத்தி வாஸ்து பாருங்க. பிசினஸ்ல ரொம்ப வெற்றிகரமா இருந்தார்.
1: All of a sudden he began to have thoughts that his business is going to fail, he's going to become utterly bankrupt.
0: திடீரென்று அவருக்குள்ள ஒரு எண்ணம் வந்தது, கற்பனை வந்து என்ன, பிசினஸ் வந்து தோல்வி அடைய போது கையில பைசா இல்லாம
1: போயிடுவோம்.
0: மனைவி பார்த்து ஒவ்வொரு நாள் எப்படி பேச ஆரம்பிச்சார்னா, நம்ம வியாபாரம் எல்லாம் ஒண்ணு இல்லாம போயிடும், தொழில நஷ்டம் வந்துடும், கையில பைசா இருக்காது, நம்ம ஒண்ணு இல்லாம போயிடுவோம், ஆகவே அதுக்கேற்ற மாதிரி மாற நீ ரெடியா
1: இருந்தேன்.
0: இப்போ எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு, ஒருனா எப்போ எப்போ இது எப்போ ஏதாவது எந்த நேரத்தில் இது முடியலான்னாரு.
1: இந்த மாதிரி தீர்க்கதரிசிகளா இருக்கிறாங்க உலகத்தில். There are many prophets like this, you know.
0: இந்த மாதிரி தீர்க்கதரிசிகள் நிறைய பேர் இருக்காங்க.
1: And they'll prophesy to you like this.
0: இப்படி எல்லாம் தீர்க்கதரிசிகள்
1: சொல்றாங்க. It'll end any day.
0: எப்போ வேணாலும் இது முடியலாம்.
1: The boom may end, my boom will never end.
0: அந்த பூம் முடியலாம், ஆனா என் பூம் முடியாது பாருங்க.
1: Because he is the supplier of our needs.
0: என்றால் அவர் தான் நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிறவர்.
1: We are not riding on the boom.
0: அந்த பூம் மேல ஏறி உட்கார்ந்துட்டு நாம போல.
1: We are riding on the blessing.
0: அத்தடி ஆசீர்வாதத்தின் மேல ஏறி உட்கார்ந்துட்டு
1: போறோம். We are the boom causers.
0: அந்த முன்னேற்றத்துக்கு பெருகத்துக்கு காரணமே நாம தான்.
1: Amen.
0: Amen.
1: And I tell you, soon enough he became completely bankrupt.
0: சொல்றோம் பாருங்க, வெகு சீக்கிரத்திலே ஒண்ணுமே இல்லாம போயிட்டார், நொடிஞ்சு போயிட்டாராலே.
1: In the Bible there is a great story, maybe next week we'll deal with it, the story of Job, where he says the thing that I greatly feared has come upon me.
0: வேற்று கதை இருக்கு பாருங்க, அடுத்த வாரம் பேசுறேன். யோபு சொல்லுகிறான், நான் மிகுதியாய் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது.

0: I'm going to show you how thoughts create.
1: எண்ணங்கள் எப்படி உருவாக்குகிறது என்பதை நான் காட்ட போகிறேன்.
0: Your thoughts of failure will create failure for you.
1: உங்களுடைய தோல்வியின் எண்ணங்கள், தோல்வி குறித்த எண்ணங்கள் உங்களுக்கு தோல்வியை உருவாக்கும்.
0: You say, how can thoughts create?
1: நீங்க கேட்கலாம், எண்ணங்கள் எப்படி உருவாக்க முடியும்?
0: Because thoughts came from words.
1: என்றால் எண்ணங்கள் வார்த்தையிலிருந்து வந்தவை.
0: And words create.
1: வார்த்தைகள் உருவாக்குகிறது.
0: Therefore thoughts create.
1: ஆகவே எண்ணங்களும் உருவாக்குகிறது.
0: Your thought will create the very thing that you fear.
1: உங்களுடைய எண்ணங்கள் நீங்கள் எதை குறித்து பயப்படுகிறீர்களோ அதை உங்களுக்கு உருவாக்கி தரும்.
0: That is how it happened to Job.
1: யோபுக்கு அப்படிதான் நடந்தது.
0: That is what happened to Job.
1: யோபுக்கு அதுதான் நடந்தது.
0: Many people say the Lord giveth and the Lord taketh away.
1: நிறைய பேர் சொல்லலாம், கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் பிரதர்.
0: It is a famous verse. It is a very golden verse for a lot of Christians.
1: நிறைய பேருக்கு இது வந்து தங்க வசனம்.
0: But you read it right.
1: ஆனா சரியா வாஸ்து பாருங்க.
0: He said it, but then he said, I'm sorry, I spoke some nonsense. I shut my mouth. Forgive me, Lord, he said.
1: அவனா அத சொன்னானா, கடைசில என்ன சொல்றான், நான் அலப்பினேன் ஆண்டவரே என்னை மன்னியும் அப்படினு.
0: I spoke things that I did not understand, he says.
1: எனக்கு விளங்காத காரியத்தலாம் நான் பேசிட்டேன்.
0: But that's in the last couple of chapters.
1: ஆனா அந்த கடைசி ஒன்று ரெண்டு
0: அதிகாரம். That's why the Bible says in the New Testament, read the end of Job.
1: அவேதான் புதிய ஏற்பாட்டில் வேதம் சொல்றது, யோபின் முடிவை எண்ணி பாருங்க.
0: Isn't that amazing? People read only the first 3 chapters.
1: என்ன ஆச்சரியம் பாருங்க, முதல் மூன்று அதிகாரங்களை மட்டும் தான் ஜனங்க படிக்கிறாங்க.
0: Bible specifically says read the last couple of chapters.
1: வேதம் குறிப்பா சொல்றது, யோபின் முடிவை பாருங்க.
0: Because if you read the last 2 chapters, you will understand the whole story.
1: கற்பனை
0: instead of thoughts of fear.
1: தோல்வியின் எண்ணங்களுக்கு பதிலாக விசுவாசத்தின் எண்ணங்கள்.
0: Then imagine yourself succeeding in the very task that you were afraid to do.
1: பிறகு எந்த வேலையை செய்வதற்கு பயப்படுகிறீர்களோ அந்த வேலையை வெற்றிகரமாய் செய்வது போல கற்பனை செய்யுங்கள்.
0: Amen. Start imagining now itself.
1: இப்பவே கற்பனை ஆரம்பிச்சிருங்க.
0: Start seeing yourself doing the very thing that you are afraid of doing.
1: அதாவது எந்த காரியத்தை செய்ய பயந்தீர்களோ அந்த காரியத்தை செய்வது போல பார்க்க ஆரம்பியுங்கள்.
0: Pretty soon I'll tell you, it'll become such a stronghold.
1: வெகு சீக்கிரத்துல நான் சொல்றேன் பாருங்க, அதுவே பலத்தாரனாய் உருவாகும்.
0: Now this won't leave you.
1: இப்போ இது உங்களை விட்டு போகாது.
0: The other would have left you already.
1: அது உங்களை விட்டு எப்போ போயிருக்கும்.
0: But now this thing will be a stronghold.
1: இப்போ இந்த காரியம் ஒரு பலத்தாரனாய் இருக்கும்.
0: This becomes a stronghold.
1: இது பலத்தாரனாகும் போது,
0: then you can go take some swim lessons.
1: அப்புறம் போய் ஸ்விமிங் கிளாஸ்க்கு போலாம்.
0: It will come automatically.
1: அது தானா வரும்.
0: All your fear will be gone. You will master that water that you were afraid of.
1: அந்த பயம் எல்லாம் போயிருக்கும். இப்போ பயந்த அந்த தண்ணிக்கு நீங்க எஜமான போல
0: இருப்பீங்க. Then you can get up and do what you were not able to do before in public speaking.
1: அப்புறம் எழுந்து நின்று முன்ன என்ன செய்ய முடியல அதை செய்யலாம். நாலு பேருக்கு மத்தியில நின்னு பேசலாம்.
0: Then you can write any exam and do well.
1: அப்புறம் எந்த பரீட்சை வேணாலும் எழுதலாம். எழுதி நல்லா
0: whatever you need to do you can do.
1: நீங்க என்னெல்லாம் செய்ய வேணுமோ அதெல்லாம் செய்ய முடியும்.
0: Fear is a thought.
1: பயம் என்பது ஒரு எண்ணம்.
0: And you must attack it, bring it down, destroy the stronghold of fear.
1: அதை தாக்குங்கள், நிர்மூலமாக்குங்கள், பயத்தின் பலத்தாரனை
0: நிர்மூலமாக்கு. You already have the weapon.
1: ஏற்கனவே அந்த ஆயுதம் உங்ககிட்ட இருக்கு.
0: The word of God.
1: தேவனுடைய வார்த்தை தான் அந்த ஆயுதம.
0: Which is able to destroy every stronghold.
1: அது எல்லா பலத்தாரனையும் நிர்மூலமாக்கும்.
0: You can have victory over every fear that dominates you, that paralyzes and cripples you.
1: உங்களை முடமாக்குகிற, உங்களை ஆட்டி படைக்கிற ஒவ்வொரு பயத்தையும் நீங்கள் மேற்கொள்ள முடியும்.
0: And be victorious over it.
1: அது மீது நீங்கள் ஜெயம் பெற முடியும்.
0: Believe it.
1: அதை விசுவாசியுங்க.
0: I'm showing you practically how to do it.
1: எப்படி செய்வது நடைமுறையில் உங்களுக்கு
0: காட்டுறேன். Talk about it next week.
1: அடுத்த வாரம்
2: கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, மிஸ்ஸ் வயலட்டாரோ அம்மையார் அவர்கள் ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்து பிரத்யட்சினமாய் தேவ தரிசனம் பெற்று தமது வாழ்க்கையை இயேசுவுக்காய் அர்ப்பணித்து ஆண்டவருக்காக அயராது உழைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி வந்தார்கள். உலகின் பல பகுதிகளிலும் அவர்களது பாடல்கள் கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்தார். அவர்கள் தேவ ஆவியினால் ஏற்றி பாடிய பாடல்களை நீங்களும் கேட்டு பயன்பெறுங்கள். வெளியிடுபவர் மிஸ்ஸஸ் வயலட்டாரோன் அவர்கள் மகள் மிஸ்ஸஸ் பிரியால் கிறிஸ்டோஃபர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.

ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள்.

கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். பிரியமானவர்களே, தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுள் என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று.

இப்படி உலகத்தில் அநேகம் ரெண்டு ரெண்டு ரெண்டு என பல வகையா இருக்கின்றன. இதில் 2 கொரிந்தியர் 5:17 பார்த்தால், ஒருவன் கிறிஸ்துவுக்கு உள்ளிருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கிறிஸ்துவுக்கு உள்ளான மனிதன், 2 கிறிஸ்துவுக்கு வெளியே உள்ள மனிதன். அதாவது பழைய மனிதன், புதிய மனிதன். பிரியமானவர்களே, முதலாவது கிறிஸ்துவுக்கு வெளியே இருந்த சகேயுவை பற்றி பார்ப்போம். இவன் இருந்த ஊர் எரிகோ. எரிகோ என்றால் சபிக்கப்பட்ட ஊர். ஈயேல் இதை திரும்ப எடுத்து கட்டின போது யோசுவாவின் சாபம் பலித்தது என்று 1 ராஜாக்கள் 16:34 வாசித்தறிகிறோம். ஒரு மனிதன் இந்த எரிகோவுக்கு போகும்போது கள்ளர் கையில் அகப்பட்டு அடிப்பட்டு குற்றுயிராய் விடப்பட்டான். இப்படிப்பட்ட எரிகோவை சேர்ந்தது இந்த உலகம். இது அழிஞ்சிடும், இது நாசபுரி. இதை பற்றி நீதிமொழி 7:19-27 நன்கு சொல்லப்பட்டிருக்கிறது.

பிரசித்ததான வாழ்க்கையில் எரிகோவில் இருந்தான். அதிலும் இவன் ஆயக்காரருக்கு தலைவன். ஆயம் என்றால் வரி. ஒரு ஊரிலிருந்து மற்ற ஊர்களுக்கு கொண்டு போகும் ஜாமான்களுக்கு அநியாயமாய் அதிகம் வரி வட்டி போட்டு வாங்குவது. அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் இவர் தலைவர். இவரை போல அநேகர் இப்போது இயேசு கிறிஸ்து வேண்டாம். சினிமா, சிகரெட்டு, பொடி, குடி, வட்டி, பொய்க்கணக்கு, விபச்சாரம், இதையெல்லாம் விட முடியாது என்கிறார்கள். இந்த உலகத்தின் மக்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்க தேவன் வரப்போகிறார்.

இப்படி உலக மனிதரின் கிரியைகளுக்கு நியாய தீர்ப்பு இருப்பதை சகேயு அறியாதிருந்தான். ஆயினும் இவன் இயேசுவை பார்க்க வகை தேடினான். இந்த சகேயு குள்ளனும் ஐஸ்வர்யவானும் ஆயக்காரருக்கு தலைவனுமா இருந்தாலும் எல்லாவற்றையும் விட்டு இயேசுவை பார்க்க ஓடுகிறான். அத்திமரத்தில் ஏறிக்கொண்டான். பிரியமானவர்களே, இயேசு அத்திமரத்தடியில் வந்து நின்று அன்னார்ந்து பார்த்து, சகேயுவே சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். நீதிமான்களை அல்ல, பாவிகளையே ரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். பணப்பெருமை, படிப்பு பெருமை, ஜாதி பெருமை எல்லாவற்றையும் விட்டு இறங்கி வா, இயேசு ரட்சிக்கிறார். சகேயு இறங்கி இயேசுவை தன் வீட்டிற்கு அழைத்து கொண்டு போனான்.

தகையு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதிய ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நான் எத்தனையாக திருப்பி செலுத்துகிறேன் என்று தன் பாவங்களை அறிக்கை செய்தான். தேவன் இந்த வீட்டுக்கு இரட்சிப்பு வந்தது என்றார். சகோதர சகோதரிகளே, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். சகேயு கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாய் பாடுகிறான்.

தகேயு புது சிருஷ்டியானான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. முன்னே பழைய மனிதன், இப்போது புதிய மனிதன். கர்த்தருக்குள் மறுபிறப்பு அடைந்து பரிசுத்த ஜீவியம் செய்தால் மோட்சம் அடையலாம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அது உண்மையும் நீதியும் உள்ளதாயிருக்கிறது.

இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் உலகம் கொடுக்க கூடாததும் எடுக்க கூடாததுமான இரட்சிப்பின் பேரின்ப சந்தோஷத்தை சகேயு பெற்று அனுபவித்தான். சகோதர சகோதரிகளே, அந்த பேரின்ப சந்தோஷத்தை நீங்களும் பெற்று அனுபவிக்க இயேசு விரும்புகிறார். ஆமீன். பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை

அந்நிய தேசத்தில் ஆடுகள் மேய்த்துக் கொண்டிருந்த ஜேக்கப்பை அன்பு தெய்வம் அழைத்து பேசினார். பெத்தேல் என்ற இடத்தில் தரிசனமான தேவன் நானே, இங்கிருந்து புறப்பட்டு அங்கு போ என்று கட்டளையிட்டார். பெத்தேல் என்றால் தேவன் தங்கும் இல்லம். கீழ்ப்படிந்து புறப்பட்டார் ஜேக்கப். ஆனால் பெத்தேலுக்கு வரவில்லை. செக்கேம் என்ற இடத்தில் குடியேறினார். படைத்த தெய்வத்துக்கு பயப்படாத பட்டணம் அது. ஆகவே பல பிரச்சனைகள், சிக்கல்கள், ஜேக்கப் கலங்கினார். ஆனால் கைவிடாத கருணை தெய்வம் மீண்டும் கடாட்சித்தார். எழுந்து பெத்தேலுக்கு போ, அங்குதான் நீ குடியேற வேண்டும், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். குடும்பமாய் கீழ்ப்படிந்து குடியேறினார் ஜேக்கப். அன்பு மகனே, மகளே, நீ எங்கே இருக்கிறாய்? செக்கேம் என்ற பாவ வாழ்க்கையில் சிக்கியிருக்கிறாயா? புறப்படு, எழுந்து பெத்தேல் செல்லுவோம். நன்மைகள் செய்த நல்லவருக்கு நன்றி பாடல் பாடுவோம்.

நேரம் கர்த்தர் தம்முடைய அபிஷேகத்தை ஒரு புதிய விதத்தில் இப்பொழுதே உங்கள் பேரில் ஊற்றிக் கொண்டிருக்கிறார். அந்த அபிஷேகத்தின் நிறைவை அனுபவம்.

ஜெபமே என் வாழ்வு, சுவிசேஷமே என் பாரம். பிரியமானவர்களே, எசேக்கியேல் 9:4 கர்த்தர் தன் தூதனுக்கு, நீ எருசலேம் நகரம் எங்கும் சென்று அங்குள்ள அக்கிரமங்களுக்காக பெருமூச்சு விட்டு அழுகிற மனிதரின் நெற்றிகளில் அடையாளம் போடு என்று கட்டளையிட்டார். இதோ இன்று நம் தேசத்தின் அக்கிரமங்களுக்காய் கண்ணீர் விட்டு கதறுகிற மக்களின் மேல் கர்த்தர் அடையாளமிட விரும்புகிறார். என் நாமம் தரிக்கப்பட்ட என் மக்கள் என்னை நோக்கி கூப்பிட்டால் நான் இந்த நாட்டுக்கு நன்மை செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். பிள்ளைகளே, நம் தேசத்தின் எதிர்காலம் அரசியல்வாதிகள் கையில் இல்லை, விஞ்ஞானிகள் கையிலும் இல்லை, ஜெபிக்கும் ஜெப வீரர்களின் கைகளில் தான் உண்டு. என் ஜீவ நாட்களெல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும் சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாய் இருக்கட்டும் என்ற என் ஏக்கத்தை இந்த கேசட்டில் பாடலாய் பாடியுள்ளேன். நமது தேசத்திற்காக ஜெபிக்க உங்களை இன்று அர்ப்பணிப்பீர்களா? இப்பொழுது நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பின் பரலோக பிதாவே, கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. உம்முடைய கிருபையால் இந்த உன்னத ஊழியத்தை எங்களுக்கு கொடுத்தீரே. இந்த பாடல்களை கேட்கிற அனைவரும் உம்முடைய இதய துடிப்பை உணர்வார்களாக, உம்முடைய பரிபூர்ண சித்தம் செய்கிறவர்களாக மாறுவார்களாக. ஜெபமும் சுவிசேஷ பாரமும் அதிகமாய் அவர்களை அழுத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.

நம்ம கடந்த வாரத்தில் இந்த சபை என்பது என்ன, எதற்காக சபை என்பதை குறித்து பார்த்தோம். இந்த சபை பழைய ஏற்பாட்டில் நிறைய கருத்துக்களாக நிறைய படங்களாக இருந்தாலும் ஒரே ஒரு விதமான காரியம் மட்டும் புதிய ஏற்பாட்டில் மட்டும்தான் இருக்குது, பழைய ஏற்பாட்டில் இல்லை அப்படிங்கிறத குறித்து பார்த்தோம். அது என்ன, சபை என்பது ஒரு சரீரம் என்பதை குறித்து பார்த்தோம். இந்த சரீரம் என்பது எப்படி கிறிஸ்துவை, கிறிஸ்துவனுடைய சபையை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை குறித்து பார்த்தோம். அப்போ சபை என்பது ஒரு சரீரம், அந்த சரீரத்தை குறித்து தான், அதுதான் வந்து தேவனுக்கென்று நியமிக்கப்பட்ட சரீரம், அதுதான் சபை என்பது ஏன் எதற்கு என்கிற ஒரு மேலோட்டமான ஒரு கருத்தை பார்த்தோம். இந்த நாளில் அந்த சரீரத்திற்கு ஒரு முக்கியமான பங்கு என்னென்னா தலை. இப்போ ஒரு குடும்பம்னு இருந்தால் ஒரு தலைவர், அதுபோல் சபை அப்படின்னு இருந்தால் அதுக்கு ஒரு தலைவர். சபை வந்து ஒரு சரீரம் அப்படின்னு சொல்கிறதுனால சபைக்கு ஒரு சரீரத்துக்கு ஒரு தலை இருக்கணும். தலை இல்லாத ஒரு சரீரத்துக்கு பேர் வேற, சரியா? அதனால் சரீரம் மட்டும் இருந்து பிரயோஜனம் இல்லை, தலை கண்டிப்பாக வேணும். தலை மட்டும் இருந்து சரீரம் இல்லாமல் இருந்தாலும் பிரயோஜனம் கிடையாது. அப்போ இந்த தலை எப்படி இருக்கணும், இந்த தலைமைத்துவம், ஹெட்ஷிப் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கொலோசியர் 1:18 பாருங்கள். கொலோசியர் 1:18, அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர். யார், கிறிஸ்து தான் சபையான சரீரத்திற்கு தலையானவர். அப்போ இதில் வந்து ஒரு தலை என்பதற்கும் ஒரு தலைமைத்துவம், ஹெட்ஷிப் அண்ட் லீடர்ஷிப், இல்லை லார்ட்ஷிப், ஆளுகை, என்ன ஒன்று தலைமைத்துவத்துக்கும், ஒரு தலையாக இருக்கிறதுக்கும் ஆளுகிறதற்கும், இந்த ஹெட்ஷிப் அண்ட் த லார்ட்ஷிப், இது ரெண்டும் ஒரு சின்ன வித்தியாசம்தான், ஆனால் வித்தியாசம் இருக்குது. தலைமைத்துவம் அப்படிங்கிறது, இல்லை ஒரு ஹெட்ஷிப் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சபையோட ஒரு கூட்டமைப்பில், ஒரு கார்ப்பரேட் பாடி என்று சொல்லக்கூடியதாக நம்ம எல்லாம் கூடி வருவதனுடைய தலைமைத்துவம் தான் தலை, தலைமைத்துவம், தலை, எல்லாரும் சேர்ந்து இருக்கிறது. ஆளுகை, ஆண்டவராய், ஆண்டவர் என்று சொல்லுவது, நம்மளை ஆளக்கூடியது என்று சொல்லுவது என்னென்னா, ஒரு தனிப்பட்ட சீசன் மேல் ஆண்டவர் ஆளுகை செய்வது. இந்த வித்தியாசம் கொஞ்சம் சின்ன வித்தியாசம்தான், ஆனால் இது தெரியணும். தெரிஞ்சாதான் நம்ம வந்து சபையில் அந்த சரீரத்தில் அந்த தலைக்கு கீழ்ப்படியக்கூடிய மக்களாக இருப்போம். இதை புரிஞ்சு கொள்ளலைன்னா நம்ம என்ன பண்ணுவோன்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நல்ல கிறிஸ்தவங்களாக இருப்பாங்க, ஆனால் மற்றவர்கள் கூட சேர்ந்து வேலை செய்ய முடியாது அவங்களால. இண்டிவிஜுவலாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சரியான கிறிஸ்தவங்கன்னு சொல்கிற மாதிரி இருப்பாங்க, ஆனால் அவங்க கூட யாருமே சேர்ந்து வேலையே செய்ய முடியாது. ஏன்னா அவங்க வந்து எல்லாத்துலேயும் ஏதாவது குற்றம் கண்டுபிடிப்பாங்க, இல்லை ஏதாவது ஒரு காரியம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அதனால் அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். எப்போ வந்து நீங்கள் அவங்களால் இது பண்ண முடியும்னா, இந்த ரெண்டையும் புரிஞ்சு கொண்டாதான். முதல்ல தலைமைத்துவம், த கெட்ஷிப் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, எப்போவுமே சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ள ஒரு உறவை சொல்லும்போது கிறிஸ்து தலையாக இருக்கிறார் என்று தான் சொல்லும். சரீரம் என்று வரும்போது, சபையை சரீரம்னு சொல்லி சொல்லும்போது, வேத வசனத்தில் சொல்லக்கூடிய வசனங்கள் முழுவதும் எப்போவுமே அவர் தான் தலை என்பது மிக தெளிவாக வேத வசனத்தில் இருக்கும். த பாடிக்கு அவர் தான் ஹெட். ஒரு சபை என்று எடுத்துக்கொண்டீங்கன்னா அதுக்கு தலைவர் யார், கிறிஸ்து. நம்ம என்ன ஆயிட்டோம்னா, அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மருவி மருவி நம்ம எங்கே கொண்டு வந்துட்டோம்னா, யாரோட சர்ச்சுங்கிறது கொண்டு வந்துட்டோம். எப்படி, எந்த சர்ச்சுக்கு போகிறீங்க, இந்த பாஸ்டர் சர்ச்சுக்கு போகிறேன், அந்த பாஸ்டர் சர்ச்சுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு நம்ம கொண்டு வந்துட்டோமே ஒழிய, கிறிஸ்துவினுடைய சபைக்கு போகிறோன்னு போகிறதில்லை. காரணம் என்னென்னா, இதை நம்ம புரிஞ்சு கொள்ளாதான் காரணம். அப்போ சபைன்னு வரும்போது, முதல்ல தலை அப்படின்னு சொல்லி வரும்போது அது கிறிஸ்து தான். சரீரம்னு சொல்லி சொல்லும்போது, தலைக்கு தலைன்னு சொல்லும்போது அது கிறிஸ்து தான். எபேசியர் 1:22-23 வரை உள்ள வசனங்கள் பாருங்கள். எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய
சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான

அது தலையாகிய கிறிஸ்துவுக்குள். அதே எபேசியர்ல 5வது அதிகாரத்துக்கு திருப்புங்க, ஒரு அதிகாரம் தள்ளிட்டு பார்த்து 23வது வசனம் பாருங்க. கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல. அப்போ எபேசியர்லேயே 3 இடத்துல, 1வது அதிகாரம் 22-23, 4வது அதிகாரத்தில் 13வது வசனம், 5வது அதிகாரம், இது எல்லாத்துலையும் என்ன சொல்லுது, அவர் தான் தலை. ஒரு சபைக்கு தலை யாரு? ஒரு சரீரம், சபை என்பது ஒரு சரீரம், அந்த சரீரத்திற்கு தலை யாரு? கிறிஸ்து. கொலோசேயர் 2:18 பாருங்க, கணுக்களாலும் கட்டுகளாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு தேவ வளர்ச்சியாய் வளர்ந்தேறுகிற சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலையை பற்றி கொள்ளாமல். நீங்கள் இங்கிலீஷ் பைபிள் படிக்கிறவங்களாக இருந்தால் 19வது வசனம், எஃபீஷியன்ஸ் 2:19 இங்கிலீஷ் பைபிளில், தமிழில் வந்து 18வது வசனம், கொஞ்சம் மாறி இருக்கும். என்ன, அவர் தான் அந்த சரீரமாகிய சபைக்கு தலை. அப்போ ஒரு தலைமை பொறுப்பு அப்படின்னு சொல்லி வரும்போது சபைக்கு கொடுக்கக்கூடியது த லார்ட்ஷிப், அதாவது ஆளுகை பண்ணுவது. ஆண்டவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? லார்ட் அப்படிங்கிற மொழிபெயர்ப்பு என்ன? ஆண்டவர். ஆண்டவர்னா என்ன? சும்மா சொல்லிக்கிட்டே இருக்கோம், என்னை ஆளுகிறவர், என்னை ஆட்கொண்டு என்னை ஆளுகிறவர். ஹீ இஸ் த ரூலர் ஓவர் மீ, ஹீ ரூல்ஸ் ஓவர் மீ, அதான் ஆண்டவர்ங்கிறதுக்கு அர்த்தம். அப்போ இந்த ஆண்டவர் என்பது என்னன்னா, என்னை ஆளுகிறவர் என்று சொல்லும்போது அது ஒரு தனி நபரை குறிக்கக்கூடியது. இப்போ உங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அவர் மேல் விசுவாசம் வைத்து பிதாவாகிய தேவனுக்கு பிரியமாய் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் மூலமாய் வாழுவது ஒரு ஆண்டவரால் ஆளுகை செய்பவருடைய வாழ்க்கையில் நடக்கூடிய காரியம். நீங்கள் மத்தேயு 7வது அதிகாரத்தில் 21-22 பாருங்கள், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம். இப்போ என்ன, கர்த்தா கர்த்தான்னு சொல்கிறது யாரு? ஒரு தனி நபர். ஒரு தனி நபர் சொல்லுவது தான் என்னை ஆளுகிறவர், அவர் என்னுடைய தேவன், அவர் என்னுடைய ஆண்டவர், அவர் என்னுடைய கர்த்தர் என்று சொல்லக்கூடியதாக. லூக்கா 6:46 பாருங்க, என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன? என்ன ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லி சொல்லுவது என்ன? ஒரு தனி மனிதனை ஆளுகை செய்யக்கூடியது. அதே போல அப்போஸ்தலர் நடவடிக்கை 16:31 அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் இரட்சிக்கப்படுவீர்கள். அப்போ என்ன, உங்களை இரட்சிப்புக்குள்ளே வழி நடத்துவதற்கு, உங்களை ஆளுகை செய்வதற்கு ஆண்டவர். அதனால தான் அவர் ஒரு தனி மனிதனுக்கு, அதே தான் ரோமர் 10:9-13 சொல்லும்போது, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் இரட்சிக்கப்படுவான். 1 கொரிந்தியர் 6:17 அதே தான், அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவரோட ஒரே ஆவியாக இருக்கிறான். அப்போ என்னென்னா, நல்ல கவனிங்க, ஒரு தனி மனிதனை ஆளுகை செய்வது என்பது ஆண்டவர் ஒரு தனி மனிதனை வழி நடத்துவதற்கு அவர் ஆளுகை செய்வதான் லார்ட்ஷிப். ஹெட்ஷிப்புங்கிறது என்னென்னா, நம்ம எல்லாம் சேர்ந்து வர்றோம் பாருங்கள், யாரெல்லாம் ஒரு தனி மனிதனை ஆளுகை செய்கிறாரோ அந்த ஆளுகை செய்கிறவங்கள்லாம் வந்து ஒரு சரீரமாக இணைக்கப்பட்டு, ஒரு சரீரத்தில் ஒரு அங்கமாக இணைக்கப்பட்டு அவர்கள் முழுவதற்கும் தலைமைத்துவம் எடுக்கிறது தான் கிறிஸ்து வந்து தலையாக இருக்கிறது. உங்களுக்கு ஒரு தனி மனிதன், ஒரு சீஷனின் மேல் ஆண்டவராய் இல்லாத ஒரு மனிதனுக்கு தலைமைத்துவம் கிறிஸ்து தலையாக இருக்க முடியாது. இப்போ கிறிஸ்து ஒரு சபைக்கு தலையாக இருக்கணும்னா, அந்த சபைக்கு கீழே உள்ள எல்லாருமே கிறிஸ்து அவர்களுக்கு ஆண்டவராய் இருக்கும்போது தான் அந்த சபைக்கு அவர் தலையாக இருக்க முடியும். ஆண்டவராய் இல்லாத போது அவர் தலைவராக இருக்க முடியாது, அவர் தலையாக இருக்க முடியாது. ரெண்டுக்கும் சின்ன வித்தியாசம்தான். இந்த வித்தியாசம் தெரியாதனால தான் என்னென்னா, இந்த ஆண்டவராய் ஏற்றுக்கொண்டவங்க தேவனை தலையாக ஏற்றுக்கொள்ளாதனால தான் எல்லாரும் கூடி வரும்போது அவங்களால ஒருத்தருக்கு ஒருத்தர்
என்ன பண்ண முடியறதில்ல, ஜெபம் பண்ண முடியல, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊழியம் செய்ய முடியல.

0: ஒருத்தரை ஒருத்தரை அன்பில் தாங்க முடியறதில்ல, ஒருத்தரை ஒருத்தர் உற்சாகப்படுத்த முடியறதில்ல, ஒருவருக்கொருவர் தேவனுக்கென்று காரியங்கள் செய்ய முடியறதில்ல. ஆனால் அதே ஆள் இப்போ உங்களை வந்து ஆண்டவர் உங்களை ஆளுகை செய்து விட்டார்னா, நீங்கள் ஆண்டவரால் ஆளுகை செய்யப்பட்டு கிறிஸ்துவினுடைய தலைக்கு கீழாக வந்தீங்கன்னா உங்களால் அடுத்தவங்க கூட வேலை செய்ய முடியும். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராக்டிக்கல் உதாரணம் சொல்லித்தரேன். எப்படின்னா, இப்போ இந்த கை ஒரு அங்கம், இந்த கை ஒரு அங்கம், இந்த கை கிறிஸ்துவினுடைய தலை, கிறிஸ்துவுக்கு ஆளுகைக்கு வந்துருச்சு, இதுவும் கிறிஸ்துவனுடைய ஆளுகைக்கு வந்துருச்சு. ஆனால் இது ரெண்டும் இந்த தலையோட இசைவாய் இணைக்கப்பட்டால் தான் இந்த கை ரெண்டு சேர்ந்து வேலை செய்யும். இந்த கை ரெண்டும் ஜஸ்ட் த ஆப்போசிட், ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று முழுவதும் எதிர்மறையானது. இந்த கை இப்படி திரும்பி நிற்கிது, இந்த கை இப்படி திரும்பி நிற்கிது, இந்த விரல் இப்படி நிற்கிது, இந்த விரல் இப்படி நிற்கிது, இந்த விரல் இப்படி நிற்கிது, எல்லாமே வித்தியாசம். ஆனால் ஒன்னொன்றுக்கும் ஒரு ஒரு பொறுப்பு இருக்கு. இது எல்லாமே இண்டிவிஜுவலாக ஒன்னொன்றும் தனித்தனியாக ஆண்டவருடைய ஆளுகைக்கு வந்துருச்சு. அந்த ஆளுகைக்கு வந்த எல்லாமே தலையோட இணைக்கப்பட்டிருக்கிறதுனால அடுத்தவங்க கூட வேலை பார்க்குது. அப்போ உங்களால் வந்து மற்றவங்க கூட சேர்ந்து வேலை செய்ய முடியுது, உங்களால் வந்து பண்ண முடியும், அடுத்தவங்களுக்காக ஜெபிக்க முடியும், அடுத்தவங்களுக்காக நீங்கள் உருக்கமாக பண்ண முடியும் அப்படின்னா, நீங்கள் ஆண்டவருடைய ஆளுகைக்குள்ளேயும் வந்துட்டீங்க, அவருடைய தலைக்கு கீழேயும் வந்துட்டீங்க. இஃப் யூ கம் அண்டர் த லார்ட்ஷிப் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், தென் யூ வில் ஆல்சோ சப்ஜெக்ட் டு த ஹெட்ஷிப் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இதில் ரெண்டுலேயும் வரலன்னா, நீ உங்களால் வந்து மற்றவர்களோடு சேர்ந்து வேலை செய்ய முடியல, நீங்கள் வந்து ஒரு சபையில் வந்து ஒரு அங்கமாக கீழ்ப்படிதலோடு உங்களால் இருக்க முடியலன்னா, கிறிஸ்து உங்களுக்கு தலைவராக இல்லைன்னு அர்த்தம். கிறிஸ்து உங்களுக்கு ஆண்டவர், அதில் மாறுதல் கிடையாது. ஏன்னா ஒரு ஒரு சபை வந்து இது இந்த ரெண்டில், இந்த ரெண்டு ஆங்கிள்லையும் நீங்கள் இருந்தால் தான் கிறிஸ்து தலை. இப்போ உங்களுக்கு உடனே ஞாபகம் வரும், அந்த சிஸ்டரு இல்லை அந்த பிரதரு இப்போ தெரியுது அவர் வந்து இன்னும் தலைமை கீழே வரலன்னு உங்களுக்கு தோணும். என்ன பிரச்சனைனா, நீங்களும் நிறைய இடத்துல இருக்க மாட்டீங்க, அதுதான் பிரச்சனை. நம்ம உடனே ரொம்ப குயிக்காக வந்து எனக்கு தெரியும் அந்த சர்ச்சில் அவங்க எப்பயும் அப்படித்தான் கரெக்டு, ஆனால் அவங்க நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, தீர்க்க தரிசனம்லாம் சொல்லுவாங்க, உபவாசம்லாம் இருப்பாங்க, ஆனால் கொஞ்சம் கஷ்டம் சிரமம் அவங்க கூட வேலை செய்ய முடியாது, இப்படி ஞாபகம் வருது பார்த்தீங்களா. அதே மாதிரி தான் நம்மளை பற்றி அவங்களும் நினச்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா நம்ம முழுமையாக தேவனுடைய குமாரனுடைய தலைமைத்துவத்துக்கு கீழே வரணும். இது நீங்கள் இசைவாக அதுக்கு கீழே இணைக்கப்பட்டிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத எப்போ பார்க்க முடியும்னா, நீங்கள் ஒருத்தருக்கு வழி வரும்போது உங்களுக்கு வலிச்சதுன்னா நீங்கள் தலைமை கீழே வந்துட்டீங்கன்னு அர்த்தம். ஒரு கிறிஸ்தவனுக்கு வலிக்கும்போது உங்களுக்கும் வலிச்சதுன்னா கரெக்டு, அப்போ நீங்கள் தலைக்கு கீழே வந்துட்டீங்கன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வரமாட்டீங்க. ஏன்னா ஒரு தலைமைத்துவத்து, கிறிஸ்துவனுடைய தலைமைத்துவத்துக்கு கீழ்ப்படுகிறது என்ன, ஆண்டவர் நமக்கு கட்டளையிட்ட ஒருவருக்கொருவர் செய்ய வேண்டிய பணிகள். புதிய ஏற்பாட்டில் ஒருவருக்கொருவர் என்கிற பதம் 157 முறை இருக்கிறது. எப்படி? ஒருவருக்கொருவர் ஜெபம் பண்ணுங்க, ஒருவரை ஒருவர் தாங்குங்க, ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்துங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் சங்கீதங்கள் பாடுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் கீர்த்தனை பாடுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்லுங்க, ஒருத்தரை ஒருத்தரை தாங்குங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பணிவிட செய்யுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தரை சமாதானம் பண்ணுங்க. இப்படி 157 முறை இருக்குது ஒருத்தருக்கு ஒருத்தர்னு, டு ஒன் அனதருங்கிற வார்த்தை. எப்போ வரும்? ஜீசஸோட ஹெட்ஷிப்பு கீழே வரும்போது தான். ஒரு பரிசுத்த ஆவியின் மூலமாய் நம்ம எல்லாம் வந்து என்ன, ஒரு வேலைக்காரனாய், ஒரு அடிமை உள்ள அடிமையாக நம்ம என்ன, நம்ம எல்லாரும் சேர்ந்து சபையாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுக்காக நாம் எல்லோரும் வாழக்கூடிய மக்களாக மாறிவிடுவோம். அப்போ என்னென்னா, கிறிஸ்துவினுடைய தலைக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறீங்க, கிறிஸ்துவனுடைய தலைக்கு கீழே வர்றீங்க. த சப்மிஷன் டு த ஹெட்ஷிப் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட்னா, நீங்கள் முதல்ல லார்ட்ஷிப் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் கீழே வரணும். அப்போ லார்ட, ஆண்டவரே, கர்த்தாவே அப்படின்னு சொல்கிறது என்ன, ஒரு சீஷனுக்குரியது. தலைமையாக தலையாக இருக்கிறாரு, தலைமைத்துவமாக இருக்கிறாருன்னு சொல்கிறது எதுக்குரியது, சபைக்கு கார்பரேட் பாடி என்று சொல்லக்கூடிய சபைக்கு உரியது. அப்போ யார் தலை, என்ன தலைங்கிறதுக்கு அர்த்தம் புரிஞ்சிருச்சா? ஏன்னா இது புரிஞ்சாதான் நம்ம சபைங்கிறத என்னங்கிறத பார்க்க முடியும். ஏன்னா இந்த அடிப்படையே நிறையா பேருக்கு புரியாதனால தான் அவங்களால் வந்து யாருக்கும் கீழ்படிய முடியறதில்ல, யாரு கூட சேர்ந்து வேலை பார்க்க முடியாது. காரணம் என்ன, இந்த வித்தியாசம் தெரியறதில்ல. நீங்கள் நல்ல கிறிஸ்தவம் தான், சந்தேகமே கிடையாது. ஆனால் நீங்கள் கிறிஸ்துவனுடைய தலைமைக்கு ஒப்பு கொடுத்துருக்கீங்களா இல்லையாங்கிறது நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்யக்கூடியது. இது வந்து பின்னாடி வர்ற பாடங்களில் நம்ம வந்து பார்ப்போம், எப்படி ஒரு சின்ன லோக்கல் சபை என்று சொல்லக்கூடிய ஒரு உள்ளூர் சபையில் எப்படி இதனுடைய அக்கௌண்டபிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது பின்னாடி பார்ப்போம். பட் நாம் பேசுகிறது இப்போ உலகளாவிய சபை, அந்த சபையில் கிறிஸ்துவு கீழே இருக்கிறது. சரியா, இந்த கிறிஸ்து வந்து தலையா இருக்கிறாரு அப்படின்னு சொல்றது என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எபேசியர் 5:23 சொன்னது போல கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலைவியாய் இருக்கிறான், அவரே சரீரத்திற்கும் இரட்சகராய் இருக்கிறார். எப்படி இந்த காலத்தில் ஈக்குவாலிட்டி வந்துருச்சு, அதனால நிறைய பேர் வந்து புருஷன் எப்படி பாஸ்டர் தலைவர் அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, நாங்கள்லாம் சமமா, என்ன இப்போ உமன் லிபரேஷன், அந்த காலத்தில் வந்து புருஷன் அடிச்சுப்பிட்டான்னு பொண்டாட்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவாங்க. இப்போ நம்ம இருக்கிறவங்க லண்டனில் பார்த்தீங்கன்னா பொண்டாட்டி அடிச்சுப்பிட்டான்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனவங்க நிறையா பேர் இருக்கிறான். இங்கே ஜஸ்டிஸ் ஃபார் ஃபாதர்ஸுங்கிறது ஒரு பெரிய மூவே இருக்குது இந்த நம்ம தேசத்தில், தெரியுமா உங்களுக்கு? பெரிய மூவ் இங்கே ஜஸ்டிஸ் ஃபார் ஃபாதர்ஸ்ன்னு சொல்லி, ஏன்னா அந்த நிலைமையிலே இருக்குது. ஏன்னா கிறிஸ்தவத்துலேருந்து எங்கேயோ போயிட்டோம் நம்ம, பெரிய ஒரு கஷ்டமான காலம். ஆனால் என்ன சொல்கிறாரு வேத வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஒரு ஒரு புருஷன் வந்து எப்படி குடும்பத்துக்கு தலைவனாக இருக்கிறானோ, ஒரு தலையாக இருக்கிறானோ, அதே போல் கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறார். அதே 1 Corinthians 11:3 பாருங்கள், ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையாக இருக்கிறார் என்றும், ஸ்திரிக்கு புருஷன் தலையாக இருக்கிறான் என்றும், கிறிஸ்துவுக்கு தேவன் தலையாக இருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். இது ஒரு படம் நம்ம போட்டோம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி, அனுப்பிச்சோம் வாட்ஸ்அப்லேயும் அனுப்பிச்சோம் ஃபேஸ்புக்லேயும் போட்டோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்காங்க. ஒரு கொடை படம் போட்டு அதுக்குள்ளே சின்ன சின்ன கொடையாக போட்டு இது எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணோம். அதில் கூட கொஞ்சம் யோசித்தாங்க எப்படி வந்து இது கீழே இருக்கிறதுன்னு, அது புரிஞ்சு கொள்ளுங்கள். சரியா, இது வந்து வேத வசனத்தின் அடிப்படையில் தான் சொல்லியிருக்கிறோம். அதனால் கிறிஸ்து தான் வந்து சபைக்கு தலை, அவர் தான் தலையாக சொல்லணும், அவர் சொல்கிறது தான். இப்போது சபையில் வந்து என்னென்னா, கிறிஸ்துவினுடைய தாக்கத்தோடு கிறிஸ்துவினுடைய வழிநடத்துதலோடு சபை நடக்கிறதா அப்படிங்கிறதா நம்ம பார்க்கணும். இன்றைக்கு அநேக சபைகளில் கிறிஸ்து சொல்கிறபடி நடக்குதா, இல்லை பாஸ்டர் சொல்கிறவராக நடக்குதா? பாஸ்டர் மூலம் வழி நடத்துகிறார், ஆண்டவர் இல்லைன்னு சொல்லலை, மனுஷனை கொண்டு தான் வழி நடத்துகிறாரு. ஆனால் அவர் தேவனால் கிறிஸ்து மூலம் வழி நடத்தப்படுகிறாரா? நிறையா வந்து இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு காலகட்டத்தில் போகிறோம். இதை சொல்லும்போது மன கஷ்டத்தோடு தான் நான் சொல்கிறேன். நீங்கள் ஒவ்வொரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் நீங்கள் எடுக்கிறது எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வேதனையாக இருக்குது, இது கிறிஸ்துவின் சபையா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு. என்ன, ஓரின சேர்க்கை மற்றும் வேறு அந்த LGBTQ என்று சொல்லக்கூடிய மக்கள் இன்றைக்கு அவங்க செய்யக்கூடிய காரியம், அவர்கள் செய்யக்கூடிய காரியத்தை சபைக்கும் சமுதாயத்துக்கும் வித்தியாசம் காட்ட முடியல. நம்மளால் வந்து அந்த வசனத்தை போதிக்கிற நம்ம அந்த வசனத்தின்படி வாழ முடியாதனால இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா, இது கிறிஸ்து சபை இல்லை அந்த மாதிரி ஆயிடுச்சு. கிறிஸ்தவன் சொல்கிறவங்க கிறிஸ்துவை பிரதிபலிப்பதாக வாழ்வதில்லை. அதனால தான் ஆண்டவரை குறித்து சொல்லும்போது எப்படி அவர் தலையானார்னா, அவர் தன்னை தானே தாழ்த்தி, பிலிப்பியர் 2:5-11 உள்ள வசனங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் தேவனுக்கு சமமானவராய் தன்னை நினைக்காமல் அவர் என்ன பண்ணார், தன்னைத்தானே தாழ்த்தி ஒரு அடிமையின் ரூபம் எடுத்து மரணபரியந்தம் கல்வாரி சிலுவை மரணபரியந்தம் தன்னை ஒப்பு கொடுத்து அப்படி அவர் கீழ்ப்படிந்ததுனால அவரை எல்லா நாமத்துக்கு மேலா நாமமாக உயர்த்தி இயேசு கிறிஸ்துவே கர்த்தர் என்று சொல்லும் அளவிற்கு அவருடைய நாமத்தை உயர்த்தினது தேவன். அப்போ என்னன்னா, அவந்த அளவுக்கு உயர்த்தப்படுறதுக்கு நம்ம தாழ்த்தப்படக்கூடியதா, கிறிஸ்துவுக்கு நாம் தாழ்த்தப்பட்டு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிற மக்களாக நம்ம வரும்போது தான் அவர் தலையாக இருக்க முடியும். ஏன்னா இது வந்து என்னென்னா, நீங்கள் விருப்பப்பட்டு, யோ வில்லிங்னஸ் டு சப்மிட் டு ஹிம், அவர் ஃபோர்ஸ் பண்ணுறதில்ல. நம்ம வந்து நம்ம எல்லாரும் ஒரு சபையாக இருந்து நம்ம எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து ஒருவருக்கொருவர் கணக்கு கொடுக்கக்கூடியவங்களா நம்ம இருப்போம் அப்படின்னு சொல்லி வர்றது தான் வந்து இந்த சபையினுடைய சரீரத்தினுடைய ஒரு அங்கம். அப்போ கிறிஸ்து வந்து தலையாக இருக்கிறாருன்னா அவர் வழி நடத்தணும். இப்போ உங்களுக்கு வந்து எங்கேருந்து யோசிக்கிறீங்க? உங்கள் தலையில் இருந்தான், உங்கள் தலை தான் எல்லாம் சொல்லுது, உங்கள் மைண்டில் இருந்தால் எல்லாமே வருது. அதுபோல் நம்ம சபை வந்து எப்படி இருக்கணும்? கிறிஸ்துவை போல வாழ வேண்டும், கிறிஸ்துவை காட்டி கொடுக்கும். அதுதான் வந்து தலையினுடைய இது. யார் அவரை தலையாக வச்சா? தலையாக யார் கொண்டு போய் வச்சா? தேவன் வச்சார். பிதாவாகிய தேவன் தான் அவரை தலையாக கொண்டு போய் வச்சார். எபேசியர் 17:17-23 உள்ள வசனங்கள் பாருங்கள். எபேசியன்ஸ் 1:17-23. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்திருள வேண்டுமென்றும், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டுமென்று வேண்டிக் கொள்ளுகிறேன். எல்லா துறைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாரசத்தில் உட்காரவும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலாக தலையாக தந்தருளினார். இந்த ஒரு ஜபத்தை பற்றி கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் பிரசங்கம் நம்ம சேனல்ல இருக்கு, சரியா? இது ஒரு பெரிய ஒரு ஆழமான ஜபம். என்ன? ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார், நம்ம அழைத்தார், நமக்கு ஒரு நித்திய வாழ்க்கையை கொடுத்தார். அது மாத்திரமல்ல, நமக்கு ஒரு இரட்சிப்பை கொடுப்பதற்கு நம்மளை புதுப்பித்து பரிசுத்த ஆவியை நம்மளை கொடுத்து நம்மளை பரிசுத்தப்படுத்தி அவர் நம்மை ஒரு நாள் அவரோடு மகிமையில் கொண்டு போய் வைக்க போகிறாரு. அதை புரிஞ்சு கொள்ளக்கூடிய மனக்கண்கள் நமக்கு உண்டாக வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபிக்கிறாரு. இது என்ன? தேவன் இதையெல்லாம் கிறிஸ்துவிட்ட கொடுத்தாரு, கிறிஸ்துவ சபையாக வச்சாரு. இதை செஞ்சதெல்லாம் யாரு? தேவன். அப்போது நம்ம வந்து நம்மளுடைய இரட்சிப்பின் மூலமாக நம்ம தேவனை ஏற்றுக்கொண்டு தேவனுக்கென்று வாழ்வதற்கு அவருடைய சபையில் ஒரு அங்கமாக இருக்கிறதுக்கு தேவன் தான் கிறிஸ்துவை கொண்டு போய் தலையாக வச்சாரு. நம்ம ஆரம்பித்த பிரசங்கம் ஆரம்பித்தது 1 Corinthians 1:18 ஆரம்பித்தோம். அதில் என்ன? தேவன் தான் கொண்டு போய், தேவன் தான் அவரை தலையாக வச்சார். 2:18 பாருங்கள். கணுக்களாலும் கட்டுகளாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு தேவ வளர்ச்சியாய் வளர்ந்தேறுகிற சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலையை பற்றி கொள்ளுங்கள். என்ன? தலையை பற்றி கொண்டு வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடியதா. அப்போ என்ன, தலை என்பது ஒரு ஒரு ஆண்டவரை தன்னுடைய இரட்சகர் என்று ஏற்றுக்கொண்ட மக்கள் கூடி வரும்போது அவர்கள் எல்லோரும் சேர்ந்து கிறிஸ்து தலைமைத்துவத்தை கொடுத்து அவரை தலையாக ஏற்றுக்கிறது தான் சரீரம். அதுக்கு கிறிஸ்து தலை. அந்த தலைக்கு தலையாக வச்சது யாரு? தேவன் வச்சாரு. அதுதான் சரீரம். இந்த சரீரம் எது? கிறிஸ்துவின் சரீரம். என்ன செய்யும், என்ன செய்யணும், என்ன சபை என்ன செய்யணும்? 5 காரியம். இந்த தலை என்ன செய்யும் சபைக்கு, சரீரத்துக்கு? நல்லா புரிஞ்சு சொல்லுங்க. கிறிஸ்து தலையாக இருக்கிறாரு, தலையாக வச்சது யாரு? தேவன். இந்த தலை சரீரத்துக்கு என்ன செய்யும்? 5 காரியம் மட்டும் பார்ப்போம், சரியா? முதலாவது, அதாவது ஆண்டவர் வந்து இந்த தலை வந்து என்ன செய்ய விரும்புதுன்னா, இந்த சரீரம் அவருடைய குணாதிசயங்களையும் அவருடைய தன்மைகளையும் இந்த உலகத்துக்கு காட்டி கொடுக்க விரும்புது. தலை எப்படி சிந்திக்குதோ அது போல தான் சரீரம் வரும். உங்கள் எண்ணங்கள் போல தான் நீங்கள் வருவீங்க. அப்போ நீங்கள் உங்கள் எண்ணங்கள் போல தான் நீங்கள் வாழ்வீங்க. அப்படி வாழும்போது நீங்கள் யாருங்கிறது வெளிப்படும். அது கிறிஸ்து யாருங்கிறது யார் மூலமாக வெளிப்படும்? இந்த உலகத்துக்கு சபை மூலமாக தான் வெளிப்படும். முதலாவது நோக்கம். ரெண்டாவது என்ன? நமக்கு இந்த நித்திய வாழ்வு, நம்முடைய வாழ்க்கையினுடைய ஆதாரம், நம்முடைய வாழ்க்கையினுடைய மூலதனம், நம்முடைய சோர்ஸ் ஆஃப் லைஃபே யாரு? கிறிஸ்து என்கிற அந்த தலை தான். மூன்றாவது, இந்த தலை என்ன பண்ணுது? இந்த சரீரத்தை போஷிக்கிறது. நரிஷஸ் த பாடி. என்னென்ன தேவையோ அந்த ஆகாரம் எல்லாம் யார் கொடுக்குறா? தலை கொடுக்குது. நாலாவதா, இந்த தலை என்ன பண்ணுது? ஆண்டவர் இங்கே பூமியில் இருக்கும்போது ஊழியம் பார்த்தாரு, இப்போ தன்னுடைய சபையின் மூலமாய் தொடர்ந்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். ஐந்தாவதா, இந்த சபையை வந்து, இந்த சரீரத்தை வந்து பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் பண்ணி அந்த பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையின் மூலமாய் சபையை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இந்த ஐந்து காரியம். சரியா? முதலாவது காரியம் என்ன? அவருடைய குணாதிசயங்களை இந்த பூமியில் அவர் காட்டி கொடுக்க விரும்புகிறார். கிறிஸ்து யார் என்பது காட்டணும்னா சபையை வச்சு தான் காட்ட முடியும். ஏன்னா அவரை ஆராதிக்கிறவங்க அவர் தலைமையில் இருக்கிறவங்க தான். ஒரு கம்பெனியில் வந்து ஒரு பாலிசி, ஒரு கம்பெனி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியோட தலைமைத்துவம் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் கீழே இருக்கும். அந்த தலைமைத்துவம் சரியில்லைன்னா அந்த கம்பெனி சரியாக இருக்காது. இப்போ நீங்கள் வந்து ஒவ்வொரு பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனி எடுத்து பாருங்கள். அதில் வந்து ஒரு பெரிய நல்ல தலைவர் வரும்போது அந்த கம்பெனியில் வந்து மாரல் வேல்யூஸ் என்று சொல்லக்கூடிய நெறிமுறைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். யாருக்கும் யாரும் சீட் பண்ண மாட்டாங்க, ஒன்றும் பண்ண மாட்டாங்க. நாம் பிஸ்னஸில் இருக்கும்போது பார்த்துருக்கேன், ஒரு சில கம்பெனிக்கெல்லாம் சப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் கேட்கவே தேவையில்லை. இது 30, நீங்கள் பில்லு கொடுத்ததுலேருந்து 30ஆம் தேதி தானாக செக்கு உங்களுக்கு தேடி வரும். நீங்கள் யார்கிட்டையுமே கேட்க தேவை, அதான் வரும். அப்படி என தலைமை எப்படி இருக்கோ அதை பொறுத்தா இருக்கும். அப்போ கிறிஸ்து யாருன்னு சொல்லி பார்க்கணுன்னா இந்த உலகளாவிய சபை தான் அந்த கிறிஸ்து யார் என்பதை வெளிக்காட்ட வேண்டும். ஆண்டவர் அந்த தலை விரும்புகிறார். எப்படி வந்து நம்ம வந்து நம்ம உடலுக்கு வந்து நம்ம தலை முக்கியமோ அதே போல் சபைக்கு கிறிஸ்து முக்கியம். அப்போ அந்த சர்ச் என்ன பண்ணணும்னா ஆண்டவருடைய தன்மைகளை உணர்த்தி காட்ட வேண்டும். சரியா? ஒன்று கொரிந்தியர் 14:26 வாசிங்க. எப்படி அவர் எப்பொழுதும் தன்னுடைய சரீரம் வந்து அவருடைய தன்மைகளை காட்டி கொடுக்க வேண்டும் என்று. 1 Corinthians 14:26 வாசிங்க. நீங்கள் கூடி வந்திருக்கிற போது ஒருவன் சங்கீதம் பாடுகிறான், ஒருவன் போதகம் பண்ணுகிறான், ஒருவன் அந்நிய பாஷை பேசுகிறான், ஒருவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஒருவன் வியாக்கியானம் பண்ணுகிறான். இது என்ன? சகலமும் பக்தி விருத்திக்கு ஏதுவாக செய்ய கடவுது. என்ன? எல்லாம் செய்கிறது பூரா பக்தி விருத்தி உண்டாகி அது மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் மாறக்கூடியது. அதன் மூலமாய் கிறிஸ்துவை யார் என்று அடையாளம் காட்டி கொடுக்கக்கூடியது. ஏன்னா 1 Peter 2:5-10 உள்ள வசனங்கள் நம்ம இந்த ஒரு 3 நாளாக பார்த்தோம். அதில் வந்து என்ன பார்த்தோம்? அவர் வந்து தான் மூளைக்கல், அந்த கல் ஜீவனுள்ள கல், அந்த கல்லின் மேல் கெட்டப்பட்ட நம்ம. அப்போ அவரை போல தான் இந்த சபை இருக்க வேண்டும் என்பதாக. எபிரேயர் 10:24-25 வாசங்களே. ஏன்னா சபை ஏன் கூடி வரணும்னு சொல்லக்கூடிய காரியம். மேலும் எதுக்காக? அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி. என்னென்னா நமக்கு நிறையா நேரங்களில் அயலானை நேசிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக தெரியும், சகோதரனை நேசிக்கிறது தான் கஷ்டமாக இருக்கும். காண்கிற சகோதரனை சகோதரியை நேசிக்கணுங்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை. உன் சகோதரனை நேசின்னு தான் சொன்னார் ஆண்டவர். யாரும் கூட சபையில் இருக்க ஒருத்தர் ஒருத்தரை நேசிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். வேறு எல்லாரையும் நேசிச்சிடலாம், உலகத்தையே நேசிச்சிடும். நம்ம இவங்க இப்படி சொல்லிவிட்டாங்களே, இப்படி பேசிவிட்டாங்களே, என்ன இது, நான் என்ன செஞ்சுருப்பேன் தெரியுமா, நான் எப்படியெல்லாம் அவங்களுக்காக ஜெபிச்சிருப்பேன் தெரியுமா, என்னென்னலாம் என்னால் முடிஞ்சது செஞ்சேன் பார்த்தியா, இப்படி சொல்லிவிட்டாங்களே, ஒரே கொதி. ஆனால் என்ன, கூடி வர்றது எதுக்கு, அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நான் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து. சபை கூடி வருவதை சிலர் விட்டு விடுகிறது போல, நம்ம விட்டு விடாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்ல கடவோம். இப்ப பாக்குறோம் எவ்வளவு மோசமான நாள் இருக்குன்னு பாக்குறோம். அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்லணும். நமக்கு புத்தி சொல்றது பிடிக்கும், கேட்கறது பிடிக்காது. அடுத்தவங்களுக்கு புத்தி வேணா சொல்லுவோம், நமக்கு சொன்னா உடனே விகுன்னு ஏறிக்கிறோம் நிறைய பேருக்கு. அப்போ யோசிச்சு பாருங்களேன், நம்ம அன்புலையும் நற்கிரியிலையும் ஏவப்படும்படி நம்ம அதுக்கு தான் சபைக்கு வரணும். அப்போ என்ன, ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு செலுத்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் நற்கிரியல் செய்யும்போது இந்த சரீரத்தை பார்க்கும்போது அவர்கள் வந்து பார்ப்பாங்க, ஆஹா இது கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறதா இருக்குது, இவங்க ஒருத்தர் மேலே ஒருத்தர் இவ்வளவு அன்பு செலுத்துகிறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் இவ்வளவு கரிசனையாக இருக்கிறாங்க, இதுதான் கிறிஸ்தவ அன்பு என்று சொல்லக்கூடியதாய் நாம் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தக்கூடியவங்களாக இருக்கணும். நான் ஒரு கேள்வி பதிலில் கூட சொல்லி கொடுத்தேன், நீங்கள் யாரை குற்றப்படுத்தலாம், கிறிஸ்தவனையாக கிறிஸ்தவன் அல்லாதவனையாக, சாப்பாடு விஷயத்தில் நான் சொன்னேன் கிறிஸ்தவனை நீ குற்றப்படுத்தாத, கிறிஸ்தவன் அல்லாதவனை குற்றப்படுத்தல தப்பு இல்லைன்னு. ஏன்னா நம்ம அப்போ தான் அவனுக்கு தெரியும், ஐயோ இவங்க ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் எவ்வளோ மரியாதை வச்சுருக்காங்க, எவ்வளோ கனம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லக்கூடியதா. ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன, ஒரு ஆசாரியனா, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊழியம் பார்க்குறவங்களா, ஆண்டவர் ஜீவிக்கிறார் என்பதை நாம் வெளிக்காட்டுகிறவர்களாய் நம்ம இருக்க வேண்டும். அப்போ என்னென்னா, இந்த சபை கூடி வருவது என்ன, ஒருத்தரை ஒருத்தர் எடுத்து கட்டுவது, ஒருத்தரை ஒருத்தர் புத்தி சொல்லி அவர்களை ஆறுதலும் தேறுதலும் சொல்லுவது. அதன் மூலமாக என்ன பண்ணுறோன்னா, நம்ம எல்லாரும் கூடி வரும்போது தேவன் யார், அவர் மகிமையினுடைய குமாரன், மகிமையான தேவனுடைய குமாரன் என்று மற்றவர்களுக்கு பறைசாட்டக்கூடியதாய் நம்முடைய கூடுகை இருக்கும்போது தான் அந்த தலை அந்த கௌரவப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதுக்கு தான் அந்த தலை இங்கே இருக்குது. அதனால தான் ஆண்டவர் வந்து அவருடைய தன்மைகள் முழுவதும் இதில் சேரக்கூடியதான். இப்போ நீங்கள் நல்லா யோசிங்களேன், நீங்கள் எல்லாருமே தனித்தனியாக நல்ல கிறிஸ்தவன். இப்போ யார் கேசியா இல்லை யாருன்னு தெரில, ஒரு பசில் விளையாண்டுட்டு இருந்தாங்க, என்னையை கூப்பிட்டு விளையாட சொல்லி சொல்லி கூப்பிட்டா. நான் சொன்னேன் எனக்கு பசில்லாம் விளையாட பிடிக்காது அப்படின்னு சொல்லி விளையாட மாட்டேன் சொன்னேன். இந்த பசிலில் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்க வச்சுருக்கும் போது நிறைய பசில்ஸில் எல்லா பீஸ் பீஸாக எல்லா பீஸும் இருக்கும். ஆனால் அதை காட்டுறதுக்கு ஒரு படம் இருக்கும், அந்த கவரில் ஒரு படம் இருக்கும், அந்த படம் இல்லாமல் நம்மளால் போட முடியாது, அந்த படம் வேணும். படம் வந்ததுக்கப்புறம் தான் பசிலில் ஒவ்வொரு பீஸாக நம்ம எடுத்து வைக்கணும், ஒவ்வொரு பீஸாக எடுத்து வைக்கணும். இதில் ஏதாவது ஒரு பீஸ் மிஸ் ஆச்சுன்னு வைங்களேன், படம் கம்ப்ளீட் ஆகாது. ஒரு பீஸ் இல்லைனாலும் படம் கம்ப்ளீட் ஆகாது. இப்போ நீங்கள் சபைங்கிற சரீரத்தில் உங்களுடைய பங்கு என்னவோ அதை நீங்கள் செய்யலைன்னா சரீரம் கம்ப்ளீட் ஆகாது. இது நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். ஏன்னா தேவனுடைய நாமம் மகிமைப்படணும், சரீரம் முழு வளர்ச்சி பெறணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் எல்லா உறுப்பும் அந்தந்த இடத்துல இருக்கணும், அந்தந்த வேலையை செய்யணும். ஒரு உறுப்பு ஒரு வேலை செய்யலை, ஒரு உறுப்பு இல்லைன்னா அது சரீரம் மகிமையான சரீரம் கிடையாது. இப்போ கண்ணு தெரியலன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க, குருட்டு போகிறான் பாரும்பீங்க, அது மகிமையானதா? இல்லை கை போனவனாக இருந்தா, இல்லை கால் போனவனாக இருந்தா? இப்போ யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா ஒரு கிறிஸ்தவன் ஒரு சரீரத்தில் ஒரு அங்கமாக இருக்கும்போது தான், அந்த வேலையை செய்யும்போது தான் அந்த தலை வந்து அந்த தலைக்கேற்ற போல் அதனுடைய குணாதிசயங்கள் வெளிப்படும். அப்போ அந்த குணாதிசயங்கள் வெளிப்படணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், அந்த தலையோட இசைவாக இணைக்கப்பட்டிருக்கணும். அப்போ தான் அந்த தலை கௌரவப்படும், அப்போ தான் அந்த தலைக்கேற்றாற் போல் சரீரம் வெளியே மகிமையை காட்டக்கூடியதாக இருக்கும். ரெண்டாவது, நம்ம எல்லாருக்கும் த சோர்ஸ் ஆஃப் லைஃப் வந்து சபை தான், கிறிஸ்துவனுடைய சபைக்கு தான் அவர் கொடுக்குறாரு. கொலோசியர் 3:4 பாருங்கள், நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது. யார் நம்முடைய ஜீவனை? யார்? கிறிஸ்து தான். அப்போ நமக்கு ஜீவன் எங்கேருந்து வருது? நம்ம தலையிலிருந்து தான் வருது. ஒரு சபை வந்து உயிரோடு இருக்குதா செத்த சபையாங்கிறதுக்கு வித்தியாசம் என்னன்னா, கிறிஸ்துகிட்டேருந்து வருதுன்னா ஜீவன் வந்தால் அது உயிரோடு உள்ள சபை, இல்லைன்னா இல்லை. இப்போ நிறையா சபைகளில் வந்து ஆண்டவர் என்பவர் ஒரு கிரியையும் ஒன்றும் செய்யவே தேவையில்லை, அது அவர் பேரில் நடக்கும். சரி, ஒரு கிரிக்கெட் கிளப்புன்னு வச்சுக்கிறோம். இப்போ வேர்ல்டு கப் நடக்கிறதுனால கிரிக்கெட் எக்ஸாம்பிளே சொல்லுவோம். ஒரு கிரிக்கெட் கிளப்பில் வந்து எல்லோரும் சேர்ந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை விளையாடுவோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நம்ம எல்லோரும் கூடி விளையாடுவோன்னு டிசைட் பண்ணுறாங்கன்னு வைங்க. அவங்க எல்லாம் சேர்ந்தால் முதல்ல என்ன செய்வாங்க? விளையாடுறதுக்கு இடம் தேடுவாங்க. விளையாடும் போது குடிக்கிறதுக்கு தண்ணி இது வேறு பார்ப்பாங்க. விளையாண்டு முடித்ததுக்கப்புறம் சாப்பிட்றத பற்றி பேசுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து சொந்த கதை சோக கதை பேசுவாங்க. அதுக்கப்புறம் போயிடுவாங்க, மறுபடியும் அடுத்த வாரம் வருவாங்க. சரியா? இப்போ சபைக்கு வர்றவங்க, இந்த கிரிக்கெட் கிளப்புக்கு வர்றவங்களுக்கும் சபைக்கு வர்றவங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? ஒரு நிமிஷம் யோசிங்க. இங்கே ஜீவன் இருக்கு, ஏன்னா ஜீவன் சொல்லுவார் நீ என்ன செய்யணும்னு சொல்லுவார், அங்கே கிடையாது. இப்போ நிறையா சபைகளுக்கு ஜீவனே இல்லாமல் போயிட்டுருக்கிறது காரணம் என்னென்னா, கிறிஸ்து தலையில்லை. நம்ம வந்து ஆண்டவருடைய சத்தம் கேட்டு காரியம் செய்யணும். நான் ஒரு சபையில் எல்டராக இருந்தேன். எந்த சபை எந்த ஊருன்னு சொல்லக்கூடாது, பிரச்சனை வந்துடும். அப்போ அதில் நான் போய் சேர்ந்தபோது ஃபஸ்ட்டு டீக்கன்ஸ் மீட்டிங் போயிருந்தேன். அது ஏப்ரல் மாதம் நடந்துச்சு. அப்போ அவங்க வந்து கிறிஸ்மஸ் சர்வீஸை பற்றி பேசினாங்க. எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்துச்சு. டே அப்பா, ஏப்ரல் இப்போ கிறிஸ்மஸ் எவ்வளோ தூரம் இருக்குது, இப்போவே எதுக்கு அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் மொதல் மீட்டிங்னால் நான் கொஞ்சம் அமைதியாகவும் இருந்தேன். அப்போ அடுத்து சொல்லும்போது ஒவ்வொருத்தராக சொல்லிட்டு வந்தாங்க. அப்போ ஏன்ட்ட கேட்டாங்க. நான் சொன்னேன், நான் வந்து ஏசியாவிலேருந்து வர்றேன், எனக்கு பிஸ்னஸில் உள்ள ஆள், நாங்கள் இன்றைக்கி நினச்சா உடனே அடுத்த நாள் காலையில் டிக்கெட்டை வாங்கி நாங்கள் வாட்டுக்கு போய் பிஸ்னஸை பார்த்தோம் வேலையை பார்த்தோம் வந்தோன்னு வந்துடுவோம். இவ்வளவு லாங்காலாம் பிளான் பண்ணுறது எனக்கு இல்லை. பிளான் பண்ணுறது குட்டு தான், பட் ஆனால் இவ்வளவு லாங்காக 9 மாதத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ண வேண்டிய அவசியம் வந்து கொஞ்சம் டூ மச்சாக தெரியுது எனக்கு. தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், ஒருத்தர் பக்கத்தில் இருந்த ஜென்டில்மேன் சொன்னார், ஏப்ரஹாம் ஐ எம் ஸோ சாரி, வி ஆர் நாட் டாக்கிங் அபவுட் திஸ் இயர், வி ஆர் டாக்கிங் அபவுட் நெக்ஸ்ட் கிறிஸ்மஸ்ன்னார். உடனே எனக்கு தூக்கி வாரி போடு, அதுக்குள்ளே ஆண்டவர் வந்துட்டாருனான்னு கேட்டேன் நான். இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணிடுறோம். ஒரு பிளானிங் ரொம்ப அவசியம் சபையில், இல்லைன்னு சொல்லலை. எல்லாமே ஒரு ஒழுங்காகவும் கிரமமாகவும் செய்யணும். ஒன்று குறைந்த 14:40 சொல்லுது. ஆனால் ஆவியானவர் நமக்கு கிறிஸ்துவிடம் இருந்து கேட்டு சொல்வதை கேட்டு சொல்கிறதுக்கு நம்ம ரெடியா? நம்மளுடைய ப்ரோக்ராம், நம்ம வந்து நாங்கள் 4 பாட்டு தான் பாடுவோம், ஏன் 3 பாட்டு பாடும்போதே ஆண்டவர் வேறு ஏதாவது சொன்னால் செய்ய வேண்டியதானே, இடையில ஜோம் பண்ண சொல்கிறாரு இல்லை இடையில ஏதாவது பண்ண சொல்கிறாரு, அதுக்கு நம்ம அலோவ் பண்ணுறோமா? இல்லை இல்லை, நான் கரெக்டாக 4 பாட்டு பாடி 9:35 கொடுத்துருவேன், 9:40 அப்படி தான் பண்ணுறோமா? யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா நம்ம நிறைய நேரங்களில் நம்ம செய்கிறது வந்து தலையை கேட்டு செய்கிறோமா பாருங்களேன். ஏன்னா சோர்ஸ் ஆஃப் லைஃப் அவர் ஜீவன். ஐயா, மீதி தெய்வங்களுக்கு நம்ம தெய்வத்துக்கு என்ன வித்தியாசம்? ஜீவிக்கிற தேவன், நம்முடைய ஜபங்களை கேட்கிற தேவன், பதில் கொடுக்கிற தேவன், பார்க்கிற தேவன், அவர் ஜீவன் உள்ள தேவன். அப்போ அந்த தலையோட செய்தி கேட்கக்கூடியதா, அது ஜீவிக்கிற தலை, அதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். அப்ப நம்ம சபைக்கு எல்லா சபைகளுக்கும் அந்த தலை ஜீவனா இருந்து சொல்லணும். அதை கேட்டு செய்கிற மக்களா நம்ம இருக்கக்கூடியவங்களா இருக்கணும். அதனாலதான் கலாத்தியர் 2:20 சொல்லும்போது என்ன சொல்றாரு, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். பிழைத்திருக்கிறது யாரு? நான் இல்லை, கிறிஸ்துவே பிழைத்திருக்கிறார். இது நல்ல வசனம் மட்டும் நம்ம சொல்லுவோம். இந்த வசனம் நம்ம எல்லாருக்கும், இது நம்ம கலாத்தியர் பைபிள் ஸ்டடியில் அடுத்த தடவை வரும்போது வரும். ரோமர் 15:18 பாருங்க, புறஜாதியாரை வார்த்தையினாலும் செய்கையினாலும் கீழ்ப்படிய பண்ணும்படிக்கு அற்புத அடையாளங்களின் பலத்தினாலும் தேவ ஆவியின் பலத்தினாலும் கிறிஸ்துவானவர் என்னை கொண்டு நடப்பித்தவைகளை சொல்வதல்லாமல் வேறொன்றையும் சொல்ல துணிவதில்லை. பிலிப்பியர் 4:13 நம்ம எல்லாரும் தெரிஞ்சது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாம் செய்ய முடியும். அப்போ என்னென்னா, ஒரு சபையினுடைய தலை என்ன சொல்லுதோ அதை கேட்டு நம்ம போகிறவங்களா, அந்த ஜீவன் நமக்கு ஜீவன் எங்கே இருக்குது, கிறிஸ்துக்கிட்ட தான் இருக்குது. அப்போ சபைக்கு ஜீவன் எங்கே இருக்குது, கிறிஸ்துக்கிட்ட தான் இருக்குது. அந்த தலை தான் ஜீவிக்குது, அதனால தான் சரீரம் ஜீவிக்குது. ஆஸ்பத்திரியில் பிரெயின் டெட்னா என்ன சொல்லுவாங்க, வெஜிடபிள் மாதிரி தான், சரீரம் இருக்கும் ஆனால் ஒன்றும் செய்யாது, தூக்காது, எதுவுமே பண்ணாது. இப்போ நிறையா சர்ச் அப்படியே இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே பிரெயின் டெட் கண்டிஷன்லேயே இருக்குது. அது பாட்டுக்கு போகும், ஆட்டோமேட்டிக் மோடில் போகும். ஆண்டவருக்கும் அதுக்கும் சம்பந்தமே இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. மூணாவது, இந்த தலை என்ன பண்ணுது, கிறிஸ்து என்கிற அந்த தலை என்ன பண்ணுது, அந்த சரீரத்தை போஷிக்கிறதாக இருக்கிறது, தேவையான எல்லாத்தையும் போஷிக்கக்கூடியதாக இருக்கிறது. எபேசியர் 5:29 வாசிங்க. அவராலே சரீரம் முழுதும் அதற்கு உதவியாய் இருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயவமும் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குறதற்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது எது? எபேசியர் 4:16-5:29 பாருங்களேன், அதையும் வாசிச்சிருங்க. முதல்ல ஒருவனும் இல்லையே, கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறார். யாரு? கர்த்தர். கர்த்தர் என்ன பண்றாரு, சபைக்கு போஷித்து சபைய காப்பாற்றுகிறார். அவர் தான் பாதுகாக்கிறார், அவர் தான் போஷிக்கிறார். அப்ப நம்மளுடைய போஜனம் எல்லாம் என்ன, அவருடைய வார்த்தை, அவர் தான் நமக்கு போஜனம் பண்ணுறாரு. அதனால தான் எல்லா அவயங்களும் கணுக்களும் எல்லாம் ஒன்றோடு ஒன்று இசைக்கப்பட்டு இசைவாக இருந்து சரீரத்தினுடைய முழு வளர்ச்சி வருவதற்கு, சபையினுடைய சரீரம் எல்லாரும் அந்த முழு வளர்ச்சி வருவதற்கு ஆண்டவர் காரியங்களை பண்ணுறார். அதுக்கு ஒவ்வொரு அங்கங்களை வச்சிருக்கிறாரு. அந்த அங்கங்கள் எல்லாம் சேர்ந்து காரியம் செய்யும்போது அந்த சரீரம் ஒரு முழுமையான வளர்ச்சி அடைஞ்சு அந்த பாதைக்கு, எந்த பாதைக்கு போகணுமோ அது போகக்கூடியதா. அந்த சரீரத்துக்கு இப்போ சாப்பிடாமல் இருந்தால் உங்களால் ஓட முடியுமா? சாப்பிடாமல் இருந்து இப்போ ஒரே பசியில் ஒன்றால் இது பண்ண முடியும், போ ஏதாவது காரியம் செய்ய முடியும், முடியாது. அப்போ சரியான ஆகாரம் போட்டு சரியான முறையில் போர் செய்கிறதுக்கு எப்படி வந்து அவங்கவுங்க மசில்லாம் பில்ட் பண்ணி எல்லாம் வெயிட்டை தூக்குறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணுறாங்களோ அந்த மாதிரி ஒரு சபை வந்து போஷிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு காப்பாற்றப்பட்டு வழிநடத்தக்கூடியது. இது யார் செய்வா? தலையாகிய கிறிஸ்து செய்கிறார். இதில் எல்லாமே என்னென்னா, நம்ம அவர் சத்தம் கேட்டு அது கீழ்ப்பிடிகிற வேலை தான் நம்ம வேலையாக இருக்கும், எல்லாமே அவர் தான் செய்வார். 4வது, கிறிஸ்து பூமியில் இருக்கும்போது அவர் என்ன பண்ணார், ஊழியங்கள் பண்ணார். அதுக்கப்புறம் இப்போ தன்னுடைய ஊழியத்தை சபையின் மூலமாய் தொடர்ந்து செய்கிறார். கிறிஸ்து மாம்ச பிரகாரமாக பூமியில் இருக்கும்போது செய்த ஊழியத்தை இப்போ ஆவிக்குரிய மனிதனாக மாறி, ஆவிக்குரியவராக மாறி மாம்ச பிரகாரமாக இருக்கிற நம்மளை கொண்டு தன்னுடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறார். அதனால தான் நமக்கு பேரே கிறிஸ்தவன். கிறிஸ்து முன்னாடி என்ன செஞ்சாரோ, மாம்ச பிரகாரமாக என்ன செஞ்சாரோ, அதை இப்போ யார் மூலமாக செய்கிறாரு, சபை மூலமாக செய்கிறாரு. இதை நம்ம நன்றாக புரிஞ்சு கொள்ளணும். ஒரு நம்ம பைபிள்லேயே ஒரு தனி மனிதனுக்கு அதிகமாக எழுதப்பட்ட புஸ்தகம் தெரியுமா, தியோபோலியஸ் என்று சொல்லக்கூடிய தியோபோலியஸுக்கு தான், ஒரு தனி மனிதனுக்கு தான் லூக்கா சுவிசேஷ நூலை எழுதினார், அப்போஸ்தலனுடைய புஸ்தகத்தை எழுதினார். ஒரு தனி ஆளுக்கு, ஒரு தனி ஆளுக்கு எழுதினார். நீங்கள் அப்போஸ்தலனுடைய 1வது அதிகாரத்தில் 2 வாசிங்க. தியோபோலியே பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் என்ன, அவர் செய்தது உபதேசித்தது, வாட் ஹி டிட் அண்ட் வாட் ஹி ப்ரீச்ட், எப்பவுமே இது ரெண்டும் சேர்ந்து தான் போகும். உபதேசம் பண்ணுவார், செய்வார், ரெண்டும். அவர் பேச கிரியை நடக்கிறத தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து லூக்கா புஸ்தகத்தை எழுதினேன், இப்போ 2வது புஸ்தகம் எழுதுகிறேன். தியபொலிக்கு தான் எழுதினார். நீங்கள் லூக்கா 1வது அதிகாரம் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும். அப்போ என்னென்னா, நீங்கள் எதுக்காக என்னை அனுப்புனேன் அப்படின்னு சொல்லி சொன்னவர் அப்போஸ்தலன் நடவடிக்கை 10:38 சொல்லும்போது, நசரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார், தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். அப்போ என்ன, ஆண்டவர் வந்து தன் பூமிக்கு வந்து சபிக்கப்பட்ட மக்களை சாபத்திலிருந்து மீட்டெடுத்து தேவனோடு இசைக்கிற ஊழியத்துக்கு என்னை அனுப்பிச்சாரு. இப்போ அதை யார் செய்யறதா, சபை செய்யுது. யாரெல்லாம் பாவத்திலையும் சாபத்திலையும் மறித்தவங்களாக இருக்காங்களோ அவங்களுக்கு உபதேசித்து அவங்கள அதிலிருந்து விடுதலை பண்ணி அவங்கள ஆண்டவரோடு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வேலையை இன்னைக்கு சபை செஞ்சிருச்சு. அதனால தான் சபை அந்த சரீரம் ஒரு அங்கமாக இருந்து ஆண்டவர் இங்கே என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை செய்யக்கூடியதா. அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு சீஷர்களை பார்த்து அப்போ யோவான் 20:21 என்ன பண்ணுறாரு, ஊதி நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு, பிதா என்னை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன். இப்போ என்ன, என்னையே எதுக்கு ஆண்டவர் அனுப்பிச்சாருன்னு சொல்லிட்டாரு, இப்போ நம்மளை என்ன சொல்லிட்டாரு, நான் உங்களை அனுப்புகிறேன். அப்போ சபையினுடைய நோக்கம் என்ன, அவர் பூமியில் மாம்ச பிரகாரமாக செய்து முடித்த காரியங்கள் தொடர்ந்து நடப்பதற்கு சரீரமாகிய சபைக்கு அவர் தலையாக இருந்து இன்றைக்கும் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். 5வது, இந்த ஊழியம் தொடர்ந்து நடைபெறுவதற்கு பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் செய்து கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை என்பது பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார், அதை கேட்கிறாங்க, அதற்கேற்றார் போல கிரியைகள் நடக்குது. நீங்கள் அப்போஸ்தல நடவடிக்கை புஸ்தகத்தை இந்த கண்ணோட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். கொஞ்சம் நிறைய லிஸ்ட் பண்ணியிருக்கேன், பாருங்கள் உங்கள் நோட்ஸில். 1வது, அப்போஸ்தலனுடைய 8வது அதிகாரத்தில் பிலிப்பு அந்த குதிரை ரதத்து பக்கத்தில் நீ போன்னு சொன்ன மாத்திரத்தில் பிலிப்பு ஓடி போய் அந்த குதிரை ரதத்தில் போய் அவனுக்கு வேதவசனம் வாசிக்கிறவனுக்கு சொல்லி கொடுக்கறது. அடுத்து பவுலு அவனை வந்து அப்போஸ்தல மினிஸ்ட்ரிக்கு அழைச்சது தமஸ்கு ரோட்டில், அப்போஸ்தலனுடைய 9வது அதிகாரத்தில் 1:10. அடுத்து அனனியாட்ட அங்கே ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆண்டவர் அனனியாவுக்கு தரிசனமாகி அனனியாவுக்கு காரியங்களை சொல்கிறார், நீ போய் அவனுக்கு ஜெபம் பண்ணுன்னு. அதற்கு பின்பாக பேதுருக்கு அங்கே கொர்னேலிய வீட்டில் போகிறதுக்கு பேதுருக்கு பரிசுத்தாவியானவர் மூலமாக தரிசனம் வர்றது. அதே போல் கொர்னேலிய வீட்டில் என்ன காரியம் பரிசுத்தாவியானவர் என்ன பண்ணார்னு பேதுரு சொல்லக்கூடியது. அது மாத்திரமல்ல, அகாபஸ் என்று சொல்லக்கூடிய தீர்க்க தரிசியின் மூலமாக எப்படி எருசலேமில் பெரிய பஞ்சம் உண்டாகும் என்று அப்போஸ்தலனுடைய 11வது அதிகாரத்தில் சொன்ன தீர்க்க தரிசனம். 13வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம் எப்படி பவுலையும் பர்ணபாவையும் ஊழியத்துக்கென்று பிரித்தெடுத்து வைங்கள்னு சொல்லி பரிசுத்தாவியானவர் சொன்னதும் சபை அவர் மேலே கை வச்சு ஜபிச்சு அவங்கள அனுப்பி வைக்கிறது. அடுத்து 16வது அதிகாரத்தில் ஆசியா மைனருக்கு போகணும்னு சொல்லி ஆசியாவுக்கு போகணுன்னு பவுல் விருப்பப்படுறாரு, ஆனால் அங்கே போக விடாதபடி பரிசுத்த ஆவியானவர் தடை செய்கிறது. அதே 16வது அதிகாரத்தில் மக்கதோனியாவுக்கு வாங்க என்று சொல்லி தரிசனத்தில் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அப்போஸ்தலனாய பவுல்ட ஆண்டவர் தரிசனமாக பேசுகிறது. கொரிந்து சபையில் எப்படி வந்து அப்போஸ்தலனாய பவுல் வந்து தன்னுடைய தரிசனத்தை பார்த்து நடந்தேன்னு சொல்லி அப்போஸ்தலனுடைய 18வது அதிகாரத்தில் பார்க்குறோம். அதே போல் எப்படி அப்போஸ்தலனாய பவுல் ஒவ்வொரு பகுதியிலையும் ஆண்டவருக்கென்று சாட்சியாக இருப்பான்னு சொல்லி அப்போஸ்தலன நடவடிக்கை 20வது அதிகாரம் 23வது வசனத்தில். அதே போல் அகாபஸ் வந்து மறுபடியும் எப்படி எருசலேமில் வந்து பவுல் கைது செய்யப்பட்டு துன்புறுத்தப்படுவார்னு சொல்லி சொல்லக்கூடிய தீர்க்க தரிசனம். அதற்கு பின்பாக அப்போஸ்தலன நடவடிக்கை 22வது அதிகாரத்தில் பவுல் அங்கே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இயேசு கிறிஸ்து அவருக்கு தரிசனமாகி எப்படி அவன் வந்து அந்த நகரத்தை விட்டு புறப்பட்டு போகணும்னு சொல்லக்கூடிய காரியம். அடுத்து 23வது அதிகாரத்தில் பவுல் வந்து அங்கே கோர்ட்டில் வந்து நின்று சாட்சி கொடுக்கும்போது இயேசு கிறிஸ்து அங்கே வந்து என்ன வார்த்தை பேசணும்னு சொல்லி கொடுத்தது. அது மாத்திரமல்ல, தன்னுடைய சரீரத்தில் உள்ள முள் எடுக்கப்படணும்னு சொல்லி சொல்லும்போது ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகி என்னுடைய கிருபை உனக்கு போதுன்னு சொன்னது. அது மாத்திரம் இல்லை, பவுலுக்கு வந்து எல்லா விதமான வழிகளையும் அவனுக்கு ஒரு உற்சாகத்தையும் எல்லாத்தையும் கொடுத்தது. அதே மாதிரி பரிசுத்த ஆவியானவர் வந்து என்ன பண்ணார், எப்படி அவங்கள வந்து வேலைக்கு அனுப்பிச்சாருன்னு சொல்லி அப்போஸ்தலனுடைய 13வது அதிகாரம், கலாத்தியர் 1 கொரிந்தியர் 1, எபேசியர் 4, 1 தீமோத்தேயு 1, எல்லாத்துலேயும் எப்படி பவுல் சொல்கிறாரு. இப்போ இதெல்லாம் உட்காந்து ஒரு நிமிஷம் திரும்ப இருந்து அப்படி யோசிச்சு பாருங்களேன், ஆதி திருச்சபை ஆரம்பித்ததுலேருந்து அவங்க என்னென்ன செஞ்சாங்களோ அது எல்லாமே ஆவியானவர் சொல்லி தான் செஞ்சாங்க, சுயமாக யாருமே செய்யலை. எப்படி? ஆவியானவர் தெளிவாக சொன்னார். இப்போ ஏன் சபைக்கு கேட்க மாட்டேங்குது? ஆவியானவர் பேசிட்டு தான் இருக்கார், ஆண்டவர் பேசிட்டு தான் இருக்கார். நான் ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுது, God will not do anything until unless he reveals to his prophets and to his servants. அவர் தன்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கும் ஊழியக்காரனுக்கும் சொல்லாமல் ஒரு காரியம் செய்ய மாட்டான்னு சொல்லி சொல்கிறார். அப்படி இருந்தால் ஏன் நம்ம வந்து அப்படி நடக்கக்கூடிய காரியம் இல்லை? ஆதி திருச்சபையில் அப்போஸ்தலர்களுக்கு எங்கும் புறப்பட்டு போய் தீர்க்க தரிசனம் சொன்னாங்க, எல்லாம் போய் ஊழியம் செஞ்சாங்க. அப்போ மார்க்கு சுவிசேஷம் 16வது அதிகாரத்தினுடைய கடைசி வசனம் 20வது வசனம் என்ன பார்க்குறோம், கர்த்தர் அவர்களுடனே கூட சேர்ந்து கிரியை செய்து வார்த்தையை உறுதிப்படுத்தினார்னு சொல்லி சொல்லக்கூடியது. அது மாத்திரமல்ல, நீங்கள் அப்போஸ்தலன் நடவடிக்கை பார்த்தீங்கன்னா கெட் அப் அண்ட் கோ அப்படிங்கிற வார்த்தை திரும்ப திரும்ப இருக்கும், எழுந்து போ எழுந்து போ எழுந்து போன்னு சொல்லக்கூடிய வார்த்தை. இன்றைக்கும் சபைக்கு ஆண்டவர் எழுந்து போன்னு தான் சொல்கிறார். சீட்டை சூடு பண்ணது போதும், எந்திரிச்சு போய் வேலையை பாரு. அப்போ என்னென்னா, ஒரு சரீரத்தினுடைய தலை என்பது கிறிஸ்து. அந்த தலைமைத்துவத்துக்கு வரணுன்னா நீங்கள் ஒரு தனிப்பட்ட நபராக அவரை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டவங்க எல்லாம் கூடி வந்து, கூடி வரும்போது கிறிஸ்துவை ஒரு தலைவர் என்று தலையாக ஏற்றுக்கொள்ளும்போது அந்த தலை என்ன பண்ணுது, தன்னுடைய கிறிஸ்துவினுடைய மகிமையை இந்த பூமிக்கு காட்டக்கூடியதாய், அவர் இந்த பூமியில் செய்து கொண்டிருந்த ஊழியங்களை தொடர்ந்து செய்யக்கூடியதாய், அந்த சரீரத்தை போஷிக்கக்கூடியவராய், அந்த ஊழியத்தை செய்வதற்கு அவர் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை கொடுத்து அந்த காரியங்களை செய்கிறதா இருக்கும்போது அந்த தலை வந்து இந்த சரீரத்தை சரியான வழியில் நடத்தக்கூடியதாக இருக்கும். இப்போ ஒரு சபை என்பது சரீரம் சொல்லியாச்சு, அந்த சரீரத்திற்கு வந்து யார் தலை, கிறிஸ்து தலை. அந்த சரீரத்தினுடைய தலை எப்படியோ அப்படி தான் சரீரம் இருக்கணும். அதனால் இந்த சரீரம் என்ன பண்ணணும், சபையாகிய சரீரம் கிறிஸ்துவை வெளிக்காட்டுவதாய், கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறதாய். நான் சொல்கிற இந்த சபை என்பது உலகளாவிய சபை, எந்த ஒரு சபையாக இருந்தாலும் எல்லா சபைகளும் என்ன பண்ணணும், கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவதாய், கிறிஸ்துவை வெளிக்காட்டுவதாய் இருக்க வேண்டும். அப்போத்தான் அவர் அந்த சபைக்கு தலையாக இருக்கிறார்னு அர்த்தம். அப்போ முதலாவது நம்ம இன்றைக்கு தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னென்னா, நம்ம சபைக்கு யார் தலைவர், கிறிஸ்து. கிறிஸ்து தான் தலைவர், நம்மையெல்லாம் அவருடைய சத்தத்தை கேட்டு வேலை செய்கிற ஆளுங்க. இதில் யாரும் பெரிய ஆள் கிடையாது, யாரும் சின்ன ஆள் கிடையாது. இதனால தான் நீங்கள் நம்ம உள்ளூர் சபைன்னு எடுக்கும்போது 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 5வது அதிகாரத்திலேருந்து நான் சொல்லி கொடுக்குறேன், ஊழியக்காரங்களை கனப்படுத்துறதுல தவறு இல்லை, ஆனால் என்ன பண்ணிவிடக்கூடாது, அவர்கள் ஏதோ விசேஷித்தவர்கள் என்று சொல்லி நாம் சபைக்கு களங்கம் கொண்டு வந்து விடக்கூடாது. அது மிகவும் முக்கியமான காரியம். ஏன்னா இன்றைக்கு நிறைய வந்து இந்த சபை வந்து கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவதை காட்டிலும் மனிதர்களை மகிமைப்படுத்துவதாய் போயிடுச்சு. எந்த சர்ச்சுக்கு போனால் ஏன் பாஸ்டர் பேர சொல்கிறீங்க, ஒரு நிமிஷம் சிந்திங்க, ஒரு நிமிஷம் சிந்திங்கண்ணே. ஐயா எந்த கழுதன்னு பேசினாலும் ஆண்டவர் கிரியை செய்வார், இது அவரோட சபைன்னு சொல்லி சொல்லக்கூடிய மக்களாக நம்ம ஒவ்வொருத்தரும் வரணும், அதுதான் ஆண்டவரோட நோக்கம், சபையினுடைய நோக்கம். இப்போ நிறைய நேரங்களில் நான் சும்மா பொழுது போகலைன்னா ஏதாவது ஒரு நேரத்தில் வந்து ஏதாவது ஒரு மெசேஜஸ் ஏதாவது பார்த்தா, இப்போ ஒரு சில மெசேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவர் பேசுகிற 40 நிமிஷத்தில் ஒரு 5 நிமிஷம் ஜோக் அடிக்கிறாரு, 10 நிமிஷம் அவர் சொந்த கதை பேசுகிறாரு, அப்புறம் ஜோக கதை சொல்கிறாரு, அப்புறம் ஒரு அள வைக்கிறாரு, ஒரு சிரிப்பு கதை சொல்கிறாரு, முடிச்சிடுறாரு. இங்கே கிறிஸ்து எங்கே இருக்கிறார் தேட வேண்டியிருக்கு. எது கிறிஸ்து எங்கே இருக்கார் தேட வேண்டியிருக்கு. அதனால் நம்ம சேர்மன் பார்க்குறவங்க கொஞ்சம் பேருக்கு, அண்ணன் நீங்கள் நிறையா வசனம் சொல்கிறீங்க, என்ன செய்ய முடியும், யோசிச்சு பாருங்க. ஏன்னா நம்ம போதிக்கிறது ஆண்டவரை பற்றி போதிக்கணும், ஆண்டவருடைய காரியங்களை சொல்லிக் கொடுக்கணும். அதற்கு தான் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. தேவன் நாம மகிமைக்காய் தேவனை பற்றி சொல்லிக் கொடுக்க தான் நம்ம வந்திருக்கோம். என் கதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. அதாவது வசனத்தை புரிந்து கொள்வதற்கு ஒரு உதாரணம் சொல்வதில் தவறு இல்லை. ஆனால் சில மெசேஜஸ் சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து எங்கே இருக்காருன்னா தேட வேண்டியிருக்கு. ஃபுல்லாக இவர் தான் இருக்கிறாரு. தயவு செய்து நன்றாக புரிஞ்சு கொள்ளுங்க. ஒரு கிறிஸ்தவம், ஒரு சபை என்பது கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவதாயும் இந்த பூமியில் கிறிஸ்து யார் என்பதை அடையாளம் காட்டி கொடுப்பதற்கு நீங்களும் நானும் ஒரு பொறுப்பாளியாய் ஒரு சபையாய் இருப்பதற்கு ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அது அவர்தான் தலை. அவருடைய சத்தத்தை கேட்டு நாம் அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக.
1: வீட்டுக்கு போன மாத்திரத்திலே நான் ஒரு அடி அடித்தேன். அவள் கேட்டால் அழுது கொண்டே, உங்களுக்கு ஒரு சகோதரி இருந்தா இப்படி செய்வீங்களா என்று சொல்லி. பணத்தை குறித்த கவலை நான் பட்டதே கிடையாது என் வாழ்நாள். ஆனா சமாதானம் இல்லை. சர்ப்பத்தின் ஆவி ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே என்னோடு வந்து பேசும், நீ உன் மனைவியை கொன்று விடு.

0: கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட இந்த உலகம் அறியட்டும் என்கிற நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். அநேக சாட்சிகளை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இன்றைக்கும் ஒரு புதிய சாட்சியை நாம் கேட்கப் போகிறோம். நிச்சயமாக கர்த்தர் உங்களை பலப்படுத்தி உங்களை சகாயம் பண்ணுவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த உலகம் அறியட்டும் என்கிற நிகழ்ச்சியில் உங்கள் சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளும்படியாக வந்திருக்கிறீங்க. இயேசு நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்றுக் கொள்கிறேன். ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவாராக. இதனுடைய சாராம்சம் உங்களுக்கு தெரிந்திருக்கலாம், தெரியாமல் இருந்திருக்கலாம். அதாவது உலகத்தில் அறியப்படாத ஊழியக்காரர்களை அவருடைய ரட்சிக்கப்பட்டதனுடைய விதம், அவர்களை ஆண்டவர் பயன்படுத்துகிற விதத்தை ஜனங்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு இது ஆரம்பிக்கப்பட்டு நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நாளிலும் நீங்கள் அதை சிறிதளவு சொல்லப் போகிறீர்கள், ஆரம்பிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்னென்னா, உங்கள் இளமை பருவம், சிறு பிறந்த சூழ்நிலைகள், உங்களுடைய வளர்ப்பு, உங்களுடைய பெற்றோர், இப்படிப்பட்ட காரியங்களை சிறிதளவு சொல்லுங்கள்.
1: கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற கிருபை பாராட்டின என் தேவாதி தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இப்படிப்பட்டதான ஒரு நிகழ்ச்சியின் மூலமாக அறிமுகப்படுத்துகிற ஐயாவையும் நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். என்னை கேட்கிறவர்களே, நான் கன்னியாகுமரி மாவட்டம் மாங்கரை கருங்கல் பகுதியில், கருங்கல்லேருந்து ஒரு 4 கிலோமீட்டரில் இருக்கிற மாங்கரை என்பது என்னுடைய சொந்த ஊர், என் அப்பாவுடைய ஊர். என்னுடைய அம்மாவுடைய சொந்த இடம் கண்ணன்னூர், வேர்க்கிளம்பி பக்கத்திலே இருக்கிறது. நான் 1975 செப்டம்பர் 29 பிறந்த ஒருவர்.
0: பிறந்தீங்க, உங்களுடைய அப்பா அம்மா எல்லாம் இந்த பக்தி மார்க்கத்தில் இருந்தாங்களா? நீங்கள் எப்படி, உங்களுடைய கல்வி துவக்கங்கள் எப்படி இருந்தது, உங்களுடைய தெய்வீக காரியங்கள்லாம் எப்படி இருந்தது என்பதை ஸ்டார்டிங்கில் சொல்லுங்கள்.
1: என்னுடைய தகப்பனாருடைய பேர் லார்சன், என் தாயாருடைய பேர் ஃப்ளாரன்ஸ். அவர்கள் இரண்டு பேரும் கிறிஸ்தவர்கள், ஆனால் ரொம்ப பக்தி மார்க்கத்தில் இருந்தவர்கள் என்று நான் குறிப்பிட மாட்டேன். நல்ல ஒரு பெற்றோராக இருந்தார்கள் என்று நான் சொல்லுவேன். என் தாயார் கம்யூனிஸ்ட் கட்சியிலே சில தொண்டுகள் செய்து அப்படி இருந்தவர்கள். நான் சிறு வயதிலே என்னுடைய ஆரம்ப கால கல்வியை NVKS ஆற்றூர் அந்த ஸ்கூல்லே ஆரம்பித்தேன். நான் சிறு வயது முதலே ஒரு பெரிய பிரைட் ஸ்டூடெண்ட் என்று சொல்ல மாட்டேன், ஒரு ஆவரேஜோடு கீழே தான் இருந்தேன் என்று சொல்லலாம். இங்கே பல பள்ளிகள், NVKS, அமலா கான்வென்ட், நாகர்கோயில், CSI மெட்ரிகுலேஷன், இந்த பள்ளிகள்லாம் படித்து பின் நாட்களில் சென்னை பட்டணத்துக்கு நேராக நாங்கள் கடந்து போனோம்.
0: அப்போ இந்த ஸ்கூல் பருவத்தில் உங்களை எப்படி வளர்த்தாங்க, சர்ச்சுக்கெல்லாம் போவீங்களா? நீங்கள் கிறிஸ்தவ பாரம்பரியத்திலேருந்து வந்தவங்கன்னு சொன்னீங்க, அப்போ அவங்களுக்கு நீங்கள் மாதிரியாக இருந்தீங்களா, அப்படிப்பட்ட இதெல்லாம்?
1: இப்போது ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். பேரிலே கிறிஸ்தவனாக இருப்பதினால், நாம் ஒரு சபைக்கு போகிறதுனால் கிறிஸ்தவன் ஆகிவிடுவதில்லை. கிறிஸ்துவை எப்பொழுது நாம் தரித்து கொள்கிறோமோ அப்போ தான் நம்ம மெய்யான கிறிஸ்தவராகிறோம். சிறு வயதிலே என்னுடைய பாட்டி உடைய வீட்டிலே நான் வளர்ந்தேன். அதான் LKG, UKG, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட், 4 வருடம். இந்த 4 ஆண்டுகளும் ஒரு ஆலயத்திற்கு கிரயமாய் போகிற ஒரு பழக்கம் உண்டு. அதுலேயும் சொன்னால் ஒரு ஸ்ட்ரிக்ட், அந்த வீட்டுக்குடைய கண்டிப்புக்கு போனது தான் மெயின். ஆனாலும் அப்படி போனது உண்டு. ரெகுலராக நான் சர்ச்சுக்கு போனது நாட்கள் உண்டு. ஆனால் பின் நாட்களில் என் தாய் தகப்பனோடு சென்னை பட்டணத்துக்கு போன பின்பாக ஒழுங்காக நான் போனவன் என்று நான் சொல்ல மாட்டேன்.
0: சண்டே கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணியிருக்கிறீங்களா? அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்குமா?
1: சண்டே கிளாஸ் சின்ன வயசில் நான் போனது உண்டு. நான் வந்து அதை சொல்லணுன்னா, சின்னதில் 4 வருடங்கள் இந்த கண்ணனூர் பகுதியிலே பாஞ்ச விளை என்ற ஒரு பகுதி உண்டு. அங்கே பூரண சுவிசேஷ பெந்தேகோஸ்தே சபை, ஃபுல் காஸ்பல் சபையில் நான் சண்டே கிளாஸ் ஒழுங்காய் படித்து நிறைய பரிசுகள் எல்லாம் வாங்கி நல்ல அந்த நாட்களில் படித்தது உண்டு. ஆனால் பின்னாடி சென்னைக்கு போன பிறகு அவ்வளோ கரெக்டாக நான் போனேன் என்று சொல்ல மாட்டேன்.
0: சரி, இப்போது அந்த சிறு பருவத்தில் உங்களுக்கு ஆண்டவருக்கு மேலே பற்றிருந்ததா, அல்லது பிசாசுடைய மேலே பற்றிருந்ததா, ஏதாவது பிசாசினால் போராட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்ததா, அதனமுத்த நீங்கள் திசை திருப்பப்பட்டீங்களா?
1: சின்ன வயசிலே ஆலயங்களுக்கு போனதுனாலே ஆண்டவரை குறித்த ஒரு தாக்கம் கொஞ்சம் உண்டு. ஆண்டவரை முற்றிலுமாய் தெரியாது, இல்லைன்னா டோட்டலாய் கர்த்தரை மறந்தவன் என்று சொல்ல முடியாது. கர்த்தரை குறித்து கொஞ்சம் ஒரு சின்ன நாலெட்ஜ் உண்டு. ஆனால் பிசாசின் சத்தத்துக்கு செவி கொடுத்த நாட்கள் தான் அதிகம். அதில் ஒரு குறிப்பாக சொல்ல போனால், ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். ஒரு என் தாயார் வந்து ஒரு ஆலயத்திலே சிறு வயதிலே வளர்க்கப்பட்டவர்கள். அவர்கள் ஆனால் அந்த ஆலயத்திலே வளர்க்கப்பட்டதை அவர்கள் கொஞ்சம் மறந்து உலகத்தின் பின்னாடி கொஞ்சம் போனாங்க. வேலை இருந்தது, ஆண்டவர் நல்ல வேலையை கொடுத்தார். சிறு வயதிலே நாங்கள் குடும்பத்தோடு திரைப்படம் தியேட்டர்களே போய் பார்த்தது, இப்படிப்பட்ட அனுபவம் எல்லாம் உண்டு. இதன் மூலமாய் நான் உலக பிரகாரமாய் போனேன் என்று தான் சொல்ல முடியுமே அன்றி ஆண்டோருக்குள்ளேயெல்லாம் நான் வந்தேன்னு என்னாலே அதை சொல்ல முடியாது. அதுதான் உண்மை.
0: சரி, நீங்கள் சிறு வயதிலிருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, சில பாவப்பழக்க வழக்கங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்திருக்கும். எந்தெந்த பாவப்பழக்கங்கள் உங்களை அடிமைப்படுத்தி இருந்தது அப்படிங்கிறதில்
1: பாவப்பழக்கம், ஏன்னா ஆண்டவர் சொல்கிறாரு பாவ பழக்கம் இருக்கும்போது நம்ம ஆண்டவரோடு தொடர்பு வைக்க முடியாது. அதனாலே ஒவ்வொரு மனிதனையும் பிசாசு பாவம் செய்ய வைப்பான். எனக்கு பாவ பழக்கம் என்று மேலோங்கி இருந்ததென்றால் அதிகமாய் சினிமா பார்ப்பது. சினிமா பல கிட்டத்தட்ட ஒரு 500 படங்களாவது நான் மினிமம் பார்த்துருப்பேன் என்று சொல்ல முடியும். பல இடம் இதே குமரி மாவட்டத்திலே பல தியேட்டர்கள் நான் போய் பார்த்துருக்கிறேன். இப்படியெல்லாம் பல விதமான திரைப்படங்களை பார்த்து அந்த பாவ பழக்கத்திலே இப்படியாக, அதே மாதிரி பள்ளிக்கூடங்களுக்கு ஒழுங்காய் செல்லாமல் பள்ளிக்கூடத்தை கட்டடித்து விட்டு ஊர் சுற்றுவது, இப்படிப்பட்ட ஒரு அனுபவங்கள், இப்படிப்பட்ட ஒரு வழி விலகி போகிற ஒரு அனுபவங்கள் என்னுடைய வாழ்க்கையில் சிறு வயது முதலே இருந்தது.
0: சினிமா பார்ப்பது தான் உங்களுக்கு மிகப்பெரிய விருப்பமான ஒரு காரியம்?
1: ஆமாம், கண்டிப்பாக பணம் சினிமா பார்ப்பது ஒரு மிகுந்த ஒரு பிரியமான காரியம் என்று என்னாலே சொல்ல முடியும்.
0: இப்போ சில காரியங்களை பார்க்கும்போது நம்ம அதில் நம்ம உந்தப்படுவோம், அதை போல செய்ய வேண்டும் என்று சொல்லி. அப்போ அந்த சினிமாக்களெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வரும்போது அதே போல் மாற வேண்டும், அல்ல அதே போல் தவறுகள் செய்ய வேண்டும். சில வேளையில் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், அநேகம் சினிமாவை பார்த்து கொண்டு வீட்டில் வந்து அதே அப்படிப்படுத்து தூங்குவார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சம்பவம்
1: நான் கொஞ்சம் விளக்க விரும்புகிறேன்,
0: சொல்லுங்கள்.
1: ஒரு மனிதனுடைய வாலிப பிரயாயம் என்பது ரொம்ப முக்கியமானது. அந்த பிரயாயத்தை அந்த காலத்தை ஒருவன் இழந்தானால் அவனுடைய வாழ்க்கை முற்றிலுமாய் தோற்று போய்விடும். என் சரீர பிரகாரமாகவும் நான் பாதிக்கப்பட்டேன், என்னுடைய பரிசுத்த வாழ்க்கையும் நான் கெடுத்து விட்டேன் என்று சொல்வேன். சினிமா படங்களை பார்த்து

0: அப்படியெல்லாம் ஒரு உணர்வு, அப்படி ஒரு உந்துதல் அப்படியெல்லாம் இருந்தது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு வலைகளில் ஏதோ கர்த்தருடைய கிருபையினாலே நான் சிக்கவில்லை என்று நான் சொல்வேன். ஆனால் அது என்னை நிறைய கேடுகளுக்குள்ளே கொண்டு போனது. மெயினாக ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு யதார்த்த வாழ்க்கை இல்லாதபடி ஒரு சிற்றின்ப பிரியனாய் என்னை மாற்றினது என்று சொல்ல முடியும்.
1: பிறகு இந்த ஸ்கூல் படிப்பை முடிச்சுட்டு அடுத்த ஹையர் ஸ்டடீஸுக்கெல்லாம் போனீங்க. அப்போ எப்பமாவது ஆண்டவரை தேடணும், ஆண்டவர் ஆராதிக்க போகணுங்கிற ஒரு தன்மை உங்களுக்குள்ள உருவாச்சா?
0: ஆண்டவரை தேடுவது என்று சொன்னால் நான் தேடுவேன், அது ஒரு சுயநலமான தேடுதல். எப்படி என்று சொன்னால், பயம் உண்டு எனக்குள்ளே, பயங்கரமான பயம். மெயினாக நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கல்லறை குழிகள் நிறைய இருக்கும். அதை பார்க்கும்போது அது வரைக்கும் நான் சினிமா பாட்டு பாடிட்டு வருவேன். அந்த கல்லறை பகுதி வந்தோடனே ஒரு கிறிஸ்தவ பாட்டை பாடிட்டு கண்ணை மூடிட்டு வீட்டுக்குள்ளே ஓடி வந்து விடுவேன். அப்படி வந்து இப்படி ஒரு சில சின்ன சின்ன காரியங்களுக்காக கர்த்தரை தேடின ஒரு காரியம்தான் உண்டு. அதான் அது ஒரு ஒழுங்கான தேடுதல் இல்லை.
1: சரி, இப்போ சத்ருடைய சில போராட்டங்கள் இருந்து நீங்கள் சொன்னீங்க, அது எப்படி கண்டினியூ ஆச்சு, அதனால் என்ன பாதிப்புகள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்தது? திருமணத்துக்கு முன்னால் உள்ளதை முதல்ல சொல்லுங்கள், அப்புறமா.
0: இப்போ சத்ருடைய போராட்டம் என்னதோ உடனே வந்து அப்படி ஏதோ போனது என்று நான் சொல்ல மாட்டேன். சிறு வயது முதலே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக சத்ருடைய போராட்டம் வந்தது. அதற்கு ஒரு சில காரியங்களை நான் சொல்வது பார்க்கிறவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பைபிளில் ஒரு வசனம் சொல்லுது, ஒருவன் சிறு பிள்ளையை போல் ஆவாவிட்டால் பரலோக ராஜ்யத்திலே போக முடியாது என்று சொல்லி. அப்போ பாருங்கள், என்னுடைய சிறு பிள்ளையிலேயே பிசாஸ் என்னை கெடுக்க பார்த்தான். நான் இந்த என்விகே ஸ்கூலில் படிக்கும்போது 1979 என்று நினைக்கிறேன், கரெக்டான அந்த ஆண்டு ஞாபகத்துக்கு வரல, 79-80 அந்த காலகட்டங்களிலே யூகேஜி படித்திருக்கிறேன். 18 ரூபாய் அன்றைக்கு ஃபீஸ். இந்த 18 ரூபாயை கொண்டு செலுத்தும்படியாக சின்ன பையனாக எனக்கிட்ட என்னுடைய பாட்டி, என் பாட்டி வீட்டில் நான் வளர்ந்தேன், கொடுத்து விட்டாங்க. நான் என்ன பண்ணினேன்னா அந்த 18 ரூபாய்க்கும் வடை வாங்கி விட்டேன். வடைன்னா இன்னைக்கு உள்ளது மாதிரி இல்லை, அன்னைக்கு 18 ரூபாய்க்கு ஒரு பெரிய டப்பா நிறைய வடை. அதை நானும் என்னுடைய ரெண்டு நண்பர்களுமாய் சாப்பிட்டு விட்டு மிச்சத்தை என்ன பண்ணுவதுன்னு தெரியல, மண்ணை தோண்டி அதுக்குள்ளே போட்டு அடைத்து வைத்து இப்படியெல்லாம் ஒரு அதை வீட்டிலே மறைத்து இப்படி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சிறு பிள்ளையிலிருந்தே அந்த சாத்தான் என்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும். அன்னைக்கு அப்படி பாவம் என்றால் ஒரு வாலிப வயது வரும்போது தவறான காரியங்கள், தவறான எண்ணங்கள், இப்படி சினிமா பார்க்க வைத்து இப்படிப்பட்ட பல தவறான காரியங்களை செய்ய வைத்தான். இன்னும் ஒரு காரியத்தை சுருக்கமாக சொல்ல முடியும், பெரிய திருடனாகாமல் இருந்ததே கர்த்தருடைய கிருபை. ஒரு தடவை நான் படித்த பள்ளிக்கூடத்திலேயே கொஞ்சம் இரும்பு பொருட்கள் எல்லாம் இருந்தது, அதை என் பேக்கிலே வைத்து வெளியிலே கொண்டு அதை விற்று இப்படி பணத்தை வாங்கி அதை வைத்து படம் பார்த்தது, இப்படி ஒரு துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்ந்தேன் என்று நான் சொல்ல முடியும். அதுதான் யதார்த்தமான உண்மை.
1: சரி,
0: இப்போ இப்படி போனதினால் நான் எந்த ஒரு உலக பிரகாரமான கல்வியும் நான் சரியாக கற்றுத்தேரவில்லை. டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் போனேன், அதை பாதியிலே விட்டேன். போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ என்று போனேன், அதை பாதியிலே விட்டேன். இப்படியாக தொழில் கல்வி படிக்க வேண்டும் என்று சொல்லி ஏசி மெக்கானிக் படிக்க போனேன், அதுவும் ஒழுங்காக படிக்கவில்லை. இப்படி எந்த ஒரு காரியத்திலையும் நான் ஒரு ஒழுங்கில்லை. ஏன், மியூசிக், கிட்டார் வாசிக்கலாம் என்று, கிட்டார் கற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி கிட்டார் கற்று கிட்டாரோடு சினிமா தியேட்டருக்கு போய்விட்டேன். இப்படியெல்லாம் என்னுடைய வாழ்க்கை ஃபுல்லாக இந்த உலகத்தரமான இந்த சினிமா, யாருமே நினைத்து விடாதீர்கள் சினிமா பார்ப்பதனால நன்மை என்று சொல்லி, அதனால ஒரு நன்மையும் ஒரு நாளும் வர முடியாது, அது கெடதான் செய்யும். இப்படியாக என்னுடைய 28 வயது வரைக்கும் ஒன்றுமே செய்யாமல் வாழ்ந்து வீட்டுக்கும் ஒரு பாரமாக இருந்தேன்,

0: 28 29 வயது வரைக்கும் தகப்பனார் தா வீட்டின் பெற்றோர்களுடைய கையை நோக்கி தான் இருக்க வேண்டியது இருந்தது. அதனால் ஆண்டோருடைய இரக்கத்தினாலே 29 வயதிலே ஒரு தொழிலை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவருடைய இரக்கம் அவ்வளோதான். அப்போது நான் கர்த்தரை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்ல மாட்டேன், துன்மார்க்கமாய் தான் வாழ்ந்தேன். ஆனால் இப்படியப்பட்ட சூழ்நிலைகளில் என்னுடைய வாழ்க்கை போய்கொண்டு இருந்தது.
1: திருமணமானது, திருமணம் ஆன பிறகு உங்க வாழ்க்கையில் எப்படி இருந்தது? போராட்டங்கள் இருந்ததா? இந்த ஆண்டை ஏற்றுக்கொண்டதுக்காக வாழ்ந்தீர்களா?
0: எனக்கு 2005 டிசம்பர் 29 தேதி எனக்கு திருமணம் நடந்தது. என்னுடைய மனைவியுடைய பெயர் ஜின்னி பெர்ஷியா. அவளுடைய சொந்த ஊர் மணலிக்கரை பகுதியிலே, வாழவளைமுக்கு என்று சொல்லுகிற பகுதி. எங்கள் இந்த நாகரிக காலத்திலே என் மனைவியுடைய ஃபோட்டோகிராஃப் நான் பார்க்கவே இல்லை. திருமணத்திலே எங்கேஜ்மெண்ட் அன்னைக்கு தான் நான் என் மனைவியை பார்க்கிறேன். அப்படியாக எங்களுடைய திருமண வாழ்க்கை டிசம்பர் 29 தேதி 2005 ஆண்டு நடந்தது. திருமண வாழ்க்கை என்றால் எல்லாரும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும், மிகுந்த சந்தோஷமாக இருக்கும். நான் திருமணத்தை குறித்து ஒரு கற்பனை பண்ணி வைத்திருந்தேன். இந்த அதுவும் திரைப்படம் தான் காரணம். அப்படியே திரைப்படத்தில் ஏதோ பயங்கர அந்யோன்யமாய் போகிறதாக காட்டுவார்கள். ஆனால் எங்கள் வாழ்க்கை அப்படி இல்லை. நித்தமும் சண்டையும், புரிந்து கொள்வதிலே பிரச்சனை, போராட்டம், பலவிதமான போராட்டம். அதில் ஒரு சம்பவம், இப்படியும் சண்டை வருமா என்பதற்காக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். என் மனைவி தன்னுடைய கல்லூரியை படித்தது மதுரையிலே. அப்போ அவள் பேசும்போது சில மதுரை வார்த்தைகளும் கலந்துவிடும். ஒரு நாளைக்கு என் மனைவி என்னிடம் கேட்டால், ஏன் இப்படி நிற்கிறீங்க, ஏன் இப்படி நிற்கிறீங்க? நான் சொன்னேன், நீ கன்னியாகுமரிக்காரி, ஏன் நிற்கிதியேன்னு கேள். அவள் சொல்கிறா, நிற்கிதியேன்னு நான் கேட்க மாட்டேன், ஏன் நிற்கிறீங்க அப்படின்னு. இதனாலே நான் அவளை அடித்து, இது உங்களுக்கு ஒரு வேடிக்கையாக ஒருவேளை இருக்கலாம், இப்படி தான் இன்னைக்கு பல பிரச்சனைகள் பல குடும்பத்திலே வருது. அதை தவிர்த்திருக்கு, நீங்கள் என்ன கேட்கலாம், இதை தவிர்த்திருக்கலாமே நீங்கள் என்று சொல்லி. அதுதான் பிசாசு. இப்படிப்பட்ட சின்ன காரியங்கள் மூலமாக அவன் தான் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறதை செய்து விடுவான். அன்னைக்கு எங்களுக்கு வேதத்தின் வெளிச்சம் இல்லாததுனால அதை பற்றி ஒரு உணர்வில்லை. பயங்கர சண்டை போட்டோம். இப்படி தான் சண்டை தான் எங்கள் வாழ்க்கை. இன்னொரு முக்கியமான சம்பவத்தை சொல்வதற்கு இப்பொழுது எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. ஒரு நாளைக்கு நாங்கள் வசிக்கிற வீடு சென்னையில் கோயம்பேடு, அங்கே எங்களுக்கு சொந்த வீடு இருக்கிறது. அந்த வீட்டில் இருக்கும்போது அங்கிருந்து ஒரு 20 கிலோமீட்டருக்கு அந்த பக்கமாக பூந்தமல்லி என்று சொல்லுகிற ஒரு இடம் இருக்கிறது. அங்கே நானும் என் தகப்பனாரும் ஒரு வியாபார காரியமாய் சென்றிருக்கிறோம். அப்பொழுது என் மனைவியிடமிருந்து ஒரு ஃபோன் கால் வருகிறது, இன்னும் 10 நிமிடத்திலே வீட்டுக்கு வரவில்லை என்றால் நான் மரணமாய் என் சடலத்தை பார்க்க நேரிடும். எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. பயம், பயம் என்னை ஆளுகை செய்கிறது. 10 நிமிஷத்தில் எப்படி போக முடியும்? என் தகப்பனார் இருக்கிறார், அவர்கிட்ட நான் என்ன சொல்ல முடியும்? சொல்ல முடியுமா, என் மனைவி செத்து போயிடுவேன் சொல்றா போகணும்? ஏதோ ஒரு பொய்யை சொல்லி உருட்டி விட்டு நான் வேகமாக நான் என் வீட்டுக்கு போனால் என் மனைவி, ஐயோ இவர் வந்து எங்கேயாவது ஆபத்திலே மாட்டி விடுவாரே, இப்படி வேகமாய் வருவாரே என்று. வீட்டுக்கு போன மாத்திரத்திலே நான் ஒரு அடி அடித்தேன். அவள் கேட்டால் அழுது கொண்டே, உங்களுக்கு ஒரு சகோதரி இருந்தால் இப்படி செய்வீங்களா என்று சொல்லி. அந்த நிமிடமே என் உள்ளமும் உடைக்கப்பட்டது. ஐயோ ஏன் இப்படி எங்கள் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் சம்பவிக்கிறது என்று சொல்லி. ஒரு சமாதானமான வாழ்க்கை இல்லை. இதே போல ஒரு வாழ்க்கை யாருக்கும் வரக்கூடாது என்று நான் பிரார்த்திக்கிறேன். ரொம்ப கஷ்டமும் வேதனையும் நிறைந்த முட்கள் படுக்கையாக தான் எங்கள் வாழ்க்கை இருந்தது என்று சொல்ல முடியும்.
1: இந்த குடும்ப வாழ்க்கையில் வேற பெரிய பிரச்சனைகள் சொல்ல முடியுமா?
0: பார்த்துட்டிருக்கிறவங்களே, பிசாஸ் என்றால் ஒன்றும் இல்லை என்று சொல்லுகிறவர்களும் இந்த உலகத்திலே உண்டு. அது அவரவருக்கு வந்தாதான் தெரியும். அந்த வாழ்க்கையில பயங்கர பிரச்சனை. சர்ப்பத்தின் ஆவி ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே என்னோடு வந்து பேசும், நீ உன் மனைவியை கொன்றுவிடு. ஒரு மனைவியை கொல்லுவதற்காக திருமணம் நடக்கவில்லை. தேவ திட்டம் என்னவென்றால் பலுகி பெருக வேண்டும், நல்ல பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பது குடும்ப வாழ்க்கை. எங்கள் குடும்ப வாழ்க்கை அவன் ஒவ்வொரு நாளும் இப்படி சிதைக்க பார்த்தான். அவளை கொல்லாமல் விட்டது கர்த்தருடைய கிருபை. அவளும் இப்படி கொல்ல வேண்டும். இப்படி பிசாசு எங்களை எப்போதும் போராடுவான். என் மனைவி எத்தனையோ நாள் கதவை பூட்டி விட்டு எலி விஷத்தை சாப்பிட்டு செத்து போக வேண்டும். நான் கதவை தள்ளி கொண்டு வீட்டுக்குள்ளே போன நாட்கள் உண்டு. இன்னொரு நாள் நான் என் வீட்டை விட்டு வெளியேறணும் என்று சொல்லி பல கிலோமீட்டர் நடந்து போய் திருப்பி ஆண்டவரே என்னை கொண்டு வந்த நாட்கள் உண்டு. இப்படி பல காரியங்களை அவ்வளவு அந்த காரியங்களை சொல்லும் போதே வேதனையா இருக்கிறது. இப்படிப்பட்ட நிறைய காரியங்களை சொல்லி கொண்டே போகலாம்.
2: சரி, அதுக்கு பிறகு எப்படி ஆண்டவர் ஏற்றுக்கொண்டீங்க? ஆண்டவர் ஏற்றுக்கொண்டதுக்கு முன்பதாக சமாதான கேடல மாறி ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிறகு உங்களுடைய வாழ்க்கை எப்படி சமாதானமா சந்தோஷமா இருந்ததா?
0: இப்போ ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் டேர்னிங் பாயிண்ட் என்று ஒன்று உண்டு. இயேசு சந்திக்கிறது, அதை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். நான் முதல்லே சொன்னேன், ஆலயங்களுக்கு அப்போ இப்போ போவேன் என்று சொல்லி எல்லாருக்கும் ஆலயங்களுக்கு போகிற ஒரு அனுபவம் இருக்க வேண்டும். நான் விரும்பியோ விரும்பாமலோ போய் ஆலயங்களில் போய் தூங்கிட்டு வந்தது உண்டு, பாதியில் எழும்பி வந்தது உண்டு, ஆலயத்துக்கு போய் பாதி ஆலயம் சர்ச்சு முடிஞ்சு சினிமாவுக்கு போனது உண்டு, இப்படியெல்லாம் நிறைய நடந்தது உண்டு. ஆலயத்துக்கு காணிக்கை போட கொடுக்குற காசுலே படம் போன நாட்கள் உண்டு. இப்படியெல்லாம் இருந்த எனக்கு என் குடும்பத்திலே சமாதானமின்மையாக தான் இருந்தது. எப்போதும் சண்டை பிரச்சனைகள் இருந்தது. ஆனால் என் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து 2014 December 27 என்னுடைய அறையிலே என்னை வந்து சந்தித்தார். இது ஒருவேளை உங்களுக்கு கேட்பதற்கு நம்ப முடியாமல் இருக்கலாம். நம் தேவன் நம்மை சந்திக்கிற தேவன். வேதத்திலே எத்தனையோ அதற்குரிய காரியங்கள் இருக்கிறது. எப்படி சந்தித்தார் என்றால், என்னை எந்த இடத்திலே பிசாசு அடிமை பண்ணி வைத்திருக்கிறான் என்பதை சுட்டி காட்டி, என்னவென்றால் உலகமும் அதன் ஆசை இச்சையிலும் உழன்று கிடக்கிறாயே, உனக்கு பரலோகத்திலே இடம் உண்டா? உழன்று கிடப்பது என்பது பன்றி குட்டிகள் சேற்றிலே உழன்று கிடக்கும், அசுத்தத்திலே உழன்று கிடக்கும். அப்படி இந்த உலகத்தின் காரியங்களே நான் உழன்று கிடந்ததை சொல்லி என் அறையிலே அவருடைய சத்தம் கேட்டது. கேட்டு என்னை விடுதலை ஆக்கினார். அன்னைக்கு என்ன நடந்தது என்று சொல்லுகிறேன். ஒவ்வொரு நாளும் விடிய காலை 3 வேலை ஆகும்போது என் அறையிலே எனக்கு சமாதானத்தை கெடுத்து விடுவான் பிசாசு. பல நேரம் நாங்கள் படுத்து கிடக்கும் போதே சண்டையிடுவோம், நானும் என் மனைவியும். அன்னைக்கு நல்லா காலையில் 8 வரைக்கும் தூங்கி எழும்பினேன். எழும்பின உடனே எனக்கு உடம்புலேருந்து ஏதோ போனது போல இருந்தது. அது நீங்கள் கேட்கலாம், என்னது போச்சுதுங்க அப்படின்னு. இருதய பாரம். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற நிறைய பேருக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கக்கூடும். சில பேர் சொல்லுவாங்க, என்னோ தெரியல பிரதர், அழுத்தமா இருக்குது, டென்ஷனா இருக்கு, டிப்ரெஷனா? டிப்ரெஷன் என்று ஒன்றே இல்லை. சாத்தான் தான் டிப்ரெஷனை கொண்டு வருகிறவன். மன அழுத்தத்தை கொண்டு, பணம் இருந்தா மன அழுத்தம் போயிருமா? அப்படின்னா என்ன பாருங்க, எனக்குள்ள பணம் இருந்தது, எனக்கிட்ட எந்த கவலையும் இல்லை. பணத்தை குறித்த கவலை நான் பட்டதே கிடையாது என் வாழ்நாள்ல. ஆனால் சமாதானம் இல்லை. அன்னைக்கு என்ன நடந்தது என்றால், எனக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருந்து ஒரு காற்றிலே நடக்கிறது போல இருந்தது. நல்ல சமாதானமாக இருந்தது. யாரோ எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். என் இயேசு கிறிஸ்து தான் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்பதை நான் அன்றைக்கு அறிந்து கொண்டேன். அதுக்கு பின்பாக ஒரு நாள் ஒரு காரியம் நடந்தது. அன்னைக்கு நைட், அடுத்த நாள் நைட்ல ஒரு காரியம் நடந்தது. என்னைக்கும் என்னை சந்தித்து என்னை என்னை பிரச்சனைக்குள்ளே ஆழ்த்துகிற சர்ப்பத்தின் ஆவி எனக்கு, அது ஒரு ஏவல் ஆவி, பில்லிசூன்யத்தின் ஆவி, என்னை கொன்று போட வேண்டும் என்று செய்வனை பண்ணி வைக்கப்பட்ட ஆவி. அதே அதனுடைய திட்டம் என்னன்னா, இருதயத்தை பாரப்படுத்தி படுத்தி ஹார்ட் அட்டாக் வந்து சாக வேண்டும் என்பது. அது என்னை அட்டாக் பண்ண வருகிறது. என்னை சுற்றிலும் ஒரு அக்னி வேலி போடப்பட்டிருக்கிறது. அதில் நான் இருக்கிறேன், என் மனைவி பிள்ளைகள் எல்லாரும் இருக்கிறார்கள். ஒரு பட்டயத்தை வைத்து ஒருவர் அந்த சர்ப்பத்தை 2 துண்டாய் வெட்டி போடுவதை நான் பார்த்தேன், அந்த நாள் முதல் இந்த நாள் வரை கர்த்தர் என்னை அழகாய் ஆச்சரியமாய் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு நடத்தி வருகிறார்.
3: ஓகே, நீங்க வந்து பெரிதாக பாதிக்கப்பட்டது சினிமா.
0: ஆமாம், கண்டிப்பாக.
3: பிறந்த ஸ்டார்டிங்லேருந்தே சினிமா தான் உங்களை பாதி.
0: கண்டிப்பாக, கண்டிப்பாக.
3: அதனால தான் உங்களுடைய பாதைகள் ஆண்டவருக்கு வர முடியும்.
0: கண்டிப்பாக.
3: இப்போ சினிமா பொறுத்த மட்டும் இப்போ நாடை எடுத்துகிட்டா பார்க்காதவங்களே இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதில் நல்லது இருக்கிறது, கெட்டது இருக்கிறது, நல்லது எடுத்துட்டு கெட்டதை நம்ம விட்டு விடலாம், அதில் என்ன பாவம் இருக்கிறது அப்படின்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் அது பாவம்னு சொல்கிறீங்க, அது எப்படி, அது எப்படி மக்களுக்கு வளர்க்கி கொடுக்குறது?
0: அதை நான் ஒரு இப்போ ஐயா அழகான ஒரு கேள்வி கேட்டாங்க போதகர் ஐயா. சினிமா என்பது இன்னைக்கு எல்லாரும் பார்க்குறாங்களே, இதை ஏன், இதை இன்னும் சுருக்கமாக சொல்ல போனோம்னா, சில போதகர்கள் கூட சினிமா பார்ப்பது தவறில்லை என்று சொல்லுகிற ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் சினிமா ஒரு நாளும் பரிசுத்தமாக முடியாது. மாம்ச இச்சையை தூண்டுகிற யாவுமே பாவம்தான். பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினாலே அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை சுதந்தரிப்பான் என்று இருக்கிறது. நான் உங்களுக்கு அதை கொஞ்சம் விளக்க விரும்புகிறேன். என்னன்னா, பாதிக்கப்பட்டதுனாலே சினிமாவில் என்ன பார்க்கிறோம், அடுத்தவர்களுடைய ஒரு சரீரத்தை நாம் பார்க்கிறோம். வேதம் என்ன சொல்லுகிறது, ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்த்தால் அவளோடு விபச்சாரம் பண்ணி ஆயிற்று. இந்த உலகத்திலே திருமண பந்தம் மாத்திரம்தான் கர்த்தர் அங்கீகரிக்கிறது. மற்ற ஒரு ஒரு ஆண்மகன் இன்னொரு ஸ்திரீயுடைய சரீரத்தை பார்ப்பதற்கு அதிகாரம் இல்லை. அதே மாதிரி ஒரு ஸ்திரீக்கு ஒரு ஆணின் ஒரு அந்தரங்கத்தை பார்ப்பதற்கு அதிகாரம் இல்லை. இது ரெண்டையும் இதை செய்ய தூண்டுகிறது தான் மெயினாக சினிமா. அடுத்தது காதல். காதல் என்றால் வேதம் அங்கீகரிப்பதில்லை. ஆதாமுக்கு ஏற்ற துணையாக ஏவாளை கர்த்தர் கொண்டு வந்தார் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். காதல், வன்முறை. பாருங்க, இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் கத்தி எடுத்து விரட்டி கொல்லுகிறது. அவர்களை கேட்டால் சொல்லுகிறார்கள், இந்த திரைப்படத்தின் பாணியிலே நான் இதை செய்தேன். அது மாதிரி களவு செய்கிறது, அடுத்தவர் மனைவியை கொள்கிறது, இப்படிப்பட்ட அடுத்த மனைவியை இச்சிக்கிறது, இப்படிப்பட்ட தவறான காரியங்களை செய்ய தூண்டுகிறது தான் அந்த சினிமா. அடுத்தது பரிசுத்தத்தை இழந்து விடுகிறார்கள். அதை கொஞ்சம் அதை விளக்குவது அது அவ்வளோ நாகரிகமாக இருக்காது. அது உங்களுக்கே தெரியும், நீங்கள் எப்படி ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்கள் வாலிபத்தில் ஒரு சினிமா திரைப்படத்தை பார்க்கும்போது எப்படி அந்த பரிசுத்தத்தை நீங்கள் இழந்து போவீர்கள் என்று. சினிமாலே ரொம்ப மோசமான காட்சிகளை காட்டப்படுகிறது. அதை நீங்கள் விட்டு விலகுவது தான் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையை அதை விட்டால் தான் உங்களுக்கு சமாதானம் வரும். அதுதான் உண்மை.
3: சரி, முதலாவது உங்கள் பிரச்சனைகள் இருக்க டைமில் உங்கள் மனைவி உங்களை கொல்லணும்னு அவங்களுக்கு எண்ணத்தை பிசாசு கொடுத்துருக்கிறான், உங்களுக்கு மனைவியை கொல்லணும்னு சொல்லி உள்ள எண்ணத்தை பிசாசு கொடுத்துருக்கிறான். இப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு உங்களுமே எப்படி சமாதானமாக இருக்கும், எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது?
0: ஆமே, நல்ல ஒரு கேள்வியை வைக்கிறாங்க முன்னாடி. வெளிச்சம் வரும்போது இருள் போயிடும். யோவான் 1:9 சொல்லுது, உலகத்திலே வந்து எந்த ஒரு மனிதனையும் பிரகாசிக்க பண்ணுகிற மெய்யான ஒளி இயேசு கிறிஸ்து என்று சொல்லி. இயேசு கிறிஸ்து வந்த பிறகு எங்கள் வீட்டில் நல்ல சமாதானம் உண்டு. எப்போது ஒரு சாத்தான் சில சச்சரவுகள் சண்டைகளை கொண்டு வந்தாலும் உடனே தெரிந்துவிடும், இது சாத்தான் கொண்டு வருவது என்று சொல்லி நாங்கள் ஜெபித்து அதை மேற்கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டி வருகிறார். இன்றைக்கு நான் என் மனைவி எங்கள் ரெண்டு பிள்ளைகளுமாக சந்தோஷத்தோடு நாங்கள் இருக்கிறோம்.
3: சரி, இப்போ இதெல்லாம் மாறி வந்து ஆண்டுகிட்ட வந்துட்டீங்க, ஊழியம் செய்யணும் எப்படிங்கிற அப்படின்னு ஒரு டெண்டன்சி எப்படி உங்களுக்கு வந்தது? அது யாராவது கைட் பண்ணுறாங்களா பண்ணாங்களா அப்படிங்கிறத பேசுகிறேன்.
0: நான் இப்போ இது கொஞ்சம் கவனமாய் கேட்க வேண்டிய பகுதி, கொஞ்சம் விரிவான பகுதி, கொஞ்சம் நேரம் பிடிக்கும். நீங்கள் நல்ல கவனமாய் இதை கேளுங்கள். ஊழிய வளைப்பு என்பது ஒரே நாளிலே வந்துவிடவில்லை. நான் சொன்னேன், 27/2014 எனக்கு கர்த்தர் சமாதானத்தை கொடுத்தார் என்று சொல்லி ஒரு நன்மையை பெற்றுக்கொண்டேன் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து. யாருக்குமே அதை கொடுக்க முடியல. இந்த நேரத்தில் ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அது என் தகப்பனாரை குற்றப்படுத்தும்படியாய் நான் சொல்லவில்லை. அவர் ஒரு நாள் சொன்ன காரியம், டேய் நீ இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு நாலு முளை கயிறில் நீ தொங்கிடலாண்டா அப்படின்னு சொல்லி, அது அவர் என் மேல் வைத்த பாசத்தினால் வியாகுலத்திலே அவர் சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகத்தில் யாரும் இதுக்கு தீர்வு கொண்டு வர முடியல. நான் என் மனைவி வீட்டாரிடம் சொல்வேன், என் மனைவி யார்ட்டையாவது சொல்வா, அந்த மனிதன் பேசியும் என்ன செய்யலை, எங்களுக்குள்ளே சமாதானத்தை கொண்டு வர முடியல. அப்போ எனக்குள்ள நல்ல சமாதானம் வந்து விட்டது. இந்த இப்போ ஐயா கேட்டாங்க ஊழியம் எப்படி வந்தது என்று சொல்லி. இப்போ நல்ல கவனமாக கேளுங்க, இந்த ஊழியம் எப்படி வந்தது என்று சொன்னால், அந்த 2015 நியூ இயர், நியூ இயர் அன்னைக்கு நான் ஒரு ஆராதனைக்கு ஒரு சபைக்கு போயிருந்தேன். அந்த சபை போதகர் என்னை நோக்கி கை நீட்டி இப்படியாக சொன்னார், நான் அது வரைக்கும் ஜெபம் பண்ணினதே இல்லை, அன்னைக்கு என் ஆவியின் உந்துதலினாலே நான் பயங்கரமாய் கைகளை உயர்த்தி ஜெபிக்கிறேன். அந்த போதகர் சொன்னார், அந்த சகோதரர் கைகளை நீட்டி ஜெபிக்கும் போது நிறைய பிசாசுகள் ஓடுகிறது என்று சொல்லி. என் மனைவி என்னை பார்த்து நகைத்தாள், ஓ இவருக்கே உங்களுக்கே பிசாசுக்கு போராட்டம், நீங்கள் ஜோம் பண்ணால் பிசாசு ஓடுதாக்கும் அப்படின்னு சொல்லி நகைத்தாள். நாங்களும் வீட்டுக்கு வந்து விட்டோம். நல்ல சமாதானத்தோடு சென்னை பட்டணத்துக்கு நேராக ஒரு 4-5 திரும்பி போனோம். இதை நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்துவும் இருதயத்தை தான் வாஞ்சித்து தேடி வருகிறார், பிசாசும் அந்த இருதயம்தான் வேணும். நான் என்னுடைய பிஸ்னஸுக்கு நான் போய் உட்கார்ந்துருக்கிறேன். எப்போதும் போய் என்னுடைய ஆஃபீஸ் அறையில் லெட்ஜர்லாம் வரவு செலவு இதெல்லாம் நான் பார்ப்பேன். அப்படி பார்க்கிற மாத்திரத்திலே எனக்கு அந்த கணக்கு வழக்குகளை எல்லாம் பார்ப்பதுக்கு ஒரு வாஞ்சை இல்லை எனக்குள்ளே. முன்னமும் ஒரு அழுத்தம் இருக்கும், ஆனால் இப்போ ஒரு சமாதானம் இருக்குது, ஆனால் இப்பவும் ஒரு அழுத்தம் இருக்கிறது, ஆனால் எனக்கு ஒன்றும் புரியல. உடனே யாரோ ஒருவர் இருதயத்துக்குள்ளே தனி அறைக்கு போ, தனி அறைக்கு போ அப்படி என்று பேசுகிற ஒரு சத்தம் எனக்குள்ளே துணிக்க ஆரம்பித்தது. உடனடியாக நான் என்னுடைய ஒரு அறையிலே போனேன். ஒரு நாளும் நான் அப்படி ஜபித்ததே கிடையாது. தேம்பி தேம்பி ஒரு குழந்தையை போல அழுது ஜபிக்கிறேன், ஆனால் என்னுடைய தேவைகளுக்காக அல்ல. என்னுடைய ஆவிக்குரிய கண்கள் என்று ஒன்று உண்டு. அது ஊழியக்காரர்களுக்கு மாத்திரமல்ல, விசுவாசிகளுக்கும் கிடைக்கும். ஏனென்றால் ஆண்டவர் சொன்னார், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி. அது சில பாவ காரியங்கள். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அந்த நேரம் நான் பார்த்த காட்சி என்ன என்றால், எனக்கு கர்த்தருடைய கிருபையினால தேசத்திலே நடக்கிற சில காரியங்கள், இல்லைன்னா நடக்க போற காரியங்களை அப்படியே கர்த்தர் காட்டியிருக்கிறார். ஊழியத்தின் பாதையில் ஒரு ஓரினை சேர்க்கை பாவத்தினாலே வருகிற ஒரு வியாகுலத்தை குறித்து எனக்கு காட்டுகிறார் கர்த்தர். எனக்கு மிகுந்த பாரம் கொள்ளுகிறது. எனக்கென்று நான் ஜெபிக்கவில்லை, என்னுடைய இருதயம் யாரையோ நாடுகிறதை எனக்குள்ளே உணரப்படுகிறது. அப்பொழுது எனக்குள்ளே ஒரு வசனம் வந்தது. அந்த வசனத்தை நான் உங்களுக்கு இப்பொழுது நான் வாசிக்க விரும்புகிறேன். என்னோடு வீட்டிலே நீங்கள் வேத புஸ்தகம் இருக்கும் என்றால், ஏசாயாவின் புஸ்தகம் 19 எல்லாருக்கும் ஒரு வசனத்தின் மூலமாக எனக்கு 2 வசனங்களை ஆண்டவர் கொடுத்தார். முதலாவது கொடுத்த வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 19:19-20 அக்காலத்திலே எகிப்து தேசத்தின் நடுவிலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடமும் அதன் எல்லை அருகே கர்த்தருக்கு ஒரு ஸ்தம்பமும் உண்டாயிருக்கும். அது எகிப்து தேசத்திலே சேனைகளின் கர்த்தருக்கு அடையாளமும் சாட்சியுமாயிருக்கும். ஒடுக்கிறவர்களின் நிமித்தம் அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்கள். அப்பொழுது அவர்களுக்கு ஒரு இரட்சகனையும் ஒரு பலவானையும் அனுப்பி அவர்களை விடுவிப்பார். இப்ப இந்த வசனம் கொடுத்தோன்னே எனக்கு இதனுடைய அர்த்தம் தெரியவில்லை. ஆனா நான் அப்படியே கண்களை மூடி இருக்கும்போது ஆண்டவர் சொன்னார், பாவத்திலும் சாபத்திலும் நீ இருந்தாய், நீ என்னை நோக்கி கூப்பிட்ட போது நான் உன்னை விடுதலை ஆக்கினேன். இதே போல எத்தனையோ பேர் பாவத்திலும் சாபத்திலும் இருக்கிறார்கள், அவர்களுக்கு நீ என்னை அறிவித்து அவர்களை என் அண்டை கொண்டு சேர்க்க வேண்டும் என்று சொல்லி இப்படியாக ஒரு அழைப்பை கொடுத்தார். இன்னொன்று, என்னை பின்பற்றி வா அப்படி என்று ஒரு சத்தம் காதிலே தொனிக்க ஆரம்பித்தது. இன்னொன்று, சாலோம் விடுதலையின் ஊழியங்கள் அப்படி என்று ஒரு சத்தம் காதிலே துணிக்க ஆரம்பித்தது. அடுத்ததாக வசனங்கள் எனக்கு நேராய் வர தொடங்கினது. எந்த பகுதியில் இந்த வசனம் இருக்கென்று தெரியாது. நான் சொன்ன போனால் ஒரு சங்கீத புஸ்தகத்தை எடுத்து படியுங்கள் ஜாக்சன் என்று என்கிட்ட ஒருவர் அந்த நாட்களில் சொன்னால் நான் நேரே அட்டவணையை திருப்புவேன், எந்த நம்பரில் சங்கீதம் வரும் என்று. அதுதான் என்னுடைய பைபிள் ஸ்டாண்ட், சச் எ புவர் ஸ்டாண்டர்ட். அப்படி இருந்த என்னை ஆண்டவர் அழகாய் ஊழியத்துக்கு அழைத்தார். அழகாய் நிறைய பேரை ரட்சிப்புக்குள்ளே நடத்த கர்த்தர் கிருபை பாராட்டி வருகிறார். இன்னும் ஒரு காரியத்தை உங்களுக்கு இந்த நேரத்தில் நீங்கள் ஐயா கேட்டதற்கு ஆதாரமாய் நான் சொல்லுகிறேன். 3 நாட்கள் என் சமூகத்திலே கடந்து வா அப்படி என்று ஒரு இருதயத்தில் ஒரு சத்தம். நான் மிகுந்த அல்சர் ப்ராப்ளம் உள்ளவன், எனக்கு உபாசம் என்றால் என்ன என்று தெரியாது. ஆண்டவர் என்னை அழைத்தார். உடனடியாக நான் என் வாகனத்தை எடுத்துவிட்டு நான் சொல்வதிலே ஒரு இம்மி கூட பொய்யோ கூட்டி குறைத்தோ பேசவில்லை. நான் என் வாகனத்தை எடுத்து கொண்டு கிளம்பும்போது, இதை நீங்கள் நம்புகிறவர்கள் நம்புங்கள், நம்ப முடியாதவர்களுக்கு நான் பாத்திரன் இல்லை, இது நம்பிதான் ஆக வேண்டும். அப்படி ஒரு சம்பவம், என் ஸ்டியரிங் தன்னால் லெஃப்ட் பக்கம் திரும்புகிறது, என் பிரேக் யாரோ அப்ளை பண்ணுகிறது. நான் போக நினைத்த திசை வேறு, அது திரும்புகிற திசை வேறு. நான் வண்டியிலே ஏதோ ரிப்பேர் ஆகிட்டோன்னு பயந்து விட்டேன். கர்த்தர் ஒரு இடத்தை குறிப்பிட்டு ஒரு இடத்திற்கு போ அப்படி என்று சொன்னார். அந்த இடத்துக்கு போகும்போது ஆண்டவர் சொன்னார், நீ இந்த இடத்துல கண்ணீர் வடித்து ஜெபித்த நிமிடமாக இந்த இடத்துல உனக்கு ஒரு ஊழியத்தை தருவேன் என்று சொல்லி. முதல் முதலாக அந்த இடத்துல எங்களுக்கு கர்த்தர் ஒரு ஊழியத்தை சென்னை பட்டணத்திலே தந்தார். அது ஒரு பெரிய ஒரு காரியமாக, இப்படி ஆண்டவர் தன்னுடைய அனுபவங்களை சில எனக்கு உள்ளே வைத்து சில ஊழியத்தின் பாதையில். இன்னொன்று சொல்ல வேண்டும் என்றால், ஒருவருக்கு வயிற்று வலி இருக்கென்றால் எனக்குள்ளே ஒரு சில செகண்ட் அதே போல் ஒரு வயிற்று வலியை தருவார். இப்போ ஆண்டவர் சொல்லுவார், இதுதான் இவனுக்கு ப்ராப்ளம், இதை சொல்லி ஜபி இப்படி என்றெல்லாம் சொல்லி முழு நேர ஊழியத்துக்கு என்னை ஆயத்தப்படுத்தி என்னை தெளிவாக அழைத்து வந்தார். முழு நேர ஊழியம், சில பேர் என்கிட்ட கேட்பாங்க தொழிலும் செய்து கொண்டே ஊழியம் செய்யலாம். அப்போ எனக்கு கர்த்தர் கொடுத்த பதில் என்னவென்றால், நீ உலக ஆசையிலே மூழ்கி இருந்தவன், இன்னும் நீ தொழில் செய்வாயானால் என்னை விட்டு போய்விடுவாய், அதனாலே என்னை நீ பின்பற்றி வா அப்படி என்று சொல்லி என்னை அழைத்தார். இதுதான் நான் ஊழியத்துக்குள்ளே வருவதற்கான ஒரு பெரிய காரியம்.
3: நல்ல ஒரு சாட்சி. இப்போ நீங்கள் என்னென்ன ஊழியங்கள் செய்திருக்கிறது ஷார்ட்டாக சொல்லிட்டு நம்ம அப்படி சேர்ப்போம்.
0: இப்போது எனக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற பிரதானமான ஊழியம் என்றால், பில்லி சூனிய மாந்திரிக கட்டில் இருக்கிற குடும்பங்கள், எனக்கு யாரென்றே தெரியாது, யார் மூலமாவது யார் வீட்டுக்கோ ஜோம் பண்ண வருவேன், அங்கே யாரோது வந்து அவங்க கூட்டிகிட்டு போவாங்க, இங்கே வாங்க மார்த்தாண்டத்துக்கு வாங்க, அங்கே கருங்கல் வாங்க, இப்படியெல்லாம் சொல்லி அவர்களை ஆண்டவருக்குள்ளே நடத்தி நாங்கள் ஒரு கூட்டம் நடத்துகிறோம். சாலோம் விடுதலையின், ரட்சிப்பின் விடுதலையின் கூட்டங்கள் என்று சொல்லி மணலிக்கரை வாழவளைமுக்கு பகுதியிலே ஒவ்வொரு 4வது வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் நடத்துகிறோம். அந்த கூட்டங்கள் எதற்கென்றால், அந்த கூட்டங்களிலே அந்த ஆத்துமாக்களை கொண்டு வந்து அவர்களை ஆண்டவருக்குள்ளே நடத்தி அவர்களை சபைகளிலே போகும்படி அவர்களை நீ அனுப்ப வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமும் காரியமாக இருந்தது. இப்படி நாங்கள் சென்னை பட்டணத்திலே செய்கிறோம், நாகர்கோயில் கன்னியாகுமரி மாவட்டத்திலே செய்கிறோம், இன்னும் பல கிராமங்கள்லாம் போய் கூட்டங்களை நடத்தி பர்சனல் ஃபாஸ்டிங் ப்ரேயர்ஸ் நடத்தி தெரு பிரசங்கங்கள் மூலமாக. இதில் இன்னொரு காரியம், முத்தான ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றால், ஒருவர் அன்றைக்கு நைட் மரணம் தற்கொலை பண்ணி மரிக்க வேண்டும் என்றிருந்த ஒரு மனிதரை ஆண்டவர் விடுதலை ஆக்கினார். அவருடைய பேர் ரமேஷ், நேராவிளை பகுதியிலே இருக்கிறார். அவர் இன்றைக்கி சமாதானத்தோடு திருமணம் பண்ணி பிள்ளை. இது என்னுடைய என்னை மேன்மைப்படுத்திக்கிறதுக்காக சொல்லலை, இதை பார்த்து கொண்டு இருப்பீங்க. ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறவங்க இன்றைக்கி செத்து போயிடலான்னு கூட நீங்கள் முடிவெடுக்கலாம். செத்து போய் விடாதீங்க, உங்கள் ஆத்மா விலையேற பெற்றது, அது வீணாவதற்காக அல்ல. உங்களுக்கு என்ன நாங்கள் துணை செய்கிறோம். உங்களுக்கு ஒரு ஜபம் வேண்டும் என்றாலோ ஒரு கவுன்சிலிங் வேண்டும் என்றால் எங்களை தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காக ஜெபித்து கர்த்தருடைய பிள்ளைகளாக நாங்கள் வழி நடத்த நாங்கள் ஆயத்தமாயிருக்கிறோம். இதுதான் உண்மை.
3: அருமையான ஒரு சாட்சியை பகிர்ந்து கொண்டீர்கள். இப்போ உங்களை ஆயிரக்கணக்கில் மக்கள் பார்க்குறாங்க, பார்க்க போகிறாங்க.
2: கண்டிப்பாக
3: அநேகர் உங்களை ஃபோன் மூலமாக தொடர்பு கொள்வாங்க ஜெபிப்பதற்காக. பல காரியங்களை ஆண்டவர் செய்ய போகிறார். இப்போ உங்களை கேட்குற ஜனங்களுக்கு உங்களுடைய சாட்சியின் அடிப்படையில் ஒரு 2 நிமிஷம் சின்ன ஆலோசனையாக.
2: ஆமாம், ஷார்ட்.
0: என்னை கேட்கிற என் விசுவாச பிள்ளைகளே, முதல்ல கிறிஸ்தவம் என்றால் என்னவென்று தெரியணும். ஒருவேளை ஆண்டவரை அறியாதவர்களும் இதை கேட்கலாம், இல்லைன்னா கர்த்தரை அறிந்த 2 வசனத்தை உங்களுக்கு நான் மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். இயேசு யார்? இயேசு கிறிஸ்துக்கும் எத்தனையோ தெய்வங்கள் இந்த உலகத்திலே உண்டு, அதற்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ஏதோ இந்த பூமியோடு முடிந்து போகிற காரியத்திற்காக இல்லை, இயேசு கிறிஸ்து வரவில்லை. நம்ம இருத்திய ராஜ்யம் பரலோக ராஜ்யத்திலே சேர்ப்பதற்காக இயேசு கிறிஸ்து வந்தார். இந்த உலகத்திலே நாம் சமாதானமாக இருக்க முடியும், பரலோக ராஜ்யத்திலையும் இருக்க முடியும். என்னை கேட்கிறவர்களுக்கு நான் சொல்லுகிற ஒரு வசனத்தை நான் குறிப்பிட விரும்புகிறேன். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15:19 இப்படி சொல்லுது, இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம். சின்ன சின்ன காரியங்கள், அது கர்த்தருக்கு தெரியும் நமக்கு தர வேண்டும் என்று சொல்லி. ஒரு வியாதியாக இருக்கலாம், ஒரு பலகீனமாக இருக்கலாம். நீங்கள் கேட்கலாம், உனக்கும் ஒரு சமாதானத்துக்காக தானே தேடி போனேன். உண்மை, சமாதானத்துக்கு தேடி போனேன். ஆனால் இன்றைக்கு நான் கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறேன். இதே போல தான் உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் மெய்யாக உலக காரியத்தை தேடாதபடி கர்த்தருடைய ராஜ்யத்தை தேட வேண்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதன் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி உங்களுக்கு வேத வசனம் சொல்லுகிறது. அப்போ நீங்க பரலோகத்தின் காரியத்தை தேடி இயேசுவை பின்பற்ற வேண்டும். இயேசுவை தேடும் போது உங்களுக்கு சமாதானத்தை தருவார், சந்தோஷத்தை தருவார், நிம்மதியை தருவார். கிறிஸ்துவின் அன்பை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். உங்களுக்கு ஒரு சிறு ஜபத்தை நான் செய்ய விரும்புகிறேன். ஒருவேளை ஒரு வியாதியாக இருக்கிறீர்களா, ஒரு போராட்டத்தில் இருக்கிறீர்களா, என்னை தாராளம் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய தொலைபேசி எண்ணை நான் தருகிறேன் இறுதியிலே. நீங்கள் இப்போ என்னோடு சேர்ந்து ஜோம் பண்ணுங்கள். வசனம் சொல்லுகிறது, எங்கே 1 or 2 பேர் என் நாமத்தினாலே கூடி வருகிறோம் அங்கே நான் இருக்கிறேன், உங்கள் நடுவிலே இருக்கிறேன். என் நாமம் பிரஸ்தாப பண்ணப்படுகிற எந்த ஸ்தலத்திலையும் வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி எல்லா கண்களை மூடி அப்படியே இருக்கிறாரே. ஒருவேளை ஒரு தற்கொலை நாவி, என்னை போல ஒரு தற்கொலை நாவியின் போராட்டத்திலே நீங்கள் இருக்கலாம். கடன் பிரச்சனையில இருக்கலாம், பல போராட்டத்தில் இருக்கலாம். எங்கள் தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், பரிசுத்த தேவமே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய அறையிலையும் கர்த்தர் கடந்து போவீராக, ஒவ்வொரு வீட்டிலையும் கர்த்தர் வாசம் பண்ணுவீராக, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சிறையிருப்பையும் கர்த்தர் மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தாலே ஜபிக்கிறேன், பொல்லாத சத்ருவின் கையை எடு. பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற அந்தகார கிரியைகள் அழிக்கப்படட்டும், சமாதானத்தோடு இருக்க செய்யுங்க. கர்த்தர் நல்ல சமாதானத்தை உங்களுக்கு தருவாராக. ஆமேன், ஆமேன்.
3: ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் ஒரு அருமையான சாட்சியை கேட்டோம். இதெல்லாம் பார்க்கும்போது இவர்களுடைய பாதிப்பு சினிமாவினால் ஏற்பட்டது என்று சொல்லி நம்ம தெளிவாக கேட்டோம். சிறு வயது முதல்லே அந்த சினிமா பைத்தியம் என்று சொல்லக்கூடிய அளவில் ஒரு நாளைக்கு பல காட்சிகள் வீட்டில், அதனுடைய சிந்தனை எப்பொழுதும் அவருடைய வாழ்க்கை இதுதான் ஆளுகை செய்து கொண்டது. இது நம்ம அவருடைய வாழ்க்கையில் பெரும்பாலான பகுதிகளே பாழாய் போய்விட்டதுன்னு சொல்லி பார்க்கணும். இந்த நாளிலும் அப்படிப்பட்ட அப்படி இருந்த நம்முடைய மகனை ஆண்டவர் வேறு பிரித்து இன்றைக்கு தவறு சினிமா பார்ப்பதே தவறு என்று சொல்லக்கூடிய அளவில் ஆண்டவர் இன்னைக்கு மாற்றியிருக்கிறார். அநேகருக்காக ஆண்டவர் இவர்களை பயன்படுத்தி வருகிறார். இவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியம், ஆண்டவர் சவுலை கூட பவுலாக மாற்றின கர்த்தர் மகனை மாற்றி இன்று தம்முடைய பணியில் ஆண்டவர் பயன்படுத்தி வருகிறார். இதை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளை, நீங்கள் ஒரு வேளை சிறு வயதிலிருந்தே இந்த சினிமாவுக்கு அடிமைப்பட்டிருக்கலாம். சிலர் சொல்லுவாங்க, சினிமா பார்க்காம என்னாலும் இருக்க முடியாது, அதுதான் எனக்கு வேண்டும். சிலரெல்லாம் வீடுகளில் ரூம்ல எல்லாம் சினிமா நடிகைகளுக்கு நடிகர்களுக்கு ஃபோட்டோ தான், தன்னுடைய தகப்பனுக்கு தாயாருக்க ஃபோட்டோ இருக்கிறதோ இல்லையோ, சினிமா ஆக்ட்ரஸ் ஃபோட்டோவும் பெண்களுடைய ஃபோட்டோக்களும் தான் இருக்கும். பாருங்க, அப்போ யாருக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம் என்பதை நம்ம அறிந்து பார்க்க வேண்டும். இப்போ பாருங்க, ஒரு வேளை ஒரு சிட்டியாக இருந்தால் அப்படி ஆண்டவர் அந்த தெருவோரமாக நடந்து போய் கொண்டிருக்காருன்னு வைத்துக்கணும். ஒரு கற்பனையில் பார்க்கும்போது ஒவ்வொரு வீடுகளிலிருந்தும் சத்தம் வந்து கொண்டே இருக்கும். எல்லா வீட்டிலிருந்தும், நான் நினைக்கிறேன், எல்லா வீட்டிலிருந்தும் சினிமா ஓடுகிற சத்தம் தான் அவர் கேட்டுட்டு போவார். எங்கேயா ஒரு வீட்டிலிருந்தாவது எஸ்எப்பா பாடுகிற பாட்டோ ஆரதினு பார்க்கும்போது மிகவும் குறைவாகத்தன் என்ன. அப்படி உலகம் சீரழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படியான நானும் சொல்ல விரும்புகிற காரியம் என்னவென்று சொன்னால், கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். ஏன்னு சொன்னால் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. இந்த உலகத்திற்காக, உலகத்தின் சுற்றின்பங்களுக்காக வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு போகாதபடிக்கு ஆண்டவருக்காக வாழ்ந்து அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்போம். கர்த்தர் சாட்சியின் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் சித்தமானால் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். காட் பிளஸ் யூ. இந்த நாளில் கூட எங்கள் மத்தியில் வந்து ஆண்டு முன்பதாக மக்களுக்கு முன்பதாக உங்களுடைய சாட்சியை பகிர்ந்து கொண்டீர்கள். அநேகருக்கு இது ஆசீர்வாதமாக இருக்கும். உங்களுடைய ஃபோன் நம்பர் நாங்கள் முதல்ல போட்டுருவோம், அவர்கள் தொடர்பு கொள்வார்கள். ஜெபியுங்கள். ஆண்டவர் உங்களை கொண்டு இந்த உலகத்தில் செய்ய வேண்டிய காரியங்களை செய்து முடிப்பார்கள். ஓகே, காட் பிளஸ் யூ.
0: தேங்க்யூ.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட

ஆதி நாட்களில் கன்வென்ஷன்களுக்காக பாடல்கள் எழுதின பழக்கம் எங்களுக்கு உண்டு. ஒரு முறை கன்வென்ஷனுக்காக பாட்டு எழுதி கொண்டிருக்கும் பொழுது ஒருவர் என்னிடம் வந்து, இந்த அடவி தருக்களின் இடையில் என்றதான ஒரு மலையாள பாட்டை பாடி இந்த ராகம் ரொம்ப நல்லா இருக்குது, இந்த ராகத்திலேயும் ஒரு பாட்டு எழுதுங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. அப்போ அந்த பாட்டு ராகம் ரொம்ப நல்லா இருந்ததுனால நானும் உடனே உன்னத பாட்டு புஸ்தகத்தை பார்த்து ஆண்டவருடைய அழகை நினைத்தேன், அவருடைய பரிசுத்தத்தை நினைத்தேன். 10,000களில் சிறந்தவர் என்று மனவாட்டி அவரை புகழ்கிற அதை கவனித்தேன். இதையெல்லாம் பார்த்துவிட்டு ஆண்டவருடைய அழகையும் அவருடைய நிலைமையை குறித்து நாம் எழுதலாமே என்று நினைத்து உன்னத பாட்டு புஸ்தகத்தில் இருந்து பாரீர் அருணோதயம் போல் என்றதான பாட்டை எழுதியிருக்கிறேன். ஆனால் அந்த பாட்டு அந்த அடவி தருக்களின் இடையில் என்றதான பாட்டுக்குடைய தமிழாக்கம் அல்ல, அந்த டியூன், அந்த ராகம் அடவி தருக்களின் இடையில் என்றதான பாடலின் ராகம். ஆனால் பாட்டு தனியாக அந்த நானாகவே எழுதினது கர்த்தருடைய கிருபையினால. தேவநாம மகிமைப்படுவதற்காக இந்த பாடல்கள் நான் அதை பாடி நானே அதிகமாக சந்தோஷப்பட்டு என்னே சார் என்னுடையவர் அப்படி அந்த உரிமை மனவாட்டி ஆண்டவரை பார்த்து உரிமையோடு பாடுறதான அந்த வரிகள் என்னையும் சந்தோஷப்படுத்தி இருக்கிறது. அப்படி எழுதினது தான் பாரீர் அருணோதயம் என்றதான பாடல். இந்த நாட்களில் நீங்களும் தான் அதை குறித்து சந்தோஷப்படுகிறீர்கள். அதற்காக ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறேன். நல்லூரி ஆண்டவரே.

கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்துக்கு வாஞ்சியாக வாருங்கள், தாகத்தோடு வாருங்கள், எதிர்பார்ப்போடு வாருங்கள். ஹல்லேலூயா. எவ்வளவு சீக்கிரமாய் நீங்கள் ஆண்டவரை தேடி வருகிறீர்களோ அவ்வளவு அதிகமாய் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகளை செய்ய கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக கிடக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிற உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆகவே கர்த்தரை தேடி நாடி ஓடி வரும்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். மகிமை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதுமாக அநேகர் கர்த்தருடைய செய்திகளை, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும், படிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதின் விளைவாக சில நேரங்களிலே நாம் சில செய்திகளை கண்மலை நீரூற்று பத்திரிகையில் போடுகிறோம். அது இல்லாமல் சில செய்திகளை உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கத்தக்கதாக அதை நாங்கள் சிறு புத்தக வடிவிலே அதை போட்டிருக்கிறோம். அதை நீங்கள் தியானிப்பதற்காக, நீங்கள் வசனத்தை வைத்துக்கொண்டு தியானிப்பதற்காக அந்த சத்தியங்கள் கொடுக்கப்படுகிறது. நீங்கள் தியானிப்பதற்காக மாத்திரமல்ல, வேறு யாராவது வாஞ்சையோடு வேதத்தை அறிய வேண்டும் என்று விரும்பினால் அவர்களுக்கு நீங்கள் அதை கொடுத்து உதவி செய்யலாம். அது அவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நிச்சயமாகவே அநேக செய்திகளை அப்படி வெளியிட வேண்டும் என்று ஆவியானவர் கொடுத்திருக்கிற ஒரு வாஞ்சையின்படி அதை நாம் செய்கிறோம். கண்மலைக்கு பத்திரிகை ஒரு குறிப்பிட்ட விலாசத்தை கொடுக்கிறவர்களுக்கு மாத்திரம் அது போய்கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த செய்தி எப்படி என்றால் யாருக்கு வேண்டுமானாலும் விடுதலையோடு கொடுக்கலாம். ஆகவே நீங்கள் இதை வாங்கி ஜெபியுங்கள், படியுங்கள், தியானியுங்கள், மற்றவர்களுக்கு கொடுங்கள். அது இன்னும் அதிகமாக பல ஆயிரக்கணக்கில் வெளியிடும்படி நீங்களும் அதற்காக பிரயாசப்படுங்கள். அதற்கேற்ற காணிக்கைகளை தாராளமாய் கொடுங்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஊழியத்தை இன்னும் நாம் விரிவாக செய்வதற்கு அது பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வருகிற ஆகஸ்ட் 15 மாலையிலே கிறிஸ்துவில் புதுபலன் கூட்டம் நடக்க இருக்கிறது. வருடந்தோறும் அந்த கூட்டத்தை நாம் கர்த்தர் கொடுத்த வெளிப்பாட்டின்படி நடத்தி கொண்டிருக்கிறோம். எதற்காக என்றால் வருஷத்தின் நடுவிலே என் கிரியைகளை நான் உயிர்ப்பிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லி நாம் வருஷத்தை துவங்கி நாம் கடந்து வரும்பொழுது அந்த ஜனவரி மாதத்திலிருந்து அந்த உற்சாகம் குன்றி இப்பொழுது வர வர அந்த ஆவிக்குரிய வேகம் குறைந்து காணப்படுகிற காரணம் பலவிதமான சூழ்நிலைகளின் நிமித்தமாக பலனை இழந்து தவிக்கிற நமக்கு இந்த கிறிஸ்துவில் புதுபலன் கூட்டத்தின் மூலமாக நாம் திரும்பவும் உயிர்ப்பிக்கப்படுகிறோம், திரும்பவும் புதுப்பிக்கப்படுகிறோம், திரும்பவும் பலத்தின் மேல் பலனடைந்து நாம் சியோனை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக, சாத்தானை ஜெயிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபைகளை கொடுக்கிறார். ஆகவே அந்த கூட்டங்களுக்காக ஜெபியுங்கள். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, அநேக முறை அந்த கூட்டங்களில் நான் கலந்து கொள்ள முடியாமல் போன நாட்கள் உண்டு. ஆனால் கர்த்தர் ஒவ்வொரு வருஷமும் தவறாமல் அதிலே அந்த ஊழியத்தை செய்ய எனக்கு வாசல்களை திறந்ததுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அதற்காக அவரும் ஊக்கமாய் ஜெபியுங்கள். தடைகள் எல்லாம் வராதபடி ஊக்கமாய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய
கிருபையினாலே சபையின் மூலமாய் நடக்கிற சகல ஊழியங்களுக்காகவும் கர்த்தரே பிள்ளைகள் ஊக்கமாய் ஜெபித்துக் கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு காலையிலே தேவன் நம்மோடு கூட இடைப்படும்படியாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஆவியானவர் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்கு நாம் கீழ்ப்படிய நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நிச்சயமாகவே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு வளர்ச்சி காணப்படும். இதோ கோடாலியானது மரங்களின் வேர் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கனி கூடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். செய்தி கேட்கிறோம், ஆனால் கனி கொடுக்கிறோமா? பைபிள் படிக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஆனால் நாம் கனிகள் கொடுக்கிறோமா? மிகுதியான கனிகளை கொடுக்கிறோமா? ஏன் நம்மால் கனிகள் கொடுக்க முடியவில்லை? தேவன் கனி எதிர்பார்த்து திராட்சை தோட்டத்திற்கு வருகிறார். கனி எதிர்பார்த்து உன்னிடத்தில் வருகிறார். புசிக்கிறதுக்கு ஏதாகில உண்டா என்று கேட்கிறார். அப்படி வரும்பொழுது அங்கே கனிகள் இல்லை என்று பார்த்து அவர் வருத்தம் அடைகிறார். ஏன் நம்மால் கனி கொடுக்க முடியவில்லை? அருமையானவர்களே, ஒரே ரகசியம், ஞாயிற்றுக்கிழமை தோறும் கொடுக்கப்படுகிற இந்த சத்தியத்தை மாத்திரம் யார் தியானித்து அதை மாத்திரம் அறிக்கை செய்து அதை உங்களுடைய சொந்த வாழ்க்கைக்கு அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுகிறீர்களோ நீங்கள் கனி கொடுப்பீர்கள். இந்த செய்தியை கேட்டுவிட்டு இதை ஒரு பக்கம் தூக்கி தூரம் போட்டுவிட்டு உங்கள் இஷ்டமாக ஏதாவது பிரசங்கத்தை கேட்கறது, ஏதாவது ஒரு வசனத்தை எடுத்துக்கிட்டு ஆவியானவர் பேசுகிறாருன்னு வஞ்சிக்கப்படாதீர்கள். தினமும் நம்ம வேதத்தை படிக்கணும், ஜெபிக்கணும். ஆனால் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான விலையேற பெற்ற சத்தியங்கள், வெளிப்பாடுகள், இதை நாம் வருடம் முழுவதும் தியானிக்கலாம். நாம் கொடுக்கிறதான இந்த சத்தியம் சும்மா ஒரு கதை படிச்சுட்டு போகிற மாதிரி இல்லை. இதை வருஷம் முழுவதும் தியானிக்கக்கூடிய அவ்வளவு ஆழம் அதில் அடங்கியிருக்கிறது. தியானிக்க தியானிக்க அது வந்துக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட வசனங்களை தான் உங்களுக்கு வேதத்திலிருந்து நாங்கள் எடுத்து கொடுக்கிறோம். சும்மா ஏதோ ஒரு வசனத்தை சொல்லிட்டு போல, ஒவ்வொரு வசனமும் தோண்டி எடுக்கப்பட்ட அந்த புதையல்களைப் போல உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆகவே அந்த புதையலை போன்ற அந்த வார்த்தைகளை நீங்கள் சும்மா தூக்கி போட்டிங்கன்னா அது பறவைகள் வந்து பொறுக்கி எடுத்துகிட்டு போயிடும். அதற்கு இடம் கொடுக்கக்கூடாது. அது நல்ல நிலத்தில் விதைக்கப்பட வேண்டும் என்று இடம் கொடுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கர்த்தர் கொடுக்கிறதான செய்திக்காக நாம் அதிக ஜபத்தோடு காத்திருந்து உங்களோட ஆண்டவர் என்ன பேசுகிறாரோ அதை கேட்டு வீட்டில் போய் அதை வைத்து ஜெபியுங்கள், அதை வைத்து துதியுங்கள், அதை குறித்து பேசுங்கள், அதையே அறிக்கை செய்யுங்கள். நீங்கள் எப்பொழுதும் அதை அறிக்கை செய்யும் பொழுதெல்லாம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆகவே அப்படி கேட்கிற செய்தியின் மூலமாக தேவன் உங்களை பலப்படுத்துவாராக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வாரத்திலும் கர்த்தர் நமக்கு கொடுத்ததான அந்த மேலான சத்தியங்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வாரத்திலேயும் கூட தேவனாகிய கர்த்தர் நாம் கனி கொடுக்க வேண்டும் என்பதற்காக நாம் கர்த்தருக்கு பிரியமான, கர்த்தர் விரும்புகிறதான காரியங்களை நாம் செய்யக்கூடிய பாத்திரமாக இருக்கும்படியாக தோட்டக்காரன் செடியை நட்டு நீர் பாய்ச்சி கற்களை எடுத்து போட்டு வேலி அடைத்து இரவும் பகலும் அதை பாதுகாக்கிற ஒரே காரணம் கனி இருக்குமா, கனி இருக்குமா என்று கனி தேடி வருகிறான். அப்படி கனி தேடி வரும்பொழுது கனி இல்லை என்றால் உன்னை பார்த்து அவன் ஏமாற்றம் அடைகிறான். ஒரு பலனற்ற ஒரு விசுவாசி தன்மேல் பெய்கிற மழையை
அடிக்கடி குடித்து விட்டு பலன் கூடாதிருக்கிற ஒரு நிலமாக நீ காணப்படாதே. நீ பலன் கொடுக்க வேண்டும். என்ன பலன் கொடுக்கிறீர்கள் என்பதை சிந்தித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் ஆவியானவர்களுக்கு வெளிப்படுத்துகிறதான காரியம் என்னவென்று கேட்டால், நாம் நம்மை அழைத்த நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறதான நம்முடைய ஓட்டம். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி போய்கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு முன்னாலே நடந்து போய்கொண்டே இருக்கிறார். நாம் பின் திரும்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு நமக்கு முன்னாலே நடந்து போய்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்கு முன்னாலே அவர் கடந்து போகிறார். வழிகளை காண்பிப்பதற்காக கடந்து போகிறார். நாம் குழியில் விழாது இருப்பதற்காக அவர் முன்னாலே நடந்து போய்கொண்டிருக்கிறார். நாம் இடறி போகாதபடிக்கு முன்னால் நடந்து போகிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அநேக ஆலோசனைகள், நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அநேக வழி நடத்து டைரக்ஷன்ஸ் எல்லாமே அவர் கொடுக்கிறார். வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று சொல்லி அவருடைய குரல் நம்முடைய காதுகளில் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அவருடைய குரல் நம்முடைய காதுகளில் ஒலித்து கொண்டே இருக்கிறது. அவருடைய சத்தம் மெல்லிய சத்தம். அந்த மெல்லிய சத்தம் நம்முடைய காதுகளில் துணிக்கும் பொழுது, அந்த மெல்லிய சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது ஒருபோதும் நாம் வழி தப்பி போவதில்லை. அல்லேலூயா. காணாமல் போனாடு வழி தப்பி போயிற்று, வழி தவறி போய்விட்டது. அருமையானவர்களே, அநேக ஓநாய்கள் காத்து கொண்டிருக்கிறது போல இந்த நாட்களிலே சத்தமானது மிக கேடான ஒரு நிலைமையில் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. வஞ்சிக்கிற ஓநாய்கள் பெருக ஆரம்பித்து விட்டது. இன்றைக்கு சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு முதியோர் வரைக்கும் எல்லாருமே பாவத்தின் வஞ்சனையினாலே இழுக்கப்பட்டு காணப்படுகிறார்கள். அல்லேலூயா. கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் கூட வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அழைக்கப்பட்டவர்கள் அநேகராயிருந்தால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர், முன்னாலே போனவர்கள் அநேகர் பொழுது பின்னாலே போய் கொண்டிருக்கிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி இருக்கும் பொழுது நாம் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நம்முடைய ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டும். ஏனோ தானோ என்று கிறிஸ்தவ ஜீவியத்தை செய்யக்கூடாது. கடமைக்காக ஒரு ஜபம், கடமைக்காக ஒரு வேத வாசிப்பு, கடமைக்காக ஒன்றை செய்துவிட்டு போவதல்ல. நாம் பிரயாசப்பட வேண்டும். நம்முடைய பிரயாசம் மாம்ச பிரகாசமாக இருக்கக்கூடாது, சரீர பிரகாரமான பிரயாசமாக இருக்கக்கூடாது. அது ஆவிக்குரிய பிரகாசமாக இருக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, மாம்சத்திற்கு என்று விதைக்கிறவன் மாம்சத்தினாலே அழிவை அறுப்பான், ஆவிக்கு என்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். ஆவியிலே படுகிற பிரயாசம்தான் ஆவிக்குரிய பலன்களை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே இன்றைக்கு அநேகர் சொல்லுகிற புத்திமதி என்னவென்றால், நல்ல விசுவாசியாக இருக்கணும், நல்லா ஜபிக்கணும், நல்லா ஊழியம் செய்யணும், நல்ல சாட்சி சொல்லணும், பரிசுத்தமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுனால நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அதெல்லாம் நிறைவேறுதான் பார்த்தா இல்லை. எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னால் சில பாவத்தை ஜெயிக்க முடியவில்லை, என்னால் சத்ருவை மேற்கொள்ள முடியவில்லை, அடிக்கடி நான் விழுந்து கொண்டிருக்கிறேன், அடிக்கடி பிசாசு என் வாழ்க்கையில் கிரியை செய்கிறான், விசுவாசத்தில் என்னால் முன்னேறி போக முடிவதில்லை, அடிக்கடி நான் தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறேன். இதற்கெல்லாம் காரணம் என்ன? ஆம், அறிய வேண்டிய பிரகாரமாய்
சத்தியத்தை அறிந்து கொள்ளாமல் போகிறபடியினாலே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அப்படிப்பட்டதான தோல்விகள் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறதான ஆவிக்குரிய ஓட்டத்தை ஒழுங்கும் கிரமமாய் ஓடும் பொழுது அது நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே பிரியமானவர்களே, நமக்கு தேவையானது என்னவென்றால், நம்முடைய சிந்தைகளை, நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய நோக்கங்களை சிதற பண்ணுகிற காரியங்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பின்திரும்பி பார்க்கிறது மாத்திரமல்ல, இங்கும் அங்குமாய் நாம் நம்முடைய கண்களை வைத்து தேவையில்லாத சில காரியங்களிலே நம்முடைய கவனத்தை திசை திருப்ப பண்ணுகிற அநேக சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறும் பொழுது, இன்றைக்கு அநேகர் பாருங்க, தனக்கடாத வழக்கிலே போய் என்ன செய்கிறார்கள், சிக்கிக் கொள்ளுகிறார்கள். தேவையில்லாத காரியங்களிலே அநேகர் போய் சிக்கிக் கொள்ளுகிறார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவனவன் தான் தான் அழைக்கப்பட்ட அழைப்பை என்ன செய்ய வேண்டுமா, காத்துக்கொள்ள வேண்டும். உன்னுடைய அழைப்பு என்ன? நீ ஒலிவ மரமாக இருந்தால் ஒலிவ மரத்திற்கேற்ற செழுமை உனக்கு இருக்க வேண்டும். நீ அத்தி மரமாக இருந்தால் அத்தி மரத்திற்கேற்ற கனி உனக்கு இருக்க வேண்டும். நீ திராட்சை செடியாக இருந்தால் திராட்சை பழங்கள் அங்கே இருக்க வேண்டும். உனக்கு தேவன் என்ன அழைப்பை கொடுத்திருக்கிறாரோ அந்த அழைப்பிலே தான் நீ நடக்க வேண்டும். ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் ஒரு அழைப்பை, ஒரு பொறுப்பையும் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தாளத்து கொடுத்திருக்கிறார், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் உனக்கு கொடுக்காததை அவர் கேட்க மாட்டார். உனக்கு எதை கொடுத்தாரோ அதை தான் திருப்பி கேட்பார். அவர் வருகையில் நிச்சயம், மகனே மகளே, நான் உனக்கு இதை கொடுத்தேன், அதிலே நீ உண்மையாக இருந்தாயா? நான் தான் உனக்கு கொடுத்தேன். வேலையாகட்டும், திருமணமாகட்டும், பிள்ளைகளாகட்டும், குடும்பமாகட்டும், எல்லாமே நீ தேடிக்கொண்டது அல்ல, எல்லாமே நான் உனக்கு கொடுத்தது. நான் கொடுத்ததை கொண்டு எனக்கு நீ என்ன செய்தாய்? இன்றைக்கு அநேகர் நன்மை பெறுகிற வரைக்கும் பாருங்க, அநேகர் இந்த ஜீவனுள்ள தேவனுடைய சபையில் வந்து எனக்கா ஜோம் பண்ணுங்க ஜோம் பண்ணுங்கன்னு சொல்லி வந்த ஆயிரக்கணக்கான பேர் இங்கே இருக்கிறாங்க. அவங்களாம் இப்போ இல்லை. ஏன்னா அவங்களுக்கு உயர்வு கிடைச்சிருச்சு, நல்ல வேலை கிடைச்சிருச்சு, நல்ல உயர்ந்த நிலைமையில் போயிட்டாங்க. இனிமேல் இங்கே தேவையில்லை. இனிமேல் அவங்க உலக பிரகாரமாக அவள் தன்னுடைய வாழ்க்கையை நடத்த ஆரம்பித்து விட்டார்கள். இதுதான் இன்றைக்கு நடக்கிறதான காரியம். ஏதோ நன்மை வருகிற வரைக்கும், இம்மைக்காக மாத்திரம் கர்த்தரை பற்றி கொண்டிருப்போமானால் எல்லா மனிதரை காட்டிலும் நாம் யாராக இருப்போம், பரிதபிக்கப்பட்டவர்களாக இருப்போம். இம்மைக்காக அல்ல, இம்மைக்காக அல்ல. ஹல்லேலூயா. நீ எதற்காக அழைக்கப்பட்டாயோ அந்த அழைப்பை, அந்த அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி என்ன செய்ய வேண்டும், தொடர வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ உன்னுடைய கண்கள் உன்னை வழிநடத்தி செல்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே நீ பதிய வைக்க வேண்டும். ஹல்லேலூயா. வேறு எதுவுமே தேவையில்லை. இயேசுதான் உனக்கு சாட்சி, இயேசுதான் உனக்கு முன்மாதிரி, இயேசுதான் உனக்கு எல்லாமே. அவரை மாத்திரம் பார்த்தால் போதும். அவர் எப்படி பேசுகிறார், அவர் எப்படி நடக்கிறார், அவர் எப்படி அற்புதம் செய்தார், அவர் எப்படி ஊழியம் செய்தார், அவர் என்னெல்லாம் செய்தாரோ. இப்போ நம்ம பாட கேட்டோம்ல, இயேசு சென்ற பாதை அதில் நீயும் செல்லவே. ஹல்லேலூயா. இயேசு ஒரு அடிப்பார், இயேசு சென்ற பாதை. எல்லாரும் கவனிங்க அந்த பாடின் அடிய, இயேசு சென்ற பாதையில் தான் நம்மளும் போயிட்டு இருக்கிறோம். ஏன்னா அவர் எப்படி சென்றாரோ அதே பாதையில் நாம் போய்கொண்டிருக்கிறோம்.

அல்லேலூயா. இயேசு சென்ற பாதை, வேற பாதை நமக்கு கிடையாது. இயேசு சென்ற சிலுவை பாதை, ரெண்டு பாதை கிடையாது, ரெண்டு வழி கிடையாது, ஒரே வழிதான். நாம் ஆராதிக்கிற தேவன் ஒன்றான மெய் தேவனாய் இருக்கிறார். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஆமேன். ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசுவையும் விசுவாசிப்பதுதான் நித்திய ஜீவனாய் இருக்கிறது. ஹாலேலூயா. அருமையான கர்த்தரே, பிள்ளைகளே, இந்த காலவேளையிலையும் கூட உன்னுடைய சிந்தை, உன்னுடைய மனம், உன்னுடைய எண்ணங்கள், உன்னுடைய பிரயாசங்கள் எப்படி இருக்குது? எத்தனை பேர் சொல்ல முடியும்? இந்த 22வது ஆண்டு முடிவதற்குள்ளாக நான் ஒரு குறிக்கோள் வைத்திருக்கிறேன், ஒரு காரியத்தை நான் வைத்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன், அதற்காகத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் சொல்வீர்களானால் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? மற்ற காரியங்களிலே நீங்கள் உங்களுடைய கவனத்தை செலவிடக்கூடாது. அதில் மாத்திரம்தான் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவை நோக்கி நீ ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவர்கிட்ட ஒப்படைச்சிருங்க. அன்று இதுக்காக நான் அழைக்கப்பட்டேன், இதை நான் நிறைவேற்றப் போகிறேன் என்று சொல்லி நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது நிச்சயமாகவே அதே பாதையில் கர்த்தருடைய வழி நடத்துவார். ஆகவே இன்றைக்கு பிசாசு என்ன செய்யறான் கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு உலக வேலையை கொடுத்துருப்பான், ஏதாவது தொழிலை கொடுத்துருப்பான், ஏதாவது ஒரு ஒரு பொறுப்பை கொடுத்துருப்பான். எல்லாருக்கும் குடும்பம் உண்டு, எல்லாம் உண்டு. ஆகவே என்ன செய்வான், ஏதாவது ஒரு காரியத்தை உங்களுக்கு கொடுத்து ஜபிக்கிறது, அப்புறம் பார்க்கலாம் வசனம், அப்புறம் பார்க்கலாம், முதல்ல இதை செய்யின்னு சொல்லி உன்னை என்ன செய்வான், அதில் நேரத்தை செலவிட வைப்பான். அப்படி செலவிடும் பொழுது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, நீங்க உங்களுடைய தாளந்துகளையும் உங்களுடைய நேரங்களையும் வீணாக்கி விடுகிறீர்கள். ஒரே வார்த்தையில் சொல்ல போனா, நமக்கு இருக்கிற ஆயுசு மிக சொற்பமான ஒரு ஆயுசு, ரொம்ப சொற்ப காலம். இந்த வாழ்க்கை போதாது, இந்த வயசு போதாது. நமக்கு நீண்ட ஆயுட்காலம் இருந்தால் மாத்திரம்தான் நம்ம கர்த்தருக்காக நிறைய காரியங்களை செய்ய முடியும். ஆனால் இந்த குறுகிய காலத்தில் தேவன் எதிர்பார்க்குற காரியத்தை நம்ம நிறைவேற்றி முடிக்கணும். அப்போ என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, கண்டதில் நம்முடைய நேரத்தை செலவிடக்கூடாது. ஆகவே ஆண்டவர் சொன்னார் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில், மார்த்தாளையும் மரியாளையும் பார்த்து சொல்லும் பொழுது மிக தெளிவாக சொன்னார், மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். தேவையானது எல்லாம் சொல்லுங்க, தேவையானது ஒன்றே. அல்லேலூயா. இதுவும் வேணும், அதுவும் வேணும், இதுவும் வேணும், அதுவும் வேணும். அல்லேலூயா. ஏதாவது ஒன்று தான் நீங்கள் பிடிக்கணும், ஒன்றை விட்டுறணும். அல்லேலூயா. ரெண்டும் நடக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் இழக்க வேண்டிய இழப்பு பெருசாக இருக்கும். சின்ன வயசில் இருக்கும் பொழுது படித்த கதை ஞாபகம் வருது. ஆற்றுல மிதந்து போனேன், ஒரு பலாப்பழத்தை பார்த்துட்டு ஒரு குழந்தையை தூக்கி போன தாய் கரையில் குழந்தைய விட்டுட்டு போய் அதை பிடிக்க போனாலாம். கடைசியாக அந்த குழந்தை ஆற்றுல அடிச்சுன்னு போயிடுச்சு. அவள் தேடின பலாப்பழமும் அவளுக்கு கிடைக்கல, எல்லாத்தையும் இழந்துட்டா. அருமையானவர்களே, சிறு பிள்ளைங்கக்காக இந்த கதையை சொல்லுவாங்க. இன்றைக்கு அநேகர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, தங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற அருமையான ஒரு அந்த தாய் அந்த குழந்தையினுடைய அருமையை தெரியாமல் தூக்கி போட்டு போயிட்டா. ஆண்டவர் உனக்கு கொடுத்துருக்கிறதானே, எதுவாக இருந்தாலும் ஒருவேளை உன் பார்வையில் அற்பமாக இருக்கலாம், மற்றவர்கள் பார்வையில் அற்பமாக இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உனக்கு ஒரு சின்ன காரியத்தை கொடுத்துருந்தா கூட சரி, தேவ பிள்ளையே, அதை நீ அற்பமாய் நினைக்காதே. கர்த்தர் கொடுத்தது, அல்லேலூயா,
கர்த்தர் கொடுத்தது. அது சிறியதோ பெரியதோ அது கர்த்தர் கொடுத்தது. அல்லேலூயா. நீ கர்த்தரை கனம் பண்றியா? தேவையானது ஒன்றே. ஆகவே பெரியமானவனுடைய நம்முடைய நோக்கம், எதிர்பார்ப்பு, நம்முடைய ஓட்டம் எல்லாம் ஒன்றையே சிந்திக்கணும். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. பிரியமானவர்களை, பிலிப்பியருக்கு நிருபத்தில் எடுத்து வாசித்து பாருங்க. ரெண்டாவது அதிகாரத்தில் ரெண்டாவது வசனம், முதல் ரெண்டு வசனங்களை யாராவது எடுத்தவர்கள் படிக்கலாம். பிலிப்பியர் 2:1-2. யாரது ஆறுதலும் உண்டானால், நல்ல கவனிங்க, நீங்கள் ஏக சிந்தை, ஏக அன்புள்ளவர்களாய், இசைந்த ஆத்துமாக்களாய், எல்லாம் சொல்லுங்க, ஒன்றையே சிந்தித்து, எல்லாம் சொல்லுங்க, ஒன்றையே சிந்தித்து, ஒன்றையே சிந்தித்து. ஹல்லேலூயா. என் சந்தோஷத்தை நிறைவாக்கு. நீங்க ஒன்றை சிந்திக்கும் பொழுது ஏக சிந்தை வந்துடுது, ஏக அன்பு வந்துடுது. இசைந்த ஆத்துமாக்களாய், இசைந்த ஆத்துமா, இசைந்த ஆத்மா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பீயிங் ஒன் அக்கார்ட் ஆஃப் ஒன் மைண்ட். இசைந்த ஆத்துமாக்கள். இன்னைக்கு சில குடும்பத்தில் பாருங்க, கணவனுக்கும் மனைவிக்கும் இசைவு கிடையாது. இவர் ஒன்று சொல்லுவார், ஆகுவாங்க, குடும்பம் பிளவுபட்டு காணப்படுகிறது, பிரிவினை. சபைகள் உடைந்து காணப்படுகிறது, பிரிவினை. ஒன் அக்கார்ட் ஒன் மைண்ட் இல்லை. சமுதாயம் பிளந்து காணப்படுகிறது. பிசாசுனுடைய தந்திரத்தில் மிக முக்கியமான தந்திரம் டிவைடிங் பாலிசி. பிரிச்சுட்டு தான் வேலை பார்ப்பான். சின்ன வயசில் ஒரு கதை சொல்லுவாங்க, 4 மாடுகள் ஒன்று சேர்ந்து மேய்ந்து கொண்டிருக்குமாம். அப்பொழுது சிங்கம் போய் அடிக்க போனா, 4 ஒன்றா சேர்ந்து முட்டை வரும்பொழுது சிங்கம் பயந்து வந்துடுமா. ஒரு நாள் நரி போய் சொல்லிச்சான், நீ இப்படி போய் பண்ணால் பிரயோஜனம் இல்லை, நான் அந்த 4 பேரையும் பிரிச்சிடுறேன். அவங்க தனியாக இருக்கும்போது நீ அவங்கள அட்டாக் பண்ணலாம், ஒன்றா இருக்கும்போது அட்டாக் பண்ண முடியாது, பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த நரி போய் 4 பேரையும் பிரிச்சிருச்சு. பிறகு சிங்கம் போய் ஒவ்வொன்றா அடித்து சாப்பிடுச்சான். இன்றைக்கு சாத்தானாகிய நரி குடும்பத்தை பிரித்து, சபையை பிரித்து, பிரிவினையை கொண்டு வந்து, ஐக்கியத்தை உடைத்து, எல்லாத்தையும் பிரிச்சுட்டு, பிறகு அவன் என்ன செய்ய பார்க்கறான், தாக்க பார்க்கறான். ஆனா நீங்க ஒருமுறைப்பட்டு பாருங்க, ஒருமித்து நின்று பாருங்க, உங்களை ஒருவராலும் அசைக்கவே முடியாது. அல்லேலூயா. அதுக்குதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களுமாய் இருந்து இசைந்த ஆத்மா, இசைந்த ஆத்மாக்கள். அதனால்தான் நான் சொல்றேன், ஒரே பிரசங்கத்தை நான் என்ன பிரசங்கம் பண்ணாலும் அதை தான் நீங்கள் பேசணும். நான் ஒரு பிரசங்கம் பண்ணால் நீங்கள் ஒரு பிரசங்கம் பண்ணக்கூடாது, அதுன பிரசங்க மாதிரி. அப்போ என்ன ஆகுதுன்னா, நீங்கள் வேற ஒரு ரூட்டில் போறீங்க, நான் ஒரு வேற ரூட்டில் போயிட்டு இருப்பேன். அப்போ இசைந்த ஆத்மாவாக இருக்காது. ஒரே அந்த என்ன சத்தியமோ அதிலே நிற்கணும் எல்லாம். அதுக்காக தான் அதை பிரிண்ட் பண்ணி கொடுக்குறோம், அதுக்காக தான் மேகசினில் வெளியிடுறோம். இன்னும் கேட்டிங்கன்னா, சகோதரலைக்கு கூட்டத்தில் நாங்கள் இதை தியானம் பண்ணி எல்லாரையும் அறிக்கை செய்ய வைப்பேன். இப்போ கொஞ்ச நாள் அது நடக்க முடியல. எதுக்காகன்னு கேட்டிங்களா, இசைந்த ஆத்மா. இசைந்த ஆத்மாவை 2 அல்லது 3 பேர் ஒன்றா கூட்டினா கூட போதும். ஆதி அப்போஸ்தலரின் காலத்தில் நடந்த அதே அற்புதங்கள் இந்த நாட்களிலே நடக்க காத்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதி அப்போஸ்தலரின் காலத்தில் என்ன நடந்தது? அப்போஸ்தலருக்கு நிருபம் 2:46 வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அங்கே வாசி, அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும்
போஜனம் பண்ணி அல்லேலூயா. இங்க பெரிய சர்ச்சுக்கு போனாங்க அங்க போனாங்கலாம் இல்லை, நீ எந்த சர்ச்சுக்கு போறியோ அதெல்லாம் முக்கியம் இல்லை, நீ என்ன உடுத்துறியோ அதெல்லாம் பெருசு இல்லை. ஒரு மனமா இருக்கிறீங்களா அதுதான் கேள்வி. நீங்க ஒரு மனம் இல்லாமல், அதாவது எல்லாரும் ஒரே யூனிஃபார்ம் போட்டுவாங்க, எல்லாம் ரெட்டில் வாங்கினா ரெட்டில் நீங்கள் வந்து வாங்கி போட்டுன்னு வந்துடுவீங்க, எல்லாம் ஒயிட்டில் வாங்கினா ஒயிட்டில் வந்துடுவீங்க, அதெல்லாம் சுலபம் வெளி வேஷம் போடுறது. ஆனால் எல்லாரும் ஒரு மனமாக இருங்கன்னு சொல்லி பாருங்க, அதுதான் கஷ்டம். ஆனால் ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் அது இல்லை, எல்லாரும் எப்படி இருந்தாங்க, ஒரு மனமாக இருந்தார்கள். அருமையானவர்களே, அங்கே என்ன நடந்தது, அப்போஸ்தலர் 5:12 எடுத்து வாசித்து பாருங்க. அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. எல்லாரும் ஒருமனப்பட்டு சாலமோனுடைய மண்டபத்திலே இருந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் நான் அல்லேலூயா சொல்ல சொல்கிறேன்னா, நாலு பேர் அல்லேலூயா சொல்கிறீங்க, மற்றவங்க அல்லேலூயா சொல்லலை, ஏன்னா அவங்க மைண்டு வேற எங்கேயோ இருக்குன்னு அர்த்தம். வசனத்தை கூட எப்படி கவனிச்சாங்க ஆதி அப்போஸ்தலர் காலத்தில், அப்போஸ்தலர் 8:6 எடுத்து பாருங்க. பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை எப்படி ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். இப்ப வசனம் கூட நீங்க எப்படி கவனிக்கணும், ஒருமனம் பண்ண. நான் பிரசங்கம் பண்ணும்பொழுது நீங்க வேற ஒரு யோசனையில போகக்கூடாது. அல்லேலூயா. வேற சில பேர் பேசாம தூங்கிடுறீங்க, நிறைய பேர் தூங்குறீங்க, அது உங்க பலவீனம். ஆனா அது பலவீனம் இல்லை, அது பிசாசுடைய தந்திரம். நீ கேட்டா எங்க நீ நல்ல ராஜரீகமா ராஜரீக ஆசாரிய கூட்டமா மாறிடுவீங்களோன்ட்டு தான் உங்களை போட்டு அப்படியே அழுத்தி வச்சிருக்கிறான். இந்த சத்தியத்தை கேட்கிற யாரா இருந்தாலும் சரி, அவங்க எப்படி இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா மகிமையின் ரூபத்துல காணப்படுவார்கள். யாரெல்லாம் இந்த சத்தியத்தை கீழ்ப்படியில் அவங்களுடைய வாழ்க்கையில பாருங்க, எல்லாமே குன்றி போய் காணப்படும், ஒரு வளர்ச்சி இருக்காது. ஆனால் யாரெல்லாம் இந்த சத்தியத்தில் ஒருமனப்படுறீங்களோ உங்களை ஆண்டவர் உயர்த்தி கொண்டே போவார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையை தழைக்க பண்ணுவார், செழிப்படைய பண்ணுவார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே எதற்காக நாம் ஒருமனப்படணும் ஒருமனப்படுறோம்னு சொன்னீங்கன்னா, நம்ம எல்லாரும் ஆவியில் ஒருமனப்பட்டால் மாத்திரம்தான் பிரியமானவர்களே சாத்தானுடைய தந்திரங்களை முறியடிக்க முடியும். பிசாசு என்ன செய்யறான், நீ ஒருமனப்பட வேண்டாம், சபையில் ஒருமனப்படாத, என் கூட ஒருமனமாயிருன்னு வெளியில் கொண்டு போகிறான். அனனியா சப்ரா பற்றி நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்போஸ்தலரில். அந்த அனனியா சப்ரா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நிலத்தை விற்கிறாங்க, அதை காணிக்கா கொடுன்னு வந்து யாரும் கேட்கல, இவங்களே கொண்டு வந்து கொடுக்குறாங்க, கொடுக்கறதே கொடுக்குறாங்க, அதில் திருடிட்டு கொண்டாந்து கொடுக்குறாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அங்கே கர்த்தருடைய ஊழியக்காரன் மிக தெளிவாய் சொல்றார், நீங்கள் பரிசுத்தாவியானிடத்தில் பொய் சொல்லும்படி, அதாவது 5:9 யாராவது படிங்க, பேதுரு அவளை நோக்கி கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதுக்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன, இதான் கேள்வி, போதும் இதான் கேள்வி. ஒருமனப்பட்டது நல்லதுக்கு ஒருமனப்பட்டினா, ஊழியம் செய்து ஒருமனப்பட்டினா, சமையல பக்தி விருத்தி உண்டாக ஒருமப்பட்டினா சந்தோஷம், பிரிக்கிறதுக்கு சபையில் கலகம் உண்டு பண்ணுறதுக்கு துர்சாட்சி உண்டு பண்ணுறதுக்கு மற்றவங்களை தவறான பாதையில் வழிநடத்துறதுக்கு இந்த காலத்தில் கணவனும் மனைவியும் ஒன்னா சேர்ந்து செயல்படுறாங்க. இது கடைசி காலம். அனன்யா சப்ராவுடைய முடிவு நமக்கு வரக்கூடாது. கர்த்தர் ஆவியில் ஒருமனப்பட சொல்றாரு, ஒருமனப்பட்டு நீ தேவனுடைய சித்தத்தை செய்ய உன்னை ஒப்புக்கொடு, இது கடைசி காலம். நம்முடைய நோக்கம் எல்லாம் என்ன, நாம் ஆவியில் ஒருமனப்படும் பொழுது மாத்திரம்தான் பிரியமானவர்களே நாம் அந்த
தரிசனத்தை நிறைவேற்ற. நம்முடைய தரிசனம் என்ன? எபேசியருக்கு நிருபம் 4:11 யாராவது படிங்க. நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும் வரைக்கும். நீ நல்ல கவனிங்க, நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி. அல்லேலூயா, அல்லேலூயா. யாரை பற்றி? நம்முடைய பிரசங்கம் பார்த்தீங்களா, இயேசுவை பற்றி தான். இயேசுவை குறித்தே தான் பேசுவோம். இயேசுவை தான் உயர்த்துவோம். இயேசு தான் மகிமைப்படுவார். குமாரனை பற்றும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும் பொழுது பிதாவாகிய தேவனோடு அவர் ஒருமனப்பட்டு கொண்டிருந்தார். தனியாக அவர் எதுவும் செய்ய மாட்டார், அவரும் பிதாவும் ஒன்னா சேர்ந்துக்குவாங்க. பூமியிலே நமக்கும் ரெண்டு பேர் ஒருமனப்பட்டிருந்தால் அவர்கள் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அது அவர்களுக்கு செய்யப்படும். ரெண்டு பேர் ஒருமனப்பட்டா போதும், எந்த அற்புதமும் நடக்கும். ரெண்டே பேர் ஒருமனப்பட்டா போதும். இந்த ஊழியம் கட்டப்பட்டதே ஒருமனப்பாட்டில் தான் கட்டப்பட்டுச்சு. ஒருமனப்பாடு இருக்கிற வரைக்கும் அந்த ஊழியம் வளர்ந்து கொண்டே வந்தது. என்றைக்கு சாத்தான் வந்து புகுந்து பிரிவினைகளையும் கலகங்களையும் கசப்புகளையும் விதைத்தானோ ஊழியத்தினுடைய வளர்ச்சி தடைப்பட்டது. கர்த்தருடைய வருகையில் சபையானது எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால் கடைசி வரைக்கும் சபையில் ஒருமனப்பாடு இருக்க வேண்டும். ஆவியின் ஒருமை, அந்த 4:3 வாசிங்க, எபேசியர் 4:3 சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு எப்படி இருங்க? ஜாக்கிரதையாயிரு தேவ பிள்ளைய, ஜாக்கிரதையாயிரு. ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. நம்முடைய குடும்பத்திலே கணவனும் மனைவியும் இசைந்த ஆத்துமாக்களாய் காணப்படுவார்களானால், சபையிலே விசுவாசிகள் ஒருமனத்தோடு காணப்படுவார்களானால், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 1 Corinthians 5:10 எடுத்து வாசித்து பாருங்க. சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசணும், பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனது ஏக யோசனை உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்கவும் வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் உங்களுக்கு என்ன செய்யறேன், புத்தி சொல்றேன். ஹாலேலூயா, ஹாலேலூயா. அருமையான தேவனுடைய ஜனமே, கர்த்தர் இந்த கடைசி நாட்களிலே உண்மையான சபை, இன்னைக்கு எத்தனையோ சபை வந்துருச்சு, என்னென்னமோ நோக்கத்துக்காக சபை நடத்துறாங்க. ஆதியிலே ஒரு சபை ஆரம்பிக்கப்பட்டது. ஆதி நாட்களில் அப்போஸ்தலர் ஆரம்பிக்கப்பட்ட சபைக்கு பேர் பெந்தேகோஸ்தே சபை. பெந்தேகோஸ்தே என்னும் நாளில் ஒன்னா கூடினாங்க, அது பெந்தேகோஸ்தே சபைன்னு பேர் வந்துருச்சு. எது பெந்தேகோஸ்தே? எது பெந்தேகோஸ்தே? எடுத்து வாசித்து பாருங்க. அப்போஸ்தலர்கள் 2:1 எடுத்து வாசிங்க. அப்போஸ்தலர் 2:1 பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் என்ன செய்தார்கள், அவ்வளவுதான். அதுதான் பெந்தேகோஸ்தே. எது பெந்தேகோஸ்தே சபை? எந்த சபையானது ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே கூடி வருகிறார்களோ அதுதான் பெந்தேகோஸ்தே சபை. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, அது யாரால முடியும்? சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையா இருங்க. அல்லேலூயா. ஆவியின் ஒருமை, பரிசுத்த ஆவியினால் கிடைக்கிற அந்த ஒருமை,
அருமையான தேவனுடைய பிள்ளையே, பரிசுத்தாவியினால் நமக்கு அந்த ஒருமனப்பாடு கிடைக்க வேண்டுமானால் பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் நம்முடைய சிரசிலே ஊற்றப்படுகிறது. எடுத்து வாசிப்போம் சங்கீத புஸ்தகத்தில் 133வது சங்கீதம், எடுத்து வாசிங்க. முதலாவது வசனத்தை யாராவது படிங்க. சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. பாருங்க, சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை என்னங்க கிடைக்குதுங்க, நன்மை ஆசீர்வாதம். பிசாசு ஏன் ஒருமனப்பாட்டை கெடுக்கிறான், கசப்பை உண்டு பண்றான், ஏன் உனக்குள்ள சந்தேகத்தை விதைக்கிறான், உனக்குள்ள ஏன் பலவிதமான முரட்டாட்டங்களை கொண்டு வரான்னு கேட்டீங்கன்னா, நீ நன்மையை பெற்றுக்கொள்ள கூடாது. ஹலேலூயா. எந்த ஒரு ஆவிக்குரிய சபை ஒருமனப்பாட்டில் முன்னேறி கொண்டிருக்கிறதோ அந்த சபையத்தில் அற்புதத்தின் மேல் அற்புதம் நடக்கும், விடுதலைகள் உண்டாகும், ஆத்ம ரட்சிப்பு உண்டாகும், சபை வலதுபுறமும் இடம் இடம் கொண்டு பெருகும். அல்லேலூயா. ஒரு தீர்மானம், அதுக்காக தான் சபை முடிஞ்ச பிறகு சகோதரர்களை ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ண சொல்றேன். 4 பேர் ஒன்னா கூடுறாங்க, மற்றவங்களாம் ஓடிடுறாங்க. நீ சகோதர ஐக்கியத்தில் ஒன்னா இருக்கணும், அதான் விசுவாசி. தேவனுடைய சமூகத்தில் ஒன்று சேர்ந்து நீ ஜெபிக்கலன்னா என்ன பிரயோஜனம்? ஒருமனம் வரணும், ஒருமனப்பாட்டோட நீ ஜெபிக்கணும், அப்போதான் கர்த்தர் அந்த இடத்துல கிரியை செய்வார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அங்கே சங்கீதம் 133 நம்ம என்ன வாசித்தோம் கேட்டீங்கன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என்ன வாசித்தோம், சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் இருக்கிறது, அது ஆரோருடைய சரசின் மேல் ஊற்றப்பட்டு அவருடைய தாடியில வடிகிற. அல்லேலூயா, அல்லேலூயா. சரசிலே ஊற்றப்பட்டு தாடியில வடிந்து அவனுடைய சரீரம் எல்லாம் வழிந்தோடுகிற என்னது அது, தைலம், கர்த்தருடைய அபிஷேகம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க நிறைய பேர் பரிசுத்தாவி வரலங்க, ஐயா பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, அப்படி பாஸ்டர் கை வச்ச உடனே டக்கு நான் பரிசுத்தாவி வந்துடும் நினைக்கிறாங்க. இல்லை வேற எங்கன்னா போய் பரிசுத்தாவி பெற்றுன்னு வந்துடலாம், இன்னமும் கடையில் போய் கடலை மிட்டா வாங்கிட்டு வர மாதிரி பரிசுத்தாவி பெற்றுக்கொண்டு நினைக்கிறீங்களா? கிடையாது. நீ ஒருமனப்பட்டு கூடி ஜெபிக்கும் பொழுது, தேவனுடைய சமூகத்தில் நீ காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபல நடைந்து கழுகுகளைப் போல சட்டை அடித்து எழும்புவார்கள். நீ கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிற அந்த வேளையில் பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் உன் சரசின் மேல் ஊற்றப்பட்டு உன்னுடைய தாடியிலேயும் வடிந்து ஓடும். யாருடைய வாழ்க்கையில பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் நிரம்பி ஓடிக்கொண்டிருக்கிறதோ, வடிந்து ஓடிக்கொண்டிருக்கிறதோ, பரிசுத்தாவி பெற்றுட்டீங்களா? பெற்றுட்டேன். எவ்வளவு பெற்றிருக்கிறீங்க? ஹல்லேலூயா. பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் என்பது நிரம்பி வழிகிற அபிஷேகம். என் பாத்திரம் நிரம்பி வழி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஒரு விசுவாசனுடைய வாயில் அந்த வார்த்தை வந்து கொண்டே இருக்கிறது. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, அபிஷேகம் நிரம்பி வழிகிறது, ஆசீர்வாதங்கள் நிரம்பி வழிகிறது. ஆனால் தேவ பிள்ளையே, பரிசுத்தாவியில உனக்கு நிரம்பி வழிகிற அனுபவம் இல்லாவிட்டால் எல்லாவற்றிலும் நீ குறைந்துதான் காணப்படுவாய். ஆவியுடைய அபிஷேகம் யாருடைய வாழ்க்கையில நிரம்பி வழிகிறதோ அது நல்ல தைலத்துக்கு அடையாளமா இருக்கிறது. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு காலையில ஆவியானவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிற காரியம் உன் சிந்தனைகளை சிதறவிடாது. ரோமருக்கு நிறுவ 15:5-6 வசனங்களை எடுத்து வாசித்து பாருங்கள். ரோமர் 15:5-6 வசனங்களை என்ன வாசிக்கிறோம்? நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினாலே மகிமைப்படுத்தும்படிக்கு பொறுமையையும்
ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுடைய மாதிரி. நல்லா கவனிங்க, எல்லாம் சொல்லுங்க, கிறிஸ்து இயேசுவின் மாதிரி. அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவின் மாதிரியின்படி நீங்கள் ஏக சிந்தையுள்ளவர்களாக இருக்க முடியும். உங்களுக்கு இதுதான் அவருடைய ஜபம். இன்னைக்கு காலையில் சரியா 3 மணிக்கு நான் எழுந்து ஜபிக்கும் பொழுது, ஆண்டவரே என் சபை மக்களுக்கு ஒரு ஏக சிந்தையை தர மாட்டீங்களா? ஒருமனப்பாட்டை கொடுக்க மாட்டீங்களா? அநேகருக்குள்ள ஒருமனை இல்லையே. அவங்கவுங்க நினைச்சது தான் செய்யறாங்க. எல்லாரும் ஒருமனமா இருந்தா இவ்வளவு நல்லா இருக்கும். ஆண்டவரே என்று கதறும் பொழுது கர்த்தர் சொன்னார், ஆரோனுடைய சிரசில் ஊற்றப்பட்ட அபிஷேகம் உங்கள் மேல் ஊற்றப்படும் பொழுது அங்கே ஒருமனம் உண்டாகும் என்று கர்த்தர் சொன்னார். எப்பொழுது அந்த அபிஷேகம் ஊற்றப்படும், எப்பொழுது நீங்கள் ஒருமனப்பட்டு கூடுகிறீர்களோ அங்கே ஊற்றப்படும். ஒன்று சேர்ந்து ஜெபிக்கும் பொழுதெல்லாம், துதிக்கும் பொழுதெல்லாம் கர்த்தருடைய அபிஷேகம் உங்கள் மேல் இறங்கி வரும். வேற சிந்தை வராது, மாம்ச சிந்தை வராது, பாவ சிந்தை வராது. ஏக சிந்தை, ஒரே சிந்தை. ஒரே சிந்தையோடு நீங்கள் காணப்படும் பொழுது சாத்தானால் கிட்ட நெருங்க முடியாது. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் எழுப்பி நிற்போம், நாம் ஜெபம் பண்ணலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கால வேளையில் ஆவியானவர் உங்களோடு பேசி கொடுக்கிறார். மகனே மகளே, உன் குடும்பத்தில் பிரிவினை காணப்படுகிறது, சபையில் பிரிவினைகள் காணப்படுகிறது, உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு கசப்பு காணப்பட்டு கொண்டிருக்கிறது, ஒருமனமாய் உன்னால் வாழ முடியவில்லை, பலவிதமான சண்டைகளும் பலவிதமான கலகங்களும் துரோகங்களும் பகைகளும் விரோதங்களுமாக காணப்பட்டு கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? உனக்கு ஏக சிந்தை இல்லை. இசைந்த ஆத்மாவாயும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு கணவனும் மனைவியும் இசைந்த ஆத்மாவாய் இல்லாமல் போனால் அவர்கள் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க முடியாது. ஒரு சபையானது ஏக சிந்தையோடு கூட இருக்க இல்லாவிட்டால் அது ஆவியில் வளர முடியாது. எலியா தீர்க்கதரிசி கேட்ட ஒரே கேள்விதான், நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். இன்றைக்கு கர்த்தர் அதே கேள்வியை உங்ககிட்ட கேட்கிறார். எவ்வளவு நாள் இப்படி 2 மனசுல ஓடிட்டு இருப்பீங்க? ஒரே சிந்தை. இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான். ஒரே சிந்தை. எனக்கு வேற எண்ணம் கிடையாது, வேற நோக்கம் கிடையாது. ஒரே நோக்கம், என் இயேசு மாத்திரமே. அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? எல்லா கண்களை முடிய ஆண்டவரை ஸ்தோத்திரிங்க. கர்த்தருடைய அபிஷேகம் நம்மேல் வந்து இறங்கட்டும். கர்த்தருடைய வல்லமையின் அபிஷேகம் உங்களை தொடட்டும். எல்லாரும் கர்த்தருடைய ஸ்தோத்திரி. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருடைய ஸ்தோத்திரி. ஹல்லேலூயா. ஷபரபரபரபலபக்கரபோரிர வந்துரணமௌஷாலா ஊரகபரபலபரபாஷந்தர. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்.

கர்மேல் மலையில் ஜனங்களை ஒன்று திரட்டி தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை செப்பனிட்டு தேசத்திற்காக விண்ணப்பம் ஏறெடுக்கிறார் தீர்க்கதரிசி எலியா. மன்றாட்டு வீரர்களே, எழும்புங்கள், மன்றாடுங்கள், தேசத்தை மாற்றுங்கள்.

தகப்பனே, அந்த எலியா ஜெபித்த போது உம்மிடம் இருந்து அக்கினி புறப்பட்டது. எங்கள் தேசத்திலே உம்முடைய வல்லமை அக்கினியாக இறங்க வேண்டும். அப்பா, வேண்டாத அருவறுப்பான அத்தனை செயல்களும் அற்று போக வேண்டும் ஐயா.